என்றும் ஒலிக்கின்றது, ஒலித்தது பாடல். அதைத் தொடர்ந்து வரும் ஒரு பாடல், வெற்றி களிப்பிலே வந்து எவ்வளவு இடையூறு இருந்தாலும் மோடி வந்து வாக்களித்து எங்களோடு இணைந்து கொள்ளும் அன்பு ஜோஷ், நீண்ட கால உறவு, ஆரோக்கியமாக இருக்கின்றேன் என்ற நல்லசியை தந்துவிட்டு அவர் என்று பங்கு கொண்டு வாக்களித்து விட்டு வெற்றி பாடலை கொண்ட வெற்றி களிப்பை அவர் வெற்றி பெறும் என்று எண்ணியோ என்னவோ இந்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். இந்த பாடல் படைய பாத்திரை படுத்த பாடல் என்று கூறினீர்கள் அல்லவா, வெற்றி கொடி கட்டு என்று பாடுகின்றது அந்த பாடல் உங்களுக்காக.

சிறப்பான அந்த பாடல் முழுக்கான பாடலாக வெற்றி கொடி கட்டு என்று கடந்த பாட்டு சவாரியிலே வாழ்க்கை என்ற பதத்தோடு வந்து ஒலித்த பாடலாக இன்றும் கேட்டு மகிழ்ந்தோம் என்பவர்கள் இது ஜோஜ் உங்களுக்கான பாடல். அற்புதமான வெற்றியை தேடிய வெற்றி மீது வெற்றி வந்து என்ற பாடலை தெரிவி செய்த வேளையிலே இறுதியாக ஆறாவது நேயராக வந்து இணைந்து அன்பு மகள் சியாமலா வாக்களித்த வேளையிலே வாழ்த்துங்களப்பா, நான் வாக்களிக்கிறது வாழ்த்து வெல்ல வேண்டும் என்று நான் வாழ்த்திய விட நல்லாக வாழ்த்துக்கள் கூறி சென்றபடியால் மொத்தமாக எல்லோருக்கும் உங்கள் பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று கூறிவிட்டேன். அதே போன்று எல்லோருடைய பெயரும் அந்த வெற்றி பாடலோடு இணைந்திருக்கின்றது. அந்த வேளையிலே அருள் வடிவே பரம்பொருள் வடிவே என்ற ஒரு பாடலை டாக்டர் கே ஜே ஜீசுதாஸ் ஐயா அவர்களும் குரலில் வாழ்த்துக்கள் என்ற திரைப்படத்தில் நாங்கள் கேட்டு மகளை இருக்கின்றோம். எல் வைத்தியநாதன் அவர்களுடைய இசையிலே ஒலிக்கு வந்த பாடல் வருகின்றது. இப்படி சியாமலா உங்கள் பாடலாக ஒலிக்க வைக்கின்றேன்.

ஆனந்தம் கொள்ளக்கூடிய அருள் வடிவும் பரம்பொருள் வடிவாக வந்த ஒரு அற்புதமான வரி கொண்ட பாடலை ஆனந்தமாக அமைதியாக இதயம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் வந்த கே ஜே ஜேசுதாஸ் ஐயா டாக்டர் அவர்களின் குரலில் கேட்டு மகிழ வைத்த ஷியாமலா உங்களுக்கு நன்றி. நீங்கள் கேட்கும் பாடல்கள் வித்தியாசமான வகையிலே வரிகள் எல்லாம் மாறி அந்தந்த வரிகளை கருத்தோடு வரும் பாடல்களாக தருவீர்கள். சமுதாயத்தின் ஊடறுத்து சிந்திக்கக்கூடிய பாடல்களாக இந்த வகையில் இன்றைய பாட்டு சவாரி 147 மிகவும் சிறப்பாக சரியாக நிறைவேறும் வேளையில் முதலில் 5 பாடல்களும் வருவதற்கு முன்பு எந்த வரியிலே பாடல் வருகின்றது என்று சிறு போட்டி வைத்த வேளையிலே குறுகிய நேரத்துக்குள்ளே இந்த பாடலின் வரியை கண்டுபிடித்தவர்கள் ஒரே நேரத்தில் அனுப்பியிருந்தார்கள். வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்களும் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும். கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் நேரில் வந்து வாக்களித்துவிட்டு தனது பாடலை தந்துவிட்டு இந்த வெற்றி பாடலை கேட்டு மகிழ்ந்தார். வினோதமான உலகத்திலே என்ற ஒரு வினோதமான பாடலை அந்த வகையிலே சந்தன்ராஜ் அவர்கள் வருவதற்கு முயற்சி எவ்வளவோ எடுத்திருந்தும் அவருடைய பணி நிமித்தம் அவருக்கு கிடைக்கவில்லை நேரம். ஆனால் நிகழ்ச்சியை கேட்டு இங்கே எழுதி கொண்டிருக்கும் வேளையில் ஒரு வார்த்தை கூறியிருந்தேன், எல்லோருடைய அனுமதியோடு நீங்கள் பாடலை ஆரம்பத்தை எங்களுக்கு ஆரம்பித்து வைப்பதற்கு என்ன பதம் என்று கண்டுபிடித்த உங்களுக்கு இணைந்து வாக்களிக்க நேரம் இல்லாத விட்டாலும் கேட்டு கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுக்கு விரும்பிய பாடலை எழுதுங்கள் என்று நீலக்குயிலே நீலக்குயிலே என்ற திரைப்படத்திலிருந்து அன்றாடம் என் மனம் என்று ஆரம்பிக்கும் வரியை அந்த வரியை கொண்ட பாடலை தாருங்கள் என்று எழுதி அனுப்பியிருக்கின்றார். அவர் கேட்டபடி அந்த பாடலை இறுதி பாடலாக தருகின்றேன். இன்றைய நிகழ்விலே சந்தன்ராஜ் அவர்களே அன்பு கூர்ந்து இந்த பாடலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் என்ற அந்த எண்ணத்தோடு தான் நாங்கள் நிகழ்ச்சியை நிகழ்த்தி கொண்டிருந்தோம். அதே போன்று நீங்கள் பாடலை எழுதி அனுப்பியிருக்கின்றீர்கள் தளத்திலே. இதோ அந்த பாடல், அன்றாடம் என் மனம் கொண்டாடும்.

ராஜராஜ சோழன் போல நாடு வாழ மனம் இருப்பது அன்றாடம் என்பனம் கொண்டாடும் சொப்பனம் ஒன்று நல்ல பொன்பதாயிரம் சந்தோஷம் பொங்கிடும் என்னோடு தங்கிடும் இந்நல்ல நாடு.

பாடலை கேட்ட வழியிலே நான் இறுதி பாடல் என்று கூறினேன் அல்லவா? ஆனால் இங்கே ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டிருக்கின்றது. நான் ஒலிபரப்பிய பாடல்கள் அன்பு கிருஷ்ணன் தந்த நிலவை பார்த்து வானம் சொன்னது என்ற பாடலை ஒலிக்க வைக்கவில்லை அல்லவா? அந்த பாடல் வரவில்லையே என்று கவலைப்படுகின்றாரோ என்னவோ தெரியவில்லை. நாங்கள் எழுது அந்த பாடல் இப்பொழுது ஒலிக்கின்றது. அவர் தந்த அந்த வினோதமான உலகத்திலே பாடல் எங்கள் எல்லோரையும் கவர்ந்துவிட்டது. இதோ அந்த பாடல் வருகிறது. கிருஷ்ணா, உங்களுடைய நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே என்றபடியால் அந்த பாடலை மொன்றியல் தமிழ் வானதி தொடாமல் விட்டுவிட்டது போல் இருந்தது. இதோ தொடுகின்றது, வருகின்றது பாடல்.

தங்கம் எடுத்த கை அது தங்கம் பார்த்ததா, தர்மம் காத்த கை சமதர்மம் கண்டதா, ஆலயம் செய்வோம் அங்கே அனுமதி.

சவாலே சமாளே திரைப்படுத்த பாடலை தந்து என்னை தொடாதே என்று கூறி மனம் நொந்து கொண்டிருந்தவருக்கு இப்பொழுது மனவேதனை தீர்ந்திருக்கும் சிறப்பான பாடலை தந்துவிட்டீர்கள் என்று எண்ணி மகிழ்ந்திருப்பார் என்று எண்ணிக்கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை இனிது நிறைவுக்கு கொண்டு வரலாம். பாடல் வந்த பாடல் அத்தனையும் எழுதிய எழுத்து அந்த கவிஞர்கள் அத்தனை பேரும் என்று சமுதாய வாழ்க்கை சக்கரத்துக்குள்ளே எப்படி கருத்துக்களை புகுத்தி அந்த வாழ்க்கை சமுதாயத்துக்குள்ளேயே நின்றிருக்கின்றார்கள் இந்த கவிஞர்கள் அத்தனை பேரும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையினுடைய நியதிகள் என்ன என்பதை அழகாக எடுத்துக்காட்டி வரிகளை கோர்த்து நல்ல இசைகளை தந்து நல்ல குரலாளர்களை வைத்து பாடல்களை தந்திருந்தார்கள் என்று எண்ணும் இந்த வேளையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் கண்டு கொண்டது பாட்டு சவாரி 147 5 பாடல்கள். வெற்றி மீது வெற்றி வந்து என்ற வரி கொண்ட அந்த பாடல் முதலாவது இடத்திய பிறகு நீங்கள் வந்த 6 பேரும் ஒருமுகமாக 6 புள்ளிகளையும் அவருக்கு அந்த பாடலுக்கு கொடுத்து முதலாவதாக வர பண்ணினீர்கள். ஏனைய பாடல்களை தள்ளி வைத்து விட்டோம். இப்படி இந்த 146 இன்றோடு 147 தேர்தலிலும் ஒரு பாடலை மட்டும் தெரிவு செய்தது இன்றுதான். 2 பாடலை தெரிவு செய்திருக்கின்றோம். ஒரு பாடலை இன்று தெரிவு செய்திருக்கின்றார்கள். எல்லோருமாக இணைந்து வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ரசிக உள்ளம் அப்படி இருக்கின்றது, ரசிக உள்ளத்தை கவர்ந்த பாடல்கள் வந்திருக்கின்றது. அந்த வகையிலே ஒன்றியல் தமிழ் வானொலி பெருமைப்பட்டு இன்று வந்து இணைந்து சிறப்பித்த மகாலிங்கம், ஜெகவர்சாதி, கிருஷ்ணன், சிவரஞ்சிதி, ஜோத் சியாமலா, சந்தன்ராஜ், உங்கள் அனைவருக்கும் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். அன்னையுடன் தந்தை ஆசான் இவர்கள் காட்டிய வழியை நான் அறிய வைத்த தமிழ், இவற்றையெல்லாம் உமக்களித்த இறைவன், இவர்களுக்கெல்லாம் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு நானும் மனமிறங்கி கேட்டு இறைவா எங்களுக்கு அல்லல் வேண்டாம், தொல்லைகள் வேண்டாம், சமாதானம், சமதர்மம், மனித நீதி, மனித நேயம், ஜீவகாருண்யம் வர வேண்டும், பின்பற்ற வேண்டும், அறம் தழைக்க வேண்டும் ஐயா என்று மீண்டும் மீண்டும் உன்னை வேண்டிக் கொள்ளுகின்றோம் என்று கூறி 2026 ஆண்டின் 4வது மாதத்தின் 20வது நாள் வந்த பாட்டு சவாரி 147 வெற்றி மீது வெற்றி வந்து என்ற தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படுத்த பாடலை தெரிவு செய்து பதிவு செய்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பாட்டு சவாரி 147. வாழ்வோம் தமிழோடு.

தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து பாடல்களை கேட்கலாம். சிவனின் சிறப்பு செய்திகள். பிரிங்கி முனிவர் வண்டு வடிவெடுத்து சிவபெருமானை வழிபட்டதால் சிவலிங்கத்தில் வண்டு துளைத்த அடையாளம் ஏற்பட்டது. இந்த அரிய வடிவினை நாம் திருநல்லூரில் காணலாம். இங்கு இறைவன் பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார். நீடூரில் ஒரு நண்டு சிவபெருமானை வணங்கியதால் சிவலிங்கத்தின் உச்சியில் நண்டு வளை உள்ளது. இங்கு சுவாமியின் பெயர் அருட்சோமநாதர். தலைச்சங்காட்டில் திருமால் சிவபெருமானை வழிபட்டு பாஞ்சஜன்ய சங்கை பெற்றதால் அங்கு சங்கு வடிவில் மூலவராக காட்சியளிக்கிறார் ஈசன். இறைவனுடைய பெயர் சங்காரண்யேஸ்வரர். பொதுவாக பெருமாள் கோயிலில் தான் ஷடாரி வைப்பார்கள். ஆனால் மூன்று சிவன் கோயில்களில் ஷடாரி வைக்கப்படுகிறது. அவை காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவில், காளஹஸ்தி கோவில் மற்றும் சுருட்டப்பள்ளி சிவன் கோயில் ஆகும். காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தில் சிவன் எட்டு கைகளுடன் சிற்பமாக காட்சியளிக்கிறார். கரூர் பசுபதீஸ்வரர் கோவிலில் சிவலிங்கம் வலதுபுறம் சாய்ந்திருப்பதை காணலாம். செம்பனார் கோவிலில் உள்ள சிவபெருமான் ஸ்வர்ணபுரீஸ்வரர் என்ற பெயருடன் 32 இதழ்களை கொண்ட தாமரை வடிவ ஆவுடையாரில் சுயம்புலிம்பமாக காட்சியளிக்கிறார். கேரள மாநிலம் திருச்சூரில் வடக்குநாத சுவாமி கோவிலில் சிவன் நெய் மாலையாக காட்சி தருகிறார். ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த லிங்கம் இது. இனி பாடலை கேட்கலாம்.

திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோவிலில் உள்ள சிவபெருமானது பெயர் சந்திரமௌலீஸ்வரர். அவர் மும்முகலிங்கமாக தரிசனம் அளிக்கிறார். அதில் கிழக்கு முகம் தத்புருஷ லிங்கமாகவும், வடக்கு முகம் வாமதேவ முகமாகவும், தெற்கு முகம் அகோரமூர்த்தியாகவும் வணங்கப்படுகின்றனர். ஆலாகால நஞ்சை உண்ட சிவபெருமான் அம்பிகையின் மடியில் சயனித்திருக்கும் அரிய காட்சியை காசியில் உள்ள அனுமான் காட்டில் காமகோட்டீஸ்வரர் கோவிலில் காணலாம். ஆந்திர மாநிலம் சுருட்டப்பள்ளியிலும் பள்ளி கொண்டீஸ்வரர் தரிசனம் கிடைக்கிறது. தாராசுரத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோவிலில் உள்ள ராஜ கம்பீர மண்டபத்தில் மூன்று தலையுடன் கூடிய அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறார். பெங்களூருக்கு அருகில் சிவகங்கா என்ற இடத்தில் சிவலிங்கத்தின் மேல் நெய்யை வைத்தால் வெண்ணெயாக மாறுகிறதாம். இந்த வெண்ணெயை வீட்டுக்கு கொண்டு வரலாம். எத்தனை நாள் ஆனாலும் வெண்ணெய் உருகுவது இல்லை. ஐந்து முகம் கொண்ட சிவபெருமான் ஏழு தலங்களில் அருள் புரிகிறார். காசி, நேபாளம், காளஹஸ்தி, திருவானைக்காவல், சித்தேஸ்வர் மகாதேவ், ராசிபுரம், காஞ்சி கைலாநாதர் கோவில். மயிலாடுதுறை அருகில் திருவிற்குடியில் உள்ள உற்சவமூர்த்தியான சிவபெருமான் திருக்கரத்தில் சக்கரம் ஏந்தி நிற்கும் காட்சியை காணலாம். வலது மேல்கரத்தில் மழுவும், இடது மேல்கரத்தில் மானும் வைத்திருக்கின்றனர். இங்கு சிவனுக்கு துளசியால் அர்ச்சனை செய்கின்றனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் எல்லோரா குகைகளுக்கு அடுத்த குஸ்மேசம் என்னும் ஊரில் உள்ள சிவலிங்கம் குங்குமத்தால் ஆனது. இனி பாடலில் தொடரலாம்.

இனி நாம் கேட்க இருப்பது கிறிஸ்தவ பாடல்கள். ஒரு சொற்பொழிவாளர் இயேசுவின் மகிமை பற்றி மேடையில் பேசிக் கொண்டிருந்தார். நிகழ்ச்சிக்கு ஒரு பேராசிரியர் வந்திருந்தார். சொற்பொழிவாளரின் பேச்சில் இலக்கண பிழைகள் அதிகமாக இருந்தாலும் அவரது கருத்துக்கள் நன்றாக இருந்ததால் மக்கள் ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். ஆனால் இலக்கண பிழையுடன் பேசும் சொற்பொழிவாளர் மீது பேராசிரியருக்கு கோபம் வந்தது. வேகமாக எழுந்தார். பேச்சாளரை நோக்கி கையை நீட்டி, நீர் பேசுவது ஒன்றும் சரியில்லை, இனிமேல் பேசக்கூடாது என்றார். பேச்சாளர் அமைதியாக, ஐயா, உங்கள் குற்றச்சாட்டை ஒப்புக்கொள்கிறேன். இலக்கணம் தெரியாதவனாக இருந்தாலும் கூட கடவுளின் கிருபையை பேசுகிறேன். உங்களை போன்ற படித்தவர்கள் என்றாவது இது பற்றி பேசியிருக்கிறீர்களா? நீங்களெல்லாம் கடவுளுக்கு சேவை செய்வதில் இருந்து ஒதுங்கியிருப்பதால் தானே என்னை போன்ற அறிவிலிகள் மேடையேற வேண்டிய நிலை வந்தது என்றார். இதை கேட்ட பேராசிரியர் சொற்பொழிவாளரை தவறாக பேசியதற்காக வருத்தப்பட்டார். பிறர் கண்ணிலுள்ள தூசியை பாராதே, உன் கண்ணிலுள்ள உத்திரத்தை பார் என்கிறது பைபிள்.

பசித்த சமயத்திலும் தன்னை தேடி வரும் உதவிகளை ஒதுக்குகிறவர்களே கண்ணியவான்கள் என்கிறது பைபிள். ஒரு கிறிஸ்து சபையில் இருந்த போதகர்கள் பசை பட்னியுடன் நற்காரியங்கள் செய்து வந்தனர். அவ்வூரில் நடந்த திருமணத்தின் போது ஏராளமான உணவு மீந்துவிட்டது. அதை போதகர்களுக்கு கொடுத்து அனுப்பினார் மனைவிட்டார். அவர்கள் உணவு கொண்டு வந்தவரிடம், ஐயா, இந்த உணவை நாங்கள் சாப்பிடுவதை விட இந்த ஊரில் ஏழைகளுக்கு கொடுங்கள் என்றனர். ஒரு ராஜாவிடம் வேலை செய்பவன் தன் கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது. ராஜாவின் அதிகாரி என்ற கௌரவம் வேண்டும். இல்லாவிட்டால் அந்த ஊழியன் செய்யும் தவறு ராஜாவுக்குத்தான் அவப்பெயரை உண்டாக்கும். அதுபோலவே இயேசு என்கிற முதலாளியிடம் பணிபுரியும் போதகர்கள் அவரைப் போலவே கஷ்டங்களை ஏற்க வேண்டும். தங்கள் கஷ்டத்தை பொருட்படுத்த கூடாது. அப்போஸ்தலர் பவுல், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடத்தையிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் மாதிரியாயிரு என்கிறார். ஆம், ஊழியர்கள் தங்கள் முதலாளிகளுக்கு கெட்ட பெயர் உண்டாகும் வகையில் நடக்கக்கூடாது.

இனி கேட்கலாம் இஸ்லாமிய பாடல்கள். நபிகள் நாயகம் மக்கள் மத்தியில் பேசும்போது மனிதன் கியாம நாளில் இறைவன் முன் நிறுத்தப்படுவான். அப்போது இறைவன் அவனை பார்த்து, நான் நோயால் துன்பப்பட்டு கொண்டிருந்தேன், அப்பொழுது ஏன் என்னை பார்க்க வரவில்லை என்பான். தாகத்துடன் உன் முன் நின்று தண்ணீர் கேட்டேன், ஏன் எனக்கு தரவில்லை என்பான். அதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் என்றார். உடனே ஒருவர் எழுந்து, இறைவன் அப்படி கேட்டால் எல்லா உலகங்களுக்கும் தலைவன் நீ, உன்னை நோயோ பசியோ தாகமோ எப்படி தாக்கும், அப்படி இருக்கையில் எங்களை குறை கூறுவது நியாயமா என்று கேட்பேன் என்றார். அதற்கு நபிகள், ஒரு மனிதனின் பெயரை இறைவன் குறிப்பிட்டு அவன் நோயால் துன்பப்பட்டு கொண்டிருந்தது உனக்கு தெரியாதா? நீ ஏன் அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்காக செல்லவில்லை? அப்படி சென்றிருந்தால் அவனிடத்தில் என்னை பார்த்திருப்பாயே என்பான். மற்றொரு மனிதனின் பெயரை குறிப்பிட்டு, அவன் உன்னிடம் பசி என்று உணவு கேட்கவில்லையா? நீ ஏன் அவனுக்கு உணவு தரவில்லை என்பான். அதற்கு நீ என்ன பதில் வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். அந்த மனிதன் தலை குனிந்தான். அவனை அமரச் சொன்ன நாயகம் மக்களை பார்த்து, எல்லோரையும் நம் சகோதரர்களாக கருதி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு செய்யும் தொண்டுதான் இறைவனுக்கு செய்யும் தொண்டு என்றார். மற்றவர்களுக்கு உதவும் பண்பு வேண்டும் என்பது அவரது கருத்தின் மூலம் புலப்படுகிறது. பரிசுத்த எண்ணமில்லாத காரணத்தால் எத்தனையோ பெரிய நன்மைகள் அற்ப காரியங்களாக ஆகிவிடுகின்றன. அதே நேரம் பரிசுத்த நினைவுடன் செய்யப்படும் சிறிய நன்மைகள் பெரிய நன்மைகளாக மாறிவிடுகின்றன என்கிறார் நபிகள் நாயகம். மேலும் செயல்கள் எல்லாம் அதன் எண்ணத்தை பொறுத்தே நடைபெறுகின்றன. உறுதியாக அல்லாஹ் உங்களின் உருவங்களையும் கோலங்களையும் உங்கள் சொத்து சுகங்களையும் பார்ப்பதே இல்லை. அவன் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் பார்த்தே தீர்ப்பளிக்கின்றான் என்றார் நபிகள். எண்ணம் மட்டுமல்ல, சுற்றுப்புறமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்கிறார் அவர். இஸ்லாம் சுத்தமுடையதாகும். ஆகவே நீங்கள் சுத்தமுடையவர்களாக இருங்கள். ஏனென்றால் சுத்தம் உடையவனே சொர்க்கத்தில் நுழைவான். அல்லாஹ் பரிசுத்தமானவன். பரிசுத்தையே இறைவன் விரும்புகிறான். அல்லாஹ் மனமுள்ளவன், நறுமணத்தையே விரும்புகிறான். எனவே உங்கள் இல்லங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார் அவர்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது MTR நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். முதல் நிகழ்ச்சி நமது சிந்தனைக்கு. உள்ளத்தில் இருப்பதை மறைத்து வெளி உலகில் நல்லவர் போல பேசுபவர்களிடம் பழக வேண்டாம். ஒருமித்த மனதுடன் கடவுளை நினைக்கும் உத்தமர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும். உலகமெல்லாம் நலமுடன் வாழ தினமும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நம் அனைவரின் தனி நலமும் அதிலேயே அடங்கிவிடும். அருட்பெரும் ஜோதியான ஆண்டவன் கருணையின் இருப்பிடமாக உள்ளார். கடலை போல பெரிதிலும் பெரிதாகவும் சிறு கடுகு போல சிறியதிலும் சிறியதாகவும் இருக்கிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்னும் கொள்கையுடன் வாழுங்கள். எல்லா உயிர்களிடமும் கடவுளை காண்பதே உயர்ந்த பக்தியாகும். பக்தி மூலம் இறை அனுபவத்தை பெறுவதற்காகவே நமக்கு இந்த உடலும் உயிரும் கடவுளால் வழங்கப்பட்டுள்ளது. காலத்தை சரியாக பயன்படுத்துவது அவசியம். அரிய மனித பிறவியை பெற்றிருக்கும் நாம் பக்தியில் ஈடுபட்டு வாழ்வை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். எண்ணமும் செயலும் ஒன்றுபட வேண்டும். கைகள் ஜபமாலையை உருட்ட, வாய் திருநாமத்தை ஜபிக்க, மனமட்டும் உலக விஷயங்களில் அலைந்து திரியக்கூடாது. தியானம் மூலம் கடவுளை எளிதாக அடைய முடியும். விடாமுயற்சியும் இடைவிடாத பயிற்சியும் தியானம் செய்ய மிக அவசியம். நிழல் தரும் மரங்களை பாதுகாப்பதும், பறவைகளை கூண்டில் அடைக்காமல் சுதந்திரமாக பறக்க விடுவதும், பக்தர்களுக்கு உதவி செய்வதும் சிறந்த அறச்செயலாகும். பிறருக்கு உதவ முடியாவிட்டாலும் மற்றவர் தர்மம் செய்வதை தடுக்க கூடாது. பேச்சில் கோபம், கடுஞ்சொல் பொய் கலந்திருக்க வேண்டாம். பயத்தில் நடுங்குவதும் தவறு. அறவே பயம் இல்லாமல் இருப்பதும் தவறு. தேவையான சமயத்தில் பயப்பட வேண்டியதற்கு பயப்படுவதும் மனிதனுக்கு அவசியம். தனிமையில் இருந்து மன அமைதியை பெருக்குங்கள். கடவுளின் அருளை பெறுவதற்காக விழிப்புடன் இருங்கள். பலகாலம் கடவுளை வணங்கி பெறுகின்ற நற்பலன்களை எல்லாம் ஒரே நாளில் செய்யும் சிறு தர்மத்தினால் நாம் அடைய முடியும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது தகவல் அறியும் நேரம். நோயை வென்றார், நோபலும் வென்றார். யார் அவர்? அமர்த்தியா சென். இவர் பிறந்த தேதி 3/11/1933. பிறந்த ஊர் மேற்கு வங்கம், சாந்தி நிகேதன். கௌரவம் நோபல் பரிசு பெற்றவர். உணவு உற்பத்தி மட்டும் போதாது, அதை வாங்கும் சக்தி மக்களுக்கு வேண்டும். பஞ்சம் வறட்சி ஏற்பட்டால் மக்களிடம் பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். உணவுப் பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னவர் அரசியல்வாதி அல்ல, நோபல் பரிசு பெற்ற இந்திய பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென். பொருளாதாரம் மற்றும் அது தொடர்புடைய துறைகளில் மாற்றங்களை கொண்டு வந்தார் இவர். தனது ஆராய்ச்சி மூலம் அரசு நிர்வாகம், சர்வதேச நிறுவனங்களின் பல துறைகளின் தரத்தை மேம்படுத்தினார். ரவீந்திரநாத் டாகூரின் விஸ்வபாரதி பள்ளியில் படித்தார். 18 வயதில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். அதை எதிர்கொண்டு என்ன ஆனாலும் சரி, நம்பிக்கையோடு வெல்வேன் என போராடினார். நோயிலிருந்து மீண்டார். சாந்தி நிகேதன், கொல்கத்தா மாநில கல்லூரி, ட்ரினிட்டி கல்லூரி ஆகியவற்றில் படித்தார். பொருளாதாரத்தில் முனைவர் பட்டமும் பெற்றவர். பொருளாதார கோட்பாடு, அரசியல் தத்துவம், பொது சுகாதாரம், பாலின பிரச்சினை உட்பட பல துறைகளில் ஆய்வுகள் செய்துள்ளார். பஞ்சம், பசி, வறுமை சார்ந்து இவர் மேற்கொண்ட ஆய்வுகள் பிரமிப்பானவை. பொருளாதாரம் மற்றும் தத்துவத்தை இணைத்த முதல் பொருளாதார நிபுணரும் இவரே. வறுமையை அளவிட இவர் வகுத்த வழிமுறைகள் ஏழைகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்த உதவின. இவரது சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு உலக நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் உணவு தட்டுப்பாடு பிரச்சினைக்கு தீர்வு கண்டன. மக்கள் முன்னேற்றமே உண்மையான பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரும் என்பதை வலியுறுத்தினார். பொருளாதார துறையில் இவரது பங்களிப்பை பாராட்டி 1998 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நோபல் பரிசு தொகை முழுவதையும் பெண் குழந்தைகளின் கல்விக்காக வழங்கிவிட்டார். கலெக்டிவ் சாய்ஸ் அண்ட் சோசியல் வெல்ஃபேர் என்ற அவரது முதல் புத்தகம் 1970 வெளிவந்தது. பொருளாதாரம், வாழ்வுரிமை, வாழ்வாதாரம் தொடர்பாக ஆராய்ச்சி கட்டுரைகள், புத்தகங்களை எழுதியுள்ளார். இவர் எழுதி 2013 வெளிவந்த An Uncertain Glory என்ற புத்தகம் பல அதிர்வுகளை ஏற்படுத்தியது. இணைந்திருங்கள், இது MTR FM.

இது ஆரோக்கியம் காணும் நேரம். உணவு பழக்க வழக்கங்கள். உணவில் அதிகம் எண்ணெய் சேர்ப்பதை குறைக்க வேண்டும். எண்ணெய் இல்லா உணவுகள் சமைத்து உண்பது மிகவும் சிறந்தது. நமக்கு தேவையான 10% கொழுப்பு சத்து கூட அரிசி, கோதுமை, பருப்பு, தானியங்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இதய நோய் உள்ளவர்கள் இதய நோயிலிருந்து மீள உணவில் எண்ணெய் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும். சைவ உணவிற்கு பழகிக் கொள்ளுங்கள். மீனும் கோழி இறைச்சியும் ஏற்புடையது என்றாலும் அதை சமைக்க அதிகபட்ச மசாலா எண்ணெய் பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. எனவே தாவர உணவுகளையே உண்ணுங்கள். முட்டையின் வெள்ளைக்கரு மட்டும் உண்ண தகுதியானது. முளைக்கட்டிய பயறு வகைகளில் குளோரோஃபில், விட்டமின் ஏ, சி, டி, இ, கே மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் தாது உப்புக்கள் அதிகம் உள்ளன. எனவே முளைக்கட்டிய தானியங்களை சேர்த்து கொள்ளுங்கள். பூசணிக்காய் பீட்டா கரோட்டின், கால்சியம், இரும்பு, விட்டமின் பி நிறைந்த காய்கறி. இதை உணவில் பார்த்து கொள்ளவும். வெள்ளை பூண்டானது இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. கரோனரி இரத்த குழாய்களில் இரத்தம் கட்டியிராமல் தடுப்பதுடன் மன உளைச்சலையும் தடை செய்கிறது. காளான்கள் பொட்டாசியம், பாஸ்பரஸ், தாமிரம், இரும்பு ஆகிய நிறைந்த பூஞ்சைகள். இவை இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கிறது. நாம் உண்ணும் போது உணவை ரசித்து நன்றாக மென்று விழுங்க வேண்டும். அவசரமாய் உண்பதை தவிர்க்க வேண்டும். அன்றாட உணவில் கார்போஹைட்ரேட் 70%, புரோட்டீன் 20%, கொழுப்பு 10% என்ற உணவை உண்பலாம். இதய நோய் தடுப்பதில் உணவின் பங்கு மிக மிக முக்கியமானது. எனவே இதய நோய் வராமல் தடுக்கக்கூடிய உணவு முறைக்கு நாம் மாறலாம். ஆரோக்கியம் தரும் கிழங்குகள். உருளைக்கிழங்கு. நமது நாட்டில் குளிர் பிரதேசங்களில் இது பயிரிடப்படுகிறது. உருளைக்கிழங்கில் உடலுக்கு வெப்பம் தரும் கார்போஹைட்ரேட் என்னும் மாவு சத்து அதிகம் உள்ளது. தோலுடன் வேக வைத்து பின் தான் தோலை உரிக்க வேண்டும். வாயுவை உண்டாக்கும் கிழங்கு என்பதால் சிறிதளவு எடுத்துக்கொள்ளலாம். இஞ்சி, புதினா, எலுமிச்சை ஏதாவது ஒன்றை சேர்த்து சமைப்பது நல்லது. கருணை கிழங்கு. காரா கருணை என்றும் சேனை கிழங்கு என்றும் கூறுவர். கருணை கிழங்கை உண்பதால் கபம், வாதம், இரத்த மூலம் நீங்கும், பசி உண்டாகும், இறைப்பைக்கு பலம் சேர்க்கும். கருணை கிழங்கை சமைக்கும் போது சிறிதளவு புளி சேர்த்து கொண்டால் கூடுதல் சுவை தரும். கேரட். நமது நாட்டின் குளிர் பிரதேசங்களில் தான் இதுவும் பயிரிடப்படுகிறது. இதில் ஏ, பி, சி விட்டமின்கள் உள்ளன. பச்சையாக உண்ணும் போதும் சுவையுடன் இருக்கும். பாஸ்பரஸ், கால்சியம் போன்றவையும் இதில் அடங்கியுள்ளது. உணவில் அடிக்கடி சேர்த்து கொண்டால் நலம். பீட்ரூட் உண்பதற்கு இனிப்பாக இருக்கும். பி, சி விட்டமின்கள் இதில் அதிகம் உள்ளன. முள்ளங்கி. குடல் வாதம் நீங்கும், பசியை உண்டாக்கும், தொண்டை கம்மல், மூலரோகம், கல்லடைப்பு போன்றவைகளும் போக்கும், உடம்பில் நீர்ச்சத்தை அதிகரிக்கும். வள்ளிக்கிழங்கு. வள்ளிக்கிழங்கில் வெளிரிய மஞ்சள், சிவப்பு என்னும் இரண்டு வகைகள் உண்டு. இதை சர்க்கரை வள்ளி என்றும் கூறுவர். இரத்தத்தை பெருக்கும், மூளைக்கு பலம் தரும். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

தள்ளி போடும் எண்ணத்தை கிள்ளி போடுங்க. தள்ளி போடும் எண்ணத்தை கிள்ளி போடுங்கள். ஏனெனில் நாம் தள்ளி தள்ளி போடுவது நம் வேலைகளை மட்டும் அல்ல, வெற்றிகளையும் தான். ஆம், இந்த உலகத்தில் இயலாமல் தோற்றவர்களை விட முயலாமல் தோற்றவர்களே அதிகம். முயற்சிகள் கூட தோற்கலாம், ஆனால் முயற்சி செய்வதில் நாம் தோற்றுவிடக்கூடாது. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின் என்றார் வள்ளுவர். எதையும் உரிய காலத்தில் செய்து முடிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்வதே வெற்றி அடைவதற்கான முதல் படியாகும். விதைக்கப்படாத விதைகள் விருட்சமாவதில்லை, செதுக்கப்படாத கற்கள் சிலை ஆவதில்லை, அதுபோல செயலாக்கம் பெறாத சிந்தனைகள் முன்னேற்றத்தை கொடுப்பதும் இல்லை. ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய வேலைகளை முந்திய நாளே நாம் திட்டமிட்டு கொள்ள வேண்டும். வேலைக்கு தகுந்த நேரம், நேரத்திற்கு தகுந்த வேலை என ஒவ்வொரு வேலைக்கும் உரிய நேரத்தை ஒதுக்கி கொள்வதுடன் அந்தந்த வேலைகளை அந்தந்த நேரத்தில் உரிய விதத்தில் உயர்வாகவும் முனைப்புடனும் செய்து முடிக்க வேண்டும். அவ்வாறில்லாமல் செய்ய வேண்டிய வேலைகளை தள்ளி போட்டுவிட்டு எனக்கு அதிர்ஷ்டமில்லை என அலுத்துக் கொள்பவர்களால் ஒருபொழுதும் வெற்றியடைய முடியாது. ஏனென்றால் நாளை என்னும் நாளை நம்மால் எப்பொழுதும் உறுதியாக சொல்ல முடியாது. மேலும் நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று மட்டுமே கையில் உள்ள வீணை. இதை உணர்ந்து கொண்டு உழைத்தால் மட்டுமே வெற்றியின் சிகரத்தை அடைய முடியும். ஒரு பெரிய கல்லை தூக்குவது சிரமமாக இருக்கும் போது அதை சிறு சிறு துண்டுகளாக உடைத்து விட்டால் எளிதில் தூக்கிவிட முடியும் அல்லவா? அதுபோலவே பெரிய பெரிய வேலைகளை கண்டதும் அவற்றை பார்த்து மலைத்து விடாமல் அதை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து செய்ய துவங்கினால் போதும், எதையும் செய்து முடித்து விட முடியும். காலம் கடத்தாமல், காரணங்களையும் தேடாமல், எதையும் காலமறிந்து செய்து தன்னை மதிப்பவர்களை அக்காலம் தன் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும். ஆகவே வேலைகளை உடனுக்குடன் முடிப்போம், வெற்றி மகுடத்தை தரிப்போம். இணைந்திருங்கள்.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். வந்ததும் வராததும் ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும். அன்றி அதுவரினும் வந்தேதும் ஒன்றை நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும் இணையாளும் ஈசன் செயல். ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸுக்கு நெடுநேரம் காத்திருந்தார் ஒரு நண்பர். அது வரவில்லை. வேறு எண்கள் உள்ள பஸ்கள் வந்தன. அவற்றில் சில காலியாக வந்தன. அப்பொழுது அவர் சொன்னார், ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும். அது வண்டி பயணத்திற்கு வேடிக்கையாக சொல்லப்பட்டது. இதுவோ வாழ்க்கை பயணத்தின் பேருண்மை. ஒன்று நடக்கும் என்று எதிர்பார்ப்போம், அது நடக்காது, வேறு ஒன்று நடக்கும். நமக்கு முதலில் ஏமாற்றமாகவும் வியப்பாகவும் திகைப்பாகவும் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் நாம் நினைத்தது நடக்காமல் வேறு ஒன்று நடந்ததே நல்லது என்று நாம் நினைக்க நேரிடும். சமயத்தில் நாம் நினைப்பது நடந்து விடக்கூடும், அது நமக்கு நல்லதாக அமையாமலும் போகலாம். அதனால்தான் பாரதியார், நல்லது தீயது நாம் அறியோம், அன்னை நல்லது நாட்டுக தீயது ஓட்டுக என்று பாடினார். மாணிக்க வாசகரும், அன்றே என் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ என் தோள் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகனே என்று திருவாசக பாடலில் கூறியுள்ளார். கவிஞர் கண்ணதாசனும், நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை என்றார். சில சமயம் நாம் தேடியது எதிர்பாராமல் நம் கண் முன்னே வந்து நிற்கும். கும்பிடப் போன தெய்வம் குறுக்கே வந்தது என்பார்களே அதுபோல. இப்படியாக நடப்பன எல்லாம் இறைவன் செயல் என்ற மனப்பக்குவம் வந்துவிட்டால் எல்லாம் நல்லதற்கே என்று எடுத்துக்கொள்வோம். நான் எதுவும் வெற்றியடைந்திருப்பேன் என்றால் அதற்கு அந்த காரணம் பொருந்தும் என்பதை உறுதிபடச் சொல்லலாம். எல்லாமே நமையாளும் ஈசன் செயல் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வர வேண்டும். நமக்கு நாமே நன்றென்றும் தீதென்றும் நானென்றும் தானென்றும் அன்றென்றும் ஆமென்றும் ஆகாதே நின்ற நிலை ஆனதாம் தத்துவம் சம்பருத்தார் யாக்கைக்கு போனவா தேடும் பொருள். இறைவனை பற்றி சொல்லும் பொழுது வேண்டுதல் வேண்டாமை இலான் என்பார் திருவள்ளுவர். துறவிகளுக்கும் அது பொருந்தும். அதனால்தான் துறவிகளை தெய்வீகத்தன்மை கொண்டவர்களாக நினைக்கிறோம். இதை விளக்கும் பாடல் கையருகே தெய்வம் இருந்தாலும் அதை தேடி அலையும் மனிதனை பற்றிய அழகான உதாரணம் மூலம் சொல்லப்படுகிறது. இறைவனுக்கு நன்று என்றும் தீது என்றும் வேறுபடுத்தி பார்க்கும் பழக்கம் இல்லை. இறைமையை நாடுபவர்கள் துறவிகள் என்றும் தம்மை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில்லை. அவர்களுக்கு எல்லாமே அவன்தான், முடியாது முடியும் என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள், எல்லாம் ஈசன் செயல் என்பார்கள். தானே இறைமை தத்துவம் என்பது அந்த மேன்மக்களுக்கு புரியும். இறைமைக்கு ஏற்றபடி நடந்து கொள்வார்கள். மற்றவர்கள் அப்படி அல்லர். சம்பங்கோரையை அறுத்து கட்டாக கட்டாக கூடியவர்கள் அதை கட்டுவதற்கு கயிறை தேடிக்கொண்டு போவார்கள். அவர்களுக்கு புரியாத விஷயம் அந்த சம்பங்கோரையே கயிறாக திரித்து புல் பொதியை கட்டலாம் என்பது. வைக்கோல் போரை போல, வைக்கோல் பிரியால் கட்டுவது போல. தேடி தேடுனா தேவனை தேடி என்னுள்ளே கண்டு கொண்டேன் என்ற தேவாரப் பாடல் போல அங்கும் இங்கும் என்றில்லாதபடி இறைவனை நமக்குள்ளேயே கண்டுகொள்ள வேண்டும். அதுபோல நிர்வாக இயல் தத்துவங்களும் நமக்குள்ளேயே இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவை நாம் படிக்கும் அனைத்து பழம்பெரும் நூல்களிலும் இருக்கின்றன. வெளியே தேடி போக வேண்டும் என்பது இல்லை. இலக்கியங்களை படித்து நல்ல மனிதர் ஆகுங்கள், நல்ல மனிதர்களை உருவாக்குங்கள். நல்ல நிர்வாகிகளும் நல்ல சமுதாயமும் நமக்குத்தான கிடைக்கும். எனவே அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இப்பொழுது நாம் காண இருப்பது பலம் தரும் பழங்கள். பழங்களை எப்படி சாப்பிடுவது, எப்படி சாப்பிடக்கூடாது என்பது நேற்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம். இன்று மாதுளம் பழம் பற்றி நாம் காண இருக்கிறோம். மாதுளை கொட்டையுடன் சேர்த்து அரைத்து வடிகட்டவும். இதனுடன் சர்க்கரை பாகு கலந்தால் மாதுளை மணப்பாகு, அதாவது மாதுளை சிரப் ரெடி. இதை குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் இரத்த சோகை குணமடையும். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் வாந்தி பிரச்சனைக்கு மாதுளை மணப்பாகு ஒரு நல்ல தீர்வாக இருக்கிறது. நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்த பழம் மாதுளை. இரத்த குழாய்கள் தடிப்பதால் ஏற்படும் இதய நோய்களை தடுக்கும் ஆற்றல் மாதுளைக்கு உண்டு. அனைத்து வகை புற்றுநோய்க்கும் சிறந்த மருந்து. புற்றுநோய் செல்களை வளர விடாமல் தடுக்கும் ஆற்றல் கொண்டது. குறிப்பாக ஆண்களுக்கு வரும் புரோஸ்டேட் புற்றுநோயை தடுக்கும். கரு நன்றாக வளர மாதுளை உதவும். எனவே கர்ப்ப காலத்தில் அவ்வப்பொழுது மாதுளம்பழம் சாப்பிடுவது நல்லது. ஆண்களுக்கு விந்தணு உற்பத்தியை அதிகரிக்கும் ஆற்றல் மாதுளைக்கு உண்டு. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைத்து அதன் அளவை குறைக்க செய்யும். துவர்ப்பு சுவை இருக்கும் பழங்கள் அனைத்துமே எலும்புகளுக்கு மிகவும் நல்லவை. மாதுளை எலும்புகளை உறுதிப்படுத்தும். 100 கிராம் மாதுளையில் புரதம் 1.6 கிராம், கொழுப்பு 0.1 கிராம், நார்ச்சத்து 5.1 கிராம், மாவுச்சத்து 14.5, ஆற்றல் 65, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, விட்டமின் சி, மங்கனீஸ், தாமிரம், டயமின், மெக்னீசியம், துத்தநாகம் போன்ற அனைத்தும் இதில் இருக்கின்றன. இது ஒரு சிறந்த ஒரு உணவாகவும் கருதப்படுகிறது. மற்றும் ஒரு பழம் வாழைப்பழம். வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள வறட்சி, வாதம், உடல் சூடு அதாவது பித்தம் இரண்டையும் சமப்படுத்தும். உடலுக்கு தேவைப்படும் பொட்டாசியம் அதிக அளவில் இதில் இருக்கிறது. படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் குழந்தைகளுக்கு வாழைப்பழத்தை கொடுத்து வந்தால் இந்த பிரச்சனை தீருமாம். வளர்சிதை மாற்றத்தை சீராக்கும். ஞாபக மறதியை தடுக்க அடிக்கடி வாழைப்பழம் சாப்பிடலாம். வேலை பழு காரணமாக மன அழுத்தம் ஏற்படும் சமயங்களில் வாழைப்பழத்தை சாப்பிட்டால் மூளையில் செரட்டோனின் ஹார்மோன் சுரந்து மன அழுத்தம் குறையும். வாழைப்பழத்தை மசித்து பஞ்சாமிரதமாக செய்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். வாழைப்பழத்துடன் உலர்ந்த திராட்சை, முந்திரி, பேரிச்சை, சுக்குத்தூள், ஏலக்காய்த்தூள் ஆகியவற்றை கலந்தும் சாப்பிடலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணையலாம். ஒரு பாடல் கேட்போமே. இணைந்திருங்கள். இது MTR FM

மாசி மாதத்தில் விரதங்களை பற்றி அறியலாம். முன்னோர் சாபத்தை துரத்தும் மாசி மக விரதம். ஏதோ ஒரு காலத்தில் நம் வீட்டுக்கு வந்த மருமகள்களையும் மாமியார் மாமனார்களையும் கொடுமை செய்திருப்பார்கள். பெற்றவர்களை கவனிக்காமல் விட்டிருப்பார்கள். காதலித்து கர்ப்பமாக்கி கைவிட்டிருப்பார்கள். இவர்களது வம்சாவளியை துன்பம் துரத்தி கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் அந்த முன்னோர் விட்ட சாபம்தான். இவ்வாறு துன்பப்படுபவர்கள் மாசி மகத்தன்று கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதனால் முன்னோர் சாபத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும். மாசி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசி ஐயா ஏகாதசி ஆகும். இந்த நாளில் வைகுண்ட ஏகாதசி என்று அனுஷ்டிப்பது போல காலை முதல் மாலை வரை துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி இரவில் கண்விழிக்க வேண்டும். மறுநாள் துவாதசி என்று காலை சாப்பிட்டு விரதம் முடிக்கலாம். ஏகாதசி என்று ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை மனதுக்குள் சொல்ல வேண்டும். குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி திட்டங்களில் வெற்றி பெற இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். குடிகார கணவர்கள் மனைவியை கருவேப்பிலை போல நினைப்பவர்களை திருத்தி அவர்களிடம் உள்ள தீய குணங்களை விரட்டவும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பர். பேய் பயம் இருப்பதாக சிலர் பயந்து கொண்டே இருப்பர். அவர்களுக்கும் இந்த விரதம் நிவாரணம் அளிக்கும். மாசிமக திருநாள் என்று சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் சுவாமி கடற்கரைக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி நடக்கிறது. இதற்கு கடலாடும் விழா என பெயர். மயிலாப்பூரில் வசித்த பூம்பாவை என்ற பெண்ணை திருமணம் செய்ய வந்த சம்பந்தர் அவள் இறந்த செய்தி அறிந்தார். அவளை உயிர்ப்பிக்க கபாலீஸ்வரரை வணங்கி மடலார்ந்த தெங்கின மயிலையார் மாசி கடலாட்டு கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான். அடல் ஆனேறு ஊறும் அடிகள் அடிபரவி நடமாடல் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று பாடினார். இதிலிருந்து மயிலாப்பூரில் இந்த கடல் நீராடல் நீண்ட நெடுங்காலமாக நடந்து வருவது உறுதியளிக்கப்படுகிறது. மகா சிவராத்திரி விரதம் மாசியில் வரும் தேய்பிரை சதுர்த்தி திதி அன்று சிவராத்திரி வரும். இந்த நாளில் பகல் முழுவதும் சாப்பிடாமல் இரவில் கண்விழித்து சிவாலயங்களில் நடக்கும் நான்

பொதிகைத் தென்றலோடு இணைந்திருக்கலாம். இனிமையான பாடல்கள் உங்களை நாடி வருகிறது. தென்றலோடு சுமந்து வரும் பொதிகைத் தென்றலில் வரும் முதல் பாடல் இது.

பொதியே தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுமந்து வரும் பாடல்கள் அனைத்தும் காற்றோடு கலந்து இதமாக உங்களை நாடி வருகிறது. வரும் பாடல் இது.

0: பாடும் பெண்.
1: இசைக்கு இசைந்திடும் மனங்களை எல்லாம் இசையோடு கலந்திட அள்ளி வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பொதிகை தென்றலில் தவழ்ந்து வரும் பாடல் இது.

புதிய தென்றலோடு இணைந்திருக்கிறீர்கள். இனிமையான பாடல் தன்னை கேட்டு மகிழ்ந்திட உங்களிடம் தேடி வரும் புதிகை தென்றல், தென்றலோடு தென்றலாக கலந்தே வருகிறது இனிய பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். மெல்லன தவழ்ந்து வரும் பொதிகை தன்றல், மனங்களை மெல்ல தழுவி இசையோடு கலக்க விடுகிறது. கலந்த இசை கனிவான எம் இதயத்தில் பதியாதா? தொடர்கிறது அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். பொதிகை தென்றல் மெல்லென தவழ்ந்து வரும் தென்றல் இது. தழுவிச் செல்லும் தென்றலில் கலந்து வருகிறது பாடல்.

வீசி வரும் தென்றல் இது, இனிமையான பாடல்களை சுமந்து வரும் தென்றல் இது. காற்றில் கலக்கும் இசை அனைத்தையும் கனிவாக எம்மிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல், இனிமையான பாடல் ஒன்று அடுத்து வரும்.

சின்ன சின்ன கனவுகளை மெல்லனச் சுமந்து வரும் பொதிகை தென்றல் இது. பொன்னான பாடல்கள் கனவோடு கலந்து காற்றலையில் கலக்கிறது.

சின்ன சின்ன சுகங்களை மெல்லன உங்களிடம் அழைத்து வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பாடலோடு கலந்து வரும் பொதிகை தென்றல் காற்றலையோடே உங்கள் இல்லம் தன்னை நாடுகிறது. வருகிறது அடுத்த பாடல்.

இதம் கொண்டு சுகம் சேர்க்க சொல்லாமல் மெல்ல எங்களை தழுவி விடுகிறது பொதிகை தென்றல். சுகமான பாடல் தன்னை மெல்லன சுமந்து எங்களிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல்.

பண்பெல்லாம் பொருளை கொண்ட நேதா.

கண்மூடி சுகம் தேடும் மனிதர்களுக்கெல்லாம் இதமான பாடலோடு சுகம் சேர்க்க வருகிறது பொதிகை தென்றல். மெல்லென இனிய பாடல்தனை கலந்து கனிவோடு எடுத்து வரும் பொதிகை தென்றல்.

பொதியை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுமந்து வரும் பாடல்கள் அனைத்தும் காற்றோடு கலந்து இதமாக உங்களை நாடி வருகிறது. வரும் பாடல் இது.

இசைக்கு இசைந்திடும் மனங்களை எல்லாம் இசையோடு கலந்திட அள்ளி வருகிறது பொதிகைத்தென்றல். இனிமையான பொதிகைத்தென்றலில் தவழ்ந்து வரும் பாடல் இது.

உங்களிடம் கொண்டு வந்தது பொதிகை தென்றன். இன்னமொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எம்டிஆர் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அத்துணை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நீங்கள் இப்பொழுது கேட்க இருக்கும் நிகழ்ச்சி இதய ராகங்கள். இதய ராகங்கள் உங்களோடு இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு காற்றின் வழியே மொன்றியல் தமிழ் வானொலி மூலமாக கேட்க இருக்கிறீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் மூலம் இதய ராகம் வழங்கும் நான் உங்கள் குரலாச்சேரி காளிதாஸ். வணக்கம் நேயர்களே, பாடல்கள் கேட்போமா?

இதே ராகம் நிகழ்ச்சி மூலம் பலவிதமான பாடல்கள் லிஞ்சில் நீங்கா இடம்பெற்ற சாகா வரம்பெற்ற பழைய பாடல்களும் உண்டு. ஏன், இன்றைய புதிய தலைமுறையில் புதிய இசையமைப்பாளர்கள் பழமைக்கும் புதுமைக்கும் இல்லாமல் இடைக்கால பாடல்கள் நெஞ்சை நெகிழச் செய்கின்றன. அந்த வகையில் இந்த வாரம் இதே ராகம் நிகழ்ச்சியிடம் கேட்கவிருப்பது அண்ணன் தங்கை பாசத்தை காட்டும் பாடல்கள். கவிஞர்களின் வரிகளில் இசையமைப்பாளரின் இசையில் அந்த குரல் வளம் கொடுத்து பாடியிருக்கும் பாடகர்கள் எத்தனையோ. அதில் முதலாவதாக நாம் பார்க்க இருக்கின்ற பாடல்

வாத்தியார் வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்தில் மணமாலையும் மஞ்சளும் சூடி என்ற பாடல், இந்த பாடலை புலவிப்பித்தன் எழுதியிருப்பார். திரு எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியிருக்கின்ற பாடல் கேட்போமா?

ஒன்றியல் தமிழ் வானொலியின் மூலம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது கனடா நாட்டிலிருந்து ஒளிபரப்பாகிறது. உங்கள் நெஞ்சங்களிலும் செவிகளிலும் 24 நேரமும் இசை அலையை அளித்து கொண்டிருக்கும் ஒரு ஒப்பற்ற வானொலி. இது உலகெங்கும் உள்ள தமிழர்கள் அனைவரும் நம்முடைய கைபேசி மூலமாகவே கேட்கலாம். இணையதளம் வாயிலாக கேட்க வேண்டும் என்றால் www.mtrfm247.com என்ற இணையதளத்தின் மூலமாக பாடல்களை கேட்டு மகிழுங்கள். இதே ஆகத்தில் அடுத்ததாக படம் அண்ணன் ஒரு கோவில், MSC அவர்கள் இசையில், TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல். இது கண்ணதாசன் எழுதிய பாடல். மல்லிகை முல்லை என்ற ஒரு இனிமையான பாடல் இதய ராகத்தில் கேட்போமே.

அடுத்ததாக இதய ராகத்தில் நீங்கள் கேட்கின்ற பாடல் படம் இந்தியன் பாடல், பச்சை கிளிகள் தோளோடு என்ற பாடல். கமலஹாசனின் சரித்திரத்தில் ஒரு பொன்னேட்டில் பதிக்கின்ற படம் அது இந்தியன். கேட்போமா?

அடுத்து இதயரகத்தில் இடம்பெறும் படம் வேல். பாடல் தொப்புள் கொடி பாசம் ஒன்று என்ற ஒரு பாடல்

0: இதே ராகத்தில் அடுத்ததாக படம் பாண்டவர் பூமி, திரு பரத்வராஜ் அவர்கள் இசையில் அவரவர் வாழ்க்கை ஆயிரம் அர்த்தங்கள் என்ற பாடல்.
1: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உணர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷம் ஊஞ்செல்லாம் ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

இதய ராகத்தில் அடுத்து இடம்பெறும் பாடல் தங்கச்சி தங்கச்சி தங்கமான தங்கச்சி. ஆமாம், இது ராஜ காளியம் என்ற திரைப்படத்தில் இசிய ராஜ்குமார் அவர்கள் இசையில் வடிவேல் அவர்கள் எடுத்திருப்பார். கேட்போமே.

எம்டிஆர் வழங்கும் இதே ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இத்தனை பாடல்கள் இடம்பெற்றாலும் என்றும் சாகாவரம் பெற்ற பாடலாக அண்ணன் தங்கை பாசம் என்றாலே இப்படித்தான் இருக்கும் என்று நடித்து வாழ்ந்து காட்டிய திரு சிவாஜி கணேசன் அவர்களும் சாவித்ரி அவர்களும் இணைந்து நடித்த அற்புதமான படம் பாசமலர். அதிலிருந்து பாடல்கள் இல்லாமலா இதோ

இது ராம நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் அவர்கள் பாடல் ஒன்றும் இடம்பெற்றால் நன்றாக இருக்கும் என்று ரசிகர்கள் கேட்பது எங்களுக்கு தருகிறது. திரு எம்ஜிஆர் அவர்கள், ஜெயக்குமாரி அவர்களும் நடித்த காஞ்சி தலைவன் என்ற திரைப்படத்தில் ஒரு கொடியில் இருமலர்கள் என்ற பாடல்

மொன்றியல் தமிழ் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இதோ நேயர்களை, இதயராம் நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கின்ற பாடல் தென்கிழக்கு சீமையிலே என்ற ஒரு அற்புதமான பாடல். திரு ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில் சித்ரா மலேசியா வாசுதேவன் பாடியது. படம் கிழக்கு சீமையிலே.

எம்டிஆர் வானொலி காற்றில் உங்களோடு கலந்திருக்கும் இதய ராகம் நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கின்ற பாடல் சேரன் பாண்டியன் என்ற திரைப்படத்தில் சௌந்தரின் அவர்களுடைய இசையில் உருவான சின்னத்தங்கம் செல்லத்தங்கம் என்ற பாடல்

இதே ராகத்தில் அடுத்ததாக தங்கையை பற்றி அண்ணன் பாடுகின்ற போது அண்ணனை பற்றி தங்கையை பாடுகின்ற பாடலும் இடம்பெற்றால் தானே அருமையாக இருக்கும். ஆமாம், இது சொக்கத்தங்கம் என்ற திரைப்படம். பாடல் வெள்ளையாய் மனம் பிள்ளையாய் மனம் கொண்டவனே என்ற பாடல். இது தேவா இசை. மறைந்த சுவர்ணலதா அவர்களும் ஜெயச்சந்திரன் அவர்களும் இணைந்து பாடிய ஒரு இனிமையான இதயராக பாடல். கேட்போமே.

நல்லது அன்பு உறவுகளே, எஃப்டிஆர்எஃப்எம்மோடு இதுவரை இதே ராகத்தில் இணைந்திருந்தீர்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்கு ஆக்கம் ஊக்கம் தந்த மொன்றியல் தமிழ் வானொலி இயக்குனர் அம்மா மீரா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பன் குரலாச்சேரி காளிதாஸ். வணக்கம் நேயர்களே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி உலக புகழ்பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTRFM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகள். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக மயங்குகிறாள் ஒரு மாது என்ற படத்திலிருந்து ஒரு புறம் வேடன் மறுபுறம் நாகம் இரண்டுக்கும் நழுவே அழகிய கலைமான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிழல் நிஜமாகிறது என்ற படத்திலிருந்து இலக்கணம் மாறுதோ இலக்கியம் ஆனதோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவள் ஒரு தொடர் கதை என்ற படத்திலிருந்து கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேன் சுந்தரே வானம் என்ற படத்திலிருந்து உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக அக்கறை பச்சை என்ற படத்திலிருந்து அரசனை பார்த்தா கண்ணுக்கு புருஷனை பார்த்தா பிடிக்காது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் அஞ்சலி.

இசைமலை நிகழ்ச்சியில் நடந்ததாக மன்மத லீலை என்ற படத்திலிருந்து நாதம் என்னும் கோவிலிலே ஞான விளக்கேற்றி வைத்தேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் வாணிஜியராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாழ்வு என் பக்கம் என்ற படத்திலிருந்து வீணை பேசும் அதை மீட்டும் விரல்களை கண்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், மாதுரி.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாலூட்டி வளர்த்த கிளி என்ற படத்திலிருந்து நான் பேச வந்தேன் சொல்லத்தான் ஓர் வார்த்தை இல்லை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியன், S. ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொன்வண்டு என்ற படத்திலிருந்து வாடியம்மா மல்லிகை பூ நீ வாடிவிடாத வாசனை பூ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா, எல்லா ஈஸ்வரி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இது எப்படி இருக்கு என்ற படத்திலிருந்து எங்கும் நிறைந்த இயற்கையில் என்ன சுகமோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி ஜெயசுந்தரன், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக புது வெள்ளம் என்ற படத்திலிருந்து துளி துளி துளி துளி மலை துளி அது தொட தொட சிரித்தது மலர் கொடி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக ரங்கராட்டினம் என்ற படத்திலிருந்து ஒரு மல்லிகை மொட்டு மழை துளி பட்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் SV பாலசுப்ரமணியம்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: மாட்டப்படுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம் உறவுகளே, மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன்.

அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல் இன்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். என்ன தவம் செய்தேன் திரைப்படத்து பாடல் முதலில் ஒலிக்க இருக்கின்றது. ஏதோ ஒரு நதியில் என்ற வரியை கொண்டு பாடும் அந்த பாடலை கனடா ஆல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் இனிமையான ஒரு பாடலை டிரான்சி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து உயிரே என்ற திரைப்படத்திலிருந்து பூங்காட்டிலே என்று ஆரம்பிக்கும் பாடலை தந்தவளை நாங்கள் இணைந்து கேட்போம்.

மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. பாட வந்ததூர் கானம் என்ற பாடல். இளமை காலங்கள் திரைப்படுத்த பாடலை இன்று கேட்க விரும்புகிறார். மீண்டும் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி.

கனடா மொன்ரியல் தனுஷன் அவர்களுடைய பாடலும் கேட்போமா? சிவகாசி திரைப்பட பாடல் தான் என்று அவர் கேட்கின்றார். அட என்னத்த சொல்வேனுங்கோ என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் நேயர் விருப்பம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக ஒலிக்கின்றன.

ஆஸ்திரேலிய அன்பு உறவுகளின் பாடல்கள். மெல்போர்ன் மாநகரம், ஆஸ்திரேலிய கண்டம், அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் என்று கொண்ட சேவல் என்ற வரி கொண்ட எங்க சின்ன ராசா திரைப்படுத்து பாடலை கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து வளமை போல இன்றும் ரமணி தந்த பாடலை கேட்போம். எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்திலிருந்து பஞ்சு மிட்டாய் என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது பாடல்.

இவர்களோடுதான் மெல்போர்ன் மாநகரம் கேதிஸ் அவர்களும் நீண்ட கால உறவு. எங்களோடு தொடர்ந்து இசைப்பயணம் செய்யும் வேளையிலே செவ்வந்தி பூக்கள் என்ற வரி கொண்ட பாடலை என் வானில் நிலா என்ற திரைப்படத்திலிருந்து இன்று பாட வைக்கின்றார்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள்மோகன் நீங்கள் தந்த பாடல். நான் பிடிச்ச முசல் குட்டி என்று ஈட்டி திரைப்படுத்த பாடலை கேட்க விரும்புகிறீர்கள், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அகில உலகமெங்கும் இருந்து பாடல்களை கேட்டு மகளும் அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் தித்திக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்களை மகிழ்விக்கின்றதல்லவா? இது மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் அனுப்பிய பாடல். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற ஒரு அற்புதமான காவிய பாடல். என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே என்று வரியெடுத்து பாடும்படி இசைவி மடுப்போம் நாங்களும்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் போடு நண்பா என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட எதிரி திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இத்தனை பாடல்களையும் கேட்ட வழியிலேதான் ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் அவருடைய பாடல் வர இருக்கின்றது. எழுதியது யாரடி என்ற திரைப்படுத்த பாடல் ஒன்று பூந்தென்றல் என்று வரி எடுத்து பாடுகின்றது. என்னவளே, உங்களோடு நாங்களும் ஈழமணி திருநாட்டில் இருந்தும் எங்களை மறவாமல் அனுப்பி பாடல் தந்து கேட்கும் வேளை எங்களையும் கேட்க வைப்பதற்கு நன்றி.

தியாக ஒரு பாடலை வளமை போல கனடா மண்ணிலிருந்து தருகின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள். கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது நந்தவனம் இந்த மனம் என்று வரியெடுத்து.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள். மீண்டும் ஒரு சர்வதேச நேயர் விருப்பத்தில் சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

0: பாடல். கடவுள் ஏன் கல்லானார், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே என்ற பாடல். இந்த பாடல் என் அண்ணன் திரைப்படத்து பாடல். இந்த பாடலை இன்று அன்புடன் கேட்கின்றார் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர் கேட்கும் இந்த பாடலை வழமை போல என்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், மற்றும் கதீஜா, சஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.
1: கடவுள் ஏன் கல்லானார்.

இழந்தவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடு

0: வழமை போல இன்று தன்னுடைய நண்பர்களோடு இணைந்து கேட்கின்றார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். தங்கள் அனைவருக்கும் விருப்பமான ஒரு பாடலாக ஓடி ஓடி உழைக்கணும் என்ற பாடலை. இந்த பாடலை நல்ல நேரம் திரைப்படத்திலிருந்து அவர்கள் கேட்ட வேளை நாங்களும் இணைந்து அவர்களோடு கேட்போம்.
1: 1, 2, 3, 4.

0: படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி உழைக்கணும்.
1: மீண்டும் ஒரு பாடல், உறவை காத்த கிளி திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அன்புடன் ரவிச்சந்திரன் நீங்கள் தந்த வேளையில், என் பாடல்களில் நீ என்று ஆரம்பிக்கும் முதல் வரியை கொண்டு பாடுகின்றது. இணைகின்றோம் உங்களோடு நாங்களும்.

நெஞ்சமே நெஞ்சமே என்ற மாமன்னன் திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். அன்புடனே இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தார் எங்களோடு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. கன்னடா கலையகத்திலிருந்து தினமும் மலரும் நேயர் நேரத்திற்கான பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்.

தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன், நீங்கள் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சீரலாதன், சண்முக பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து ஒரு பாடல் தந்திருக்கின்றீர்கள். காவியமான ஒரு பாடல், காற்றலைகளிலே சுற்றி திரிந்த ஒரு பாடல், பூ மாலையில் ஓர் மல்லிகை என்ற அற்புதமான பாடல். இந்த பாடல் ஊட்டி வரை உறவு என்ற திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடுகின்றது.

அழைத்தாள் வருவாளே என்ற பாடல் ஜாதி மல்லி திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று அன்போடு தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள், ஜெயவீர பாண்டியன், கௌதமன் லக்ஷசாரா மற்றும் மதுஸ்ரீ சிவசங்கரன் நட்பவி இவர்களோடு நரமொழியாள் தமிழ் இனியாள் இவர்களை இணைத்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடலும்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகளும் மொன்றியல் தமிழ் வானொலியின் நீர் நேரத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் சென்னை கே கே நகரிலிருந்து அன்பு மகள் ரேவதி நீங்களும் உங்கள் பேரன் ரித்வித்தும் இணைந்து கேட்கும் ஒரு பாடல் நானே ராஜா நானே மந்திரி என்ற திரைப்படுத்து பாடல். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக மூன்று தெய்வங்கள் திரைப்படுத்த பாடலை கலந்து விடுகின்றார். அரசாடி குப்பம் நெய்வேலி யாமிருக்க பிரேமின் சரவணன் தங்கமன் பெரியசாமி ஜனனி ஆகியோர் மூன்று தெய்வங்கள் திரைப்படம் என்று கூறினேன். வசந்தத்தில் ஒரு நாள் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

என்னாச்சு என்ற திரைப்படுத்த பாடல் கேட்போமா? சாரல் மழை வந்து என்று வரி எடுக்கும் பாடல் தான் அந்த பாடல். கேரள மாநிலத்திலிருந்து பாலக்காடு ரதீஷ், நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடல் எங்களை மகள வைத்து செல்லும்வதற்கு முன்பு ஏர்முகன் பாடலையும் கேட்டுவிடுவோம். பட்டு வண்ண கிளியே என்ற வரி எடுத்த பாடல் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து. அன்பு ஜோர்ஜ், நீங்கள் கேட்கும் வண்ணம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இன்றைய நேயர் நேரத்தை அலங்கரிக்கும் இறுதி பாடலாக ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள் என்ற பாடல் இதய தாமரை திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இந்த பாடலை தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் நீங்கள் தந்தவேளை ஒலிக்கின்றது அனைவருக்காகவும்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நானும் நலமென்று கூறி நாங்களும் நலமென்று கூறிய வேளையிலே உங்களோடு இணைந்து கொள்ள வந்திருக்கின்றேன். சிந்தனை செல்வன். இணைந்ததோடு அல்லாமல் இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை தொகுத்து வழங்கும் நான் இப்பொழுது ஆரம்பிக்கும் பாடல்களை உலகெங்கும் இருந்து சர்வதேச நேயர் விருப்பத்தை கேட்டு மகள வேண்டும் என்று காத்துக் கொண்டிருப்பவர்கள் காதோரம் ஒலிக்க வைக்கும் பாடல்கள். முதல் பாடல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து ஒன்ன நினைச்சேன் என்று ஆரம்பித்து பாடும் பாடலாக ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் அவர்கள் தந்த பாடலை கேட்போம்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி தந்த பாடல் ராகங்கள் மாறுவதில்லை திரைப்படத்தில் இருந்து தென்றலோ தீயோ என்ற முதல் வரியை தொடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் மீண்டும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து அன்புடன் விஜயராணி அணையாத கோவில் தெய்வமே என்ற கிளிப்பிள்ளை திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக அடுத்து வரும் பாடல் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல். முதலில் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து ரமணி தந்திருக்கின்றார் மாராப்பு சேலை என்று ஆரம்பிக்கும் சின்னவர் திரைப்படுத்து பாடலை.

அவரை தொடர்ந்து எங்கள் நீண்ட கால உறவான கேதீஸ் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார் சூரிய வம்சம் திரைப்படுத்த பாடலை. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ என்று வரியெடுத்து பாடுகின்றது முழுவதையும்.

அடுத்து வரும் பாடலை தருவது நீண்டகால உறவு, மெல்போர்ன் மாநகர மௌசேலியா, அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள். நில்லடி என்றது உள்மனது என்று காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படுத்து பாடலை பாடுகின்றது காற்றலையிலே.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்வது மூன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே வாரத்தில் தோன்றும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடலை தருகின்றார் கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி. சாந்தினி, நீங்கள் தந்த பாடல் செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு என்று மெல்ல பேசுங்கள் திரைப்படுத்த பாடல். இதுவும் அந்த பாடல்

அடுத்து வரும் பாடலும் கனடா. மொன்றியல் மாநகரம் தனுஷன் என் நெஞ்சில் என்ற முதல் வரியை கொண்டு பானா காத்தாடி என்ற திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றீர்கள்.

சிங்கரபூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் மாட்டுக்கார வேலன் திரைப்படுத்த பாடல் இன்று கேட்க விரும்புகிறார். நாங்களும் இணைந்து கேட்க இருக்கின்றோம். ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணை காட்டுகிறா என்ற பாடல் தான் அந்த பாடல்.

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள்.

தொடரும் பாடல் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து நீயே நீயே என்று வரி எடுத்து பாடுகின்றது சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர். நிரேஷன், நீங்கள் தந்த பாடல்.

ஐரோப்பா கண்டத்திலிருந்து ஈழமணி திருநாடு தன்னுடைய தாயகம் சென்று ஓய்விலே விடுமுறையை கழித்துக் கொண்டு இருக்கும் அன்பு என்னவளே, நீங்கள் ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள், வெளியே விளக்கொன்று ஏற்று என்ற தழுவாத கைகள் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பழமை போல இன்று இறுதி பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றார். இரட்டை மனிதன் என்ற திரைப்படுத்து பாடலை நீர் தொட மறந்த இடங்கள் என்று ஆரம்பிக்கும் முதல் வரி என்று நீண்ட காலம் காற்றலைக்கு வராத ஒரு அற்புதமான பாடல். கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வைசேனா ஆசான் அவர்கள் தந்த பாடல்.

உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள், தித்திக்கும் தேனான பாடல்கள் சுவையங்கும் புகுந்து இதயத்தை மகளிர் செய்திருந்த வேளையிலே மீண்டும் ஒரு நிகழ்விலே சந்திக்கின்றேன் என்று காற்றலையில் இருந்து விடைபெற்றுச் செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் முதலாம் சந்திப்பில் என்ற வரி கொண்ட பாடல், சார்லி ஷப்ளின் திரைப்படுத்து பாடல். அந்த பாடலை இன்று தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அவர்கள் அனுப்பி வைத்துவிட்டு தன்னோடு இணைந்து தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இருக்கின்றார்கள். நாங்கள் அனைவரும் கேட்க ஒலிக்க வையுங்கள் பாடலை என்ற வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிய ஒரு பாடல், தாயை காத்த தனையன் திரைப்படத்திலிருந்து, நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும் என்ற தத்துவத்தோடு ஒலிக்கும் ஒரு பாடல். நீண்டகால உறவு அன்பு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாக, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்க வேண்டும் என்ற வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக அடுத்து வரும் பாடலை இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வளமையாக அவர் தன்னோடு இணைத்து கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ஸ்ரீபதி, வெங்கடேஷ், சுதாஷ் குமார், அருணா, ஆகாஷ் ஹரிகரன், ஸ்ரீராம் சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரை அணைத்து கேட்கின்றார் பல்லாண்டு வாழ்க திரைப்படுத்து பாடல். போய் வா நதி அலையே என்று வரியெடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

உறவுகளை இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலியகத்தொடர்ந்து தினமும் மலரும் நேர் நேரம் என்றும் பாடல்களோடு மலர்கின்றன.

முப்பொழுதும் உன் கட்டணைகள் என்ற துறைப்படுத்து பாடல் கண்கள் நீயே என்று வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை விரும்பி கேட்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. வளமை போல இன்று சியாமலா பிரபா உங்களோடு ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மதுசூரி மற்றும் சிவசங்கரன், நட்டவி நரமுகியாள், தமிழ் இனியாள் இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

தொடர்கின்ற பாடல் மல்லிகம் மகாலிங்கம் அவர்கள் மகிழ்ச்சியோடு கேட்க இருக்கும் நீ வருவாய் என்ற திரைப்படுத்து பாடல். அதிகாலையில் சேவலை எழுப்பி கூ என்று சொல்லிடுவேன் என்ற பாடலை தன்னோடு இணைத்து தன்னுடைய இணையவர் கலா அம்மா அவர்களை இணைத்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒலிக்கின்ற இந்த பாடல்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும் என்று ஒலிக்கும் வேளையிலே தனக்கும் ஒரு பாடல் என்று சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்களும் தமிழ்நாட்டிலிருந்து நாள் நட்சத்திரம் திரைப்படுத்து பாடலை தருகின்றார். மல்லி மல்லி என்று வரியெடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் விழியால் என்னை என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல். அந்த பாடல் அரசன் என்ற திரைப்படத்திலிருந்து, வளைகுடாமன் குவைட் நாட்டிலிருந்து அன்பு ஜோர்ஜ் உங்கள் காதோரம் அனுப்பி வைக்கின்றது. நாங்களும் இணைகின்றோம் ஒலிக்கும் பாடலோடு.

0: இறுதியாக ஒரு பாடலை தந்து நிறத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு பிரதீஷ் அவர்கள். ஓம் என்ற திரைப்படுத்து பாடல்தான் அவர் தந்த பாடல். பட்டு வண்ண சேலை காரி என்று வரி எடுத்து பாடுகின்றது.
1: பட்டு வண்ண சேலை கட்டி

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஒரு நேர நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குடும்பம் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழை உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: 2021 பத்தாம் மாதம் 14 நாள் பார்த்தீர்களா? 10 மாதத்திலும் அரை மாதத்தை தொட்டு பிடித்து விட்டோம். இது முன்னிர் தமிழ் வானொலி என்று கூறியிருந்தேன். முன்னிர் தமிழ் வானொலியின் காற்றலையில் நான் கலந்து கொண்டிருக்கும் வேளையில் கதம்பம் தர வந்த வேளையில் பார்த்தபோது காலநிலை சிறப்பாக இருக்கின்றது. குளிரும் இல்லை, வெப்பமும் இல்லை. அதே நேரம் வாயுவும் இல்லை. அங்கே காற்று மண்டலம் தொழில்படவில்லை. அடுத்து என்ன சீதோஷ்ணம் வரும் என்று எங்களால் கூற முடியாத நிலை. அப்படியான ஒரு நாட்டிலே வாழ்கின்றோம். வெளியே நல்ல வெளிச்சம், சூரிய கிரகணமும் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆனால் வெளிச்சமாக இருக்கின்றது. இப்பொழுது நேரம் இங்கே சரியாக 12:04 கனடாவில் நண்பகல். உங்களுக்கு நேரம் பாரத நாட்டிலும் ஈழத்திரு நாட்டிலும் முற்பகல் 9:34 ஆகிவிட்டது. வளைகுடா நாட்டிலே இப்பொழுது நேரம் 7:04 என்றால் பிரித்தானிய நாட்டிலே, ஆங்கிலேய நாட்டிலே, இங்கிலாந்து நாட்டிலே நேரம் 5:05 மாலை ஆகிவிட்டது. எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது முதல் காற்றலையில் கதம்பம் நிகழ்த்த வந்திருக்கின்றேன். நீங்கள் என்னோடு வந்து இணைந்து கதம்பத்தை அலங்கரித்து பல் சுவை நிகழ்வை தந்து செல்வதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6478746415. வளமையான இந்த தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு முன்னிர் தமிழ் வானொலியோடு உறவாடலாம். அன்பு உறவுகளை உலகின் பல பாகங்களிலிருந்தும் நீங்கள் அழைத்துக் கொள்ளலாம். இது ஒரு கட்டணம் அறவிடப்படாத இலவசமான இலக்கம். பணங்கள் அறவிடப்பட மாட்டாது. நீங்கள் எந்த இடத்திலிருந்தும் வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதற்கேற்ற வசதியை முன்னிர் தமிழ் வானொலி ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறது. உறவுகளே, தூக்கமா? இல்லை, தூக்கத்துக்கு செல்லவில்லை. இன்னும் உணவு அறிந்து விட்டீர்களா? ஆம் சிலர், இல்லை சிலர், இனிமேல் தான் என்பது பல. இப்படியான சூழலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நல்லதோர் சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேச இருக்கின்றோம். அதற்கு முதல்வர் ஒரு பாடலை தருகின்றேன். அந்த பாடலை கேட்டு பார்ப்போம். அதை கேட்டுவிட்டு வருவோம் அந்த நிகழ்ச்சிக்கு என்று எண்ணுகின்றேன். அன்பு உறவுகளே, அது என்ன பாடலாக இருக்கும்? தூக்கு தூக்கி என்று ஒரு திரைப்படுத்த பாடலின் ஞாபகத்துக்கு வந்தது. அதனால் அந்த பாடலை முதலில் தருகின்றேன். இதையொட்டித்தான் இன்றைய கருத்து பரிமாறல் நிகழும் என்று எண்ணுகின்றேன். கேளுங்கள் பாடலை.
2: அடடா, நல்ல நண்பர். எந்த நேரமும் நண்பர் தானா? பேசாமல் அந்த நண்பரையே கல்யாணம் செய்து கொண்டா தானே?
3: கோபம் கொள்ளாதே என் கோமலமே. உன்னுடன் கொஞ்சி குழாவத்தாலே ஓடி வந்தேன். பிரேமா, பிரேமா,

இனிமையான ஒரு பாடல். ஆண்டுகள் பல கடந்து விட்டது, ஆனால் அந்த பாடல் இட்டை வரைக்கும் பொருத்த பாடான ஒரு பாடலாக இருக்கின்றது இல்லையா என்பது உறவுகளே. கண் வழி புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொழியே என் தயக்கம், இது இன்றும் உண்டு. இதற்கு காரணம், இந்த பாடல் வருவதற்கு காரணமும் அதில் உற்பத்தி ஊறி இருக்கின்ற இந்த காதல் உணர்வு வருவதற்கும் கண்தானே காரணம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இன்று நாங்கள் இந்த விடயத்தை பற்றி பேசுகின்றோம் என்று கூறியிருந்தேன். கண் வழி புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொழியே ஏன் மௌனம், இது அச்சம் மடம் நாணம் பயர்ப்பு அத்தனையும் தாங்கி வந்த ஒரு பாடலின் கருத்தாகத்தான் பார்க்க வேண்டும் நாங்கள். அந்த மௌனம் கண் வழி புகுந்த உடனே ஓடி வந்து எந்த பெண்கள், எம் குல பெண்கள் தம் முக்கியமாக தமிழ் மரபு வந்து பேசுவார்களா, நான் உன்னை விரும்பி விட்டேன் என்று கூறுவார்களா, அல்லது உன்னை எனக்கு பிடிக்கவில்லை என்று கூட நேரடியாக கூற மாட்டார்கள். மௌனம் தான் அங்கே சாதிப்பார்கள். அந்த மௌனம் இரண்டு விடயத்துக்கு பொருத்தமான பதிலாகும். அந்த மௌனம் என்ற பதில், மௌனத்தால் பதில் கூறும் பொழுது சம்மதம் என்பதற்கு ஒன்றும் பிடிக்கவில்லை, உன்னை பிடிக்கவில்லை, நீ பேசுவது சரியில்லை, எனக்கு இதில் உடந்த இல்லை என்பதற்கும் மௌனம் தான் ஒரு காரணம். அந்த அற்புதமான அந்த கவிதை வரியை தந்திருக்கின்றார். அதன் பின்பு பல கருத்துக்கள் வந்தால் இன்றும் இருக்கின்றது. ஒரு பெண்ணை ஏமாற்றுவதற்காக ஒரு ஆண் செய்யும் சாகஜம், திடீரென்று நம்புவதன் இல்லை என்றது போன்று ஒரு கருத்தை தந்த கண், அதை கண் வழி புகுந்து நான் எடுத்துக்கொண்டபடியும் இந்த கண்ணைத்தான் என்று நான் எடுத்துக்கொண்டேன். உலகில் உள்ள சகலதையும் நாங்கள் பார்ப்பதற்கு எங்களுக்கு கண் எங்களுக்கு எவ்வளவு முக்கியமானதோ, அந்த கண் பார்த்து கண்ணில் வரும் பிம்பம், கண்ணில் தரும் ஒளி, கண் தரும் காட்சி தரும் கருத்து முக்கியமாக இருக்கின்றது. கருத்து இல்லாது விட்டால் அங்கு காட்சி இல்லை. ஒரு காட்சி இருந்தால் நிச்சயமாக அதற்கு கருத்து இருக்கும். அந்த கண் பார்த்த அந்த காட்சியை தனக்கு தருவதற்கேற்ற கருத்தை கூறுவதற்கு நல்ல மூளை. பாருங்கள், எங்கள் எவ்வளவு பெரியொரு ஒரு படைப்பாளி பொறியியலாளர் என்று கூறலாம். மனித உடம்பை பொறியாக்கி பொறியியலாக்கி பொறியியலே அவர் மனித பொறியை ஆக்கி இருக்கின்றார். அதை அங்கங்கு வைக்க வேண்டியவற்றை வைத்து அதை செய்ய வேண்டிய செயல்பாடுகளுக்கு வகுத்து குறித்து அதை நடமாட வைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த இறைவன் என்ற அந்த நிபுணர், அந்த நிபுணர் என்றுதான் கூற வேண்டும். அதனால் கண்வழி புகுந்து கருத்திலே கலந்தது, கண்வழி புகுந்த காட்சியெல்லாம் கருத்தினில் கலந்து கொள்வது இல்லை. அதனால் அதை இரண்டுக்கும் வித்தியாசம் என்ன? முக்கியமாக இந்த காதல் என்பதற்கு கண் முக்கியம் என்று கூறுகிறார்கள். இன்றைய கேள்வி, இன்றைய எங்களுடைய கருத்திலே வந்து இணைந்து கொள்ளும் அன்பு நேய நெஞ்சங்கள், காதல் என்று ஒன்றும், காதல் என்று ஒன்று வருமுன்பு அந்த பார்வை வந்ததா, காட்சி வந்ததா, அல்லது காட்சியை கண்டவுடன் காதல் வந்ததா, இதைத்தான் இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். காட்சியை கண்டதும் காதல் வந்ததா, காதல் வந்ததால் அந்த காட்சி நிலை வந்ததா, வித்தியாசமா இருக்கிறதா உங்களுக்கு? கண்டதெல்லாவற்றையும் நாங்கள் காட்சியாக எடுத்து பார்த்துக் கொண்டிருப்பதில்லை தானே. கண் பார்த்தவுடன் ஒரு காட்சியினா, அந்த காட்சியிலே உள்ள கருத்து என்ன எங்களுக்கு கூறுதோ அதை விட்டுத்தான் மீண்டும் அதை பார்ப்போம். ஆகவே இதிலே ஏது முக்கியம்? அந்த காதல் என்பதற்கு எது முக்கியம்? கண் முக்கியமா, அந்த காட்சி முக்கியமா, அதிலே வந்த கருத்து, இதை பற்றி அலசி பார்ப்போம் வாருங்கள் காத்தலைக்கென்று கேட்டுக்கொண்டு பாடல் ஒன்றை கேட்டோம் அல்லவா. கண் வழி புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொழியே. மின்னொளி என்பது என்ன? மின்னல் மின்னும் ஒளி, நிலைத்து நிற்குமா, உடனே மறைந்துவிடும். அதனால் கண் எல்லாவற்றையும் காண்கின்றது, அது நிலைத்து நின்று கருத்தை தந்து ஒரு காதல் ஊற்றை, காதல் உணர்வை தருவதற்கு எது முக்கியம்? அதுக்கு கண் முக்கியமா, அல்லது அங்கு காட்சி பொருளாக வெளிப்படையாக்கணும் ஒரு ஆண் பெண், ஒரு வாலிபன் ஒரு கன்னி என்று எடுத்துக்கொள்வோம். கன்னியை கண்டவுடன் காதலன், அந்த வாலிபனுக்கு காதல் ஏற்படுகின்றது. அதே போன்று அந்த
மாலிபனை கண்டவுடன் அந்த கன்னிக்கு மனதிலே ஒரு கருத்து பதிந்து ஒரு எண்ணம் எண்ணி அது அவனை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றுண்டு. அதுக்கு அந்த கண் முக்கியமா, கருத்து முக்கியமா, அந்த காட்சி முக்கியமா, இதுல பல விடயங்கள் பார்க்கலாம். எங்கே வாருங்கள், பேசி பார்ப்போம். உங்கள் கருத்துக்களைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். நான் என் கருத்தை தொடர்ந்து கூறுவதை விட உங்கள் கருத்தை தர வேண்டும். இது முனைவர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சியவை. நாங்கள் இணைந்திருப்பது கனடா கலையகத்திலே. உங்களோடு பேசி மகிழ்வதற்காக வந்தேன் கதம்பம் நிகழ்விலே. இந்த கதம்பத்திலே நீங்கள் வந்து கதம்பம் என்றால் எல்லாம் சேர்ந்தது, அதேபோன்று நவரசமும் கலந்ததுதான் கதம்பம். உங்கள் ஒலியை பொறுத்தவரையிலே நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்தவற்றை எங்களோடு பகிர்ந்து கொண்டு செல்லலாம், விரும்பிய பாடலை கேட்டு செல்லலாம், உங்கள் கருத்துக்களை தாராளமாக கொள்ள மூடி வாருங்கள். முதலில் வருபவருக்கு ஒரு பாடல் வழங்குவது வழக்கம். இன்று முதல் பாடலை கேட்க விரும்புவோர் யாராக இருக்கலாம், வரலாம், வந்து பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன். முனைவர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையில் கதம்பத்தில் ஓடி வந்து பங்கு பெற ஆவலோடு இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும். அங்கே வாருங்கள். அடுத்த ஒரு பாடல், தூக்கு தூக்கி வணங்கா முடிய என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல் கிடைத்திருக்கின்றது. அந்த பாடலையும் கேட்டு பார்ப்போமோ? எங்கே அது என்ன பாடலாக இருக்கும்? பாடல் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் காற்றலைக்கு வரலாம். இது கலையகத்தில் தரப்படும் பாடல். எந்த நேரமும் நீங்கள் குறுக்கிட்டு வரலாம். உங்கள் அழைப்பை நான் ஏற்றுக்கொள்வேன். இடைவெளியை நிரப்புவதற்கு வரும் பாடல்

இனிமையான இந்த பாடல் கூட மலையாக இருந்த ஒரு கல்லை சிலையாக வடித்த ஒரு சிற்பியின் எண்ணக்கருவாக வந்த பாடல். பாருங்கள், மலையாக இருக்கும் பொழுது இது மலை என்ற காட்சியை அந்த கண் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தது. அந்த சிற்பியின் கண்ணுக்கு அது மலையாகப்பட்டது. அதை ஒரு சிலையாக்க வேண்டும் என்று தன்னுடைய திறமையினால், கைவண்ணத்தினால், உளியின் உதவியோடு அதை செதுக்கி சிலையாக்கிவிட்டான். இப்பொழுது அந்த சிலை தெய்வத்தின் உருவத்தை பெற்றிருக்கும் பொழுது விலை மதிப்பற்றதாகி, அதாவது வந்து விலை மதிக்க முடியாத அளவுக்கு பெருமதி வாய்ந்ததாக இருக்கும் பொழுது அவன் எண்ணுகிறான், மலையாக நீ இருந்தாய், அம்மலையே உன்னுடைய நிலையை எண்ணிப்பார், இப்ப நீ சிலையாகி வந்துவிட்டாய். அந்த சிலைக்கு கோபுரத்தை அமைத்து கோவில் ஆக்கினார்கள். கோபுரம் கோவில் உனக்காக வந்தது, ஆண்டவன் என்ற பெயர் பெற்று அந்த கலைஞனுக்கு அந்த ஆண்டவனின் அருள் கிடைக்கின்றது, ஆண்டவன் காட்சி அளிக்கின்றார். இப்பொழுது மலை சிலையாகி ஆண்டவனாக காட்சி அளிக்கின்றது. உழைப்பாளியின் உழைப்பிலேதான் வருகிறது. அடுத்த கருத்து வேறு இடத்துக்கு சென்றாலும் அங்கே அந்த கண், அவனுடைய கண் மலையாக பார்த்தான், அதை சிலையாக வடித்தான், அது தெய்வமாக காட்சி அளித்து கடாட்சம் புரிகின்றது எல்லாருக்கும். அது தனக்கு கோபுரத்தை பெற்று ஒரு கோவிலாக்கி அங்கே குடிகொண்டது. அதனால் கண் முதலில் பார்க்கும் பொழுது அந்த பொருள் தரும் காட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த அதிலே வந்த கருத்து, அந்த கல்லை, அந்த மலையை கல்லை சிலையாக்குவோம் என்று எண்ணி சிலை செய்திருக்கின்றான் என்றது போன்ற பாடல். மலையே உன் நிலையை நீ பார், நீ இன்று சிலையாகி தெய்வமாகிவிட்டாய், சிலை தெய்வமாக மலையாக இருந்தது தெய்வமாக வந்துவிட்டது. அற்புதமான அந்த பாடல். இவையெல்லாம் பழைய பாட்டு வித்தகர்களால் ஆக்கப்பட்டது. தமிழ் சொற்களை சரமாக எடுத்து மாலையாக தொடுத்து எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் பாடலாக. இந்த தமிழ் வார்த்தைகளைத்தானே அவர்கள் பொருத்தி இருக்கின்றார்கள், வேறு மொழியை அங்கு கொண்டு வரவில்லை. இந்த தமிழுக்குள்ளேதானே இந்த அற்புதமான வார்த்தைகள் இருந்து அதற்கு ராகத்தை ஊட்டி பாடலாக தரும்பொழுது கேட்க மிக மிக மகிழ்வாக இருக்கின்றதல்லவா. இங்கேயும் மலை சிலையாகி அது கலையாக, அதுக்கு கலை கலையென்ற உணர்வை அந்த கருத்தை கொடுத்திருக்கின்றது அந்த கண் அந்த மலையை பார்த்து. எங்கே வாருங்கள் பேசுவோம், எங்கே உங்களை காணவில்லை, வர வேண்டும், நீங்கள் விலகிவிட்டீர்களா? கதம்பம் நிகழ்வு உங்களுடைய நேரம் 12 மணி வரை இருக்கும். அதற்கிடையிலே நீங்கள் வந்து பங்கு பற்றி கேட்கும் பாடல்களும் காற்றலையில் உங்களுக்கு கதம்பம் நேர் விருப்பமாக ஒளிபரப்பாகும். குறைவான நேயர்களாக இருந்தால் அதை ஒரு நிகழ்வாக தர முடியாது தானே. எங்கே ஓடி வாருங்கள், வந்து கலந்து கொள்ளுங்கள். என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்றுதான் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். சிந்தனை சோழன் பேசுகிறார்கள், நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம் என்று எண்ணுவீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். அப்படி பதில் முன்பு கூறியிருக்கின்றீர்கள். அப்படியல்ல, உங்கள் கருத்து தான் முக்கியம், நீங்களும் வர வேண்டும். இங்கே யார் வரப்போகிறீர்கள், எவருக்கு ஒரு பாடல் வேண்டும், முதல் பாடல் கேட்க விரும்புவோர் ஓடி வரலாம் காற்றலைக்கு. வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு காற்றலையில் காத்துக் கொண்டிருக்கின்றேன். காற்றலையில் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் ஒன்றை கேட்டு பார்ப்போமா? கதம்பம் தானே, உங்களை தேடிக்கொண்டிருக்கின்றேன் நான், ஏன் இங்கே வரவில்லை? நீங்கள் ஓடி வாருங்கள், அந்த உங்கள் கருத்துக்களை தாருங்கள். கதம்பம் நிரலிலே சந்திப்போம். அது மட்டுமல்லாமல் புதையல் இருக்கின்றது, போட்டியும் இருக்கின்றது, போட்டியிலே புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். வாருங்கள்.

0: முதலாவது உறவாக ஒருவர் வருகின்றார், அழைத்து விடுவோம் அவரை. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
1: ஐயா. நலம்
0: நலமாக இருக்கின்றேன் தர்மபுரி ராஜ்குமார் அவர்களே. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா
1: ஐயா? நான் நலம், எல்லாரும் நலம் ஐயா. நீங்களும் அம்மா நல்லா இருக்கீங்களா?
0: நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். அம்மா சற்று பிஸி தான், அவர் வந்து என்னையும் பார்த்து வானொலியை கவனித்து வீட்டுக்கு கிட வேண்டாம் அப்படி அவர் கொஞ்சம் ஈடுபாட்டோடு இருக்கின்றார். நலமாக
1: இருக்கா? ஒரே நேரத்தில் பல வேலை செய்யறவங்க என்ன சொல்லுவாங்க ஐயா?
0: அஷ்டாவதானி. அஷ்டாவதானி.
1: ஆமா ஆமா ஆமா.
0: நல்லது. அங்கே எல்லோரும் நலமாக இருக்கின்றனர். காற்றலை எப்படி இருக்கின்றது அங்கே உங்களுக்கு? உங்களுடைய வானலை எப்படி இருக்கின்றது? மழை பெய்கின்றதா?
1: வானிலை கொஞ்சம் இல்லைங்க, போக்கு காட்டிட்டு இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது, எல்லாம் போயிடுது.
0: ஆனால் இந்த காலம் இந்த மாசம் அங்கே மழை காலமா?
1: புரட்டாசி மாசம். ஆமாங்க, வடகிழக்கு பருவமழை வரணும்.
0: ஓ, வடகிழக்கு பருவமழை வரணும். பனியெல்லாம் எப்படி சொல்கின்றது?
1: பனியெல்லாம் போயிட்டு இருக்கீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை,
0: பிரச்சனை இல்லை,
1: போயிட்டு இருக்கு.
0: இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கௌஷிகா காத்தலைக்கு வரப்போகின்றார். தாத்தாவோட பேசுவதா?
1: அவதான் கேட்டு. தாத்தா வருவாரா? தாத்தா வருவாரா?
0: வருவேன் வருவேன், செல்வங்கடம் வருவேன் நான். நல்லது.
1: இந்த அறுபது நாளும் நேரில் இல்லைனாலுமே கேட்டுட்டு தான் இருப்போம். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருப்போம். பழைய மறுபடி மறு ஒளிபரப்பு இருந்தாலுமே நல்ல சுவாரஸ்யமா இருக்கு. அந்த பாத்துட்டு பதில் பாட்டு
0: நேயர்களுடைய பெயரோட வரும்பொழுது நேயர்கள் மீண்டும் வருவது போன்ற ஒரு உணர்வு எனக்கும். அந்த படுக்கையில இருப்பேன், வானொலி தலைமாட்டில இருந்து பேசிக் கொண்டிருக்கும், அதை பேசுவதை கேட்கும் போது எழுந்து ஓடி வர வேண்டும் போல இருக்கும் எனக்கு பிள்ளைகளிடம். இன்று நாங்கள் இந்த கருத்தை பற்றி ஒரு கருத்து ஆடல் ஒன்று செய்ய வேண்டும். என்ன பாடல் என்று உங்களுக்கு விருப்பம்? இன்று முதலாவதாக வந்து இணைந்த உங்களுக்கு ஒரு பாடல் தர விரும்புகிறேன். என்ன பாடல் தரலாம்?
1: இதோட தொடர்பு தாங்க. காதல் வந்தால் சொல்லி எனக்கு.
0: காதல்
1: என்ன
0: பாடல்? காதல் வந்தால் வரிய பாடல் பாருங்க.
1: காதல் வந்தால் சொல்லி எனக்கு, உயிரோடு இருந்தால் வருகிறேன்.
0: அது வந்து விஷயம் திரைப்படத்திலையா?
1: இல்ல இல்லைங்க, அது இல்ல. அது என்னன்னு
0: அவர் ஜீவா ஜீவாவும் ஜீவா தான்.
1: ஜீவா ஜீவா ஒரு வருபர் விஜயகுமாரோட தமிழ்
0: அளிச்சிருக்காரு. காதல் வந்தால் சொல்லி அனுப்பு. நல்ல பாடல். நாளைய தினம் உங்களுக்கு கதம்பத்திலே என்ன பாடல் வேண்டும்?
1: நாளைய தினம் பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்காக எந்த பாடல்? நாடோடி தேட்டர்ல உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் இல்லைங்க? அம்மா கூட சொல்லுவாங்க அடிக்கடி இந்த பாடல் தான் கேட்பாரு ஐயான்ட்டு.
0: அப்படியா?
1: யாரும் விளையாடும் தோட்டம்.
0: யாரும் விளையாடும் தோட்டம். நல்லது அந்த பாடல். யாரும் விளையாடும் தோட்டம் இல்லையா? அவர் அமைதியான பாடல் அந்த பாடல்.
1: ஆமாங்க, காட்சியமைப்பு நல்லா இருக்கும்.
0: நல்ல அந்த பாடல் உங்களுக்கு நேர் விருப்பத்திலே, அதாவது கதம்பம் நேர் விருப்பத்திலே கிடைக்கும். இந்த காதல் வந்தால் சொல்லி அனுப்பு இன்று கதம்பம் முடிவதற்குள் கிடைக்கும் உங்களுக்கு அந்த பாடல்.
1: நன்றி நன்றி.
0: அடுத்த கருத்து இன்று கண் காதல் காட்சி இந்த மூன்று விடயத்தையும் வைத்துக் கொண்டால் அந்த காதல் வருவது ஒன்றை பார்த்ததன் பின்பா பார்ப்பதன் முன்பா?
1: காதல் வருவது பார்த்த பின்புதான். இந்த காதல் கோட்டை படமாக தான் பார்க்காமல இந்த காதல வராதுங்க. அது வரும், அது ரொம்ப அறிவு.
0: அப்ப நீங்கள் பார்த்த பின்புதான் அதை பற்றி நினைத்து ஒரு அன்பு ஏற்பட்டு காதல். அப்ப காதல அன்பா முதல் வருகிறதா?
1: அது வந்து பாத்தீங்கன்னா வளர எழும் பருவத்துல வருதுன்னா கவர்ச்சியா கூட இருக்கலாம். வளர் இளம் பருவத்துல வர காதல் கவர்ச்சியா இருக்கலாம். அதாவது 24 வயதுக்கு நாம
0: அங்கேயா
1: 24 வயதுக்கு மேல, அதாவது எப்படி காலேஜ் போறவன பொறுப்பு வந்துடும். கடைசி வருஷத்துல 3வது வருஷத்துல தான் பயம் வரும். இதை முடிச்சுட்டு ஊருக்கு போகணுமே, என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம், அப்போ ஒரு பயம் வரும். அப்பதான் ஒரு புரிந்துணர்வு வரும். அது வரைக்கும் தெரியாது பசங்களோட சேர்ந்து ஆடிட்டு
0: காதல் என்ற உணர்வு வருவது தெரியாமல் இருக்கும். நல்ல நல்ல கருத்தை கூறியிருக்கிறீர்கள். அப்ப இந்த காதல் ஆனா இவற்றிற்கு அடிப்படை காரணம் எது? எப்படி இந்த காதல் ஏற்படுகிறது? காதல் ஏற்படுவதற்கு என்ன காரணம்?
1: காதல் ஏற்படுவதற்கு காரணம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே அலைவரிசையா இருக்கும். எனக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு
0: சொல்றேன்,
1: ஒத்த கருத்து ஒன்று,
0: ஒத்த கருத்து ஒன்று இருக்குது.
1: ரெண்டாவது விட்டு கொடுக்கறது,
0: விட்டு
1: அவங்களுக்காக நாம விட்டு தருவோம். ஆமா, நமக்காக அவங்க விட்டு கொடுப்பாங்க.
0: நல்ல கருத்து,
1: அது ஒரு காரணம்.
0: சரி, பார்ப்போம். மற்றவர்களும் வருவார்கள் தானே. நல்ல கருத்துக்களை தந்தீர்கள். காதல் வந்து ஒத்துப்போதல், ஒரே விடயத்தை இருவருக்கும் பிடித்தல். அப்படி உடனே வருமா, ரெண்டு நாள் சென்ற பின்பு வருமா? அந்த கேள்வியும் போட்டு பார்ப்போம்.
1: அதான் ஏன் உடனே வந்தா கவர்ச்சி?
0: ஓ,
1: அதை சொல்லுவாங்க இல்லைங்க.
0: ஓ,
1: அது அது வரதெல்லாம் இனக்கவர்த்தி. அது
0: இன்னைக்கு
1: புரிந்த பின்னாடிதான் வரதா காதல்.
0: அவன் அந்த கருத்தை புரிந்து கொள்ளும். கண் வழி புகுந்து கருத்துனே கலர்ந்த கலந்து வருகிறது இல்லையா? அந்த பாடல் அப்படித்தானே வந்து, கண் வழி புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொழியே ஏன் தயக்கம் தான் கேட்கிற. மின்னொழி, அது ஒரு மின்னொழி, அதாவது அந்த மின்னல் போன்று வருமாம் இல்லையா?
1: ஆமா ஆமா. இப்போ எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, கூட படிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, எல்லாருமே நமக்கு காதல்
0: வராது.
1: சொல்றேன், அவங்களுக்கு இல்ல நமக்கு இல்ல,
0: எங்கேயோ
1: புரிந்த பின்புதான் காதல்.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான செய்தி. வேற ஏதாவது?
1: நன்றி, நன்றி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
0: நன்றி ராஜ்குமார், உங்கள் பாடலை தர முயற்சிக்கின்றேன். இப்ப இன்னும் ஒரு அன்பு மகள் அழைத்திருந்தார், அவரையும் எடுத்துவிட்டு உங்களுக்கு தருகின்றேன். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் நாங்கள் இணைந்து கொண்டு சில விடயங்களை கதம்பத்திலே பேசிக்கொண்டும் பாடல்களை கேட்டுக்கொண்டும் பாடல்களை தந்து கொண்டும் இருக்கின்றார்கள் அன்பு உறவுகள். இன்று முதலில் வந்து இணைந்தவருக்காக ஒரு பாடல் கேட்டிருந்தார், அந்த பாடல் வழங்கப்படும். அத்தோடு அவருக்கு விருப்பமான பாடல் நாளைய தினம் கதம்பம் நீர் விருப்பத்தில் ஒளிபரப்பாக்கப்படும். எங்கே அன்பு உறவுகள் ஓடி வர வேண்டும். அடுத்த உறவு யாராக இருக்கின்றார்? குறுகிய நேரம், 12 மணிக்கு இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிடும். அதற்கிடையில் போதிய அளவு உறவுகள் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக கூறி செய்யலாம். போதிய அளவு நேரம் வழங்கப்படுகின்றது உங்களுக்கு இந்த மூன்றியல் தமிழ் வானொலியின் கருத்து ஆடலே. அடுத்து வருகின்றார் ஒரு அன்பு உறவு, அழைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம் கவிஞர் அவர்களே.
2: நலமாக
0: இருக்கிறது ராமன். உங்களுடைய கவிதை என்னை கண்முழிக்க வைக்கும். இப்பொழுதும் நல்ல கவிதைகள் எல்லாம் போட்டிருந்தீர்கள், உருக்கமான கவிதைகள், வேண்டுதலான கவிதைகள், இறைவனின் மனமுருக பாடியிருந்தீர்கள். வருத்தத்தை தெரிவித்திருந்தார்கள்.
2: சொல்லுங்க.
0: அன்பு மகள் சரிதா வந்து கூறினார், மாலை நேரம் ஆயினால் நிகழ்ச்சி வரவாது விட்டால் நீங்கள் சிந்திப்பீர்களாம், கவலை தோய்ந்த முகத்தோடு இருப்பீர்களாம். என்ன ஐயாவுக்கு
2: சொன்னாங்க? அது அவரு சரியாதான் சொல்லிருக்காங்க. கரெக்டுக்கு ஐயா, அது யோசிச்சுட்டே இருப்பேன். ஐயா இல்ல என்னன்னு தெரியலையே, ஐயாவுக்கு என்ன பண்ணு தெரியலையே. இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நான் போய் கடவுள்கிட்ட போயிட்டு ஐயா நல்லா இருக்கேன், என்னால முடிஞ்சத என்னுடைய பாத்திரங்களை வந்து இறைவனுடைய காலடியில சமர்ப்பிப்பேன், சமர்ப்பணம்
0: செய்வேன்.
2: செஞ்சுட்டே
0: இருந்தேன். அந்த கவிதையிலே படித்து உணர்ந்தேன். நன்றி ஆனந்த் ராமன். உங்களுடைய வேண்டுதல், அந்த தாகங்கள் வீண் போகவில்லை, இறைவன் கண் விழித்திருக்கின்றார் என்றுதான் கூற வேணும். என்னுடைய
2: ஒரு பயிற்சி, அது ஒரு பயிற்சி. எதையும் நம்ம கடவுள்கிட்ட இருந்து நம்ம அந்த இறைவனுக்கிட்ட வந்து வேண்டி வாங்கிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இதுல இருந்து வந்துருச்சு.
0: மனமுருகி வேண்டினால் நிச்சயமா அவர் எங்களுக்கு மனம்.
2: அதுல நான் எனக்கு ஒரு பயிற்சி மாதிரி, இது இது எதையும் நீ சாதிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கியா?
0: நிச்சயம் அவர்கள் செய்தார்கள். இறைவனை துதி பாடி அந்த அறவழி சென்று இத்தனை விடயங்களை சாதித்திருக்கின்றார். இப்பொழுது எங்களுக்கு அது ஒரு வேடிக்கையாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு. அதுதான் நிஜம். இன்றும் நடைபெறுவதும் அதுதான். அறம் தான், அறம்
2: தான்
0: பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பணி எப்படி இருக்கின்றது? பணி முடிந்ததா ராமன்?
2: இல்லையா பணி போயிட்டு இருக்கியா அங்க ரெண்டு பேர் இருக்காங்க
0: அவங்களை
2: பார்க்க சொல்லிட்டு சரி அதுக்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு
0: வந்துட்டு நல்லது சரி அப்ப இப்பொழுது பேசுவோம் என்னவென்றால் இந்த காதல் கண் வழி புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொளியே ஏன் சலனம் மௌனம் என்ற ஒரு பாடலோடு ஆரம்பித்தோம் என்று அந்த காதல் கண்வழி புகுவதற்கு காரணம் என்ன எல்லோரையும் தான் பார்க்கணும் காட்சி எல்லோருடன் தான் பெறுகிறது கண்வழி புகுந்தும் மனதில் கலக்க வேணும் அது சில பத்து அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் அது பார்வை வந்து நிலைத்து எங்கள் மனதிலே உள்செல்லுகிறது அல்லவா அதப்படி அது என்ன காரணம் கவர்ச்சியா அன்பா
2: இல்ல அது தலக்காம வச்சுக்கா இப்ப மனதுல வந்து உள்ள போய் அந்த காதல் பதியுது அப்படின்னா அது அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து செய்யும் போது அது மனதுல அந்த மனதுல போய் அந்த கண்மொழியா போய் மனதுல பதியதா கருதுறீங்க
0: அப்படியா அந்த
2: எதிர்பார்க்கறது செய்யறாரு ஆமா ஆமா நமக்கு பிடிச்ச விஷயம் நான் வந்து எதிர்பார்க்கறேன் சரி அவங்க ஒரு விஷயத்தை செய்யறாங்க நம்மளோட கூட வந்து செய்யறாங்களோ இல்ல ஒரு வழியா போகும்போது அதை பாக்குறோமோ அவங்கள செய்ய அவங்க செய்யக்கூடிய அந்த செயல் எனக்கு பிடிச்சிருந்தா அவங்கள எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கருதுறையா
0: பிடிக்கிறது ஐயா காதல் வந்து அன்போடு சம்பந்தப்பட்டது தானே
2: ஆமா ஆமா
0: அன்பு அந்த அன்பு ஏற்படுகின்ற அன்பு ஏற்பட்டால் காதல் வருமா அல்லது காதல் அந்த அன்பு வருவதற்கு நீங்க கூறினது போல அன்பு வருவதற்கு ஏற்ற சூழல் அங்கு இருக்கின்றது தான் ஆனால் முதலில் வருவது காதலா அன்பா
2: மிக பொதுவா வந்து பொதுவான காரணி வந்து அன்புதான் நம்ம காதல் வந்து முற்று பெறுது
0: அன்புதான் முதல் என்று கூறுகிறீர்கள் அப்ப உங்க கண்ணிலே வந்து காண்ற காட்சி எல்லாம் எங்களுக்கு கருத்திலே நிலைக்காது அது உன்னிப்பாக எங்களை ஈர்த்தபடியால் தான் நாங்கள் பார்க்கின்றோம் பார்க்கும் பொழுது உங்களை ஒரு அன்பு ஏற்படுகின்றது அந்த அன்பு காதலாக
2: அதேதான் நம்ம பாக்குற எல்லா விஷயத்தையும் உள்ள கொண்டு போய் மனசுல பதிய வைக்க முடியாது நமக்கு மேலாக ஒன்று ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த விஷயம் பிடிச்சிருக்கும் போது அதை மட்டும் தான் பதிய வைக்கிறோம் அது அன்பு அது அன்பு அந்த மாதிரி பின்பு அது காதலா மலருதுங்கிறது தான் உண்மை
0: அப்படி நான் நினைக்கிறேன் சிறப்பான செய்தியை தந்தீர்கள் நாளைய தினம் என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்
2: அத்தை நடி மெத்தை அடி ஆடு விளையாடும் அந்த பத்தியா
0: உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்ததா
2: சின்ன இல்லையா
0: சின்ன வயதிலே அத்தை மடி
2: இருக்கலாம் இருக்கலாம் இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு அத்தை மாமா எங்க மாமா மனைவி அவங்க
0: சகோதரிகள் பலர் அத்தனை பேரும் மாமியர்கள் ஒரு மாமிக்கு குழந்தைகள் இல்லை அது எனக்கு பெரும் பொறு என்னை நிலத்திலே நடக்க விட மாட்டார் அவவுக்கு அவ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றது அவவை அவனுடைய நான் வளர்ந்து ஆசிரியன் ஆகிய போது முதல் முதல் அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு பாடசாலையில் நியமனம் கிடைத்தது ஆனால் அவர் அந்த பாடசாலை ஆசிரியர் என்று என்னை வந்து பார்க்க மாட்டேன் தன்னுடைய மகன் என்று மருமகன் ஓடி வந்து உரிமையோடு பேசுவேன் உரிமையோடு பேசுவேன் எனக்கு வெட்கமாக இருக்கும் அந்த நேரம் பக்கத்திலே வந்து கட்டி பிடிச்சு கொஞ்சம் எல்லாம் செய்வான் என்ன அவ்வளவு பாசம் உகர் குழந்தைகள் இல்லையா அவளுக்கு அதே மாதிரி இன்னொரு சகோதரிய நான் பாடசாலை விட்டு வீடு வரும் வரையும் பள்ளிக்கூடம் போகும் பாதையிலே அவனுடைய வீடு அந்த அவன் வீடு தாண்டும் போது என்னை அறியாமல் என் கால்கள் அவனுடைய அந்த படலை என்று கூறுவது கேட் அதை தாண்டி கொண்டு உள்ளே சென்று விடுவேன் அங்கே நான் போகும்போது அவளுக்கு ஐந்து ஆறு குழந்தைகள் ஆனால் எனக்கென்று அங்கே உணவு இருக்கும் முதலில் சென்ற உடனே கையை கழுவி இதை சாப்பிட்டு எல்லாம் செய்து வாயெல்லாம் கழுவி விட்டு மாமி அதே மாமி சின்ன வயதிலே அவ திருமணம் செய்து எங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே இருந்தார் பக்கத்திலே ஒரு வேலிதான் எங்கள் வீட்டுக்கும் அவன் வீட்டுக்கும் அப்ப ரோட்டுக்கு போய் அவன் வீட்டுக்கு போவது பாதுகாப்பில்லை குழந்தைகளுக்கு அந்த வேலியிலே ஓட்ட வைத்தார்கள் பொட்டு அதனாலே புகுந்து போகலாம் மாமி வீடு ஆனா என்னை என்னுடைய தமக்கையார் வந்து சைவமாக வளர்த்து கொண்டு வருகின்றார் அப்ப மாமி மச்சம் மீன் எல்லாம் சாப்பிடுவாங்க பொட்டுக்களெல்லாம் பிசைந்து எனக்கு இல்ல ஊட்டி விட்டு வாயெல்லாம் களை விட்டுருவா. நான் நன்றா வீட்டே போகும்போது அம்மாவுக்கு தெரியும், அவ ஒன்றும் பேச மாட்டா. அக்கா வலு கவனமா இருந்து மணந்து பார்த்துட்டு அடி போடுவா, என்ன சாப்பிட்டு நீ அங்க அப்ப அம்மா சொல்லுவா அவள் அதையில மருமகனுக்கு ஏதாவது கொடுத்திருக்கலாம் பிள்ளை நீங்களே அப்படின்னு. அது நல்ல ஞாபகம் மாமிமாருடைய பாசம் மடியிலே என்னை வளர்த்து எனக்கு நன்றா. 6-7 வயதிலும் அந்த முதல் சொன்ன மாமியார் என்னை தூக்கி தோளில் போட்டு தூங்க வைப்பார். அதை நன்றா அனுபவித்தேன். அத்தை மடிமித்தேடி நல்லதொரு பாடல், நல்லதொரு பாடல் கேட்டிருக்கீங்க. அந்த பாடல் உங்களுக்கு கலம்பம் நேர் விருப்பத்திலே கிடைக்கும் என்புராமன். கலம்பத்தை வந்து இணைந்து சிறப்பித்தவங்க நன்றி. கருத்துக்கள் இன்னும் இருந்தால் நீங்கள் மீண்டும் வந்து கூறலாம். 12 மணி வரையும் இந்த நிகழ்வு இருக்கு, நீங்கள் கூறலாம். மேலும் இருக்கு வேற தனியாக காதல் மட்டுமில்ல, ஒரு காட்சி வந்து எங்களோட உள்ளத்திலே புகுந்து எங்களை லயிக்க வைப்பதென்றால் முதலில் ஏற்படுவது அன்பு என்று நான் நினைக்கின்றேன். அந்த அன்பு பின்பு நட்பாகவோ தோழமையாகவோ காதலாகவும் வரக்கூடும். ஆனால் காதல் என்று வருவதற்கு அன்பிலே ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லை தாண்ட வேண்டும் இல்லையா?
2: ஆமா ஆமா,
0: குறிப்பிட்ட எல்லை உச்சம் வந்த பின்புதான் அது காதலாகும். அது ஒரு பக்கமாக மாறக்கூடாது இல்லையா? ஒரு பக்கம் ஆணின் பக்கமா,
2: ஒரு பக்கம் மாறக்கூடாது,
0: அது ஒரு கதையா.
2: ஆமா ஆமா ஆமா,
0: அற்புதமான கருத்துக்களை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் ராமன். பணியிலே இருந்து இடையிலே ஓடி வந்தீர்கள், மீண்டும் பணிக்கு நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு முடிந்தால் மீண்டும் வாருங்கள். நல்லது ராமன், வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது அன்பு ராமன் அவர்கள் வந்து சென்ற பின்பு எங்களுடைய ராஜ்குமார் அவர்கள் ஒரு பாடலை கேட்டிருந்தார் அல்லவா. நான் கூறினேன் அது டிஷ்யூம் திரைப்படம் என்று சொல்லி பார்த்தேன், இல்லை என்று கூறிவிட்டார் கெட்டிக்காரன். அது ஈரம் என்ற திரைப்படத்து, இயற்கை என்ற திரைப்படத்து பாடல். சரியா? சரி, இப்ப ஒரு சிங்கக்குட்டிகள், ரெண்டு சிங்கக்குட்டிகள் வருகிறது போல் தெரிகிறது, இல்ல ஒரு சிங்கக்குட்டி தான் வருகிறது. வணக்கம் வணக்கம் எம் ஆர் சிவகுமார் அவர்களே.
3: வணக்கம்பா. வணக்கம்பா, நலமா இருக்கீங்களாப்பா?
0: வணக்கம். இந்த சிங்கக்குட்டி செல்வகுமார் நலமா இருக்கு, நீங்கள எப்படி இருக்கீங்க?
3: நலமா, நலமா இருக்கேன்பா, மகிழ்வா இருக்கேன்பா.
0: குழந்தைகள் எல்லாம்
3: நன்றிங்கப்பாங்களா?
0: மோகனா
3: அனைவரும் நலம்பா, எல்லாரும் எல்லாரும் நலமா இருக்காங்கப்பா.
0: பணி முடிஞ்சு வந்து
3: இந்த ஆயுதம் பணி முடிஞ்சு. ஆமாப்பா, ஆயுத பூஜை சாமி கும்பிட்டு உட்கார்.
0: ஆயுத பூஜை என்பா நாளையா?
3: இன்னைக்குதான்பா, இன்னைக்குதான் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை.
0: இரண்டு ஒன்றா வருகிறதா?
3: நம்ம வந்து ஆயுத பூஜைங்கிறது இன்னைக்குதான், இன்னைக்குதான் ஆயுத பூஜை.
0: 9 நாளும் வந்து சரஸ்வதி பூஜை, 9வது நாள் சரஸ்வதிக்கான பூசை நிறைவேற்று பூசை. அது முடிந்து வியாழக்கிழமை, அதாவது அடுத்த நாள் தான், 10வது நாள் தான் விஜய தசமி என்று வரும்.
3: தசமி பிள்ளைகளை எல்லாம் ஸ்கூல்ல சேர்க்கிறது. ஆமாங்கப்பா,
0: அது அந்ததான் ஆயுத பூசைகள் நிறைவேறுகிறது. இந்த நட்சத்திர சேர்க்கையின்படி அதோட கலந்து வந்து விட்டதோ தெரியவில்லை. ஆயுத பூசை 10வது நாள், விஜயம் விஜயம் அதாவது வெற்றி திருநாள். தசமி என்பது 10வது நாள், நவமி என்பது 9வது நாள். இன்று நவமி, 9வது நாள். எங்களுக்கு இங்கே வியாழக்கிழமை, உங்களுக்கு அங்கே வெள்ளிக்கிழமை. உங்களுக்கு அங்கே என்ன கிழமை? வியாழன் மாலை இரவு நேரம்.
3: இன்னைக்கு காலையில நவமிப்பா, சாயந்தரத்துக்கு அந்த தசமி ஆரம்பிச்ச உடனே ஆயுத பூஜை, சாயந்தரமா தான் கொண்டாடணும்.
0: விஜயதசமி வெற்றினா வியாபாரம் வெற்றி, விஜயம் விஜயம் வெற்றி திருநாள், பல கதைகளும் இருக்கு. நல்லது, அதாவது செய்திகள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்ப அவர் சக்கரை உலகம் எல்லாம் எல்லா எல்லா பண்டங்களும் சாப்பிட்டீர்களா?
3: ஆமா, எல்லாமே சாப்பிட்டாச்சுப்பா, இன்னைக்கு சாப்பாடே அதான்.
0: சரி, இன்றைய விஜயதசமியை நீங்கள் பார்த்து விட்டு என்ன எழுதினீர்கள்?
3: இன்றைய விஜயதசமி நல்லா சாமி கும்பிட்டு இறைவனிடம் நல்லா எல்லா காரியங்களும் நல்ல விதமா நடக்கணும், தொட்டதெல்லாம் துவங்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள
0: நினைச்சுக்கிட்டேன்பா. முக்கியமாக எங்கள் உள்ளத்திலே உள்ள களங்களை நீக்கி நல்லுள்ளத்தை கொடுக்க வேண்டும் என்று இறைவன் வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்த்து. இப்பொழுது நாங்கள் இன்று ஒரு கருத்தரங்கு செய்கிறோம். ஒரு காட்சியை கண்டவுடன், ஒரு காட்சி வந்து ஒரு பொருளை காண்கின்றதால, ஒரு பெண்ணை பார்க்கின்றதால, ஒரு ஆணை பார்க்கின்றதால, ஒரு மலையை பார்க்கின்றது, அது உடனே அந்த காரியங்கள் உள்ளத்திலே எப்படி என்ன என்ன எண்ணத்தை கொண்டு வரும்? காதலை கொண்டு வருமா, அன்பை கொண்டு வருமா, பொறுப்பை கொண்டு வரும், எதை கொண்டு வரும்?
3: என்ன மாதிரியான காட்சிகளை பாக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான மனநிலை உண்டாகும்.
0: ஓ, விருப்பமற்றதை பார்த்தால் வெறுப்பாக வரும், விருப்பம் உள்ளதை பார்த்தால் அன்பாக இதாக இருக்கும். நல்லது. உங்களுடைய நண்பர் வருகின்றார் போல் இருப்பது. சிங்கக்குட்டி நம்பர் ஒன் அணையுங்கள். வந்து விட்டாரா? மகனே வணக்கம். வணக்கம். வணக்கம் சிங்கக்குட்டி. கண்ணா
4: அப்பா வணக்கம்ப்பா.
0: கண்ணா வணக்கம்.
4: வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா.
0: வணக்கம் கண்ணா.
4: இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் தாத்தா. மகிழ்ச்சியா இருக்கின்றீங்களா?
4: மகிழ்ச்சியா இருக்கேன்ப்பா.
0: அது இறைவனுடைய பெரும் கொடை இல்லையா? படம் முடிஞ்சதா கண்ணனுக்கு?
4: அப்ப இன்னைக்கு எனக்கு விடுமுறைங்களா?
0: விடுமுறை நாளா? அங்க உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றார்கள்? வெங்கடேஷ் அவர்கள் எல்லாரும்
4: அனைவருக்கும் இன்னைக்கு விடுமுறை. எல்லாரும் இன்னைக்கு வண்டி எல்லாம் சுத்தம் பண்ணி இன்னைக்கு பூஜை போட்டாங்க.
0: ஆயுத பூஜை போட்டாங்களா? நீங்களும் போட்டீங்களா? விடுமுறை
4: நாள்.
0: வாழ்த்துக்கள். சிறப்புகள். ஒரு கருத்து உண்டு. உங்களோடு இருக்கின்றார் செல்வகுமார். வணக்கம் கூறிக்கொள்ளுங்கள்.
3: வணக்கம்
4: செல்வகுமார்.
3: வணக்கம்.
0: இரண்டு பேரும் இணைந்து விட்டீர்கள். இரட்டையர்கள். மெல்லிசை மன்னர்கள் ஒண்ணு. நீங்களும் சிங்கம் ஒன், சிங்கம் டூ. சிங்கம் ஒன் எது முதல் வந்தால் சிங்கம் ஒன், எது ரெண்டாவது வந்தால் சிங்கம் டூ. சில சமயம் சிங்கம் முதலாவது வந்தா சிங்கம்
3: ஒன்.
0: இப்ப நாங்கள்
3: அப்பா கூட இந்த மாதிரி பேசி.
0: அப்படியா? ரெண்டு நாள் தினமும் வருவது கொஞ்சம் கடினமாக இருப்பதென்று மகள் மாறி மாறி
4: தருகிறேன்.
3: கொஞ்ச நேரம் பேசினாவும் போதும்ப்பா. காற்றலை இல்ல
0: என்றும்
3: மட்டும் கட்டிட்டு போனீங்கன்னா
0: போதும். முடியுமா என்று கேட்டுத்தான் என்னை விட்டார். ஆனா இங்க நான்கு தடவை வந்து என்னுடைய நிலைகளை கவனித்துக் கொண்டு போகின்றார். சரி, இப்ப நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம் கண்ணா. காதல் ஒரு காட்சி, ஒரு உங்கள் கண்ணிலே வருகின்ற பார்வை ஒரு காட்சி வருகின்றது. அது காதலாக மாற வேண்டும் என்றால் முதலில் என்ன வர வேண்டும்? வித்தியாசமான கேள்வி. ஒரு காட்சியை பார்க்கலாம். அது காட்சி எதுவாக இருக்கலாம். அந்த காட்சியை எங்கள் உள்ளத்திலே புகுந்து கண்வழி புகுந்து கருத்தினை கலந்து கொள்வதென்றால் முதலில் அதுக்கு என்ன வேண்டும்? அது காதல் உணர்வாக வருவதென்றால்
4: காட்சி பாக்கிறப்ப காதல் உணர்வு வராதுங்கப்பா. சும்மா அத ஆனா நேருக்கு நேரம் ரெண்டு பேர் அதாவது பார்த்தாங்கன்னா அது காதல் வர வாய்ப்பு. அது எல்லாம் அனைவருகிட்டயும் வராதோ வராது. அது என்னன்னா அந்த ஈர்ப்பு யார்கிட்ட வருதோ அவங்ககிட்ட மட்டும்தான் அந்த காதல்ங்கிறது வரும்.
0: அந்த அது அந்த காதல் செல்வகுமாரும் கவனியுங்கள். அந்த இவர் கூறியதன்படி அந்த ஈர்ப்பு அந்த காதல் வருகிறது என்று கூட. அந்த காதல் வருவதற்கு என்ன உணர்வு முக்கியமானது?
4: அனைத்துக்குமே அனைத்து ஜீவராசிகளுக்கு அன்புங்கிறதா முதல் படிங்கப்பா. அதுல இருந்துதான் காதல்
0: என்ன செல்வகுமார் இவர் கூறுவதற்கு நீங்க ஒத்து போறீங்களா?
3: இல்ல, அன்பு அப்படிங்கறது அன்பு வந்து நீங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் அன்பு செலுத்துறீங்க. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கிட்டையும் காதலும் செலுத்துறீங்களா? அப்படி வராதுல்ல.
4: அன்பு செலுத்துறவங்கிட்ட காதல் செலுத்தலாம். ஆனா காதல் செலுத்துறவங்க எல்லாத்துக்கிட்டையும் காதல் செலுத்த முடியாதுதான். ஆனா அன்பு எல்லாத்துக்கும் செலுத்தலாம்ல.
3: இந்த இடத்துல அன்பு எல்லா பக்கமும் அது பொதுவானது. அன்பு வந்து பொதுவான. ஆனா காதல் வந்து ஒரு பர்டிகுலர் மனிதன் ஒருத்தவங்க மேல மட்டும்தான் செலுத்த முடியும்.
0: செல்வகுமார் திசையை சற்று மாற்றி விட்டார். வந்தார். சரியாக வந்தீர்கள் இரண்டு பேரும் ஒரு கோட்டுக்கு. இப்ப பார்ப்பது எல்லாத்திலும் காதல் வருவதில்லை. நாங்கள் மூன்று பேரும் ஒத்துக்கொள்ளுகிறோம். பார்ப்பது எல்லாவற்றிலும் காதல் வருவதில்லை. ஒரு பிடிப்பு பற்று விருப்பம் ஏற்படுவதுண்டு. ஆனா அத்தனையிலையும் காதலாக மாறுவதற்கு அந்த விடயத்தில் எந்த உணர்வு முக்கியம்? எந்த உணர்வு முக்கியமாக இருக்கும்?
3: உணர்வு முக்கியம். அதுதான் மெயினானது.
0: எந்த உணர்வு?
3: அத சொல்லுங்க.
0: எந்த உணர்வு?
4: அப்பா காதல அந்த உணர்வு எனக்கு தெரியலங்கப்பா, ஆனா காதல் வந்து வருதுன்னு
0: தெரியும். இல்ல இல்ல, அந்த காதல் வருவதற்கு இன்னும் ஏதோ ஒரு உணர்வு அதுக்குள்ள இருக்கின்றது. அன்பு என்று கூறுகிறார்கள், பாசம் என்று கூறுகிறார்கள், விசுவாசம் என்று கூறுகிறார்கள், நம்பிக்கை என்று கூறுகிறார்கள். இப்படி பல உணர்வுகள் இருக்கின்றது. அதுல எந்த உணர்வு
4: ஈர்ப்பு,
0: அந்த
4: ஒரு ஈர்ப்பு
0: ஐயா, அந்த ஈர்ப்பு வருவதற்கு எந்த உணர்வு அங்கே தலை இந்த நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதில் காமத்துக்கிடம் இல்லை. தாயிடம் பிள்ளைக்கு காதல் உண்டு, கடவுள் தெய்வத்திடம் காதல் உண்டு, ஒரு வேலை மீது காதல் ஏற்படுவதுண்டு எங்களுக்கு, ஒரு அங்கவீதமற்றவர் மீது காதல் ஏற்படும். அந்த காதலுக்கு உணர்வு பரிதாபம், பாசம், நம்பிக்கை என்றெல்லாம் இருக்கு. இந்த காதல் என்ற உணர்வு வருவதற்கு, காதல் என்பது வருவதற்கு எந்த உணர்வு? நான் முதற்கூறு அன்பு, பாசம், விசுவாசம், எது கூடுதலாக இருக்கு?
3: பாசம் தாம்பா, பாசம் கூட வந்தா
4: தாம்பா
3: காதல்.
4: எனக்கு ஒரு கருத்துங்கப்பா,
3: நான் வந்து பாசம் சொல்றேன்.
0: கண்ணன் கூறுங்கள்.
4: அப்ப எனக்கு ஒரு கருத்துங்கப்பா, காதல்ங்கிறது உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: அது சரி ஐயா, காதல் வந்து அது ஒவ்வொன்றும் வித்தியாசமானதுதான். ஆனா அந்த காதல் என்று ஒன்று ஏற்படுவதற்கு அடிப்படை எது? எது கூட நிக்கிறது, விஞ்சு நிக்கிறது எது? இப்ப செல்வம் கூறின பாசம் அதிகமாக வந்தபடியால் காதல் ஏற்படுகிறதாம். இப்ப நாங்கள் பேசிக்கொண்டிருக்க காதல் ஒரு ஒரு வாலிபனுக்கும் ஒரு கன்னிக்கும் கண்டுவிட்டார்கள், பார்த்து விட்டார்கள், பழகி விட்டார்கள். அங்கே ராஜ்குமார் சொல்லி சென்றார், ஒத்து போறது, விட்டு கொடுத்தல் போன்ற நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் அங்கே இரண்டு பக்கம் உண்டா வந்தபடியால் காதல் வருகிறது. ஆனா அங்கே ஒரு உணர்வு ஒன்று இருக்கின்றது, எந்த உணர்வு என்றுதான் நான் கேட்டேன். அந்த உணர்வு அன்பா, பாசமா, விசுவாசமா, நம்பிக்கையா? அது அதுதான் நான்
4: கேட்கின்றேன். உணர்வு கூட வருங்கப்பா.
0: ஆசை என்ற உணர்வு வரலாம். ஆசை எப்படி வருகின்றது? ஏன் வருகின்றது ஒன்றிலே ஆசை?
4: நமக்கு பிடிச்சதுனால ஒரு ஆசை வரலாம்.
0: அது பிடிப்பு என்பது எது?
4: நிலைங்கிறது வந்து
0: நிக்கிறீங்க, நீங்க நிக்கிற இடம் சரி சொல்லு, மாப்பி சொல்லு,
4: என்ன சொல்லுங்க?
0: அன்புதான் ஐயா, அன்பு, அன்புதான் அதுக்கு காரணம். அங்க பாசம் இருக்கலாம், தாய் பாசம், தந்தை பாசம், சகோதர பாசம் இருக்கின்றது. அன்பு அவர்களிடம் இருக்கின்றது, பாசம் கூடுகின்றது. இப்ப ஒரு ஏழை, ஒரு பிச்சைக்கார, ஒரு யாசகம் செய்பவர் மீது பார்க்கும்போது அவருக்கு அவர் மீது எங்களுக்கு ஒரு பாசம் ஏற்படுகின்றது. அது பரிதாபத்தினால் வருகின்றது, மனிதநேயத்தினால் வருகின்றது. அக்காவிடம் வருகின்றது பாசம், அந்த மதிப்பு, அன்னைக்கு அன்னையின் ஸ்தானத்திலே அக்கா இருக்கின்றார் என்று சொல்லி அவரது மீது பாசம் ஏற்படுகின்றது. ஆசிரியர் மீது பாசம் ஏற்படுகிறது, தோழன் மீது பாசம் ஏற்படுகிறது. பாசங்கள் வேறு. அந்த அன்பு என்பது காதலுக்கு அடிப்படையானது. அந்த அன்பு என்னை போன்ற அவருடைய போக்கு விட்டு கொடுத்தல், அங்கே ராஜ்குமார் என்று கூறியிருந்தார், ஒத்து போறது, புரிந்துணர்வு, நாங்கள் எனக்கு விருப்பமானது அவருக்கும் விருப்பமாயிருக்கு, எல்லா கோட்டுகளையும் அதை ஒத்து போகும் பொழுது எங்களை அறியாத ஒரு அன்பு அங்கே ஏற்பட்டு கொண்டு வந்து அது மிஞ்சி நின்று காதலா மாறுது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
3: அன்புதான்,
0: பிள்ளையின் மீது பாசம் தந்தைக்கு, தந்தையின் மீது பாசம் பிள்ளைக்கு, பேரன் மீது பேத்திக்கு, பேத்தி அப்படியெல்லாம் இருக்குன்னு. பாசம் வேறு, அன்பு வேறு.
3: அன்பு
0: அன்பு எவ்வளவு அன்பு ஒரு கன்னி, ஒரு ஒரு வாலிபன் ஒரு கன்னியின் மீது பாசம் ஏற்படுவது வேறு, அன்பு அன்பு ஏற்படும். வாஞ்சை கூட வித்தியாசமானது. அன்பு என்ற ஒன்று ஆழமாக பழக, அன்பு என்பது வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து காதலாக மாறுது. அப்போ கண் வழி புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொழியே ஏன்,
3: மின்னொழியே ஏன் மௌனம்.
0: அப்ப கண்வழி புகுந்து அன்பு ஏற்பட்டு அது கருத்து நிலையை கலந்த மின்னொழி, மின்னொழி வந்து திடீரென்று மறைந்து விடும். அப்ப அந்த மௌனம் ஏனோ, என்னில் விருப்பமா இல்லை வெறுப்பா? அந்த மௌனம் இரண்டுக்கும் பதில் கூறுவது. ஒன்றுமே பேசாமல் போனால் மௌனம் சம்மதம், ஒன்றுமே பேசாமல் போனால் பிடிக்கவில்லாதனால் தான் போகின்றது என்றெல்லாம் கருத்து எடுக்காமல்லவா? இஞ்சி வந்தால் காதலா மாறமாட்டேன் சிறிய விளக்கம். நீங்களும் வந்து கூறுவீர்கள், மற்றவர்களும் எல்லாவற்றுக்குள்ளேயும் கூறிக்கொண்டு வருகிறீர்கள். இந்த அன்புதான் அடிப்படை காரணமா இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். கலையே என் உன் விலையை நீ பாரு, ஒரு ஒரு மலையே உன் விலையை நிலையை பாரா என்ற ஒரு பாடல். அடுத்த பாடல் மலை, சாதாரண கல்லால் உற்பத்தி ஆக்கி காடு எல்லாம் வளர்ந்து போற மலை, அந்த கல்லை எடுத்து கொண்டு வந்து அவனுடைய கண்ணுக்கு சிலையாக செல்லும் பொழுது அன்பு பெருகி அது தெய்வ சிலையாக மாறி தெய்வீகமாக மாறிக்கொண்டு போய் சிலை கோபுரத்துக்குள்ளே போகின்றது. பரவாயில்லையா, அதுக்கு அளவு மிகுந்த அன்புதான். அந்த தன் தொழிலே வைத்த காதன் இப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அதனால் இரண்டு பேரும்
3: அன்பு. அதாவது ஒரு மனிதன், ஒரு மனிதன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டிய பாக்குறாரு. அந்த ஆட்டுக்குட்டிய ஒருத்தர் பாக்குறது, ரெண்டு பேர் பாக்குறாரு. ஒரு ஆர்டிஸ்ட் நல்லா வளையும் காலு எல்லாம் வரைகிறார். ஒருத்தர் இந்த ஆட்டுக்குட்டிய வெட்டினா எவ்வளவு எலும்பு தேரும், எவ்வளவு கை, ஒருத்தர் இங்க எவ்வளவு தோல் தேரும்னு. அப்ப அந்த ரசிக்கக்கூடிய மனிதர்களுடைய மனப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அன்பு அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடுது.
0: அந்த ஒரு பொருளுமே ஒரு
3: மலையா இருந்தத, மலையா இருந்தத மலையே நிலை, அதாவது அந்த மலைய வெட்டினா சிலை வருது. அத நினைச்சார்னா அவருக்கு மலையையும் கடவுள் கும்பிடலாம்.
0: அந்த சிலை
3: அந்த மாதிரி மனநிலையை வந்து மனநிலையை வந்து உருவாக்கணும் நம்மளா.
0: அந்த பார்வை, அதனால்தான் அந்த பாடல்
3: பார்வைதான்,
0: அந்த பார்வையில
3: பார்வைதான் நமக்கு முக்கியம்.
0: அப்ப அந்த பார்வையிலே அவர் பார்த்து அது ஒரு மின்மொழி போன்றுதான் காதல் மலர்ந்திருக்கிறது. அவருக்கு கண் வழி புகுந்து கருத்திலே கலந்து
3: மின்னொழி,
0: கருத்திலே கலந்து, ஆனா அது ஒரு மின்னொழியை போன்றது. மின்னொழி ஒரு போது நிலைத்து நிற்காம, ஆனா பெரும் வெளிச்சம், உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட பெரிய வெளிச்சம் தான் மின்னொழியை பார்த்து கண்ணொழி பறைபோவது உண்டு. கண்ணா,
3: ஆனா இந்த இந்த பாடல் எனக்கு ஒரு சந்தேகம். இந்த கண்ணொழி புகுந்து மின்னொழி வந்ததுன்னு சொல்ல அந்த பாடல் போடுறாரு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் அந்த கண்ணுல பாத்துருப்பாரு. அப்ப எல்லாம் அந்த உணர்வு வரல.
0: இவருக்கு
3: அந்த பத்மனிய பார்க்கும் போதுதான் இவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் உண்டாகும்.
0: கண் வழி புகுந்து கருத்தினில் கலந்து விட்டது, பார்வையிலே வந்து மனதிலே பதிந்து விட்ட ஒரு மின்னொழியா இருக்கு. மறைந்து போய்விடுமோ, மறைந்து போகக்கூடிய மாதிரி ஒரு தொடர்ந்து வராது, உடனே ஒரு ஒரு ஒரு தாக்கம் சொன்னது. காதல் திடீரென்று அரும்புவது இல்லையா, எல்லாவற்றிலும் வராது. சிறப்பு, சிறப்பான கருத்துக்களை பரிமாறினீர்கள். செல்வகுமாருக்கு நாளைய பாடல் வேணுமானே?
3: அப்பா எனக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம், அந்த பாடல் பா.
0: அது எந்த சுகம் ஐயா?
3: அது இப்ப நம்ம பேசிக்கிட்டு சரியா இருக்கும். அது என்னன்றது நீங்க சொல்லும் போது இடையில நாங்க தெரிஞ்சுக்கிறோம்.
0: கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம் சொல்லுவதை போன்றவையா?
3: அதுதான்
0: இப்ப கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம். இப்ப ஒரு கோவிலிலே பலிக்கு கடாயை வெட்டுகிறார்கள். வெட்டும் பொழுது பெரிய கூரிய கத்தி, உயர்ந்த பெரிய நீண்ட கத்தி, பாரமான கத்தி ஓங்கி கழுந்தே போட்டோன்னு சக்கன்னு வெட்டி விட்டுரும். அதே அந்த வெட்டுபவருக்கு வல்ல சுகமாக இருக்கும் இல்லையா? கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம் அவருக்கு இருக்குது. அந்த சுகம் வந்து அந்த ஆடுகளை தெரியாது,
3: இருக்காது,
0: அப்படியும் இருக்கலாம் தானே. இது வந்து காதலுக்கு தான் வந்தது. கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம் கண்டதும் அங்கே கண்ணன் முந்தி ஒரு பாடலை சொன்ன, கண்ணும் கண்ணும் நோக்கியா இல்லையா கண்ணா? கண்ணன் கண்ணன் நோக்கிய உடனே சுகம் பாருங்கல்லோ, அந்த சுகத்தை. சரி, அப்ப இப்பொழுது கண்ணன் என்ன சுகம் கேட்க போகிறீர்கள்?
4: அப்ப எனக்கு வந்து கண்ணீரே தோன்றினால் கனிமுகத்தை காட்டினார், நேர்வழி மாற்றினார், நேற்று வரை மாற்றினார்.
0: இங்கேதான்
3: மீசி கொடுத்துட்டோம்பா,
0: கொடுத்துட்டாங்க. அன்றைய பாடலுக்கு இன்றைய பாடல் சமம் இல்லை. ஆனா இந்த பாடல கடவுள் முழுமை கூறிவிட்டார் தானே. மகள் வீட்டு திருமகளாவது தாய்க்கு மருமகளாக்கி விட்டார் பாத்தீங்களா. இந்த பாடலை இந்த பாடலை வச்சு நான் ஒரு பாட்டு இது காட்டு காட்டோடு கதையும் காணும் செய்திருந்தேனா இல்ல இன்றைய நீர் ஏதோ ஒன்று செய்தேன். இந்த ஒரு பாடல் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய நண்பர்களுக்கு நடந்த சம்பவம் அதை ஒரு கதையாக்கி இதாக செய்தேன். கண்ணதிரை சொன்ன அருமையான ஒரு பாடல் நல்ல பாடல். மற்றது கண்ணுக்கு தெரியாத அந்த சுகமும் ஒரு நல்ல சுகம்தான். நாளைய தினம் உங்களுக்கு காற்றலையில் கிடைக்கும் கேட்டு மகிழ்வோம். மீண்டும் நேரம் பேசுவோம். நன்றாக இருந்தது. மீண்டும் நீங்கள் இணையலாம் காரியமில்லை. நன்றி இருவருக்கும். அப்ப அன்பு என்ற ஒன்று மிகுதியால் தான் காதல் ஏற்படுகின்றது. கண்டதும் காதல் கண்டதும் காதல் என்பது அன்பு வராது இல்லையா? அது வராது. சரி, அப்ப அன்பு எந்த ஒரு ஒன்றிலே அன்பு கூட வருகின்றோ அதுல பாசம் ஏற்படலாம், கருணை ஏற்படலாம், விசுவாசம் ஏற்படலாம், புரிந்துணர்வு ஏற்படலாம், மனிதனையும் ஏற்படலாம். ஆனா காதல் என்ற உணர்வு ஏற்படுவதற்கு மூல காரணம் அன்புதான். அன்பு இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. காலங்காலம் காலம் அழிந்தாலும் கண்மலை புகுந்து கண்ணோடு கண் நோக்கி பார்த்துவிட்டு அதை கைகூடாமல் சந்திக்காமல் கூட இருப்பார்களோ அந்த பார்வையும் அந்த பார்வையில் வந்த அனுபவமும் அந்த இன்பமும் மாறாது. கோவில் ஒரு கோவிலுக்கு போறோம், அங்கே ஒரு அழகான பெண்ணு நிற்கிறாள், அது ஒரு அழகான வாலிபன், இருவரும் எதிர்பாரா விதமா கண்ணோட கண் பார்த்து விட்டார்கள். அவர் யாரென்று இவருக்கு தெரியாது, இவர் யாரென்று அவருக்கு தெரியும். அந்த நிமிடம் வரையும் அந்த இடத்தை விட்டு விரைவும் வரையும் ஒருவர் ஒரு கண்ணோடு கண்ணால நோக்கி கரத்தில கலந்து விட்டார்கள். அதன் பின்பு விலகி விட்டார்கள், சென்று விட்டார்கள், காணவே இல்லை. ஆனால் இத்தனை காலம் போனாலும் அந்த விடயம் மாறாது, அந்த நேரம் அந்த கோவில் சந்திப்பு மாறாது இல்லையா?
4: ஆமாங்கப்பா, ஆமா. அதுதான்ப்பா அந்த காதல வந்து அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசை மலை மேகமே கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே அப்படின்னு பாத்து
0: பாத்தீங்களா? கவிஞர் கண்ணன் எடுக்கிறார், கண்ணதாசன் இல்ல கண்ணன். நன்றி மக்களே, நன்றி. உங்களோட உரையாடுதல்
4: மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி மக்கள் மகிழ்ச்சி. இப்பொழுது அன்பு கண்ணன் செல்வகுமார் இருவரும் ரெண்டு சிங்கங்கள் வந்து சென்றது. அடுத்து யார் வரப்போறார்? அதற்கிடையிலே அன்பு மகன் ராஜ்குமார் இந்த பாடலை கேட்டுவிட்டு காத்துக்கொண்டிருக்கார். முதல் பாடலா தருகின்றேன் அப்பா கூறியிருந்தாரே, எங்கே அந்த பாடல்? அந்த பாடல் எங்கே? இதுவோ அந்த பாடல். ஃபாரூக் வந்துவிட்டாரு, இதை சதி செய்து கொண்டு. வணக்கம், வணக்கம் ஃபாரூக்.
5: வணக்கம் அப்பா. வணக்கம் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நலம் நலம் அறிய ஆவல்.
0: நலம் அறிந்து கொண்டோம். நீங்கள் நலம் என்று கூறிய வகையிலே, நலம் அறிய ஆவல் என்ற வகையிலே நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். குளப்படி சிங்கம், இது
5: குளப்படி மகிழ்ச்சி.
0: இது குளப்படி சிங்கம்.
5: அனைவருக்கும் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள், சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள்.
0: ஓ, ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்களையும் தருகின்றீர்கள். சரி, அந்த கடாட்சம் உங்கள் எல்லோருக்கும் உங்கள் சார்பிலும் கிடைக்கட்டும். சவுதி அரேபியாவிலே சரஸ்வதி பூஜை இருக்கின்றதா? சைவ மக்கள் இருந்தால் செய்வார்கள். எல்லோரும் சைவ மக்கள் கொண்டாடுவார்கள். அங்கே அங்கே சவுதி அரேபியாவில் காலநிலை எப்படி இருக்கிறது மகனே?
5: இப்போ குறைஞ்சிச்சு, சூடு குறைஞ்சிட்டு நல்ல ஒரு காலநிலையா.
0: அப்ப நீங்க நல்ல இதமாக இருக்கிறீர்கள், சூடு சுரணி இல்லாம இருக்கிறீர்கள். சூடு சூடு சூடு போனா சுரணையும் போயிருக்கும் இல்லையா?
5: கண்ணன்
0: செல்வகுமார் ராமன் ராஜ்குமார் நாங்கள் எல்லோரும் பேசியது கேட்டீர்கள்.
5: கேட்டேன் கேட்டாரு.
0: ஒரு நீங்கள் ஒரு பார்வை ஒன்று பார்வையை பார்த்து அந்த பார்வையின் ஊடாக உங்கள் உள்ளத்திலே வருவது
5: ஒரு
0: நல்ல செய்தி என்று நல்லபடியும் என்றால் அது பெருகி வந்து காதலாக மாறிவிட்டது உங்களுக்கு. அந்த காதலாக மாறுவதற்கு என்ன உணர்வு அங்கே தலை தூக்கி நின்றது?
5: கலந்து இருக்குப்பா, அன்பும் கவர்ச்சி கலந்து,
0: அன்பும் கவர்ச்சி. ஆனால் கவர்ச்சியினால் தான் அன்பு வரமண்டு இல்லை தானே தம்பி? கவர்ச்சி இல்லாததுலே அன்பு இருக்குத்தானே, அன்பு வரும் தானே?
5: இருக்கு, ஒரே ஒரு ஆள் மீது மட்டும் வர நமக்கு பிடிச்ச அந்த கவர்ச்சியும் அந்த அன்பு.
0: அதே பத்து பேரோட பழகிறோம், ஒருவர் மீது தான் கூடுதலான விரும்பம் ஏற்படுகிறது என்றால் அவர் மீது அன்பு ஏற்பட்டுத்தான் வருகின்றது இல்லையா? பார்த்து பழகின உங்களுக்கு முன்பின் தெரியாத ஒருவர் இருவர் ஒருவரோடு ஒருவர் முன்பின் பார்க்கவில்லை தெரியாது, அவருக்கு திருமணம் ஆகின்றது. பேச்சு திருமணங்கள் இருக்குத்தானே, மேடை மணமேடையிலே தான் ஒருவரை ஒருவர் பார்க்கின்றார்கள். அங்கே தோன்றி நிற்பது எது, காதலா அன்பா?
5: அங்கே வந்து தோன்றி நிற்பது காதல்.
0: அப்படியா,
5: அது திருமணம், காதல் நம்ம திருமணம் மேடைக்கு வந்துட்டோம் தானே
0: ஐயா? இப்ப முன்பின் பார்க்கவில்லை அவர்கள், அவர்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு உங்களை எடுத்துக்கொள்ள, நீங்கள் ஒரு வாலிபன் சவுதி அரேபியாவில் இருக்கின்றீர்கள், உங்களோட பூர்வீகம் இந்தியா, உங்கள் பெற்றோர் இந்தியாவில் உங்களுக்கு ஒரு மணப்பெண்ணை பார்த்து வைத்திருக்கின்றார்கள், நீங்கள் பார்க்கவில்லை, தொலை தொடர்பு ஒன்றும் இல்லை உங்களுக்கு, மகனே உனக்கு பெண் பார்த்து விட்டோம் பாருங்கள் வந்து திருமணத்தை புரியுங்க வேண்டும் நீங்கள் செல்கிறீர்கள். அங்கு சென்ற உடன் முகூர்த்தம் நிச்சயதார்த்தம் முகூர்த்தம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் நேர மணம் அடையப் போகின்றீர்கள், அங்கேதான் அவ்வளவு பார்க்கின்றீர்கள். அந்த மணமேடைகளை மட்டும் போது பார்க்க முடியவில்லை, பேசவும் முடியாது மக்கள் முன்னிலையில், திருமணம் ஆகிவிட்டது. அந்த இடத்திலே அந்த திருமணத்தை நீங்கள் எப்படி, நீங்கள் தான் தாலியை எடுத்து கட்டப் போகிறீர்கள், மனைவியாக்கப் போகின்றீர்கள். அந்த மனைவியாக்கும் பொழுது உங்கள் மனதிலே தோன்றி இருப்பது எது, காதலா என்பா?
5: காதல்.
0: எப்படி ஐயா காதல் வந்து அன்பு வராமல் காதல் வராமல்?
5: அதான எல்லாரும் ஒரு முடிவு பண்ணிட்டேன் நானே, எனக்குதான் அவள் அப்படிங்கிற முடிவு
0: பண்ணியாச்சு. உங்களுக்கு அன்பு ஏற்படும், அன்புதானே ஏற்படும், என் மனைவி எனக்கு வந்தாள், எங்கள் எல்லோருக்கும் பிடித்தவள் என்ற ஒரு அன்பு வரும். எடுத்தவுடன் காதல் எப்படி வரும் உங்களுக்கு, அப்படி வருமா?
5: எனக்கு வந்து அது எனக்கு என்ன சொல்றது, முழுமையா கிடைச்சிட்டதுனால அது டைரக்டா காதல்ல
0: அந்த காதல் இங்கே ஒரு கேள்வியை தொடுக்குது. அன்பு வருவதற்கு சந்தர்ப்பம் பெறவில்லை, அங்கே சென்றுதான் அவருக்கு தாலியை காட்டியிருக்கிறது, எனக்கு கிடைத்த மனைவி என்று அந்த காதல் எப்பொழுது உங்களுக்கு உருவாகுது, அந்த மணமேடையில் உருவாகினதா, இங்கே சவுதி அரேபியால இருக்கும் போதே உருவாகிவிட்டதா?
5: சவுதி அரேபியாவில் இருக்கும்போது.
0: சரியா சொன்னீர்கள், ஏனென்றால் எல்லோரும் நிச்சயத்து விட்டாச்சு என்றவொன்னு உங்களை அறியாத ஒரு காதல் ஏற்படுகிறது அங்கே. அன்பு நடைமுறையோட பழகி பார்த்தா தான் அன்பு வரப்போகின்றது. காதல் வந்து உங்களையாவது உங்களுக்கு விருப்பம் ஏற்பட்டு விட்டது, அது காதல் என்று
5: கூறுகிறது.
0: அங்கேயும் வந்து எல்லோருக்கும் விருப்பம் நல்லதொரு பெண்ணாகத்தானே இருக்கும், எனக்கென்று வந்து விட்டாலே நான் தவிர்த்தாலே கட்டி விட்டேன் என்று நீங்க காதலிக்கின்றீர்கள்.
5: பெற்றோருடைய மேல நம்பிக்கை, அவர்களுடைய அவர்கள் நமக்கு நல்ல செஞ்சிருப்பார்கள் நம்பிக்கையில் அது வந்து
0: நல்ல பதில், நல்ல பதில். ஏனென்றால் அன்பு ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம், நீங்க பேசி பார்க்கவில்லை பழகி பார்க்கவில்லை பார்த்து ரசிக்கவில்லை, ஆனால் அந்த எண்ணம் உங்கள் மனதில் இருந்து காதலாக மாறிவிட்டது என்று
5: கூறுவாங்க.
0: நல்ல கருத்து தந்திருக்கோம். அப்படி என்றால் என்ன பாடலை நான் உங்களுக்கு தெரியலாம்?
5: சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் அந்த பாட்டு.
0: என்ன திரைப்படம்?
5: தீனா.
0: ஓ தீனா விளையாது, சொல்லாமல் தொட்டு தென்றல் வந்து சொல்லி கொண்டா வந்து தொடும்.
5: சொல்லாமல் தொட்டு நல்ல தலைப்பு, பிடிச்ச தலைப்பு,
0: கருத்தாளர் தானே நாங்கள். எங்களோ இதுலேயே எவ்வளவோ கருத்துக்கள், ஆழமான கருத்துக்கள் நிறைய உண்டு. எங்களுக்கு தெரிந்தவர் மேலிருந்த வாரியாக பேசுகிறோம் இல்லையா, ஒரு ஒரு தர்க்க ரீதியாக பேசுகிறோம். அந்த அன்பு என்பது ஒரு மூன்று எழுத்து சொல்லையே, அன்பு என்றது உலகத்தில் உள்ள அத்தனையிலும் ஏற்படக்கூடிய ஒன்று, காரணத்தோடு ஏற்படக்கூடியது. அந்த அன்பு என்பது பல உலகத்தில் உள்ள உயிரும் அத்தனையிலையும் ஏற்படுகின்ற ஒரு உணர்வு, அது பலவிதமான விமர்சனங்களை கொண்டு வரும் அந்த அன்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்பா அம்மா சொல்லுபடி சவுதி அரேபியாவிலிருந்து முன்பும் தெரியாத ஒரு பொண்ணு உடனே அதை தாலி கட்டி காதலித்து விட்டார். எங்களுடைய குளப்பிடிச்சீங்க
5: அப்பா வேல நம்பிக்கை. அப்பா வேல
0: அப்பா வேல நம்பிக்கை
5: நல்லது. அன்பு அப்பா வேல நன்றி
0: நன்றி மகன்
5: நன்றி.
0: இப்பொழுது அன்பு உறவு எங்களுடைய வடலூர் ஆனந்தன் வந்தார். எங்கே வடலூர் ஆனந்தன் வர வேண்டும். அதற்கிடையில் இந்த பாடலை என் ராஜ்குமாருக்கு கொடுத்து விடுவோம் என்று நானும் முயற்சி பண்ணுகிறேன். வடலூர் ஆனந்தன் வருவதற்கிடையில் ஒரு தடவை அந்த பாடலை கேட்போமா?

0: இனிமையான அந்த பாடல் காற்றலையில் காதல் என்றால் ஒரு அந்த காதல் உணர்வு ஒரு ஒரு காளைக்கு வந்துவிட்டால் அந்த காளையின் உள்ளம் எப்படி வேதனைப்படும் என்பதோடு அல்லாமல் ஒரு நாகரிகமான காதலாக எனக்கு காதல் வந்துவிட்டது உனக்கு காதல் வந்தால் எனக்கு சொல்லிவிடு நான் உயிரோடு இருந்தால் வருகின்றேன். ஏனென்றால் இந்த உயிர் இருப்பது நிச்சயமில்லை ஆனால் அந்த காதல் உண்மையானது அது நித்தியமானது காதல் அழிவதில்லை என்பதற்கு இதுவும் ஒரு கருத்து தான். ஏனென்றால் அவளுக்கு காதல் வருவதற்கிடையில் இவருக்கு மரணம் வந்தால் என்ன செய்வது. ஆனால் மரணம் வந்தாலும் காதல் அழியாமல் தானே இருந்திருக்கும். அற்புதமான ஒரு பாடல் ராஷ்மா நீங்க கேட்டுவிட்டீர்கள் வாழ்த்துக்கிறதுக்கு. இது வடலூர் ஆனந்தன் அவர்கள் வருகின்றார் என் அன்பு பொறுமைசாலி. அவர் வருவதற்கு எத்தனித்து இந்த பாடலை முழுமையாக கேட்பதற்கு விட்டு கொடுத்திருந்தார். அதற்கு முதல் வாழ்த்துக்கள் ஆனந்தன் உங்களுக்கு. வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. முதல்வர் நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நீங்கள் தான் மொண்டியல் தமிழ் வானொலியை சுவாசிப்பவர் ஆயிட்டு நாங்கள் என்ன செய்தாலும் அது உடனே உங்களுக்கு உடனே
1: ஈடுபாடு
0: உடலோடு அப்படி ஒட்டி உறவாடி இங்கே அப்படி உணர்வோடு இருக்கின்றீர்கள். அங்கே உங்களுடைய காலநிலைகள் அப்படி இருக்கின்றது.
1: மழை கொஞ்சம் விட்டு விட்டு லேசா மழை வரும்.
0: விட்டு விட்டு மழை இப்பொழுது மழைக்காலமா? அங்கே புரட்டாதி மாதம் மழைக்காலமா?
1: மழைக்காலம் தான். ஒரு பத்து நாட்களாவே அப்படியே மழை
0: கடும் மழை பெய்து உங்கள் பகுதியிலே விவசாயம் எப்படி இருக்கின்றது?
1: விவசாயம் அது இந்த இன்னைக்கு கூட நாத்த எடுத்துட்டு போனாங்க ஒரு வண்டியில.
0: நடுகை செய்வதற்கு அப்ப விவசாய பகுதியில தான் வாழ்க்கு நல்லது.
1: இரண்டு சக்கர வாகனத்துல தான் வச்சு எடுத்துட்டு போனாங்க.
0: இரண்டு சக்கர வாகனம்
1: இன்னைக்கு பார்த்தேன்.
0: அங்கே அடுத்து இந்த நோய் எப்படி இருக்கின்றது? கொரோனாவினுடைய COVID-19 என்று கூறப்படும் அந்த கிருமியினுடைய தாக்கம் எப்படி இருக்கின்றது?
1: அது அது எப்படின்னாக்க ஒண்ணு யாரும் வந்து இதா இல்ல. அந்த முகக்கவசம் அணியறோம், அந்த நெருக்கமா இருக்கக்கூடாது, இடைவெளி தான் இல்ல, அதெல்லாம் சுத்தமா அப்படின்னு ஒண்ணு இருக்காங்கிற மாதிரி இருக்கு. இப்ப பார்த்த சூழ்நிலை
0: நம்பிக்கையும் துணிவும் தான் அதற்கு காரணம். என்றால் அந்த தடுப்பூசி ஒன்று ஒன்று இருக்கின்றது அல்லவா? தடுப்பூசி நோயை தடுத்ததோ என்னவோ மக்களுடைய மனதிலே ஒரு நம்பிக்கையும் துணிவையும் ஊட்டியிருக்கு. நான் ஊசி எடுத்து விட்டேன், என்னை இந்த நோய் அணுகாது என்ற ஒரு நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை தானே வாழ்வா இல்லையா? அப்படி ஒன்று ஏற்படும்
1: வாழ்க்கை ஒரு காலகட்டம்
0: அது
1: இறைவனை நம்புற மாதிரி அந்த தடுப்பூசியை
0: உண்மையாக அது சுத்தமாக நடந்தால் நல்லந்தான், மக்களுக்கு நோய் ஏற்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். மக்கள் எண்ணும் பொழுது நாங்களும் தானே மக்கள் உள்ளொருவர். அந்த நம்பிக்கை இருந்தால் நல்லம், அது உத்தரவாதம் உள்ளதாக இருந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும், நல்லது. இப்பொழுது நாங்கள் ஒரு விடயம் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம், கேட்டுக்கொண்டிருந்திருப்பீங்க மக்களாக கேட்டுக்கொண்டிருந்தோம். உங்களுடைய அபிப்பிராயத்தை உங்களுடைய அபிப்பிராயத்தை கூறுங்க. இப்ப ஒன்று இந்த காதல் காட்சி, இந்த காதலுக்கும் காட்சி வந்து கண்வழியாக உள்ள மனதில் புகர்ந்து கொள்ளுகிறது. எத்தனையோ காட்சிகள் வருகின்றன, அதிலே ஒரு ஒரு காட்சி காதலாக மாறுகிறது. அந்த காதலாக மாறுவதற்கு என்ன உணர்வு அதிகமாக இருக்கிறது என்பதுதான் அந்த கேள்வி.
1: கடந்து போயிடாம அந்த இடத்துல அது ஆமா கடந்து போக முடியாது. அப்ப எத்தனையோ காட்சிகள் பாக்குறோம், நம்ம அந்த இடத்தை கடந்து போக முடியாம அப்படியே ஒரு வியப்பா இருக்கக்கூடிய ஒரு
0: விஷயம். நிலை குத்து நின்று விடுவோம், நிலை குத்து நின்று விடுகிறது. காரணம் என்ன? காரணம்
1: ஆமா
0: அதுக்கு காரணம் என்ன?
1: விருப்பம் விருப்பம் விருப்பம் தான்.

0: விலகாமல் பார்த்து லைத்து போய் அந்த இடத்துல நிற்கணும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் போய்விடும். அதிலே பரவசம் என்ற உணர்வு வருகின்றது. நீங்கள் கூறியது
1: பக்தி பரவசம், பக்தி பரவசம்.
0: அந்த தேர் திருவிழாக்களை நீங்கள் ஒரு வாலிபன், உங்களை ஒரு வாலிபனாக எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கண்ணுகளில் எதிர்பாராமல் அழகான பட்டுடுத்தி ஒரு மங்களமான முகத்தோடு ஒரு கண்ணி நிற்கின்றால், அந்த நேரத்தில் உங்களை கண் பார்வை அங்கே நிலை குத்தி விட்டது இல்லையா, அப்பொழுது உங்களுடைய மனதிலே என்ன, அந்த காளையின் மனதிலே என்ன உணர்வு ஏற்படும்? அந்த ஈர்ப்பு ஏற்படும் பொழுது அந்த பெண்ணும் தெய்வாதீனமாக பார்த்து விட்டாள். அவருடைய கண்ணும் உங்களுடைய கண்ணும் நோக்கிவிட்டது, ஒன்று ஒன்று நோக்கிவிட்டது. அண்ணலும் நோக்க அங்கே அவளும் நோக்குகிறான். இந்த வேளையிலே அங்கு என்ன பரிமாற்றம் ஏற்படும்? யார் இவர், இவர் எப்படிப்பட்டவர் என்றெல்லாம் அவருக்கும் தோன்றாது. உங்களுக்கும் யார் இவள், இந்த ஊர் எங்கே இருக்கிறேன் பற்றி ஒன்றும் பெறாது.
2: ஒரு நிலைக்கு வந்துடுறதாங்க. ஒரே நிலைக்கு
0: வந்தவுடன் அவரை பற்றிய வியாக்கியானங்களையும் அவரை பற்றிய விவரங்களையும் அறிய முதல் உட்பட மாட்டார்கள். ஒரு ஒரு கவனம் அந்த அந்த நீங்கள் சொன்ன ஒரு நிலையில் ரெண்டு பார்வையும் வந்தோன்னா ஒரு ஈர்ப்பு, ஒருவரை ஒருவரை ஈர்த்து கொண்டுகிறீர்கள். அங்கே அந்த ஈர்ப்பு தான் அன்பாக மாறுகிறது. அதை பார்க்கணும் போதற்கு அன்பு வந்து அதன் பின்புதான் அது முற்றி காதலா வருகிறது இல்லையா. அப்ப காதலுக்கும் முதல் காரணம் அன்புதான்,
2: அன்புதான்.
0: ஆனால் தீர்த்திருவிழா முடிந்து விட்டது, கண்ணியும் சென்று விட்டால் காலையும் சென்று விட அவர் யாரோ இவர் யாரோ இவரால் அறிய முடியாமல் இருக்கின்றது. ஆனால் அந்த பார்வையும் அந்த காட்சியும் மாறுமா?
2: அதான் நிழல் போல அந்த நினைவுகள் இருந்துகிட்டேதான் இருக்கும்.
0: அதன் பின்பு காலத்தால் சந்திக்காமல் விட்டாலும் கூட அதன் பின்பு ஒருவர் பார்க்கல, ஒரு திருமணமும் செய்யலாம், அவ்வொரு திருமணமும் செய்யலாம், வாழ்க்கையில் எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த பார்வை, அந்த நிலை குத்தி பார்த்த முதல் பார்வை மாறாது இல்லையா?
2: பாதிப்பு, பாதிப்பு தானே அது, ஒரு உள்ளத்தின் ஒரு பாதிப்பு,
0: ஒரு பாதிப்பு. அது அந்த பாதிப்பு வந்து அன்பால், அன்பு என்ற ஒன்றால் பாதிக்கப்பட்டிருக்கும். அன்பு என்ற ஒன்று ஒரு அம்பினால் பாதிக்கப்பட்டிருக்கும்.
2: மனிதருடைய ஆயுள் காலங்கள் உள்ளங்க வரைக்கும் அது நினைவுகள் இருக்குங்க.
0: அந்த நினைவுகள் இருக்கு, நெஞ்சிருக்கும் வரை நினைவு இருக்கும் இல்லையா?
2: நெஞ்சி இருக்கும் வரைக்கும் இருக்கும், அசை போட்டுக் கொண்டுதான் இருக்கும்.
0: ஓ, அந்த உலகம் உருண்டை, உலகம் உருண்டை. அந்த இருவரும் ஒரு தடவை, இவருக்கு வேறு குடும்பம், அவருக்கு வேறு குடும்பம், பிள்ளைகள் வளர்ந்து கன மீண்ட வயதாயின பிறகு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது இருவரையும் சந்திக்கும் வண்ணம். உடல் மாறி இருக்கலாம், உருவம் மாறி இருக்கலாம், உள்ளங்கள் மாறாதிருந்திருக்கின்றது. பேச்சுவாக்கிலே இவர் அவர் என்ற அந்த அந்த சந்திப்பு நிகழ்வு நினைவுக்கு வருகின்றது. அறிஞ்சு கொள்ளுவோம், நீங்கள் நீங்கள் இப்படி ஒரு கோவில்ல இப்படி சந்திச்சேன் ஒரு கதை வந்து அவர் அறிஞ்சு கொள்ளுகிறார். அவவும் அறிந்து கொண்ட பின்பு அவவுக்கும் வெளியே சொல்ல முடியாது, உங்களுக்கும் வெளியே சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் அந்த உள்ளத்திலே அழியாத ஓவியமாக அந்த முதல் சந்திப்பு, முதல் ஈர்ப்பு, நீங்கள் சொன்ன அந்த ஈர்ப்பு அப்படியே இருக்கும்.
2: சேர்க்கும் காலங்கள் வந்து, காலங்கள் ஒரு ஒரு நேரம் ஒரு நேரம் அந்த காலங்கள் வந்து சேர்க்குங்க. அந்த எப்படியும் அந்த நிகழ்வுகள் வந்து சேரும், எப்படியாவது ஒரு சூழல்ல வரும்,
0: கால ஓட்டத்திலே வந்து சேரும். பாபா இதற்கு காரணம் இல்ல, அந்த மாறாமல் அந்த அந்த எண்ணமும் மாறாமல் அழியாமல் இருப்பதற்கு காரணமும் அன்புதானே. அதுல இருந்து அன்புதானே, ஒரு பொண்ணும் இல்லையே, அன்புதானே.
2: சிலை போல, அந்த சிலை போல, சிலை போல நான் சொன்ன கவிதை சொன்ன, எத்தனை புயல் வந்தாலும் எத்தனை மழை வந்தாலும் காலத்தால் அழியாத ஒரு கற்சிலை போல காதல்
0: எண்ணங்கள்
2: மாற. ஆமா, கடல் அலையில எழுதி வச்சு கூட, கடற்கரையில எழுதி வச்சுக்கிற எழுத்து கூட கடல் அலை வந்து அழிச்சிட்டு போயிடும் இல்லீங்களா? அந்த அந்த அந்த கற்சிலைங்கிறது காலங்காலமா இருக்கதான செய்ய நினைக்கிறேன்.
0: அதனால நீர் மேல் எழுதிய எழுத்து இல்லாம கல்மேல் எழுத்து எழுத்தா கல்வெட்டு போல இருக்க வேண்டும், இருக்கும். கல்லுக்கு மேலே கல்லிலே எழுதி விட்டால் அப்படியே இருக்கும் காலங்காலமாக. அடித்துக் கொண்டு செல்லப்பட்டுவிடும். அந்த இரண்டும் எழுதுவதற்கு காரணம் அன்புதான். ஒன்று எழுதிய நேரம், எழுதிய இடம்,

0: கல் மணல் இரண்டும் வித்தியாசத்தை மாறுபடும்.
1: அவசரத்தில் எழுதுறது வந்து அந்த மணலா இருக்கும், அதாவது யோசிக்காம எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வேணா அது மணல்ல போயிருக்கும். மனது அளவு பாதிச்சு அது வடிக்கப்பட்ட அந்த காதல் ஓவியங்கள் என்னைக்குமே இருக்கும்.
0: நல்ல கருத்தை தந்தீர்கள் ஆனந்தன், வாழ்த்துக்கள் சிறப்புகள். ஒவ்வொருத்தரும் வந்து தங்கள் தங்கள் மனதுக்கு இதை தருகின்றீர்கள். நாளைய தினம் என்ன பாடலை உங்களுக்கு நீயர் விருப்பத்தில் தரலாம்?
1: பாடல் வந்து பொண்ணை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஒரு உயிர் அந்த பாடல் கொடுத்திருக்கீங்க ஆலயமணியில இருந்து.
0: நேற்றைய தினம் கேட்டீர்களா? இல்ல இந்த பாடத்திற்கு இல்ல. என்ன
1: இல்ல இப்ப இல்ல நான் பாடலும் கேக்கல. இன்னைக்கு கூட ஒரு பாடல் கொடுத்தீங்க, அதனால அந்த சிறப்பா இருந்தது கேட்டு
0: மகிழ்ந்தேன். பாடல் நல்லது ஆனந்தன், சிறப்பான பதிலை தந்து பாடலும் கேட்டிருக்கீங்க. உங்கள் பாடல் நாளைய காற்றலுக்கு வரும். 12 மணி வரை இந்த நிகழ்ச்சி இருக்கும். மீண்டும் உங்களுக்கு கருத்து மனதிலே ஏதாவது தெளிவுபட்டால், ஏதாவது கூற வேண்டும் என்றால் நீங்கள் அழகாக வந்து பேசிக் கொள்ளலாம். நல்ல ஒரு கருத்தை தந்தீர்கள். நீர் மேல் எழுத்தும் கல்மேல் எழுத்துக்கும் காரணம் காட்டி அந்த அழியாது என்பது அந்த உணர்வு, முதல் முதல் சந்திப்பு, முதல் பார்வை ஒருபோதும் விட்டு விலகாது என்பதை நீங்கள் அழுத்தம் திருத்தமாக எடுத்து கூறி சென்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி ஆனந்த.
1: நன்றி.
0: அன்பு சகோதரி உமையால் நீங்கள் அழைத்தீர்கள். மீண்டும் அழைத்துக் கொள்ளுங்கள், வந்து இணைந்து கொள்ளலாம். இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலைகத்தில் ஒருவரப்பாகிக் கொண்டிருக்கின்றது கதம்பம். கதம்பத்திலே அன்பினை இணைஞ்சங்கள் வந்து பாடல்களை கேட்டதோடு அல்லாமல் தங்கள் உள்ள கிடக்கையில் இருக்கின்ற தங்கள் சொந்த கருத்துக்களை பரிமாறி செல்கின்றார்கள். ஒரு கருத்தரங்கு போன்று நாங்கள் காட்சி கருத்து பரிமாற்றம் பரிமாறிக்கொண்டிருக்கும் வேளையில் அன்பு சகோதரி உமையால் நீங்கள் அழைத்தீர்கள் அல்லவா, அழையுங்கள், மீண்டும் தொடருங்கள் என்னோடு என்று கூறிக்கொண்டு ஒரு பாடல் ஒன்று இடையில நின்றதல்லவா, கண்ணா உன்னை தேடுகிறேன் வா. அதே போன்று அன்பு உறவுகளே உங்களை தேடுகின்றேன், நீங்களும் பாருங்கள்.

0: ஆக அன்பு மகன் ஜோர்ஜ் அழைக்கின்றார். வணக்கம் வணக்கம் மகனே ஜோர்ஜ்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: எப்படி இருக்கீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா?
1: நலமாவும் வளமாவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் ஐயா. ஆசீர்வாதத்துல நீங்க எப்படியா இருக்கிறீங்க?
0: அப்படியே இருக்கின்றேன். உங்களுடைய உங்களுடைய அன்பு உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் பறித்து மீண்டும் உங்களோட தொடர்பு கொண்டு இருக்கின்றேன்.
1: ஆனந்தம் திகட்டாத குரல் ஐயா.
0: அங்கே
1: நீங்க சொன்னீங்க நேற்று முந்தைய நேரத்து லைவ்ல வரும்போது கேட்டீங்கல்ல, உங்க குரல் இப்ப எப்படி இருக்குது மகாலிங்க ஐயா கிட்ட கேட்டீங்க. அதெல்லாம் நான் கேட்டனே
0: தான்
1: ஃபர்ஸ்ட் கிளாஸா அப்படியே இப்ப புதியதா இப்ப இருந்த குழந்தையின் குரல் போல.
0: அப்பா இந்த புள்ளிகள் இந்த கிரெடிட் என் மகள் மீராவுக்கு தான் செல்லும். முதல் பேசும்போது முடியாமல் இருந்தது இல்லையா? இறைவா இறைவா.
1: நான் இப்ப ஜஸ்ட் உங்க இத கேட்டுட்டு நான் இப்ப வீட்டுல பேசிட்டு சுதாமா கிட்ட பேசினேன். அப்ப நான் சொல்லினேன், நான் பேசும்போது என்னுடைய முக பரவசத்தை பார்த்துட்டு அவங்க அவ்வளவு இதா வராங்க. நான் சொன்ன கடவுள் இருக்கிறது உண்மைன்றது எவ்வளவு ஒரு இது அவ்வளோ இதுவா நாங்கெல்லாம் இது பண்ணி கடவுளை இது பண்ணி இது பண்ணி எல்லாரும் மீரம்மா எல்லாம் ஐயோ
0: மீரம்மா
1: கஷ்டப்பட்டாங்க.
0: உள்ளன்போடு நீங்கள் இறைவனை கேட்டீர்கள், உள்ளன்போடு வாழ்த்தினீர்கள், உள்ளன்போடு பிரார்த்தித்தீர்கள், உள்ளன்போடு கூறினீர்கள். அப்ப நீங்க நிச்சயம் வருவீர்கள், குணம் அடைவீர்கள், வாருங்கள். அந்த தெம்பு கொடுத்தீர்கள், அது உள்ள அன்போடு.
1: இன்னொன்னு ஐயா, அந்த மறு ஒளிபரப்பு ஒரு விதத்துல பார்த்தா அந்த மறு ஒளிபரப்பும் உங்களுக்கு ஒரு டானிக் மாதிரி.
0: நிச்சயம்
1: கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு நான் வரணும், நான் ஏந்திரிக்கணும், நான் பேசணும் அப்படின்ற ஒரு அதைதான் நீங்க சொன்னீங்கல்ல. அந்த சிறுவர் பூங்கா இந்த சரிதாமா கிட்ட பேசினது போது சொன்னீங்களா, அந்த சிறுவர் பூங்கா கேட்கும் போதெல்லாம் நான் நிகழ்ச்சி பண்ணணும்னு இப்படி ஒரு ஊந்துதல் வரும்.
0: அந்த எண்ணம் என்னென்ன ஒவ்வொருத்தரும் வந்து சிறுவரும் சரி முதியவரும் சரி வந்து பேசும்பொழுது உள்ளன்போடு முழுமையாக பேசியிருந்தார்கள். நன்றாக உள்வாங்கி நான் கவரப்பட்டு விட்டேன். அதான் இந்த அன்பு. இப்பொழுது பேசுற விடயம் அதுதான். ஒருவர் மீது ஏற்படுகிறது முதல் பார்வை.
1: அப்ப நீங்க சொன்னீங்களே இந்த தலைப்பு என்னது, ஒரு காதல பத்தி.
0: ஆமா ஆமா.
1: அந்த இந்த அன்புதான் இந்த மாதிரி ஒரு இதுதான். இப்ப எப்படி சொல்றது, நாம பெண்ணுங்க மேலதான் காதல் வரும் இல்ல, இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் நம்ம மேல அன்பு செலுத்தும் போது இதுதாகவும் வரும் காதல் இல்லைங்களா?
0: நிச்சயம்
1: ஒரு அன்பு.
0: நிச்சயமாக அந்த அன்பு ஏற்படுவதற்கு காரணம் இந்த பிடிப்பு பற்று. கண்படி புகுந்து மனதிலே கருத்திலே கலந்து கொள்ள வேண்டும். பார்வையாலே கருத்தில் இருக்கிறது. நாங்கள் ஒலி மூலம் உங்களை காண்கின்றோம். இப்ப நாங்கள் பேசும் பொழுது நான் ஜோதி பார்த்துக் கொள்கிறேன், இந்த கண்ணுக்கு தெரிகிறது. இதெல்லாம் அந்த உள்வாங்கப்பட்டு உள்ளத்திலே பதிந்துவிடும். அது மாறாது இல்லையா மகன்?
1: ஆமாங்க ஐயா, அது கண்டிப்பா மாறாது.
0: அன்புதான்.
1: அடுத்தது இன்னொன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாமி உங்களை தூக்கி போய் சாப்பாடு ஊட்டி.
0: ஆமாம், அதெல்லாம் மறக்க முடியாது. அதெல்லாம் இது வாழ்க்கையிலே உங்களுடைய அனுபவத்திலே வந்த உண்மைகள். அனுபவத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் பெற்ற உண்மைகளைத்தான் இப்பொழுது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது ஒருபோதும் மாறாது மறையாது. இப்ப அந்த மாமி இல்லை, அவர் சென்று விட்டார். ஆனா நினைவுகள் இப்பொழுதும் பசுமையாக இருக்கு.
1: கண்டிப்பா நினைவுதான்.
0: அங்கே பணிகள் முடிந்து விட்டதா ஜோர்ஜ்?
1: பணி முடிந்து விட்டது.
0: வேலை பழு அதிகம் தான், உதவி இல்லை உங்களுக்கு
1: இல்லையா? இருக்கிறாரு இப்ப என் பிள்ளை மீண்டும் வீட்டுல சம்பந்தி வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த டைம்ல எப்படின்னு சொல்ல முடியாது. வீட்டுக்கு ஒரு கணக்கு திடீர்னு நின்றுக்காம அந்த கட்டி ஓடணும், திடீர்னு கூப்பிடுவாங்க, இதை ட்ரை பண்ணி கொடு, அதை செஞ்சு கொடு, இதை செஞ்சு கொடு.
0: 24 மணி நேரமும் ஈடுபாடு இருக்க வேண்டியது நீங்கள். அப்படித்தானே உங்களுடைய கான்ட்ராக்ட், உங்களுடைய பொருத்தம், அதுவும்
1: அப்படித்தானே?
0: ஆனால் சுலபம் உங்களுக்கு அது வழக்கப்பட்டு
1: விடுது. வானொலியோட
0: இருக்கு. அங்கே மனைவி மக்கள் சுதாவும் குழந்தைகளும் எப்படி இருக்கிறார்கள்?
1: நல்லா இருக்கிறாங்க, எங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கிறாங்க.
0: நல்லது. இப்ப உங்களுக்கு நீங்கள் இருக்கின்ற குவைத் நாட்டிலே உங்களை ஆட்கொண்டு கொண்டு இருப்பது எது? உங்களை நடமாட வைத்து செய்யும் தொல்லை தரமாக செய்து நேரத்தை போக்கி கொண்டு மனதிலே ஒரு விடயம் இருக்கின்றது. அது எது? எப்பொழுது நான் என் உறவுகளுடன் என் குடும்பத்தோட சேருவேன் என்ற ஒரு எண்ணம் இருக்கல்லவா? அதுக்கு என்ன காரணம்? அன்புதான்.
1: அன்புதான்,
0: அது மாறாது இல்ல, விலக
1: முடியாது.
0: அந்த பிணைப்பு, இப்பொழுது பணம் வருகிறது, அவர்கள் வாழுகிறார்கள், பாடசாலைக்கு போகிறார்கள், தன்னுடைய கடமையை செய்கிறார்கள், உண்கிறார்கள், உறங்குகிறார்கள் இருந்தாலும் ஒரு ஒன்றை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பு அரவணைப்பு என்றதை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். மனைவிக்கும் மக்களுக்கும் அந்த அன்பும் அரவணைப்பும், அப்பாவின் கையாலே தலையிலே தலைவி மகனே மகளே என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற ஆனந்தமும் அந்த அப்பாவுக்கு இருக்கிற ஆனந்தமும் அது இல்லை. அதுக்கெல்லாம் அடித்தளம் அன்பு தான், அவர்கள் மீது இருக்கின்ற அளவுணர்ந்த அன்பு. அப்ப காதலுக்கு மட்டும்தான் என்று அல்ல, ஒவ்வொரு விடயத்திலும் அந்த அன்பு என்பது மிகவும் முக்கியமானது. நாங்கள் முதலில் எடுத்துக்கொண்டே காதல் வருவதற்கு இது முக்கியமான காரணம் உண்டு. ஒரு குடும்பத்தை நல்ல நிலையில் இன்று நீங்கள் நாடு விட்டு எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் வந்து ஒரு நாட்டிலே தனியே இருந்து கடமை புரிந்து, அதுவும் இப்ப மற்றவர்கள் கூட்டு சேர்ந்து கடமை செய்கிறார்கள், இரண்டு பேர் மூவர் சேர்ந்து செய்கிறார்கள், அல்லது ஒரு அறையிலே இரண்டு மூன்று பேர் தங்குகிறார்கள், உங்களுக்கு அந்த தன்மையும் இல்லை, தனிமைதான். இருந்து கொண்டாலும் உங்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கின்றது, இதை செய், இதை முடி, இந்த வேலையை செய்து முடித்து இந்த கான்ட்ராக்டை முடிக்க வேண்டும், நான் சுகமாக அங்கு போய் சேர வேண்டும், அங்கு அவர்களோடு சேர வேண்டும். அந்த அன்புதான் காரணமே தவிர பணம் அல்ல. பணம் எங்கிருந்தாலும் எந்த வேலை செய்தாலும் பெற்றுக் கொள்ளலாம். அந்த அன்பு என்பதை இழக்க முடியாமல் இருப்பது, கடினமான வேலையும் செய் என்று சொல்லி உங்களை தூண்டிக்கொண்டிருப்பது அந்த குடும்பத்திலே உள்ள அன்புதான் என்று நான் நினைக்கிறேன். சரியா நான் சொல்வது?
1: கண்டிப்பா.
0: அந்த அன்பு என்ற ஒன்று இல்லை என்றால் நடைபெறாது ஐயா. அன்பு, அவர்களும் அவளோடு உங்களை விட்டுவிட்டு எத்தனையோ நன்மைகள் இருந்தாலும் அவ்வளவு இன்பங்கள் இருந்தாலும் அங்கே ஒரு ஒரு இழப்பு, ஒரு ஒரு ஒன்றை மிஸ் பண்ற என்று கூறுவார்கள், அதை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். விரைவில் அது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடலை கேட்க விருப்பம்?
1: நாளைய தினம் ஐயா, படம் பேரு எனக்கு நினைப்பில் ஐயா.
0: தெய்வம்,
1: தெய்வமே நன்றி சொல்வேன், அந்த பாடல் ஐயா.
0: தெய்வ மகன் தானே?
1: தெய்வ மகன்.
0: தெய்வமே தெய்வமே, தாய கண்டுவிட்டு வந்து பாடுவார் சுந்தரராஜன். தெய்வமே தெய்வம், தெய்வ மகனா தான் திரைப்படம். அப்படி இல்லாடி படம் பெயர் தெரியவில்லை என்று யூடியூப்ல தேடினா பிறந்தானே? படம் பெயர் தெரியவில்லை, இந்த பாடல் படம் பெயர், படத்தின் பெயர் படம் பெயர் தெரியவில்லை என்று. நல்லது அன்பு ஜோர்ஜ், நான் நாளைக்கு சாவகாசமாக உணவருந்துங்கள். நீங்கள் தடுப்பூசியெல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள் தானே?
1: இரண்டு தடுப்பூசியும் பெற்று விட்டேன்.
0: ஏன் எப்பொழுது போறதுனாலும் போலாம், ஆனால் உங்களுக்கு அங்கே விடுமுறை கிடைக்க வேண்டும், விரைவில் கிடைக்க வேண்டும், விரைவில் நீங்கள் சென்று பெற வேண்டும், அதற்கேற்ற அனுகூலமாக எல்லாம் நடைபெற வேண்டும் என்று இறைவனை மன்றாடுவோம். இதை விட வேறு எங்களால் ஒன்றும் செய்ய
1: முடியாது.
0: போய் அந்த எம்பாசில போய் கதைத்தோ, முதலாளியோட கதைத்தோ, அல்ல டிக்கெட்
1: ஏஜென்சியோட,
0: அவருடைய அருள் அவனன்றி அனுபவம் அசையாது.
1: அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரணும்னாலும் பயங்கர ரேட்டா இருக்குது ஐயா, பயங்கர எவ்வளவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ரேட்டு.
0: டபுள்
1: போறதுக்குன்னா கூட கம்மியா இருக்குது, வர்றதுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது.
0: ஓ,
1: இது ஜனவரி வரைக்கும் இப்படியே இருக்குன்னு சொல்றாங்க.
0: அதுன்னு ஒரு மாதிரி வந்துடும், பாதுகாப்பாக இருந்து சுகமடைந்து சென்று வர வேண்டும். அப்படி அதை வரும், இதுவும் கடந்து போகும், வருவது நலமாகத்தான் நிறைவேறும் உங்களுக்கு என்று எண்ணுகிறேன். வர வேண்டும், நிறைவேற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்வோம். இணைந்து மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி
0: மகனே.
1: நன்றி
0: நன்றி நன்றி. இது மன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. நான் கூறியது போல கதம்பம் நிகழ்வில் இருக்கின்றோம். அன்பு உறவுகள் ஒவ்வொருவராக வந்து தங்கள் உள்ள கருத்துக்களை வெள்ளடியாக கூறி ஒரே கருத்தை தான் வேறு வேறு விதமாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இத்தனைக்கும் காரணம் அன்பு. இன்று நான் கதம்பத்திலே வந்து உங்களோடு இணைந்து கொள்வதற்கும் அடிப்படை காரணம் அன்பு. உங்கள் மீது எனக்கு இருக்கும் அன்பு, அதைவிட என் மீது உங்களுக்கு இருக்கும் அளவறந்த அன்பும் கருணையும் உங்களுக்கு இருக்கின்றது. அது காரணம் அன்புதான். வேறு எது? நான் அள்ளித்தந்ததும் இல்லை, நீங்கள் அள்ளித்தந்த அன்புதான். உள்ளத்தை உள்ளத்தோடு பரிமாறிக்கொண்டிருக்கும் வேளையிலே இந்த ஊடகம் உங்களை ஒருவரை ஒருவர் ஊடறுத்துக் கொண்டு வந்து ஒன்று சேர்த்து இருக்கின்றது என்று கூறுவோம். இந்த வேளையிலே உமையாள் வந்திருக்கின்றார், அழைத்து விடுவோம். வணக்கம். வணக்கம் சகோதரி உமையாள் அவர்களே.
2: ஐயா, இது ராஜராஜன்
0: நம்பர் உமையாள் என்று இங்கே மகள் பதிந்து வைத்து விட்டார். உமையாள் என்று வணக்கம் ராஜராஜன், நலமா இருக்கின்றீங்களா?
2: நலமா இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படிங்க இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன் ஐயா.
2: இருப்பினும் மருந்துகள் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா?
0: அதை எடுத்துக் கொண்டிருக்கேன். இன்னும் நூற்றுக்கு நூறு வரவில்லை. இருப்பினும் நான் திடமாக இருக்கின்றேன் இப்பொழுது என்றுதான் கூற வேண்டும். இங்கே உங்களுடைய படம் வந்து சரியாக வந்திருக்கிறது. நான் நீங்கள் என்று எண்ணும் பொழுது அங்கே எழுத்திலே வந்து அம்மாவினுடைய பெயரை எழுதிவிட்டார் என்னுடைய பதவியிலே. அதனால்தான் நான் உண்மையால் என்று
2: வந்து வேறங்கய்யா. அது ஒன்னும் குரூப்ல ஆட் பண்ணாம இருக்கீங்க,
0: அதுதான் காரணம். ஒரு தடவை நீங்கள் அம்மாவுடன் நினைத்து நான் அவருடன் கூறுகின்றேன். உங்கள் பேரில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள. இந்த இலக்கம் உங்களுடையதா அம்மாவினுடையதா?
2: ஆமாங்க, என்னோட சொந்த இலக்கம். ஏது
0: இது? உங்களோட சொந்த இலக்கம். நல்லது நல்லது நல்லது நல்லது நல்லது. என்னுடைய கருத்து பரிமாற்றத்திலே பல விடயங்களை கேட்டுக்கொண்டிருந்தீர்களே நீங்கள் வழக்கறிஞர், உங்களுக்கு நன்றாக தெரியும் தர்க்கங்கள் தத்துவங்கள் நன்றாக புரியும் உங்களுக்கு. நீங்கள் நாங்கள் இன்று பேசிய விடயத்தை வைத்து அந்த காதல் காட்சி வந்த பின்பு ஒரு காதல் வருவதென்றால் அதுக்கு அடிப்படை காரணம் என்ன என்று கேட்டோம். நீங்கள் எந்த வகையில் அதை பார்க்கின்றீர்கள்? எப்படியான விளக்கத்தை எங்களுக்கு தருவீர்கள்?
2: ஒரு அதாவது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்றீங்களா ஐயா?
0: அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம்.
2: இல்ல, உங்களோட கருத்து
0: ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அது பல காட்சிகளா இருக்கலாம். அந்த காட்சி ஒரு காதலாக மாறுவதற்கு அடிப்படையாக இருப்பது எது?
2: நமது மனம்.
0: மனத்திலிருந்து காட்சி தோன்றும். என்ன உணர்வு அங்கே கூடுதலாக நின்றால் அது காட்சி, அது காதலாக மாறும்.
2: நம்மளுக்கு பிடிச்ச உணர்வு பாத்தீங்கன்னா, ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிறது, திடீர்னு கோயில்ல மணி அடிக்கிறது, இந்த பக்கம் வந்து லைட் எரியறது, அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம்னா அது வந்து அந்த மனசு வந்து நம்மளுக்கு அந்த உணர்வு வந்து தோன்றும்.
0: அது சரி. நீங்க நான் இப்ப நேரடியா வருவோம். இப்ப நீங்கள் ஒரு வாலிபன் ஒரு கன்னியை கண்டுவிட்டீர்கள் முதலாக.
2: ஆமாங்க.
0: முன்பின் தெரியாதவர்கள் இருவரும். அப்ப அங்கே ஒரு காட்சி, அந்த பெண்ணிய ஒரு உருவத்திலே காட்சி, அந்த காட்சி உங்களுக்கு தோன்றுகிறது. உங்களுடைய உருவம் அவனுடைய கண்ணுக்குள்ளே காட்சியாக தோன்றுகிறது. அது காதலாக மாறப்போகின்றது. அந்த காதலாக மாறுவதாயிருந்தால் அடிப்படை உணர்வு எதுவாயிருக்க வேண்டும்?
2: அது வந்து இன்ன வரைக்கும் சரி, இதுக்கு மேலே சரி, யாராலையும் வந்து சொல்ல முடியாதீங்க. அந்த உணர்வை வார்த்தையில விவரிக்க முடியாது. அது உணர்ந்து பார்த்தாதான் தெரியும்.
0: நான் சொல்ற
2: உணர்வு நம்ம வந்து உணர முடியுமே தவிர
0: இல்ல. இல்ல, நான் சொல்ல வந்த
2: உணர்வு ஏன்ற
0: நான் சொல்ல வந்த உணர்வு வந்து அன்பு, கருணை, பாசம், விசுவாசம், நம்பிக்கை போன்றவற்றுள் எது முன்னிக்கின்றது?
2: இது எதுவுமே வராதீங்க.
0: அப்படியா?
2: அன்பு வரும்.
0: அன்புதான்
2: அன்பு வரும்.
0: அதை பார்த்து கொண்டிருந்த அடுத்த உடன் அன்பு வர கொஞ்ச நேரம்
2: பழகி பார்த்தாதான் பாசம், நீதி உணர்வு எல்லாமே அதுக்கப்புறம் தான்.
0: அந்த காட்சி கண்ணில்
2: ரசனை.
0: ரசனையா?
2: முதல்ல ரசனை வருங்கய்யா. ரசனைக்கிறது தான் அன்பே வரும்.
0: அன்பே வரும். ரசித்தானே அன்பு வரும், ரசனை வருகின்றது. அதன்பின்பும் சரி, பேசிக்கூட பார்க்கவும் வைப்போமே. பேசிக்கூட பார்க்கவும் பார்த்து விட்டோம். காட்சி கண்ணில் புகுந்து விட்டது.
2: அந்த பேசவில்லை.
0: இல்ல, சென்று பேசுகின்றோம், பழகுகின்றோம், நாட்களை செல்கின்றது. ஆனா அது காதலாக மாறுவதாயிருந்தால் காரணம் என்ன?
2: அதுக்கு நான் காதல் ஒன்னும் பண்ணவே இல்லைங்களே.
0: இல்ல இல்ல, நீங்கள் பண்ணி பார்த்துதான் சொல்லப்படும் என்றா? இல்ல, படித்து பார்க்கின்றீர்கள். உணர்வை அங்க வந்து அந்த அன்பு என்பது வந்தால்தான் காதல் ஏற்படும். பார்க்கிறோம், பழகிறோம், பேசுகிறோம், கூடி திரிகிறோம், நாட்கள் பல கழிகின்றது, பொருட்களை கைமாற்றம் செய்கின்றோம். அது நட்பு ரீதியாக இருக்கலாம், பாச ரீதியா பாசமாக இருக்கலாம். ஆனா அந்த அன்பு என்பது எப்ப துளிர் விடுகின்றதோ அந்த அன்புதான் காதலாக மாறும்.
2: கண்டிப்பாங்க.
0: உடனே பார்த்த உடனே வருவதென்றால் பார்த்தவுடன் ஒரு காட்சி,
2: அந்த அன்பிற்கும் காதலுக்கும் வந்து ஒரு நூலடி வித்தியாசம் தான் இருக்கும். அந்த வித்தியாசத்தை வந்து நம்மளால வந்து நம்ம எப்ப அந்த பக்கம் போனாலும் நம்மளுக்கு தெரியாது.
0: சரி, அந்த
2: அன்புக்கும் மாறிடும்,
0: அந்த நூலடி வித்தியாசம் எதுவாக இருக்கும்? அன்புக்கும் காதலுக்கும், அன்பு எப்படி இருக்கும், காதல் எப்படி இருக்கும்?
2: அன்புங்கிறது
0: வந்து கேருங்க,
2: அன்புங்கிறது வந்து அவங்க நடந்து போகும்போது, ஏன் நடந்து போறீங்க வாங்க நான் வந்து வண்டியில விட்டாரன்னு சொல்றது ஒரு அன்புங்கயா. அது பாசம் நேசம் கூட வச்சுக்கலாம். இல்ல நீ என் வண்டியிலே வந்தாதான் வந்து கரெக்டா இருக்கும், ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து நான் தான் வந்து விடணும்னு சொல்றது காதலுங்கயா.
0: அதுதான்,
2: ஏன்னா அந்த கேரிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமா ஆயிடும்
0: அதே நேரத்திலே அவரும் கூறுவார், எனக்கு நேரம் இல்லை நான் போன, இல்ல நான் உங்களோடுதான் வரப்போகின்றேன். அது உரிமை, அன்பினால் வருகின்ற உரிமை. அன்பினால் அந்த நூலடை வந்து உரிமை என்பதுதான். சாதாரணமான அன்பு உரிமை இருக்காது, காதலுடன் வார அன்புடன் காதலுக்கு உரிமை இருக்கும் இல்லையா?
2: கண்டிப்பாங்க.
0: எல்லோரிடமும் உரிமை பாராட்ட முடியாது, அன்பு இருக்கும் உரிமை பாராட்ட.
2: அன்பு எல்லாரிடமும் நம்ம காட்டலாம்
0: இருக்கும், அந்த உரிமையும் சேர்ந்து. நீங்கள் சொன்ன அந்த நூலடை வித்தியாசம் அந்த உரிமை என்றதுதான். அது அன்பு இருக்கிறது,
2: கண்டிப்பாங்க
0: எல்லாம் இருக்கிறது, இந்த உரிமையோட இல்ல நீங்க வர என்னோட தான் தரவணும் மறக்க முடியாது அவராலே. அது அந்த உரிமை,
2: அது வந்து உரிமை, கண்டிப்புடன் கூடிய உரிமை.
0: உரிமை, உரிமை கொடுப்பதும் உரிமை எடுப்பதும்
2: உரிமை வந்து கண்டிப்பு தாங்க. கண்டிப்புடன் கூடிய உரிமை, கண்டனம் சொல்லுவாங்க, கடும் கண்டனங்கள் வாங்க. கண்டனம்னாலே கடும் தான், இதுல என்ன கடும் கண்டனங்கள்?
0: கடிகாரன் சின்னபாது அனுபவம் அற்ற விடயத்தில் அனுபவசாலி போல் பேசுகிறீர்கள். வாழ்த்துக்கள் ராஜராஜன். ஏன்னா இது சாதாரண ராஜன் இல்லையா, ராஜராஜன் அல்லவா?
2: கண்டிப்பாங்க, எல்லாங்க தாத்தா வச்சு பேருங்க. அது
0: நல்ல பேர்,
2: ஏ ராமநாதன்
0: ராஜராஜன் நல்ல பேர் தானே. சரி, அப்ப என்ன பாடலை உங்களுக்கு நான் தரலாம்?
2: ஐயா, கவன் படத்துல இந்த ஆக்சிஜன் தந்தாலே முன்னொரு சமயத்திலே,
0: ஆக்சிஜன் தந்தாலே முன்னொரு சந்தர்ப்பம், அந்த வரிய பாட
2: சமயத்திலே, ஆக்சிஜன் தந்தாலே முன்னொரு சமயத்திலே, அந்த மாதிரி வருங்க.
0: கவன், கவன் என்ற படமா?
2: கவன் சேதுபதி. கவன்,
0: கவன் என்றால் என்ன கருத்து இருக்கும்? கவன்,
2: கவன்,
0: கவன் என்பது என்ன?
2: ஒளிப்பதிவாளர்.
0: கவன் ஒளிப்பதிவாளரா இல்லையே?
2: ஆமாங்க. மூணு சொல்லியில்
0: ஆமா, கவன் கானா வானா என்ன கவன்.
2: ஆமாங்க.
0: அப்படியா? நான் அறிந்த மட்டுமே
2: அப்படிதான் சொன்னார்.
0: நான் அது அவர் அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு
2: கூட சொல்லியிருப்பேன்.
0: இல்ல, கவன் என்பது ஒரு பாதுகாப்பு ஆயுதம். அதாவது வந்து
2: புரிபவர்
0: கண்ணு வைத்து அடிக்கிற ஆயுதம் எதுவென்றால் திணை புனம், திணை புலத்திலே திணைகள் எல்லாம் முடிந்து உழைந்து கழுத்தை சரிந்து ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது சிட்டு குருவிகள் எல்லாம் வந்து குருவி இழுத்தின்று அழைத்துவிடும். அந்த நேரத்தை அந்த சிட்டுக்குருவிகளிடமிருந்து அந்த அந்த தானியத்தை பாதுகாப்பதற்காக அங்குள்ள பாதுகாவலர்கள் கவன் வைத்திருப்பார்கள். கவன் என்பது நாங்கள் சொல்லுவோம் கெட்ட போல் என்று கூறுவோம். ஞாபகம், ரெண்டு கவர் தடி இருக்கு, ஒரு கவர் உள்ள ரெண்டு கூறு உள்ள தடி, அதுல ரபரவை அது தமிழ் சொல்ல, அதுக்குத்தான் பெயர், அதுக்குத்தான் பெயர்
2: வந்து
0: அதற்கு பெயர் கவன். அந்த கவன்ல கல்ல வைத்து குருவியை பார்த்து அடிப்பார்கள். அங்கே வள்ளி அம்மாவும் அப்படித்தான் செய்து முருகன் வந்து சந்திக்கிற இடத்துல அந்த காட்சி காட்டுவார்கள். கல்லு கட்டி கவன் அடிப்பன் ஏழேலோ தாளிலோ ஜோ ஜோ என்று பாடுவார்கள். கல்லு வைத்து கவன் அடிக்கிறேன்.
2: நினைக்கிறேன்
0: குரத்தி குறவஞ்சியில வருகின்றது. குறைஞ்சி இளவர்
2: குற்றால குறைஞ்சி
0: நினைக்கிறேன். அந்த கவன் என்பதை நான் அறிந்த வரையிலே அதுதான் கவன். அப்ப அது எது? ஒரு பாதுகாப்பு கவசம் சொல்லலாம், பாதுகாப்பு ஆயுதம் தானே அது. அந்த குருவிகளை
2: எங்க ஊர்ல வந்து உண்டிவில் கேட்டதில்லை வார்த்தைகள் வந்து இந்த பேர்
0: போர்க்களத்திலே கூட கவன் வீசுதல் இருக்கின்றது. பெரிதாக கவன் வீசுவது, பெரிதான அளவிலே அந்த கவனை செய்வார்கள். வளையமான ஒரு
2: பாகுபலி படத்துல ஒரு
0: கவன் வருகிறது,
2: நெருப்புல வச்சு.
0: ஆமாம், அவர்தான் கவன் என்ற பாதுகாப்பு ஆயுதம். அதே போன்று இவர் ஒளிப்பதிவாளர், இந்த திரைப்படத்தை எடுத்து தரும்பொழுது அதை பாதுகாப்பாக சிறப்பாக கொண்டு வந்து தருகின்றார் என்பதற்கு உதாரணமாக விஜய் சேதுபதி சொல்லியிருக்கிறார். விஜய் சேதுபதிக்கு அவ்வளவு தூரம் தமிழார்வம் உள்ளவர் என்ற அல்ல, கதாசிரியர்கள்
2: தெரிஞ்சு பேரதான்
0: கதாசிரியர்கள் எழுதி கொடுத்ததை படித்து போட்டு போனார். அவர் அப்படி நினைத்திருக்கார், இவர் ஒளிப்பதிவாளரை உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக கவன் என்று. கவன்
2: என்பது ஒளிப்பதிவாளர் தானே,
0: கவன் என்பது
2: பாதுகாப்பு
0: படப்பிடிப்பாளரே கவன் என்று கூறுவது அல்ல என்று நான் நினைக்கின்றேன். அகராதியிலும் பார்க்கலாம், அகராதியிலே ஒளிப்பதிவே வரவில்லை. கவன் என்பது
2: மேல அகராதி தேவையில்லைங்கய்யா.
0: கவன் என்பது
2: தமிழறிஞர்
0: இல்ல, அப்படி என்று இல்ல. கவன் என்பது ஒரு பாதுகாப்பு கவசம், பாதுகாப்பு ஆயுதம் என்று எடுத்துக்கொள்ளும். அதே போல அந்த திரைப்படத்தில் இவர் ஒரு பாதுகாப்பு ஆயுதமா இருக்கின்றாரோ, அந்த கதையிலே ஒரு பாதுகாப்பு எதுவும் அப்படி இருக்கலாம். பாதுகாப்பு தற்பாதுகாப்பு அல்ல, பாதுகாப்பு தற்பாதுகாப்பு பாதுகாப்பு என்றுதான் நான் நினைக்கிறேன். கவன் கவன் திரைப்படத்திலே ஆக்சிஜன் தந்தாலே என்று அந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினம் இப்ப புதிதாக முன்பு இருந்தது இந்த நிகழ்வு, இப்பொழுது நாங்கள் மீண்டும் கொண்டு வருகின்றோம், ஒரு நிகழ்வாக தருவோம். இன்று வந்து கதம்பத்திலே கலந்த பாடல்களும் நாளைய தினம் தனித்துவமாக பகல் உங்களுக்கு கிடைக்கும். சரியா?
2: நன்றி.
0: நன்றி ராஜராஜன். உங்களுடைய இலக்கத்தை நான் அம்மாவிடம் கூறி இங்கே பெயரை மாற்றிக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு அன்பு உறவு அழைத்திருந்தார், அவர் வர வேண்டும் காற்றழைக்கென்று கேட்டுக்கொள்கின்றேன். புதிய ஒரு நண்பராக அன்பராக இருக்கின்றார் போல் தெரிகின்றது. அல்லது என்னிடம் முன்பு வந்தவரவும் புரியவில்லை. நேரம் 11:19 நிமிடம். ஈழத்திரு நாட்டிலும் எங்களுடைய தமிழ் திருநாட்டிலும் எங்களுக்கு இப்பொழுது நேரம் 1:49 நிமிடத்தை கண்டுகொண்டோம். பிரித்தானியா நாட்டிலே இப்பொழுது 6:49 நிமிடம் மாலை நேரம். சவுதி அரேபியாவிலே 8:49 நிமிடங்கள். சவுதி அரேபியால் மட்டுமல்ல மத்திய கிழக்கு நாடுகளில் சில நாடுகளிலே. இது பாட்டு ஒன்று, கண்ணா உன்னை தேடுகின்றேன் தேடிக்கொண்டிருக்கின்றேன். அந்த பாட்டு முடிவடையவில்லை. அன்பு நீ நெஞ்சம் ஒருவர் அழைத்திருந்தார், அவர் எந்த நேரமும் வரலாம். பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வரலாம். இது கலையகத்து பாடல், இதை ஊடறுத்து நீங்கள் வாருங்கள். முதல் தமிழ் வானொலி கனடா கலையகம் தந்து கொண்டிருக்கின்றது பாடல்கள். நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் கதம்பத்திலே. வந்துவிட்டார் அன்பு உறவு, என்னுடைய தானாக வந்த சந்தனம், கோவை நாகப்பன் ஐயா அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
3: வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுக்கு மாலை வணக்கம்.
0: எனக்கு மாலை வணக்கத்தை, உங்கள் மாலை வணக்கத்தை, மாலை நேரத்தில் மகிழ்வாக தந்த உங்களுக்கு எங்கள் மதிய நேர வணக்கத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
3: மிக்க மகிழ்ச்சி ஐயா. நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன். நீங்களும் நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றேன் என்று கூறுவது மேலும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது எனக்கு. நலம் நலம் நலம்
3: சந்தோஷமே சந்தோஷம்.
0: நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று எண்ணுகின்றேன். இந்த கேட்டுக்கொண்டிருந்த வேளையில உங்கள் மனதில் என்ன கருத்துக்கள் தோன்றியது கூறுங்களேன்.
3: நீங்க அன்பு அன்பு தொடர்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அன்புங்கிறது எந்த வகையில எல்லாம் வித்தியாசப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றேன். அது
0: இப்ப இறுதியாக கூறுங்க.
3: இப்ப இறுதியா சொன்னோரு ராஜராஜன் வந்திருந்தார்.
0: ராஜராஜன் அன்புக்கும் காதலுக்கும் ஒரு நூலுடை வித்தியாசம் என்று கூறியிருந்தார். அந்த நூலுடை எது என்று நான் தொடுத்து கொடுத்து விட்டேன் அவருக்கு.
3: நீங்க சொல்லிட்டீங்க
0: அது சரிதானா என்பதை நீங்கள் விவரிக்கலாம்.
3: அதாவது பொதுவா வைக்கக்கூடியது அன்பு, பொதுவா செலுத்தக்கூடியது மற்ற உயிரினங்கள் இடத்துல செலுத்தக்கூடியது அன்பு.
0: அன்பு
3: அதை உரிமையோட சேர்த்து அதிகப்படியா செலுத்தும் போது அது வந்து காதலா மாறி
0: ஒரு காதலா மாறுது இல்லையா?
3: அது அந்த நூலிலைங்கிறது அதுதான், அந்த அதிகப்படியான உரிமையை எடுத்துக்கிறது,
0: கொஞ்சம் அதிகமான அதாவது உரிமை உரிமையை எடுத்துக்கொள்வது, உரிமையை கொடுத்துக் கொள்வது. அதை கேட்க அவர் உரிமையை எடுத்துக்கொண்டு அவர் கேட்கும் போது அது உரிமையை கொடுத்து விடுவார்கள். சரி நான் செய்கிறேன், இல்ல நீ என்னோடு வரத்தான் வேணுமென்றால் இல்ல எனக்கு முடியாது என்று கூற முடியாமல் தட்டி அதை தவிர்க்க முடியாமல் அதை ஏற்றுக்கொள்வது.
3: அதை இருவரில் யார் வேணா கொடுக்கலாம், யார் வேணா
0: எடுக்கலாம். அந்த தவிர்க்க முடியாமல் ஏற்றுக்கொள்வது சில விடயங்களை அப்படி போனால் விபரீதங்கள் ஏற்படும், தவறுகள் ஏற்படுகளும், வீட்டிலே கரைச்சல்கள் வரும், துன்பங்கள் வரும் என்று ஒரு பெண் நினைத்தாலும் அந்த பெண்மை அந்த காதல் என்ற உரிமையினால் அதை ஏற்றுக்கொண்டு விடுகிறது. சரி நான் வருகிறேன், எது வந்தாலும் வரட்டும். அதே மாதிரி அவரும் போவா, எது வரணும் வரட்டும், அதை நான் பார்த்துக் கொள்வேன் வா. அதுக்கு உரிமை
3: என்ன? அதிகப்படியான உரிமை.
0: அந்த நேரத்தில்
3: அதீதமான அன்பு,
0: அதீதமான அன்பு கேட்டுக்க. நீங்கள் இன்னொரு வார்த்தையை கூட வைத்து மேலும் அதை ருசுப்படுத்தீர்கள். அதீதமான அன்பு, நான் உரிமை என்று கூறினேன், நீங்கள் அதீதமான அன்பு காதலாக மாறும் என்று கூறுகிறீர்கள். ஆனால் அந்த அதீதமான அன்பு இப்பொழுது வரும், பார்த்தவுடன் கண் அதான் கண்வழி புகுந்து கருத்தினில் கண்வழி புகுந்து கருத்தினில் கலந்த உடன் வருமா அல்லது காலம் எடுக்குமா அந்த அதீத அன்பு வருவதற்கு?
3: அதீத அன்பு வருவதற்கு காலம் எடுத்து வந்தா அது நல்ல காதல் சொல்லலாம்.
0: அதுல நல்ல காதல் என்ன கேளுங்க.
3: இதே வந்து பார்த்த உடனே வந்தா அது வந்து நல்ல காதல் அல்ல.
0: கண்டதும் காதல் கொண்டதே கோலம் என்று வந்தால் அது அவ்வளவு வாழ்வின் அனுபவங்கள்
3: எதுக்கும் சரியான கால நேரம் கொடுக்கணும் இல்லையா?
0: ஆமா, பார்த்து கண்களை புகுந்து மனதிலே கவர்ந்து விட்டால், புகுந்து விட்டால் அதில் பழகி பார்க்கலாம். நடவுட பாவனைகள், போக்குவரத்துகள், பழக்க வழக்கங்களை அறிந்து கொள்ளலாம் ஒருவருக்கொருவர் தெரிந்து கொள்ளலாம். அதுதான் இங்கே உள்ளது. வெளிநாடுகள் குறுங்கள்,
3: சங்க இலக்கியத்திலெல்லாம் சொல்லுவாங்க ஐயா, அந்த மாதிரி செங்குல பெயர் நீர் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த தண்ணியில் செம்மண்ணில் தண்ணி வந்து மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி வந்து சிகப்பு கலராகவே மாறிடும்.
0: ஓ,
3: அந்த மண்ணையும் தண்ணியும் பிரிக்க முடியாது,
0: பிரிக்க முடியாது போய்விடும்.
3: அப்ப அந்த தண்ணியை வந்து சிறப்பு கலரா மாறிடும். அந்த மாதிரி ஒன்னோட ஒண்ணு பிரிக்க முடியாத அளவுக்கு சேர்ந்ததுதான்
0: ஒன்றிணைந்து போவது, ஒன்றிணைந்து போவது. அதனால் ஆனால் அந்த அப்படி ஒரு நிலை வளர வேண்டும் என்றால் அங்கு அன்பு மலர வேண்டும்.
3: அது முதல் படி.
0: அன்பு என்ற ஒன்று முதல் கண்டு விட்டோம், பார்த்து விட்டோம், பார்த்தாலும் அந்த அன்பு என்ற ஒன்று மலர்ந்தால்தான் அதீதமான அன்பு வரும், தீராத காதல் வரும், மோகம் வரும், இல்லாம வரும். கண்டவுடன் அந்த அதீத அன்பு ஏற்பட்டு விட்டால் தான் அங்க விபரீதங்கள் ஏற்படுவது.
3: அது வந்து காதல் இல்ல, அது வந்து இனக்கவர்ச்சி,
0: அது கவர்ச்சி, அது கவர்ச்சி. நல்லபடியும் நல்லபடியும் இப்ப அந்த காட்சி வந்து கண்ணிலே வந்த அந்த கவர்ச்சி வந்து அந்த காட்சி வந்து கவர்ச்சியா வருவதற்கு அது உள்ளத்தை கவர்ந்தால்தான் கவர்ச்சியாக வரும்.
3: ஆமா ஆமா, அதுக்கு
0: அளவிறந்த அளவிறந்த அழகோடு ஒரு விடயம், ஒரு அளவிறந்த அழகோடு ஒரு காட்சி பொருள் அங்கே இருக்குன்னு அது கவரவில்லை. அளவிறந்து அழகாக இருக்குது, அளவுக்கடை திறந்து அழகாக எல்லா சாந்திரிக லட்சணம் பொருத்தி அழகாக இருந்தாலும் கவர வேண்டுமே ஏதோ ஒரு வகையில், எங்கேயோ ஒன்று இருந்து கவரும் அந்த கவர்ச்சி. அது அந்த கண்ணிலே தான் இருக்கின்றது.
3: கண் முக்கியமா இருக்கக்கூடிய கண்,
0: அதனால தானே கண்ணும் கண்ணும் நோக்கி ஆண்டு பாடுனவங்க இல்லையா?
3: அது செல்போனை நினைச்சு சொன்னாங்களா நோக்கியான்னு?
0: இல்ல, நோக்கியா பார்க்கிறதா தானே, கண்ணும் கண்ணும் நோக்கி அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள். கண்ணும் கண்ணும் நோக்கியா, அது இவங்க நோக்கியா போன பெயரை வச்சு கண்ணும் கண்ணும் நோக்கியான்னு சொல்லி சொல்லிவிட்டு, கண்ணும் கண்ணும் நோக்கியா
3: தான்.
0: எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ கொண்டு முடிச்சு போடுகிறார்கள் இல்லையா? அங்கே காலநிலைகள் அப்படி இருக்கின்றது நாகப்பன் கூட ஊர்ல.
3: இங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு மழை வரும் சொல்றாங்க ஐயா, அடுத்ததுக்கு இரண்டு தாழ்வு மண்டலம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிட்டு இருக்குது உங்க கடல்ல.
0: இனி அப்படியே வந்து மாறி காலம் வருவதானே, இனி இன்னும் ரெண்டு மாதத்துல மழைக்காலம் தானே.
3: ஆமா, தீபாவளி தீபாவளி வரைக்கும் மழை இருந்து
0: மழை இருந்துட்டு. எப்பொழுது தீபாவளி வருகின்றது?
3: தீபாவளி வந்து நவம்பர் நாலு.
0: நவம்பர் நாலு தீபாவளி. இன்னும் 15 நாட்கள், 15 16 16 18 நாட்கள். அங்கே விஜயதசமி எப்படி போச்சுது? விஜயதசமி
3: இன்றைய தினம் தான் ஆயுத பூஜை கொண்டாடணும். அலுவலகத்தில் எல்லாம் கொண்டாடணும். சிறப்பா இருந்தது.
0: சிறப்பா இருந்ததா?
3: அதாவது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பரவாயில்ல.
0: ஆமா, போன வருஷம் கட்டுக்காவல் கூட கொரோனா
3: தன்மை ரொம்ப அதிகமா இருந்தது.
0: ஆமா, பாதுகாப்பு
3: இந்த வருஷம் அதெல்லாம்
0: தளர்த்தப்பட்டு
3: ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க.
0: இப்ப உங்களோட பார்வையின்படி தொடர்ந்து இப்படி இது ஒரு ஒரு ரிலாக்சபிளா இருக்குமா, அதாவது வந்து ஒரு இலகுவான பயமில்லாத வாழ்க்கையாக இருக்குமா, அல்லது மீண்டும் வரும் என்ற பயம் இருக்கின்றதா?
3: அதாவது அதாவது எங்க எங்க பகுதி எங்க தமிழ்நாடு மற்ற இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது, தமிழ்நாட்டை பத்தி வேணா நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம பார்த்த வகையில
0: எப்படி இருக்குது?
3: தமிழ் தேசத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இனிமேலுக்கு வந்து கொரோனா பயம்ங்கறத இருக்காது, யாருக்கும் இருக்காது.
0: அப்படிங்க, அப்ப நல்ல செய்தியை தந்தீர்களே. என்று ஆயுத பூசையில
3: ஏன்னு கேட்டா எல்லாரும் வந்து ரெண்டு ரெண்டு ஊசி போட்டுட்டாங்க.
0: வேணுமெண்டா இன்னும் போடலாம்,
3: இன்னும் பூஸ்டர் டோஸ் வேற சொல்லிக்கிட்டாங்க. அது எப்ப வந்தா போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க.
0: ஆமா, வந்தா பார்த்துக் கொள்வோம் என்று அதீதமான நம்பிக்கை.
3: அதாவது இப்ப இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து சர்க்கார் வந்து எத்தனையோ சொல்லி பார்த்தாங்க, வந்து போடுங்க போடுங்க போடுங்க ஊசி போட்டுங்கன்னு, யாரும் கேட்கவே இல்லை.
0: அதே மாதிரிதான் இங்கேயும் பாதுகாப்பு இங்கேயும் பாதுகாப்பு நடவடிக்கை பலமாக இருக்கின்றது. மகள் வருவதும் போவதும் அந்த கையிலே ஒரு உபகரணம் இருக்கின்றது. எனக்கும் அந்த கையிலே ஒரு நோட்டிபிகேஷன் ஒட்டி இருக்கிறார்கள், அதை வைத்து வைத்து பார்த்து கொண்டு போவார். முகத்தை பார்த்து அவர் இருக்குதா, இப்படி இருக்க தடுமாற்றம் இருக்க தலை சுற்றி இருக்கிறார். நீண்ட நேரம் பேசினா அப்படி
3: ஐயா. இப்ப ஒரு செய்தி என்னன்னா, போன வாரம் நியூஸ் பேப்பர்ல படித்தேன், திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட் மாதிரி பேருந்து நிலையத்துல, ஒரு ஊர்ல பேருந்து நிலையத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு 10 சுகாதார அதிகாரிகள் வந்து பஸ் ஒவ்வொரு பேருந்துலயா ஏறி யார் யார் ஊசி போட்டவங்க ஊசி போடாதவங்களெல்லாம் இறக்கி விட்டாங்க பஸ் விட்டு.
0: அப்படி செய்யறார்களா?
3: இனி கட்டுப்பாடு அதிகமா வரப்ப ஊசி போடாதவங்க வந்து எந்த இடத்துலயும் சேர்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி கொண்டு வராங்க.
0: ஏனென்றால் ஊசி போட்டவர்களால் தொற்றுக்கள் அதிகமாக வரவில்லை, வந்தாலும் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்று கவனித்து விட்டார்கள். அந்த புள்ளி விவரத்தின்படி நிச்சயமாக எல்லோரும் எடுக்கத்தான் வேண்டும் என்ற ஒரு நிற்பது கொண்டு வந்தது. அப்ப அந்த இறங்கிவிட்டவர்கள் அந்த இடத்துல இறங்கி நின்றதுதான்.
3: இல்ல, அங்க வந்து டெம்பரரி பூத்தை வச்சிருக்காங்க,
0: அதுல வச்சு போட்டுக்கொண்டு போவாங்க.
3: நீங்க ஊசி போட்டுட்டு நீங்க பஸ்ல ஏறிப்போங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி 165 பேருக்கிட்ட அந்த அன்னைக்கு இறக்கி இருக்கிறாங்க.
0: அடேங்க அப்பா.
3: அப்ப இது ஒரு அவேர்னஸ் தானே எல்லாருக்கும்.
0: நிச்சயமா நல்ல நடவடிக்கை, நல்ல நடவடிக்கை தான். ஏனென்றால் போட்டவர்கள் மாதிரி எல்லா கூறுங்கள்.
3: அதாவது இதே நிலைமையை வந்து எல்லா இடத்திலயும் கொண்டு வந்துருவாங்க. நீங்க போக போக வங்கிகள்ல பள்ளிக்கூடத்துல எல்லா இடத்திலயும் கொண்டு வந்துட்டாங்கன்னா,
0: ஆமா, வங்கிகள்
3: யாரும் ஊசி போடாம இருக்கவே முடியாது.
0: வங்கிக்கு போறவர்களை கவனித்து விட்டு அவருக்கு போடவில்லைன்னா உடனே அதிலேயே வச்சு போடுகிறார்கள் இல்லையா?
3: ஆமா, அதாவது போடாம போட்டேன்னு சொல்ல முடியாது, செல்போன்ல சர்டிபிகேட்ட காட்டணும்.
0: ஆமா ஆமா ஆமா.
3: சரி, எல்லாருக்கும் செல்போன் இருக்குது, ஸ்மார்ட் போன் இருக்குது, அதுல சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம்,
0: வச்சுக்கொள்ளலாம்.
3: இனி அது அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க.
0: அப்ப ஊசி என்பது
3: அதனால உங்களுக்கு வந்து இந்த மூன்றாவது அலைங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு
0: மூன்றாவது அலைக்கு மூன்றாவது அலை நோய் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று கூறுகிறீர்கள்.
3: ஆமா ஆமா ஆமா. அதுல இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு வந்து இன்னமும் கட்டுப்பாடெல்லாம் தளர்த்திட்டாங்க.
0: அது
3: பாத்தீங்கன்னா 11 வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த கோயில் மத்ததெல்லாம் மூடி வச்சிருந்தாங்க வாரத்துல 3 அதெல்லாம் திறந்து விட்டாங்க.
0: சென்னையில
3: கடற்கரைக்கு போகக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க, அதுக்கெல்லாம் போகலான்ட்டாங்க. நிறைய கட்டுப்பாடை கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க.
0: நல்லபடியும்
3: இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்டுப்பாடு என்னன்னா, இந்த அரசியல் மீட்டிங் மட்டும் இல்லன்னு
0: அழைக்கப்படாது.
3: வீதியில வந்து கூட்டம் போடுறாங்க, வீதியில வந்து கூட்டம் போடுறாங்க இல்லைங்களா, கூட்டம் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
0: அது தேவையும் இல்லை தானே, அரசாங்கம் நல்லதா பண்ணினா அப்புறம் விளம்பரம்.
3: அந்த ஒரு இதுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க ஐயா.
0: நல்லது.
3: மத்த எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்த நியூஸ்ல.
0: சிறப்பு சிறப்பு.
3: இனிமேலுக்கு வந்து கொரோனாங்கிற பயம் வந்து இங்க இருக்காது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்காதுன்னு எனக்கு.
0: அந்த எண்ணம் நிறைவேறணும் தெரியா வந்தால் வாழ்த்துக்கள். அதுக்கு நாங்கள்
3: இப்ப வந்து ஹெல்மெட் இல்லாம கூட போலாம் வண்டியில, மாஸ்க் இல்லாம போக கூடாது. ரோட்ல வந்து போலீஸ்காரங்க குடிச்சா ஹெல்மெட் இல்லாதவங்க கூட விட்டுறாங்க. பொது இடங்கள்ல போகும்போது கண்டிப்பா மாஸ்க் போட்டுறாங்க. அதாவது நான் சொல்றது கிராம பகுதியில எப்படின்னு தெரியல, நான் இருக்கிறது நகர்பகுதியா இருக்கிறதுனால நீங்க அந்த மாதிரி
0: பாரதூரமாக இல்லை. கிராம பகுதிகள் பாதுகாப்பு
3: என்னன்னு தெரியாம நிறைய பேர்
0: இருக்கிறாங்க. இயற்கை சுவாத்தியம் இயற்கை இதிலோடு வாழுகிறார்கள். இது கொஞ்சம் ஜன நடமாட்டம் பெருகிய இடங்களிலும் தேவைகளுக்கு அதிகமாக தேவை
3: சென்னை கோவை போன்ற இந்த மாதிரி இடங்கள்ல தான் இருக்கே தவிர மற்ற கிராம பகுதிகளில் அந்த அளவுக்கு
0: இல்லை. எண்ணிக்கொள்ளலாம். நல்லபடியும்
3: கோயம்புத்தூர்லயும் 6000 ஒரு நாளைக்கு கேஸ் பதிவாயிட்டு இருந்தது, இப்ப வந்து 150 கூட பதிவாகுது.
0: அடேங்கப்பா, 6000 இருந்தது 150 வந்து விட்டேன். 150 இல்லை,
3: ஒரு நாளைக்கு 6000 இருந்த கேஸ் 150 கூட பதிவாகிறது இல்லைன்னா எந்த அளவுக்கு கட்டுப்பாடு பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க.
0: அப்ப தமிழ்நாடு மாநிலம் சற்று புத்துணர்ச்சியோட இருக்குது.
3: அது புதுசா ஏத்துக்கிட்டாங்கல்ல, புது புது பழக்கம் இல்ல.
0: கொண்டு வருவாங்க
3: அந்த கையோட வரும்போதே ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில வந்து பதவி ஏத்துக்கிட்டாங்க. என்ன செய்யறதுனே தெரியாத சூழ்நிலையிலதான் பதவி ஏத்துக்கிட்டாங்க. அப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனாலும் அவங்க போட்ட கட்டுப்பாடெல்லாம் இப்ப வந்து கொஞ்சம் ரிலீஃபா
0: இருக்கு. காரணம் மக்களுக்கு புரியுன்றது, மக்கள் புரிந்து கொண்டது.
3: அந்த சூழ்நிலையெல்லாம் அந்த அந்த மேம்பாடுங்கிற சூழ்நிலையிலாம் நாங்க இந்த கோயம்புத்தூர்ல எல்லாம்
0: பாத்தீங்கன்னா
3: ஒவ்வொருத்தரும் மிரண்டு போய் தான் இருந்தாங்க. எந்த நேரத்துல யாரு சாகுறாங்கன்னு தெரிய
0: மாட்டேங்குது.
3: இறந்தவங்களை புதைக்கிறதுக்கு கிரிமினேஷன் பண்றதுக்கு சுடுகாடு கிடைக்கிறது இல்ல. எல்லாம் மின்மயானம் தான்,
0: மின்மயான
3: 3-4-5 வச்சிருந்து தான் புதைக்கிற சூழ்நிலை, எரிக்கிற சூழ்நிலை. சுடுகாட்டு கொண்டு போய் புதைக்க போனாலும் ஒரு வாரம் கழிச்சு கொண்டு வாங்க, ஒரு வாரம் வச்சிருக்க முடியாது வீட்டுல.
0: மற்ற இப்பொழுது இந்த கொரோனா என்று நோய் வந்து அவர் காலமாகிவிட்டால் அந்த பணத்தை அந்த உரிமையாளர்களிடம் கொடுக்கின்றார்களா?
3: இப்ப ஈட்ட கொடுத்துறாங்க.
0: என்றால் அண்மையில் இங்கேயும் அப்படி ஒன்று நடைபெற்று அதை நான் யூடியூப்ல பார்த்தேன். அவருடைய இறுதிச்சடங்கு ஊர்வலம் நடைபெற்றது. ஆனா அவர் இறந்தது இந்த நோயினால் என்று அறிந்தேன். அப்படி நோயினால் ஒரு உடலை கொடுத்திருக்கின்றார்கள். என்னவென்றால் உள்ளுக்கு ஒரு
3: இப்ப கொடுத்துறாங்க,
0: அந்த உடலிலே ஒரு விதமான ரசாயனம் தெளித்து விடுகிறார்களாம் தொற்று வராமல் இருக்கு.
3: அவங்க அப்பவே தெளிச்சு எல்லாம் அதுக்கான இதெல்லாம் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துறாங்க.
0: திறக்காமல் அப்படியே கொடுக்கின்றார்கள்.
3: அது இந்த முதல் அலை வந்தபோதுதான் கொடுக்காம அவங்களே இந்த கவச உடை எல்லாம் போட்டு கொண்டு போய் கட்டி இது பண்ணாங்க. அவங்களே பண்ணாங்க இந்த இறுதி காரியம் எல்லாம் பண்ணது, அவங்களே கவர்மெண்ட் சார்பாகவே பண்ணாங்க. இப்ப வந்து அவங்க எதுவுமே ஏத்துக்கிறது
0: இல்லை.
3: அவங்க உறவினருக்கு ஒப்படைச்சிருக்காங்க.
0: நீங்க
3: சொல்ற மாதிரி அதுக்கு உண்டான தெளிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன்
0: என்றுதான் நானும் நினைக்கிறேன். நல்லது. நலவிடயங்களை பேசினோம். இன்றைய கருத்தரங்கிலே வந்து அன்புதான் இதற்கும் காரணம் என்பதையும், இந்த காதல் ஒரு கவர்ச்சி வந்தாலும் இந்த கவர்ச்சி அன்பாக மாறினால்தான் ஒரு நிலையான அன்பாக வந்து அதீதமான அன்பாக வந்து காதலாக வந்து முற்றி போவது என்று கூறினோம் இல்லையா? சரி, நல்லது, நல்லபடியும். நாளைய தினம் என்ன பாடல் நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்?
3: எனக்கு வந்து அந்த பெரும்புள்ளி திரைப்படம் பாடல் வந்து மனசும் மனசும் சேர்ந்தாச்சு பூமால்.
0: மனசும் மனசும் சேர்ந்தாச்சு.
3: ஆமா, சேர்ந்தா அடுத்தது காதல் தான்.
0: அடுத்த காதல் பூமாலை தானே? அப்படியா?
3: ஆமா.
0: மனசும் மனதும் சேர வேண்டும். அதான் மனசும் மனதும் சேர வேண்டும். அதுக்கு அதுக்கு பாலம் வந்து அன்புதான். அந்த இணைப்பு அன்புதான் நினைக்கிறது. ஒரு மனசோடு ஒரு மனது சேர்வதற்கு அன்பு வந்தால் தான் இணையும்.
3: என்ன
0: வந்தாலும் பாசம் இருந்தாலும் நேசம் இருந்தாலும் விசுவாசம் இருந்தாலும் அன்பு வேண்டும் ஒன்று இல்லையென்ற ஒட்டா. இந்த அன்பு என்பதுதான் காதலாக அதீதமாக வந்து காதலாக மாறுது. அப்ப அதீதமாக வருவதன் இடையில் அவர்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து, அதுதான் நான் முதலில் கூற எடுத்தேன் நிறுத்திவிட்டேன். இங்கே வெளிநாடுகளிலே இந்த கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்ட் ஒன்று இருக்கின்றது, ஆண் நண்பர் பெண் நண்பி என்று சொல்லி. ஆனால் அவர்கள் உண்மையிலே என்னை பார்க்கும் பொழுது அவருடைய சாந்திரிகா லட்சம் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இந்த குணம் குறைகளை பார்க்கும் பொழுது இந்த ஆணும் பெண்ணும் நண்பர்களாக இருக்கும் வேளையிலே அவர்களுக்கு அந்த காமத்தோடு சேர்ந்த காதல் பெறுவதில்லை. அது ஒரு என்னுடைய என்னோடு இருந்த என்னுடைய என்னுடைய துறையிலே பணிபுரிந்தார் ஒரு பரீட்சாதிகாரி 26 வருடத்தின் பின்புதான் திருமணம் செய்தார். ஆனால் அதற்கிடையிலே குழந்தை பிறந்து திருமணங்களும் செய்துவிட்டது. ஆனால் அவர்கள் திருமணம் என்று செய்தது 26 வருடங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஏன் ஐயா இவ்வளவு காலம் கடந்தால் சந்தர்ப்பம் பிறங்களைத்தான் 26 வருடம் ஒருதர் ஒருதர் புரிந்துணர்வோடு இருந்தோம். எங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. இறுதி நேரத்தில் எனக்கு அவள் அவளுக்கு நான் என்று சட்டப்படி பதிந்து விட்டோம் என்று கூறினேன்.
3: இந்த இடத்துல அது அந்த திருமணம் வந்து ஒரு சடங்கா தனங்கா பார்க்க முடியும்.
0: ஆமாம், அது பெரிய ஒரு புனிதமான சடங்கு இங்கே அந்த திருமணம். சாதாரணமாக
3: அவங்க 26 வருஷம் இருந்திருக்கிறாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து இருந்திருக்காங்க, குழந்தைங்க பிறந்திருக்கு, எல்லாம் இருக்கு. அப்புறம் திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா அது ஒரு சடங்கு தானே?
0: சடங்கு தான், அது ஒரு சடங்காகத்தான் வருது. ஆனா அந்த மனம் ஒன்றை போய் ஒரு, ஆனால் அந்த அதுவரைக்கும் அந்த அதீத உரிமை அங்கு இருக்கப்படவில்லை. அதை நான்
3: கவனிக்கிறேன்.
0: ஒரு வீடு ஒரு இது ஒரு வருமானம், அவரோட உழைப்பு அவரோட, அவரோட உழைப்பு அவரோட. அந்த ஏதும் கேட்டாலும் மகனை ஒரு ஒரு மகனை வைத்து.
3: ஐயா இதுல ஒரு சந்தேகம் இருக்குங்க. என்னன்னா இப்ப 26 வருடம் வந்து சேர்ந்து இருந்தாங்க, அதுக்கு பிறகுதான் திருமணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க.
0: ஆமாம்,
3: என்னோட எனக்கு உள்ள சந்தேகம் என்னன்னா ஒரு 25 வருஷம் இருக்கும் போது ஒருத்தர் ஒருத்தர் கருத்து வேறுபாடுல பிரிச்சுட்டாங்க, அந்த குழந்தைகளோட நிலையில என்ன?
0: அப்பா இவர் தான், அம்மா அவர் தான். அப்பாவும் அம்மாவும் சட்டப்படி இருக்கும். அவர்கள் வேறு குழந்தைகள் பிறந்து அவர்களும் வேறு குடும்பமாய் இருந்தாலும் அந்த பையனுக்கு அப்பா இவர் தான், அம்மா அவர் தான். ஆனால் அதுதான் அங்கே எங்களுடைய பிறப்பு சான்றிதழ் பதிகிற இடங்களிலே கவனித்து பாருங்கள், பெற்றோர் திருமணம் புரிந்தவர்களா என்ற ஒரு கேள்வி வரும். கவனித்திருக்கிறீர்களா? எங்கள் நாட்டிலே அது ஆம் இல்லை,
3: பெற்றோர்
0: அங்கே ஒரு குலம் அதுல இருக்கிறது. எங்களுடைய நாட்டிலே பிறப்பு சான்றிதழ் நாங்கள் இருந்த காலத்தில் நான் பார்த்தேன். அந்த விண்ணப்ப பத்திரத்திலே நான் பலருக்கு அந்த விண்ணப்ப பத்திரம் நிரப்பி கொடுத்திருக்கின்றேன். குழந்தைகள் பிறந்த இடங்களிலே எல்லோருக்கும் அது புரியாது தானே, நான் உதவி செய்வதுண்டு. அதுலேயே ஒரு வினா வருவதுண்டு, பெற்றோர் திருமணம் செய்தவர்களா? நான் ஆமன் தான். அங்க திருமணம் செய்ய பிள்ளைவர்களும் இல்லை தானே அங்கே எங்கள் நாட்டிலே? அப்படி பதிய திருமணம் செய்யாமல் குழந்தைகள் திருமணம் செய்யாமல் அந்த குழந்தை பிறந்திருந்தால் அங்கே அதற்கு ஒரு குலம் அதில் பதில் இருக்கின்றது. தகப்பன் பெயர் தெரியாது, தகப்பன் யார் தகப்பன் என்ற பெயர் இருக்காது. அவருக்கு குமரி பிள்ளை என்று எழுதி விடுவார்கள்.
3: குமரி பிள்ளை
0: தகப்பன் தெரியாமல் நடந்து விட்டது, ஏதோ அப்படி ஒன்று நடந்து விட்டால் தகப்பன தெரியாது, அவவும் கூற முடியாமல் இருந்திருக்கலாம். ஏதாவது காதல் கொடுத்துட்டு அவர் போயிட்டார், வித்து போட்டா ஒண்ணு இயலாது.
3: ஆமா ஆமா,
0: குமரி பிள்ளை என்று அந்த பிறப்பு சான்றிதழிலேயே பதியப்பட்டிருக்கும். ஐயா
3: அப்பவே பதிவு பண்ணிடுவாங்க.
0: அதை பார்க்கும் போது வளர்ந்து வந்த அந்த பிள்ளைக்கு தன்னுடைய பிறப்பு சான்றிதழ் எடுத்து பார்க்கும் போது எப்படி இருக்கும் அது அருமை. அங்கே அப்படி ஒரு அதுலேயே ஒரு அதுல ஒரு வரி இருக்கின்றது. அப்படி பெற்றார் திருமணம் செய்ய
3: வெளி மாநிலங்கள் மேலை நாடுகள்ல இருக்கலாம்,
0: எங்கள் நாடு ஈழத்திரு நாட்டிலே அது இருந்தது நான் கண்ணாலே பார்த்திருக்கின்றேன். பதிவு செய்து கொடுத்திருக்கின்றேன். பலருக்கு நான் உதவி செய்திருக்கின்றேன். அங்க அந்த சமூக சேவை செய்வதுண்டு. அந்த அந்த மாதாந்த உதவி பணம் பெற்றுக் கொடுப்பதில் எத்தனையோ தில்லுமுல்லுகள் நடப்பதுண்டு. அதற்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் தெரிந்தவர்களுக்கு நாங்களே சரியான முறையில பகிர்ந்து அவர்களுக்கு நேரடியாக வரக்கூடிய வாய்ப்புகளை செய்து கொடுக்கும் வேளைகளில் இந்த பத்திரங்கள்ல இப்படி இருக்குது ஐயா. என்னுடைய பையன் என்று சொல்லுவார்கள் உங்க. அப்ப அந்த நேரம் மனைவி என்ற வார்த்தை பாவிக்க அவ இந்த பிள்ளை பையனுடைய தாய் என்றுதான் கூறுவார்கள். அதுல ஒரு பொருள் இருக்கு, யாருடைய உங்கடதானே என்று கேட்டா இல்ல அது மகனுடைய தாய் என்று கூறுவார்கள். திருமணம் என்ற சடங்கு முடியாமல் அவர்கள் மனைவி கணவன் என்ற பெயரை உச்சரிப்பதில்லை. ஹீஸ் மை ஹஸ்பண்ட், ஹீஸ் மை வைஃப் என்று கூட மாட்டார்கள். மை பாய் ஃப்ரெண்ட் தான் கூறுவார்கள்.
3: அந்த அந்த பிறந்த பையனுக்கும் வந்து மற்ற குழந்தைகளை மாதிரி எல்லா ரைட்ஸும் இருக்கா?
0: எல்லா ரைட்ஸும் இருக்கு. அவருக்கு தாப்பன் இருக்கு, தாய் இருக்கு. தாப்பனும் இருக்கு, தாயும் இருக்கு. அவர் ரெண்டு பேரும் திருமணம் செய்யவில்லை. அப்ப அந்த திருமணம் சம்பந்தமான விடயங்களில சொத்துக்கள் போங்க போன்றவற்றில் பிரச்சனை இருக்குமே தவிர, அந்த அவர்கள் சொத்து இப்ப ஒரு வீடு இருக்குன்னு வைத்துக் கொண்டால் அது வீடு யாருடைய பெயர்ல இருக்கிறது என்பதுதான் இங்கே பார்ப்பார்கள். அந்த அந்த வீடு தகப்பந்த பெயர்ல மட்டும் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த சொத்து சேரும். தாயின் பெயர்ல மட்டும் இருந்தாலும் அது சொத்து சேரும்.
3: அதுல இன்னொரு விஷயமும் தொடங்குப்பாங்க. அது தான் சொந்த சம்பாத்தியத்துல வந்ததா இல்ல மூதாதைய சொத்தாங்கிறதையும் பார்ப்பாங்க.
0: ஓ, அதையும் பார்ப்பாரு. எப்படி இருந்தாலும் அவருடைய பெயரில் இருக்கின்றது, அவருடைய பெயரில் இருக்கின்றது. குழந்தைகள் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். குழந்தைகள் இல்லை, இதுவரும் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். முடிவிலே அவருக்கு தான் அந்த சொத்து, அவருக்கு போகாது. ஆனா இங்கே இன்னும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் பெண் பாதுகாப்புக்காக. லைஃப் பார்ட்னராக இருந்தால் அசையாத சொத்துக்கள் இருந்தால் அதில் பாதி அவருக்கு செல்லும். லைஃப் பார்ட்னர் வாழ்வில் பங்காளியாக வாழ்ந்து கொண்டு வந்து ஒரே இடத்தில் பல ஆண்டுகள் வாழ்ந்து வந்தால் அந்த சொத்து
3: அதுக்கு உள்ள ஒரே திருமணம் முடிச்சிருக்கணும். திருமணம் முடிக்கலன்னா அவங்க லைஃப் பார்ட்னர் சொல்ல முடியாது.
0: இல்ல, லைஃப் பார்ட்னர் என்று அவர் அதுல உரிமை கோரலாம். சட்டப்படி பல விடயங்களை எடுத்து பார்ப்பார்கள். வைத்தியசாலை போக்குவரத்து சில சம்பவங்கள் அதில் எடுத்து பார்த்து ப்ரூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாம் பார்ப்பார்கள். எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்று இவர்கள் ஒன்று சேர்ந்து செய்திருப்பார்கள் லைஃப் பார்ட்னர் என்பதற்கு.
3: எல்லா இடத்திலும் மறைக்க முடியாது.
0: மற்றது இங்கே சில இப்ப விண்ணப்பம், இப்ப ஒருவர் வந்து தனக்கு மாதாந்த ஊதியம் ஒன்றும் எனக்கு உழைக்க முடியாது, நான் வாழ்வில் கஷ்டப்படுகிறேன் என்ற ஒரு வயது வரைக்கும் இங்கே செலவு செய்வார்கள். ஒரு ஊதியம் கொடுப்பார். அந்த ஊதியத்தை பெறுவதற்கு விண்ணப்பம் இருக்கின்றது. அப்ப தாப்பன் பெயர், தாய் பெயர், கணவன் பெயர், பிள்ளைகள் இருக்கா, பராமரிப்பு காக்கள் இருக்கின்றதா, சொத்துக்களுக்கான கேட்டுக்கொண்டு வரும் பொழுது திருமணம் செய்யாது விட்டால் நீ பார்ட்னரா இருந்திருக்கிறியா, லைஃப் பார்ட்னரா இருந்திருக்கிறியா, எவ்வளவு காலம் இருக்குது, அப்படி இருக்கின்றது. அந்த சொத்து
3: அந்த நாட்டிலையும்
0: உங்களுக்கு இங்கதான், இங்க வெளிநாடுகளில் வயது முதிர்ந்தவர்களுக்கு ஓல்ட் ஏஜ் பென்ஷன் இருக்கின்றது. அவர் பணம், அவர் உத்தியோகம் பார்த்திருக்கலாம், பார்க்க இருக்கலாம். ஒரு பேசிக் கொண்டு இருக்கின்றது, ஒரு பேசிக் இருக்கின்றது.
3: அடிப்படை
0: ஊதியம் இருக்கிறது. அவருக்கு 65 வயது வந்துவிட்டால் ஒருவருக்கு 67 ஆக்கி இருக்கின்றார்கள். 67 வயது வந்துவிட்டால் அவருக்கு அந்த ஓல்டு ஏஜ், வயது முதிர்ந்தவர் என்ற அவருக்கு வாழ்க்கை படிச்செலவு எவ்வளவு முடியும் ஒரு கணிசமானது கொடுப்பார்கள். அவர் அதுக்குள்ளே சிரிக்கலாம். ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அப்படியா அந்த
3: பணங்களையும் கொடுக்கறாங்க.
0: ஆனால்
3: அது வந்து இங்க வந்து 60 வயசா வச்சிருக்காங்க.
0: 60 வயதுல ஆட்டோமேட்டிக்காக இங்கே
3: ஆட்டோமேட்டிக்கெல்லாம் வராது. நம்ம எழுதி போடணும்.
0: இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோன் வரும், உனக்கு இத்தனை மாதத்துல என்ன வருகிறது, இதுக்கு இந்த கேள்விகள் சரியான்னு பார்த்து விண்ணப்பித்து தண்டு வாழ அந்த அவைகளுக்கு வரும். எங்கட ஒரு நாள் பீவனை பிடிச்சு கிளாக்க பிடிச்சோம் செய்ய தேவையில்லை.
3: நிறைய நிறைய
0: கண்டிஷன்ஸ்
3: இருக்கும், இருக்க கூடாது. அவரு வேலை பார்த்து வேலை பார்த்த இடத்துல இருந்து பென்ஷன் வர மாதிரி இருக்க கூடாது. அரசாங்க வேலை பார்த்துக்க கூடாது,
0: வேற வருமானம் இருக்க கூடாது.
3: அவருக்கு வந்து பையன் இருக்க கூடாது, முக்கியமா பையன் இருக்க கூடாது.
0: அப்படி பலபடியா இங்க அது ஒன்றும் இல்லை. எனக்கு நான் ஒரு கனேடியன் என்ற உரிமை எனக்கு இருக்கும். நான் கனேடியன் நான் கனேடிய பிரஜையாக இருந்தால் மற்றவர்களுக்கு போய் எனக்கும் தானாக அரசாங்கமே செய்யும். அதை எந்த அரசாங்கம் மாறி வந்தால் என்ன, எது வந்தால் என்ன, அவருக்கு கிடைக்க வேண்டிய கிடைத்து அங்க போய் பியோனை பிடித்து கிளாக்க பிடித்து போம் எடுத்து அந்த விளையாட்டு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை.
3: உள்ள ஒரு சின்ன சட்டத்துல உள்ள ஓட்டை என்னன்னா உண்மையாவே கிடைக்காத ஆளுக்கு கிடைக்கிறது இல்ல.
0: ஓ,
3: நல்லா இருக்கிற ஆளுகளுக்கு பென்ஷன் வாங்கிட்டு
0: இருக்கான். இங்க அந்த விளையாட்டுகள் இல்லை. அவருக்கு
3: இந்தியாவில் உள்ள ஒரு சட்டம்,
0: ஐந்து பிள்ளைகள் பிறந்து ஐந்து பிள்ளைகள் கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி அவர்கள் குடும்பஸ்தராகி விடுவார்கள். அவர்கள் பார்க்க வேண்டும் என்று மனச்சாட்சியின்படி ஒன்றிருக்கே தவிர சட்டப்படி அவர்கள் தான் பார்க்க வேண்டும் என்று இல்லை.
3: அவர்கள் தான் பார்க்க வேண்டும்
0: என்று இருக்கின்றது. என்னால் அந்த நாட்டை பொறுத்தவரையிலே அங்கே உள்ள அரசியல் சூழ்நிலை அல்ல, அங்கே பொருளாதார நிலைமை தானே ஐயா, பொருளாதார அது கட்டுப்பாடுகளுக்குத்தான் செய்கின்றது. இடைத்தரகர்கள் தான் இதை மாற்றி அமைத்து மக்களுக்கு பீதியையும் வசதியையும் ஏற்படுத்தி பீதியையும் வசதியையும் ஏற்படுத்தி
3: கொடுப்பவர்கள்
0: இடைத்தரகர்கள் தான். வறியவர்களுக்கு கூட இல்லாத கொடுக்க வேண்டியதில் பாதியை தான் கிடைக்கும் போலையும் செய்வார்கள், பாதி தங்களுக்கு வரக்கூடிய மாதிரி செய்து விட்டுருவார்கள். இப்ப நான் இருக்கின்ற எனக்கு வேறு யாரும் இல்லை, எனக்கு உண்மையிலே எனக்கு 1000 ரூபாய் பெற வேண்டும் என்ற ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன், 1000 ரூபாய் அரசாங்கத்தினுடைய சட்டத்தின் எனக்கு கிடைக்கும், அதை பெற்றுக்கொள்ற வழி எனக்கு தெரியவில்லை என்றால் எனக்கு ஒரு இடைத்தரகர் வருவார், ஏன் எடுக்க இல்லைன்னு பாருங்கன்னு கொண்டு போயிட்டு எல்லாம் பதிவு செய்து 1000 ரூபாய் அவர் பெயருக்கு வரும், ஆனால் அதிலே பாதி இவருக்கு கிடைக்கிற ஒரு வழியை அங்க செய்து விட்டுருவார்.
3: முதல்ல வாங்கிக்கிட்டு
0: தான் அதுக்கேற்ற வழிவகையும் செய்வார்கள். அவர்கள் ஒவ்வொரு மாதமும் போய் வாங்க ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு கிடைக்கும். அப்படி இல்லை, இங்கே அந்த விளையாட்டுகள் ஏன் இன்னும் கையெழுத்து வைத்து அனுப்பி விடுவது சரியா இந்த

0: பெரிய அது பத்திரிகைகள் தான் சொல்லுவே தவிர அதை யாரும் நிரூபிக்கவில்லை.
1: அதாவது 1 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட், 10 கோடி ரூபாய், 100 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட், அவங்க கிட்ட லஞ்சம் வாங்கினா யாருக்கும் தெரியாது. இந்த 50 ரூபாய் 100 ரூபாய்க்கெல்லாம் போய் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தா அது
0: அது எங்கட நாடுகள்ல, ஆசிய நாடுகள்ல இருக்கிறது ஊழல், லஞ்ச ஊழல். இங்கே அப்படி நாட்டுக்கு நாடு தானே பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து அதுல அப்படி வந்ததை நான் கடினம், அது அப்படி வருவது கடினம். சின்ன விஷயம் எந்த விதமான லஞ்சம் இங்கே இல்லை.
1: இப்பதான் அந்த இடைத்தரகர்கள் இல்லாத அளவுக்கு
0: புதிய தலைமுறைகள்ல, புதிய தலைமுறைகள்ல புதிய அரசியல்வாதிகள் வரும்போது மாற்றங்கள் நிறைய வர வாய்ப்பு உண்டு.
1: சுத்தமா பணம் கொடுத்தாலும் நிலை வரணும் அப்படின்னா குறைச்சு வச்சு 50 வருஷம்
0: ஆகணும். இந்தியா மட்டுமில்ல, ஆசிய நாடுகள்ல இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற நாடுகள், அங்கே பல நாடுகள் உண்டு.
1: அரசாங்கத்துல எவ்வளவோ சட்டம் கொண்டு வர்றாங்க, அதுக்கு ஒரு ஓட்டை கண்டுபிடிச்சு கரெக்டா வச்சுக்கிறாங்க.
0: அல்ல, அந்த ஓட்டையை ஏற்படுத்தினாலும் கண்மூடி கொண்டிருப்பதற்கு அரசாங்க அதிகாரிகள் இருக்கிறார்கள்.
1: அது ஒரு குறிப்பிட்ட தொகை போயிருந்தாங்க
0: அங்க, அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் அவர்கள் செய்வார்கள். இதை நாங்கள் பகிரங்கமாக கொண்டு வருவது அவ்வளவு அழகல்ல. இருப்பினும் நீண்ட நேரம் நாங்கள் பேசிவிட்டோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதீத அன்பு என்ற ஒரு கருத்தை கொண்டு வந்தீர்கள். நான் அந்த இடைவெளி ஒரு நூலிடை என்பதற்கு அன்பு என்ற ஒன்றை கொழுவி வைத்த பொழுது உரிமை, அன்பின் உரிமையான அன்பு, அதீதமான அன்பு என்ற வார்த்தைகளையும் கொண்டு வந்தோம். இதற்கு எல்லாம் காரணம் அதுதான், அன்பினால் எடுத்துக் கொள்ளுகின்ற உரிமை, உரிமையோடு எடுத்துக் கொள்ளுகிற அன்பு என்றெல்லாம் இருக்கின்றது. சிறப்பு. நாளைய தினம் உங்கள் பாடலையும் தந்தீர்கள். இன்னும் சில நிமிட நேரங்களில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு என் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஐயா. நல்ல விடயங்களை பேசினோம் என்று அந்த உறவுடன் வருபவர்கள் வரலாம். இன்னும் 8 நிமிடங்கள் இருக்கின்ற நம்முடைய உறவிற்கு, அதற்கிடையிலே இந்த கண்ணா உன்னை தேடுகிறேனே எழுத்துக்கிறேன். ஒரு அன்பு உறவர் அழைத்திருந்தார், அவருடைய தொலைபேசி இலக்கம் என்னிடம் பதியப்படவில்லை. அவர் புதிய உறவு போல் தெரிகின்றது, யாரென்று புரியவில்லை. முடிந்தால் வரலாம்.

0: இனிமையான அந்த பாடல் காற்றலையில் ஓடி முடித்துச் சென்றது என்பவர்களே பாட்டை கேட்டு முடித்து விட்டோம். அந்த பாடலை இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்தது கதம்பம். கதம்பத்தை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கின்றது உங்கள் நேரம், 12 மணி ஆவதற்கு. அதற்கிடையிலே அன்பு மகள் மஞ்சுளா, அன்பு நண்பர் மகாலிங்கம், இன்னும் ஓர் அன்பு உறவு அழைத்து அவர்களுக்கு அழைப்பு கிடைக்கவில்லை, அதனால் அவர்கள் களைத்து விட்டார்கள், மீண்டும் அழைக்கவில்லை, அடுத்த நிகழ்வுகளை அவர்கள் சந்திப்பார்கள் என்று எண்ணுகின்றேன். அன்பு உறவுகளே, இன்றைய தினம் நல்லதோர் விடயத்தை பற்றி நாங்கள் ஒரு மாறுபட்ட கருத்துக்களை எல்லாம் வந்து கூறினார்கள். அத்தனைக்கும் பொதுவாக அன்பு என்பதுதான் முக்கியம். அந்த அன்பிலேயும் அன்பு, உண்மையான அன்பு, மேலான அன்பு, மிதமிஞ்சிய அன்பு, உரிமையோடு கூடிய அன்பு, அதீத அன்பு என்றெல்லாம் அடைமொழி வைத்து கூறப்பட்டு அதற்குரிய கருத்துக்களை பிரித்து பார்த்தோம். மொத்தத்திலே அன்பு, அடுத்தது இரண்டாவதாக அந்த கவர்ச்சி காதல், காட்சி காதல், காட்சியை கண்டு காதல் கொள்வதை, காதலை மையமாக வைத்துத்தான் ஏனைய விடயங்கள் பேசப்பட்டன. ஏனைய விடயங்களை தனித்தனி பிரித்துக் கொண்டு போனால் இன்னும் மேலதிகமாக பேசலாம் என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். அத்தனைக்கும் அடித்தரம் அன்பு. அன்புக்கும் காதலுக்கும் ஏற்படுவதற்கு அந்த காட்சி சுவாரஸ்யமாக இருந்து தன்னை கவர்ந்து உள்ளத்தை பதிந்து அது பழக்கத்திலே வந்து அன்பாக மலர்ந்து காதலாக வருவதற்கு ஒரு நூலுடைய வித்தியாசம் இருக்கு என்று கூறப்பட்டு ஒரு அன்பு உறவு சொன்னபோது அது வந்து அதுதான் உரிமை என்று எடுத்துக்கொண்டோம். அந்த உரிமை எப்படி வருகிறது என்று சொன்னால் அதீதமான காதலாக வரும் பொழுதுதான் அந்த உரிமையும் வருகின்றது. மறக்கவும் முடியாமல், ஏற்கவும் முடியாமல், திண்டாடமிடம் கூட இருக்கின்றது என்று பலவிதமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே ஏற்படுகிற சில சம்பவங்களை சிறிது அலசி பார்த்தோம். இந்த நேரத்தில் இந்த கதம்பத்தை முழுமையாக அலம்புவதற்கு முழு நாளும் போதாது. அலசி பார்ப்பதற்கு உறவுகளும் ஓரளவு வந்து தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய எண்ண கருத்துக்கள் எவ்வளவு இருக்கின்றதோ அவ்வளவுக்கு எவ்வளவு புரிந்து கொண்டார்களோ அதுவரைக்கும் அதை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். நானும் புரிய வைத்தது எனக்கு தெரிந்தவற்றை புரிய வைத்தேன், இதை தவிர நான் முழுமையாக புரிய வைத்தேன் என்றும் கூற முடியாது. இனிமையாக இந்த கதம்பத்தை சிறப்பித்து தந்து சென்றார்கள் அன்பு உறவுகள். கதம்பத்தை சிறப்பிக்க வந்து இணைந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வீடுகளில் இருந்து கேட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கும் வந்தும் வர முடியாமல் இருப்பவர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஆக்கி கொடுத்த எல்லாம் வல்ல இறைவா, இந்த வேளை ஒரு நல்ல வேளையாக எங்களுக்கு அமைத்து இந்த கதம்பத்தை நிறைவுக்கு கொண்டு வர வழி செய்த உனக்கும் இறுதியாக ஒரு அன்பு உறவு அழைக்கின்றார், அழைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம் சந்தனராஜ் அவர்களே.
1: இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கத்தை தந்தீர்கள், நானும் பகல் வணக்கத்தை தருகின்றேன். நலமாக இருக்கின்றேன் சந்தனராஜ். அங்க எப்படி இருக்கின்றது நிலைமைச்சியா?
1: நிலைமைகள்லாம் மலைத்தூர்லதான் இருக்குயா.
0: அங்கே மலைத்தூருன்றதா? ஓஹோ, மலைத்தூருன்றது. ஆனா வலைத்தளத்துக்கு கடினம் இல்லையா?
1: அது ஒண்ணும் அவ்வளவா தெரியல.
0: நல்லது. இன்றைய கதம்பத்தில் நாங்கள் விடயத்தை பற்றி பலரும் பலவாறு பல கோணத்தில் வந்து ஆராய்ந்தார்கள். அன்பு, காட்சி, காதல், உரிமை போன்ற விடயங்களை பேசினோம். நீங்கள் எப்படி பார்க்கணும், உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கூறுங்கள்.
1: அதான் நண்பர்கள் எல்லாம் சொன்னது போறாங்க, அது ஆழ்ந்த அன்பு தான் அது வந்து காதலா மாறுது. ஆனா அது வந்து காமம் கலக்காத காதல் தான் நிலைக்கும்.
0: ஆனா அந்த காதல் தான் காமத்தையும் கொண்டு வருகிறது. அதாவது உரிமை காதல், அதீத காதல் என்று வரும் பொழுது காமம் ஏற்படத்தான் செய்கின்றது. அந்த அன்பின் எல்லை காதலாக மாறி காதலின் எல்லை காமமாக மாறுவது, அப்படித்தான் நீங்கள் கூற விரும்புகிறீர்கள். அன்பின் எல்லை காதலாக மாறி
1: அதுல சில அனுபவங்களும் அதை வந்து மாற்றி கொடுக்கும். சில அனுபவங்களும் அது நமக்குள்ள வேற வேற சிந்தனைகள் கொண்டு வரும்.
0: ஓ, எப்படியான சிந்தனைகள்?
1: ஆமா, இப்ப நம்ம ஒரு சின்ன பிள்ளைங்களை பார்க்கும்போது அதன் மேல் கட்டுவது அந்த வகையான ஒரு அன்பு வேற, வாலிப அந்த வயதில் நம்ம காட்டுகின்ற அன்புங்கிறது வேற மாதிரி வருது இல்ல, இப்படி வரும்.
0: ஆனால் அன்பு முழுமையாக அந்த காதல் ஏற்படுவதற்கு அன்பு பரிமாற்றங்கள்ல தான் இருக்கின்றது இல்லையா? அந்த அன்பை பரிமாறிக்கொண்டு போகும் வகையில் தான் அங்கே முதலில் ஒருவர் வந்து கூறினார், ஒருவர் உணர்ந்து பிடித்துக் கொண்டு அந்த ராஜ்குமார் முதல் முதலாக வந்து கூறினார், ஒத்துப்போகிற தன்மை இருக்குதான். அந்த பரிமாற்றங்களிலே தான் ஓ புரிந்துணர்விலே தான் வருகின்றது. புரிந்துணர்வு நல்லது ஒரு பதம் என்று உங்களுடைய கண்பார்களே. அப்படி இருந்தாலும் அந்த காதல் என்பதற்கு நீங்கள் வந்தவுடன் கூடியவோ எல்லோரும் கூடியோ அன்புதான், அன்புதான் அடித்தளமாக இருக்கின்றது இல்லையா? ஒரு காட்சியை நாங்கள் பார்த்து கவர்ந்து நிற்பதற்கும் அதிலே அன்பு ஏற்படுகின்றது. அந்த அன்பு ஏற்பட்டதன்படி அந்த காட்சியை ரசித்து ருசித்து பார்க்கும் பொழுது பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டுக் கொண்டு வரும் பொழுது பரிமாற்றங்கள் வரும் பொழுது அந்த அன்பு கூடுகின்றது, சில வேளை குறைந்து போகின்றது. அது கூடுமாக இருந்தால் மிதமிஞ்சி கூடி உரிமை வருகின்றது. உரிமையோடு பழகும் உறவு ஏற்பட்டு அது காதலாக மாறுகிறது. காதலாக வாழ்ந்து கொண்டு வரும்பொழுது காதலின் எல்லை உச்சக்கட்டம் காமமாக மாறுது என்று கூறினீர்கள். நல்ல கருத்துக்களை தந்தீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சொந்தன்ராஜ். என்ன பாடலை நாளைய தினம், நாளைய தினம் என்ன
1: பாடல் காற்று வந்து நெஞ்சில்
0: வந்ததுன்னு அந்த வார காற்று வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி காதல் வந்துவிடும் இல்லையா?
1: திரைப்படங்களே பாத்தீங்கன்னா, திரைப்படங்களே பார்த்தா அதனை மையமாக வைத்துதான் திரைப்படங்களே எடுக்கிறார்கள் இப்போதெல்லாம்.
0: ஒன்று சந்தன் ராஜ் அவர்களே, உங்களுடைய வயது என்னுடைய வயது என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களுக்கு காதல் இல்லாமல் எதுவும் இல்லை. அடித்தளம் காதல் தான் இல்லையா? இன்று நாயன்மார்கள், அடியார்கள், பெரிய ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் சென்றதும் இறைவன் மீது உள்ள வாழ்க்கையை வெறுத்து மறு உலகத்தில் உள்ள அந்த அருள் உலகத்தில் உள்ள காதல். காதல் என்பது பொதுவான ஒரு கருத்து தானே. இன்றைக்கு பெரிய பெரிய ஞானிகள் யோகிகள் வந்ததும் ஒரு வகை காதல் தான். அவர்களுக்கு அந்த காதல் இறைவன் மீது உள்ள காதல். பற்று உலகம் என்று சுற்றிக் கொண்டிருக்கின்றதுன்னு சொன்னார்கள். அதுவும் காந்தத்தோடு இதை சேர்ந்து சுற்றுறபடியால் அது ஒரு காதல் தானே, ஈர்ப்பு
1: தானே.
0: காதல் இல்லாமல் உலகம் இல்லை என்ற நிலைக்கு எங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் கூறுகின்றது. நல்லது இறுதியிலே
1: இப்பதான் கதை கட்டிட்டு வந்தேன். ஆயுத பூஜை
0: ஆயுத பூசை வருடம் முழுவதும் ஆகுவதற்கு ஆயுத பூசைகள் செய்யத்தானே வேண்டும். அது ஆயத்த அடுத்த வருடத்துக்கான ஆயத்த பூசையுமா
1: இருக்கலாம். கிளீன் பண்றது யோசிக்கணும். இந்த சமயத்துலதான் வாய்ப்புகள் கிடைக்கும்.
0: அது செய்யும்போது பழைய பழையன கழிதலும் புதியன புகுதலும் புதுப்பித்து வைத்தா இன்னொரு வருஷத்துக்கு பிறகுதான் இந்த ஆயுதங்கள் வைக்க போகின்றோம்.
1: இறுதி நேரத்தில் நிகழ்ச்சியில் நாமளும் கலந்துக்கணும். 4 நிமிடங்கள் இருக்குல்ல,
0: ஓடி வந்துவிட வேண்டும் என்று
1: அவளோடு கலந்து கொள்ளுங்கள்.
0: நன்றி,
1: வணக்கம்.
0: நன்றி, நன்றி சந்தன் ராஜ் அவர்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இறுதி நேரத்திலும் ஓடி வந்து எங்கள் கதம்பத்தை சிறப்பிக்க வேண்டும் என்று தானும் கலந்து கொண்டு நல்ல கருத்தையும் தந்து சென்ற சந்தன் ராஜ் அவர்களுக்கு எங்கள் எல்லோரும் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு காற்றலை நிறைவுக்கு கொண்டு வருகிறது. இந்த பாடல்கள் நாளைய தினம் உங்களுக்கு கதம்பம் நேர் நேரம் என்ற ஒரு நிகழ்வாக ஒலிக்கும். நீங்கள் கேட்டு மகிழ்வீர்கள். இப்பொழுது 2 நாட்கள் அதை கேட்டிருந்தீர்கள். இது அடுத்து இன்றும் பெறும் இந்த நிகழ்வு என்று கூறிக்கொண்டு இந்த வேலையை எமக்களித்த இறைவனுக்கு, எல்லாம் வல்ல இறைவனுக்கு எங்கள் நல்ல உள்ளத்தோடு நாங்கள் அனைவரும் சேர்ந்து நன்றி செலுத்தும் இந்த வேளையிலே ஆயுத பூசை சிறப்பாக நடைபெற்று வரும் வருடங்களிலும் சிறப்பாக கல்வி, செல்வம், வீரம் அத்தனையும் எங்கள் மத்தியிலே நிலவி நோயற்ற வாழ்வு கண்டு குறைவற்ற செல்வத்தோடு வாழ்வோம் என்று கேட்டு சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி இந்த வேளையும் இனி வரும் வேளைகளும் சிறப்பான வேளைகளாக அமைய தந்துவிடு இறைவா என்று கேட்டு உங்கள் சார்பிலும் என் சார்பும் கேட்டுக்கொண்டு முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலிருந்து கதம்பம் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் உறவுகளும், நன்றியும் வணக்கங்களும் என் அன்பு நீய நெஞ்சங்களே, மீண்டும் சந்திப்போம்.
2: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
3: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
2: எம்டிஆர் எஃப்எம்
4: அந்த சூட்சம்.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு

இனிமையான அந்த பாடல் காற்றலையில் கலந்த வேலை உங்களுக்கு நன்றாக தெரியும் அன்பு உறவுகளை. இது பாட்டுக்கு பதில் பாட்டு, பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வில் வந்து என் கேள்விக்கு என்ன பதில் தர வேண்டும், நல்ல பதில் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அன்பு உறவுகள் ஒவ்வொருவரும் வந்து கலந்து கொண்டு இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியை ஆரம்பித்து வைக்க வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடலிலிருந்து பதங்களை எடுத்து வர வேண்டும். 2021 ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 27ஆம் நாள் காரிக்கிழமை பாட்டுக்கு பதில் பாட்டு முந்தியல் தமிழ் வானொலியின் கலம்பத்தில் வருகின்ற பல்சுவை நிகழ்வுகளில் ஒன்றான பாட்டுக்கு பதில் பாட்டு தருவதற்கு அன்பு உறவுகள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். ஞாபகம், நினைவு, கவனம், அவதானம் என்ற பல அனுபவங்களை உங்களுக்கு, பல உணர்வுகளை உங்களுக்கு ஒரே முகத்தில் அத்தனையும் தருவதற்கான ஒரு முயற்சி, ஒரு சிறப்பான பயிற்சி இது. அன்பு உறவுகள் வந்து அநேகமாக இந்த பாட்டுக்கு பாட்டு பாட்டுக்கு பதில் பாட்டிலே 200க்கும் அதிகப்படியான பாடல்களை எதிர்பார்த்து கொண்டிருப்போம் ஒரு வாரமும். அந்த வகையில் இந்த வாரமும் வந்து அலங்கரிக்க உங்களை அதை எதிர்பார்க்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி கனடா கலையகத்திலிருந்து 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வளமையான தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது ஒரு கட்டணம் அறவிடப்படாத கட்டணம் இல்லாமல் நீங்கள் இலவசமாகவே வந்து இந்த தொலைபேசி அழைப்பில் வந்து உலகின் எந்த பாகத்திலிருந்தும் அழைத்துக் கொள்ளலாம். இந்த இலக்கத்தோடு இணைந்து சிறப்பீங்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய பாடலை தர இருக்கின்றேன். அன்பு உறவுகள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். பாடலை மனதிலே சுமந்து வந்து இந்த பாடலுக்கு இந்த பதில் பாடல் பாடலை தரும்பொழுது நீங்கள் ஒரு பாடலின் முதல் வரியிலே வருகின்ற பதத்திலே ஏதாவது ஒரு பதம், ஏதாவது ஒரு சொல்லிலிருந்து நீங்கள் பாடலை ஆரம்பிக்கலாம். ஆரம்பித்து போய்கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் வந்து பதில் பாட்டு தரும் பொழுது தான் எந்த பாட்டுக்கு பதில் பாட்டு தருகின்றேன், யார் பாடியது என்று கூற முடியாது விட்டாலும் பாடலை கூறலாம் தான். இன்ன பாடலில் வரும் இன்ன பதத்துக்கு நான் பாடலை தருகின்றேன் என்று நீங்கள் பதத்தை தரும்பொழுது ஒரு வரி, முதல் வரி முழுமையாக தர வேண்டும், பாடியும் காட்டலாம். அந்த வேளையிலே அந்த வந்த பதங்களில் தான் அந்த பதம் எடுத்து வர வேண்டும். ஆரம்பத்திலிருந்து முன்கூட்டியே வர துவங்கிவிட்டால் நீங்கள் கன பாடல்களை தந்து கொள்ள முடியும், நீண்ட நேரம் இணைந்து கொள்ளலாம். இங்கே யார் முதலில் வரப்போகின்றீர்கள் என்று பார்ப்போம். இப்பொழுது இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டை ஆரம்பிக்கும் பாடல் வருகின்றது. உலகம் சுற்றும் வாலிபர்ந்து ஒரு பாடல், அந்த பாடலிலே தான் நீங்கள் பதம் எடுத்து பெற வேண்டும். அந்த பாடல் முதல் வரியிலே எங்கே பாடலை கேட்போமா?

அவள் ஒரு நவரச நாடகம். எத்தனை பதங்கள் வந்திருக்கின்றது முதல் வரியிலே அன்புறவுளே? அவள் ஒரு நவரச நாடகம், நான்கு பதங்கள் இருக்கின்றது. அந்த பதத்தோடு சேர்ந்து ஆனந்த கவிதைகள் ஆயிரம் என்றும் வந்திருக்கின்றது. அதனால் நீங்களும் முதல் வரியிலேயே உள்ள பாடலை எடுத்து வரலாம். அவள் என்ற பதத்திலே அல்லது ஒரு என்ற பதத்திலே, நவரச என்ற பதம் அல்லது நாடகம் என்ற பதம், இதிலே தெரிந்து ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு ஆரம்ப பாடலாக கொண்டு ஓடி வாருங்கள். வந்து இணைந்து சிறப்பியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு பாடலை தொடர்ந்து தருகின்றேன். கேட்டு மகிழுங்கள். எந்த பாடல் வேண்டும் உங்களுக்கு? இதே பாடலை தருகின்றேன்.

0: வணக்கம் ஞானசேகரன் மகனே, வணக்கம். முதல் கவி, முதல் போட்டியாளராக வந்திருக்கின்றீர்கள், நலமா இருக்கின்றீர்களா? வணக்கம், வணக்கம் ஞானசேகரன்.
1: வணக்கம் அப்பா, தங்களுக்கு நண்பகல் வணக்கம்.
0: நல்ல பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு நல்ல முன் இரவு வணக்கத்தை கூறுகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக, மயிலாகவும் உற்சாகமாக கழிப்பாங்க.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. போட்டிக்கு ஆரம்பமாய் ஓடி வந்து விட்டீர்கள். அவள் ஒரு நபரச நாடகம் என்ற வரியிலே எந்த வரிக்கு இந்த பாடலை தரப்போகின்றீர்கள்?
1: அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே, அந்த பாடலப்பா.
0: அவள் பறந்து போனாளே என்ற பாடலை பதில் பாடலாக தந்திருக்கின்றார். அவள் ஒரு நபரச நாடகத்திலே அவள் என்ற பதத்துக்கு நன்றி. மீண்டும் பாருங்கள். அடுத்து வருவது பவனம்மாள் வந்து முகம் காட்டிவிட்டு செல்கின்றார். நிலவே முகம் காட்டு என்பது போல எங்கே கொண்டு வந்து காட்டு. தேவா வந்து, தேவா என்ன பாடலை கொண்டு வந்திரு? வணக்கம் தேவா. அவள் உருவன்றதுக்கு நீங்கள் ஒருவன் என்று எடுத்திருக்கின்ற ஒரு ஒருவன் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டாள். அதான்
1: மறந்து விட்டால்,
0: மறந்து விட்டால நினைத்து விட்டால் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த பாடல். சரி, அந்த பாடலை ஒருத்தி
1: ஒருவன்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கே மீண்டும் பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். தொடர்ந்து செல்வோம், தொடர்ந்து பயணிப்போம். வாழ்த்துக்கள் தேவா உங்களுக்கு, வாருங்கள். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில இருவர் வந்து பதில் பாட்டை தந்திருக்கின்றார்கள். அவள் ஒரு நவரச நாடகம் என்ற பாடலில் இருந்து பதவியை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். பவனம்மாள் அழைப்புக்கு வந்தீர்கள். உங்களோட அழைப்பு நின்றுவிட்டது. மீண்டும் அழைக்க வேண்டும்.

0: எங்க எண்ணி எங்க வருகிறது. அவள் ஒரு நவரச நாடகம் வந்தது. ஒரு அவள் பறந்து போனாளேன்னு வந்தாங்க. என்னை என்ற பதம் பெறவில்லை தேவா. பாடலில் வந்த பதத்தில் தான் நீங்கள் எடுத்து பெற வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சென்று பாருங்க, வந்து விட்டார் போட்டியாளர் பவுனம்மாள். இறங்கி விட்டார் களத்திலே. வணக்கம் பவுனம்மாள்.
1: வணக்கம் ஐயா.
0: நலமா இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கும் ஐயா.
0: சரி, என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் பதில் பாடலாக?
1: அவள் பறந்து போனாளே.
0: அந்த அவள் பறந்து போனாளே என்ற பதத்திலே முதல் வரியில் பாடல் எடுத்து வருகின்றார் பவுனம்மாள். கொண்டு பாருங்கள் என்ன பாடல்.
1: போனாலே அப்படின்னு போனாலே ஒரு பூவும் இல்லாமல் பொட்டும் இல்லாமல் போனாலே.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். எங்கே ஞானசேகரன் வந்து விட்டார். மீண்டும் ஓடி பாருங்கள் ஞானசேகரன்.
2: என்ன பாடுறாய்?
0: அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. எனக்கு என்னையா என்னை என்று பார்த்து கொண்டு வந்தா அதைத்தான் அவரும் கொண்டு வந்தா நான் அதை விட்டு விட்டா. என்னை யார் என்று
2: நன்றி.
0: ஐந்தாவது எங்கே அடுத்து வருகின்றார் முகமது அலி அவர்கள். கொண்டு பாருங்கள் முகமது அலி. என்ன பதில் பாடல் கொண்டு வருங்க. இந்த பாடலுக்கு என்ன பதில் பாடல்? எந்த பாடலுக்கு என்ன பதில்? வணக்கம் வணக்கம் வணக்கம். பதில் பாடல் என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
2: அவலூர் நவரச நாடகம் ஆனந்த கவிதைகள் பாடல் பாட்டு கொடுத்துருங்க.
0: ஆமா,
2: அதுல வந்து ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையில் ஊஞ்சலில் ஆடும்.
0: வாழ்த்துக்கள் அலி, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் மீண்டும் பாருங்கள் மீண்டும்
2: பாருங்கள்.
0: ஆனந்தம் ஆனந்தம் என்ற பாடலை
2: தந்திருக்கிறார்
0: முகமது அலி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு ஓடுவாருங்கள். பவுனம்மாள் வந்து விட்டார். வாருங்கள் பவுனம்மாள். பவுனம்மாள் வர
1: வேண்டும். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு
0: கொண்டு வாருங்கள். அம்மா கொண்டு வாருங்கள். எங்கே கொண்டு வாருங்கள்?
1: ஒருவன் மனது கொண்டதடா அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பவுனம்மாள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். ஆரம்பத்தில் வந்து ஆரம்பித்து விட்டால் நீங்கள் பள்ளி புள்ளிகளை சேர்ப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஓடி வாருங்கள். இது முன்றைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலைஞத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும். அவள் ஒரு நவரச நாடகம் என்று ஆரம்பித்த பாடலுக்கு பதில் பாட்டுகள் வந்து ஆறு பாடல்கள்

0: போட்டியாளர்கள் இணைந்து பாடல்களை தர வேண்டும், இடைவெளி விட வேண்டாம், தொடர்ந்து வர வேண்டும், வந்து பாடலை தந்துவிட்டு உடனே ஒலிபெரிய உங்களோட தொலைபாதி பேசிய நிறுத்தியும் விட வேண்டும். வாருங்கள் பவனம்மாள், மீண்டும் நீங்கள் கொண்டு வாருங்கள்.
1: ஐயா ஆனந்தம் ஆனந்தம் பாடும் அந்த பாட்டுக்கு பதில்
0: கொண்டு வாருங்கள்.
1: ஆனந்தம் இன்று ஆரம்பம், மெல்ல சிரித்தால் என்ன, இதழ் விரித்தால் என்ன, அந்த பாட்டுங்க.
0: சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே பாரூக் கொண்டு வந்துட்டார், ஓடி வாருங்கள் பாரூக். எங்கே பாரூக்கை காணவில்லை, வந்தார் சென்று விட்டார் பாரூக். எங்கே உங்களுடைய அழைப்பு பவனமா, உங்களுடைய அழைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. இணைப்பு கொண்டு வாருங்கள் பாரூக். பாரூக் அங்கே காணவில்லை, நீங்கள் உங்களுடைய அழைப்பு நின்று விட்டது. பாரூக் அழைப்பு நின்று விட்டது. ஞானசேகரன் வந்து விட்டார், மீண்டும் கொண்டு வாருங்கள். ஞானா
2: முழுமதி பாட்டு, என்னைய பாடும்போது பாடும்போது நான் தென்றல் காட்டேன், அந்த பாட்டு பதில்
0: பாட்டு. சரி பாடும் போது என்ன, சரி பாடும் போது நான் தென்றல்
2: காட்டேன்,
0: மீண்டும் பாருங்கள்.
2: பாரூக்
0: வாருங்கள் பாரூக். பாரூக் என்ன பாடல குழந்தீர்கள் பாரூக், வணக்கம் பாரூக். அப்படியா, எந்த பாடலுக்கு பதில் பாடல்? அதுக்கு நல்ல என்ன பாடல் தரப்போன்றீர்கள்?
3: மெல்ல நட மெல்ல நட மேனி என்ன.
0: ஓ மெல்ல நட மெல்ல நட மேனி என்ன ஆகுமா? சரி அப்பா, அவ்வளவு அவதானமா கேட்கின்றீர்கள் பெண்கள் பாடலை தந்தவுடன். மெல்ல மெல்ல நட, வாழ்த்துக்கள். எங்கே பவனம்மாள் கொண்டு வாருங்கள். அம்மா பவனம்மாள்,
1: ஐயா ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம், அந்த அந்த பாட்டு பதில் பாட்டு
0: பாடல் கொண்டு வாருங்கள்.
1: மனம் படைத்தே முன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு, அந்த பாட்டு
0: சிறப்பு சிறப்பு. வாருங்கள் மீண்டும் ஓடி வாருங்கள். தேவா கொண்டு வாருங்கள். என்னையா கொண்டு வந்து
2: பவனம்மாள் சிரித்து வாழ வேண்டும், சிரிக்க வாழ்ந்திடாதே.
0: அப்படியா, என்ன சிரிப்பு அந்த எந்த பாடலை கொண்டு வந்தீர்கள்?
2: அது பவனம்மாள் இப்ப பண்ணங்கள, இப்ப பண்ணங்க பவனம்மாள் கடைசியில ஒரு சிரிப்பு.
0: மனம் படைத்தேன் என்ன பாடலுக்கா?
2: ஆமையா, சிரித்து சிரிப்பு வரும் அதுல.
0: வருதா? எங்க சிரித்து வாழ வேண்டுமா உங்கள் பாடல்? சிரித்து வாழ வேண்டும். ஓகே சரி, அடுத்த பாடல யாரு கொண்டா? முகமது நாகூர் ராஃபிக் கொண்டு வருகின்ற. ராஃபிக் என்ன பாடலுக்கு என்ன பதம், என்ன பதில் பாடல ஐயா?
4: இந்த பார்க்கு சொல்லுது தெண்டல் பாட்டு, தெண்டல் காட்டு கொஞ்சம் நில்லு.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராஃபிக், தெண்டல் காட்டு கொஞ்சம் நில்லு என்ற பாடலை கொண்டு வந்தீர்கள். அடுத்த பாடலை நீங்கள் நிறுத்தி உங்கள் வானொலியை உங்கள் ஒலியை குறை தொலைபேசியை துண்டிக்க வேண்டும். பவனம்மாள் கொண்டு வாருங்கள். பவனம்மாள்,
1: ஐயா மெல்ல நட மெல்ல நட அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுங்க.
0: கொண்டு வாருங்கள்.
1: மெல்ல போ மெல்ல போ மெல்லிடையாளே மெல்ல போ, அந்த பாட்டுங்க.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மெல்ல போ மெல்ல போ மெல்லிடையாளே, வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். உங்களோட ஒலி வாங்கிய குறைத்துக் கொள்ளுங்கள், தொலைபேசியை துண்டித்துக் கொள்ளுங்கள். எங்கே ஓடி வாருங்கள். ஞானசேகரன்
2: பாட்டுக்கு
0: கொண்டு வாருங்கள். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். முருகரும் சொல்ல மாட்டாங்களா ஐயா உண்மை? உன்னை ஒன்று. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை கொண்டு வரார் பவனம்மாள், மீண்டும் கொண்டு வருகின்றார். வாருங்கள் பவனம்மாள், இதுதான் சந்தர்ப்பம் உங்களுக்கு, கொண்டு வாருங்கள் பவனம்மாள்.
1: மெல்ல நட மெல்ல நட மெல்ல நட அந்த பாட்டு பதில் பாட்டுங்க.
0: கொண்டு வாருங்கள்.

0: சொல்ல சொல்ல நல்ல பாடு நல்ல பாடு எங்க வாரக்கோடி வேண்டும் வாரக்கோடி வாருங்க
1: தங்கக்கூடம்
0: அந்த பாடல் வந்து நீ பொட்டு வைத்த தங்கக்கூடமா நீ பொட்டு வைத்த தங்க பொட்டு வைத்த தங்கக்கூடம் வாழ்த்துக்கள் பாரோக் அடுத்த பாடலை கொண்டு வருகிறார் தேவா தேவா கொண்டு வாருங்கள் தேவா தேவா என்ன பாடல் மகனே பாரோக்குண்டி அக்ஷயா கொண்டு வந்திருக்காரு பாடல் அக்ஷயா வாருங்கள் வணக்கம் அக்ஷயா
2: வணக்கம் சார் தென்றல் காற்று கொஞ்சம் இல்ல அந்த சாங்க்கு எதிர்பார்த்தேன் சார்
0: பதில் பாடல் எங்க கொண்டு வரங்களா அக்ஷயா என்ன பாடல் என்ன பாடல கொண்டு வந்தீர்கள்
2: காற்று என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய்
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் காற்றே என் வாசல் வந்தாய் படித்துக் கொண்டு வந்தீர்கள் கடிகாரி மீண்டும் பாருங்கள் எங்கே முகமது ராஜா நீங்களும் என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்
3: மெல்ல போன் பாப்பட்டு போனால் போகட்டும் போடா பூமிய
0: போனா போகட்டும் இதுல என்ன வந்தது இல்லையா இந்த பூமியில வாழ்த்துக்கள் உங்களுக்கு பவனம்மாள் மீண்டும் வந்து விட்டார் பவனம்மாள் கொண்டு வாருங்கள்
4: ஐயா உன்னை உண்டு உன்னை உண்டு கேட்டு உண்மை சொல்ல வேண்டாம் அந்த பாட்டு பதில் பாட்டு
0: கொண்டு வாருங்கள்
4: உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல அந்த பாட்டுங்க
0: வாழ்த்துக்கள் பவனம்மாள் ஓடி வாருங்கள் ஞானசேகரம் வந்து விட்டார் கொண்டு வாருங்கள் ஞானசேகரம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் பாரூக் வருகின்றார் எங்கே பாரூக் கொண்டு வாருங்க உங்கள் பாடலை பாரூக் ஒன்றும் கேட்க இல்ல நீங்க பேசியது தெளிவாக கேட்கவில்லை ஓ வாசலிலே பூசணிக்காய் வைத்து விட்டாரா எங்கே வருது வாசல் ஆரம்பிக்கிறது எங்கே
1: அச்சையா பாருங்க அந்த பாட்டு
0: பொட்டு வைத்த தங்க அவங்க அச்சையா தந்தது வந்து காற்றேயன் வாசல் வந்தாய் வாசல் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாசலிலே பூசணிக்காய் வைத்து விட்டா அப்படியே எங்க அப்பா பெரிய பூசணிக்காய் கொண்டு வச்சு மறைக்க பாக்குறாங்களப்பா சரி எங்கே பார்ப்போம் அடுத்த பாடலை யார் கொண்டு வர்றது அக்ஷயா மீண்டும் வந்துவிட்டோம் வாருங்கள் அக்ஷயா கட்டிக்காரி அக்ஷயா வாருங்க அக்ஷயா வாருங்கள் என்ன பாடல் அக்ஷயா
2: போனால் போகட்டும் போடாத அதுக்கு வந்து போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு
0: செம்மா தப்பு கணக்கு போடுறாங்களே என்னங்கம்மா போடா போடா புண்ணாக்கு வாழ்த்துக்கள் சிறப்பு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மீண்டும் கொண்டு ஓடி வாருங்கள் எங்கே பவனம்மாள் வந்து விட்டார் மீண்டும் பவனம்மாள் கொண்டு வாருங்கள்
4: ஐயா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டுங்கய்யா
0: கொண்டு வாருங்கள்
4: பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே அந்த பாட்டுங்கய்யா
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்க்கை பூமி
4: நன்றி
0: அங்கே மீண்டும் இணைப்பை துண்டித்து வரப்போகின்றார் முகமது ராபிக் ராபிக் அவர்கள் ராபி கண்ணுக்கு ஒரு நிலவா உன்னை படைத்தான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராபிக் மீண்டும் மீண்டும் ஓடி வாருங்கள் மீண்டும் ஓடி வாருங்கள் அடுத்து தேவா வந்து விட்டார் வாருங்கள் தேவா தேவா என்ன பாடல்
3: ஐயா அந்த பொட்டு வச்ச அதுல முகத்தில் முகம் பார்க்கலாம்
0: அண்ணா சாக்கியண்டார முகத்துல முகம் பார்க்க முகத்தில் முகம் ஓ கன்னத்துல என்ன பார்க்கலாம் முகம் பார்க்கலாம் ஓடு பாருங்கள் மீண்டும் பாருங்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இப்பொழுது பவுனம்மாள் வந்திருக்கின்றார்கள் பவுனம்மாள் என்ன பாட்டை கொண்டு வந்திருக்கின்றார் ஓடு பாருங்கள் பவுனம்மாள் பவுனம்மாளுடைய பாடல் பெற வேண்டும் பவுனம்மாள் வாருங்கள்
4: ஐயா உன்னை ஒன்று கேட்டேன் உண்மை சொல்ல வேண்டும் அந்த பாட்டு பதில் பாட்டு
0: சார் கொண்டு வாருங்கள்
4: உன்னை எண்ணி என்னை மறந்தேன் அன்று காத்திருந்தேன் இன்று காண வந்தேன் அன்று உன்னை தொட்ட பெண்கள் வந்து என்னை தொட்டதோ
0: சந்தன்ராஜ் வந்து விட்டார். வாருங்கள் சந்தன்ராஜ், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சந்தன்ராஜ்
3: வாருங்கள்,
0: கொண்டு வாருங்கள்.
3: அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் அந்த அர்த்தங்கள்.
0: அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம்
3: ஆயிரம் மாற்றங்கள். நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. கொண்டு வந்து விட்டார். எங்கே பவனம்மாள் மீண்டும் கொண்டு வர வாருங்கள் பவனம். போட்டி சூடு பிடிக்கின்றது இப்பொழுது, ஆட்களை கண்டுவிடும். கொண்டு வாருங்கள் பவனம்மாள்.
4: ஐயா, உண்மை ஒன்று கேட்டு உண்மை சொல்ல வேண்டும், அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுங்க.
0: கொண்டு வாருங்கள் கட்டிக்காரி, நீங்கள் கொண்டு வாருங்கள்.
4: சொல்லவோ சுகமான கதை சொல்லவோ சொல்லும் வேளையில். நன்றி ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி பவனம்மாள். எங்கே இணைப்பை துண்டித்து மீண்டும் வாருங்கள். அடுத்தது ஞானசேகரன் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
3: முகமது ரபிக்கு பாட்டுக்கு பதில் பாட்டுவா. நிலவே என்னிடம் நெருங்காதே அந்த பாட்டுவா.
0: நிலவே என்னிடம் நெருங்காதே. நிலவே என்னிடம் நெருங்காதே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கே அடுத்த பாடல யாரு?
3: நன்றி.
0: ஃபாரூக் கொண்டு வந்திருக்க. வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் வணக்கம். வணக்கம் ஃபாரூக். ஓ, படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே. நல்லது ஐயா, நல்லது நல்லது நல்லது. மீண்டும் பாருங்கள். படைத்தானே என்ற பாடலை கொண்டு வந்து விட்டு செல்கின்றார். அடுத்த பாடலை மீண்டும் முகமது ராபிக் கொண்டு வந்திருக்கேன். ராபிக் கொண்டு வாருங்கள்.
3: காலங்கள் போகும்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். காத்திருந்து காத்திருந்து வாழ்த்துக்கள். அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்றார்? பவனம்மாள் கொண்டு வருகிறார். வாருங்கள் பவனம்மாள்.
4: ஐயா, உன்னை ஒன்று கேட்டேன் உண்மை சொல்ல வேண்டாம், அந்த பாட்டு பதில் பார்த்தீங்க.
0: வேண்டும், கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள்.
4: வேண்டும் வேண்டும் உந்தன் உறவு
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள். கொண்டு
3: வாருங்கள்.
0: தலைவாசல் என்ன பாடல்? வாசல் தலைவாசல். நல்ல பாடல் நல்ல பாடல். எல்லாம் அபத்திரத்துல தான் இருக்கின்றார்கள். எங்கே அடுத்த பாடல் யார் கொண்டு வர? ஞானசேகரன் கொண்டு வந்து வாருங்கள். ஞானசேகரன்
3: காலங்கள் போகுது அந்த பாட்டுக்கு. காலங்களில் அவள் வசந்தம் அந்த பாட்டுக்கு.
0: வாழ்த்துக்கள். காலங்களில் அவள் வசந்தம் என்ற பாடலை கொண்டு வந்திருந்தார் எங்களுடைய ஞான வருகின்றார். எங்களுடைய பவனம்மாள் வந்துவிட்டார். வாருங்கள் பவனம்மாள்.
4: ஐயா, உன்னை ஒன்று கேட்டேன் உன்னை சொல்ல வேண்டும், அந்த பாட்டு பதில் பாட்டு.
0: அந்த பாட்டு கொண்டு வாருங்கள்.
4: ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. அந்த பாட்டுங்க.
0: ஒன்று எங்கள் ஜாதியே என்ற பதில் பாடலை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். வந்து விட்டார் சந்தன்ராஜ். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
3: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: கொண்டு வாரு.
3: படித்தானே ஆண்டவன் உலகத்தை பண்ண. ஆண்டவன் உலகத்தின் முதலாளியா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆண்டவன் நன்றி நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகிறார் ஞானசேகரன் அவர்கள். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
3: வசந்தமுல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்ணிலாவே அந்த பாட்டு.
0: பெண்புறாவே வசந்தமுல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே. நல்ல பாடல். அடுத்த பாடல் முகமது அலி. வாழ்த்துக்கள். எங்கே முகமது அலி உங்கள் பாடலை கொண்டு வர வேண்டும். எங்கே முகமது அலி சென்று விட்டீர்களா? சந்தன்ராஜ் மீண்டும் வந்து விட்டார். சந்தன்ராஜ்
3: உண்மை நான் அறிவேன் என யார் அறிவார்?
0: வாழ்த்துக்கள். யாரும் அறிய முடியாது உண்மை.
3: நன்றி வணக்கம்.
0: வாழ்த்துக்கள். புது பொலிவோடு அரங்கேறி கொண்டிருக்கின்றது பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டி முகமது ராபி கொண்டு வந்துட்டார். பாருங்கள் ராபி.
3: ஞானசேகரன் பாட்டு வசந்தம் பாட்டு. வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலிகளும்.
0: வாழ்த்துக்கள். வசந்த கால நதி என்று கொண்டு வந்து விட்டார். அங்கே பவனம்மாள் மீண்டும் வந்து விட்டார். வாருங்கள் பவனம்மாள்.
4: காலங்களில் அவள் வசந்தம் அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுங்க.
0: கொண்டு வாருங்க.
4: காலங்களே காலங்களே காதலிசை பாடுங்களே. நன்றிங்க.
0: நன்றி நன்றி நன்றி. ஞானம் ஞானசேகரன் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
3: காலங்களில் அவசம் வசந்தம் பாட்டுக்கு பாட்டுப்பா. வசந்தத்தில் ஓர் நாள் மனவரை ஓரம் அந்த பாட்டு பாடு.
0: வசந்தத்தில் ஓர் நாள் நல்ல பாடல், நல்ல நல்ல பாடல் கொண்டு வந்து.
3: நன்றி அப்பா, நன்றி
0: நன்றி. எங்க சந்தன் ராஜ் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ். சந்தன் ராஜ் உங்களுக்கு இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அவர் அவர் இணைக்க உள்ள ஐயோ சந்தன் ராஜ் எப்படி வாருங்கள். எங்கே சந்தன் ராஜ் சென்று விட்டாரா? பவனம்மாள் தான் வந்திருக்காரு, கொண்டு வாருங்கள் பவனம்மாள். என்ன பாடலை கொண்டு வந்திருக்க பவனம்மாள்?
4: காலங்களில் அவள் வசந்தம் அப்படின்ற பாட்டை பாடல் பாட்டுங்கயா. வசந்த கால கோலங்கள் வானில் போடும் கோடுகள் அந்த பாட்டுங்கயா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே அக்ஷயா நீங்கள் வரவில்லை இன்னும், நீங்கள் இணைப்பை துண்டிக்க வேண்டும் பவனம்மாள். இவர் பேசிக்கொண்டிருக்கிறீங்களா? என்னோட துண்டிக்கப்படவில்லை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓடி வாருங்கள் இங்கே சந்தன் ராஜ், ஓடி வாருங்கள் சந்தன் ராஜ். வணக்கம் சந்தன், வணக்கம், கொண்டு வாருங்கள்.
3: வசந்தம் பாடி, வசந்தம் பாடி வர இனிமே கூடி வர பாருங்க.
0: வசந்தம் பாடிகள், வாழ்த்துக்கள்,
3: வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த பாடலை முகமது அலி கொண்டு வந்திருக்காரு. வணக்கம் முகமது அலி, என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
3: ஒரு பெண் புறா
0: பாடல இருந்து கொண்டு வருகிறீர்கள். ஒரு பெண் புறா அந்த பாடல கொண்டு வருகிறீர்கள். வாழ்த்துக்கள் அந்த பாடல், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே சந்தன் ராஜ் வாருங்கள். சந்தன் ராஜ்
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: அவள்
0: நினைத்தாள், அவள் நல்ல நல்லது. சந்தன் ராஜ் அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும். இல்லை, ஒரு ஒரு மாற்றம். சந்தன் ராஜ் இந்த பாடல் அடுத்து. சந்தன் ராஜ் மீண்டும் வந்து விட்டார், வாருங்கள் சந்தன் ராஜ்.
3: வணக்கம் ஐயா. வசந்தமே அருகில் வா, வசந்தமே அருகில் வா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்து.
3: வணக்கம்.
0: வசந்தமே அருகில் வா, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார்? எங்கே அக்ஷயாவை காணவில்லை, அமைதி அடைந்து விட்டாரா? கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வரணும். சந்தன் ராஜ் மீண்டும் வந்து விட்டார், வாருங்கள் சந்தன் ராஜ்.
3: வணக்கம் ஐயா. இந்த வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகையா
0: வீட்டில். நல்லது, நல்லது.
3: நன்றி.
0: ஓடி மீண்டும் மீண்டும் வாருங்கள், அழைப்பை தொண்டு வைத்து வாருங்கள். பவனம்மா வந்து விட்டா, வாருங்கள் பவனம்மா. கொண்டு வாருங்கள், எங்கே என்ன பாடம்?
4: ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அந்த பாட்டு.
0: நல்ல பாடல், நல்ல பாடல் கொண்டு வந்து விட்டு கேட்டிக்காரி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார்? சந்தன் ராஜ் தான் கொண்டு வருகின்றார், வாருங்கள் சந்தன் ராஜ். சந்தன் ராஜ் வாருங்கள். எனக்கு
3: வணக்கம் இல்ல. உன்னைத்தானே தஞ்சம் என்று வண்டி வந்திருப்பான்.
0: உன்னைத்தானே தஞ்சம் என்று வந்தீர்களா? நல்லது, நல்லது. தஞ்சம் என்று வந்து.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி. எங்கே ஃபாரூக் ஓடி வாருங்கள். ஃபாரூக், ஃபாரூக், ஃபாரூக். முதலாம் முறை ஃபாரூக், இரண்டாம் முறை ஃபாரூக். இப்பொழுது யார் வருகிறது? மீண்டும் சந்தன் ராஜ் வருகின்றாரா? இங்கே முகமது ராஃபி கொண்டு வாருங்கள். உங்கள் பாடலை கொண்டு வர ராஃபி கொண்டு வாருங்கள்.
3: பாடி வா தென்றலே.
0: அடுத்தது வந்து யார் வந்திருக்கின்றார்? பவனம்மாள் வந்திருக்கிறார், வாருங்கள் பவனம்மாள்.
4: ஐயா வசந்தமே அருகில் வா அந்த பாட்டு பதில் பாட்டு. அருகில் வந்தாள், உருகி நின்றாள், அன்பு தந்தாளே அந்த பாட்டுங்கயா.
0: அற்புதம், அற்புதம். அருகில் வந்தாள், உருகி நின்றாள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஃபாரூக் வாருங்கள். ஒருவர் ஓடி ஓடி உழைக்கணும் வந்து உழைக்கும் கரங்களே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் ஓடி வர வேண்டும் பாரூக். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடல்களை பாரூக். பாரூக் தொலைபேசி தொடமாற்றம் இருக்க பார்க்கின்றது. சந்தன் ராஜ் வந்து விட்டார், வாருங்கள் சந்தன் ராஜ்.
3: அப்படியா
0: விட்டாக்கு நாங்களும் எங்களும் தெரியாம போச்சோம். சரி, நல்லது, நல்லது, நல்லது. உலகத்தில் உள்ள அனுபவ அதிசயம் 8 உலகத்தின் சேர்த்து பவுனம்மாள் கொண்டு வாருங்கள். பவுனம்மாள் பவுனம்மாள் பவுனம்மாள் வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
4: ஐயா வசந்தமே அருகில் வா, அந்த பாட்டு பதில் பாட்டு. அருகில் வா
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் ஓடி
4: நன்றி.
0: அக்ஷயா ஓடி வந்துட்டார் மகளே, அக்ஷயா கொண்டு வாருங்களம்மா. என்ன பாடல் அக்ஷயா கொண்டு வருகின்றீர்கள்?
2: ஐயா முதல் பாட்டு அவ்வளோ ஒரு நவரச நாடகம்
0: நல்லது நல்லது கொண்டு வாருங்கள்.
2: அதுல வந்து அதுல கவிதை கவிதை தெரியுமா நீதானடி
0: வாழ்த்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓடி வாருங்கள் கொண்டு
2: வாருங்கள்.
0: இளைய தலைமுறையில் கலக்க வேண்டும் வாழ்த்துக்கள். எங்க ஞானசேகரம் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் ஞானசேகரம். கொண்டு வாருங்கள்.
3: வாராயன் தோழி வாராயோ,
0: ஓ வாராயன் தோழி வாராயோ. வாழ்த்துக்கள்
3: வாழ்த்துக்கள்.
0: நல்லது. முகமது அலி வந்திருக்காரு, கொண்டு வாருங்கள். முகமது அலி உங்கள் பாடல் என்ன?
3: வரியில் வந்தால் பவுனம்மாள் அவர்கள், அதனால வந்தால் மகாலட்சுமி ஐயா
0: வாழ்த்துக்கள்.
3: மகாலட்சுமி
0: நன்றி வணக்கம். வாழ்த்துக்கள். நல்ல பாடல கருத்தான பாடலை கொண்டு வருகின்றீர்கள் சந்தன்ராஜ். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கே விரைவாக வந்து கொண்டிருக்கும். அடுத்து ராபிக் வந்திருக்காரு நாகூர். ராபிக் கொண்டு
3: வெண்ணிலா பதிவு பாட்டியா. வெண்ணிலா வெண்ணிலாடுது என்னோடுதான் பாடுது அந்த பாட்டியா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வெண்ணிலா ஓடுது வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வந்தது? அடுத்த பாடலை பவுனம்மாள் கொண்டு வருகின்றீர்கள். வாருங்கள் பவுனம்மா. பவுனம்மா கொண்டு வாருங்கள்.
4: ஐயா உலகத்தில் அதிசயம் 8 அந்த பாட்டு பதில் பாட்டுங்கயா.
0: வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள். அதற்கு பதில எங்க கொண்டு வாருங்கள்.
4: உலகத்தில் சிறந்தது எது, ஓர் உருவம் இல்லாதது எது அந்த பாட்டுங்கயா.
0: அற்புதமான பாடல். உலகத்தில் சிறந்தது எது, சிறப்பு சிறப்பு பவுனம்மாள். எங்க சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள்.
3: வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். ஓடி வாருங்கள். மற்றது யார் வந்திருக்கின்றார்கள்? வந்தவர் சென்று விட்டார், மற்றவர் வருகின்றார். அக்ஷயா மகள் வந்து விட்டார். மகளை அக்ஷயா கொண்டு வாருங்கள் அம்மா.
4: வாழ்த்துக்கள்
0: அம்மா வாழ்த்துக்கள் மகளே. நன்றி நன்றி நன்றி நன்றி. ஞானசேகரன் கொண்டு வாருங்க. என்ன பாடல கொண்டு வந்தீங்க ஞானசேகரன்?
3: பவுனம்மாள் பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் அதிகம் எனக்காக அந்த பாட்டு.
0: அந்த பாடல் உலகம் பிறந்தது எனக்காக. வாழ்த்துக்கள் உலகம் பிறந்தது. நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்தது பவுனம்மாள் தான் வருகின்றார், கொண்டு வாருங்கள் பவுனம்மாள். பவுனம்மாள் பவுனம்மாள் குழம்பு பட்டு விட்டது அம்மா. உங்களுடைய அழைப்பு தடைப்பட்டு விட்டது மகளே. என்ன நடந்தது அம்மா? பவுனம்மா என்ன நடந்தது? சந்தன்ராஜ் வந்து விட்டார்.
3: தோழியா என் தேவியா என் காதலியா அப்படிங்கிற பாடலியா.
0: தோழியா என் காதலியா என்ற பாடல்.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பவுனம்மாள் வந்து வணக்கம். பவுனம்மா பவுனம்மாள்
4: ஐயா வெண்ணிலா ஓடுது அந்த பாட்டு. வெண்ணிலா ஓடுது அந்த பாட்டு பதில் பாட்டு
0: கொண்டு வாருங்கள்.
4: வெண்ணிலா நேரத்திலே வேணுகானம், மேல் மாடி முற்றத்திலே நீ நானும்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல யார் கொண்டு வர போகின்றது? ராபிக் கொண்டு வருகின்றார். ராபிக் ஓடி வாருங்கள்.
3: வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம் அந்த பாடலையா.
0: வெண்ணிலவே வெண்ணிலவே வெட்கம் ஏனம் ஆண்ட பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். சென்று வாருங்கள். பவுனம்மா கொண்டு வாருங்கள். பவுனம்மா
4: ஐயா வெண்ணிலா ஓடுது அந்த பாட்டு பதில் பாட்டு
0: கொண்டு வாருங்கள்.
4: வெண்ணிலாவானில் பரும் வேளையில் நான் விழி திரும்பேன் அந்த பாட்டு இல்லையா?
0: அற்புதம் அற்புதம், சிறப்பு சிறப்பு.
4: நன்றி.
0: யார் என்று பார்ப்போம். அடுத்த உறவை எங்கே ஓடி வர வேண்டும்? ஃபாரூக் வந்திருக்கின்றாரா இல்லையே? ஆமா ஃபாரூக். வணக்கம் வணக்கம் ஃபாரூக். காலங்களில் அவள் வசந்தமா? சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். அடுத்து பவுனம்மா கொண்டு வருகின்றார். பவுனம்மா வாருங்கள்.
4: ஐயா வெண்ணிலா ஓடுது அந்த பாட்டு பதில் பாட்டு
0: கொண்டு வாருங்கள்.
4: வெண்ணிலா அது பாடுது அது தென்னிலே சுகம் தேடுது அந்த பாட்டு
0: எல்லாம் முகம் பாடுது. அடுத்த பாடலை சந்தன் ராஜ் கொண்டு வருங்க. வாருங்கள்
4: சந்தன்.
3: வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்தாயா?
0: வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்து
3: நல்ல நாள் பார்த்து.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்தன் ராஜ் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றார்கள்? யார் கொண்டு வருகின்றார்கள் என்று தெரியவில்லையே. ஓடி வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். வாழ்க்கையில் வசந்தம் கொண்டு வாருங்கள். யார் கொண்டு வருகின்றீர்கள்? அக்ஷயா வந்து விட்டா மகளே. அக்ஷயா கொண்டு வாருங்களம்மா. அக்ஷயா அக்ஷயா கொண்டு வாருங்கள். என்ன மகளே, என்ன பாடல் மகளே?
2: பாட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு பாடுறேன் ஐயா. வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணை தாண்டி வருவாயா அந்த பாட்டு ஐயா.
0: வாழ்த்துக்கள். இந்த பாடல் எல்லாம் அந்த பாட்டு சவாரியில வந்த பாடல்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். எங்க ஃபாரூக் வந்திருக்காரு? ஃபாரூக் வாருங்க. நன்றி நன்றி. ஃபாரூக் வாருங்க சவுதியில இருந்து. ஃபாரூக் சுகம் சுகமையா? சுகம் ஓகே. சுகம் சுகமே தொட தொடத்தானே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஃபாரூக். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகிறது? எங்கே வந்து வருகிறது? ஞானசேகரம் வந்திருக்காரு. கொண்டு வாருங்கள் ஞானசேகரம்.
3: சந்தன்ராஜ் பாட்டு பதில் பாட்டு. நாலாம் நாளாம் திருநாளாம் நம்பிக்கை நங்கைக்கு மனநாளாம் அந்த பாட்டு.
0: நாலாம் நாளாம் திருநாளாம் நம்பிக்கை. நல்ல பாடல் நல்ல பாடல் நல்ல பாடல்.
3: நன்றி அப்பா நன்றி.
0: அடுத்த பாடல் சந்தன்ராஜ் தான் கொண்டு வருகிறார். வாருங்கள் சந்தன்ராஜ்.
3: வணக்கம் ஐயா.
0: சந்தன்ராஜ்
3: வெண்ணிலாவின் தேரிலேறி அந்த பாடலியா?
0: வெண்ணிலாவின் தேரிலேறி. வாழ்த்துக்கள்.
3: நன்றி வணக்கம் ஐயா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வெண்ணிலாவின் தேரிலேறி. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? செல்வகுமார் வந்திருக்கின்றார். வணக்கம் வணக்கம் செல்வகுமார்.
5: வணக்கம் நலமா
0: இருக்கீங்களா? நலம் நலம். என்ன பாடல்?
5: பவுனம்மாள் பவுனம்மாள் பாடலுக்கு வெண்ணிலா முகம் காணுது அந்த பாடலுக்கு வந்து வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா அந்த பாடல்.
0: அப்படி ஒன்று இருக்குதா? வெண்ணிலவே வெண்ணிலவே வெட்கம். வாழ்த்துக்கள்
5: கண்டிப்பா. மீண்டும்
0: வருகிறேன். சந்தன்ராஜ் சந்தன்ராஜ்
3: வாருங்கள். தொட்டு விட்டது அப்படிங்கிற பாடலியா?
0: நல்லது நல்ல பாடல் நல்ல பாடல். கொண்டு வாருங்கள். தொட்டு விட்டது. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? எங்கே ஓடி வர வேண்டும்? யாரோ ஒருவர் அழைப்பில் இருக்கின்றார். ஞானசேகரம் இருக்கின்றார். கொண்டு வரணும் ஞானசேகரம். என்ன பாடல்?
3: சந்தன்ராஜ் பாட்டு பதில் பாடுவா. வெண்ணிலா தேரில் ஏறின அந்த பாட்டுக்குப்பா. தேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணி அந்த பாட்டுப்பா.
0: விடாதீங்க விடாதீங்க விளையாட்டி கொண்டிருங்க. தேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க பவுனம்மா வந்துட்டு வாருங்கள். பவுனம்மா பவுனம்மா கொண்டு ஓடி வாருங்கள். என்ன பாடல் பவுனம்மா? இங்கே
4: பவுனம்மா
0: பொருங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சுகம்தானா சொல்லு கண்ணி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் அடுத்த பாடல் கொண்டு வருகின்றது யாராக இருக்கும்? வணக்கம் வணக்கம்
4: சரிதா.
0: வணக்கம் சரிதா பேசுகிறீர்களா?
4: வெண்ணிலா பாட்டுக்கு வெண்ணிலா தாண்டி வருவாயா.
0: ஆமா, அந்த பாடல் வந்து விட்டது மகளே, வெண்ணிலவே என்ற பாடல். இதே பாடல் வரும்போது வேற என்ன கொண்டு வரும், நிலவே என்று வரலாம், முகத்திலே வரலாம், நாளாம் நாளாம் நாளிலே வரலாம், பல பாடல்கள் வந்து விட்டது தானே அம்மா. எங்க ஒரு பாடல் கொண்டு வாருங்க. வெண்ணிலவுக்கு இந்த அந்த பாட்டு நல்ல பாட்டு. உங்கள் சத்தம் பெரிதாக வரவில்லை, ஒரு சவுண்டை கவனித்துக் கொள்ளுங்கள், வொலியும் குறைந்திருக்கு போல் இருக்கிறது. வாழ்த்துக்கள் வருங்கள் சந்தன் ராஜ்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: சித்திரையே அடி சித்திரையே என் நித்திர போயிடுச்சு.
0: ஐயோ ஐயோ, ஐயோ என்ன கொடுமை ஐயா, இது என்ன கொடுமை. வாருங்கள் மீண்டும் வாருங்கள், ஓடி வாருங்கள். அடுத்தது ஞானசேகரன் கொண்டு வருகின்றார். அன்பு மகன் ஞானசேகரன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலையும்.
3: தேர்பாட்டு வந்து சித்திரை பண்ணிய பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் முத்துரங்கள் ஊர்வலம் போகும். அந்த பாட்டுப்பா.
0: என்னையா சித்திர மாதத்துல முத்துரதம் வருது, அவரது நித்திர போகுதுன்றது, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வது. சரி வாருங்கள், கொண்டு வாருங்கள், கேட்போம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி மகனு. அடுத்து வந்து சந்தன் ராஜ் தான் வருகின்றார். மீண்டும் சந்தன் ராஜ் வாருங்கள். சந்தன் ராஜ் கொண்டு வாருங்கள்.
3: வணக்கம் ஐயா. திருவிழா திருவிழா
0: அலி வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் முகமது அலி. என்ன பாடலை கொண்டு
3: அதுக்கு பதில் பாட்டையா?
0: அந்த பாடல் வந்து விட்டது. வெண்ணிலாவுக்கு இந்த மாதிரி ஏழு பாடம் வந்துட்டு கொண்டு ஓடி வாருங்கள்.

0: உடனே போற படம் தாருங்க, கண்டிக்காரி அங்கே
1: சரிங்க. மாதமோ ஆவணி மங்கையோ மாங்கனி.
0: வாழ்த்துக்கள். உங்களோட சத்தம் வொலியுமா கவனியுங்கள், வொலியும் குறையுது உங்களுடைய, என்னவோ தெரிய அல்லது நேராக வாய வைத்து பேசுங்கள். வாழ்த்துக்கள் பவனம்மா.
1: நன்றி
0: நன்றி பவனம்மா. சரி, அடுத்த பாடலே கொண்டு வருவது சந்தன் ராஜ் அவர்கள். வேறங்க சந்தன் ராஜ்.
2: வணக்கம் ஐயா. மாசமும் மாசமும் ராத்திரி நிறையா
0: அப்படிங்க.
2: நன்றி. வணக்கம் ஐயா.
0: அதான் நித்திர போயிட்டு வந்து கூறி விட்டுருக்கேன். சரி, எதுக்கு மாசமும் மார்கழி மாதம்? சரி, மார்கழி மாதம் தூக்கம் பிறந்தான். இங்க அடுத்தது யார்? ஃபாரூக். கொண்டு வாருங்கள் ஃபாரூக். ஃபாரூக் ஃபாரூக் ஃபாரூக் ஐயா வர வேண்டும். பெண்ணே நீயும் பெண்ணா, உங்களுடைய ஒலி சற்று குறைகின்றது, கவனித்துக் கொள்ளுங்கள். பெண்ணே நீயும் பெண்ணா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃபாரூக். அடுத்த பாடல் சந்தன் ராஜ் கொண்டு வருகிறார். வாருங்க சந்தன் ராஜ்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். முத்தான முத்தல்லவோ, முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, முத்தான முத்தல்லவோ. நல்ல பாடல்.
2: நன்றி. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் முத்தல்லவோ. இங்கே அடுத்த பாடல யார் கொண்டு வருவது? முகமது ராபிக். ராபிக் கொண்டு
2: வருங்க.
0: இளமை இதோ இதோ இளமை இதோ
2: இதோ.
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன். அடுத்த பாடல் பவனம்மா கொண்டு வருங்க. வாருங்க பவனம்மா.
1: முத்துக்கு முத்தாக அந்த பாட்டு
0: கொண்டு வாருங்கள்.
1: முத்துக்களோ கண்கள் சித்திப்பதோ கண்ணம், அந்த பாட்டுங்கய்யா.
0: முத்துக்களோ கண்கள் சிறப்பான பாடல். உங்கள் வோலியுமே கவனிச்சீர்கள், அந்த வோலியுமே கூட்டி வையுங்கள். நல்லது. அடுத்த பாடலை கொண்டு வாருங்க. யார் கொண்டு வருவது? ஞானசேகரன் கொண்டு வருங்க. வணக்கம் ஞானசேகரன்.
3: முத்து முத்தா பாட்டு பதில் பாட்டுப்பா. முத்து நகையே உன்னை நான் அறிவேன், அந்த பாட்டுப்பா.
0: முத்து நகையே நல்ல பாடல், நல்ல பாடல். அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்றார்? அக்ஷயா குட்டி வந்து விட்டு. அக்ஷயா மகளே கொண்டு வாங்க. அக்ஷயா அக்ஷயா கொண்டு வாருங்களா பாடலை. உங்களுடைய பாடத்தை உங்களுடைய இணையதளம் இணையம் சரியாக உங்களுக்கு தரவில்லையே மகளே. அக்ஷயா அக்ஷயா நீங்கள் இணைய முடியாமல் இருக்கிறீர்களா? இங்கே இப்போ பார்ப்போம். அக்ஷயா இங்கே. அக்ஷயா உங்களுக்கு இணைய முடியாமல் தவறுதலாக இருக்கின்றீர்கள் போல் இருக்கின்றது. மீண்டும் அழைக்க வேண்டும். பவனம்மாள் வந்து விட்டார். மீண்டும் கொண்டு வாருங்கள் பவனம்மாள்.
1: முத்தாரமே உன் ஊடல் என்னவோ, அந்த பாட்டுங்க.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அக்ஷயா கொண்டு ஓடி வாருங்கள். அக்ஷயா வாருங்கள். அக்ஷயா
4: ஐயா
0: கொண்டு வாருங்கள்.
4: ஐயா மாசமும் மார்கழி மாசம் சொல்லி ஒருத்தவங்க பாடினாங்கல்ல ஐயா, அதுக்கு வந்து மார்கழி மார்கழி பூவே மார்கழி
0: பூவேடி
4: அந்த பாட்டு ஐயா.
0: ஓ வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். மார்கழி பூவே வாழ்த்துக்கள். சரி மீண்டும் வாருங்கள். இப்பொழுது அடுத்தது யாருண்டு பாபம்? சரிதா வந்திருக்கிறாள். வணக்கம் வணக்கம் சரிதா.
4: முத்தான முத்தளவு பாட்டு. முத்துக்கு முத்தாக
0: அந்த பாடல் வந்து அந்த பாடல் முதல்வர் இருக்கா வந்து முத்து கொண்டு வாருங்க. முத்து செப்பி மெல்லாம் அப்படியே அடுத்த
4: பாடல்.
0: வாழ்த்துக்கள் கட்டிக்காரி கட்டிக்காரி. முத்து மணி மாலை கொண்டு ஓடி வாருங்கள் அம்மா, ஓடி வாருங்கள் சரிதா. கட்டிக்காரி கட்டிக்காரி. அடுத்த பாடல யார் கொண்டு வர போகின்ற பார்ப்போமா? அடுத்த பாடல் தேவா கொண்டு வந்திருக்காங்க. தேவா ஓடி வாருங்க. தேவா என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
2: முத்துக்கள் முத்துக்கள் சொன்னாங்களையா? முத்துக்கள் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக
0: வந்துடுது தேவா. அந்த பாடல் வந்து
2: இல்லையா? முத்துக்குள்ள
0: முத்துக்குள்ள அந்த பாடல் வந்து விட்டது. ஒருவர் பாடி விட்டார் முந்தி. இன்னொரு பாடல் தாருங்கள், இன்னொரு பாடல் தாருங்கள். முத்துக்கு முத்தாக எல்லாம் வந்து விட்டது. முத்து சிப்பி மெல்ல மெல்ல திறந்து வரும், அந்த பாடல பாடுங்கள். எங்க முத்து சிப்பி மெல்ல மெல்ல திறந்து வரும் பாடுங்கள் அந்த பாடலு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை

0: வந்துவிட்டு ராபிக் அவர்கள் கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் ராபிக், என்ன பாடல்?
1: பாருக்கு பாருக்கு தான்
0: அதுதானே. இப்ப பாறைக்கும் ராபிக்கும் எனக்கு ஒரே மாதிரி படமா இருக்கா? ஓகே, பாருக்
1: கன்னத்தில் என்னடி காயம்.
0: அது நீங்க செய்த மாயம் தான். கன்னத்தில் என்ன காயம், நீங்க செய்த மாயம். நல்ல சிரிப்பா அன்பு மகன், நல்ல சிரிப்பு சிரிப்பா. எங்கே அடுத்த கொண்டு வரப்போகின்றார்? யார் கொண்டு வருகின்றார் அடுத்த பாடலை? முகமது ராபிக் வந்து விட்டார். உடனே வந்து விடுவார் அவர். ராபிக் கொண்டு முத்துமணி மாலை வந்து விட்டது. இப்பொழுது சரிதா பாடியிருந்தார். அப்புறம் வருகின்றீங்களா? சரி, மீண்டும் ஃபாரூக் கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள். பூவே பூச்சி உடவா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ராபிக் ஃபாரூக். ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லுறீங்கன்னா. எங்க ஞானசேகரன் வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன்.
2: என்ன
0: பாட்டு?
2: வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். சந்தன் ராஜ் வந்து விட்டார். ஓடி பாருங்கள் சந்தன் ராஜ். வணக்கம் சந்தன் ராஜ்.
2: வணக்கம். என்னடி மீனாச்சி சொன்னது என்னாச்சு?
0: ஆமா, அதுக்கு என்ன பதில்?
2: என்னடி மீனாச்சி பதில் வந்துட்டாயா?
0: ஞான சேரன் இப்பதான் கேட்டு மீனாச்சி.
2: அடுத்து மீனாச்சி. மீனாச்சி அண்ணன் கதில் என்னாச்சு? நன்றி, நன்றி, வணக்கம் ஐயா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வாருது? ஞானசேகரன் தான் கொண்டு வருங்க. வருங்க ஞானசேகரன், என்ன பாடல் கொண்டு
2: வந்தீர்கள்? பாட்டுக்கு பதில் போட்டுப்பா. பூமாலையே ஓர் மல்லிகை, அது நான் தான் ஏன் என்று அந்த பாட்டு.
0: அந்த பாடலை கொண்டு வருகளா? சரி சரி, நல்லது நல்லது ஞானசேகரன், ஞானது. அடுத்த பாடல் முகமது ராபிக் பெறுகின்ற. ராபிக் கொண்டு வாருங்கள்.
2: கண்ணு பட்டையா. கண்ணத்தில் நூறு நிலவா நூறு கனவா அந்த பாடலையா?
0: வாழ்த்துக்கள். கண்ணத்தில் நூறு நிலவா, கண்ணத்தில் நூறு சரி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஃபாரூக் கொண்டு வருகின்றார். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள் ஃபாரூக், கொண்டு வாருங்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வருது? ஆமா,
3: பூனை பூச்சிடலாவுக்கு ஓசை.
0: கண்டுபிடித்து விட்டால் மகள், அற்புதம், அற்புதம். பூ பூக்கும் ஆசை, அதை கேட்கத்தான் ஆசை. வாழ்த்துக்கள் சரிதா. பாடலை தந்தனுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் உள்ளது? பவனம்மாள் கொண்டு வருகின்றார். பவனம்மாள், போட்டி பலமாக இருந்தது.
3: பூவே பூச்சி விடவா அந்த பாட்டு.
0: கொண்டு வாருங்க.
3: பூவே இளைய பூவே, வரம் தரும் வசந்தமே.
0: வாழ்த்துக்கள். உங்களுடைய ஒலியும் குறைந்திருக்கின்றது, என்னென்று தெரியவில்லை, கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? ஞானசேகரன் தான் மீண்டும் வருகின்றார். கொண்டு வருகிறார் ஞானசேகரன்.
2: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா அந்த பாட்டுவா?
0: வாழ்த்துக்கள். பூஜைக்கு வந்த நிலவேவா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை ஃபாரூக் கொண்டு வருகின்றார். ஃபாரூக் கொண்டு வாருங்கள். மல்லிகையே மயங்கி விடுதாமப்பா. மல்லிகை என் மன்னன் மயங்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு வருகின்றது யாராக இருக்கலாம்? சரிதா. சரிதா கொண்டு. பூத்து பூத்து குறுங்குதடி பூ. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். பிடித்து விட்டார் சார். ஓகே, பூத்து பூத்து குறுங்குதடி பூ, பூத்து பூத்து குறுங்குதடி பூ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓடு வாருங்க, கொண்டு வாருங்க. ஞானதேகரன் வந்து விட்டார், வாருங்க ஞானதேகரன். எதற்காக கேள்விக்குரிய இருக்கின்றது. பாத்துக்கள், மீண்டும் ஓடிவாருங்க, மீண்டும் ஓடிவாருங்க. நல்லது நல்லது, ஓடுவாருங்க. தொண்டித்து விட்டு அலி மீண்டும் கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் அலி. என்ன பாடல் முகமது அலி? முகமது அலி அண்ணா, என்ன பாடல் அண்ணா கொண்டு வந்தீர்கள்?
4: பாட்டு பண்ணுக்கும்
0: அந்த பாடல் பூ பூக்கும் அதுல
4: அந்த
0: அதுக்கு என்ன
4: ஆசை?
0: அது அது மாமியார் வீட்டு போனா கேப்பக்களி சாப்பிடலாம் ஐயா. சரி, அடுத்த வேலை கொண்டு வாருங்கள். இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். அடுத்து பவனம்மா வந்திருக்கீங்க, வாருங்கள் பவன்.
3: பூஜைக்கு வந்த மலரே வா, அந்த பாட்டு பதில் பாட்டுங்க.
0: அந்த பாடு கொண்டு வாருங்கள் அம்மா.
3: மலரே குறிஞ்சி மலரே, அந்த பாட்டுங்க.
0: மலரே குறிஞ்சி மலரே என்ற பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த பாடலை அடுத்த பாடலை தருகின்றார் ஞானசேகரம் நாச்சியார் கோவில் இருந்து. வாருங்கள் ஞானா, என்ன பாடல் ஐயா? ஞானசேகரம் என்ன பாடல்? ஓ, அவருடைய சிக்கிய தடைப்பட்டு கொண்டிருக்கின்றது ஞானசேகரம். உங்களுடைய அழைப்பு, நீங்களும் பேச முடியவில்லை, மற்றவர்களும் பெற முடியாமல் இருக்கின்றீர்கள். மீண்டும் பெற வேண்டும் நீங்கள் நினைக்கின்றேன். ஞானசேகரம் இல்லை, உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது, வரவில்லை. இணைப்பு வரவில்லை. அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். இடையிலே இப்படியான வலைத்தளங்களின் இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும். அங்கு அக்ஷயா நீண்ட நேரம் காணவில்லை. ஃபாரூக் ஓடி வாருங்கள். ஃபாரூக் கொண்டு வாருங்கள். அப்படியா, நீங்க உறிஞ்ச துடிக்கிறீர்களா? குறிஞ்சி மலரும் சரி சரி சரி, அப்படியே இருக்கட்டும். அடுத்த பாடல் கொண்டு வாருங்க. சரிதா, வாருங்க சரிதா. மலர்களே மலர்களே, இது என்ன கனவா? வந்தது போலதான் தெரிகின்றது, இருப்பினும்
3: ஏற்றுக்கொள்கிறேன்.
0: நல்லது நல்லது நல்லது நல்லது. அடுத்து பவனம்மாள் வருகின்றார், வாருங்கள் பவனம்மா. கொண்டு ஓடி வாருங்கள் பவனம்மா, ஓடி.
3: ஆசை அப்படின்னு பாட்டு பண்ணாங்களே, அதுக்கு பதில் பாட்டு
0: கொண்டு வாருங்க.

0: இல்லை.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆசை அது யாரை கேட்டும் வரவில்லை. இவருக்கு கேப்ப கிடைச்சானுமா அவருக்கு ஆசை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராவே, வாழ்த்துக்கள். நிலவே நிலவே சரிகம பதனி நீ பாடு. சரி, அடுத்த பாடலை முகமது அலி கொண்டு வருகிறார். பாருங்கள் அலி.
2: மலரே குறிஞ்சி மலரே ஒரு பாடல் பண்ணாங்க, அதுக்கு பதில் பாட்டு ஐயா. மலரே தென்றல் பாடும் பாடல் இது.
1: அங்க பாடுறா அவரு. சரி, நல்லது நல்லது. மலரே தென்றல் பாடும் ராகம் இது ஒன்று பாடு.
2: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
2: அதேதான் அதேதான் ஐயா. நன்றி நன்றி
1: நன்றி. பாடல ஓகே. மலரே தென்றல் பாடும் பாடல் ஓகே. அந்த பாடலை தந்த உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த பாடல் யாராக இருக்கலாம் என்று பார்த்தால் அது வந்து அக்ஷயா குட்டி வந்து விட்டா. அக்ஷயா கொண்டு வாருங்க மகளே.
3: ஐயா சிப்பி முத்து பாட்டு இருக்குங்களா, அதுக்கு வந்து சிப்பி இருக்குது முத்து இருக்குது திறந்து பார்க்க நேரம் வந்தது இப்போது அந்த பாட்டு ஐயா.
1: சிப்பி இருக்குது முத்தும் இருக்குதா? சரி, அதை எடுத்துக்கொள்ள. முத்து என்று ஆரம்பித்து சிப்பி இருக்கு, முத்து சிப்பி. நல்லது நல்லது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள். கொண்டு வர முத்து சிப்பி மெல்ல மெல்ல பிறந்து வரும். சிப்பியை கொண்டு வந்திருக்கீங்க. கடிகாரி வாழ்த்துக்கள் மீண்டும் பெற வேண்டும். எங்கே சரிதா ஓடி அக்ஷயா சென்று சரிதா.
3: என்னம்மா
1: ஆமா, அது என்ன பாடல்?
3: ஆசை ஆசையா இருக்கிறது இது போல் வாழ்ந்திடவே.
1: ஆசை ஆசையா இருக்கிறதா? சரி, ஆசை ஆசையா இருக்கிறது. நல்லது நல்லதம்மா நல்லது. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். பவனம்மாள் தான் கொண்டு வருகின்ற. வாருங்கள் பவனம்மாள். பவனம்மாள் கொண்டு வாருங்கள்.
4: என்னம்மா
1: அப்படியா? என்ன பாக்கல? என்ன பாருங்கள், மனுஷனா
4: இருப்பேன்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன். சரி, அடுத்த பாடல யார் கொண்டு வருவது? ஞானசேகரன் கொண்டு வருகிறார். வாருங்கள் ஞானசேகரன். இங்கே சந்தன்ராஜ் அடங்கி விட்டார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன். என்ன பாடல்?
2: சிப்பி இருக்கு முத்து இருக்குன்னு அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்க அழைகிறாய் ஞான பண்ணி அந்த பாட்டுப்பா.
1: இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. நல்ல பாடல் ஞானசேகரன்.
2: நன்றி அப்பா, நன்றி.
1: உடனே கொண்டு வந்து விடுவார்கள் பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்றது? பவுனம்மாள் கொண்டு வருங்க. பவுனம்மாள் வணக்கம்.
5: மலர்களே நாதஸ்வரங்கள் மங்கள தீபம்
3: அந்த பாட்டுங்களா?
1: வாழ்த்துக்கள். முதலில் என்ன பாடல் கூறினீர்கள்?
5: எப்பங்கய்யா
1: இதற்கு முதல் ஒரு பாடல் பாடினீர்கள், அது என்ன பாடல்? சரி, சென்று பாருங்கள். அது வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்து ஞானசேகரன் வந்து விட்டார். ஞானசேகரத்தை இணைப்போம். வணக்கம் ஞானசேகரன்.
2: இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. தேடினேன் வந்தது நாடினேன் தந்தது அந்த பாட்டுவா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஞானசேகரன்.
2: நன்றி அப்பா.
1: நன்றி நன்றி
2: நன்றி அப்பா.
1: அங்கே சந்தன்ராஜ் ஓய்வெடுத்து விட்டாரா? அவருக்கு அங்கே ஆட்கள் வந்து விட்டார்கள் பாவம் அவருக்கு. அங்கே ஓடி வர வேண்டும். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாட்டுக்கு பதில் பாட்டு தந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் பாடல்கள் பதியப்பட்டு கொண்டு வந்து உங்கள் புள்ளிகள் சேர்க்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அதி கூடுதல பாடலை கூறுபவர்களுக்கு பாடலும் கிடைத்து வெற்றியும் கிடைக்கும் என்று எண்ணுகின்றேன். இன்று போட்டி பலமாக இருக்கின்றது. எல்லோரும் சிறப்பாக விளையாடுகிறேன். வாருங்கள் பவுனம்மாள் மீண்டும். பவுனம்மாள்
3: ஐயா இருக்கும் இடம் இருக்கும் இடம் தேடி என்ற பாட்டுக்கு பதில் பாட்டு. இருக்கும் இடம் எங்கே சொல் இறைவா இந்த ஏழை.
1: அது எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அப்ப
3: பரவாயில்லதான்.
1: அங்கே ராபிக் ஓடி வந்து விட்டு ராபிக் சிறப்பா
2: விளையாடிக்கிறார்.
1: நல்ல நல்ல பாடல வாழ்த்துக்கள். சிப்பிக்குள்ள ஒரு முத்து வளர்ந்தது சின்ன தாமரை. அடேங்க அப்பா ஓகே. வளர்ந்து வளர்ந்து விட்டார் வளர்ந்து விட்டார். வாழ்த்துக்கள் ராபிக் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு வருகிறார் சந்தன்ராஜ். வந்து விட்டார், சோர்வடைந்து விடவில்லை அவர்.
0: வணக்கம் ஐயா.
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி. வணக்கம் ஐயா.
1: வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கார்? ஞானசேகரன் வந்திருக்கிறார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன். உங்கள் பாடலை ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
2: எங்கே நிம்மதி அந்த படுபா
1: இரண்டு இருக்கிறது. இது எந்த பாடல்? சாந்தி திரைப்படமா? புதிய பறவை.
2: புதிய பறவை, புதிய
1: பறவை. நிம்மதி,
2: நிம்மதி அந்த பாடல்.
1: நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? யார் வளைத்தாரே? வந்து விட்டார் சந்தன்ராஜ், வந்து விட்டார். வாருங்கள் சந்தன்ராஜ்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
2: வந்தது வந்தது தந்தது யாரடி கிளி அப்படிங்கிற பாடலையா?
1: வந்தது யாரடி கிளியே, வந்தது வந்தது என்ற பாடல். வாழ்த்துக்கள்.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும். அடுத்த பாடலை யார் கொண்டு வர? என்ன தாமதங்கள் வருகின்றது? என் தாமதங்கள் ஓடி வர வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, ஓடி வர வேண்டும். இப்பொழுது பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியில் நடந்து கொண்டிருக்கும் போதிலே உறவுகள் ஒழுங்காக வந்து பாடலை தருகின்றார்கள். போட்டி பலமாக இருக்கின்றது எல்லோருக்கும். வந்து விட்டார் அக்ஷயா. எங்கள் அக்ஷயா வந்து விட்டார். வாருங்கள் அக்ஷயா. என்ன பாடல்? ஐயோ, கவரப்பட்டு விட்டது. அக்ஷயா கூறுங்கள். அக்ஷயா,
4: எங்கே நிம்மதி பாடுனா கேட்டாங்களப்பா. நிம்மதி, நிம்மதி, நிம்மதி என்று தேடி பார்த்தே அது எங்கேயும் இல்ல.
1: ஐயோ, இந்த வயது அப்படி இல்லாம சரி. நிம்மதி, நிம்மதி
4: என்னப்பா?
1: இந்த
4: வந்துருச்சீங்களப்பா?
1: இல்ல இல்ல, சரி. உங்களுக்கு நிம்மதி, நிம்மதி எங்கே என்று தேடி பார்த்தேன் என்பதை கூறுகிறேன். அப்படி எல்லாம் அலைஞ்சு தேடுகிறேன் நிம்மதியை இந்த வயதிலும். பவுனம்மாள் ஓடிவாருங்கள், ஓடிவாருங்கள் பவுனம்மாள்.
4: ஐயா, நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து
1: பாடுவார்.
4: தேவன் வந்தாண்டி ஒரு தீபம் கொண்டாடி, காதல் கொண்டாடி மலர் கட்டில் கொண்டாடி.
1: வாழ்த்துக்கள். தேவன் வந்தால் அப்படித்தான் இருக்கும் இல்லாம. சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார் என்று கேட்டு பார்ப்போம். வந்து விட்டார் ஞானசேகரன் அவர்கள். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். முகமது அலி
2: குறிப்பிட்டு
1: அவங்க கொண்டு வர. என்ன பாடல் அலி?
2: ஐயா, என்ன பாடல் இல்லையா? இப்ப பாடினாங்களா? பாட்டு
1: பாடினாங்களா? இப்படி இடையூறு படக்கூடாது. எம்மிடம் பாருங்கள். இது மொழிகள் தமிழ் வானொலி 24. என்ன பாடலும் தெரியவில்லை என்று வந்து நிற்கிறீர்கள். சொல்லலாம். பாடலையாவது சொல்ல வேண்டியதானே. இப்பொழுது யார் காற்றலை?
6: உன்னோடு
1: எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. அப்படிதானே? எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. அந்த பாடல் நானே மகனே. சரி, அந்த பாடலை பாருக்கு தந்துவிட்டு செல்கின்றார் அலி. நீங்கள் மீண்டும் வரலாம் மானே. அலி வர வேண்டும். பவுனம்மா கூறுங்கள். பவுனம்மா கூறுங்கள்.
4: ஐயா, எங்கே நிம்மதி அப்படிங்கிற பாட்டுக்கு பதில் பாட்டுங்களா? எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. அந்த பாட்டு,
1: அந்த பாடலை இப்பொழுது யார் பாடியது? ஃபாரூக் பாடியிருந்தார் அம்மா. நீங்கள் இன்னொரு பாடல் தாருங்கள். எங்கே என்ற பல பாடல் இருக்குன்றதா? பாடல் தாருங்கள்.
4: சரி,
1: எங்கே?
4: எங்கே, எங்கே நான் வாழ்ந்தாலும் என்னுயிரே பாடலிலே.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் பவுனம்மா. உடனே எடுத்து விட்டார்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு, சிறப்பு. அடுத்த பாடலை யார் கொண்டு வந்தது? ராபிக், நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. கொண்டு வாருங்கள் ராபிக்.
2: எங்கே பாட்டியா? இங்கே இங்கே சொல்லும் எண்ணங்கள்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கெங்கே செல்லும் எண்ணங்கள், எங்கெங்கே செல்லும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கெங்கே செல்லும். சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. சிறப்பாக விளையாடிக்கொண்டிருக்கின்றீர்கள். அனைவரும் போட்டியாக. எங்கே தேவா? வாருங்கள் தேவா. தேவா ஓடி
2: என்னை பாருங்கள்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேவனே என்னை பாருங்கள். தேவன் வந்தாங்க என்னன்னு தேவன் வந்து விட்டார் உடனே. நல்லது, சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. வாருங்கள். எங்க ஞானசேகரன் வந்து விட்டு செல்வீங்க? வாருங்கள் ஞானசேகரன்.
2: இங்கே நிம்மதி பாட்டுக்கு பாடுப்பா. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு அந்த பாட்டுப்பா.
1: ஓ, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு அந்த பாடல். வாழ்த்துக்கள்.
2: ஆமாப்பா, நன்றி
1: நன்றி. மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள், மீண்டும் பவுனம்மாள் வருகின்றார். பவுனம்மா ஓடி வாருங்கள், பவுனம்மா வாருங்கள், பவுனம்மாள் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. பவுனம்மாள்
4: ஐயா, எங்கே நீயோ நானும் அங்கே, அந்த பாட்டு பதில் பாட்டு
1: கொண்டு வாருங்கள். விரைவில் விரைவில் வர வேண்டுமா? கொண்டு வாருங்கள்.
4: நீயோ நானோ யார் நிலவே இன்று நிம்மதி இழந்தது யார் நிலவே. அந்த பாட்டு
1: நான் நிம்மதி இழக்கவில்லை. எங்க நீயோ நானும் யாருன்னு தெரியல. கேட்டோம். எங்க பாருங்க, வந்து விட்டார் ஓடி வர பாரு. மலர் கொடுத்தேன். ஓகே, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? ஞானசேகரன் வந்திருக்கிறார். ஞானசேகரன் பாருங்கள், சந்திரபாபு சொல்லிவிட்டு சொன்னதை நாங்கள் கேட்கணும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சந்தன்ராஜ் ஓடி வாருங்க, ஓடி வாருங்க.
2: சந்தன் போயிடும் காலம்.
1: வாழ வைக்கும். வாழ்த்துக்கள், போய்விடும் காலம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? ராகி கொண்டு
2: வந்திருக்கேன்.
1: நீங்கள் சிரிப்பு வருது சித்தப்பாண்ட மாற்றி விட்டீர்களா? அவருக்கு சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வந்து உங்களுக்கு சிரிப்பு வருது. சித்தப்பாண்டு வந்து
2: விட்டீர்கள்.
1: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். அடுத்த பாடலை பவுனம்மாள் தான் கொண்டு வர இருக்கின்றார். பவுனம்மாளோடு பேசுவோம். பவுனம்மாள் வாருங்கள், பவுனம்மாள் வாருங்கள். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் வந்து விட்டதம்மா. அதுக்கு என்ன பதில் தர போறீர்கள்?
4: சரிங்க. அங்கே மாலை மயக்கம் யாருக்கா?
1: அதுதானே பவுனம்மாள் பாட்டுக்கு பஞ்சம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் பவுனம்மாள், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த வரை கேட்போம், அடுத்த வரை பார்ப்போம். கொண்டு வாருங்கள், அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். யாரு? வணக்கம், வணக்கம் கணபதி அவர்களே. சகோதரர் நலமா இருக்கின்றீர்களா? என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
2: பந்தாண்டி பந்தாண்டி ராஜா, அப்ப பந்த பின்பு குரு ரோஜா, அந்த பாட்டு.
1: வாழ்த்துக்கள். வந்தாண்டி வந்தாண்டி ராஜா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: ஆமா, தேவன் தேவன் மந்தாண்டிக்கு எதிர்பார்த்து.
1: எதிர இல்ல, பதில், பதில் பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த ஞானதேவன் வந்து விட்டார்.
2: சிரித்து
1: வாழ வேண்டும் கிச்சுமங்கி கிச்சுமங்கி சக்கப்பாப்பா. நல்ல பாடல் கேட்டு விட்டீர்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்ற பவுனம்மாள் கொண்டு வருகிறாள். பவுனம்மா கொண்டு வாருங்கள், பவுனம்மா கொண்டு வாருங்கள்.
4: அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அந்த பாட்டு பதில்
1: பாட்டுவாருங்க.
4: சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது.
1: அந்த பாட்டு விட்டது அம்மா. வேறொரு பாடலை கொண்டு வாருங்கள்.
4: சரிக்கு நான் வேற பாட்டு எடுத்து வரேங்க.
1: ஐயோ, விட்டு விட்டு சந்தர்ப்பத்தையும் ஓடி வாருங்க. மீண்டும் பாருங்க, பாடல் இருக்கு. அக்ஷயா குட்டி ஓடியாருங்களா? அக்ஷயா ஓடியாருங்களம்மா.
0: ஐயா, சிரிப்பு சிரிப்பு வரல, சிரிப்பு வரலன்னு சொல்லி பாடினாங்கல்ல ஐயா,
1: அதுக்கு என்ன பாடல்?
0: நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன், வருது வருது நீ விலகு விலகு என் கை வெளியே வருது அந்த பாட்டை.
1: சரி சரி சரி சரி சரி, நல்லது நல்லது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இணைந்து சிறப்பித்துக்
0: கொண்டிருக்கீங்கள்
1: பாடலுக்கு. வாழ்த்துக்கள். இங்கே ஃபாரூக் அவர்கள் வாருங்க. ஃபாரூக் ஓடி வாருங்கள்,
2: வாருங்கள்.
1: இந்த நேரம் அப்ப எங்கள்ட்ட வந்து ரோஜா முத்தம் கேட்க நீங்களே வந்தீங்கள். கொடுங்கள் கொடுங்கள், முத்தத்தை திருப்பி கொடுங்க. கனவுதான், கனவுதான் எல்லாருக்குமா. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலையா? ராபிக் நீங்கள் கொண்டு வருகின்றீர்கள். ராபிக் ஓடி வாருங்கள்.
6: நானையா
1: கலக்கமும் குழப்பமா தான் இருக்கு, எல்லாரும் வாழ்த்துக்கள். மயக்கமா கலக்கமா என்ற பாடல் வாழ்த்துக்கள் ரவிக்கு. உங்களுக்கு அந்த இதை பிடித்து விட்டீர்கள். கட்டித்தனம் கட்டித்தனம் எங்க பவனம்மா கொண்டாருங்களம்மா. பவனம்மாள் என்ன பாடலம்மா?
7: சிரித்து வாழ வேண்டும். அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுங்க. வாழ வேண்டும் மனம் வளர வேண்டும், சுகம் வாசல் தேடி வர வேண்டும். அந்த பாட்டு
1: சிறப்பு சிறப்பு. அடுத்து கணபதி அவர்கள் வந்து விட்டார்கள். கொண்டு பாருங்கள் கணபதி அவர்களே. கணபதி அவர்களே கொண்டு பாருங்கள்.
8: அந்த சிரிப்பு வருது, சிரிப்பு வருதுல வந்து இந்த வருது இருக்குல்ல, வருது பாட்டுல வருது வருது. நீ விளக்கு விளக்கு வெங்கையே வருது. நன்றி,
1: வாழ்த்துக்கள் வருது, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்காரு ஃபாரூக். ஃபாரூக் கொண்டு ஓடியாருங்க.
9: யாருக்காக இந்த மாளிகை, வசந்த மாளிகை, யாருக்காக அந்த பாட்டு?
1: உங்களுக்காக, உங்களுக்காக. அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றார்? ஞானசேகரன் வந்து விட்டார். நின்ற நேரத்துக்கு பின் ஞானசேகரன் பாருங்கள்.
2: சிரிப்பு வருது பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. சிரிப்பு இதனை சீர்தூக்கி பார்ப்பதே அதன் சிறப்பு.
1: பார்ப்பதே எங்க சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க கணபதி அவர்களே வாருங்கள். சகோதரா என்ன பாடல் கணபதி? கணபதி அவர்களே வாருங்கள், கொண்டு வாருங்கள். என்ன பாடல் கணபதி அவர்களே? கணபதி ஐயா, கணபதி அவர்களே உங்கள் பாடல். நீங்கள் அலையில இருக்கின்றீர்கள், துண்டிக்கப்படுகின்றதே இல்லையே. சரி, பவனம்மாவுடன் சொல்லுங்கள் பாருங்கள். பவனம்மாள் பவனம்மா கொண்டு வாருங்கள்.
7: மயக்கமா கலக்கமா அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுங்கய்யா.
1: கொண்டு வாருங்க.
7: மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி. அந்த பாட்டுங்கய்யா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கணபதி அவர்கள் மீண்டும் வருகின்றார்கள். வணக்கம் கணபதி அவர்களே, என்ன பாடல்? கணபதி அவர்களே உங்களோட இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. என்ன என்ன பாடல் ஐயா? கணபதி அவர்களே நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். நாய் தான் குறைக்கின்றது, அதான் சத்தம் வருகின்றது. கணபதியின் சத்தத்தை காணவில்லை. கணபதி அவர்களே என்ன பாடல்? கணபதி அவர்களே என்ன பாடல் ஐயா? கணபதி
8: ரோஜா ஒன்று முத்தம், அத முத்தத்தில் ஒரு பாட்டு இருக்கு. முத்தமோ மோகமோ தப்பி வந்து மேகமோ. நன்றி.
1: அப்படி ஒன்றுவே இல்லையா இந்த நேரத்தில். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். பாரு கோடி காரங்க மீண்டும் பாரு.
9: உங்களுக்கு பார்ப்பேன் திருப்பி பார்த்தேன்.
1: வாழ்த்துக்கள். சீர் கொண்டு வா அந்த பாடலுக்கு கொண்டு வந்திருக்கின்றீர்கள். கட்டிக்காரன் கட்டிக்காரன் பாரு. நீங்கள் அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கார் எங்களுடைய பவனம்மாள் அவர்கள். வாருங்கள் பவனம்மா. பவனம்மா
7: சிரிப்பு பார்ப்பதே அப்படின்ற பாட்டுக்கு பதில்
1: பாட்டுங்க. கொண்டு வாருங்க.
7: சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் நொந்தால் அழுகை வரும். அந்த பாட்டுங்க.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிந்தித்தால் சிரிப்பு வரும், வாழ்த்துக்கள். அந்த பாடலுக்கு தந்த ஆனந்த் என்ற பாட்டு. வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கார் எங்களுடைய சரிதா அவர்கள்.
10: யாருக்காக பாடலாம்?
1: யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை? அது சரிதா தான், யார் சரிதா தான், யார் இந்த தேவதை? நல்லது நல்லதுமா. கொண்டு வாருங்கள். அடுத்த பாடல யார் கொண்டு வந்திருக்கின்றார்? ஞானசேகரன் கொண்டு வந்திருக்கார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன். கொண்டு வாருங்கள்.
2: மயக்கமா கலக்கமா பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா.
1: கொண்டு வாருங்க.
2: மயக்கம் மாலை பொழுதே போ போ அந்த பாட்டுப்பா.
1: மயக்க மாலை பொழுதே நீ போ போவா. சரி, பார்ப்போம். மயக்க மாலை பொழுதே நீ போ போ. நல்ல பாடல். மயக்க மாலை பொழுதே நீ போ போ. ஓகே, அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்றார்? எங்கே யார் அது வந்தது? காற்று செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார்.
11: வணக்கம் வணக்கம்பா. வணக்கம்பா. சிரி சிரிப்பு பாடல் அடிச்சு அதுக்கு
2: சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது. அந்த பாடல் தான்.
1: சிரிக்க தெரிந்தால் போதும் நல்ல பாடல், நல்ல பாடல் கொண்டு வந்தது.
2: இணையம் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது, இணையம் சரியா வேலை செய்ய.
1: எல்லோருக்கும் அப்படித்தான் இருக்க, கவனித்து பாருங்கள். முகமது அலி கொண்டு வந்திருக்க, கொண்டு வாருங்க அலி. என்ன பாடல் அலி?
6: முத்தமா மோகமான பாடல் பாடுனாங்க, அதுக்கு பதில் பாட்டியா? முத்தம் போகாது சொட்டம் போடாது, அந்த பாடல் ஐயா?
1: ஐயா முத்தம் போகாதான்னா நீங்க கேப்ப கலைக்கு விரும்பினீங்க, போக வேண்டிய. வாழ்த்துக்கள் பாருங்கள் சரிதா, பண்ணி பாருங்களம்மா.
11: அப்பா மயக்கம்மா, மயக்கம்மா, ஐயோ மாறி வந்துருச்சு.
1: அது என்ன பாடல்?
11: மயக்கம் என்ன, என்ன
1: வசந்த மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, உங்களுக்கு தான் அந்த மாளிகை, வசந்த மாளிகை. மகளே வாழ்த்துக்கள் மகளே. வணக்கம் கணபதி அவர்களே, கணபதி அவர்கள் வாருங்கள்.
12: கோடம்பாடிய பாட்டு சீட்டி சிரிப்பு வரும் மனம் வந்தால் அழுகை வரும். அதுல வந்து மனத்துல வைப்பாரு, மனம் மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு.
1: வாழ்த்துக்கள், ஓடி வாருங்கள், மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். கணபதி அவர்களே நல்ல பாடலை தந்தீர்கள், பழைய ஞாபக பாடல்கள். எங்க தேவா ஓடி வாருங்கள். என்ன பாடல்
2: ஐயா? ஐயா பௌர்ணமா பண்ணதுக்கு திருப்போது ஜிற்போது நாங்களையா என்ன சிஸ்டம் பண்ணது? சரி சரின்னு அந்த பாட்டையா?
1: அதைத்தான் தந்தார் ஞானதேவரன்.
2: சிரி சிரின்னு என்ன சீசனம் பண்ணதியா?
1: அந்த பாடல் பாருங்க.
2: சிரி சிரி சங்கீத சிரிப்பு அந்த சிரிப்பு
1: பாடல் ஐயா, சிரி சிரி என்று வந்த பாடல நீங்க அப்படி தாருங்களா? சரி சிரி சிரி சிரி சிரி இல்லையா? சிரிப்பு அவர் பாடுறது சிரிப்பு. சிரிப்பு வந்து சிந்தித்து பார்க்க தெரிந்த மனிதருக்கு மட்டும் வந்த
2: பேசி
1: பிடிச்சு குட்டிகள் போட்டு. நன்றி நன்றி நன்றி இணைந்தது, நன்றி. ஃபாரூக் அவர்கள் ஓடி வாருங்கள். ஃபாரூக் அடுத்த பாட நகைச்சுவைக்காக குறை கொண்டிருக்கின்ற நீங்கள் நகைச்சுவையோடு பேசிக் கொண்டிருக்க வேண்டும், களைப்படைய கூடாது. வந்து விட்டார் செல்வகுமார், மீண்டும் செல்வா ஓடி வாருங்கள்.
2: மாலை அப்படின்னு ஒரு வரி வந்துச்சு, அதுக்கு வந்து மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, அந்த பாடல் தான். நன்றி
1: பொழுதின், சாரி மாலை பொழுதின் மயக்கத்திலே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, பாக்கியலட்சுமி திரைப்படம் மாலை பொழுதின் மயக்கத்திலே. நல்லது நல்லது நல்லது, கொண்டு வாருங்கள். நீங்கள் இப்பொழுதுதானே வந்தீர்கள், இனிமேல் தான் போக போகுது. பவனமா கொண்டு வாருங்கள்.
11: ஐயா சீர் கொண்டு வா வெண்மேகமே, அந்த பாட்டு பதில் பாட்டுங்களா? வெண்மேகமே கேளுடி என் கதையை, அந்த பாட்டுங்களா?
1: என்ன நிறைவேறுது அந்த படம் அம்மா?
11: ஆயிரம் ஜென்மங்கள்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். சிறப்பு தெரிய வேண்டும் என்றால் கடமதி அவர்களே பாருங்கள்.
12: கணபதி முத்தம் போடாது சத்தம் தீராது, சத்தத்தில் ஒரு பாட்டு, சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன்.
1: சத்தம் இல்லாத தனிமை எடுத்து வந்திருக்க, நல்ல சொல்லி எடுத்து வந்திருக்கீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் கொண்டு வந்தது? ராபிக் அவர்கள் கொண்டு வருகின்ற. ராபி கொண்டு வருங்க.
13: உடனே வருது பாட்டு, அந்த பாட்டு வருது வருது இளங்காற்று என் வசந்தத்தில் ஒரு பாட்டு, அந்த பாட்டையா?
1: வாழ்த்துக்கள் வருது வருது கருப்பாங்க, வாழ்த்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வருவேன். ராபிக் நல்ல பாடல்களை கொண்டு வருகின்றேன். தேவா கொண்டு வாருங்கள். என்ன பாடல் தேவா?
2: பாட்டு மயக்கம் என்ன இந்த கலக்க, அந்த பாடல்
1: அந்த பாடலே சரிதா கொண்டு வந்து விட்டாரு. வேற பாடல், வேற பாடல்
2: பண்ண வந்து விடுது.
1: வேற பாடல கொண்டு வாருங்கள், அந்த பாடல் அவர் தந்து விட்டார். சரி மீண்டும் பாருங்கள். பவுனம்மாள் ஓடி வாருங்கள், விரைவாக செல்பவர்களை நாங்கள் தடை போடக்கூடாது. பவுனம்மாள் கொண்டு வாருங்கள்.
11: ஐயா சீர் கொண்டு வா, அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு.
1: இன்னொரு பாடலா கொண்டு வாருங்கள்.
11: கொண்டு வந்தால் அதை கொண்டு வாவா பால் குடிக்கின்ற நேரம் அல்லவா. அந்த பாட்டுங்க
1: நல்ல பாடு, ஏல் ராகவன் பாடின பாடா இருக்கு. கொண்டு வந்தால் கொண்டு வா, நல்ல
11: பாடு.
1: அடுத்த பாடல ஞானசேகரன், ஞானசேகரன்
2: சீர் கொண்டு வா மேகன்பா. அந்த பாட்டுக்குப்பா மேகம் கருக்குது மழை வர பாக்குது. அந்த பாட்டுப்பா
1: அப்ப குடியே படிக்கிறது மழை வர பார்த்தால். கணபதி அவர்கள் வந்து விட்டார்கள். கணபதி கொண்டு வாருங்கள். வணக்கம், வணக்கம் கணபதி அவர்களே. வணக்கம் கணபதி ஐயா.
14: ரஜிஷ் பாண பாட்டுல வருது, வருது இளங்காற்று. இளங்காற்று பாட்டுக்குரியா, இளங்காற்று வீசுது போல பேசுது வளையாத ஊஞ்சலில்.
1: நல்லது நல்லது, முத்தலா தான் இருக்குதான் இளம் காத்து பேசுகிறது. வாழ்த்துக்கள். வணக்கம் பவுனம்மாள் வாருங்கள்.
11: சீர் கொண்டு போவேன் மேகமே அப்படிங்க பாட்டு பதில் பாட்டு
1: மீண்டும் வாருங்கள்.
11: மேகமே தூதாகவா அழகின். அந்த பாட்டுக்கு
1: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சிறப்பு. எங்கே அலி கொண்டு வாருங்கள். என்ன பாடலை கொண்டீர்கள் அலி?
2: ரஜினி பாடல் பண்ணறது பாட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் பாட்டு போடுறியா?
1: என்ன பாடல்?
2: ரசிகர் பாடல் ஒன்று பண்ணல, பாட்டுன்னு சொல்லிட்டு கட்டுவது பண்ணாது.
1: எந்த பாடல்?
2: அதுக்கு அதுக்கு அது ஹெட்டிங் தான் மறந்துட்டு.
1: நீங்களோட ஒன்று பாடல் என்ன?
2: பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா பாடல தேடி. அந்த பாட்டு.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அலி. மீண்டும் பாருங்கள். இணைக்கப்பட்ட கணபதி அவர்களே பாருங்கள். கணபதி அவர்களே குருங்கள்.
14: ஹலோ.
1: என்ன பாடல்?
14: கொண்டு வந்தால் பால் கொண்டு வா கொண்டு வா. ஏழரவன் பாட்டு பொண்ணு பவுனம் பாட்டுக்கு ஒரு பாட்டு, அந்த பால் ஒரு பாட்டு
1: இல்லையா?
14: மன சுவை சுவை அறிந்தேன். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. அறிந்துதான் பாடுகிறீர்கள் சுவையோடு. வாழ்த்துக்கள். எங்கே ஃபாரூக் ஓடுவாருங்கள்.
9: பவுனம்மா பாடின பாட்டுக்கு என் பாவலை சொன்னது. அந்த பாட்டு.
1: ஓ, கேளடி கண்மணி நல்ல பாடல். அந்த பாடல் என்று சரி. நல்லது நல்லது நல்லது. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? பவுனம்மாள் தான் கொண்டு வருகின்றார். பவுனம்மாள் வாருங்கள்.
11: மயக்கத்திலே அந்த பாட்டு பதில் பாட்டுங்களா? மாலை இள மனதில் ஆசை தன்னை தூவியது அதிகாலை. அந்த
1: நல்லது நல்லது. அந்த பாடலை எடுத்தார். அடுத்த பாடலை கொண்டு வருகிறார் ஞானசேகரன். கொண்டு வாருங்கள்
2: ஞானசேகரன். அந்த பாட்டு பதில் பாட்டுப்பா. மேகமே மேகமே பால் நீளா மேகமே. அந்த பாட்டுப்பா. பாடலை
1: மேகமே மேகமே பால். நல்ல பாடு நல்ல
2: பாடு.
1: நல்லது. சரி, அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். ராபிக் தான் கொண்டு வருகின்றார். வாழ்த்துக்கள் ராபிக்.
2: அன்பு
1: மேகமே இங்கு ஓடிவா. நல்ல ஒரு பாடல். அன்பு வேண்டுதான் ஆரம்பிக்க, அன்பு வேண்டுதான் ஆரம்பிக்க வேண்டும். ஆனா அன்பிலே அங்க பல இருக்கின்ற பொருட்கள் பதங்கள் இருக்கின்றது, அதனால்
2: எடுக்கப்படுகின்றது.
1: இல்ல, அன்பு என்ற மதம் வந்து ஒரு பாடல்கள் வந்து தொடங்கி இருக்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே பவுனம்மாள் ஓடி வாருங்கள். பவுனம்மாள் கொண்டு வாருங்கள்.
11: ஐயா மாலை பொழுதின் மயக்கத்திலே அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. மயக்கத்தை தந்தவன் யாரடி மணமாகம் பேரன்ன கூறடி. அந்த பாட்டுங்க.
1: நானுக்கும் கிருபாமூர்த்தி ஐயாவா இருக்கலாம். அவர் தெரிஞ்சு விட்டார் என்ன. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல யார் கொண்டு? கணபதி அவர்கள் வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார். கணபதி அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார், வேகமாக வருகின்றார். வாழ்த்துக்கள் கணபதி அவர்களே. என்ன பாடல் கொண்டு வந்த கணபதி அவர்களே? என்ன பாடல்?
14: அவ்வளவு பச்சை கொஞ்சம் சோபா சந்திரசேகர் பாடிய முதல் படத்துல பாடின முதல் விஜயோட முதல் படத்துல விஜயோட அம்மா முதல் பாட்டு அந்த காலத்துல 23ல மாலை இளம் வயதில் ஆசைதனை சூடியது. அந்த பாட்டுல மாலையில ஒரு பாட்டுல மாலை என்னை பாட்டுது மனநாளை மனம் தேடுது.
1: இது இந்த பாடலை சொல்றது இவ்வளவு பில்டப் பண்ணிருக்கீங்கள ஐயா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள் கணபதி அவர்களே. அடுத்த பாடல் ஞானசேகரன் கொண்டு வந்திருக்கார். ஞானசேகரம் கொண்டு பாருங்க.
2: பால் வண்ணம் பருவம் கண்டு அந்த பாட்டு பா.
1: வாழ்த்துக்கள் பால் வண்ணம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வருது? அலி, நீங்க தான் கொண்டு வருவீங்க. அலி அலி கொண்டு பாருங்கள். அலி முகமது
2: மேகல் மேலும் மேகல் மேலும் பாட்டு பாடினாங்கல்ல,
1: என்ன பாடல
2: அந்த பாட்டுக்கு? அதுக்கு ஒரு பாடல் நான் பாடுறேன். மேகமாய் வந்து போகிறேன் மின்னலாய் உன்னை தேடினேன் அந்த பாடல் ஐயா.
1: மின்னலா தேடினா டக்குன்னு மறைஞ்சுவோம் ஐயா. வடிவா வந்து மின்னல தேட முடியாது. வாழ்த்துக்கிழங்கள் பவுனம்மா
2: தேட முடியாது, பார்க்க முடியாது.
1: பவுனம்மா ஒரு காரணம், நீங்க இணைப்பு துண்டுங்கள். பவுனம்மா கொண்டு வாருங்கள். வாருங்கள் பவுனம்மா.
15: ஐயா மாலை பொழுதின் மயக்கத்தில் அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுங்க.
1: கொண்டு வாருங்கள்.
15: மாலையிட்ட கணவன் நாளை வருவா இந்த முத்து வண்ண சித்திரத்தின் முகம் பார்க்க. அந்த
1: வாழ்த்துக்கள் சிறப்பு, பழைய பாடல்களை தூண்டி கொண்டு வந்து தருகின்றீர்கள் நீங்கள் ஞாபகத்துக்கு. வாழ்த்துக்கள். எங்கே சரிதா வந்து விட்ட மகளை, சரிதா ஓடி வாருங்கள். சரிதா என்ன நடந்தது? சரிதாவுக்கு சரிதாவுடைய அழைப்புக்கு என்ன நடந்தது? சரிதா எங்கே? சரிதா ஓகே. ஃபாரூக் வந்து விட்டார். வணக்கம் ஃபாரூக். சாரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மாலையும் மஞ்சளும் தோழி, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலே யார்? ஓகே சரிதா வாருங்களா, சரிதா கொண்டு வாருங்க. மாலை
15: துடிக்க
1: அடுத்த பாடலை யார் கொண்டு வர போறீர்கள்? அடுத்த பாடலை கொண்டு வருவது யார்? யார் எவரோ, யார் அந்த தேவதை, யார் அந்த தேவதை என்றது போல அடுத்த பாடலை கொண்டு வருவது யாராக இருக்கலாம்? அது வேறு யாராக இல்லை, ஞானசேகரன் தான் வந்திருக்கேன். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
2: வணக்கம்ப்பா. கணபதியா பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு அந்த பாட்டுப்பா.
1: நல்ல பாடல். மனம் படைத்தேன்
2: உன்னை நினைப்பதற்கு.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி கணபதி அவர்களே. வர வேண்டும் கணபதி. கணபதி ஐயா பாருங்கள். பார்ப்போம் அடுத்த பாடலை. பார்ப்போம் ஃபாரூக் கொண்டு வருகின்றார் அடுத்த பாடலை. வாருங்கள் ஃபாரூக். ஃபாரூக் வாங்க மகனே. ஃபாரூக் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாரு. ஞாபகம் நிகழ்வு சிறப்பு. ஞானசேகரம் ஓடி பாருங்கள். ஞானசேகரம்
2: நாளை இந்த வேலை பார்த்து ஓடி வாங்கலாம் அப்படின்னு பாட்டு வந்த பாட்டு.
1: அந்த பாட்டு நாளை
2: இந்த வேலை பார்த்து
1: வாழ்த்துக்கள்.
2: ஆமாப்பா நன்றியப்பா.
1: வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்றார்? முகமது ராபிக் அவர்கள் கொண்டு வருகின்றார். ராபிக் ஐயா
2: தென்றலுக்கு தாய்வீடு புதிய அல்லவா அந்த பாடலையா?
1: தென்றலுக்கு தாய்வீடு புதிய அல்லவா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேடி கொண்டு வருகின்றார் அவரும். தென்றலுக்கு தாய்வீடு தென்றலுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார் என்று பார்ப்போம். அடுத்த பாடல் செல்வகுமார் வந்திருக்கார். வாருங்கள் செல்வகுமார்.
16: வணக்கம் பா. அப்பா வணக்கம். ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அந்த பாடல் தான்.
1: அப்படித்தான் கடந்த வாரம் ஓடி ஓடி உழைக்கணும். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்ற கணபதி அவர்கள். கணபதி அவர்களே கொண்டு வாருங்கள்.
14: மரம் பட்டே முடிவு இருப்பதற்கு ஒரு பாடரு, அது வந்து உன்னை பாட்டுக்குது பழைய படம் 73 வந்த படம் பட்டிக்காட்டு ராஜா. உன்னை நான் பார்த்தது வெண்ணிலாகையில். நன்றி,
1: வாழ்த்துக்கள். உன்னை நான் பார்த்தது வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் சந்தனராஜ். வந்து விட்டார், வாருங்கள் சந்தன்ராஜ். வணக்கம் சந்தன்ராஜ்.
17: வணக்கம். புதிய பாடல் பாடியா?
1: ஓ, பருவமே புதிய பாடல் ஒன்று பாடு. நல்லது நல்லது,
17: மீண்டும்
1: வாருங்கள் சந்தன்ராஜ். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீண்ட ஓய்வின் பின் சந்தன்ராஜ் வந்திருக்கின்றார் இப்பொழுதுதான். எங்கே அவருடைய பாடல்? ஓகே, அடுத்த பாடலை கொண்டு வருவது யாராயிருக்கும்? பவுனம்மாள் கொண்டு வந்து. எங்கே பவுனம்மாள் பாடுங்கள். பவுனம்மாள் எங்கே?
18: மாலையும் மஞ்சளும் சூடி, அந்த பாட்டு பதில் பாடுறியா? மஞ்சளும் தந்தாள் மலர்கள் தந்தாள் மங்கள மங்கை மீனாட்சி, அந்த பாட்டுங்கய்யா?
1: மஞ்சளும் தந்தால் மலர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும். யார் கொண்டு வந்தது? கணபதி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். கணபதி வாருங்கள். கணபதி அவர்களே, அடுத்தது என்ன பாடல் ஐயா உங்கள் பாடல்? கணபதி அவர்களே, இணையுங்கள். உங்கள் நீங்கள் எல்லாரையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கின்றீர்கள் ஐயா. உங்களுடைய இணைப்பு எனக்கு உங்களுடைய ஒலி வரவில்லை. நீங்கள் அழைப்பிலே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய அழைப்பு நிற்பதால் அடுத்தவர்கள் எல்லோரும் வந்து தடங்கி போய் நிற்கிறார்கள் வர முடியாமல். என்ன நடந்தது? பேசுங்கள், அதை துண்டித்துக் கொள்ளுங்கள். பேசுங்கள், அதை துண்டித்துக் கொள்ளுங்கள் ஐயா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். யார் ஒருவரும் பெற முடியாமல். பவனம்மாள் தான் வந்திருக்கின்ற. வாருங்க பவனம்மாள்.
18: பாலையும் மஞ்சளும் சூடி, அந்த பாட்டு பதில் பாட்டு. சூடி கொடுத்தவள் நான் தோழி, சூட்டி கொண்டவளே நீ வாழி, அந்த பாட்டுங்க?
1: அந்த பாட்டு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவது சரிதா கொண்டு வருகிறார். வாருங்கள் சரிதா. சரிதா, சரிதாவுடைய இணைப்பு இடைப்பட்டு தடைக்கப்பட்டு நிற்கிறதே சரிதா. என்ன செய்யறது? நான் என்ன செய்யலாம் சரிதா? சரிதா, உங்களுடைய பாடல் தடையிலே நிற்கின்றது. இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய யாரோ ஒருவர் அழைப்பை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், மற்றவர்கள் வர முடியாமல் இருக்கின்றது. யாரென்று தெரியவில்லை. எல்லோருடைய அழைப்பும் துண்டித்துக் கொண்டிருக்கின்றது. வணக்கம் வணக்கம் வணக்கம் கணபதி அவர்களே. வணக்கம் கணபதி அவர்களே. வணக்கம் கணபதி அவர்களே. உங்களுடைய உங்களுடைய தொலைபேசி தாமதமாக வருகிறது. கூறுங்கள், என்ன பாடல்?
14: மயக்கத்தில் வந்தவள் யாரடி என்ற பூனவன் பாட்டுக்கு ஒரு பாட்டு இருக்கு. யாரடி வந்தால் என்னடி சொன்னால் ஏனடி இந்த உல்லாசம். எல்லாரும் சரியம்மா பண்ணது
1: எங்களுக்கு தெரியாது ஐயா. யார் வந்தது என்ன சொன்னு உங்களுக்கு தான் தெரியும். சரியா கணபதி அவர்களே? நல்லது. பவனமா கொண்டு வாருங்க. நீங்கள்
18: ஐயா வண்ண மாலையும் மஞ்சள் சூடி, அந்த பாட்டு பதில் பாட்டுங்கய்யா.
1: வண்ணமா கொண்டு வாருங்க.
18: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள், அந்த பாட்டுங்கய்யா.
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி பாவை விளக்கிலே அற்புதமான பாடல் தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் யார்? சரிதா மீண்டும் வருகின்றார். சரிதா
18: வருகின்றார். மஞ்சளும் குங்குமமும் இன்றுதான் நல்ல நாள்.
1: வாழ்த்துக்கள். நல்ல பாடல். மஞ்சளும் குங்குமமும் இன்றுதான். வாழ்த்துக்கள் மகளே.
18: வாழ்த்துக்கள்.
1: மீண்டும் பாருங்கள். ஓடி வருவன் கெட்டுக்காரி கெட்டுக்காரி. எங்கே செல்வகுமார் கொண்டு வாருங்கள்.
19: அப்பா வணக்கம். வணக்கம்பா. உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேலையில் கணபதி ஐயா சொன்னாரு. அந்த பாடல் பதில் பாடல் வந்து உன்னை கண்ட பின்பு நானாகவில்லை, அந்த பாடல்.
1: ஏன் ஐயா அவரை கண்டபோல நீங்கள் நீங்களா இல்லாம போனி? சச்சா சச்சா. ஓகே ஓகே சிரிப்பு. வாழ்த்துக்கள் மகனே. அடுத்த பாடலை கொண்டு வருது மீண்டும் கணபதி. கணபதி கொண்டு வாருங்கள். கணபதி அவர்களே கொண்டு வாருங்கள். கணபதி அவர்கள் நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். கொண்டு வர வேண்டும் பாடலை.
14: மஞ்சளும் தந்தால் மலர்கள் தந்தால் பவுனம்மாள் பாட்டுக்கு பாட்டு. அப்புறம் மலர் மலர்கள் நான் இந்த நப்பணியாரை, அந்த பாட்டு. நன்றி.
1: வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஞானசேகரன் கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
20: மலர்களிலே பல நிறம் கண்டேன் மாணவன் மார்பில், அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு
1: அப்படியே ஐயா.
20: மலர் வழியிலே பல நிறம் கண்டேன். அந்த பாட்டு
1: பெருமை பாடல் நல்லது. மலர் வழியிலே பல நிறம் கண்டேன், நல்லது நல்லது நல்லது நல்லது. அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்றார்? பவுனம்மா கொண்டு வருகிற. வாங்க பவுனம்மா, பவுனம்மா ஒரு வாருங்கள். பவுனம்மா
18: ஐயா, யார் யாரடி வந்தார், என்னடி சொன்னார், அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுங்கயா. என்னடி பாப்பா சௌக்கியமா, தண்ணீரிலே உள்ள சுகம் என்ன சொல்லடியோ, அந்த பாட்டுங்கயா.
1: இங்கே அதை சொல்லலாமா? வழியாக குளிர், நாங்கள் தண்ணீருக்கு போக முடியாது, தில்லண்ட குளிராக இருந்தது. எங்கே சரிதா குடி வந்து விட்டா? சரிதாமா ஓடிவாங்க. சரிதாமா
5: அப்பா, உன்னை பார்த்த பின்புதான்
1: பாடல் வந்ததம்மா. நீங்கள் வேற கொண்டு தர முடியுமா? உன்னையில அல்லது வேற எது பொருள்? எங்கே வேற ஒரு பாடல்?
5: உன்னிடத்தில் என்னை தந்தே.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேனா? உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். மீண்டும் வாருங்கள். ராபி வந்து விட்டார், எங்களுடைய ராபி கூடி வாருங்க. சிறப்பாக விளையாடி கொண்டு
20: மஞ்சள் பூசும், மஞ்சள் பூசும், மஞ்சள் பூங்கோடி வந்து
1: அட்ரா சாக்க. மஞ்சள் பூசி மஞ்சளாயே போயிட்டீங்க. மஞ்சளை பூசி பூசி மஞ்சளாயே போய் கொண்டு அடுத்த பாடல் கொண்டு வர பாருங்க. பாருங்க அவரும் கூட விடாப்பிடிதான். பாரு கோடி
21: பாருங்க. எந்த பாட்டுப்பா? வாழ்வே
1: மாயம் தேவி, ஸ்ரீ தேவி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் பவுனம்மாள் கொண்டு வாருங்கள். பவுனம்மாள் வாருங்கள்.
18: ஐயா யாரடி வந்தார், என்னடி சொன்னார், அந்த பாட்டு பதில் பாட்டுங்கயா. என்னடி இத்தனை வேகம், இது எதனால் வந்த போகம்.
1: எல்லாம் இந்த போட்டியால்தான் வந்தது, வேற என்ன. 21 நல்லது நல்லது பவுனம்மா. கணபதி அவர்கள் வந்திருந்தார். வணக்கம் கணபதி அவர்களே, நீங்கள் தாமதமாக உங்களுடைய அழைப்பு கிடைக்கின்றது. ஓடி வாருங்கள் கணபதி அவர்கள், ஓடி வாருங்கள் கணபதி அவர்களே.
22: என்னடி பாப்பா சௌக்கியமா என்ற பவுனம்மாள் பாட்டுக்கு அது பதம் இருக்கு. சௌக்கியமா அவர் பாட்டுக்கு இல்லையா? சௌக்கியமா கண்ணே, சௌக்கியமா, சௌக்கியமா கண்ணே. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஞானசேகரம் அவர்கள் வருகின்றார்கள். ஞானசேகரம் கொண்டு வாருங்கள் ஐயா.
20: யாரடி வந்தால் என்னடி அந்த பாட்டு பாட்டுப்பா? யாரடி நீ மூகினி அந்த பாட்டுப்பா?
1: அந்த பாடல் வந்து விட்டது ஐயா. முதல்
20: நீ வருவாய் என நான் இருந்தேன் அந்த பாட்டுப்பா?
1: சார் நீ வருவாய் என நான் நினைக்கிறேன். நீங்களும் யாரடி மோகினி சொந்ததா இருக்க போனோம், நீங்களும் அவரும் தெரியவில்லையா. அடுத்த பாடல்
20: நான் குடுக்கல போனா யாரடி மோகன்
1: அடுத்ததான் வந்திருக்காரு. வணக்கம் வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம் ஜெயமனோரி வந்து விட்டார். அடுத்த மகள் ஜெயமனோரி ஒரு வாருங்கள். என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள் ஜெயமனோரி? ஜெயமனோரி
23: வணக்கம்.
1: வணக்கம் மகளே, என்ன பாடலாடா கொண்டு வந்தீர்கள் இன்றைக்கு அப்பாவுடன் தருவதற்கு?
23: அதுதான் பாடம். நாங்க உன்னை உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையேன் பாடுனாங்க.
1: அதுக்கு என்ன பதில் நீங்கள் கூட போகிறீர்கள்?
23: உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே. அந்த சாங்
1: உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நான். நல்ல பாடம். அவர்கள் தஞ்சம் வந்தால் கைவிட மாட்டார். கவனமா இருங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பாருக்கு வந்து விட்டார். பாரு பாரு
21: அப்பா. புதிய வானம் புதிய பூமி,
1: புதிய வானம் புதிய பூமி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கொண்டு வாருங்கள் மீண்டும் பாடலை கொண்டு வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த உறவிடம் செல்கின்றேன். அன்பு உறவு எங்களுடைய பவுனம்மா வருகின்றார். வாருங்கள் பவுனம்மா.
18: ஐயா சௌக்கியமா கண்ணே, சௌக்கியமா அந்த பாட்டு பதில் பாட்டுங்கயா.
1: அந்த பாட்டு பதில் பாடு. பாடல்
18: கண்ணே கலைமானே, கன்னிமயிலன கண்டே முனை நானே, அந்த பாட்டுங்கயா.
1: கவிஞர் கண்ணதாசன் அவருடைய இறுதி பாடல் அந்த பாடல். கடைசியாக வாழ்த்துக்கள். எங்கே கணபதி அவர்களே வந்து விட்டீர்கள். கொண்டு வாருங்கள் கணபதி அவர்களே. கணபதி அவர்களே
22: போனமை பண்ணாங்க இல்லையா, என்னடி இத்தனை வேகம், இது எதனால வந்த மோகம் இருக்கு இல்லையா, அந்த மோகத்தோட ஒரு பாட்டுக்கு இல்லையா, மோகம் அது 30 நாள் ஆசை அது 60 நாள். நன்றி,
1: அனுபவித்து கூறுவீர்களை வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு வர போகின்றார், யார் கொண்டு வருகிறார், அவர் தான் முகமது ராபிக் அவர்கள். ராபிக் கொண்டு வாருங்கள், விடாமல் பிடிக்கிறீர்கள், ராபிக் ஓடி வாருங்கள், ராபிக் ராபிக் ராபிக் என்ன
0: பாருங்க, கண்ணும் சந்தனக்கிண்ணம் தொட்டுக்கொள்ள ஆசிரியர் துள்ளும்,
1: சந்தன கிண்ணம் தொட்டு விடுவாங்க.
22: ஹலோ,
1: கூறுங்கள் ஐயா.
22: நீ என நான் இருந்தேன்,
1: அந்த பாடல் வந்து விட்டது.
22: அந்த புதிய வானம் புதிய பூமி பாட்டு, புதிய வானம் புதிய பூமி, அந்த பூமிய ஒரு பாட்டுக்கு, பூமியில் மானிட ஜென்மம் அடைந்து ஒரு MKT கேரளா பாட்டு. நன்றி,
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அவர் வந்து இன்டர்நெட்ல பேசுகிறார், அந்த வலைத்தளம் அவருடைய அழைப்பு வரவும் செல்லவும் தாமதம் ஆகின்றது, அதனால தான் பேச்சு தடுமாறிக்கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கின்றது. அவர் அழைத்தால் சற்று சில வினாடிகள் நாங்கள் தாமதிக்க வேண்டும். அவருடைய வலைத்தளம் அழைப்பு தொலைபேசியினுடைய இணைப்பு அப்படியானதா இருக்கின்றது. இங்கே பாருக் ஓடி வாருங்கள், பாருக் கொண்டு
3: வாருங்கள்.
1: மான் குட்டியை பிடிச்சு போட்டிருவா, மான் குட்டியே சின்ன மான் புள்ளி மான் குட்டி, என்னெல்லாம் பாடல் பாருக் தந்தீர்கள். பாருக் இருக்கிற இடத்துல மான் குட்டி இருக்கின்றதா, காண கிடைக்காத நினைக்கின்றேன். ஓடி வாருங்கள், அடுத்த பாடல் ஞானசேகரம் கொண்டு வருகின்றார். வாருங்கள் ஞானசேகரம்.
0: என்ன
1: பாரு, வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேனா, சரி. முதல்வர் தந்தை ஞாபகமா இருக்கின்றது, இருப்பினும் காலம் போய்கொண்டிருக்கின்றது. பவனம்மாள் வாருங்கள், பவனம்மாள் உங்கள் பாடலை கொண்டு வாருங்க.
4: ஐயா உன்னைத்தானே பஞ்சம் என்று நம்பி வந்தேன், அந்த பாட்டு பதில் பாட்டு.

0: இடம் கேட்பே. நல்ல பாடல், நல்ல பாடல். எங்க பவனமா கொண்டு வந்து விட்டார் அடுத்த பாடல், ஓடி பாருங்க.
1: ஐயா உன்னை தாரே பஞ்சம்பு நம்பி வந்தேன் நானே, அந்த பாட்டு பாட்டுங்கயா.
0: பயங்கரமான பாடம்மா, பேர் பாட்டு. அவரு பேர்
1: பாட்டம்மா,
0: அந்த பாடல் பிடிக்கும். கேட்டு போட்டா அன்றைய தூங்க மாட்டான் அவன் அந்த பாடல கேட்டு போட்டு. ஓகே ராபிக் அவர்களே நீங்க கொண்டு பாருங்க. என்ன பாடல ஐயா?
2: கட்டுப்படி
0: கட்டுப்படியா? அவர் மானண்டோட நீங்க கட்டுப்பிடிக்க வந்து விட்டு விட்டு என்ன பண்ணலாம்? கேட்டுக்காரன் கேட்டுக்காரன். எங்க அடுத்த கணபதி அவர்கள் வந்திருக்கு, கணபதி கொண்டு பாருங்க. கணபதி
3: என்று நம்பி வந்தேன் மானி, அந்த பாட்டு பண்ணணும். அது வந்து உண்மையில ஒரு பாட்டு இருக்கு. உண்மை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும்.
0: அந்த பாடல் முதல் கேட்டு விட்டாருங்க, நான் சொல்லிவிட்டேன், சொல்ல மாட்டேன். என்ன பாடல்? வேறு பாடல் தாருங்க ஐயா, வேறு பாடல் தாருங்க. கணபதி அவர்களும் வேறு பாடல் கொண்டு வரணும். பவனம்மாள் நீங்க சந்தன்ராஜ் பாருங்க. எங்கே சந்தன்ராஜ்? தானே தனக்குள் ரசிக்கின்றாளா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தானே தனக்குள் ரசிக்கின்றார் சந்தன்ராஜ் கொண்டு வந்து. தானே தனக்குள் அந்த பாடலை சந்தன்ராஜ் அவர்கள் தந்துவிட்டு போகின்றார். அந்த பாடலுக்கு அடுத்த பாடலை கேட்டு பார்ப்போம். யார் கொண்டு வந்தது? ஜெய மனோகரி கொண்டு வந்தார். ஜெய மனோகரி கொண்டு வந்திருக்கின்றார். ஜெய மனோகரி கொண்டு பாருங்க மகளே. மான்குட்டியை கேட்டுக்கொண்டிருந்தார் குருங்கள். என்ன பாடல் நீங்க கொண்டு வந்தது?
4: மானி மரகதமே திருநாள் இது.
0: அப்பா மானே மரகதமே, நல்ல மரகதம் தான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகளே. அடுத்த பாடல யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? சிறப்பாக இருக்கின்றது போட்டி என்று, பலமாக இருக்கின்றது போட்டி. பவுனம்மாள் ஓடி வாருங்கள்.
1: ஐயா இரண்டு மனம் வேண்டும், அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு.
0: என்ன பாடல்?
1: இரண்டு கண்கள் பேசும் மொழியில் எழுத்துக்கள், அந்த பாட்டு.
0: அப்பா அவ்வளவு எழுத்து இல்லாமலே கண்கள் பேசுது. 200 வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? கணபதி அவர்கள் தான் கொண்டு வருவாங்க. பாருங்க கணபதி அவர்களே.
3: இந்த பாட்டு, இந்த பாட்டு உண்மை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேணும். அது வந்துச்சா?
0: அந்த பாடு வந்து விட்டது. என்ன கேட்க கூடாது, நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்க வேணும். என்ன பாடல்?
3: உண்மை ஒன்று கேட்பேன்.
0: அது வந்து விட்டது ஐயா, உண்மை ஒன்று கேட்பேன். அது வந்த பாடல் முன்பே வந்து விட்டது. சரி அடுத்த பாடல், அடுத்த பாடலே கொண்டு
3: வாருங்கள்.
0: கூறுங்கள், நேரமாகிறது. வாழ்த்துங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் ஞாச்சியார் கோவில் ஞானசேகரன். கூறுங்கள் ஞானசேகரன்.
2: உன்னைத்தானே தஞ்சமன் நம்பி வந்தேன், அந்த பாட்டுக்கு பதில் போட்டுப்பா. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இதய கமலம் திரைப்படத்தில் உன்னை காணாத கண்.
2: நன்றி அப்பா, நன்றி அப்பா.
0: இன்னும் உங்களுக்கு 10 நிமிடங்கள், 11 நிமிடங்கள் இருக்கின்றது முடிவடைவதற்கு. எங்கே கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை பவனம்மாள்.
1: ஐயா மானே மரகதமே நல்ல திருநாள் இது, அந்த பாட்டுக்கு பாதிரி பாட்டுங்கயா.
0: அந்த பாடல்
1: திருநாள் வந்தது
0: பேர் ஓட முடியாமல் தனியனு தவித்ததாம் பாவம். திருநாள் வந்தது நல்ல பாடல், நல்ல பாடல் அம்மா. நீண்ட நாள் கேட்கவில்லை அந்த பாடல். திருநாள் வந்தது, தேர் வந்தது. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். பாரு கொண்டு போயிருந்தார் அடுத்த பாடலை. விடாது அவர் இருந்து இரவு வேலை செய்யறாரா? மோனிகர்த்தமான் பால் வண்ணம் பருவம் கண்டீர்களா? நல்லது, நல்லது, நல்லது. விடாதைங்க, கண்டதை விடாதைங்க. பால் வண்ணம் பருவம் கண்டு அந்த பாடல் ஒரு டவுட்டாக இருக்குது எனக்கு. சரி அடுத்த பாடலை கொண்டு வருவோம். நல்லது, நல்லது பாரு. அடுத்த பாடல் வந்து ஞானசேகரன் கொண்டு வருகின்றார். வாழ்த்துக்கள் ஞானசேகரன். கலைத்து விட்டார் ஞானசேகரன். குரங்கு ஞானது.

0: உன்னை காணாத கண்ணம் கண்ணல அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது அந்த பாட்டுப்பா.
1: அப்பா என்ன பார்த்து சிரிக்குதா ஐயா? நல்லது நல்லது.
0: என்ன
1: பாட்டுமானே அடுத்து கணபதி அவர்களை அழைத்து விடுகிறேன். கணபதி அவர்கள் வாருங்கள் வாருங்கள். கணபதி அவர்களே,
2: உன்னை கண்டு மயங்காத பேர்கள் உண்டோ? எம்கேடி பாகவதர் நன்றி.
1: உன்னை கண்டு மயங்காத மிருகம் உண்டோ?
2: நன்றி.
1: உன்னை நல்ல பாடல் ஐயா. அடுத்த பாடலை கொண்டு வருவது யாராக இருக்கலாம்? ஓடி வர வேண்டும். இந்த இணைப்பு துண்டிக்கும் பொழுது எல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டது. கொண்டு வாருங்கள். அந்த என்ன பாடல் என்று கேட்போம். இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கின்றது போட்டி முடிவதற்கு. பவுனம்மாள் வந்துவிட்டார். கொண்டு வாருங்கள் பவுனம்மாள். என்ன பாடல் பவுனம்மாள்? என்ன பாடல்? என்ன நடந்தது உங்களுக்கு? ஃபாரூக் தட்டி கொண்டு வந்து விட்டாரா? கொண்டு வாருங்கள் ஃபாரூக்.
3: உலகம் உலகம் உலகம்
1: நல்ல நல்ல பாடல். அடுத்த பாடலையும் கணபதி அவர்கள் தான் கொண்டு வருகின்றார். வாருங்கள் கணபதி அவர்களே, கொண்டு வாருங்கள் கணபதி ஐயா. கணபதி ஐயா ஐயா கணபதி ஐயா இருக்கிறீர்கள் காற்றலையில்.
2: ஹலோ. அதாவது திருநாள் வந்தது ஏன் வந்தது பூனமல் பாடிய பாட்டுக்கு அதுல வந்து ஏன் என்ற தலைப்புல ஒரு ஏன் என்ற வார்த்தையில ஒரு பாட்டு
1: இல்லையா?
2: கேள்வி என்று கேட்காத நாட்கள் இல்லை. நன்றி.
1: அப்படியா? நன்றி நன்றி நன்றி நன்றி. சென்று வாருங்கள் சென்று வாருங்கள். ஏன் என்று கேட்காமல் வாழ்வில் இல்லையென்ற வந்து பாடல். ஏ 1000 ஒரு வந்திருப்படுத்த பாடல். ஏன் என்ற கேள்வி என்ற பாடல தந்த முகமது ராபிக்கு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ராபிக் மகனே. என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள் ஐயா? பூமுடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா கொண்டு வந்தீர்கள். பூமுடித்து பட்ட அடுத்த அடுத்த பாடலை சந்தன் ராஜ் கொண்டு வந்த. வாருங்கள் சந்தன் ராஜ்.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். நான் கண்ட சொர்க்கங்கள் என்று கூறுகிறீர்களா?
4: மான் கண்ட சொர்க்கங்கள்.
1: அந்த பாடல் அந்த.
4: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி. மான் கண்ட சொர்க்கங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? கணபதி அவர்கள் தான் கொண்டு வருகிறார். அவர் வந்து தாமதமாய்த்தான் செல்வார். கொண்டு வாருங்கள் கணபதி அவர்களே. வணக்கம். வணக்கம் கணபதி அவர்களே. வணக்கம். இணைப்பில் இருக்கின்றீர்கள். இணைந்து
2: வணக்கம்
1: கூறுங்கள். என்ன பாடல்?
2: வணக்கம்.
1: என்ன பாடல்?
2: அதே மாதிரி திங்கள் வந்தது ஏன் வந்தது அது ஏன் என்ற தலைப்பில் 100 பாட்டு இருக்கு.
1: கொண்டு வாருங்க.
2: ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன்?
1: நீங்கள் கிண்ணத்தை ஏந்திட்டு எங்களை கேட்டா எங்களுக்கு தெரியுமா? ஏன் ஏன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன்? ஓ நல்லது நல்லது. இந்த நேரம் எந்த தான் வேண்டும். வாழ்த்துக்கள். பவுனம்மாளோட வாருங்கள். பவுனம்மாள் வாருங்கள்
5: ஐயா. பால் வண்ண பருவம் கண்டேன். அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுங்களா? பால் தங்கும் பருவம் அதில் நான் தங்கும் இதயம்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் செல்வகுமார். வருகின்றார் செல்வகுமார். வாருங்கள் செல்வகுமார். செல்வகுமார்
0: பதில் பாட்டுப்பா. சொர்க்கம் அதுவிலே சொக்கும் அழகிலே அந்த பாட்டுப்பா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை சந்தன் ராஜ் கொண்டு வந்திருக்காரு. வாருங்கள் சந்தன் ராஜ்.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
4: அதைத்தானே
1: இப்ப ஞானதேரன் தந்த.
4: சொர்க்கம் அதுவிலே
1: ஞானதேரன் தந்து விட்டார். இப்பொழுதுதான் தந்தார் அந்த பாடலை. தந்து விட்டாரு வந்து விட்டாரு இல்லவா? விடுறாங்க இல்ல
4: இன்னைக்கு.
1: சொர்க்கமே என்றாலும்
4: அந்த பாடல இருக்கு.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: சொர்க்கமே என்றாலும்
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடல் யார் கொண்டு வந்தது? அடுத்த பாடல் பவுனம்மா கொண்டு வந்த பாடல். பவுனம்மா கொண்டு வாருங்க அம்மா.
5: பால் வண்ண பருவம் கண்டு பால் வண்ண பருவம் கண்டு அந்த பாட்டு பதில் பாட்டு
1: கொண்டு வாருங்க.
5: பருவம் எனது பாடல், பார்வை எனது ஆடல், கருணை எனது கோயில், கலைகள் எனது காவல். அந்த பாட்டு
1: பருவம் எனது பாடலை கேட்டுக்கொண்டுதான் இருக்கணும். உங்களுடைய பருவம் அந்த ஆடல் ஒரு தடவை. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். கணபதி அவர்களே வாருங்கள், கணபதி அவர்களே கொண்டு வாருங்கள். கணபதி, கணபதி அவர்களே,
2: உலகம் உலகம் அழகு சுரங்கம், உலகம் அழகு கலைகளின் சுரங்கம். அந்த பக்கத்துல உலகத்துல பாத்துக்கலையா, உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில நிலை வேண்டும். அகத்தியர், நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடல் கொண்டவர்கள் அன்பு மகள் ஜெயமனோகரி வருகின்ற. ஜெயா கூறுங்கள். ஜெயமனோகரி அம்மா, ஜெயமனோகரி அம்மா, என்ன பாடலடா கொண்டு வந்தீர்கள், என்ன நடந்தது உங்களுக்கு? அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஜெயமனோகரி, ஜெயமனோகரி, சரி, முகமது ராபிக் வந்து விட்டார். ராபிக் என்ன பாடல் ராபி?
6: கொஞ்சி கொஞ்சி பேசும் மைனாவே, சிரிக்கும் ரோஜாவே.
1: கொஞ்சி கொஞ்சி மைனாவே, தில்லுண்டு சிரிக்கிறது ரோஜா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கற்பனை புரிஞ்சு கொண்டு வாரீங்கள ஐயா. ரெட்டைக்காரன் எங்கே வந்து விட்டார் சந்தன்ராஜ். மீண்டும் ஓடி வாருங்கள் சந்தன்ராஜ்.
6: இதயம் ஒரு கோயில்,
1: இதயம் ஒரு கோவில். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதயம் வாழ்த்துக்கள். இதயம் ஒரு கோவில். அந்த பாடலை தந்துவிட்டு செல்கின்றார் எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? ஞானதேகரன். மானதேகரன் விட மாட்டார். எங்கேயே கொண்டு போவார்? லீவு போட்டு நிக்கிறாங்களே போட்டிக்கு.
6: சொர்க்கம் பாடலுக்கு பதில் பாடப்பா. சொர்க்கத்தின் திறப்பு விழா புதுச்சோலை, அந்த அந்த பாட்டுப்பா. பல்லாண்டு
1: சொர்க்கத்திலே திறப்பு விழா நடக்கிறாங்க. இங்க இங்க எல்லாம் திறப்பு, சாப்பாடு கடை, ஜவுளி கடை திறப்பு விழாண்டா சொர்க்கத்திலே திறப்பு விழா
6: செய்யறாங்க.
1: அடுத்த பாடல் சந்தன்ராஜ், என்ன திறப்பு விழாவோட வர்றாரு?
6: வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: அழகு மலராட
6: கூட.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்திர. சூடு பிடிக்கின்றது போட்டிக்கு இப்பொழுதுதான். எங்கே இன்னும் குறைவான நேரங்கள் தான் இருக்கின்றது. நிறைவாக கொண்டு ஓடி வாருங்கள். கண்ணன், கண்ணா வந்து விட்டான். கண்ணா வணக்கம். கண்ணா,
6: கண்ணன்
1: என்ன பாடல? நலமாக இருக்கின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா நீங்கள்?
6: என்ன
1: பதில் பாடல்?
6: கொஞ்சி பேசுற அந்த பாட்டுக்கு தான் நான் பாடுறேன். கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட, கோடித்தன்றல் மலர்களாட.
1: கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன். கொஞ்சி கொஞ்சி மலர்கள் ஆட. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல யார் கொண்டு வர்றது? பவுனம்மாள் கொண்டு வருங்க. பாருங்க பவுனம்மாள், பவுனம்மாள் ஓடி வாருங்கள்.
5: ஐயா, உலகம் அழகு கலைகளின் சுரங்கம். அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு.
1: பாட்டுக்கு போட்டியல் கடுமையாக வந்து கொண்டிருக்கிறது, பலமாக இருக்கிறது, விடக்கூடாது. இங்க கொண்டு வாருங்கள்.
5: உலகம் எங்கும் ஒரே மொழி, உள்ளம் பேசும் காதல் மொழி. அந்த பாட்டுங்கம்மா.
1: அந்த உலகமில்ல ஒரே மொழியா இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லையல்லவா? இப்படி எல்லாம் மாத்தி விட்டாங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடல் பாரு கொண்டு வருகின்றார். பாருங்கள் பாரு, பாரு ஐயா கொண்டு பாருங்கள்.
5: மைனாவே மைனாவே, இது என்ன மாதம்?
1: மைனா ஏமாத்தி போடுதா? மைனாவே மனுவாயே, இது என்ன மாயம்? நாங்க எங்களே தெரியாதது, நாங்கள் கூற மாட்டோம். எங்கே அடுத்த பாடலை கொண்டு வருவது யாராக இருக்கலாம்? எங்களுடைய கணபதி அவர்கள் தான் கொண்டு வருகின்றனர். கணபதி அவர்களே வாருங்கள், கணபதி அவர்களே வாருங்கள், கணபதி அவர்களே வாருங்கள், கணபதி அவர்களே நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். அடுத்த உறவு வந்து விட்டார். எங்கே ஜெயமனோகரி கொண்டு வாருங்கள். ஜெயமனோகரி, என்ன பாடலமா கொண்டு வந்தீர்கள்?
7: அழகு தலைகளின் சுரங்கம் ஒருத்தங்க பாடினாங்க.
1: ஆமா,
7: அதுக்கு அழகு குட்டி செல்லம் புனையாளி தூக்கும் போது. அந்த பாட்டுப்பா.
1: அற்புதம் அற்புதம். அழகு குட்டி செல்லம், நல்ல பாடலம்மா. கேட்டு நல்ல பாடலை கேட்டு. அடுத்த பாடல் கண்ணன் கொண்டு வந்து விட்டார். கண்ணா கொண்டு வாருங்கள். கண்ணன்,
6: அழகு ஓவியம்
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? எங்களுடைய கணபதியார் மீண்டும் வருங்கள். கொண்டாடு கணபதி அவர்களே, என்ன பாடல் கணபதி?
2: குஞ்சி குஞ்சி அந்த பாட்டுக்கு குஞ்சி குஞ்சி பாட்டு, பழைய பாட்டு. குஞ்சி குஞ்சி பேசி மோதி மயங்கும் பஞ்சகரை உலகம் வளை விரிக்கும். நன்றி.
1: அப்படியா, கொஞ்சி கொஞ்சி பேசி அந்த பாடல் வந்தது போலும் தெரிகின்றது, பார்ப்போம். கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கம் என்ற பாடல் இந்த விட பவுனம்மாள் விடுவாருங்கள். பவுனம்மாள் கொண்டு வந்து விட்டார் பாடலை, கொண்டு வாருங்களம்மா.
5: ஐயா
1: கொண்டு வா.
5: உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. அழகே சிரிக்கின்றது ஆசை துடிக்கின்றது அந்த பாட்டு.
1: அருமையான பாடல், இருவர் உள்ளத்தில் அந்த பாடல் அப்படித்தானே? அழகு துடிக்கின்றது. நல்ல பாடல், நல்ல பாடல், நல்ல பாடல், நல்ல பாடல், பழைய பாடல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றார்? சந்தன்ராஜ் கொண்டு வருகிறார். சந்தன்ராஜ் வாருங்கள், வந்து சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ்
8: வணக்கம் ஐயா. புதிய பாடல் பாடு.
1: ஓ, பருவமே புதிய பாடலா?
8: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. பருவமே புதிய பாடல் விட்டு போகின்றார். அடுத்த பாடலை கொண்டு வருகிறார் கண்ணன். கண்ணா உருகாருங்கள் கண்ணன், விறுவிறுப்பாக இருக்கின்றது
9: கண்ணன்.
1: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யாரு கொண்டு வருகிறார்? சந்தன்ராஜ் வருகின்ற. சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள். அழகூரில் அடியோடு சாய்த்து விட்டாளா? அடியோடு சாய்த்தவளே, என்ன பழக்க வழக்கங்கள் இந்த பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. எங்கே ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? அடுத்த பாடல் ஜெய மனோகரி கொண்டு வருகின்ற. வாங்க மகளே, ஜெய மனோகரி கொண்டு வாருங்களம்மா.
10: அப்பா ஒருத்தங்க பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா பாடுனாங்க.
1: ஆமா,
10: அந்த பாட்டுக்கு நிலவு பாட்டு, நிலவு பாட்டு ஓ நாள் கேட்டேன் அந்த பாட்டு.
1: ஓ நானும் கேட்டேன். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள் மகளே. அடுத்து கணபதி அவர்கள் வருங்கள். கணபதி அவர்கள் வாருங்கள். ஐயா
2: கணபதி பிடிக்கின்றது போன மாதிரி பாட்டுக்கு, அது அழகுன்ற பழைய பாட்டு உங்களுக்கு. அழகு தெய்வம் தமிழ் அடி எடுத்து வைத்ததோ.
1: பேசும் தெய்வம் திரைப்படம், வாழ்த்துக்கள். அது அழகு தெய்வம் சந்தன்ராஜ் பாருங்கள். இதோ எந்த தெய்வம் முன்னால முன்னால கேட்க நாங்கள் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். விரைவாக செல்ல வேண்டும் நாங்கள். கண்ணன் ஓடி வாருங்கள். கண்ணன் வந்து விட்டார்.
9: கண்ணன்
1: அடங்கே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் கண்ணா, வாழ்த்துக்கள். போட்டி நிறைவடையும் நேரத்துக்கு வந்து விட்டது. எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றீர்கள்? நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அவர்கள் கொண்டு வந்த பாடல் முதலாம் முறை, இரண்டாம் முறை, மூன்றாம் முறை கொண்டு வாருங்கள். ஞானசேகரன்
8: உலகம் எல்லாம் ஒரே மொழி பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. ஒரே ஒரு கோவிலே ஒரே ஒரு ராஜா அந்த பாட்டுப்பா.
1: அப்படியா, சரியா? ஒரே ஒரு ராஜா தான் சொல்லி
8: ஒரு நன்றி.
1: அடுத்த பாடல் ஃபாரூக் கொண்டு வந்திருக்க. ஃபாரூக் கொண்டு வாருங்கள். நீங்கள் அப்படித்தான் தெய்வமே தெய்வமே என்றாலும் உங்களுக்கு கிடைக்கிறதான் கிடைக்கும் இன்றைக்கு, அப்படித்தான் சரியா? பாருக்குரிய பாடல் வந்து விட்டது. அடுத்த பாடலை ஏறுகிறது, அதோடு நிறுத்தப்படுகின்றது. சந்தன்ராஜ் வாருங்கள். சந்தன்ராஜ் மாறுபட்டு விட்டது. இன்னும்
5: கிடைக்கின்றது. ஒரு வட்டநிலா,
1: பொட்டு வைத்த ஒரு பட்ட நிலாவா? பொட்டு வைத்த வட்ட நிலா, பொட்டு வைத்த வட்ட நிலா பவுனம்மாள் கேட்டிருக்கின்றீர்கள். பவுனம்மாள் கேட்ட பாடலை நாங்கள் பதிவிலேயே கொண்டு வந்து விட்டோம். சரி, அடுத்த பாடலை யாருன்னு பார்ப்போம். அந்த பாடலோடு நிறுத்தப்படுகின்றது வானொலி. வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். அந்த இணைப்பிலே சிறந்து பாடல்களை தந்து இணைத்த உங்களுக்கு சிறப்பு கொண்டு கணபதி உங்களுடைய பாடல் இறுதி பாடலாக வருது. கணபதி கொண்டு வாருங்கள், கணபதி கொண்டு வாருங்கள். கணபதி அவர்கள் முதலாம் முறை கணபதி
9: அடியோடு சாப்பிட்டவிலே என்னை பாட்டிருக்க இல்லையா, என்னை பாகியாய் இது யார் பாடல் என்று. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். போட்டி நிறுத்தப்பட்டு விட்டது. இறுதி பாடல் இந்த வணக்கம். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. வாழ்த்துக்கள்
11: நன்றி வணக்கம்.
1: வாழ்த்துக்கள் ஜெயமனோவரே இணைந்து கொண்டு பாருங்கள். என்ன பாடல் ஜெயமனோ? இறுதி நேரம் ஒரு செகண்ட், ரெண்டு செகண்ட் இருக்கின்றது.
12: ஒரே ஊர்ல ஒருத்தங்க பாடினாங்க, ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அப்பா அம்மா.
1: தவமாய் தவம் இருந்து நல்லது நல்லது நல்லது நல்லது. நல்லது ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரு ஒரு அம்மா அப்பா. 270 பவனம்மாளுடைய இறுதி பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். பவனம்மாள் பவனம்மாள் இறுதி பாடல் பவனம்மாள் இறுதி பாடல் இறுதிவிட்டது. உங்களோட பாடல் சொல்லிவிட்டது அங்கே. வாழ்த்துக்கள் இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டி. இனிதாக நிறைவேறி இருக்கின்றது. இனி உங்களுக்கு முடிவுகளை தருவதற்கு பாடலை ஒன்றை தருகிறேன், கேட்டுக்கொண்டிருங்கள். அந்த பாடலோடு நாங்கள் உங்களுக்கு பதில், உங்களுடைய பெறுபவர்கள் வந்து கொண்டிருக்கும். சிறப்பாக வந்து விளையாடி 272 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள் என்று. இறுதியாக ஒரு பாடல் அது விலகி வரவில்லை. 272 பாடலை தந்திருக்கின்றீர்கள். இப்போது உங்களுடைய பெறுபவர்களை கூற இருக்கின்றேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருங்கள், உங்களுடைய பெறுபவர்கள் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய பாடல் முடிவுக்கு வந்துவிட்டது. போட்டி முடிவுக்கு வந்துவிட்டது. உங்களுடைய தெரிவுகள் தரப்படும். இப்பொழுது எத்தனை பாடல்கள் யார் கேட்டது, யார் முதல், யார் கூடுதல் என்று தேர்தல் போட்டி முடிவுகள் அறிவிக்கப்படும். பாடலை கேளுங்கள்.

0: My name is Teresa, and my mother lives at Chartwell.
1: Had I lived in my home,
2: I would have had the ability that I have here.
1: தொடர்ந்து
2: பாடல்களை கேளுங்கள், உங்கள் பாடல்கள் காற்றலைக்கு கிடைக்கும்.

உறவுகள் பாடல்களை பாட்டுக்கு பதில் பாட்டு சிறப்பாக வந்து விளையாடி அநேக உறவுகள் வந்து பங்கு வைத்திருக்கின்றார்கள். சிறப்பாக இருந்தது என்ற போட்டி பல்சுவையாக பல பாடல்களை எல்லோரும் கொடுத்திருந்தீர்கள். விகடமாகவும் இருந்தது, நகைச்சுவமாக இருந்தது. ஒரு சலிப்பு இல்லாமல் அந்த போட்டி நிகழ்ந்து கொண்டிருந்ததை கேட்பவர்களுக்கும் சலிக்காமல், வந்து பங்கு பற்றியவர்களும் சலிக்காமல், நடத்திய எனக்கும் சலிப்பில்லாமல் இருந்த வேளையிலே அந்த பாடல்களை தொடர்ந்து தந்து கொண்டிருந்தோம். அடுத்த பாடல ஒன்றை கேட்டுக்கொண்டிருங்கள், நான் உங்களுக்கு முடிவை உடனே தருகின்றேன். களத்திலே தான் இருக்கின்றோம். பாடலை கேளுங்கள்.

0: அற்புதமான போட்டி என்று நிகழ்ந்த போட்டி மிகவும் ஆரோக்கியமான போட்டியாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் வந்து தெளிவாக அழகாக தங்கள் பாடலை பாடி காட்டியும் சொல்லியும் சென்ற வேளையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. கிட்டத்தட்ட 2:22 இந்த போட்டி நடந்தது. 112 நிமிடங்கள் ஒரே அடியாக இருந்து உங்களோடு நான் ஒருவனும் நீங்கள் 13 உறவுகளும் வந்து உறவாடினீர்கள். 13 உறவுகளோட பாடலையும் தெரிவாக்கி அறிவாக்கி பதிந்து அதில் எங்கே எப்பொழுது யார் வந்து இணைந்தவர் அவர் எத்தனை பாடல் தந்திருக்கின்றார், இதில் எத்தனை பாடல் வந்தது, அதில் திருப்பி எத்தனை பாடல் வந்திருக்கின்றது, பாடிய பாடலை யார்கள் கூறுகின்றார்களோ அவருக்கு பாடும் பதத்தின் முதல் அடி சரியாக வருகின்றதா என்று கவனத்தில் எடுக்க வேண்டிய நல்லதோர் பயிற்சி எனக்கும். வந்த பாடல்கள் என்ன, யார் வந்த பாடலை தந்தார்கள், அந்த பாடல்களின் வரி என்ன, அதில் என்ன பதம் வந்தது, அது எந்த பதத்திலே எந்த பாடல் இருக்கின்றது என்று மனதிலே வைத்திருந்து அந்த ஞாபக சக்தியை தூண்டி தூண்டி வரும்பொழுது ஆரம்பத்திலே தடக்கப்பட்டவர்கள் பின்பு மீண்டும் மீண்டும் மீண்டும் சிறப்பாக உரையாடி கொண்டிருந்தார்கள் வந்து பங்கு பெற்றனர். அதிலே இன்று புதிதாக அணிந்தது அக்ஷயா, சரிதா, ஜெயமனோகரி சிறப்பாக விளையாடி இருக்கின்றீர்கள் நீங்களும். இன்று கொஞ்சம் தேர்வு பெற்றிருக்கிறார் அலி அவர்கள். அவர்கள் பேச்சை குறைத்து பாடலை மட்டும் வந்து கூறிவிட்டு சென்றால் சிறப்பாக இருக்கும். அவர்கள் அழைப்புகளே சில துண்டிப்பு இருந்தது. வந்து என்னிடம் வந்து இப்படி ஒரு பாட்டு வந்ததில்ல, அந்த பாட்டு அவர்கள் அப்படி கூறக்கூடாது. நீங்கள் வரும்பொழுது இவர் பாடிய பாடலுக்கு இந்த நீங்கள் பாடலை தெரிவு செய்யும் பொழுது யார் எந்த பாடலுக்குன்னு தெரியும் தானே, யார் பாடியன்னு இல்லாமல் நீங்களாக ஒன்று தெரிவு செய்வது அது ஒரு சொல்லை கண்டுவிட்டு இன்னும் இந்த பாட்டு ஒன்று வந்ததேன்னு வராத பாட்டையும் கற்பனையிலே கூறுகின்றீர்கள். அதனால் ஏன்னா அந்த போட்டிக்குள்ளே நீங்கள் உங்களை நன்றாக ஈடுபடுத்தி கொண்டு விட்டீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இன்றைய பாட்டும் பதமும் சிறப்பாக இருப்பதற்கு பங்கு பற்றி அத்தனை பேரும் பங்கெடுத்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு நான் வாழ்த்துகிறேன். அக்ஷயா, சரிதா, ஜெயமனோகரி இணைந்து அழகாக சிறப்பித்தீர்கள். உங்களுக்கு பழைய பாடல்கள் தெரியாது, புதிய பாடல்கள் தெரியும், இடைப்பாடல் தெரியும், எதை கூறுவது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருந்ததை நான் கவனித்தேன். அதுதான் பயிற்சி. இப்பொழுது இவ்வளவு தூரம் வந்தீர்கள், அடுத்த வாரம் இதைவிட கூடுதலாக வருவீர்கள். அது இறுதி நேரத்திலே வந்து இணைந்தவர்கள் கண்ணன், நீங்கள் இறுதி நேரம் வந்துவிட்டீர்கள், நேரம் போதாமை இருந்ததால் உங்களால் நீங்கள் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள், உங்களுக்கு நேரம் பற்றாக்குறை. கணபதி ஐயா அவர்களே, நீங்கள் நான் நினைக்கின்றேன் நீங்கள் தொலைபேசி என்ன தளத்துக்களாலே வருகிறீர்களோ தெரியாது, நெட்டுக்களாலே வருகிறீர்களோ, உங்களோட கம்ப்யூட்டரில் இருந்து இன்டர்நெட்டுக்காலே கேட்கின்றீர்கள், அதனால் தான் அவ்வளவு தாமதம். நீங்கள் வந்தால் மூவர் தடைப்படுகின்றார்கள். இந்த விரைவிலே வந்து இணைந்து உடனே பதிலே கூறிவிட்டு செல்ல வேண்டும். நீங்கள் வந்து அந்த பாடல் அதெல்லாம் சொல்லி அது அழகாக இருக்கு, என்ன திரைப்படத்திலே என்ன பாடல் யார் பாடிய பாடல் அழகாக கூறுவீர்கள், சிறப்பு. ஆனால் உங்களோட இணைப்பு துண்டிப்பதற்கு 3-4 தடவைகள் உங்களோட இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அதனால் உங்களுடைய 3-4 பாடல்கள் சேர்க்கப்பட முடியாமல் போய்விட்டது. அதேபோன்று ஒரு தடவை பார்த்து ஒருவர் அழைத்து விட்டு நான் பேசியதை கேட்டுக்கொண்டே இருக்கின்றாரே தவிர அவர் தொலைபேசி துண்டிக்கவில்லை. மற்றவர்கள் வந்து வரிசையில் நின்று இடர்பட்டார்கள். ஆனால் எல்லோருக்கும் வலைத்தளத்திலே தாமதங்கள் பற்றாக்குறை இருந்தது. ஒருவர் அழைக்கும் போது அடுத்தவர் இணைப்பில் இருப்பார். நீங்கள் அழைக்கும் பொழுது இணைப்பு ஓடிக்கொண்டு தான் இருக்கும். தொலைபேசிக்கு ஓய்வில்லை. இங்கே எனக்கும் என்னுடைய தொலைபேசிக்கும் ஓய்வில்லாமல் இருந்தது. அந்த வகையில் சிறப்பாக விளையாடி இருக்கின்றார்கள். எதிர்பாராத முடிவுகளை நாங்கள் இன்று சந்திக்க இருக்கின்றோம், அறிவிக்க இருக்கின்றோம். இதிலே சிறப்பாக விளையாடியவர்கள் மூவர் என்று இல்லை இருவரை கூறலாம். அந்த ஃபாரூக், அடுத்தது ராபிக், இருவரும் ஒருவரும் முந்தி கொண்டு வருகின்றார்கள். அதிலே சவுதியிலிருந்து வந்தவர் கொஞ்சம் கடினம்தான், இணைப்புக்கு கடினப்பட்டிருந்தார். அடுத்தது சரிதா அழகா விளையாடி அக்ஷயா இன்று முதலில் இணைந்து அவர் பாடலை கேட்டுவிட்டு அதுக்கு பிற்பாடல் பிடித்து கொண்டு வந்து கூறி இடையிலே களைப்படைந்து விட்டார், நின்று விட்டார். மொத்தமாக இன்று வந்த இணைந்தவர்கள் கண்ணன், செல்வகுமார், கணபதி அவர்கள், முகமது அலி, தேவா, ஜெயமனோகரி, சரிதா, அக்ஷயா, ராபிக், ஃபாரூக், சந்தன்ராஜ், ஞானசேகரன், பவுனம்மாள் போன்றோர் வந்து இணைந்தார்கள். ஆனால் ஆரம்பத்திலே வந்து இழந்தபடியால் சிலர் புள்ளிகளை கூட்டிக் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. சந்தன்ராஜ் சிறப்பாக விளையாடக்கூடியவர், அவர் பணியிலே இருந்து கொண்டு வந்து விளையாடுகிறபடியால் அவருக்கு இடையூறு நிறைய உண்டு. இருப்பினும் சிறப்பாக வந்து விளையாடி இருக்கின்றார். அந்த வகையில் இன்று மூன்றாவது இடத்தை 33 பாடல்களை தந்து சந்தன்ராஜ் பிடித்துக் கொண்டார். முதலிடம் பெறுபவர் இன்று அவருடைய வருகையை நீங்கள் பாடல் கேட்டிருப்பீர்கள். அவரால் சந்திக்க முடியவில்லை. அவரை இன்னும் ஒரு 10 நிமிட வேலை கொடுத்திருந்தால் அவர் முந்திக் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவருடைய வேகத்துக்கு அவருடைய இணையதளமும் அங்குள்ள கடமையும் அவரை தடை போட்டுக் கொண்டிருந்தது. அடுத்து இன்று சிறப்பாக விளையாடியிருக்கார் ஞானசேகரன். ஞானசேகரன் இன்று ஆரம்பத்திலிருந்து வந்தபடியால் முதலாவது இணைப்பு அவர்தானே முதலாவது பதில் பாடல் தந்தார். அற்புதமாக விளையாடியிருக்கின்றார் அவர். அவர் 38 பாடல்களை தந்து இரண்டாவது இடத்தை பெறுகின்றார். மகிழ்வாக இருப்பார், சிரிப்பார் என்று எண்ணுகிறேன். வழக்கமாக பிந்தி செல்ல இரண்டாவது இடத்துக்கு வந்துவிட்டார். உங்களுக்கு தெரியும் இன்று ஒரு சாதனை புரிந்திருக்கின்றார் ஒருவர். அவர் யார் என்பதை நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலே இருந்து மிகவும் தரமாக சிறப்பாக பாடல்களை அடக்கிக் கொண்டே வந்தார். எங்களுடைய யாரவர் என்று சிந்தித்து பாருங்கள். நாகப்பட்டினம் பவுனம்மாள் அவர்கள் இன்று சாதனை புரிந்து 57 பாடல்களை தந்து முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் பவுனம்மாள் உங்களுக்கு. கூடுதலான பாடல்கள் தந்த பவுனம்மாள், ஞானசேகரன், சந்தன்ராஜ் உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அதேவேளை ஃபாரூக் அவர்கள் இவ்வளவு தூரம் பணியில் இருந்து கொண்டும் இரவு நேரமாக அங்கே பணி புரிந்து கொண்டு இருந்து கொண்டும் இணையதளம் சதி செய்த போதும் 28 பாடலை பெற்று நான்காவது இடத்தில் நிற்கின்றார். ராவிக் இன்று ஒரு சாதனையை தந்திருக்கின்றார். 21 பாடல்களை தந்து ஐந்தாவது இடத்திலே நிற்கின்றார். 20 பாடலை தந்து கணபதி அவர்கள் இடையிலே வந்தாலும் கணபதி அவர்கள் வந்து அவர்களும் வந்து விடவில்லை. அடுத்த இடத்திலே ஆறாவது இடத்திலே நிற்கின்றார். அதன் பின்பு சரிதா 12 பாடல்களை தந்தீர்கள். அக்ஷயா நீங்கள் 7 பாடல்கள் குறித்திருக்கிறீர்கள் மகளே. ஜெயமனோகரி 6 பாடல். பிந்தி வந்தாலும் சிறப்பாக நீங்கள் விளையாடி இருக்கின்றீர்கள். அலி நீங்கள் தட்டு தடுமாறி வந்து கொட்டி குவித்து விட்டு நீங்கள் களி சாப்பிட ஆசைப்பட்டபடியே உங்களுக்கு 7 பாடல் தந்திருக்கின்றீர்கள். தேவாவும் இன்று 5 பாடல்களை தந்திருக்கின்றார். செல்வா நீங்கள் 4 பாடல், கண்ணன் 3 பாடல். கண்ணன் இறுதி நேரத்திலே தானே வந்தார். அவர் 254 பாடல் வரும்பொழுது வந்தார். 254 பதிவுக்குத்தான் அவருடைய இது கிடைத்தது. மொத்தம் 272 பாடல்களை இன்று குவித்திருக்கின்றீர்கள். அதுவும் ஒரு சாதனை. இன்று கூடுதலான தொகையை தந்திருக்கின்றார். அதனால் முதலாவது பரிசு பெற்ற பவுனம்மாள் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் என்று ஓடி வந்து கேட்டால் அந்த பாடல் உங்களுக்கு உடனே தரப்படும். இரண்டாவது வெற்றியை பெற்ற ஞானசேகரன் நீங்களும் வந்து உங்கள் பாடலை தர வேண்டும். மூன்றாவது பாடலை இடத்தை பெற்ற சந்தன்ராஜ் நீங்களும் உங்களுடைய பாடல் என்னவென்று வந்து கேட்க வேண்டும். நான்காவது நிலையில் இருக்கிற வாரூக், ஐந்தாவது நிலையில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு பாடல்கள் கிடைக்கும். வந்து கேட்பவர்களுக்கு இந்த முதல் 3 பாடல்களையும் வந்து கேளுங்கள். மற்றவர்களுக்கும் பாடலை தருவதற்கு அவர்கள் வந்து கேட்கும் பட்சத்தில் கொடுக்கப்படும். இன்றைய தேர்வுகள் நல்ல தேர்வு, நல்லா விளையாடி இருக்கின்ற எல்லோரும் அதற்காக எல்லோரும் மகிழ்வாக செல்ல வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். எங்கே ஓடிவாருங்கள், மூவரும் முதலில் பாடலை தாருங்கள். பவுனம்மாள் ஓடிவாருங்கள், வாழ்த்துக்களோடு வாருங்கள். வாழ்த்துக்கள் பவுனம்மாள், ஒரு சாதனை இத்தனை வாரம் நீங்கள் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஓடிவாருங்கள் பவுனம்மாள், ஓடி வர வேணும். பாடல் போட்டி முடிவடைந்து விட்டது என்ற உடனும் அடித்துக் கொண்டே இருக்கிறாங்களப்பா. ஒரே இரண்டாவது பரிசு பெற்ற ஞானசேகரன் வாழ்த்துக்கள். ஞானசேகரன் ஒரு சாதனை என்று புரிந்து விட்டீர்கள். 38 அழகான பாடலை தந்து வெற்றி பெற்றிருக்கின்ற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்து முதலாம்
1: கலந்து கொண்ட அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும், வெற்றி பெற்றவர்களுக்கும், இணைந்து எங்களை வழிநடத்தி சென்ற அப்பாவுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த அம்மாவுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்ப்பா.
0: சரி, என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
1: மகாதேவி படத்துல இருந்து கண்மூடும் வேளையிலும் கலை என்ன கலை, அந்த படம்
0: நித்திரைக்கு போனாலும் கலைஞன் கலைஞன் தான். கண்மூடும் வேளையிலும் கலை, நல்ல பாடல், நல்ல பாடலை கேட்டீர்கள். உங்கள் பாடல் காற்றளிக்கணும். என்னுடைய வெற்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த உறவு சந்தன்ராஜிடம் சொல்கின்றேன். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம் சந்தன்ராஜ். செய்வாதீனமாக மூன்றாவது இடத்தில் இருப்பினும் இறுதியா பின்பு வந்தீர்கள், இடையில விட்டு சென்றீர்கள், பின்பு வந்தீர்கள், பின்பு இடையில விட்டு சென்றீர்கள். ஒரு தடவை சந்தன்ராஜ் வரும்போது மூன்று பேர் ஒரே அடியா வந்து விட்டாங்க. சிக்கப்பட்டு
2: மூன்றாவது ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கையா நம்மளுடைய பவுனம்மாள் அவர்கள் உண்மையிலேயே வாழ்த்துக்கள். அம்மா வந்து ஆசைப்பட்டாங்க ரொம்ப நாளா, அது இன்னைக்கு நிறைவேறிச்சு.
0: தன்னம்பிக்கையோடு விளையாடுங்கன்னு அவர் கிடைத்தது பெரும் வெற்றி என்று தான் கூற வேண்டும். அவர் சாதனை படுத்திருக்க அவருடைய கனவு நிறைவேறியிருக்கிறது. நாங்கள் எல்லோரும் அவரோடு வாழ்த்துக்கொள்ளும். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் தொடர்ந்து விளையாடினால் அவர் பிடித்திருக்க முடியாது. இருப்பினும் நீங்க வந்தது கடைசி நேரத்தில் கனு இடைவேளைக்கு பின்புதான் வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன பாடலை கேட்போம்?
2: எனக்கு வந்து ஏதோ ஒரு பாட்டு, ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் ஐயா, அந்த பாடல் போடுங்க.
0: அந்த பாட்டு உங்களுக்கு
2: எல்லாருக்கும் பங்கேற்று சிறப்பித்த அத்தனை நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. புதிதாக இணைந்து கொண்டவர்களுக்கும் வாழ்த்துக்கள், கோணமாவுக்கும் வாழ்த்துக்கள், நம்முடைய பாருக்கும் மற்ற ஞானசேகரன் ஐயாவுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி, நன்றி சந்தன் ராஜ் அவர்களே, நன்றி நன்றி. எங்கே வாருங்கள் பவனம்மாள் வந்துவிட்டு செல்கின்றனர். ஓடி வாருங்கள் பவனம்மா, உங்களுடைய வெற்றி நாள் என்று நீங்கள் எல்லாம் எங்களுக்கு என்ன ட்ரீட் தரப்போகின்றீர்கள்? வெற்றி முயற்சி திருவினையாக்கும், முயற்சி திருவினையாக்கும் என்பதற்கமைய நீங்கள் இன்று வந்து சிறப்பாக சிறப்பாக நல்ல பழைய அநேகமான பாடல்கள், நாங்கள் கேட்காத பாடல்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். எங்கே ஓடி வாருங்கள், என்ன பாடல் வேண்டும் நினைத்துக் கொண்டோம். வெற்றி கலைப்பிலே அவர்களுக்கு பேச முடியவில்லை போல் இருக்கு. பவனம்மாள் வாருங்கள் வாருங்கள், உங்களுடைய கனவு நிறைவேறி இருக்கின்றது என்று இல்லையா? எங்கே காணவில்லை பவனம்மாள், உங்களை வர வேண்டும், வந்து பாடலை தர வேண்டும். முதலாவது வெற்றி வெற்றி தாரகை, முதலாவது வெற்றி தாரகை காற்றலைக்கு வந்துவிட்டார். வாழ்த்துக்கள், வருக வருக வருக என்று கைதட்டு வரவேற்கின்றோம் உங்களை. வணக்கம் பவனம்மாள். எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுடைய சாதனை, உங்களுடைய கனவு, உங்களுடைய ட்ரீம் ஒவ்வொரு வாரமும் வந்து விரைவா விரைவு. ஒரு தடவை எனக்கு குன்னை இரண்டாவது நிலைக்கு வந்தவருக்கு அது ஒரு தடவை நான் மகிழ்ச்சி தானே இருந்தாலும் அந்த முதலாவதுக்கு வர வேண்டும் என்று கூறினீர்கள். இன்று வந்து விட்டீர்கள் தானே, அதற்கு கால நேரம் கைகூட வேண்டும். உங்களுடைய திறமை திறமை அதை நாங்கள் விட உங்களுடைய திறமை திறமை தான் கூறுங்கள்.
3: விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் எந்த வயதிலும் நம்ம 100 வயதிலையும் அதை கைவிடாம இருந்தா கண்டிப்பா அந்த நாம நினைச்ச வெற்றி 100 வயதுல கூட அடையலாம்.
0: வாழ்த்துக்கள், நல்ல செய்தி, நல்ல செய்தி. மீண்டும் இந்த சிறப்பான போட்டியாளர் உங்களுக்கும் பலம் வாய்ந்த போட்டி என்று. ஆனாலும் ஞானசேகரன் தான் உங்களை விரட்டி கொண்டு வந்தவர். நீங்கள் ஆரம்பத்தில வந்தவர்கள் இல்லவா? நீங்கள் முந்தி அடைச்சு ஆரம்பத்திலே அவர் முந்தி கொண்டிருந்தார் உங்களை. ஆரம்பத்திலே நீங்கள் ஒரு பாடலுக்கு வரும்பொழுது அவர் இரண்டை கூறிவிட்டார். அப்படியே அடித்து கொண்டு வந்தீர்கள். வந்து தொடர்ந்து உங்களுக்கு போட்டி நிலவி கொண்டு வந்த வேளையில் இந்த பதில் உங்களுக்கு வலைத்தளம் ஒரு தடவை இரண்டு தடவை தடைகள் ஏற்பட்டிருந்தது உங்களுக்கு. அதையும் இந்த எல்லோருக்கும் அப்படி நடக்கின்றதா? நான் 57 பாடல்களை நீங்கள் தந்து வெற்றி பெற்றுமே என்னுடைய மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதிலே எல்லோருக்கும் மகிழ்ச்சி. பவுனம்மாள் சிறந்து வந்து ஒவ்வொரு முறையும் வந்து இரண்டாவதிலே வந்து போற முதலாவது கட்டி பிடிக்க வேண்டும் ஒரு எண்ணம் இருக்கின்றது. அந்த எண்ணம் என்று நிறைவேறி இருக்கிறது. வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் கூறுங்கள். நான்
3: எனக்கு வெற்றி வாய்ப்பினையும் வெற்றி பாடலையும் அளித்த நமது MTR வானொலிக்கும், ஐயா சிந்தனை செல்வன் அவர்களுக்கும், நமது வானொலியின் நிலைய இயக்குனர் மீரா அம்மா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: அத்தோடு உங்களோட போட்டி நின்றவர்களுக்கு நன்றி கூட வேண்டும். அவர்கள் அப்படி வந்தபடியே தான் உங்கள் பாடல்களை எடுக்கக்கூடியதா இருந்தது. ஒவ்வொருவரும் கேட்ட பாடல்கள் அவர்கள் இப்ப ஒருவர் வந்து ஒரு பாடலை தந்தால் அந்த பாடலை புதிய பதம் வரும்போது உங்களுக்கு எண்ணம் தோன்றும் தானே? தோண்டி தோண்டி விட்டார்கள் உங்கள இன்னும் ஒரு கட்டித்தான் ஒரு பாடலை எடுத்து அந்த வரி எடுத்து அதில் வரியுள்ள பதங்கள் அத்தனைக்கும் பாடல் தந்து விடுவீர்கள். அதிலே அடுத்த சிறப்பு கடந்த வாரம் வெண்ணிலா எங்களுடைய பாட்டு சவாரியில வந்த பாட்டு அத்தனையும் வந்து விட்டது. பாட்டு சவாரியில வந்த வெண்ணிலா பாட்டு அத்தனையும் வெளியேறும் கொண்டு வந்தார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி அம்மா, அப்ப என்ன பாடலை கேட்ப? உங்களோட கனவு நிறைவேறிய நாள் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள் என்று?
3: எனக்கு வந்து பறக்கும் பாவை படத்துல இருந்துங்க ஐயா, நிலவென்ன மாடை கொண்டாலோ அந்த பாட்டு வேணும்.
0: நிலவென்னும் ஆடை கொண்டாலோ என்ற பாடலை நீங்கள் இன்றைய வெற்றி பாடலாக கேட்கின்றீர்கள். அந்த பாடல் உங்களுக்கு முதல் பாடலாக முதல் பரிசையிலே நிற்கின்றீர்கள். முதல் பாடலாக வந்தீர்கள். முதலாவதாக வந்ததுக்காக அந்த பாடல் பறக்கும் பாவை திரைப்படத்திலிருந்து எல்லோரும் கேட்டு மகிழும் வண்ணம் நீங்கள் எல்லோருக்காக அந்த பாடலை தருகின்றீர்கள். உங்களுக்காக அந்த பாடலை முன்னிலை தமிழ் வானொலி காற்றலையில் தர தருகின்றது. கேட்டு மகிழ்ந்துள்ளாம் தானே. மீண்டும் இந்த உற்சாகம் முயற்சியும் விடாமுயற்சியும் என்று கூறிவிட்டீர்கள். எல்லோரும் விடாமுயற்சியோடு வருவார்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றீர்கள். இங்கே பாட்டுக்கு பதில் பாட்டு தந்த இடத்துல வாழ்த்துக்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, உங்கள் பாடலை தருகின்றேன். வேறு என்ன கூற போகின்றீர்களா? பாட்டு முடிவடைந்தது.
3: நம்ம வானொலியில நம்ம இந்தியர் பண்பலையில வர்ற அத்தனை வானொலி எல்லா வகையிலுமே திறமை மிக்கவர்களா தான் இருக்காங்க ஐயா. நல்ல திறமைசாலிகள்,
0: ரொம்ப
3: சந்தோஷமா இருக்கு.
0: நல்லதம்மா. அடுத்த உறவு வருகின்றார், அவரை அழைத்துக் கொள்ளுகின்றேன். வாழ்த்துக்களும்.
3: நன்றி,
0: நன்றி, நன்றி. வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் எப்படி இருக்கின்றீர்கள்? என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
4: காற்றில
0: எனக்கு இடையூறாக. என்ன பாடல்?
4: குக்கு குக்கு ஆல்பம் சாங், புதிய சாங்.
0: யார் பாடியவர்?
4: யுவன் சாமராஜ். புதியதாக யூடியூப்ல அடிச்சா
0: என்ன திரைப்படம்?
4: என்ஜாய் என்ஜாமி. அது ஆல்பம் தான், என்ஜாய் என்ஜாமி ஆல்பம்.
0: கிடைத்தால் தருகின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது முதலாவது பாடல் காற்றிலே கேட்டு மறந்துடுவோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்களோடு முதலாவது வெற்றி பாடல் காற்றலையில் உலா வருகின்றது. நிலவென்னும் ஆடை கொண்டாலோ பவுனம்மாள், உங்களுடைய மகிழ்ச்சிக்கான பாடல்.

திருமையான அந்த பாடல், திறமையான பாடல் பவனம்மாள் உங்களுக்கான பாடலை கேட்டு மகிழ்ந்த பொழுது இரண்டாவது வெற்றி பாடலாக வருகின்றது. இரண்டாவது வெற்றியை பெற்றவர் இரண்டாவது கூடுதலான பாடல்களை தந்து இடத்தைப்படுத்த நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அவர்கள். நீங்கள் கேட்ட பாடல் மகாதேவி திரைப்படத்து பாடல். வெற்றி கலைப்பிலே மகிழ்ந்து விளையாட இந்த பாடலை கேட்டீர்கள், மகிழ்ந்து கொள்ளுங்கள். வருகின்றது பாடல்.

அருமையான அந்த பாடல், இரண்டாவது வெற்றிக்கான பாடலாக ஞானசேகரம் உங்களுக்கான பாடல் மகாதேவி திரைப்படத்து பாடல் கேட்டு உங்களோடு நாங்களும் மகிழ்ந்தோம், உங்கள் வெற்றியோடு நாங்களும் கிடைக்கின்றோம், எல்லோரும் இணைந்து சிறப்பிக்கின்றார்கள், சிரிக்கின்றார்கள், மகிழ்ந்தார்கள். அந்த வகையில் மூன்றாவது இடத்தை பெற்ற சந்தனராஜ் நீங்கள் கேட்ட பாடல் ஒன்று வருகின்றது. அந்த பாடல் என்னை உன்னிடத்தில் என்னை கொடுத்து திரைப்படுத்த பாடல் ஏதோ ஒரு பாட்டு வருகின்றது பாட்டு.

உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய தினம் 272 பாடல்களிலே 57, 38, 33 என்ற தொகை பாடலை தந்து முதலாம், இரண்டாம், மூன்றாம் இடத்துக்கான வெற்றியை பெற்று அவர்களுடைய பாடல்களை அவர்கள் விருப்ப பாடலாக ஒலித்ததை நாங்களும் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே, அடுத்து நான்காவது இடத்தில் இருப்பவருக்கு பாட்டு வழக்கமாக எல்லோருக்கும் சேர்த்து கொடுக்கப்படும். ஆனால் ராபிக் அவர்கள் வந்து ஒரு பாடலை கேட்டிருக்கிறார். தூரதேசத்திலிருந்து அவர் கேட்ட பாடலும் வருகின்றது. அவரும் 28 பாடல்களை தந்தவர். அவருக்காகவும் ஒரு பாடல், அவர் கேட்ட ஆல்பம் சோங் என்று கூறியிருக்கின்றார். அந்த பாடலை தேடி இருக்கின்றேன், வந்திருக்கின்றது. சந்தோஷ் நாராயண் குரலில் வந்ததோ தெரியவில்லை, அந்த பாடலை தருகின்றேன். குக்கு குக்கு என்றது. என்ஜாய் என் ஜானி என்று அந்த ஆல்பத்திலிருந்து வருகின்றது.

ஃபாரூக் அவர்களுக்கான பாடல் ஒலித்துச் சென்றது. அன்பு உறவுகளே, கனடாவில் இப்பொழுது கலையகத்தின் நேரம் மாலை ஆகும் வேளை, மதிய நேரம் கழிந்து பிற்பகலுக்கு சென்று கொண்டிருக்கும் 2:52 விரைவில் 3 மணியை எட்டிப்பிடிக்க இருக்கும் வேளையிலே ஈழத்திரு நாட்டிலும் எங்கள் பாரத நாட்டிலும் இப்பொழுது நேரம் நள்ளிரவு 12:22. வளைகுடா நாட்டிலே இப்பொழுது இரவு 9:52, 10 மணியை எட்டிப்பிடிக்க இருக்கும் இந்த வேளையிலே அடுத்த பாடல் ஒன்றை நான் தெரிவு செய்து அன்பின் நெஞ்சங்களை இன்று காற்றலே அலங்கரித்த உங்கள் அனைவருக்கும் பாட்டு கேட்டவர்கள் போக ராஃபிக், அக்ஷயா, சரிதா, ஜெயம், மனோகரி, தேவா, அலி, கணபதி, செல்வகுமார், கண்ணன், உங்கள் அனைவருக்குமாக ஒரு பாடல் நான் இணைத்து விடுகின்றேன். அந்த பாடலோடு இனிது நிறைவேறுகிறது இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு. எல்லோருக்குமான இந்த பாடலை நாங்களும் உங்களோடு கேட்டு மகிழ்கின்றோம்.

0: இனிது நிறைவேறியது பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு. அன்பு உறவுகளின் ஞாபகம் என்றது பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தில் தேட தேட வந்து கொண்டிருப்பதுதான் நினைவுகளும் பொருட்களும் திரவியங்களும் என்றெல்லாம் கூறுவார்கள். பொக்கிஷம் என்பது பொக்கிஷப்படுத்தி வைத்துக் கொள்கின்ற அந்த பொக்கிஷத்துக்களை போய் தேடி சென்று பார்த்து ஒவ்வொரு பொருளாக எடுக்கும்போது வந்து கொண்டே இருக்கும். அதே போன்று எங்களுடைய தென்னகத்து திரைப்பட துறையிலே தந்த தமிழ் பாடல்கள் ஒரு பொக்கிஷம் என்று சொன்னால் அதற்குள்ளே தேட தேட எந்த எழுத்தில் தேடினாலும் பாடல் எங்களுக்கு கிடைக்கும். அத்தனை பாடல்களும் தென்னகத்து திரைப்பட துறையில் வெளிவந்த பாடல், அத்தனையும் ஊடகங்களில் வெளியாகிய பாடல், அத்தனையும் எங்கள் காதுகளில் ஒலித்த பாடல். எங்கள் வயதுக்கேற்ப, காலத்துக்கேற்ப, பருவத்திற்கு, வாழ்க்கை முறைக்கேற்ப சில பாடல்களை கேட்காமல் இருக்கலாம், கேட்டும் இருக்கலாம். ஆனால் ஒரு வருடத்துள் ஒரு வானொலியில் நீங்கள் இருந்தால் எத்தனை பாடலை கேட்கணும்? ஒரு வருடத்தில் நீங்கள் ஒரு தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தால் அதனை இத்தனை பாடல்களை நாங்கள் கேட்க முடியும். அத்தனை பாடல்களை நாங்கள் மனதிலே உள்வாங்கியிருக்கணும், ரசித்து கேட்டிருந்தால் உள்வாங்கியிருப்போம். அந்த பாடல்கள் சரியான நேரத்தில் ஒரு பதத்தை கூறினவுடன் துள்ளி எழுந்து கொண்டு மனதிலே வரும். அது பயிற்சியில் வர வேண்டும். ஞாபகம், அந்த ஞாபகத்தை கொண்டு உள்ள அந்த பாடல்களின் ஞாபகம், வரிகள் பாடமாக இருக்கும், வரி முதல் சொல் பதம் பாடமாயிருக்கும், பாடல் பாடமாக இருக்காது. அதை திருப்பி திருப்பி நாங்கள் மீட்டும் பொழுது வந்து கொள்ளும். இது அவதானம் என்று கூறுகின்ற அவதானம் என்ற இடத்தில் அட்டாவதானம் சதாவதானம் இருக்கின்றார்கள் அவர்கள் ஞானிகள். அந்த அவதானத்திலே ஆக குறைந்த ஒரு 3-4 அவதானமாவது எங்களுக்கு இருக்க வேண்டும். குழந்தை மடியிலே வைத்திருக்கும் ஒரு அன்னை மற்ற குழந்தைகளிடம் அவதானமாக இருப்பார். இந்த குழந்தைக்கு பாலூட்டும் போது இதற்கு நீரே மூத்த குழந்தைக்கு பசி எடுக்கும் என்ற எண்ணம் அங்கே ஞாபகத்தில் வந்து அதுக்கு என்ன உணவு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஒரு ஆசிரியர் கல்வி புகட்டும் பொழுது ஒரு வகுப்பிலே 50 மாணவர்கள் இருந்தால் அந்த 50 மாணவர்களுடைய அறிவுத்திறன் எப்படியானது, அவருடைய அறிவு அளவோடு எப்படி என்று தெரிந்து வைத்திருப்பதுதான் நல்ல ஆசிரியர். அவரவருக்கு ஏற்ற மாதிரி புகட்டி விடுவார். ஒரு மாணவன் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது இன்னொரு மாணவன் இன்னொரு கேள்வி கேட்கும் பொழுது இரண்டு கேள்விக்கும் பதில் கூறும் பொழுது இன்னொரு ஆசிரியர் வந்து தடையிட்டால் அல்லது வேறு சத்தங்கள் தடையிட்டாலும் அதை நாங்கள் கிரகித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இதன் இப்ப இன்று வந்த பாடல் அத்தனையும் நாங்கள் கேட்காத பாடல்கள் அல்ல, கேட்ட பாடல், ஆனால் தரம் பிரித்து கொடுக்க வேண்டும். அதுதான் திறமை. அதாவது பாடல் நிறைய எங்களுக்கு தெரியும், வந்த ஒரே பாடலே கூட ஒரு பாடலை தந்தா அந்த பதத்திலே வருகின்ற பாடலை விரைவாக கொடுத்து பழக வேண்டும். சரி, அந்த ஒருவர் வந்து ஒரு சிலர் வந்து முதல் வரிய இந்த பாடல் வருவதில்லை என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவருக்கு தெரியும், வர புலப்படுவதில்லை. காரணம் அந்த ஞாபக சக்தி தூண்டப்பட வேண்டும். பாருங்கள், கடமை இதிலே வந்தவர்களில் கடமையில் இருந்தவர்கள் இருவர் என்று நான் நினைக்கின்றேன், ஃபாரூக் அவர்களும் எங்கள் சந்தன்ராஜ் அவர்களும். ஃபாரூக் வந்து இயந்திரங்களோடு இயங்கிக் கொண்டிருப்பார். அதுகள் வந்து தன்னிச்சையாக இயங்கக்கூடிய அந்த கவனத்தில் இருந்தோன்னு அதை மட்டும் பார்த்து கொண்டிருக்கார். ஆனால் மனிதர்களோட நடமாடிக்கொண்டு பலரும் பல கேள்வியை கேட்கும் ஒரு இடத்துல இருப்பவர் சந்தனராஜ். அவருடைய அங்காளியில ஒரு பாவனையாளர் தான் வந்து அங்கே பொருள் வாங்க வருபவர் இல்லை. 4 பேர் 5 பேர் ஒரே நேரத்தில் வந்து ஒரு பொருளை மட்டும் கேட்கார்கள். அந்த நுகர்வோர்கள் ஒவ்வொரு பொருளை தேடுவார். அந்த பொருள் எங்கே இருக்கின்றது, அதாவது எத்தனை ராத்தல், எத்தனை ஆவந்தது, என்ன விலை என்றெல்லாம் கூட்டி கழித்து கணக்கு பார்த்து கொடுத்து கொண்டு பாடல்களையும் தெரிவு செய்து கொண்டு வருகின்றார் என்றால் அவதானம் எப்படி இருக்க வேண்டும்? பவனம்மாளை பொறுத்தவரையிலே அவர் கூடுதலான பாடலை தர முடியும். ஏனென்றால் அவர் வந்து இந்த வானொலியை கேட்டுக்கொண்டு பாடலை மட்டும் நினைவில் அவருக்கு பழைய பாடலாம் அத்துப்படி. ஒரு பதத்தை கொடுத்தால் அந்த பதத்துக்கு பாடலை தர அந்த பாடல் கிடைக்கவில்லைன்னா இன்னொரு பதம் உடனே எடுப்பார் அந்த பாடலை. அப்படி எடுக்கக்கூடிய வல்லமை இப்பொழுது உங்களுக்கு வந்துவிட்டது. புதிதாக இணைந்தவர்கள் வரணும். ஆரம்பத்தில் ராபிக் அவர்கள் இன்று ராபிக் 21 பாடலை தருவார் என்றது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. 21 பாடலை தந்திருக்கின்றார். அப்ப அவர் ஆரம்பத்திலே வந்து புரியவில்லை அவருக்கு, ஒரு 2 வாரம் எடுத்தது. அதே போன்று இன்று புதிதாக வந்தவர்களுக்கும் புதியவர்கள் வந்தீர்கள், இளைஞர்கள், இளைய தலைமுறைகளுக்கு பழைய பாடல்கள் ஞாபகத்துக்கு வராது. புதிய பாடல்களும் அதே மாதிரி தான், இசைதான் உங்கள் மனதிலே பதிந்திருக்கும். பாடல் வரிகள் அங்கு இருந்தால் தானே வருவதற்கு. எத்தனை திரைப்படங்கள் வந்துவிட்டது இப்பொழுது, விரல் விட்டு எண்ணக்கூடிய பாடல் எத்தனை எங்கள் மனநம் உங்கள் நெஞ்சிலே ஆழமாக பதிந்திருக்கின்றது. இல்லை, அந்த நேரம் ஜாலியாக கேட்டுவிட்டு அந்த தாளமேல இசையை கேட்டுவிட்டு விட்டுவிட வேண்டியதுதான். இவை அப்படியே இல்லை, வாழ்வியலோடு இணைந்து பின்னி பிணைந்த ஊடகத்தில் வந்த இந்த பாடல்கள் அற்புதம். என் அன்பு நேய உறவுகளை இதை ஆரம்பத்தில் கொண்டு வரும்போது சிரமமாக இருந்தது. இப்பொழுது நன்றாக பழக்கப்பட்டு உலக நாடுகளில் இருந்து பலர் இங்கே செய்தி பகுதியிலே அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களுக்கே ஆரவாரம் ஆச்சரியம், தங்களுக்கு பாடல் தோன்றுகின்றது வர முடியாமல் இருக்கின்றது, அழைப்பு கிடைக்கவில்லையாம் எங்களிடத்தில். அவ்வளவு தூரம் நீயர்கள் இணைவதற்கு துணிகிறார்கள், துடிக்கிறார்கள். உங்களை அது அதுக்கடையிலே பாடலை அழைக்க, பாடலை தெரிவு செய்ய வேண்டும், பாடலை கேட்க வேண்டும். தெரியாத பாடலை நீங்கள் அங்கே தெளிவெடுத்துக் கொண்டு வரலாம். ஆனால் ஒரு ஒரு இதிலே தானே, ஒரு தொலைபேசியிலே தானே நீங்கள் வானொலியையும் கேட்க வேண்டும், பாடலையும் தர வேண்டும். அது சிலருக்கு இடையூறாக இருக்கின்றது. சிலர் இரண்டு கை தொலைபேசியை வைத்துக் கொண்டு ஒன்றிலே பாடலை கேட்டுக்கொண்டு ஒன்றிலே அழைத்து பேசுகிறார்கள். முன்பு இங்கே ஓடிய குதிரைகள், ரெண்டு மூன்று குதிரைகள் இருக்கின்றது, அவர்களெல்லாம் அப்படித்தான். கம்ப்யூட்டரிலே பாடலை கேட்பார்கள், இதில் உடனே வசனத்தை எடுத்துக்கொண்டு வருவார்கள். வரிகள் தெரியாதவிட்டால் வரிகளை சென்று பார்ப்பதற்கூட அந்த ஒரு தொலைபேசி தான் இல்லாத, எவ்வளவு விரைவாக நீங்கள் கணனியோடு கூட விரைவாக இயங்குகிறீர்கள். அதனால் அன்பு நெஞ்சங்களும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். பாட்டுக்கு பதில் பாட்டு என்ற நிகழ்வை இவ்வளவு ஜனரஞ்சகமாக கொண்டு வந்தது நீங்கள். இது உங்கள் வானொலி, உங்கள் வானொலியில் உரிமையோடு நீங்கள் வந்து பழகுவதற்கு வாய்ப்புகளுக்கு இடையிடையே சரிப்படையாமல் இருக்க நகைச்சுவையை கூட நான் தூண்டிவிடுகின்றேன். காரணம், உங்களுக்கு அந்த நகைச்சுவை என்பது கலக்கும் பொழுது மூளைக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. இதிலேயே சிந்தித்துக் கொண்டு 2.5 மணி நேரம் இவ்வளவு பாடல் வருதுன்னு கேட்டுக்கொண்டே தொடர்ந்து வருகின்றீர்கள் என்றால், 57 பாடல், 38 பாடல், 33 பாடல், 28 பாடல், 21 பாடல், 20 பாடல் என்றெல்லாம் தருவதற்கு உங்களுக்கு ஞாபக சக்தியில் அந்த பாடல்கள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வானொலியில் வந்து பேசும்பொழுது ஒருவர் வந்து இணைந்து அவர் தன்னுடைய பதில் பாடலை தந்து செல்வதற்கு செல்லுகின்ற அந்த நேரத்தில் மூவர் வரக்கூடிய நேரம். ஆனால் என்ன செய்வது, இதையும் தாங்கிக் கொள்ளத்தானே வேண்டும். அப்படியான வலைத்தளத்தில் இடையூறுகளும் இருக்கின்றது. அந்த இடையூறுகளையும் தாண்டி உங்களுடைய சிறப்புகளை வந்து இங்கே பதிந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த நீங்கள் அனைவரும் வெற்றியாளர்கள் என்றுதான் நான் கூறுவேன். பாருங்கள், எங்களிடம் இத்தனை நேயர்கள் உறவுகள் இருக்கின்றார்கள், அத்தனை பேருக்குள்ள நீங்கள் 13 பேர் என்று வந்தீர்கள். நீங்கள் 13 பேர் தான் இதுக்கு தகுதி கண்டிருந்தவர் போல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை, உங்களால் முடியும் என்ற துணிவு இருப்பவர்கள் தான் வந்திருக்கின்றீர்கள், திறமை இருப்பவர்கள் தான் வந்திருக்கின்றீர்கள். அதற்காக மற்றவர்கள் திறமை அல்ல என்று கூறவில்லை, அவர்கள் அழைத்து பார்த்துவிட்டு திரும்பி இருக்கின்றார்கள். இரண்டொரு உறவுகள் அவர்கள் தொடர்ந்து உங்களைப் போல் பொறுமை காத்து இந்த ஞாபகத்தை ஊட்ட முடியாத ஒரு நிலையில் இருப்பவர்கள் மேலும் மேலும் வருவார்கள் என்ற எண்ணத்தோடு வந்து அப்படி வரும்பொழுது நீட்டிக்கப்படும். நான் அதைவரோடு பேசி நான் நேரத்தை இன்று பாருங்கள், 12:33 இருக்கின்றோம். நேரம் உங்களுக்கு நீட்டி கொடுக்கப்படலாம், ஆனால் வரும் வரவே கொடுக்கும். 3 பேர், 4 பேர், 5 பேர், 6 பேர், ஆகக்கூடிய 7 பேர் என்று பங்கு பெற்று இன்று 13 உறவுகள் வந்து பங்கு பெற்று இருக்கின்றனர். அதிலே இறுதியாக கடைசியில் வந்தவர்களெல்லாம் விரைவாக பயணிக்கக்கூடிய கண்ணன் வலு விரைவாக கொண்டு செல்வார் பாடல்களை. அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை, அவர் இறுதியிலே வந்து 2-3 பாடலாம் கூறக்கூடிய. கணபதி அவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கு, பாடல் தருவார். அவருக்கு வலைத்தளம் தாமதித்துக் கொண்டிருக்கின்றது. இங்கிருந்து அழைத்து அவர் அழைத்து அவர்களுக்கு வந்து அலோ என்று எங்களை கேட்டு சரிபார்த்து தானே இவர் பதிலை கூறுகின்றார். இடையிடையே நான் நகைச்சுவை யாரையும் புண்படுத்துவதாகவில்லை, மகிழ்ச்சியாக நாங்கள் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில விடுப்புகளை நான் தொடுத்து விட்டேன். அதைகளையும் கேட்டுக்கொண்டு அழகாக நகைச்சுவையோடு வந்து இணைந்து சிறப்பித்து இன்றைய விழாவை சிறப்பித்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் கூறி, மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் சனிக்கிழமை வரும் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாளாந்தம் கேட்கும் பாடல்களை, வானொலியில் வரும் பாடல்களை, தொலைக்காட்சியிலே வரும் பாடல்களை, உங்கள் தொலைபேசியிலே நீங்கள் கேட்கும் பாடல்களை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். கூர்ந்து கவனித்து கேட்டு உணர்வாக உணர வேண்டும், நல்லாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அது எந்த விடையும் அப்படித்தான், எங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே ஞாபகத்தை கூட்டி ஞாபக சக்தி குறைவால் பல விடயங்களை இழந்திருக்கின்றோம். ஞாபக சக்தி என்பது குறைவு, ஆகவே எங்கள் ஞாபகத்தை தூண்டிக்கொண்டு இருக்க வேண்டும். வயது செல்லும் வேளையிலே மூளை நரம்புகள் தொழிற்படுவது குறைவு. இது ஒரு பயிற்சி, வீட்டிலே தான் இருக்கின்றோம். கொரோனா காலத்திலே வெளியே செல்ல முடியாது, வீட்டிலேருந்து கோலாகலமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல விடயத்தை நாங்கள் ஒரு சோர்வு இல்லாமல் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேரமும் உங்களோடு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரலை ஒளிபரப்பு, தொகுப்பு, நிகழ்ச்சிகள், பல்சுவை நிகழ்வுகளை பல பகுதிகளில் இருந்து வானொலி நாகரிகத்துடன் தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மனதில் கொண்டு வாழ்க வளர்க என்று கூறுவே. இது உங்கள் வானொலி. இந்த நிகழ்வுகள் சிறப்பதும் சோபிப்பதெல்லாம் உங்கள் கரத்தில் தான் இருக்கின்றது. மொத்தத்தில் இன்று வந்து பங்கு பெற்றுக் கொண்ட என் அன்பு நெஞ்சங்களே பவுனம்மாள், ஞானசேகரன், சந்தன்ராஜ், ஃபாரூக், ராஃபிக், அக்ஷயா, சரிதா, ஜெயமனோகரி, தேவா, அலி, கணபதி அவர்கள், முகமது அலி அவர்களை மன்னிக்கவும், முகமது அலி அவர்களே, கணபதி, செல்வகுமார், அன்பு மகன், அன்பு மகன் கண்ணன், உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு அன்பு உறவு வர வேண்டும். அவருக்கு பணி, அவருக்கு இப்பொழுது அரித்துக் கொண்டிருக்கின்ற ஜோஜ், அவர் வந்து இணைந்து திறப்பிப்பதில், அவர் இணைவதில் விண்ணன், அவர் ஒரு ஓடி வருவார், ஓடி வருவார், ஓடி வந்து பாடல்களை தந்து கொண்டு போவார். அவரும் அவரும் இன்று வந்திருந்தால் இன்னும் சோபித்திருக்கும். அவர் பணி நிமித்தம் வர முடியவில்லை. நலமாக எல்லோரும் வாழ வேண்டும், பலமாக வாழ வேண்டும். இன்றைய இரவு நல்ல இரவாக அமைய வேண்டும். உங்களுக்கு எங்களுக்கு இந்த பகல் நல்ல பகலாக அமைய வேண்டும். நாளை இன்று மலரும் இரவு எங்களுக்கு நல்ல இரவாகி நாளை மலரும் பொழுதிலே உங்களோடு நாங்கள் சந்திப்போம் என்று கூறுகின்றேன். இறைவன் கருணையோடு நாளை காலை நியூயர் விருப்பமல்ல, விடுமுறை விருப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். இந்த இன்றைய பாடலில் வந்த பாடல் அத்தனையிலும் நீங்கள் வந்து கேட்ட பாடல்களுள் உங்களுக்கு நீங்கள் கேட்ட பாடல்களாக கதம்பம் நேயர் விருப்பத்திலே உங்களுக்கான பாடல்கள் வரும். அதை கேட்டு மகிழுங்கள் அன்பு உறவுகளை. நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் என்ன பாடல் கொடுத்தேன், என்ன பாடல் வந்தது என்று கொடுத்து, என்ன பாடலோடு இணைந்தேன் என்பது கூட உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. அவ்வளவு தூரம் உங்கள் மூளை களைப்படைந்து இருக்கின்றது. இப்பொழுது ஆறுதல் அடையுங்கள், வெற்றி பெறுவோம். முன்வைத்த காலை பின்வைக்க வேண்டாம். பவுனம்மாளும் கூறியிருந்த நம்பிக்கையும் துணிவும் தெம்பும் இருந்தால் வயது ஒரு பெரிய விடயம் அல்ல. எப்படியும் நாங்கள் வெல்வோம். அவருடைய கனவு என்று நிறைவேறியதை நாங்களும் மன மகிழ்ந்துள்ளோம். அவரோடு இணைந்து ஒரு நல்ல ஒரு மாற்றமான முடிவை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி காற்றலிருந்து விடைபெற்று அடுத்த நிகழ்வை நீங்கள் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள் என்று கூறி காற்றலையிலிருந்து எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை என்னாலும் நிலவக்கூடாது. நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நிலவ வேண்டும் என்று கூறிக்கொண்டு காற்றலையை விட்டு விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: மகாராஜா அவங்க திருமணம் கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

அன்பான மதிய நேர வணக்கம். இங்கே 12:27. இது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:57. எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? முதல் கனி என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? எப்பொழுதும் நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் எல்லோரும் கவனமாக உங்கள் மேல், அதாவது கொஞ்சம் கூட, அதாவது சொல்லுவார்களே, உதாசீனப்படுத்திக் கொண்டு, மற்றவர்கள் சொல்வதை உதாசீனப்படுத்திக் கொண்டு இல்லாமல் நீங்கள் மற்றவர்கள் ஏதோ ஒரு நன்மைக்கு எங்களுக்கு சொல்லுகிறார்கள் என்பதை கொஞ்சம் கவனித்து அதன்படி நடக்க பாருங்கள். ஏனென்றால் இல்லை, எங்களுக்கு எதுவும் வராது, இங்கு எதுவும் நடக்க முடியாது என்ற ஒரு தோரணையோடு இருந்தால் உங்களால மற்றவர்களுக்கு, அதாவது நீங்கள் அவதானமின்றி அல்லது ஒரு உதாசீனமாக வாழும் வாழ்க்கை உங்கள் ஒருத்தரால் மற்றவர் பலர் எத்தனையோ பேருக்கு அழிவு என்றதுதான். நீங்கள் மட்டுமல்ல அனுபவிப்பது, உங்களை சுற்றி உள்ளவர்களும் அனுபவிப்பார்கள். இன்னொரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் நாங்கள் கவனமாக எங்களை எங்களுக்கு சில பேர் சொல்லுவார்கள், எனக்கு வாழ விருப்பம் இல்லை, வந்தா வரட்டும், போனா போறோம் என்று சொல்லுவார்கள். அது எல்லாருக்கும் இருக்கு. இப்ப எங்களுக்கும், நாங்களும் வாழ்க்கையில் விரக்தி உள்ளவர்கள், எத்தனையோ பேர் வாழ்வியல துன்பத்தை அனுபவிப்பவர்கள், எல்லாம் செத்தா பரவாயில்லை என்று எண்ணங்கள் இருக்கு. நாங்கள் செத்தாலும் பரவாயில்லை. எங்களால் எங்களை சுற்றி இருப்பவர்கள், எங்களோடு பேசுபவர்கள், எங்களை சார்ந்து இருப்பவர்களை நாங்கள் ஏன் துன்பப்படுத்த வேண்டும்? அவர்களுக்கு அந்த எண்ணம் இல்லை அல்லவா? அதனால நீங்க உங்களுக்காக வாழ வேண்டாம், மற்றவர்களுக்காக வாழுங்கள் என்று நான் சொல்லி தருகிறேன். அதாவது இந்த கால இந்த நோயின் நிமித்தம் நான் இதை சொல்லுகிறேன். இப்ப சில விடயம் இருக்கிறது, நீங்கள் உங்களுக்காக வாழுங்கள் என்று சொல்வது வழக்கம். சில பேர் எங்களுக்காக வாழ வேண்டாம், உங்களுக்காக வாழுங்கள். அப்படி இல்லை, நீங்க உங்களுக்காக வாழ வேண்டாம், மற்றவர்களுக்காக வாழுங்கள். இந்த நோயை பொறுத்து அதைத்தான் சொல்ல முடிகிறது. ஏனென்றால் நாங்கள் செத்து போகலாம், எனக்கு வரலாம், நான் கேலாசா எல்லா இடம் போகலாம், வரலாம், என்ன செய்யலாம், ஆனா எனக்கு அக்கறை இல்லை. இருந்த என்ன பிரயோசனம் சாகலாம் என்று நான் யோசிக்கலாம். ஆனால் நான் செத்தால் என்னை சார்ந்து இருப்பவர்களுடைய நிலைமை என்ன என்றதான் கேள்வி. பாருங்க, அவர்கள் இவ நோய் என்று சொல்லிவிட்டு சரி இவர் தானே இறந்து விட்டார் என்று விட்டு அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் எதுவும் செய்து போட்டு விட்டு விடுவார்கள் என்றல்ல. என்னோடு பழகியவர்கள், எனக்கு பக்கத்தில் இருந்தவர்கள், என்னோடு பக்கத்தில் குடியிருந்தவர்கள், யார் யார் என்னோடு பழகினார்கள், என்னை நான் எங்கு எந்த இடமெல்லாம் போய் வந்தேன், இவை எல்லாவற்றையும் ஆராய்ந்து அவர்களையும் ஒரு தனிமைப்படுத்தவோ துன்புறுத்தவோ, அதாவது துன்பம் தானே அது, அவர்களை தனிமைப்படுத்துவது இல்லையா? அதனால கவனமாயிருங்கோ எல்லாரும். நான் சொல்வது இது புதுசாக இருக்கலாம், எங்களுக்காக நாங்கள் வாழ வேண்டாம், மற்றவர்களுக்காக வாழ்வோம் என்றதை மனசுல வச்சுக்கொள்ளுங்கோ. இது சுயநலமாக நாங்கள் இருக்காமல் பொது நலத்தோடு வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கை என்பது வாழ்வதே கடினம். இப்படியான காலகட்டத்தில் நாங்கள் வாழ்வது மிக கடினம். எல்லோரையும் தான் நீங்க ஏதோ காசா பணமா கொடுக்க போறீங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, அல்ல உங்களை சான்றவங்களுக்கு, உங்களில் மேல் அன்பு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு சுகத்தை தானே கொடுக்க போறீங்க இல்லையா? இதை மனதில் கொண்டு இந்த கதம்பத்தில் சரியா 10 வந்திருக்கிறேன் இல்லையன்னு சொல்லக்கூடாது. நீங்க ஒரு பாடலை கேட்கலாம், கண்ணன் பாடலை. இந்த பாடலோடு நீங்க காற்றலைக்கு வரலாம். கண்ணன் பாடல் ஒவ்வொரு நாளும் புது புது பாடல். நான் அன்று சொல்லியிருந்தேன், யாராவது உங்களிடம் கண்ணன் பாடல்கள் நீங்கள் எடுத்தா எனக்கு வாட்ஸ்அப் ஊடாக அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள்
தெரிவு செய்தால் எனது வாட்ஸ்அப்புக்கு நீங்க நேர் நேரத்துக்குள்ளேயோ அல்லது குரல் முரசுக்குள்ளேயோ அந்த தளத்துக்குள்ளே எல்லாம் போட வேண்டாம். தயவு செய்து நீங்கள் வாட்ஸ்அப் உடாம அனுப்பி வையுங்கள் எனக்கு என்று சொல்லிக்கொண்டு ஒரு பாடலை எடுக்கலாம். இப்பொழுது இனிமையான ஒரு பாடலை தேடுவதற்கு கண்ணன் பாடல் இதெல்லாம் போட்ட பாடல் மாதிரி இருக்கிறது. போட்ட பாடலே திருப்பி திருப்பி போடாமல் போடாத ஒரு பாடல் தேடுவதென்றால் ரொம்ப கஷ்டம்தான். சரி, இது என்ன பாடல் என்று பார்க்கலாம்.

இவளது எங்களுடைய கனடா நாட்டுக்கு இந்த கொரோனா வைரஸ் சரியாக 700, அதாவது நேற்றைய தினம், நேற்றைய முன் தினம் 341 பேர் தான் கனடா பூராவும் இருந்தது. இவ்வளவு 700 பேருக்கு கிட்ட ஆகிவிட்டார்கள். அதில் இறந்தவர்கள் 9 பேர். அப்ப இனி இந்தியா நியூஸ் பார்த்தா இவ்வளவு இரண்டா கூடி கொண்டு போகிறது என்று அச்சத்தோடு தான் இருக்கிறார்கள். ஒழிய பாருங்கள், மிக விரைவாக கூடுகிறது என்றுதான் அவர்களுடைய ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல், அதாவது இத்தனை பேருக்கு என்றது. சும்மா நாங்க டெஸ்டுக்கு வச்சிருக்கிறோம் என்றெல்லாம் 700 பேர் இருக்கிறது. அவர்களுக்கு இப்பொழுது ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு ஒரு சிட்டியில 240, 240, 224 அப்படி இருக்கிறது. எல்லாம் அதாவது பரவலாக ஒவ்வொரு, இப்ப நீங்க பாருங்க, நாங்கள் ஒரு சிட்டியில இருக்கிற எத்தனையோ சிட்டிஸ் இருக்கிறது. அப்ப பரவலாக எல்லா சிட்டிக்கும் போகிறது, ஒன்றோ ரெண்டோ மூன்றோ ஒன்றுக்கும் இருக்கிறது. அது எப்படி என்ன ஏன் என்றதுதான் இப்ப எங்களுக்கு அறிய முடியாத ஒன்று. நாங்கள் காற்றலை எடுத்து வருகிறோம், பேசுகிறோம், மசிக்கிறோம். ஏனென்றால் அது நாங்களுக்கு எங்களுடைய கவலையை மறக்கிறதுக்கு என்பது தான். இப்ப இரவு நேரத்துல எல்லாம் தூக்கம் வருதில்ல, சாகுறதுக்கு பயந்தில்ல, தூக்கம் வருதில்ல. இது என்ன, இனி இனி என்ன, எப்படி இந்த உலகம் எப்படி நடக்க போறது, இந்த மக்களுக்கு எல்லாம் என்ன நடக்க போகுது என்று அந்த கேள்விக்குறிதான். அதுக்காண்டி எழுதப்பட்டது இப்படித்தான் நடக்கும், உலக பேர் தான் தப்புவார்கள் என்றெல்லாம் ஒரு புத்தகங்கள்ல எழுதியிருக்கு என்றுட்டு நாங்கள் அதையே சிந்தித்து கொண்டிருக்க முடியாது. ஏனென்றா சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா, சில சில ஆகமங்கள் சொல்லி இருக்கிறது. அதையெல்லாம் ஏனென்றால் இத்தனை ஆயிரம் மக்களையும் கடவுள் ஆண்டவர் படைத்து, கடவுள் படைத்து சிறிது காலம் வாழ வைத்து, சரி எங்களையெல்லாம் விடுங்கோ, நாங்கள் என்ன கொஞ்சம் வாழ்ந்து முடிஞ்சது. இனி இருக்கிற அந்த சின்ன குழந்தைகளுடைய நிலைமை என்ன, எல்லோருக்கும் எப்படி இருக்கு, நீங்க ஒரு சிந்திச்சு, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தாய் தந்தையருக்கு வந்துட்டா இந்த குழந்தைகளோட நிலைமை என்ன? இப்ப சில நேரம் ஒரு குடும்பம் வந்து அம்மா அப்பா பிள்ளைகள் மட்டும்தான் இருப்பா, உற்ற உறவுகள் யாரும் இருக்க மாட்டார்கள். அப்ப அந்த அம்மாவுக்கு அல்லாட்டி அப்பாவுக்கு வந்துட்டா, சரி அவர்கள் ரெண்டு பேரும் இல்லாமல் போய்விட்டா, அந்த குழந்தைகளோட காலத்தை யோசிச்சு பாருங்க எப்படி என்று. எத்தனையோ அழிவுகள் வந்து போய்விட்டது இந்த உலகத்துல, சண்டை பிடிக்கிறார்கள் ஒருவர் குருதர். இப்ப எங்களோட நாட்டில எல்லாம் நடந்த இதுக்கு எத்தனையோ அனாதை குழந்தைகள் இருக்கிறார்கள். அதே மாதிரி தான் இதுவும் என்று யாரும் எண்ணிவிடலாம், இப்படித்தான் அப்படித்தான் அனாதையாகவே தான் வாழும். ஆனால் இருந்தாலும் அது வேதனைக்குரியது, அது ஒவ்வொரு விதமான அழிவுகளுக்கு காரணம் இருக்கு. இது சும்மாவே ஒரு எல்லாவற்றையும் நிறுத்திவிட, அதாவது ஏதோ ஒன்றை மருந்து கொடுத்து சிவப்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னோ எல்லாம் கண்டுபிடிச்ச இந்த மக்களுக்கு, உலக விஞ்ஞானம் வளர்ந்த மக்களுக்கு, இந்த கொரோனா வைரஸுக்கு மட்டும் மருந்து கண்டுபிடிக்கவே முடியாமல் இவ்வளவு திண்டாடுவதன் காரணம் என்ன? எங்கட மனசுல ஏத்த மாதிரி நாங்க சொல்றோம், நீங்க மஞ்சளை சாப்பிடுங்கோ, இஞ்சிய சாப்பிடுங்கோ, தேனை குடியுங்கோ, விட்டமின் சி போடுங்கோ கூடுதலாக எல்லாம் நாங்க ஏதோ எல்லாம் சொல்றோம். என்ன அது மனதுல எங்களுக்கு தேவை, இதெல்லாம் போட்டா ஒரு சாதாரண ஒரு சளி வருத்தத்துக்கு நாங்க இத போட்டா மாறுகிறது, மாறும் என்ற காரணத்தோடு கையை கழுவுங்கோ, கையை கழுவுங்கோ, கையை கழுவுங்க. நாங்க கையை கழுவுறோம், சரி கையை நல்லா கழுவிட்டோம். ஆனா அந்த கையில பட்ட உடனே, நாங்க ஒரு இடத்துக்கு போய் வந்த உடனே அந்த என்னதான் செய்தாலும் ஒரு சின்ன இடத்துல இருந்தாலும் அந்த வைரஸ் இருக்கத்தானே செய்யும். வந்து நீங்க எத்தனை தடவை தான் நீங்க கையை கழுவுவீங்க, உங்களோட உடையில இருக்கலாம். நாங்கள் போய் ஷாப்பிங் செய்யும் போது தொழுகிற ஒவ்வொரு பொருள்லையும் இருக்கலாம், சாப்பாடு பொருள்லையும் இருக்கலாம். அன்றைக்கெல்லாம் ஷாவுல் ஹமீத் சொல்லியிருந்த தொட்டு, இப்ப நாங்க மரக்கறியை தொட்டு பாக்குறோம், அந்த மரக்கறியில போயிருக்கலாம். அதை நீங்க கொண்டு வந்து வடிவா, நீங்க கழுவிதான் சமைச்சானே என்ன தொட்டு போட்டு திருப்பி மற்ற இடம் எல்லாம் தொடுவீங்க. அப்ப வந்துட்டு எங்கட கையை மட்டும் நீங்க நாங்கள் கழுவிட்டா சரியா? ஒரு மனதுல ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு துணிவை, இப்படி செய்தா மாறும் என்ற ஒரு துணிவை
வாழ்றதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்கு தான் இதை எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடித்தால் மட்டும்தான் காப்பாற்றலாம். ஒரு கொஞ்சம் பேர் சுகமாயி கொண்டு வருகிறார்கள், கொஞ்சம் பேர் ஒரு வயது மூதாட்டி 70 வயது, அவர் சுகமாகி விட்டார் என்றெல்லாம் நாங்கள் எத்தனையோ நியூஸ் வருகிறது காட்டுகிறார்கள். அது வந்து அவர் அவனுடைய சுகமாக கூடிய அவரிடம் அந்த எதிர்ப்பு சக்தி இருந்திருக்கலாம். திடகாத்திரமான இப்ப இத்தாலியிலாம் நீங்க பார்க்கலாம், நீங்க எப்படி என்று திடகாத்திரமான ஆண்கள் எல்லாரையும் குப்புற போட்டு நினைவில்லாமல் அவர்கள் ட்ரீட்மெண்ட் செய்து காட்டுகிறார்கள். சைனா காட்டவில்லை, ஆனா இத்தாலி காட்டுகிறது. அவர்களை பார்த்தா அந்த வருத்தம் வருமா என்று கூட எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. அவ்வளவு ஒரு திடகாத்திரமான ஆண்கள் எல்லோரும். அப்ப யோசிச்சு பாருங்க, இவ்வளவுதான் சக்தி இருந்தாலும் மன துணிவும் அவர்களுடைய வாழ்வின் அளவும் எழுதப்பட்ட அளவும் தான் அந்த ஒருதரி. இப்ப 70 வயது மூதாட்டி தப்பி இருக்கிறார் என்று சொன்னா சிலவில ஒரு சின்ன சந்தேகத்தோடு கொண்டு போய் அவ வச்சு ட்ரீட்மெண்ட் செய்திருக்கலாம் அவர்கள். அதையும் நாங்கள் வேற கொடுத்தோன்ன அவருக்கு மாறி இருக்கலாம். இப்படித்தான் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். யோசித்து ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் நாங்கள் சிரிக்கிறோம் பேசுறோம் இல்லாமல் இல்லை, அது தேவை. நாங்கள் எங்களுடைய கவலைகளை மறக்க வேண்டும் என்று. ஆனால் எத்தனையோ பேர் இப்ப பாருங்க, இலங்கையில கர்ஃபியூ போட போறாங்க, போட்டுட்டாங்க. புத்தளம் அந்த பக்கம் எல்லாம் கர்ஃபியூ போட போறாங்க. அதாவது யாரும் வெளியில, ஏனென்றால் நிறைய வெளிநாட்டவர்கள் இங்க போனால் தப்பிடலாம். ஏனென்றால் இந்தியாவும் இலங்கையும் தான் கொஞ்சம் இல்லாமல் இருந்து அந்த கதைக்கு வராமல் இருந்து. ஏன் கதைக்கு வரவில்லை என்று சொன்னா அவர்கள் சொல்லவில்லை என்பதுதான் அர்த்தம். அரசாங்கமும் மக்களும் வெளியிடவில்லை. கேலஸ், உதாசீனம், இது ஒரு தானே, இது வந்தவருக்கு அவருடைய போயிரும் என்ற ஒரு தன்மை அவர்களிடம் இருந்தது. மற்ற இதை பெருசு அவர்கள் நினைக்கவில்லை. அதன் அர்த்தம் வந்து சுயநலம் கூட இருந்திருக்கிறது என்றதுதான். இங்கேயும் இருக்கு இல்லையான்னு நான் சொல்லல இல்லை, எல்லா வெளிநாடுகளையும் சுயநலம் இருக்குது. நான் தப்புனா காணும் என்று இருப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அங்கு கூடுதலாக இருக்கிறது அந்த இரண்டு நாட்டிலையும் சுயநலம். நாங்கள் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்ற ஒரு சுயநலம் இருக்கிறது என்று தான் நினைக்கிறேன். அதனால அங்க போய் அங்க இல்லத்தானே இவர்கள் அறிவிக்க இல்லவில்லை என்று எல்லாரும் போனபடியினால அங்க நிறைய சொல்லவில்லையாம். ஆனா ஸ்ரீலங்கால அங்கேயும் கடையடைப்புகள் எல்லாம் ஒரு ஒரு இடத்துல செய்து கொண்டு வருகிறார்கள். கர்ஃபியூ போட போறவர்கள் இப்ப இந்தியாவை சார்ந்த உங்களுடைய இடத்தை எடுத்துக்கொண்டால் பரந்த தேசம், நிறைந்த மக்கள், எல்லாம் சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்ப நீங்கள் யோசிக்கலாம், இங்க இருக்கு எங்களுக்கு, நாங்கெல்லாம் கிராமத்துல இருக்கிறோம், அங்க போய் இருந்துடலாம், எங்கட சொந்தங்களோட போய் இருந்துடலாம், என்றுமே நடக்காதுண்டு. ஆனா நீங்க போகும்போது நீங்க கொண்டு போக போறீங்க கிராமத்துக்கு இங்க இருந்துட்டு. அதனால கவனமாக திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன், பொய்யல்ல. இப்ப எங்கட சிட்டிலையும் இருக்குது, இன்னொரு பக்கத்துல ஒரு அரமணத்தியான ஒரு ஒரு 45 நிமிஷ ஓட்டத்துல அடுத்த சிட்டில இறந்தே விட்டார் அந்த வந்தவர். இதன் காரணமாகவே இறந்து விட்டார். குறுகிய நாட்கள் அவர் இறந்து விட்டார். அப்ப யோசிச்சு பாருங்க. சரி, எங்களுடைய கதம்பம் என்ன வந்த நேரத்தில இருந்து இதே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று இல்லாமல் உங்களுக்கு என்றால் என்னுயிர் போல் என் அன்பு உறவுகள். நேற்றைய இரவு கூட நித்திரை வரையில சில காணாத உறவுகளை எல்லாம் இரவு நான் அழைத்து பேசினேன். என்ன இவர்கள் வரவில்லையே, இது என்ன செய்கிறார்கள், நலமா இருக்கிறீங்களா என்று என்றால் காட்டலையில் வந்து பேசவில்லையே என்று யோசித்து அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தேன். அது என்ன எந்த மனம் சொல்லிக் கொண்டிருந்தது, சும்மா பொழுதுபோக்கா இரவு நித்திர வரையில பொழுதுபோக்கா அழைச்சு என்று யாருமே சொல்ல முடியாது. அந்த நேரம் இரவு நேரம்
விழித்திருந்து அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு நான் நல்லா பகல் நேரத்தில் அழைச்சி பார்க்கலாம். ஏன்னா எங்களை மாதிரித்தானே அவர்கள். இப்ப நாங்கள் இவ்வளவு வசதியோடு இருந்து எங்களுக்கு வாழ முடியாமல் ஏதோ ஒரு யோசனையில் திண்டாடுகிறோமே, அங்கிருப்பவர்கள் எப்படி இருப்பீங்கள் என்ற ஒரு சிந்தனையோடு நாங்கள் அதைத்தானே. எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள், நலமாக இருக்க வேண்டும் எனது கண்ணனை நான் வேண்டிக் கொள்கிறேன். இப்ப எங்களோட கதம்பத்தில பார்க்கலாம். வணக்கம் இளவரசு, வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? கதம்பம் என்று போட்டுட்டீங்க, வந்தோடனே என்னை இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறா, போகலாமா விடலாமா, பேசலாமா வேண்டாமா, சிரிக்கலாமா இல்லையாண்டில்ல, எங்களுடைய சிரிப்போடே போகலாம். இருந்தாலும் இவற்றை சற்று நாங்கள் கூர்ந்து கவனித்து அதன்படி மற்றவர்களுக்கும் சில விடயங்களை சொல்லி நீங்க பாருங்க. இந்த இக்கட்டான நிலையிலும் இன்னும் மற்ற மனிதனை ஏமாற்றி பணத்தை சம்பாதிக்கலாம் என்றுதான் இருக்கிறேன். பதுக்கி வைப்பது, உணவை கொடுக்கவில்லை, வந்த உணவு, இதெல்லாம் ஒரு நான் நினைக்கிறேன் இது வந்து அறிவின்மை என்ற தன்மை என்றுதான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் இப்ப நான் ஒரு விடயத்தை பற்றி, சரி என்னட்டு இருக்கிற உணவு, ஏன்னா ஒரு பெரிய கடை வச்சிருக்கிறேன், கடையில நான் ஒரு பொருட்களையும் கொடுக்காம பதுக்கி வச்சுட்டு விலை ஊட்டி விற்கலாம் என்று சொன்னா வித்து முடிய எனக்கு கொரோனா வந்து போயிட்டா இல்லையா, யார் அந்த பொருட்களை எல்லாம் வாங்குவார்கள்? இந்த கடைக்காரர் இவர் தான் இறந்தவர், இந்த கடையில தான் அந்த பொருட்கள் இருந்ததுன்னு அந்த பொருட்களையே வாங்க மாட்டார்கள் முதலாவது. சரி, இவர் சேர்த்து வைத்துக்கிற பணத்தை என்ன செய்ய போறார்? இந்த காலகட்டத்தில் பணம் கூட நாங்கள் சேகரித்து வச்சிருக்க முடியாத நிலையில இருக்கிறோம், எதுவுமே உதவாது. மனித அபிமானமும் அன்பும் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் தொண்டும் தான் உங்களை காப்பாற்றும் என்றத நான் சொல்லிக் கொள்கிறேன். இளவரசு வணக்கம், காற்றலை என்று போட்டிருக்கீங்க, உங்களுக்கு அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று கொஞ்சம் சுற்றுலா போய் வந்திருக்கிறீங்க, சூப்பர் சூப்பர் நல்ல. அடுத்து எங்களுடைய பொன்சேகர் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரேவதி அம்மா எப்படி இருக்கிறீங்க? சனல்ராஜ் மாமா, ஷாகுல் ஹமீடோட இன்றைக்கு அவர் பட்டியல் போட்டதுக்காகத்தான் அதுல போட்டுக்க, அவளையும் அவர் வானொலி கேட்கவில்லை. சரி, ஏதோ ஒரு பட்டியல் ஒன்று போட்டுட்டார் பாருங்க. சூப்பர். கொரோனா வைரஸ்ல முக்கியமா இருக்கிற அதை பற்றி ஆராயறதுல அவர் தான் அவரோட முதல் டாக்டர். நேற்று வரவில்லை, அவரையும் அழைத்து பார்த்தேன், எப்படி இருக்கிறீங்க? ஏனென்றா ஒரு நாள் வரவில்லை இல்ல, பயந்து பயந்து இருக்கும் குழந்தை அல்லவா என்றுட்டேன். சரி, பாடலை கேட்கலாம், நீங்கள் காற்றலைக்கு வாங்குவோம். நான் சீரியஸாக அதாவது பேசுகிறேன், என்ன அம்மாவோட போய் எப்படி சிரிச்சு பேசுவதல்ல, இடையிடையே நாங்கள் இதையும் நினைவு கூற வேண்டும் என்பதுதான். பாடலை கேட்போம்.

0: இணைந்து கொள்ளும் எங்கள் அன்பு உறவை சந்திக்கலாம். ராஜா தான் துணிஞ்சு வர மீசையை முறுக்கி விட்டுட்டு இவ்வளவு பேரும் எல்லாரும் யோசிச்சு கொண்டு கையை கட்டிக்கொண்டு போறதா இல்லையா, பேசலாமா இல்லையா என்று பயந்து கொண்டு கேட்க, முதல் நாட்டின் ராஜா தானே முதல் முன்னுக்கு போகலாம், வாளோட வாள் கொண்டு வந்திருக்கிறாரா இல்லாட்டி பாக்கலாம், பின்னுக்கு சேனை வருகிறதா அவருடைய படை வருகிறதா. வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்,
0: எப்படி
1: நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்ல சுகமா இருக்கிறேன், நல்லமா இருக்கிறேன், எந்த நலத்துக்கு எந்த குறையும் இல்லை. இப்ப இன்னொரு விடயம், ஒருதனை கெடுப்பதற்கும் இத பாவிக்க பாக்குறார்கள். இப்ப அதாவது ஒரு கடை பிசினஸ் அல்லாட்டி அவற்றை எல்லாம் சற்று உழுத்துவதற்காகவும் இந்த கடையில கொரோனா வைரஸ் இருக்கான்னு சொல்லி அதையும் செய்ய பாக்குறார்கள் மக்கள்.
1: இருக்கலாம் மேபி, பாருங்க நான் வர ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு வந்து காலை 9 மணி முதல் இரவு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஊரடங்கு, ஊரடங்கு மீன் அவசியமாக வெளியில வாங்கன்னு ஒரு கோரிக்கை விட்டுருக்காரு பாரத பிரதமர் மோடி அவர்கள்.
0: அப்ப அது அது வந்து இந்தியா பூராவும் இல்லையா, இந்தியா பூராவும்.
1: ஆமா ஆமா ஆமாங்க, கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரை,
0: கன்னியாகுமரி இருந்து காஷ்மீர் வரை இந்தியா பூராவும்
1: சொல்லுவோம்.
0: இந்தியா பூராவும்
1: ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஜம்முல இருந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி, நாங்க எங்க பகுதியை தான் சொல்லுவோம், கன்னியாகுமரியில இருந்து தமிழ்நாட்டுல இருந்து காஷ்மீர் வரை,
0: காஷ்மீர் வரை. இப்ப நீங்க பாருங்க, அத்தியாவசியமான ஆட்கள் செல்லலாம் சொன்னா, இப்ப போறவர் வரவே சில பேர் வந்து போய் வரவர்கள் அத்தியாவசியமானவர்களா இல்லையா என்பது எப்படி கண்டுபிடிக்கிறது அவர்கள் பார்ப்பார்களா?
1: ஆமா, அன்னைக்கு பாத்தீங்கன்னா நடைபாதை வியாபாரிகள் வார சந்தை இருக்கிறவங்க அப்பப்ப தேவைக்கு போவாங்க. பாரு எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைல சந்தை வார சந்தை, அன்னைக்கு பாத்தீங்கன்னா காய்கறி வாங்க போவாங்க
0: அவங்க எல்லாம் போறாங்க. சந்தை எல்லாம் நடக்குமா? நடக்குமா
1: சந்தை? அதாவது நடக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க, இருந்தாலும் அவசியமா இருந்தா மக்களை வெளியில வர சொல்லி இருக்காரு, ஒரு கோரிக்கை விட்டுட்டாரு.
0: முதலுக்கு அப்படி அவசியம் இல்லாம சும்மா எல்லாரும் திரிகிறார்கள் தானே. ஒரு நிமிஷம் தாங்க ராஜ்குமார், ஒரு நிமிஷம். வணக்கம் பரதராஜன். வணக்கம் பரதராஜன்.
2: உற்சாகமான இரவு வணக்கத்துடன் உடுமலை. வணக்கம் வரதாஜன் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க நல்லா இருக்கிறோம். ராஜ்குமார் கேட்டுதா இப்போ உங்களுக்கு அவர் சொன்னது?
1: உடுமலை வணக்கம் வணக்கம்.
0: ராஜ்குமார் இருக்கிறார்,
1: வரதராஜன்.
0: ஐயோ நீங்க சொல்லிருந்தா நான் உங்களை ஏற்படுத்தி கொடுத்திருப்பேன். நீங்க பாத்துருக்கலாம் இல்ல வரதராஜன, அவரை நீங்க பாத்தீங்க, அவரை நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய அந்த செந்தளிப்பான முகமும் சிரிச்ச முகமும் அந்த கள்ளமற்ற பேச்சையும் ஒருக்க நீங்க பேசி இருந்தா கொரோனா கிட்ட வராது உங்களுக்கு,
1: பக்கம் வராது.
0: நீங்க தவற விட்டுட்டீங்களே ராஜ்குமார், ஒரு நல்ல ஒரு மருத்துவரை காணாம
1: வந்துட்டீங்களே. அடுத்த தடவை அந்த பக்கம் வந்து உங்களை சந்திக்கிறேன்.
0: நீங்க பாருங்க, இப்ப 2 வருஷத்துக்கு முதல் நான் வந்து பார்த்தேன், 2 வருஷத்துக்கு முதல் நான் வந்து அவரை சந்திச்சேன், இன்னும் எனக்கு கொரோனா வரையில தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவு அன்பானவர் உண்மையா, உண்மையா அன்பும் பாசமும் இதுல இதுல எப்படி பேசுவாரு இப்ப நீங்க பாருங்க, சில பேர் இதுல பேசுற மாதிரி இருக்க மாட்டாங்க அங்க போனா, ஆனா இந்த காட்டுல எப்படி பேசுறாரோ அதே மாதிரி இருப்பார் அவர். ஒரு நிமிஷம் அப்படியே ரெண்டு பேரும் ஒருக்கா பேசிக்கொள்ளுங்க, ஒருக்கா அப்படியே பேசிக்கொள்ளுங்க.
1: ஐயா எங்கயா முன்னாடி வந்துடுறேன், நீங்க வரீங்களா நேரலைக்கு?
2: எப்படி சார்
1: பழம்புத்தூர், பழம்புத்தூர் வரீங்களா? நான் குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு.
2: மேடம் அதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க அந்த பட்டு சாரிய மெஸ் கொண்டு போய் அங்க கொடுக்கணும் கோயம்புத்தூர்ல. இப்ப இப்ப வந்து அவங்களே நேர வர்றாங்க, அதனால இவங்க நம்மளுக்கு அங்க கொஞ்சம் வேலை இல்லைங்க. நெசவு பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும் மேடம், வந்து எடுத்துட்டு போறாங்க, சாரி வந்து எடுத்துட்டு போறாங்க. ஆமாங்க,
1: பவர் ரூம்ங்களா தரீங்களா? பவர் ரூம், பவர் ரூம்ங்களா தரீங்களா உங்களோட?
2: கை தெரியும் சார், கை தெரியும் பச்சை சாரிங்க சார்.
1: இங்க பாத்தீங்கன்னா எங்க பக்கம் சேலத்துல இருக்கு, சேலத்துல கைத்தறி இருக்கு,
2: அதே மாதிரிதாங்க சார்.
1: சரி சரிங்க சார்,
2: அதே மாதிரிதானுங்க.
1: சரி சொல்லுவாங்க, ஒரு இதே சொல்லுங்க, ஒரு பழமொழியா இருக்குது, காஞ்சிபுரத்துக்கு போனா கால் ஆட்டிக்கிட்டே சாப்பிடலான்னு வாங்க. காஞ்சிபுரத்துக்கு போனா கால் ஆட்டிக்கிட்டே சாப்பிடலாம். என்ன என்ன சொல்லுங்க,
2: அது வந்து எப்படிங்கன்னா கால் ஆட்டிக்கிட்டே சாப்பிடலாங்கன்னா ரெண்டு கால் வந்து அந்த ஒர்க்கிங் பண்ணியே ஆகணுங்க, கால் ஆடியே ஆகணும். ஆமாங்க, ரெண்டு காலும் ரெண்டு கையும் ஆடியே ஆகணுங்க.
0: ரெண்டு காலம் ஆடணும், அப்ப கால் ஆட்டி கொண்டுதான் சாப்பிடணும். என்னன்னா அங்க
1: வேலை வேலை
0: வரதராஜன், உங்களுக்கு ஏதாவது உடல்நல குறைவு எதுவும் இருக்கா உங்களுக்கு?
1: நல்லபடியா? ஒரு நாளைக்கு நான் 10 டைம்ஸ் வந்து சோப்பு போட்டு கை கழுவுற, அதுதான் டேப்லெட்டே நமக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்.
3: குறிப்பா வந்து 22ஆம் தேதி மட்டும் நீங்க வீட்டுல விட்டு வெளியே வர வேண்டியதில்லை, மீதி என்னைக்கு வேணாலும் வரலாம்.
0: இன்னைக்கு
3: உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க, அதுல வந்து ரொம்ப பாதுகாப்பா இது இப்ப கையாள்றதுல குவைத் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. அது லாஸ்ட் இடத்துல, லாஸ்ட் இடத்துல பாகிஸ்தானும் அதுக்கு மேல உள்ள இடத்துல இந்தியாவும் இருக்கு. வரும்போது இவங்க வந்து அதுக்கான தக்க இது நடவடிக்கை எடுக்காம
0: விட்டுட்டாங்க. ஆனா இப்ப இப்ப கர்ஃபியூ போட்டாங்க, இவர் ஒரு நாள் தானே கொடுத்திருக்கிறார், அதுவும் தேவையாண்டா வழியில போங்க, அதுவும் இந்தியா மக்கள் தேவையாண்டா போங்க வீட்டுக்கு இருக்கிறாங்கல்ல, ஏதோ ஒரு தேவை இருக்குன்னு வழியில போகத்தான் போறாங்க.
3: காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் வராத பிள்ளை இருக்கு. நீ
1: கூட்டம் போடாத காமெடியா சொல்லுவாங்க,
0: நினைக்கிறேன் மக்கள் மேல அக்கறை இல்லை என்றதுதான் சில விடயம். ஏன்னாடா எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அக்கறை இல்லாம இருக்கிறாரா என்னன்னு தெரியல எனக்கு, எனக்கும் ஒன்றுமா புரியல. இதாண்டு ஏனடா அந்த ஒரு நாள் போதாது அவ்வளவு மக்களுக்கும். ஏனடா நீங்க ஒரு விடயத்தை பாடம் சொல்லி கொடுத்தாத்தான் அவர்களுக்கு புரிந்து கொள்வார்கள்.
3: அப்படி இல்ல, இது இது நிறைய பரவ பரவ மக்களுக்கே விழிப்புணர்வு வந்துட்டு மக்களும் வெளியில போக மாட்டாங்க.
0: அது உண்மை. அப்ப அப்ப அவர் அந்த புத்தி அந்த புத்தியோட இருக்காரோ
3: அதிகாரிகள் அரசாங்கம் ஆள்றவங்க எல்லாம் அப்படி எல்லாம் மனசுல வச்சுக்காம அவங்க அவங்களுடைய இதை காப்பாத்திக்கிட்ட நல்லது மக்கள் எல்லாம்.
0: நிச்சயமா, ஏனண்டா அதானே சொல்ல முடியாது. மக்கள் வந்து இப்ப வந்து சுயநலமாகவே இருக்கிறார்கள் என்றுதான் சொல்லலாம். பரதராஜன், உங்களோட பக்கத்துல இந்த இந்த நோயை பற்றி
3: இல்ல இல்ல மக்கள் வந்து சுயநலமா இருக்கிறது இந்த இதுல நல்லது.

0: சேர்ந்து நான் வந்து பார்த்த போது
1: எல்லாம் மரத்துக்கு பக்கமே இருக்கு மேடம்.
0: நான் சொன்ன பாத்தீங்களா, நான் சொன்ன பாத்தீங்களா, அப்படி இருப்பீங்க. அப்ப உங்களோட பக்கமெல்லாம் ஏதாவது இதை பத்தி சொல்லுகிறார்களா, கவனமா இருக்க சொல்லி
1: சொல்றாங்க மேடம். அந்த அளவுக்கு வந்து நாம விழிப்புணர்வு நம்ம இருந்துக்கிறோம் மேடம்.
0: நீங்க எல்லாரும் கவனமா
1: இருக்கு விட்டதுமே ஒரு ஒரு நாளைக்கு நாலு வேலை அஞ்சு வேலை கை ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறேங்க மேடம்.
0: ஹேண்ட் வாஷ் மட்டும் தான் பண்றீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. எல்லாரும்
1: ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறேங்க.
0: வேற
1: ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் கூட்டமாகவும் இருக்கூடாங்க, அந்த அளவுக்கு விழிப்புணர்வு பண்ணி நம்ம ஊரை பொறுத்தளவு அந்த மாதிரி
0: இருக்கிறீங்க. அது நல்லா முந்தைய கூட்டமா இருந்து நல்லா டீ அடிச்சு கதை பக்கத்துல இருந்து பேசுவீங்க, இப்ப அதெல்லாம் நீங்க இல்லையா.
1: இப்ப கொஞ்ச நாளைக்கு அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையா இருக்குதுங்க. அதனால வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் எல்லாம் கூடாம அவங்க வந்து போனா வேலையதான் அந்த மாதிரி வீட்டிலேயே இருந்திருக்கிற மாதிரி ஒரு இருக்கிறாங்க.
0: எனக்கு எனக்கு ஓடி போறீங்க, பறந்து போறாங்க பாருங்க. ராஜ்குமாருக்கு கூட பயமட்டு இவன் இருமுறாங்க
1: இருமுறாங்க.
2: தமிழகத்துல டீ கடைக்கும் ஆபத்து வந்துருச்சு, டீ தமிழரையும் ஒழுங்கா கலவனும் அறிக்கை
0: விட்டுறாங்க.
2: நாலு டீ குடிப்போம், இது பார்த்து திடீர் குடிச்சுட்டாங்க. தமிழர் நல்லா கலவனும் ஆனா நல்லா என்ன பண்ண போறாங்க தெரியல.
0: இப்பொழுது நாங்க மல்லியம் ரவியை உணர்ச்சி கொள்ளலாம். ஷாகுல், நீங்க உங்களுடைய நாட்டின் மற்றவங்க உங்களோட கடைக்கு ஆக்கள் வாராங்களா நீங்க வேலை செய்யற இடத்துக்கு?
3: இல்ல, இன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருந்தது.
0: வரதராஜன் விடுபட்டு கொண்டீங்களா? நீங்க மீண்டும் வாங்க, உங்களுடைய பாட்டை கேட்காம விட்டேன் வரதராஜன்.
3: ஹலோ,
0: வரதராஜன் விடுபட்டு கொண்டார். சரி, அவர் மாஸ்க் போட்டிருக்கு, நான் 21 ஓடி
3: போயிட்டேன். அவர் பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டாரு.
0: இல்ல இல்ல, மாஸ்க் போட்டு மாஸ்க் போட்டுருக்கேன்னு சொன்னார்ல, அத சும்மா வாய் ஊதியா சொல்லிட்டு டக்குனு விடப்பட்டு கொண்டார் பயத்துல. நான் திரும்பவும் விரும்பினேன் இல்ல அண்டு. இப்ப சரி, மற்ற முக்கியமான ஒரு விடயத்துக்கு வரலாம். இப்ப மணியம் ரவி வருகிறார், அவரை நாங்க அழைத்திருந்தார், அவரை அழைக்கலாம். என்னண்டா அன்றைக்கு பொண்ணு பாக்க சொன்னது அவர்கிட்ட தானே? போனவர் தான் மூன்று நாளைக்கு வர பாருங்க. ஷாவுல்ட குரல்
3: கேட்டோன்னு
0: சரி, அவர் மீண்டும் இணைப்புக்கு வரட்டும். மல்லியம் ரவி, நீங்க வாங்கும், நாங்க எங்களுடைய வரதராஜன் பயத்துல போயிட்டார். இப்ப நாங்க முத்துவேல நினைச்சுக்கலாம், இவர் தான் சொல்வெளி கேட்காம எல்லா இடமும் போறது. முத்துவேல் அம்மா யோசிச்சு கொண்டிருக்கா, நான் போய் என்னத்த சொல்லி கொடுக்கலாம் யோசிக்கிறேன். இப்ப முத்துவேல நினைச்சிடலாம். மல்லியம் ரவி, நீங்க இணைப்புக்கு வாங்கோ, அழைப்புக்கு வந்தீங்க, ஒரு கா அழைச்சிட்டு
2: வரவில்லையே.
0: வருவாங்க வருவாங்க எல்லாரும்.
2: காலையில ஞாபகம் வந்தது, காலையில பாத்தீங்கன்னா பண்பலையில தென்கட்சி அவரு
1: சுவாமிநாதன்,
2: சுவாமிநாதன் வாய்ஸும் இவர் வாய்ஸும் ஏற்கனவே மாடுலேஷன் ஒரே மாதிரி இருக்கும். அத்தனை காலையில கேட்கும் போது பாத்தீங்கன்னா செல்லுக்குமார் ஐயா ஞாபகம் வந்தது. ஆஹா, தலைவர் குரல் அப்படித்தான் இருக்குது இந்த மாடுலேஷன் எல்லாம்.
0: என்ன ஷாவுகமின்னு ஓடிட்டாரு அட்டே அப்பா, என்ன நடக்குது எல்லாருக்கும்? என்னட்ட பேசுறதுக்கு பிடிக்கல எல்லாருக்கும். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் வணக்கம். வந்திருக்கிறது யாருன்னு தெரியுதா?
0: ராஜ்குமார்
4: தெரியும்.
0: ராஜ்குமார், அதாவது அதாவது பூங்கா இருக்குல்ல, பூங்கா பூங்காவனம் நிறுத்திட்டு இது என்ன இடம் உனக்கு தெரியுமா? ரெண்டு கேட்டது மாதிரி இல்ல.

0: முக்கியமான ஒரு அன்பு உறவு இணைகிறேன். இவரைத்தான் நான் தேடிக்கொண்டே இருந்தேனுங்க. இவர் கொஞ்சம் சொல்லுவார். எங்களுடைய சுவன் ராஜ் கேக்கலாம். எங்க வணக்கம் சுவன் ராஜ்.
1: வணக்கம் மாமா, எப்படிமா இருக்கிறீங்க?
0: நான் உங்களை காணாம இருக்கேன். என்னென்ன கஷ்டத்துல நாங்க துக்கத்துல இருக்கிறேன். ஒரு
1: நான் அலைபேசி வாயிலாக எவ்வளவு தூரம் உங்களை நான் தொடர்பு கண்டானே, எனக்கு வாய்ப்பு தர நீங்க இல்லவே இல்ல. வாய்ப்பு தர மறுத்துட்டீங்க.
0: ஒராடி
1: லைன்ல வந்துருக்கிறேன். இரண்டு நாட்கள் முன்னாடி கூட நான் வாய்ப்பு கேட்டு உங்களுக்கு தொலை தொடர்புல வந்தேன். ஆனா என்ன தொலைச்சு தொடர்பு
0: துண்டிக்கப்பட்டுச்சு.
1: இரண்டு நாட்கள் அப்படி துண்டிக்கப்பட்டதுனால இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு போராடி எப்படின்னு உங்க குரலை கேட்டே ஆகணும்னு இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன்.
0: வந்திருக்கீங்க. சரி, உங்களை நாங்க தேடினா இந்த கொரோனா வைரஸ் பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க பல் டாக்டர் மட்டும் இல்ல, இப்ப ஒரு டாக்டரா, எந்த டாக்டரா இருந்தாலும் உங்களுக்கு சில விடயங்கள் தெரியலாம் இல்ல, உண்மையாகவே. அதை எடுத்து வாங்க, கொஞ்சம் பாக்கலாம். ரெண்டு பேர் கேக்குறதுக்கு இருக்கிறாங்க பக்கத்துல. எங்க சொல்லுங்க.
2: வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: முதல்ல வணக்கம் சொல்லுங்க. ராஜ்குமாரும் முத்துவேலும் இருக்கிறாங்க.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
3: வணக்கம், நன்றாக
1: இருக்கீங்க.
3: மிக நன்றாக இருக்கு.
0: புன்னகை இங்க வரவங்க எல்லாம் புன்னகை அரசதான். நீங்க பயப்படாதீங்க, நல்லா சிரிப்பாங்க.
1: உங்க குரலை கேக்குறவங்க யாரா இருந்தாலும் புன்னகையா தான் இருப்பாங்கம்மா. நீ அம்மா உங்க குரலை கேக்குறவங்க எல்லாரும் புன்னகையா தான் இருப்பாங்க.
0: அது சூப்பர், நல்லா அப்படிதான் இருக்கானே. எங்க நீங்க சொல்லுங்க உங்களுடைய இந்த நோயை பற்றி என்ன சொல்லலாம்?
1: இந்த கொரோனா வைரஸ்ன்றது வந்து இப்ப சமீப காலமா நம்மளுடைய அதாவது உலக அளவில் நாடுகள கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பரவிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு ஊடகங்கள் மூலமாவோ நிறைய விஷயமாவோ தெரிஞ்சுக்கிறது. ஓகே, இதுல வந்து தேவையற்ற சில வதந்திகள், தேவையில்லாத சில இது சாப்பிடுவதால் வருது அப்படின்லாம் சில பேர் இப்படி ஊடகங்கள் மூலமா ட்விட்டர் பேஸ்புக் இப்படி எல்லாம் சில தவறான விஷயங்களை பிறகு மக்களை பயமுறுத்துறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த உணவு சாப்பிட்டா வந்துரும், இந்த உணவு சாப்பிட்டா, சிக்கன் சாப்பிட்டா வருமா, எனக்கு முட்டை சாப்பிட்டா வருமா, மீன் சாப்பிட்டா வந்துரும் அப்படின்னு சொல்லி மத்தவங்களை பயமுறுத்தி இருக்கிறது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். அதே போல இந்த மாதிரி விஷயத்துல நமக்கு அரசாங்கத்துக்கு நம்ம முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ, அவங்க வந்து என்ன சொல்றாங்களோ, வேஸ்ட் டிஸ்போசபிள், நம்ம என்ன பண்றோம், நம்ம வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்குறப்போ கை, அவங்க சொல்றது முக்கியமான விஷயம் என்னன்னு சமீப காலமா நமக்கு விழிப்புணர்வு என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணணும், ஃபேஸ் மாஸ்க் எப்பயுமே ரெகுலரா போடணும். முக்கியமா இந்த கிட்ஸுக்கு, குழந்தைங்களுக்கு நோய் தொற்று ஈஸியா வந்துடும். குழந்தைகளுக்கு இம்யூனி பவர் ரொம்ப கம்மியா இருக்கிற பசங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வராது இது பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து நமக்கு நிறைய விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்காங்க. அதையெல்லாம் கடைபிடிச்சு கண்டிப்பா நம்ம அரசாங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பு தரணும். இந்த நோயை தாண்டி நம்ம நிச்சயமா நம்ம நல்லது இது பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். ஓகே,
0: நிச்சயம். சரி, இப்ப உங்களுடைய கவர்மெண்ட் வந்து ஒரு நாள் மட்டும், அது முக்கியமான நாட்கள் ஏதாவது வேலைக்கு போகலாம்னு சொல்லி ஒரு கர்ஃபியூ மாதிரி ஒரு சின்ன ஒரு விடயத்தை அதாவது கொடுத்திருக்கிறார்களே, அது எதற்கு? ஒரு நாள் மட்டும்.
1: ஆமா, அந்நோய வந்து எதிர்ப்பு தினமாக நம்ம காமிக்க வேண்டும், நோயை எதிர்த்து போராட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்திய அரசாங்கம் அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு.
0: அது சரி, அந்த விழிப்புணர்வு இப்படி ஒன்று இப்படி ஒன்று தெரியாதவர்களுக்கும் தெரியட்டும்.
1: யாரும் மக்கள் அதிகமா, ஆமா, இந்த நிமிஷத்துல இருந்து, அதாவது அவர் சொல்றத வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுது, அரசாங்கம் வந்து என்ன சொல்லுது, கடைபிடிச்சோம்னா நிச்சயமாக எதிர்த்து நம்ம போராடி வர வேண்டும் அப்படின்றது. இதுல வந்து அரசாங்கத்தை குறை சொல்லவோ இல்ல மற்ற தலைவர்கள் குறை சொல்லவும் முடியாது. ஒன்றுபட்டால் மட்டுமே ஓகேவா. அதனால தேவையில்லா சில வதந்திகள், சில ஊடகங்களும் தகவல் தவறான தகவலை தந்துச்சுக்கிறாங்க, அதையெல்லாம் மறுத்து அரசாங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா நிச்சயமா நம்ம அதுல இருந்து மீண்டு வரலாம். நம்ம நோய் நம்ம நாட்டுக்கு வரும் இன்னைக்கு வரைக்கும், அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா பாரத பிரதமர், வெளிநாட்டுல இருந்துதான் நமக்கு வந்திருக்கே தரும் இறந்து போனோம்ன்றது யாரும் கிடையாது. இன்னும் ரூல்ஸ் கொண்டு வரல. அந்த மாதிரி எந்த ஒரு டெத்தும் வரைக்கும் வெளிநாட்டு மூலமா தொற்று நோய் மூலமா தான் இருக்கிறது. அதனால யாரும் பயத்தை
0: இன்னொரு விடயம் என்னென்னால்
4: அவர்
0: தெரியப்படுத்துவதற்கு நாங்கெல்லாம் வழியில போறதே நிப்பாட்டிட்டோமே எல்லாரும் வேலை இல்ல எல்லாருக்கும் அநேகமான எல்லாம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ் மற்ற ஸ்கூல் தியேட்டர்ஸ் மற்றது எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ஒரு பெரிய பெரிய இந்த ஷாப்பிங் சென்டர்ஸ் தான் மால் எல்லாம் பூட்டிடுவாங்க. மாலுக்குள்ளே எல்லாம் போக முடியாது. எல்லாரும் நாங்க போய் எல்லாத்தையும் தெரியுமே இல்லை, எல்லா கடையும் இருக்கு. அதெல்லாம் தேவையான சூப்பர் மார்க்கெட்ஸ் மட்டும் திறந்திருக்குது. அதுவும் மக்கள் சரியான குறைவு ஏன்னா அவர்கள் அந்த பொருட்களை வாங்கட்டும் என்பதற்காக அவர்கள் அங்க பொருட்களும் இல்ல, எல்லாரும் வாங்கிட்டாங்க. அது ஆனா இருக்கிற பொருட்களை கொஞ்சம் பார்த்து வாங்கலாம். ஆனா எல்லாரும் உள்ளுக்குதான் வீட்டுக்குள்ளதான் இருக்க சொல்லி இருக்கிறேன். ஏன்னா எங்கட பிரதமர் உடைய மனைவிக்கும் வந்து விட்டது அல்லவா, அவர் இப்பொழுது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கார். ட்ரூடோவுடைய மனைவி அந்த ஒரு கவலை கூட அவர் கூட தன்னுடைய வீட்டிலே தான் இருக்கிறார். 14 days தான் இருக்கிறா உண்டாகத்தான் அவர்கள் போய் சென்று வந்திருந்தார்கள் அப்ப லண்டனுக்கு உமன்ஸ் டேக்கு. அதனால அவருக்கு வந்து விட்டது என்ற அந்த காரணத்தோட அப்ப இன்னமொரு விடயம் எங்களுடைய சிட்டியிலே எல்லாம் வந்து விட்டது. கூடுதலாக இல்லாவிட்டாலும் அங்காங்கே ஒரு தடவை 2-3 பேர் வந்து விட்டது. இப்ப ஒரு நாள்லயே 341 இருந்தது 700 நேற்று வந்துட்டதுன்னா மிக விரைவாக பரவுறதுதான் அர்த்தம். அது அப்ப கணக்கிட்டு சொல்லுகிறார்கள் எல்லாம் அந்த கணக்கு இன்ன சிட்டியில இத்தனை இத்தனை பேர் என்று கணக்கிட்டு சொல்ல இறந்தவர்கள் தொகை 9 பேர் இறந்தவர்கள். இப்பொழுது எங்களுடைய மல்லியம் ரவியும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சொல்லுங்க ரவி. நீங்க எல்லாருக்கும்
5: இனிய இரவு வணக்கம்மா. இனிய இனிய வணக்கம் உங்களுக்கு, மற்ற நேர நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த இனிய வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம்
5: நேர்களுக்கு. எனக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: ராஜ்குமார் முத்து.
5: ஆமா, 2 நாளா அம்மா உடம்பு சரியில்லை, 2 நாளா வர முடியல, ரொம்ப கவலையா இருந்தது.
0: யாருக்கு சுகம் இல்ல? உங்களோட மனைவிக்கா?
5: இல்ல, உங்களுக்கு உடம்பு சரியில்லாம 2 நாள் வரல அப்படின்னு சொன்ன ஒரு நாள் போடல. அப்புறம் நேத்திதான் சந்தன சொன்னாரு திருப்பி எப்ப உங்களை உண்டு
0: அப்படின்னு. நான் சும் இல்லாம இருந்தேன். நீங்க எப்படி அங்க பேசும்போது இப்ப 2 நாளுக்கு முதல் நீங்க யாருக்கும் பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, அதோட நேற்று வேற இல்ல.
5: ஆமா, நேற்று 1 நாள் வரல, நீங்க வரலன்னு சொல்றேன். 1 நாள் வர முடியல, வெளியில
0: போயிட்டு. என்னங்க, நான் நேற்று வந்தேனே பொண்ணு பாத்துட்டு வாங்கன்னு. நேற்று நாங்க காவல் இருந்தோம், இப்ப மாப்பிள்ள வந்துட்டு போறாரு ஷாவுல் கமீர். எங்க பொண்ணு பார்த்தா ஜானு சொல்லிட்டேன். நீங்க அதுக்கு நீங்க பதில் இல்லீங்க. இப்ப பக்கத்துல ஒரு சோன்ராஜ் அவர் இருக்காரு, அவருக்கும் ஒரு பொண்ணு பாருங்க.
5: சரி, எல்லாருக்கும் பாக்குறது வந்து அப்ப நான் எப்ப வர்றது லைன்ல.
0: ராஜ்குமார் இருக்காரு, அண்டைக்கு சொல்லல. ராஜ்குமார் இருக்காரு, அவருக்கு பாருங்க.
5: ராஜ்குமார் ஐயா உலக செய்தியில ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காரு, கேட்டுட்டு தான் இருக்காரு.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, இப்ப சொன்னது வந்து இவர் யாரு? இது நீங்க அங்க இருக்க வானொலியை நிறுத்தணும். யார் வானொலி போட்டிருக்கிறது?
5: நான் வானொலி போடல மேடம்.
0: ஓகே, வேற யார் வானொலி போட்டு கேக்குறீங்க அங்கால பக்கத்துல? நீங்க போடையில
5: சைட்ல ஓடிட்டு இருக்கு வானொலி.
0: யார்கிட்ட சைட்ல? உங்களோட சைட்லயா?
5: நீங்க வானொலி இல்லையா இங்க ஆட்டிமே?
0: இல்ல, ஒரு தட்டே இல்ல. சரி, இப்ப சோன்ராஜ் என்ன உங்களுக்கு பொண்ணு பாக்குறதா இல்லையா முதல்ல சொல்லுங்க.
5: யாருக்கு பாக்கணும் என்ன சொல்லுங்க. பகல்ல, நாளைக்கு பகல்ல பாத்துடுறேன்.
0: இல்ல நீங்க எதுக்கு இப்ப பாருங்க, நீங்க இல்லாத நேரம் சொல்லிடுறாங்க. யாரு முத்துவேல் சொல்றாரு அண்டைக்கு என்னம்மா நீங்க எனக்கு பாக்க சொல்லி சொல்ல.
5: பொண்ணு பாக்குற நேரமும் இருக்கு பிரிக்கு, எதுதான் வர எங்க போனாலும் கொரோனா இருக்கு, எந்த பொண்ணையும் பாக்க முடியாது
6: இருக்கேன்.
4: திருமண நிகழ்ச்சிகள் கூட நிறைய திருமண நிகழ்ச்சிகள் தடைப்பட்டு இருக்கிறது.
5: தடைப்பட்டு
4: நிறைய திருமண நிகழ்ச்சிகளும் பள்ளி போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
5: ஏற்கனவே பதிவு வச்சு மண்டபம் மட்டும்தான் உண்டு, இப்ப புதுசா பதிவு கிடையாது மண்டபம்.
0: சரி, இப்ப நீங்க பொண்ணு பாய பாக்க போய் இருக்கிற இடத்துல முதல் கேள்வி என்ன கேள்வி கேப்பீங்க அத சொல்லுங்க. முதல்ல
5: கொரோனா, முதல் கேள்வி கொரோனா இருக்காது. அவங்க கேட்பாங்க முந்தைய கொரோனா இருக்கா,
0: முந்தைய கொரோனா இருக்கா.
4: அதாவது எதிர்காலத்துல என்ன ஆகும்னா, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வந்து மெடிக்கல் சர்டிபிகேட் எடுத்து வச்சுக்கணும். மெடிக்கல் சர்டிபிகேட் அதாவது பாக்க வந்தாங்கன்னா மெடிக்கல் சர்டிபிகேட் காட்டுற மாதிரி ஒரு எதிர்காலம் அமையும்.
7: அட நீங்க பாத்தீங்கன்னா நாலுலேருந்து எல்ஐசியில எனக்கு கொரோனா இல்லைன்னு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்தாதான் அப்ப இதே பண்ண முடியும், பாலிசிய பண்ண முடியும்.
4: மெடிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்தாங்களே.
7: செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்தா போதும், எனக்கு எஃபெக்ட் இது இல்ல, தொற்று
0: இல்லன்ட்டு. சரி, இப்ப நாங்கள் இப்ப முதல்ல இருந்து போகலாம். சுவன் பாட் முதல்ல உங்களோட பாட்டு சொல்லுங்க.
5: பிடிச்ச பாட்டே
0: என்ன பாட்டுங்க? என்ன பாட்டு என்ன என்ன எங்க எங்க போயிட்டீங்க சொல்றது கேட்கல சுகன் ராஜ்.
7: உங்களுக்கு பிடிச்ச பாடல்,
5: உங்க பிடிச்ச பாட்டே தானே ஒளிபரப்புங்க.
0: ஏன் என்ன என்ன நடந்தது என்னங்க? சின்ன பையன் அதுவும் இன்னும் திருமணமாக பாட்டு மனசுல தமிழ் கொரோனா ஆண்ட ஒண்ணு பயத்துல பாட்டு கேக்குறது நிப்பாட்டீங்களா? கடிதம் நீங்க அனுப்ப சொல்லக்கூடாது, என்ன தொட்டு தொட்டு தொட்டு வரும் கொரோனா அதோட உங்கள்கிட்ட புரிஞ்சுதா? இத மட்டும் வசதியா
5: செய்துட்டான். கொரோனா அச்சத்தினால பாட்டு வர மாட்டேங்குது நினைக்கிறேன் ஐயா சார்.
4: பாட்டு வரையில இல்லையா, அம்மாக்கு பிடித்த பாடல் எதுவா இருந்தாலும் ஓகே தான். அதனால ஒண்ணு
5: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தானே கேக்கணும், அம்மாக்கு போய் எல்லா பாட்டு தான் பிடிக்கும்.
0: இல்ல இல்ல அம்மாக்கு அப்படி இல்ல, எல்லா பாட்டு பண்ணி
5: கேட்டுறாங்க. நாம ஒரு தடவை அம்மா கிட்ட சாய்ஸ் கொடுப்போமே, எப்பயுமே அம்மா நம்ம தானே கேட்டு
0: கொடுக்குறாங்க.
5: அதுதானே நம்ம ஒரு வாய்ப்பு வளர்ந்துருவோமே அவங்களுக்கு. உங்க பாட்டு என்ன போடுறாங்க நம்ம கேக்குறதுக்கு, நம்ம கேக்குறதுக்கு.
0: ஏன் உங்க பாட்டுகளை எல்லாம் நான் கேக்குறது என்று சொன்னா, இப்ப நான் சொல்லிடுறேன், உங்களோட பாட்டை சொல்லுங்க, உங்களோட பாட்டை சொல்லுங்கன்னு கேக்குறேன்டா. உங்களோட மனசுல உங்களோட நிலைமை என்ன? இப்ப நீங்க காதல் பயப்பட்டிருக்கீங்களா, அல்லது மனைவியோட கோபமா இருக்கிறீங்களா, அல்லது ஏதாவது பக்கத்து வீட்டுல மாடியில இருந்து எட்டி பார்த்து ஏதாவது ஒன்று யோசிக்கிறீங்களா?
4: இல்லைன்னா கண்டுகொண்டேன்,
0: ஒரு மோதுமே அடேப்பா. அப்ப இவர் காதலோட தான் இருக்கிறார் அப்படிதானே மல்லியம்மாவி?
5: மாடியில இருந்து எட்டி பாக்குற அளவுக்கு இப்ப நேரம் இல்லையா மேடம், இருட்டு நேரமா இருக்கு.
0: வெட்டி
4: பாக்கலாம், அதனால அந்த பாட்டை ஒளிபரப்புங்க.
0: நன்றி நன்றி நன்றி. நீங்க அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க, இணைஞ்சு கொள்ளுங்க.
4: நன்றி
0: நன்றி நன்றி சுகன்றா.
4: நிச்சயமா நிச்சயமா வரமா, நானே நிச்சயமா எனக்கு வாய்ப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா ரெகுலரா நான் வருவேன்.
0: இல்ல இல்ல நிச்சயமா ஒரு நாள் நான் உங்களை எதிர்பார்க்கிறேன், வாங்க. ஏன்டா சின்ன மெல்ல மெல்ல இப்ப நீங்க, நாங்க பெரியவங்க சொல்றத விட நாங்க எல்லாம் சும்மா கலகலண்டு ஏதோ பேசுறோம். ஆனா நீங்க இந்த இந்த காலகட்டத்துக்கு உரியவற்றை நீங்க சொல்லும் போது கொஞ்சம் எல்லாரும் கேட்பாங்க, அது தேவை எங்களுக்கு என்பதுதான்.
4: கண்டிப்பா. ஓகே, இளவரசு எப்படிமா இருக்கிறாரு? இளவரசு
0: இளவரசு நேற்று

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ, கனடா.

மீண்டும் ஒரு முறை நான் வணக்கம் கூறி, அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் என்று எண்ணி ஓம் நமசிவாய என்ற மந்திர ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை கூறி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இவர்கள் எல்லோருடைய பாதமும் வணங்கி அன்புடன் உங்கள் அனைவரையும் உலகளாக இருக்க முகம் தெரிந்த தெரியாத நல் உறவுகளே, உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று நீங்கள் நலம்தானா என்று அன்புடன் கேட்டு நாங்களும் நலமென்று கூறி இன்றைய நிகழ்வான கதம்பத்திலே நாங்கள் இடையே இருக்கின்றோம். 2028 ஆண்டின் 8 மாதத்தின் 12 நாள் அறிவன் கிழமையிலே.

0: கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்விலே வந்து கண்டுபிடித்து அற்புதமான அழகான இனிமையான உலகளாக இருக்கும் மொழிகளிலே சிறந்த மொழி என்று ஆதி மொழி என்று பெயர் பெற்ற எங்கள் தமிழ் மொழியினை நாங்கள் செய்யும் சிறு தொண்டுக்கு வழியமைத்து கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை வரவேற்பதற்கு அன்புடனே அன்பு மகள் ஷியாமலா அவர்கள் ஹைதராபாத்தில் இருந்தாலும் எங்களை மறக்காமல் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள் அடுத்து அதற்கு முன்பே வணக்கம் கூறி இந்த நிகழ்ச்சிக்கு வணக்கம் தந்துவிட்டார்கள் கோவை மாநகரம் ஏஆர் நாகப்பன் அவர்களும் எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்களும் அடுத்து அவர்களோடு இணைந்து மகாலிங்கம் ரேவதி இவர்களும் வந்து இணைந்து கொண்டார்கள் என்பதை தெரியப்படுத்தி வணக்கம் கூறி எனக்கு பதிவிட்ட வேளையிலே அவர்களுக்கும் நான் வணக்கம் கூறி இடையிலே நான் கூடி பேசிவிட்டு இடையிலே ஒலிபரவில்லையே என்ற குறையை துல்லியமாக கவனித்து மகள் ஷியாமலா எனக்கு அறிவித்தல் தந்துவிட்டார் ஒரு மஞ்சள் கடதாசி அனுப்பிவிட்டார் ஒலி வரவில்லையே என்று உடனே திரும்பி பார்த்தேன். நான் ஆரம்பத்தில் வணக்கம் கூறும் பொழுது எனக்கு குரலிலிருந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அதை சீர் செய்வதற்காக ஆலியை பதைத்துவிட்டு மீண்டும் அந்த ஆலியை உயர்த்தவில்லை. ஏனென்றால் அந்த ஆலி எனது இடது கரத்திலே இருக்கின்றது. இதுதான் சிந்தனை செல்வனின் ஒரு குறைபாடு. இதை இடது கையால் எதை செய்தாலும் அதை நான் உடனடியாக மறந்தாது. என் சிந்தைக்கோ மூளைக்கோ உடனே தோன்றாது, பின்புதான் தோன்றும். அது ஒரு புறம் இருக்க இன்றைய பொக்கிஷத்தை நாங்கள் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றோம். வழமை போல 20 பதங்கள் வந்திருக்கின்றன. இந்த வேளையிலே ஒரு தடவை நீங்களும் நாங்களும் உங்களுடைய எங்களுடைய காலநிலைகளை பார்த்து கொள்வோம். இன்று காலநிலையை பார்த்து கொண்டால் எங்களுக்கு இப்பொழுது சரியாக 22 பாகை என்று காட்டுகின்றது வெப்பநிலை. அது 25 பாகை வரை சென்று மீண்டும் 14 பாகை வரை குறைந்து வரலாம். இப்பொழுது இருக்கும் 22 பாகையை நாங்கள் வெளியே சென்று பார்த்தால் 22 பாகை என்று தான் காட்டுகின்றது. அங்கே வீதியோரங்களிலே பார்த்த சிறார்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். மழை வருவதற்கான சான்று இருக்கின்றது. அந்த மழையை வந்து இப்பொழுது மேகங்கள் கூடிக்கொண்டிருக்கின்றன. வானம் வந்து நீலமும் இல்லை கருப்பும் இல்லை, அதை விட வேறு ஒரு நிறமாக காட்டுகின்றது, ஒரு சாம்பல் நிறம் என்றும் கூறலாம். அது கருமேகமாகி மழையாக வரும் என்று எண்ணுகின்றேன். இலேசான தூறல்கள் இன்னும் ஆரம்பிக்கவில்லை, ஆரம்பிக்கும் விரைவில் என்று எண்ணிக்கொள்ளுவோம். உங்கள் காலநிலை எப்படி இருக்கின்றது என்பதையும் உங்கள் மனதிலே என்ன பாடல்கள் தெரிகின்றது என்பதையும் இந்த பொக்கிஷத்தோடு நேயர் விருப்பமாக உங்கள் பாடல்களையும் வந்து பதிவு செய்யுங்கள். நாங்கள் ஒலிபரப்பிக் கொள்ள கேட்டு மகிழலாம். பொக்கிஷத்தில் வழமை போல 20 பதங்களை கொண்டு வந்து 20 பெட்டிகளை வைத்திருக்கின்றேன். நீங்கள் விரும்பிய பெட்டியை திறக்கலாம், அதில் உள்ள பதிலை கண்டுபிடிக்கலாம். வளமையான நியதியோடு இயங்குவோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் வளமை போல 647-8746415 என்ற எண்தான். இருப்பினும் அந்த எண்ணை சொல்லி வர வேண்டும் என்று எண்ணும் வேளையிலே ஆயத்தமாக நிகழ்ச்சிக்கு போவோம் என்று கூறும் வண்ணம் நாகப்பன் அவர்கள் அழைத்து விட்டார். இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தானாக வந்த சந்தனம் நாகப்பன் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: எங்கள் பகல் நேர வணக்கத்தை அன்போடு தந்த உங்களுக்கு உங்கள் இரவு நேர வணக்கத்தை நான் மகிழ்வோடு தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும்
0: இருக்கு. அப்படி இருக்கின்றீர்கள், அதோடு நல்லவனாகவும் இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, வல்லவனாகவும் இல்லை, நல்லவனாகவும் வல்லவனாகவும். இப்பொழுது பாட்டும் பதத்தில் பாட்டு இது எங்களுடைய பொக்கிஷத்திலிருந்து பொருள் சொல்பவனாகவும் வந்துவிட்டீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, அங்கே உங்களுடைய காலநிலை வளமை போல சிறப்பாகத்தான் இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். ஏதாவது மாற்றம் இருக்கின்றதா? வெயிலும் இல்லை மழையும் இல்லை அப்படி ஒரு பாடல் வருமோ? இல்லை, அது உறவும் இல்லை பகவும் இல்லை என்று பாடல். சரி, சிறப்பாக இருக்கின்றது. இப்படியான காலையில் எப்பொழுதும் இருக்கும் பொழுது உள்ளமும் ஒரு மகிழ்வாகத்தான் இருக்கும். ஒரு சிரமம் இல்லை. முதல் கண் காலநிலை மிக மிக முக்கியம் மக்களுக்கு, இல்லையா?
1: அந்த கால ஒரு மாதிரி வறண்ட வானிலையாவே இருக்கு.
0: வறண்ட வானிலை அது எங்களுக்கு தேவை தானே. வறண்ட காலமும் எங்களுக்கு தேவை. இங்கே எல்லோரும் வறண்ட காலம் வந்துவிட்டது என்று குமுறுகிறார்கள். வறண்ட காலம் மறையுமோ என்று வந்து எண்ணுகிறார்கள். மறையும், ஏனென்றால் ஆடி மாதம் முடிவடையும் காலம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆடி மாதம் நடுப்பகுதியில் இருக்கின்றோம் என்று எண்ணுகிறேன்.
1: மத்த ஊர்ல எல்லாம் வெயில் அதிகமா அடிக்கும்,
0: ஆனா உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். சிறப்பு சிறப்பு சிறப்பு. இப்ப புண்ணிய காலங்கள் ஆலயங்களில் எல்லாம் உற்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய சிவன் ஆலயத்திலும்
1: ஆடி அமாவாசை
0: உகந்த நாள் அங்கு என்று கூறப்படுகின்றது. பிதர்களுக்கு நம் முன்னோர்களுக்கு எங்கள் உறவில் உள்ள
1: திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை திருவாரூர் இந்த பக்கம்தான்.
0: கோவையில
1: கோவையில பேரூர்னு ஒரு இடம் இருக்குது ஐயா, அங்க படித்துறை இருக்கு, அங்க நிறைய செய்வாங்க.
0: ஓ அங்கே செய்வாங்க. அதற்கண்ட ஆலயம் அதற்கண்ட தீர்த்த கரைகள் எல்லாம் இருக்கும். அதற்கேற்ற ஐதீக முறைப்படியும்
1: ஆற்றங்கரை இருக்கு,
0: அதற்காக அங்கே சென்று செல்வார்கள். வாழ்த்துக்கள் சிறப்புகள். எங்கள் பிதர்களுக்குரிய சாந்தி பெற வேண்டும் என்று நாங்களும் வேண்டிக் கொள்ள நம் மூதாதையர்களை நினைத்து ஒரு தடவை உருகி கொள்ளலாம் தான் சிறப்பு. இந்த சிறப்பானாலே நான் 20 பெட்டிகளை கொண்டு வந்து குவித்து வைத்திருக்கேன். அவை காத்து கொண்டிருக்கின்றன உங்களுடைய திறவுகோலுக்காக. உங்களுக்கு இந்த பெட்டியை நீங்கள் திறந்து பார்த்து அதற்கேற்ற பதிலை கண்டுபிடிக்கப் போகின்றீர்கள்.
1: 9
0: சரி, இலக்கம் 9 கொண்டு வந்து நாகப்பனுடைய பெயரில் பதிவு செய்து கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது ஒரு தடவை ஒரு ஊகம், உங்களுடைய ஊகம், இதில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் ஊகிக்கின்றீர்கள்?
1: 5
0: என்றபடியால் ஒரு 2 குறைத்து முதல் முதல் வந்தபடியே கொஞ்சம் மலிவாக தருகின்றேன். 3 எழுத்து. முதல் நீர் அல்லவா, முதல் நுகர்வோர் அல்லவா, முதலாவதாக வந்து நுகர்கின்றீர்கள். என்ன தமிழையா? சரி, இந்த 3 எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் எங்களுடைய பண்பாடு விழுமியங்களை கூறுகின்ற ஒன்று. அந்த பண்பாடு விழுமியங்களை நாங்கள் படித்தோ அல்லது புதுமையாக தெரிந்தோ இல்லை, வழி வழியாக வந்த பண்பாடு பழக்க வழக்கங்கள் முறைகள் விதிகள் எல்லாம் கூறப்படுவது ஒரு 3 எழுத்து பதத்திலே. இப்படி நடப்பது இது அது எங்களுடைய வழிமுறைகளில் வந்த ஒன்று என்பதை குறிக்கும் ஒரு பதம். நான் கூறுவது புரிகிறது? வினா ஏதும் வேணுமென்றால் கேளுங்கள்.
1: பொதுவான தரவா இருக்குது?
0: ஆமாம், பொதுவான தரவு தான் இது. உங்கள் விசேஷமான தரவு யோசிக்கின்றீர்களோ? சரி, இப்பொழுது அந்தந்த பருவத்திலே நாங்கள் பயிர் செய்ய வேண்டும் என்று யார் உங்களுக்கு கூறினார்கள்? அது வழி வழி வந்தது இல்லையா? மூத்தோரை நாங்கள் மதிக்க வேண்டும் என்று யாரும் சொல்லிக் கொடுத்தார்களா? இல்லை, அது ஒரு முறை என்பதை கூறும் அந்த பதம் தான் அது. தேர்தலிலே வெற்றி பெறுகிறவர்கள் அதிகமான வாக்குகளை பெற்றவர் வெற்றி பெறுகிறார் என்பது விதி சட்டம். அது மட்டுமில்லாமல் அதுதான் எங்களோட பழக்க வழக்கம். அந்த பண்பாடு என்பது அதை கூறுகிறது. பெண்களை ஆண்கள் மரியாதையோடு நடத்த வேண்டும், அவர்களை நாங்கள் தாய்க்குலத்துக்கு தனியிடம் கொடுக்கணும், அவர்களுக்கு தனி மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது விதி. விதியா அல்லது அதை எப்படி நாங்கள் கூறுவோம்? 3 எழுத்திலே கூறுவோம். இன்னும் விளக்கம் வேடுமா? ஏதாவது வினாவை கேளுங்களேன். அதை இட்டு
1: இங்கிலீஷ்ல சொல்ல சொன்ன ரூல் ஈஸியா சொல்லி,
0: அது சட்டம் அது அல்ல. ரூல் வந்து சட்டம், இது நியமிக்கப்பட்ட ஒரு பழக்க வழக்க பண்பாடு. இது ஒரு பழக்க வழக்கம் எங்களுடைய இதில் இருக்கின்றது. இத்தனையோ விடயங்கள் அது அப்படி அப்படியே வந்து கொண்டிருக்கின்றது, வழி வழியாக வந்து கொண்டிருக்கின்றது. குணம் வந்து அதை அந்த குணம் அப்படி வருகின்றது. அது குணம், இது ஒரு குணம் அப்பா. இது நீங்க சொன்ன அந்த சட்டம் தான், அது சட்டம் வரையறுக்கப்பட்டு கொண்டு வந்து அது அன்று தொட்டு இன்று வரை அந்த சட்டத்தை கடைபிடிக்கின்றார்கள். அது என்ற வினாவுக்கு இந்த மறுமொழி வரும். மானாவிலே ஆரம்பிக்கும். ஆமாம்,
1: சரி, யோசனை செய்து வருகிறேன்.
0: தொட்டு விட்டீர்கள், சிந்தித்தால் வரும். சரி பார்ப்போம். முதல் முதல் வந்து நீங்கள் பாடலை அவர் நினைத்துக் கொண்டு வந்தீர்களா?
1: வருவேன் ஐயா,
0: மீண்டும் வருவீர்கள். வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள். நன்றியோடு நான் விடை தருகின்றேன். மீண்டும் வந்து சரியாக சொல்வீர்கள் என்று நம்புகிறேன். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி முதலில் ஒழித்து முதலில் திறந்த பெட்டிக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. திரு எங்களுடைய நாகப்பன் அவர்கள் வருவார், அவர் தருவார் என்று எண்ணிக்கொள்கிறேன். இப்பொழுது அடுத்த பெட்டியை திறப்பதற்காக யார் வரப்போகின்றீர்கள்? 647-874-6415 என்ற எண்களோடு வாருங்கள். மொன்றியல் தமிழ் வானொலிக்கு பொக்கிஷத்திலே.

0: இப்பொழுது ரேவதி மல்லியம் இருவரும் அழைத்து வருகிற மல்லியம் ரவி அவர்களுடைய இணைப்பு காற்றலை கிடைத்து விட்டது. வணக்கம் மகாலிங்கம். வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக மகிழ்வாக இருக்கும் ஐயா.
0: வாழ்த்துக்கள். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது என்று?
1: பகல்ல நல்ல வெயில்யா, மாலையில மப்பு மந்திரமா இருக்கு, ஆனா மழை இல்லையா. நேற்றும் அப்படிதான் ஐயா, இன்றும் அப்படிதான். நல்ல வெயிலையா, கொஞ்சம் கூட காற்று கூட அடிக்கலையா. ஆடி மாசத்து உள்ள காற்று
0: இப்பொழுது இப்பொழுதும் அப்படி நிலை இருக்கின்றதா? பகல் தானே வெயில் அடிக்கவில்லை, இப்பொழுதும் அப்படி
1: இருக்கின்றது.
0: இறுக்கமாக இருக்கின்றது. இறுக்கமாக இருக்கின்றது.
1: இறுக்கமாக இறுக்கமாக.
0: ஓ, அப்ப இந்த காலத்திலே நீங்கள் விரும்புகிறீர்களா?
1: இல்லையா, அது எப்படி இறுக்கமா இருந்தா புழுக்கமா இருக்கும், புழுக்கமா இருந்தா வெறுப்பா இருக்கும்.
0: சரி, இந்த வெறுப்பு புழுக்கம் எல்லாம் அந்த நேரத்தில் பொக்கிஷத்திலே ஒரு பெட்டியை திறந்து விட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். எந்த எண் பெட்டியை நீங்கள் விரும்புகிறீர்கள்?
1: ஐந்து.
0: ஐந்துக்கு வந்து விட்டீர்களோ, வாழ்த்துக்கள். இதுக்குரியவர் அழைக்கின்றார், ஆனால் நீங்கள் வந்து திறந்து விட்டீர்கள். சரி, அந்த மந்திரத்தை ஒரு தடவை கூறுங்களேன். முதலில் எங்கள் நாகப்பன் அவர்கள் மந்திரம் கூறாமல் பெட்டியை திறந்தபடியால் தான் நான் நினைக்கிறேன் அவருக்கு காலதாமதம் ஏற்பட்டு விட்டது, சரியாக வரவில்லை, வருவார் மீண்டும். நீங்கள் இப்பொழுது மந்திரத்தை கூறுங்கள்.
1: அண்டா காக்கசம் அபு காக்கசம் திறந்தடு தீசே.
0: பெட்டி அழகாக உறுதியாக இறுக்கமாக மகள்வோடு திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் அங்கே இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ஐந்து. கெட்டிக்காரன் என்று சொல்ல நினைத்தேன், ஆனால் மூன்று எழுத்திலே இருக்கின்றது. மூன்று வந்தால் என்ன, ஐந்து வந்தால் மகாலிங்கம் டப்புன்னு சொல்லி விடுவேன். இந்த மூன்று எழுத்துக்களை கொண்டது ஒரு பொருள், அதை ஒரு பொருள் என்று பின்னோம். பெரிய பொருள் சாதாரணமானது தான் அது எங்களுக்கு, ஆனால் அது பல வகையிலும் உபயோகப்படும். இந்த பொருள் ஆலயங்களுக்கு சென்று அந்த வேதியர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, இவர் ஒரு வேதங்கள் படித்தவர், குருக்கள், ஐயர் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அது எதுவாக இருக்கும்? மற்றவரிடம் காணப்படாத ஒரு பொருள் அவரிடம் இருக்கும். மூன்று எழுத்தை கொண்டது. வாழ்த்துக்கள். சரியான பலன். மந்திரத்தை சொல்லி திறந்தபடியால் உடனே தெரிந்துவிட்டது. நான் கூறினேன் தானே மகாலிங்கம் சொல்லுவார். பூநூல் என்பது சரியான பதம். உங்களுக்கான இரண்டு புள்ளிகள் உங்கள் பைகளிலே புகுந்து காட்சி அளிக்கிறது இப்பொழுது. வாரி முதலாவது
1: இன்று வந்து அமாவாசை, ஆடி அமாவாசை, ஐயர்கிட்ட போய் தான் இந்த திதி கொடுத்தோம். அப்போ அவர் பூநூல் போட்டிருக்க.
0: நாங்களும் சைவம், அவரும் சைவம், எங்களிடம் இல்லாதன்னு நாங்களும் விபூதி பூசிருக்கோம், முத்திராட்சி மாலை போடுறோம். ஒன்றும் அவரிடம் வித்தியாசமாக இருக்கிறது. அதுதான் பூநூல் என்பது. புனிதமான நூல். வாழ்த்துக்கள். அப்படி என்றால் அடுத்து எந்த பெட்டியை நீங்கள் திறந்து பார்க்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: ஏழு.
0: ஏழு. ஏழு பெட்டியை தாருங்கள். மகாலிங்கம் பேரிலே கொண்டு வந்து வைத்துவிட்டு நீங்கள் உங்களுடைய மந்திரத்தை கூறுங்கள்.
1: அண்டா காக்கசம் அபு காக்கசம் திறந்துடு சீசே.
0: ஓ, திறந்து விட்டது. இப்பொழுது கூறுங்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று?
1: ஐந்துதான்.
0: ஐந்துதான். வேறு கதையில் சரியாக சொல்லிவிட்டீர்கள். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். சரி, ஐந்து எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் எதுவென்று நாங்கள் நினைத்தால், எங்கள் வாழ்க்கையிலே, தமிழர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நெறிமுறையான நூல்கள், நெறி நூல்கள் எல்லாம் பல உண்டு. அறிவுரை நூல்கள், நன்னூல்கள், நல்லறிவுகள் என்று பல நூல்கள் உண்டு. அதை இயற்றியவர்களுக்குள் ஒரு நூலை ஒரு பெண் புலவர் இயற்றியிருக்கின்றார். நாங்கள் அதிலே வந்து நன்னூல் என்று அதை கூறப்படுகின்றது. அது எந்த நூல்? ஐந்து எழுத்துக்களை கொண்ட அந்த நூல்.
1: பெண் புலவராய்,
0: பெண் புலவர் இயற்றியது. அது தெரியவில்லை, ஒரு பெண்புலவர். சரி, அவ்வையார் என்று வைத்துக் கொள்வோம்.
1: என்னையா? வேற ஏதாவது சொல்லுங்கய்யா.
0: நீங்கள் தான் கேட்க, நான் கூறிவிட்டேன், நீங்கள் இப்ப ஒரு கேள்வி தந்தீர்கள், தந்தவிட இன்னும் ஒரு வினா கேட்கலாம். நீங்கள்
1: பெண்கள் என்றால் பழைய காலத்து பெண் புலவரா?
0: இப்ப நீங்கள் அவ்வியார் என்று கேட்டீர்கள், இருக்கலாம் என்று கூறினார். அவர் பழைய காலம்தானே? ஆம், பழைய கால புலவர்கள். இப்பொழுது யார் புலவர்கள் இருக்கின்றார்கள்? பழைய கால புலவர், பெண் புலவர்.
1: எனக்கு தெரிஞ்ச அவ்வையார் தவிர,
0: அதான் அவருடைய நூல், நூலின் பெயர் உங்களுக்கு தெரிந்தவரை அவர் இருக்கலாம். நூல் என்ன நூல் அவர் எழுதியது? நாங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம், நீங்கள் எல்லாம் படித்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். யார் கூறியிருந்தது உங்களுக்கு? கலாசன்னு தான் நீங்கள் சொல்றீர்களா? ஆத்திசூடி என்ற சரியான பதத்தை தந்து மீண்டும் மேலும் இரண்டு புள்ளிகளை பெறும் உங்களுக்கு ஒரு பாடல் காத்துக்கொண்டு. என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
1: சொல்லத்தான் நினைக்கிறேன், உள்ளத்தால் நினைக்கிறேன். அந்த பாடல்
0: அப்படியா? சொல்லத்தான் நினைக்கிறீர்கள், சொல்லிவிட்டீர்கள். ரெண்டு இது விஸ்வநாதன் அவருடைய பாடலா யாருடைய பாடல்? பெண் பாடலா ஆண் பாடலா?
1: ஆண் பாடல் தான் ஐயா.
0: சார், அந்த பாடல் உங்களுக்காக கிடைக்கும். அதை விட ரெண்டு புள்ளிகளை, ரெண்டு பெட்டிகளை திறந்து புள்ளிகளை பெற்று உங்களுக்கு ஒரு லீவு, ஒரு ஓய்வு கொடுக்கின்றேன். மீண்டும் பாருங்கள்.
1: நாகப்பன் கூறினதுக்கு ஏதாவது குழு கொடுக்குறீங்களா?
0: இப்பொழுது அது உங்களுக்கு சாத்தியம் இல்லை. வந்தவுடன் கேட்டிருக்க வேண்டும். நீங்கள் இரண்டு பெட்டிகளையும் திறந்து விட்டீர்கள். அதனால் உங்களுடைய சந்தர்ப்பம் முடிந்து மீண்டும் பாருங்கள்.
1: நன்றியா? நன்றி,
0: நன்றி மாலிகம் அவர்களே. நீங்கள் முதலில் கேட்டிருந்தால் திறந்திருக்கலாம் தான். சரி, பார்ப்போம். மீண்டும் பாருங்கள். அடுத்த உறவுடன் செல்கிறேன். அடுத்த உறவாக இப்பொழுது வருகின்ற மாலிகம் உங்களுடைய இணைப்பை துண்டிக்க வேண்டும் ஐயா. துண்டித்து விட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் நாகப்பன் அவர்கள் பதிலை கொண்டு ஓடி வருகிறார். பதில் கொண்டு வந்து விட்டார் நாகப்பன். கூறுங்கள் நாகப்பன்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: நானே அந்த ஒன்பதாவது பெட்டிக்குரிய பதம் வந்து நியதி என்று சொல்லக்கூடிய மரபு.
0: மரபு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்கள் பெட்டியை வைத்துவிட்டு ஓடி சென்று மீண்டும் வந்த அந்த பதிலை கூறினபடியால் உங்களுடைய இரண்டு புள்ளிகளும் அப்படியே உங்கள் பெட்டியிலே சேர்கின்றது. வாழ்த்துக்கள். மரபு என்று கூறுவது பல விடயங்கள் மரபிலே இருக்கின்றது. பல விடயங்கள், உயிர்கள் அத்தனையிலும் காணப்படுகின்ற பண்புகள் அத்தனையும் மரபு தான். வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கின்றது. சிறப்பான கருத்தை தந்திருக்கின்றீர்கள். அது மரபு அணு, அது கண்டுபிடித்தல் செய்கிறார்கள். வாழ்த்துக்கள். இது மரபு என்று சரியான பதத்தை தந்தபடியால் உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் அப்படியே தந்துவிட்டேன். என்பதற்கு நான் கொடுக்கவில்லை. அந்த புள்ளியை கொண்டு செல்வதற்கு நான் எங்களுடைய மாலிங்கம் இருக்க எத்தனித்தார். ஆனால் அவர் காலந்தாமதித்து விட்டார். முதல்ல வந்து கேட்டிருந்தா கொடுத்திருப்பேன். வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்கு மேலும் இரண்டு பெட்டிகள் திறக்கும் சந்தர்ப்பம் மேலும் இருக்கின்றது. இப்பொழுது எந்த பெட்டி என்ற இரண்டாவது அழைப்பண்டபடியால் எந்த எண் வேண்டும் உங்களுக்கு?
2: பத்து.
0: பத்து. பத்தாவது எண் பெட்டிக்கு மந்திரத்தை முதலில் இங்கே மந்திரத்தை கூற நான் கேட்கவில்லை தானே. அதனால் தான் அந்த கொஞ்சம் சுரக்கி விட்டது போல். இப்பொழுது மந்திரத்தை கூறுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு வெற்றி என்னதுதான் என்ற போல் இருக்கின்றது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் ஐயா?
2: ஐந்து.
0: என்ன ஐயா என்று உங்களுக்கு நீங்கள் கேட்டது வரவே இல்லை. இரண்டு புள்ளிகள் தானே வந்திருக்கின்றது.
2: இரண்டு
0: எழுத்துக்கள் தான் வந்து
2: இருந்தா பொதுவான பதமாவே வரும்.
0: சரி, இது இரண்டு எழுத்து காட்டப்படுவது. பாடல்களிலே இந்த பதம் வந்திருக்கின்றது. சிறு வயதிலே இது குழந்தைகளின் உறக்கத்துக்காக பயன்படும் ஒன்று. இரண்டு எழுத்து. அவர்களை உறங்க வைப்பதற்கு உபயோகிக்கப்படும் ஒன்று. எங்களினால் உபயோக நாங்களே அதை உபயோக ஆக்கிக் கொள்ளுவோம். மற்றவர்களால் ஆக்கித்தர தேவையில்லை. பாடல் ஒன்று இருக்கின்றது. ரெண்டு மூன்று பாடல் இருக்கின்றது.
2: சின்ன குழந்தைகளை உறங்க வைப்பதற்கு.
0: சின்ன குழந்தைகளுக்கு உபயோகிக்கப்படுகிறது. உறக்கத்துக்காக உபயோகிக்கப்படுகிறது. உறங்க வைப்பதற்கு உங்களுக்கு தெரியும்.
2: மடி.
0: அது அன்னையின் மடி அல்லவா, மடியில் எப்பொழுதும் தூங்க மாட்டார் தானே குழந்தைகள். என்ன ஒன்று
2: தோல்
0: இல்லை ஐயா, இல்லை இல்லை, நான் கூறுவதை சரியாக புரிந்து கொள்ள, குழந்தைகளை உறங்க வைப்பது
2: பயன்படுவது
0: உபயோகிக்க பயன்படுவது மடி இருக்கு தோளுக்கு, அது சாதாரணமானது. அதை விட எங்களினால் ஆக்கப்படுவோம் ஒன்று பெற்றோர்னால்தான் அது அதிகமாக ஆக்கப்படுவது. வேறு இடங்கள்லே வாங்கி கொண்டு வந்ததில்லை, அதுக்குள்ளே போடுவார்கள், அது இல்லை, மக்கள் எங்களினாலே அமைக்கப்படுவது, வீட்டினுள்ளே அமைத்து விடுவார்கள். தொங்க விடுவார்கள். தூளியிலே ஆட வந்த வானத்து, அந்த பாடல்கள் தூளி என்பது இல்லை, தொட்டில் வந்து செய்யப்படுவது இன்னொருவர் நாள். நான் கூறியிருந்தேன் அடுத்தவர் நாள் செய்யப்படுவதோ கடைகளில் வாங்கியோ அல்ல, எங்களினால் பெற்றோர் நாள் ஆக்கப்படுவது வீட்டினுள்ளே அந்த அம்மாவனுடைய புடவையை எடுத்து அங்கிருந்து கட்டிக்கிளே வைத்து தொங்க விட்டு மடித்து கட்டி விட்டு அதற்குள்ளே அணை போட்டு குழந்தையை உறங்க வைத்து விடுவார்கள். தூளி என்பது சரியான பதம். தூளி என்ற பதத்தை தந்து மேலும் இரண்டு புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுது உங்களுக்கு இன்னொரு பெட்டிக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது.
2: எட்டு திறந்துட்டாங்களா ஐயா?
0: இல்லையே ஐயா.
2: எட்டு
0: எட்டை எட்டி பார்த்து விட்டீர்கள், மந்திரத்தை தாருங்கள்.
2: அண்டகாகசம் அவுகாகசம் திறந்து சீசே.
0: எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்? ஆவலாக ஐந்துக்கு மேல் போகாம இருந்தீர்கள். உங்களுக்கு ஐந்துக்கு மேல் வந்தால் மிகச்சிறப்பு. எட்டாவது எண் பெட்டியை தந்தபடியால் எட்டு எழுத்திலே வந்திருக்கின்றது. எட்டுக்கு எட்டு வந்திருக்கு. இது கூறப்படுவது என்னவென்றால், இவரும் ஒரு பெண் புலவர், அன்று இருந்த பெண் புலவர்களுக்குள் இவரும் ஒருவர், எட்டு எழுத்தை கொண்ட பெயர் அவருடைய பெயர். ஔவையார் காலத்தில் வாழ்ந்தவர். ஆனால் ஔவையாரை போன்று பல நூல்கள் தரவில்லை, இவரும் பாடல்களை பாடியிருக்கின்றார். அன்று வாழ்ந்த பெண் புலவர்களுள் இவர்கள் பெயர் பெற்றவர்கள், ஔவையாரோடு இணைந்தவர், ஔவையாரை போன்று இவரும் பெயர் பெற்ற புகழ்பெற்ற ஒரு புலவர், எட்டு எழுத்தை கொண்டவர்.

0: சென்றுபட்டீர்களா? சரி, அடுத்த உறவிடம் பார்ப்போம். அவருடைய ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டு விட்டது, என்னவென்று தெரியும். அல்ல, அவருடைய தொலை தொடர்பு நிரப்பப்பட்டு விட்டது. மீண்டும் அழைப்பார் என்று இங்கே ரேவதி அநேகமாக 2-3 தடவைகள் அழைத்திருந்தீர்கள். ரேவதி மீண்டும் அழைக்க வேண்டும். உங்களுடைய இணைப்பை எதிர்பார்க்கின்றேன். முன்றைய தமிழ் வானொலியில் வந்துவிட்டார் ரேவதி. வணக்கம். வணக்கம் ரேவதி. வணக்கம். வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா மகளே? சிறப்பு சிறப்பு. அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது உங்களுக்கு சென்னையிலே?
1: கொஞ்சம்
0: நீங்கள் வானொலியை நிறுத்தவில்லை போல் தெரிகின்றது.
1: அப்படியாப்பா?
0: வேறு சத்தம் வந்து அங்க காலநிலை சிறப்பாக இருக்கின்றது என்று கூறுவீர்களா, அல்லது உங்களுக்கு ஒவ்வாததா இருக்கின்றதா?
1: பரவாயில்லப்பா.
0: பரவாயில்லை. சரி ரேவதி, வந்து விட்டீர்கள். வந்து உங்களை சும்மா விடக்கூடாது. நீங்கள் உங்கள் வியாபாரத்தை நாங்கள் கவனிப்போம். ஒரு தடவை ஒரு பெட்டியை எடுத்து திறந்து பார்ப்போமா? என்ன பெட்டி? ஆமா ஆமா, கூறுங்கள் கூறுங்கள்.
1: காரைக்கால் அம்மையாரப்பா?
0: காரைக்கால் அம்மையார் புலவரா?
1: புலவர்.
0: காரைக்கால் அம்மையார் ஔவையார் காலத்தில் வாழ்ந்தவரா? பொருந்தவில்லை. வேறு பட்டிக்கு, வேறு பட்டிக்கு சொல்லுங்கள். பொருந்தவில்லை. உங்களுடைய பட்டிக்கு எத்தனையம்மா? ஒன்று. முதலாவது எங்கே ரேவதி இலக்கத்தில் பெட்டியை கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து வைத்து விட்டேன் ரேவதி. மகளே, உங்கள் மந்திரத்தை கூறுங்கள்.
1: அந்த காக்கசும் அபூ காக்கசும் திறந்து.
0: ஓ, வாழ்த்துக்கள். சிறப்பான மந்திரம் உடனே திறந்து விட்டது மகளே. எத்தனை எழுத்துக்களை நீங்கள் காண்கின்றீர்கள் அதற்குள்ளே? சரியாக குறிப்பிட்டீர்கள், 4 எழுத்து தான். கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. சரி, அதற்குள்ளே இருக்கின்ற பதம் எங்கள் உடலிலே உயிரினங்களிலே இருக்கின்ற உறுப்பு. இந்த உறுப்பு உள்ளத்திலே நாங்கள் எதை நினைக்கின்றோமோ அதை பிரதிபலிக்கக்கூடிய உறுப்பு. இரண்டாக இருக்கும், இரண்டு உறுப்புக்கள். அதில் நாங்கள் மனதில் என்ன நினைக்கின்றோமோ, நாங்கள் பேசாமல் இருக்கும்போது மௌனமாக இருந்தாலும் அது கூறும் எங்களுக்கு. அந்த உறுப்பு எங்களுக்கு கூறிக்கொள்ளும், நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம்.
1: இரண்டாக இருக்குமா?
0: இரண்டு உறுப்பாக இருக்கும்.
1: நம்ம பிரதிபலிக்குமாப்பா?
0: என்னம்மா?
1: பிரதிபலிக்குமா?
0: எதை பிரதிபலிக்கும்?
1: முதல்ல
0: நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை அடுத்தவர்களும் பிரதிபலித்து நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். நான் இப்பொழுது உங்களோட பேசும்பொழுது உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கின்றது என்பதை நான் உணர்ந்து கொள்ளக்கூடியதை காட்டும் உறுப்புகள்.
1: நீங்கள்
0: புதிதான கருத்தை கொள். இரண்டு உறுப்பு இருக்கு, அதில் இரண்டு இருக்கின்றது உறுப்புகள். காலம் எடுக்கின்றது ரேவதி.
1: சரியப்பா சரியப்பா. ஒரே ஒரு தரவு தர முடியுமாப்பா?
0: தந்து விட்டேன், அதான் கூறினேன் அம்மா. இதை விட நான் எப்படி தருவது உங்களுக்கு? நன்றாக தந்து என்னம்மா? இரண்டு உறுப்புகள் உண்டு. அது வந்து எங்கள் உள்ளத்திலே இருக்கின்ற உணர்வுகளை வெளியே காட்டக்கூடிய ஒன்று. அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும், நாங்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த உறுப்பில் வருகின்ற காட்சியை அதுதானே அம்மா. இதுக்கு இவ்வளவு தூரம் யோசிக்கணும், உள்ளத்திலே இருப்பது வேற எந்த உறுப்புகள் அசைவொன்றும் இல்லாமல் காட்டக்கூடியதாக இருக்கு. ரெண்டு ரெண்டு கண்ணா இருக்கும், ரெண்டு கண்கள் கண்கள் தானே அம்மா. இதுக்கு இவ்வளவு நேரமா? வாழ்த்துக்கள். அநேக பிரயத்தனம் எடுத்து பொருளை கண்டுபிடித்தார். ரேவதி கட்டி காரு ரெண்டு புள்ளி
1: நான்
0: அப்படி அம்மா உள்ளுறுப்புகள் இருக்கிறது. அப்படி வெளியில உள்ளவர் பார்க்கறது கொஞ்சம் பகுத்தறிவை பார்க்க கொஞ்சம் சிந்திக்கவன். உள்ளிருந்து ஒரு உணர்வை, உள்ளிருக்கும் உணவை வெளியே இருந்து என்னம்மா பார்க்க, அந்த உணர்வை பார்க்க முடியாதேடா. கண்கள் தானே வழிக்கிறது. கை காட்டும் சைகை மூலம், அதை நான் கூறவில்லை உங்களுக்கு செய்யண்டு. உணரக்கூடியதா இருக்கும் அவர்களோட பார்வையிலே. கோபமா பார்க்கிறாரா, மகள்வா பார்க்கிறாரா, காதல் உணர்வோட பார்க்கின்றாரா, காம உணர்வோட பார்க்கின்றாரா என்று அவருடைய உள்ள கிடக்கை அப்படியே காட்டும் கண்கள் இல்லையாம்மா. அதிகாரத்திலே காட்டுகின்றாரா, அவசரப்படுகின்றார். இத்தனை உணர்வுகளை மனம் இணைக்கின்றோ அத்தனையும் கண்கள் காட்டிக்கொள்ளும். வாழ்த்துக்கள். இப்பொழுது இரண்டாவது பட்டிக்கு போவோம். வாருங்கள் இரண்டாவது பெட்டி. எந்த அந்த பெட்டி? பெட்டி திறக்காம. ஆமா, பெட்டி எந்த பெட்டி என்று கூறவில்லை. நான் சொன்னது இரண்டாவது பெட்டிக்கு போவோம் என்று. நீங்கள் தானே இறக்கம். எந்த எண், எந்த இரண்டாவது எண் பெட்டிக்கு வருகின்றீர்கள். இரண்டாவது எண் பெட்டிக்கு வந்து விட்டீர்கள். கெட்டிக்காரி கெட்டிக்காரி. சரி, எங்கே மந்திரத்தை உடனே கூறுங்கள். சிறப்பு சிறப்பு. அதோட இல்லாமல் உங்கள் ஊகத்திலே எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று பார்க்கலாம். அவ்வளவு பெருசா என்னதுக்கு அம்மா பொருள்? அதில் பாதி மூன்றுலே தந்தால் எப்படி இருக்கும்? மூன்று. சரி, மூன்று எழுத்துக்களை கொண்டது ரேவதி திறந்த இரண்டாவது எண் பெட்டிக்குள்ளே ஒரு பறவை இருக்கின்றது. இந்த பறவை நாங்கள் சொன்னதை அது திருப்பி சொல்லும். நல்ல பச்சை நிறமானது. அதற்கு மூன்று எழுத்திலே ஒரு பெயர் உண்டு. அது என்ன?
1: தத்தை.
0: தத்தை தத்தை. அந்த பாடலை பாடங்கள் பார்ப்போம். தத்தை நெஞ்சம் தத்தை கெட்டிக்காரி. தத்தி செல்லும், தத்தி தத்தி செல்லும். தத்தை என்பது சரியான பதத்தை தந்து கெட்டிக்காரி என்ற பெயரோடு. இப்ப உங்களுக்கு ஒரு பாடல் தர இருக்குன்னா, என்ன பாடலா இருக்கு மகளே?
1: என்ன
0: காரணம் இந்த பாடலை என்று கேட்பதற்கு? மகிழ்வான பாடல் கேட்டு மகிழ்வோம் மகளே. மீண்டும் பெற வேண்டும். இப்பொழுது உங்களோட பைகளில் இரண்டு பெட்டிக்குமான புள்ளிகள் சென்றிருக்கின்றன. இப்பொழுது தொட்டு பார்த்தீர்கள் நாகப்பனுடையது. அது ஒரு தடவை முயற்சித்தீர்கள், முடியவில்லை. இப்பொழுது அவர் அழைக்கின்றார், அவருடன் செல்கின்றேன். மீண்டும் பாருங்கள். நன்றி மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வந்துவிட்டார் அன்புடனே எங்களுடைய நாகப்பன் அவர்கள், இணைத்துக் கொள்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம். அதிலே எட்டு எழுத்துக்கள் என்று கூறினேன். சரியாக பார்க்க போனால் அது ஏழு எழுத்துக்கள் தான் வரும். நீங்கள் சொன்னது புரிந்து வந்ததை தாருங்கள்.
2: எட்டு எழுத்துக்கள்னு சொன்னீங்களா? நான் எட்டு எழுத்துக்கள்னா அவங்க வந்து சங்ககால புலவராய்யா.
0: ஆமா ஆமா ஆமா ஆமாம், கூறுங்கள்.
2: நான் நினைச்சது காக்கை பாடினியார் நினைச்சேன்.
0: அதான் அதை எட்டு எழுத்து. காக்கை பாடினார் என்றும் கூறுவார்கள், பாடினியார் என்றும் கூறுவார்கள். வாழ்த்துக்கள். சிறப்பான பதில். சிறப்பான பதத்தை கண்டுபிடித்து காக்கை பாடினியார் என்று ஒரு பதம். ரேவதியும் ஒரு தடவை தொட்டு தான் பார்த்தார். அவர் ஒரு தடவை கூறிவிட்டார், அவர் காரைக்காலம் காரைக்காலம் பிழைத்து விட்டது. அது உங்களுக்கு உங்கள் புள்ளி கிடைக்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கூறிவிட்டீர்கள் கட்டிக்காரன். இப்பொழுது உங்களுக்கான பெட்டிக்கு செல்லுங்கள். இதுவும் ஒரு நல்ல தந்திரம் இருக்கா, விட்டுட்டு மறுபடியும் வந்து சொன்னால் மீண்டும் ரெண்டு பெட்டி திறக்கலாம் இல்லவா? புரிய பாருங்கள் இப்பொழுது இந்த கட்டிக்காரன் கட்டிக்காரன்
2: போனவுடமே சொல்லியிருப்பேன், ஆனா அது என்னாச்சு, லைன் கட் ஆயிடுச்சு,
0: என்ன
2: கனெக்ஷன் இன்டர்நெட் கட் ஆயிடுச்சு.
0: சரி, இப்பொழுது எந்த பெட்டியை நீங்கள் திறந்து பார்க்க போகிறீர்கள்? அதுதானே மரபு. வாழ்த்துக்கள், மரபை கடைபிடிக்கும் நாகப்பனே வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்பொழுது மந்திரத்தை கூறுங்களேன் கேட்போம். வாழ்த்துக்கள். சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதுதான்
2: மூன்று.
0: மீண்டும் வலைத்தளம் தாளம் போடுகிறது. இரண்டு எழுத்தை கூட்டி ஐந்து எழுத்திலே தருகின்றேன். நாகப்பன் வலைத்தளம் அவருக்கு சதி செய்துவிட்டது, மீண்டும் வருவார் என்ற அந்த இல்லை இருக்கின்றார் காற்றலையிலே. நாகப்பன், நான் பேசுவது கேட்கின்றதா? ஐயோ, என்று அவருக்கு வலைத்தளம் சதி செய்கின்றது. எல்லோருக்கும் எதிர்கட்சிகள் தான் சதி செய்வார்கள், இவருக்கு சதி செய்வது தன்னுடைய வானொலியின் வலைத்தளம்.

0: ஐந்து எழுத்துக்களை கொண்டு காணப்படுகின்றது. இது நாங்கள் இறைவனை துதிக்க செல்லும் பொழுது இறைவன் சிவபெருமானுடைய வலது காலின் கீழே ஒரு உருவம் இருக்கின்றது, பார்த்திருப்பீர்கள் சின்னன, அந்த உருவத்தின் பெயர் யார் அது?
1: வலது காலத்துக்கு கீழே?
0: ஆமாம், அவருடைய வலது காலே அமர்த்தி கொண்டிருப்பார் ஒரு உருவத்தை, அந்த உருவத்தின் பெயர் மிகவும் சுலபம்.
1: நான் பார்த்ததில்லையே அந்த சின்னத்தை.
0: இல்ல, சிவபெருமானே பார்த்திருக்கீங்களா?
1: சிவபெருமான் பார்த்திருக்கேன்.
0: எந்த சிவபெருமான் சிலையிலும் அவருடைய வலது காலுக்கு கீழே ஒரு ஒரு உருவத்தை அமர்த்தி கொண்டிருக்கின்றாரே, ஒரு சின்ன உருவத்தை, ஒரு மனித உருவத்தை பார்க்கவில்லையா? இனிமேல் கவனிப்பீர்கள். ஆனா அந்த பெயர் இப்ப வேண்டுமே,
1: யோசனை செய்துதான்.
0: சாரி, நன்றி. உங்களுக்கான பெட்டி அப்படியே இருக்கும், பாருங்கள் மீண்டும். நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த தடவாக ஞானசேகரன் கிருஷ்ணன் நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். ஒரு தடவை அழைத்து கிடைக்காவிட்டால் மறு தடவை அழைக்கலாம் தானே பிள்ளைகளே. எங்கே இப்பொழுது ரேவதி வந்து விட்டார். ரேவதி வாருங்கள். வணக்கம்
2: அப்பா.
0: வந்து இது முயலகன், சரியான பெயரை குறிப்பிட்டார் நாகப்பனுடைய பெட்டி, முயலகன் என்றது. முயலகன் என்றால் யாரம்மா, தெரியுமா? அசுரன் அல்ல, மக்களிலே ஆன்மாக்களிலே மூன்று மலம் கூறப்படுது, ஆணவம், கண்மம், மாயை என்று. அதிலே இந்த ஆணவம் என்ற மயம் மமதை கொண்டெல்லாம் எவ்வளவோ விபரீதங்களை செய்யும் பொழுது இந்த மமதையை அவர் அழித்து கொண்டிருக்கின்றார் என்பதற்கு சான்றாக அந்த சின்னம் காட்டப்படுகிறது, முயலகன் என்று அதுக்கு பெயர். ஆணவத்தை ஆணவத்தை எங்களிடம் இருக்கின்ற மதத்தை அடக்குவதற்காக அவர் தனது வலது காலுக்குள்ளே அமர்த்தி கொண்டுதான் திருநடனம் கூட புரிகின்றார். சரியா? முயலகன் என்ற பெயர். அதில் முயலஹின் அது ஒரு ஆணின் பெயர், அதை மதத்துக்கு ஒரு குறிக்கப்பட்ட பெயர். இந்த பெயர் யாரும் ஒருவருக்கும் சூடுவதில்லை. முயலகன் என்றது எங்களுடைய ஆணவத்தை, எங்களுடைய மதமையை, மதத்தை அடக்குவதாக ஒரு சின்னம் இறைவனிடம் காணப்படுகின்றது. அந்த முயலகன், முயலகன் என்ற பதத்தில் அந்த இறுதி எழுத்து இன்னாவை குறில் என்று ஆக்கிவிட்டால் முயலகம் என்று வரும். அந்த முயலகம் என்றது எங்கள் உடல் நோய்களிலே ஒரு நோய், வாத நோயோடு சம்பந்தப்பட்டது. இந்த உடம்பிலே உள்ள முடக்கு வாதம், அந்த வாதம், இந்த எல்லா வாதத்தைக்கும் ஒரு பெயர், வேதியியல் பெயர் ஒன்று, வைத்திய பெயர் ஒன்று முயலகம் என்று கூறுகிறது. இது வந்து முயலகன் என்ற இன்னென்னாவருகின்ற முயலகன் என்ற பெயர் இறைவனுடைய வலது பாதத்தின் கீழே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் வெளிக்கிட முடியாமல். அது எங்கள் ஆணவம், கர்மம், மாயை, இந்த மூன்றிலும் இந்த ஆணவம் தான் எங்களை போட்டு ஆட்டு. இந்த ஆணவ மலம் கொண்டவர்களை அடக்கி வைப்பதுதான் அது, அதற்காகத்தான் அவர் அதற்குள்ளே வைத்துக்கணும். தெரிந்து கொண்டோம், முயலகன் சிறப்பான பதம். உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது, அவருடைய பெட்டி நீங்கள் சொன்னபடியே உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்கள் பெட்டிக்கு செல்லுங்கள். 1, 2, 3
2: சொல்லுங்கள்.
0: 4 அது மந்திரத்தை கேட்கின்றது. ரேவதி, திறந்து விட்டதம்மா. சரி, உங்கள் ஞானக்கண்ணை திறந்து பாருங்கள், இத்தனை எழுத்துக்கள் உண்டு என்று.
2: 4
0: மூன்று எழுத்துல இருக்கின்றது, கட்டிக்காரி சொல்ல மாட்டேன், மூன்று எழுத்துலதான் இருக்கின்றது. அப்படியா? இல்ல, இங்க 9 எழுத்துலயும் இருக்கிறது, 7 எழுத்து சென்று விட்டது, இன்னும் ஒரு 7 எழுத்து இருக்கின்றது, 9 எழுத்து இருக்கின்றது. இன்றைக்கு எல்லாம் திறமான எல்லாம் எல்லாம் விசித்திரமானது. சரி, இந்த 3 எழுத்துக்களை கொண்ட பதம் நெருப்பு என்பதை கூறும் ஒரு பதம், 3 எழுத்திலே கூறுவது நெருப்பு என்பதற்கு பல பல இது கூறுங்கள். எனக்கு ஒன்றுதான் தேவை, எதை கூற போகின்றீர்கள்? ஒரு பேர் தானே அம்மா கேட்க, ஒரு ஒன்றுதானே அதற்குள்ள இருக்கு, என்ன நீங்கள் என்று வித்தியாசமாக இருக்கின்றீர்கள் அம்மா.
2: சரியப்பா, உங்களிடம் இருக்கிறது
0: 3 எழுத்து என்று கூறினேன். 3 எழுத்து, ஒரு ஒரு பதம் தானே, ஒரு பதம் தானே ரேவதி இருக்கு. நீங்கள் 2 கூறிக்கொண்டு போகிறீர்கள், எது வேணும் உங்களை, எது சொல்ல போகிறீர்கள்?

0: தனல்.
1: தனலா? தானாவா? கனல். சரியான பதத்தை தந்தீர்கள். நான் கேட்டபடியால் அப்படி கூறு கனல் என்று கூறுவது. தனல் இருக்கு, அனல் இருக்குது, அதுபோல கனல் என்பது ஒரு பதம் தானே இங்கே இருக்கிறது. மகளே, வாழ்த்துக்கள். உங்களுக்கு உங்களுக்கான 2 புள்ளிகள் உங்கள் பெட்டியிலே சேருகின்றன. இன்னும் ஒரு பெட்டிக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது. 6 வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். 6 எண்ணை கொண்டு வருகின்றேன். கொண்டு வந்து உங்கள் பெயரில் வைத்து விட்டேன். இப்பொழுது மந்திரத்தை கேட்கின்றது மகளே.
0: கட்டிக்காரிதான்
1: என்று கூறலாம். ஆனால் 2 எழுத்துக்கு குறைந்து 5 எழுத்துல வந்திருக்குது. 5 எழுத்துக்கு வந்திருக்கிறது. அந்த 5 எழுத்தும் இன்று எங்களுக்கு ஆலயங்களை பற்றித்தான் வருகின்றது. இந்த ஆலயங்களிலே அம்மா செய்வார்கள், அடிக்கடி அந்த சுவர் மாற்றுவார்கள், நிறம் மாற்றுவார்கள், கோபுரத்தில் எதுவும் உடைவிருந்தால் மாற்றுவார்கள். அந்த அந்த செய்யும் தொழிலை அப்படி செய்வதை எப்படி கூறுவது? புனரமைப்பு செய்வார்கள் அல்லவா? 5 எழுத்திலே வருகின்றது. மகளே இருக்கின்றீர்களா? இருக்கின்றீர்களா? கொண்டு வாருங்கள். அதுக்கு எனக்கு தெரியாது. நீங்க 5 எழுத்துல கூறுங்கள்.
0: கும்பாபிஷேகம் சொல்லுவாள்.
1: அது கும்பாபிஷேகம் அபிஷேகம் அல்லவா அம்மா? அது ஒரு குடமுழுக்கு என்று கூறுவது. அதுவல்ல, அதுவல்ல. கும்பாபிஷேகம் தமிழ் பதம் அல்ல, குடமுழுக்கு என்று கூறுவதை கவனித்துக் கொள்ளுங்க. அது இல்லை. இதம்மா இது வந்து அந்த அதில் உள்ள இடிந்து அது வந்து அபிஷேகத்தை கூறு. நான் கூறியது அங்கே ஒரு நீங்கள் அந்த புனரமைப்பு என்று சொன்னீங்களே, அதைத்தான் சொல்வதா? கட்டிடங்களை எல்லாம் கட்டுவதை கூறுவது. யோசித்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் மகளே.
0: நன்றி
1: மகளே. தேடிக்கொண்டு ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது வணக்கம். வணக்கம் நாகப்பன் அவர்கள் மீண்டும் வந்துவிட்டார். வணக்கம் நாகப்பன் அவர்களே. இன்று உங்களுக்கு காற்றலை உங்களுக்கு சரியாக குழப்படி செய்கின்றதோ, இது அடுத்த ஒரு யாராக இருக்கலாம். இப்பொழுது வந்திருக்கார் மகாலிங்கம். வந்திருக்கார். வணக்கம் மகாலிங்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்
2: ஐயா. தேவதி அம்மா சொன்னது திருப்பணி.
1: வாழ்த்துக்கள். சரியான பதம். வாழ்த்துக்கள். கட்டிக்காரன் திருப்பணி என்று கூறுவது. திருப்பணி வேலைகள் நடைபெறுவது என்று கூறுவார்கள். ஆலயத்தை மட்டும் கட்டிடங்கள், வேறு வீடுகள், ஆலயங்கள், அலுவலகங்கள், பெரிய பெரிய மண்டபங்கள் எல்லாம் திருப்பணி சொல்ல மாட்டார்கள். அங்கே கட்டிட வேலை புனரமை பண்ணுவார்கள். எங்களுடைய ஆலயங்களில் வாழ்த்து திருப்பணி என்று கூற சிறப்பான பதத்தை தந்து ஒரு புள்ளியை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். இன்னொருவர் பெட்டியின் பதத்தை கூறியவிடல். இப்பொழுது உத்தியோகபூர்வமாக உங்களுடைய பெட்டிக்கு வாருங்கள். எந்த பெட்டிக்கு வரப்போகின்றீர்கள்?
2: 11
1: வரப்போகின்றீர்கள். இதுவும் ஒரு சுலபமான பதம். அங்கே மந்திரத்தை தாருங்கள் மகாலிங்கம்.
2: அண்டா காக்கசம் அபு காக்கசம் திறந்தடு சீசே.
1: வாழ்த்துக்கள். திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
2: 3.
1: 3 ஒரு 4 சேர்த்தால் எத்தனை இருக்கும்? 7 எழுத்துக்களை கொண்டது. ஆனால் அது 8 எழுத்துக்களையும் வரும். சிலர் பேசும் பொழுது 8 எழுத்துக்களையும் அது எங்களுக்கு உச்சரிப்புகளை தரும். அது காரியமில்லை. அது கூறும் கருத்து எங்கள் மகாத்மா காந்தி அவர்களை நாங்கள் நினைக்கும் போது இது ஞாபகத்துக்கு வரும். இது ஒரு மகாத்மா காந்தியை நாங்கள் நினைத்தால் இந்த பொருள் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும், உடனே வரும்.
2: இந்த
1: இந்த பொருள், இது ஒரு பொருள்.
2: பொருள் உண்ணாவிரதம்.
1: அது பொருள் ஐயா?
2: பொருள் இல்லையே. பொருளா?
1: என்ன கூறுனேன்? பொருள் என்று தானே கூறினேன்.
2: ஆமா, நூல்ராட்டை
1: அல்ல. அல்ல, இரண்டு பதில் கூறிவிட்டீர்கள், பொருந்தவில்லை, மீண்டும் பெற வேண்டும்.
2: இன்னொரு குழு கொடுத்தீங்கன்னா இல்ல,
1: இரண்டு தடவை நீங்கள் முயற்சித்து விட்டீர்கள், மற்றவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவாக யார் பெறுவீர்கள்? ஒடிவாருங்கள். அடுத்த உறவு நாகப்பன் அவர்கள், இன்றைக்கு வலைத்தளம் அவருக்கு பொருந்தவில்லை போல் தெரிகின்றது, மீண்டும் பெறுகின்றார். வணக்கம், வணக்கம் நாகப்பன், வந்துவிட்டீர்கள், வணக்கம் நாகப்பன், உங்களை இணைத்து விட்டேன், வணக்கம் ஐயா. இல்லை இல்லை, அவர் கூறவில்லை. நீங்கள் உங்களுடைய அந்த முதல் பதம் நீங்கள் இப்பொழுது கூறுங்கள், அதை கூறுங்கள், முயற்சியுங்கள். நாகப்பன், இன்று உங்களுடைய வலைத்தளம் உங்களுக்கு சரியான சதி செய்கின்றது. சென்று விட்டார்கள் இல்லை, இருக்கின்றார்கள், இருக்கின்றீர்கள். இல்லையா, உங்களுடைய ஒலி டாங் டாங் டாங்னு கேட்கின்றதே தவிர ஒரு சத்த ஒரு ஒரு குரல் ஒன்றும் வரவில்லை. ஐயோ, நாகப்பன், இருக்கின்றீர்கள், இருக்கின்றீர்கள் ஐயா. அடுத்தவர்களை பெற முடியாது, நீங்கள் இணைந்து இணைப்பிலே இருக்கின்றீர்கள், அடுத்தவர்களை அழைப்பும் எனக்கு கிடைக்காது. சரி, அடுத்த உறவிடம் செல்வோம், அவருடைய நின்று விட்டது. வணக்கம் சரவணன், சரவணன் வணக்கம், யாம் இருக்க பயமேன்.
3: வணக்கம,
1: வணக்கம. நீண்ட பிரயத்தனத்தின் பின் இப்பொழுது வருது பொக்கிஷம் அல்லவா, தேடி அடித்து பிடித்து தான் எடுக்க வேண்டும். நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாகவும் இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம்,
1: நல்லவனாகவும் இருக்கின்றோம், வல்லவனாகவும் இருக்கின்றோம். அப்படிதானே? அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
3: காலநிலை பார்த்தீங்கன்னா 34 பாகையுது இன்னைக்கு, இருந்தது கொஞ்சம் மேகமூட்டமாகவும்.
1: ஓ, நாங்கள் நினைத்து பார்க்கல, 22 தானே நாங்கள் இருக்கின்றோம். சரி, அப்ப மழை பொழிந்ததா?
3: இல்ல, மழைக்கு இல்ல, நேற்று இரவு மழை,
1: இரவு மழை பொழிந்திருக்கிறது, பொழிந்திருக்கிறேன். வாய்ப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு.
3: சரி, நாங்கள் கிட்ட பேசி முடிச்ச உடனே மழை ஸ்டார்ட் ஆயிடுது.
1: அப்ப நேற்று நான் சொன்னேன் தானே, நான் சொன்னேன் தானே, வாழ்த்துக்கள். சரி, அந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் இப்பொழுது வியாபாரத்தை கவனிப்போம். வளமை போல உங்களுக்கு என்ன, 16 தானே?
3: ஆமா, இந்த பாலாலயம் சொல்லிட்டாங்களா?
1: எதையா?
3: இந்த ஆலயத்தில்
1: திருப்பணி என்று மகாலிங்கம் கூறிவிட்டார். நீங்களும் அப்படித்தானே கூற வந்தீர்கள்? திருப்பணி, திருப்பணி அவர்கள் எல்லாம் கூறிவிட்டார்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு பதம் இருக்கின்றது மகாலிங்கத்தினுடையது. மகாத்மா காந்தியை நினைத்தால் இந்த பொருள் ஞாபகத்துக்கு வரும். எங்களுடைய மகாத்மா காந்தி இருக்கிறார்கள், காந்தி தாத்தா, அவரை நாங்கள் கூறும்போது இந்த பொருள் ஞாபகத்துக்கு வரும். அது எது? ஏழு எழுத்துக்களை கொண்டது, எட்டு எழுத்துலையும் கூறலாம். சரியான உச்சரிப்பு என்றால் எட்டிலும் பெறலாம், ஆனால் ஏழு எழுத்திலே தான் இதில் இருக்கின்றது.
3: மூக்கு கண்ணாடி.
1: வாழ்த்துக்கள், சரியான பதம். அவர் சத்தியாகிரகம் எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டார், மன அவர் பெரிதாக நினைத்து விட்டார். மூக்கு கண்ணாடி சரவணன் ஒரு எப்பொழுதும் கண்ணாடியெல்லாம் காந்தி தாத்தா தான் என்னதுக்கு வரும், மூக்கு கண்ணாடி. அது மூக்கு கண்ணாடி என்றும் கூட, மூக்கு கண்ணாடி என்றும் கூறலாம். இடத்துல மட்டும் சிறப்பு
3: இருக்கின்ற
1: அவரை பார்த்தவுடன் இது ஞாபகம் தரும், மூக்கு கண்ணாடி. வாழ்த்துக்கள், சிறப்பான பதில் தந்து விட்டீர்கள். சரவணன் வந்தவுடனே உங்களுக்கு அது அவருடைய பெட்டியை திறந்தபடியே உங்களுக்கு ஒரு புள்ளி, உங்களுக்கு மேலதிகமாக சேர்த்து விட்டுருக்கேன், ஒரு புள்ளி கிடைச்சிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு 16வது எண் பெட்டிக்கு கேட்டீர்கள், 16வது எண் பெட்டிக்கு செல்வோம். மந்திரத்தை கூறுங்கள். எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
3: நான்கு எழுத்து.
1: ஒரு எழுத்தை கூட்டி நான்கு எழுத்து, ஐந்து எழுத்தாக்குனால எப்படி இருக்கும்? ஐந்து எழுத்திலே இருக்கின்றது, ஐந்து எழுத்துக்கள்லே இருக்கிறது. இதிலும் உங்களுக்கு நன்றாக தெரிந்த, எல்லோருக்கும் தெரிந்தபடி, இந்த வருடத்திலே ஒரு தடவை சிறப்பாக முருகன் ஆலயத்தில் நடைபெறுகின்ற ஒரு விழா. அந்த விழாவுக்கு பெயர், அது ஒரு போர். அதாவது வந்து முருகனுடைய ஒரு அந்த இந்த மமதைகளை அளிக்கின்ற ஒரு திருச்செந்தூரில் மிகவும் சிறப்பாக நடைபெறும், அதற்குரிய பெயர் என்ன?
3: திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம்
1: சினமெல்லாம்
3: தீர்ந்த கண்ணன் திருத்தணி கோயில் கண்ணன் சூரசம்ஹாரம்.
1: அது தமிழ் பெயர் அல்ல, சூரசம்ஹாரம் தமிழ் சொல் அல்ல, ஆனால் அதுதான் நீங்கள் கூறுவது சரியா? அதற்கு சொல்லு, நான் முதலே கூறி இருந்தேன், சூரன் போர் என்று கூறுவார்கள். சூரன் போர், அது சூரசம்ஹாரம் எங்களுடைய தமிழ் சொல் அல்ல. சூரசம்ஹாரம் என்று சொன்னால் ஓரளவு சம்ஹாரம், சங்காரம் எங்களுக்கு இல்லை, சம்ஹாரம் என்று நாங்கள் இது சூரன் போர் என்றது பொதுவான பெயர். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பாக தந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் சேருகின்றன. மேலும் இப்பொழுது இரண்டாவது பெட்டியை திறக்கலாம். நீங்கள்
3: எட்டு திறந்தாச்சா?
1: அதெல்லாம் எட்டி பிடித்து விட்டார்கள். காக்கை பாடினார் வந்து எங்களுடைய நாகப்பன் திறந்த நாகப்பனுக்கு இன்றைக்கு ராசி சரியில்லை, அது வந்து விட்டது. இப்பொழுது 12, 13, 14, 15, 17, 18, 19, 20 இருக்கின்றன. எது வேண்டும்?
3: 15 திறந்து விடுவோம்.
1: சரி, 15 திறந்து விடுவோம். திறந்து விடுவதற்கு மந்திரம் தேவை, மந்திரத்தை கூறுங்கள் சரவணா.
3: அண்டகாகசம் அபுக்ககுகும் திறந்திரு சீசே.
1: ஆஹா ஆஹா ஆஹா, திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
3: இதிலாவது 4 எழுத்து இருக்கா இருக்கிறதா என்று பார்ப்போம்.
1: சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், இதுவும் ஒரு பொருள். ஆலயத்திலே மூலவர் வெளியே வந்து உலா வரும் பொழுது, சுவாமி ஊர்வலம் வரும் பொழுது அங்கே தீவட்டி பிடிப்பார்கள், வெளிச்சம் எல்லாம் சாம்பிராணி எல்லாம் பிடிப்பார்கள். அங்கே இருவர் இரண்டு பக்கம் ஒரு தடியில உயரமாக நீட்டி பிடித்து உயர்ந்திருக்கும், அதுக்கு என்ன பெயர்? அந்த பொருள் என்ன பெயர்? அதே இல்லை, நான் இல்லை இல்லை, உங்களுக்கு மாறி கொடுக்கப்படுது. இந்த பெட்டிக்குள்ள நான்கழுத்தில் இருக்கிறது அது அல்ல. அதை சுவாமிக்கு அர்ச்சனை செய்யும் வேளையிலே, சரியா? அர்ச்சனை செய்யும் வேளையிலே, அபிஷேகங்கள் செய்யும் வேளை, அங்கே ஒவ்வொரு மங்களமான பொருட்களினால் அவருக்கு அபிஷேகம் செய்வார்கள், குடை அது இது எல்லாம் பிடிப்பார்கள் அல்லவா, விசுவார்கள் அல்லவா. அப்பொழுது அவர்களுக்கு காற்று பிடிக்க வேண்டது போல ஒரு ஒன்று வீசுவார்கள், ஒரு வெள்ளை பொருள் இருக்கும், அதை கையில பிடிச்சு அது அதாலே ஐயர் அந்த ஐயா அப்படி விசுக்குவார். அதுக்கு என்ன பேர்? வாழ்த்துக்கள். சாமரம் வீசுவது, சாமரம். சரியான பதிலை தந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இரண்டு
3: புள்ளிகள். வழக்கமாக வந்து எங்களுடைய குலதெய்வம் ஆலயத்துக்கு செல்வோம், அந்த ஆலயத்துல வந்து இது செய்வாங்க, இன்றைக்கு செல்லவில்லை. சரி, அப்படி இருந்தாலும் அந்த நினைவுக்கு
1: வந்து விட்ட பார்த்தீர்களா, எவ்வளவு தெய்வீகம் உண்டு. சாமரம் என்றது நான் முதலிலே கூறியதும், அது முன்பு ஒரு தடவை தந்து விட்டோம். அது வந்து உயர்த்தி தூக்கி பிடிப்பார்கள், அது வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும், அது நடவுக்களை சிவப்பு கலர் ஒரு ஒரு கலர், அதுக்கு பேர் ஆலவட்டம் என்று சொல்லுவோம். அதுக்கு பேர் ஆலவட்டம்.
3: இந்த
1: ஆலவட்டம் இது வந்து
3: பாடல்ல கூட, ஒரு பாடல்ல கூட
1: ஆலவட்டம் வீசுதடி என்ற ஒரு பாடல். அதுக்கு
3: என்ன வந்து நமது இந்த நிகழ்ச்சியில வந்து சிறப்பாக சிறப்பான நிகழ்ச்சியா இருக்கிறது இந்த பொக்கிஷம் தான். தெரிஞ்சிக்க வேண்டிய விடயங்கள்
1: நிறைய என்பது அதுதான், பொக்கிஷமாக இருக்கின்றது. எங்களுடைய தமிழ் சொற்கள் எல்லாம் அதை நாங்கள் நோண்டி தோண்டி எடுத்து பார்த்து பகிர்கின்றோம். அதே ஆலவட்டம் என்று கூறுவார்கள் ஐயா, அதுக்கு பேர் ஆலவட்டம். அங்கே விசிறி காட்டுவார்கள், வீர வேல் காட்டுவார்கள், எல்லா தலைமுடியை வீசிக்கொண்டிருக்கும் போது சாமரமும் வீசுவார்கள் ஒரு தடவை. இந்த ஆலவட்டம் சுவாமி வரும்பொழுது முன்னுக்கு பெரிய உயர்ந்த தடவை, எல்லாருக்கும் எல்லாரும் கூட உயரமாக அதை பிடிப்பார்கள். ஆலவட்டம், குடை, சாமரம், இது எல்லாம் எங்களுடைய சைவ பெயர்கள். அப்ப அந்த நீங்கள் முதலில் கூறிய சூரன் போரும் வந்து தமிழ் பதம், சூரனுடைய போர், அது சமகாரம்.
3: தெரிஞ்சுக்கலாம்.
1: நன்றி நன்றி. உங்க என்ன பாடலை உங்களுக்காக ஒளிபரப்ப வேண்டும்?
3: மலர்களிலே ஆராதனை, கரும்பு வில் படத்தில் இருந்து.
1: அடே அப்பா, என்ன காரணம் அந்த பாடலை கேட்கறது? நல்லது ஒரு பாடல் ஐயா.
3: அது தேடி பிடிச்சா அது என்ன கேட்ட, அந்த கரும்பில் படத்துல பாத்தீங்கன்னா மின் கொடி தேரில் மன்மதராஜன் தான் அடிக்கடி ஒளிபரப்பாகும் பாடல். இந்த பாடல் வந்து அதிகமாக ஒளிபரப்ப பாடல் இருந்தாலும் அருமையான பாடலாக இருக்கு.
1: நல்ல பாடல். அந்த சர்வதேச நேரத்திலே சிலர் கேட்பார்கள் இந்த பாடலை, இல்லையா? வாழ்த்துக்கள். அங்கே நீங்கள் தளத்திலே நல்ல பாடல்கள் எழுதுகிறீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: பொக்கிஷம் நிகழ்ச்சியில அனைத்து நேயர்களும் பங்கு பெறணும். என்ன கேட்ட, ஒரு முறை வந்தாலும் ஒரு முறை வந்துட்டு போவோம். சிலர் வந்து அவங்களுக்கு வர விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து பேசட்டுமே, எல்லாமே வந்து கலந்துக்கிட்டுமே. அவங்களுக்கு தெரியுதோ தெரியல, எல்லாரும் வரட்டும். சிலரும் தெரியும், எனக்கு தெரியுதுன்னா நான் திரும்ப திரும்ப வரக்கூடாது. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு அவங்க யாரும் வரலன்னா வரலாம். திரும்ப அவசரப்பட்டு அடிச்சு புட்டிச்சின்னு வர்றதுங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு
1: அப்படியா
3: எல்லாம் வந்து கலந்துக்கிட்டோம். எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டோம்,
1: எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு. நீங்களும் அவர்களோடு இணைந்து வர வேண்டியதானே, இல்லையா?
3: இல்ல, அது சிலர் வந்து வரும் வழியை தடுக்கிறார்கள், அதனால வர முடியல.
1: அப்படியா, பார்ப்போம் பார்ப்போம். இப்பொழுது அடுத்த உறவு வருகின்றார், அவருக்கு இடம் கொடுப்போம். நன்றி சரவணா கட்டிக்காரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மலர்களிலே ஆராதனை. இப்பொழுது யார் வருகின்றார் பார்ப்போம். இப்பொழுது வருவது அன்புடன் வருகின்றார். அடுத்த உறவு ஞானசேகரன் அவர்கள் அழைக்கின்றார்கள், அவரை இணைத்துவிடலாம் என்று எண்ணுகிறேன். எங்கே ஞானசேகரன் வர வேண்டும் நீங்கள்? இது முன்றிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ஷியாமலா அங்கே ஹைதராபாத்ல இருந்து அழைக்கின்ற ரங்கே பார்ப்போம். ஷியாமலா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கின்ற? வணக்கம் மகளே, பயணங்கள் எல்லாம் நல்லா இருக்கின்ற? பயணங்கள் சிறப்பாக அமைந்ததா? பேரப்பிள்ளைய பார்த்து விட்டீர்களா? சிரிக்கின்றாரா? துள்ளுகின்றாரா? வாழா. அப்படியா, அப்படிதான் இருக்கும்.
4: வாழோ வாழி, வெறும் வாழ இல்ல.
1: நீங்களும் சின்ன வயதுல அப்படி செய்திருப்பீர்கள்
4: தானே? இல்லப்பா, வீட்லயே ரொம்ப வாழே இல்லாத புள்ள நான் மட்டும்தான்ப்பா.
1: அப்படியா,
4: பெரியவள இதப்பா வாழானே?
1: பெரியவள அப்புறம் வாழ காட்டினீர்களா? அடேங்க அப்பா, அது வித்தியாசமான வாழ்களா இருக்குமே. ஹைதராபாத்திலே காலநிலை
4: இருக்குப்பா? அங்க அப்பப்ப மழை பெஞ்சது, லைட்டு சின்ன
1: சின்ன தூரலு. மழை
4: தான், வெயில் இல்லப்பா.
1: வெயில் நல்ல செய்தியே தரேன். ஹைதராபாத் குளுமையான இடம், வாழ்த்துக்கலாம். அப்படியா, சரி, வாழ்த்துக்கள். எவ்வளவு நாள் அங்க? 10 நாள் நினைப்பீர்களோ? உங்கள் பெயரில் கொண்டு வந்து வைக்கின்றேன். ஷியாமலாவின் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டால் மந்திரத்தை கேட்கின்றது. என்ன பெயர் உங்களுடைய பேர்த்திக்கு?
4: தமிழ் இனியால்பா.
1: ஓ, அவதானோ? அவதான, தெரிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் மகளே?
4: 4பா.
1: நல்ல பிள்ளை நீங்கள். அதில் பாதி எழுத்து 2 தருகின்றேன். சரியோ, 2 எழுத்திலே இருக்கின்றது. அந்த 2 எழுத்தும் கூறுவது மகளே, இந்த கிரகங்கள், கோளங்கள் என்றெல்லாம் இருக்கு இல்லவா, சூரியன் சந்திரன் போன்ற இவர்களே, சில கிரகங்களுக்கு மக்கள் பயப்படுகிறார்கள். அவருக்கு உலகத்திலே, இந்தியாவிலே கூட ஒரு இடத்துல தான் ஆலயம் இருக்குன்னு எண்ணுகிறேன். அவர் யார்?
4: சனி.
1: சனி, அதை பிடித்து. மிகவும் நல்லவர் அம்மா. இவர்கள் கொடியவர் என்று கூறுகிற அவர் எப்பொழுதும் தீமையை தரமாட்டார், எங்களுக்கு நன்மையை தான் தருவார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 2 புள்ளிகளை அப்படியே துல்லியமாக உங்கள் பெட்டிக்குள்ளே இருந்தன. சனி என்பது சரியான பதம், 2 எழுத்துக்களை கொண்டவர். அடுத்து எந்த பதம் உங்களுக்கு வேண்டும்? 13. இந்த இலக்கத்தை இந்த எண்ணை இங்கு எல்லோரும் விரும்புவதில்லை தான். இருப்பினும் மகள் விரும்பி இருக்கின்றீர்கள். பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன். உங்கள் பெயரில் மந்திரத்தை கூறுங்களேன். இல்ல பெட்டி, நீங்க மந்திரம் கூற வேண்டுமே. எழுத்து குறைத்து மூன்றுலே தான் தருகின்றேன். கூறுவது எங்களுக்கு பகல் பழுதை தருகின்றார் பகலவன். அவருக்கும் பல பெயர் உண்டு. அதுபோல் இரவில் வருகின்றது அந்த சந்திரன். அவருக்கும் பல பெயர் உண்டு. அவருக்கு இந்த மூன்று எழுத்திலே ஒரு பெயர் இருக்கின்றது. அது எதுவாக இருக்கும்? அதிகமாக நாங்கள் இன்றைக்கு நல்ல ஒளியாக இருக்குது என்றால் இப்படி கூறுவோம். அவரை பார்த்து மூன்று எழுத்துக்களை கொண்டது. பாடல்கள் நிறைய உண்டு இந்த மூன்று எழுத்திலே. கட்டிக்காரி, கட்டிக்காரி அச்சுட்டாக குறிப்பிட்டார். வாழ்த்துக்கள் மகளே. நிலவு, நிலவு வந்தது, நிலவு, எத்தனை பாட்டுகள் நிலவில் இருக்கின்றது என்னம்மா? சரி, சியாமலாவுக்கு என்ன பாடல் கேட்க விருப்பம்?
4: நிலவை பார்த்து வானம் சொல்றது
1: என்னை சாப்கேண்டர.
4: நிலவை,
1: ஆமா ஆமா ஆமா, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நல்ல பாடல். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்ற பாடல் உங்களுக்கு ஒலிபரப்பப்படும். சிறப்பான பதத்தை உடனடியாக சொல்லி மகிழ்ந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஹைதராபாத்தில் உங்களுக்கு எல்லா நன்மையும் அமையட்டும். ஆரோக்கியமாக உடல்நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். பேர குழந்தையோடு நன்றாக விளையாடுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள், புள்ளிகளை சேருங்கள். நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது அன்புடனே நாகப்பன் அவர்கள் அழைக்கின்றார்களா? எங்கே நாகப்பன் உங்களுடைய இணைப்பு வரவில்லையே, எனக்கு வர வேண்டும். அடுத்து வருவது மகாலிங்கம் அவர்களை பொறுத்த இருக்கின்றது. இப்பொழுது வணக்கம் மகாலிங்கம், வந்துவிட்டீர்கள்.
5: வணக்கம்.
1: வணக்கம். உங்களுடைய பதம் கண்டுபிடிச்சீர்களா? சொல்லிவிட்டார் சரவணன், மூக்கு கண்ணாடி. அவர் சொல்லாது விட்டால் இப்பொழுது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடையாது. பெட்டியிருப்பதற்கு வாழ்த்துக்கள்.
5: காந்தி கண்ணாடினு சொல்லலாம்னு நினைச்சேன்.
1: அப்ப காந்தி கண்ணாடி என்ற ஒன்று இல்லையா ஐயா? மூக்கு கண்ணாடி என்று தான் இருக்குது. காந்தி கண்ணாடி எங்க சுவரில் வைத்து பார்க்கலாமா? எங்க வைத்து? அது பல கண்ணாடி. இது அவருக்காக, அவரை இந்த நோட்டுகள் எல்லாம் இருக்கு அல்லவா, பார்த்தவுடன் அந்த கண்ணாடிக்கு பேர் காந்தி கண்ணாடி என்று. அந்த அந்த ஒரு அந்த அமைப்பை பார்த்து சிலர் கூறுவார்கள் காந்தி கண்ணாடி என்று. ஆனால் அது மூக்கு கண்ணாடி தானே நண்பரே. சரி, இப்பொழுது 14 இருக்கின்றது. அடுத்து 17, 18, 19, 20 இருக்கின்றது.
5: 19.
1: இப்போ நீங்கள் 19 வேணும் என்று கூறுவீர்கள். எங்கே மந்திரம்?
5: அண்டகாகாசம் அபுகாகாசம் திறந்தடு சீசே.
1: சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. இந்த பெட்டிக்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
5: 5.
1: சரியாக சொல்லுகிறீர்களா?
5: ஆமாயா.
1: இது 6 எழுத்தா இருக்கு ஐயா.
5: போனஸ்,
1: வாழ்த்துக்கள். போனஸ். 6 எழுத்துக்களை கொண்ட பதம் எங்கள் தமிழர்கள் இந்துக்கள் மத்தியிலே இருக்கின்ற இதிகாசங்கள் பல உண்டு. அதிலே ஒரு இதிகாசம். இதிகாசம் என்றா புரியுமா?
5: அந்த
1: இதிகாசம், இதிகாசம் என்றது வரலாறுகளை எல்லாம் பொக்கிஷமாக வைத்து எங்களுக்கு காலங்காலமாக நாங்கள் பின்பற்றி வருவது நூல்கள். அது ஒரு அந்த இதிகாசத்திலே ஒன்று. அதுக்கு இலங்கையையும் இந்தியாவையும் இணைத்து கூறப்பட்ட ஒரு இதிகாசம், அதனுடைய பெயர் என்ன? எப்படி கூறுவது?
5: ராவணன்.
1: அது ஒரு ஆள் அல்லவா ஐயா? இதிகாசம் ஐயா, என்ன மாலிங்கம்? அது ஒரு அரசனுடைய பெயர் அல்லவா?
5: கம்பராமாயணம்.
1: எண்ணி பேருங்கள் கம்பராமாயணம் எத்தனை எழுத்துக்கள் உண்டு? க, ப, இ, ரா, மா, ய, ந, 8 எழுத்து இல்லவா? அதுதான் சாமான், அதுதான் கம்பர் எழுதியபடியால் அது கம்பராமாயணம். வால்மீகி எழுதியிருக்கார் முதல் முதல். கம்பர் ஏதோ எல்லாம், கம்பர் ஏதோ எல்லாம் புளிய, அது நான் கூறிவிட்டேன். ராமாயணம் தான் அது. கம்பர் எழுதியபடியால் அது கம்பராமாயணம். அதை வால்மீகி என்பவரும் எழுதியிருக்கார். அதிலே உண்மை தத்துவங்கள் தான் இருக்கின்றது. கம்பர் பொய்யெல்லாம் புளிய அடித்து நல்லா பொய்யெல்லாம் புளிய விட்டு விட்டார் கம்பர். கம்பர் சொன்னதெல்லாம் உண்மையாக நடந்ததில்லை. அவர் புனைத்து வைத்தது, அவர் கவர் எழுதியபடியால் அதுக்கு பேர் கம்பராமாயணம். ஆனால் அதுக்கு சரியான பதம் ராமாயணம். அது ராவிலே ஆரம்பிக்காது. நான் முன்பும் கூறியிருக்கேன், ரா என்ற எழுத்தில் எந்த சொல்லும் தமிழிலே அமையாது. அதுக்கு முன்னுக்கு ஈ வந்து கொண்டே இருக்கும். இராமாயணம், இராமாயணம் என்று உச்சரிக்க வேண்டும். மாலிங்கம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ராமாயணம் கம்பர் எழுதியபடியால் அது ஒரு புழுகு பதிகம். கம்பர் எல்லாம் போயும் பொய்யெல்லாம் அவர் தான் கவித்துரத்தை காட்டுகள் எழுதி அடிச்சிருக்கின்றார். அதை விட வால்மீகியினுடையதான் உண்மையான ராமாயணம். வால்மீகி எழுதியதை இவர் கொப்பி பண்ணி கொண்டு வந்து அதுக்குள்ளே கதைகளை மாற்றி அடித்து போட்டு புகழ் பெற்றவர். அது அதை வட இந்தியர்கள் அதை போற்றி கொண்டிருக்கின்றார்கள். ராமரை தெய்வம் என்றெல்லாம் வைத்துக்கொண்டு அது ஒரு புறம் இருக்க ராமாயணம் சரியானது. அடுத்து எந்த பதம் வேண்டும்?
2: அடுத்து வந்து 17 வந்துட்டாயா?
1: 17 வரவில்லை.
2: 17
1: பதினேழை பார்ப்போம். மந்திரத்தை தாருங்கள் மகாலிங்கம்.
2: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்துடு சிசி.
1: திறந்து விட்டது சிசி. வாழ்த்துக்கள். எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
2: இதுவும் 5 எழுத்து தான். ஏன்
1: 5 எழுத்தா? என்ன உங்களுக்கு பொருந்தது இல்லையே, 4 எழுத்துல ஒன்று குறைந்து விட்டது. 4 எழுத்துக்கள்ல இருக்கின்றது. இந்த இதிகாசங்கள் புராணங்களிலே கூறப்படுகின்ற ஒரு பெண்ணினுடைய பெயர். அவ வந்து ஒரு ஒரு காலத்திலே அவர் கல்லாக சபிக்கப்பட்டு விட்டார். அவர் யார்?
2: கண்ணகி.
1: கட்டிக்காரன். வாழ்த்துக்கள் என்று கூறலாம். கண்ணகி எங்கோ இருக்கின்ற, அவ எங்கே கல்லாக சமைந்தவ? என்னையா புதிய புதிய நீங்கள் படித்ததுலேயே அப்படி இருக்கோ? கண்ணகி கல்லாக சமைந்து விட்டார் என்று.
2: கல்லாக போயிட்டதா, மலை மேலே ஏறி நின்று அப்படி
1: என்னவோ, அது எனக்கு அது எனக்கு தெரியவில்லை. அதை எந்த புராணத்தில் இருக்கின்றன்று நான் என்னிடம் இருக்கிறது அவவா இல்லை வேறு ஒருதி.
2: கொஞ்சம் குழு கொடுங்கய்யா.
1: கொடுத்து விட்டேன். ஒரு பெண் நன்றாக இருந்தவர், பின்பு சாபத்தினால் கல்லாகினார். கண்ணகி சாபத்தினால் போகவில்லையே, இவர் சாபத்தினால் கல்லாகினவர். ஐயா
2: சூர்பனகை.
1: வாழ்த்துக்கள், நன்றி. ரெண்டு தடவை கூறிவிட்டீர்கள், மூன்றாவது தடையும் பார்த்தது பொருந்தல. சூர்பனை யார் ஐயா? என்னையா உங்கள் எங்கேயோ எல்லாம் சரித்திரத்தை மாற்றுகிறீர்கள். மீண்டும் வர வேண்டும். நன்றி, நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக நாகப்பன் அவர்கள் வருகின்றார்கள். நாகப்பன் அவர்களிடம் செல்வோம். வணக்கம் நாகப்பன். அப்புறம் இணைப்பது வேறு கடினமாக இருந்தது, வந்துவிட்டார். வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
1: அப்பா குரல் கேட்கின்றது, இப்ப கூறுதுங்கள். சரி, இப்பொழுது அவர் சூர்பனையை சொன்னார், கண்ணகியை சொன்னார், இதெல்லாம் பொருந்தவில்லை. வேறு வேறு யார்?
6: சாபம் பெற்று கல்லில் இருந்து சாபம் பெற்று பெண்ணானவங்க வந்து அகலிகை.
1: அகலிகை சரியான பதம். முனிவருடைய மனைவி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஒரு புள்ளி உங்களுக்கு மேலும் கிடைக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற பெட்டிகள் 2 தான் இருக்கின்றது. 18 20 எந்த பெட்டி வேண்டும்?
6: 20
1: 20 நாங்கள் செல்வோமாக இருந்தால் மந்திரம் தேவை.
6: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்தது சீசே.
1: வாழ்த்துக்கள் திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் நாகப்பன்?
6: 20
1: 2 இன்னொரு 3 சேர்த்தால் 5 வருகின்றது. மிகவும் சுலபமான விடயம் அந்த 5 எழுத்துக்களை கூறுவது. இது ஒரு எங்களுடைய தமிழிலே இல்லை, எந்த மக்களாக இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவார்கள், அதை முடிவுக்கு கொண்டு வருவார்கள். ஒரு கதையை எழுதுவார்கள், அதை முடிவுக்கு கொண்டு வருவார்கள். முன்பு எல்லாம் உங்கள் திரைப்படங்களை பார்த்து கொண்டிருந்து முடிவுடன் சுபம் என்று போடுவார்கள். அதே போன்று அந்த முடிவதை கூறும் ஒரு பதம், இன்னும் ஒரு பதம், மகிழ்ச்சியான பதம்.
6: முடிவினை கூறுவது.
1: ஆமாம் ஆமாம், ஒரு முடிவை கூறுவது. அதை எப்படி கூறுவது? முடிவு, முடிவு, நிறைவு பெற்றது, நிறைவு பெற்றது என்றதை மகிழ்வாக கூற வேண்டும்.
6: மகிழ்வாக சொல்லலாம். ஒரு சில திரைப்படங்கள் கூட போட்டிருக்கலாம்.
1: ஆமா ஆமா, போடுவார்கள் போடுவார்கள்.
6: உடனே வரவில்லையே. முடிவு சுபம் வர
1: அல்லது முடிவு அடே நாங்கள் போகிறதுக்கடையில் முடித்து விட்டார்கள் என்று சொல்வதற்கு நாங்கள் இந்த பதத்தை உபயோகிப்போம். நாங்கள் ஒரு விழாவுக்கு செல்கிறோம், அங்கே நாங்கள் சென்றவுடன் முடிவடைந்து விடும். அடே நாங்கள் வருவதற்கு முன்பு முடித்து விட்டார்களே என்ற வேளையிலே இந்த பதத்தை உபயோகிப்போம். நாங்கள் பல தடவை உபயோகித்திருக்கின்றோம்.
6: அதுவும் மூணு சொல்ல தான் வருது ஐயா.
1: இல்ல இல்ல, நாலு நாலு சொல்லு, நாலு சொல்லு, ஐந்து ஐந்து சொல்லு, ஐந்து சொல்லிலே வரும்.
6: முடிந்ததுன்னு வரும்.
1: ஆமா, முடிந்தது இல்லை, மூடி இந்த அது இல்லை, அது மங்களமாக, அதாவது வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள்,
6: நீங்களே சொல்லி நீங்களே சொல்லி
1: மங்களம் மங்களம் பாடி விட்டார்கள் என்று கூறுவார்கள். வாழ்த்துக்கள், சுபமங்களம், மங்களம் சுபமங்களம். ஆனால் நான் இப்பொழுது மங்களம் பாட முடியாது, நான் இப்பொழுது மங்களம் பாட முடியாது என்று இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்ததன் இன்று வந்த பதங்களுக்குள்ளே அந்த மந்திரத்தை சாருங்களே. நாகப்பன் இது நீங்கள் ஓட்டு வாங்க மாட்டீங்களே, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
6: ஒரு ஐந்து.
1: ஐந்தோட ஒரு நாளை கூட்டினர் இதுதான் பொக்கத்திலே அதிக அதிகம் கூடிய பதம் கொண்ட பதம் இதுதான். இந்த பதத்துக்குள்ளே ஒன்பது மந்திரம் கூறிவிட்டீர்களா? சொல்லியாச்சு. ஒன்பது எழுத்துக்களை கொண்டது, அது வந்து ஒரு பொருளை குறிக்கின்றது. இந்த பொருள் சிலப்பதிகாரத்திலே மணிமேகலையின் கையில் கிடைத்த ஒரு பொருள், மணிமேகலைக்கு கிடைத்தது.
6: ஆமா, அதுதான் அச்சய பாத்திரம்.
1: சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மங்களம் பாடிவிட்டீர்கள் இன்றைய பொக்கு சத்துக்கள். நீங்க
6: மங்களத்தை வச்சு நாலு புள்ளி கிடைச்சிருக்கு.
1: வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
6: சிலது சொல்ல முடியும் ஐயா, சிலது யோசனை பண்ற மாதிரியே இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா,
6: அதுல வலைத்தளம் வேற இன்னைக்கு சரி.
1: அதான் அதனால் உங்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய பதம் ரெண்டு மூன்று பதத்தை சொல்ல முடியாது. என்ன நீங்கள் கூறிய
6: சொல்லலாம் நினைச்ச
1: அப்படியா? சரி, சிறப்பாக இருந்தும் ஒரு பதம் திறக்கப்படாமலே நான் வைத்து விட்டேன், அது இப்பொழுதுதான் கவனிக்கின்றேன். பதினான்காவது இலக்கம் இருக்கின்றது, அது யாருக்கு போக போதோ தெரியவில்லை, பார்ப்போம். பதினான்கு திறக்கப்படவில்லை. நன்றி.
6: இரண்டு பெட்டி.
1: ஆமா, நீங்க ரெண்டு தந்து விட்டு கட்டிக்காக. ஆமா, நாங்கள் நாங்கள் சுத்தம் சுத்தம் சுத்தம். அந்த பதத்துக்கு அடுத்தவருக்கு வழிவிடும் நல்ல நோக்கம் கொண்டவங்களுக்கு
6: என்னுடைய பாடல் வந்து என்னுடைய பாடல்
1: கூறுங்கள்.
6: அந்த செய்யறது இந்த சிவாஜி கணேசன் பாட்டு. செல்ல கிளிகளாம் பள்ளியிலே,
1: இனிமையான
6: செவந்தி பூக்களாம்,
1: எல்லாரையும் தூங்க வைக்க போறீங்கள். வாழ்த்துக்கள். செல்ல கிளிகளாம் பள்ளியிலே, வாழ்த்துக்கள். இனிமையான பாடல் இந்த பாடலை உங்களுக்கு
6: ஒளிபரப்பு.
1: எங்க மாமா சரி, இப்பொழுது நன்றி. மீண்டும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கு, இவர் சொல்லாவிட்டா நீங்க வரலாம். இப்பொழுது வருபவர் சொல்லாத கூறாது விட்டால் எங்கே பாப்பா அவரை இணைத்து விடுவோம். வாருங்கள். சரவணா, நீங்கள் அழைக்கின்றீர்கள், உங்களுக்கு இணைப்பு வேண்டும், மீண்டும் மீண்டும் பெற வேண்டும் என்று கூறுகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் தனிமையில் வாருங்கள், ஓடி வாருங்கள். சரவணன் வந்து விட்டார். வணக்கம். வணக்கம் சரவணன். சரவணன் இணைத்து விட்டேன்.
7: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
7: நன்றாக இருக்கிறோம்.
1: நன்றாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது இருக்கின்ற ஒரே ஒரு பெட்டி இருக்கின்றது, கவனிக்காமல் அது இருந்துவிட்டது. எல்லோரும் அதை கேட்கவில்லை, நானும் கூறவில்லை. இப்பொழுது நான் கண்டேன், ஒரு பெட்டி இருக்கின்றது. என்னடா நிறைய இருக்கு, எல்லாம் எடுத்து விட்டோமே என்று பார்த்தா ஒன்று பதினாலாவது எண் பெட்டி இருக்கின்றது. அதுக்கு நீங்கள் கேட்டீர்களோ கேட்கவில்லை, உங்களுக்கு தான் அந்த பெட்டி. சரியா?
7: சரி
1: சரி. இந்த மந்திரத்தை கூறுங்கள், என் பெட்டியை திறப்போம்.
7: அண்டகாகசம் அபுக்காகவும் திறந்திரு சிசி.
1: திறந்து விட்டது, திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்களை கொண்டிருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
7: ஐந்து எழுத்து.
1: ஐந்து எழுத்தா? ஒன்று கூடி ஆறு எழுத்துல இருக்கின்றது. சரபாபிடா,
7: ஆறு எழுத்து மந்திரமா?
1: ஆறு எழுத்து மந்திரம். பதினாறுல இந்த ஒன்றை தள்ளிவிட்டு ஆறு மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆறு எழுத்து மந்திரம். சரி, அந்த மருந்து அது கூறுவது என்னவென்றால், ஒரு பறவை, இந்த பறவைக்கு தலை மண்டு எலும்போடு சேர்ந்து சொண்டு அந்த அலகு இருக்கும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உங்கள் அயல் அநேகமாக இருக்கின்றது. இந்த பறவைக்கு ஏனைய பறவைகள் தலை வேறு அலகு வேறாக அமையும். இந்த பறவைக்கு தலையோடு மண்டையோடுடன் சேர்ந்து அமைந்த அலகு உண்டு. வைரம் பாய்ந்தது, வைரம் பாய்ந்த நல்ல தைரியமான அலகு. உங்கள் நல்ல வடிவான பறவை, அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அநேகமாக உங்களுடைய காட்டுக்குள்ளே அயலே மரங்களிலே. மரங்கொத்தி, மரங்கொத்தி, மரங்கொத்தி என்ற ஒரு பாடல் இருக்கிறது. மரங்கொத்தி, இந்த மரங்கொத்தி பறவைக்கு அந்த அலகு மண்டை எலும்போடு சேர்ந்து இருக்குமாம், அவ்வளவு வைரம். அதனால தான் அது கொத்தும் பொழுது மண்டைக்கு வலிக்காது. சரியான பதம் கட்டிக்காரன் என்ற பெயரை பெற்று மரங்கொத்தி. பார்த்திருக்கின்றீங்களா, நல்ல அழகான பறவை அந்த பறவை, இல்லையா?
7: இருக்கு. இப்ப எங்க ஊர் இப்ப அதிகமாக காணப்படவில்லை, அதிக முன்னாடிலாம் பார்க்க.
1: ஆமா, அதிகமாக காணப்படாது. ஆனா சத்தம் கேட்கும் ஐயா, பெரிய சத்தம், டொக்கு டொக்குன்னு போட்டு அடிக்கும். அதுக்கு அதுல கொண்டையிலே பார்த்தால் ஒரு பூ ஒன்று விரிந்து விரிந்து சுருங்கும், இல்லையா?
7: ஆமா, அதுல இரண்டு தான் இருக்கு. இருக்கு,
1: எப்படி இருக்கு? மரங்கொத்தில இரண்டு இருக்கா?
7: ஆமா, இரண்டு விதமா இருக்கு. அந்த நீங்க சொல்வது ஒரு விதம், இன்னொரு விதம் வந்தீங்கன்னா அது அது மூக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தலையிலே தலையிலையும் அப்படி ஒரு அமைப்பு இருக்கும்.
1: அமைப்பு இருக்கும், அவ்வளவு வரும். மரங்கொத்தி மக்களுக்கு ஒன்றும் செய்யாது, உடம்பு நல்ல வலிமை உள்ளது. அதுதான் இந்த கிளிகள் போன்றவை உட்காருவதற்கு கொந்தி
7: கட்டி கொடுக்கும் வேலையாகும்
1: அவருக்கு. அதை ஒரு சிலர் கூறுவார்கள் தச்சுக்குருவி என்று, அந்த தொழிலை செய்வதனால். ஆனா அவருக்கு மரங்கொத்தி ஒரு பாடலும் இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
7: மீண்டும் இன்னும் ஒரு விடி, நான் ஒரு விடயத்தை சொல்றதுதான்
1: வந்தேன்.
7: குக்கீஷன் நிகழ்ச்சியில் ராமாயணம் வந்தது. ராமாயணத்தை கூட அகலிகை வந்தாங்க. அது அப்ப அந்த அந்த ராமாயணத்துல அகலிகை வரும்போது அந்த கம்பர் எழுதுறாரு, அந்த ராமன் கால்பட்டு அகலிகை அந்த விமோசனம் கிடைக்கும் போது அந்த அந்த இடத்துல ராமன் கம்பர் எழுதுறாரு, இவ்வண்ணம் இகழ்ந்த வண்ணம் இனியிருந்த உலகிற்கெல்லாம் அவ்வண்ணம் இன்றி மற்றொரு துயர வண்ணம் உருவதுண்டோ, கைவண்ணத்து அரைக்கோரில் மழைவண்ணத்து அன்னலே, உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன். கம்பர் எழுதுறாரு. இதை சொல்வதற்கு நான் வந்தேன்.
1: கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்று அவர் புகழ்ந்திருக்கின்றார். கைவண்ணம் சீதாதேவியினுடைய அந்த திருமணம் வேளையிலே அந்த வில் முறித்தது கைவண்ணம். இங்கே அவர் கால்பட்டதும் கற்சிலை பெண்ணாக மாறியது கால்வண்ணம் என்று அவருடைய அற்புதத்தை எழுதி புடுகிருக்கார் என்னுடைய கம்பர். வாழ்த்துக்கள், சிறப்பு, நல்ல பதிலை தந்தீர்கள். பொக்கிஷம் என்ற நிகழ்வுக்கு பல விடயங்களை தொட்டு சென்றிருக்கின்றோம் என்று வாழ்த்துக்கள் சரவணன். உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கும் நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திக்கலாம். இப்பொழுது நிகழ்வுக்கு கொண்டு வந்து மங்களம் பாடுவோம். இந்த இதுக்கென்றால் இன்னும் முடியவில்லை. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி,
7: நன்றி,
1: நன்றி சரவணன். நல்ல தகவலை தந்தீர்கள், வாழ்த்துக்கள். இங்கே ஒரு உறவு அழைக்கின்றார், அவர் யார் என்று பார்த்துக் கொள்வோம். வணக்கம். இங்கே காணவில்லை, இல்லை, அவர் சென்று விட்டார், அழைத்தவர் சென்று விட்டார். மோனியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையிலே பொக்கிஷம் போட்டிக்கு மங்களம் பாடிவிட்டோம். 20 பெட்டிகளும் அழகாக திறக்கப்பட்டு வல்லமை சேர்ந்தவர்கள் வலிமையோடு வந்து இணைந்து எல்லாவற்றுக்கும் பதில் கூறி கட்டிக்காரர்களாக இருக்கின்றனர். நல்ல கணிசமான புள்ளிகளை எல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். அவருடைய புள்ளிகளை நாங்கள் கூறுவோம். இது மோனியல் தமிழ் வானொலி. நாங்கள் இன்று மோனியல் தமிழ் வானொலியிலே பல விடயங்களை எல்லா இடமும் சுற்றி வந்திருக்கின்றோம் என்று தான் கூறவனும். ஆன்மீகங்கள், சமயங்கள், சரித்திரங்கள், இதிகாசங்கள், பொருட்கள், பறவைகள், மிருகங்கள், கோலங்கள், கிரகங்கள் என்றெல்லாம் பார்த்து வந்திருக்கின்றோம். எல்லோரும் எல்லாவற்றிலும் இப்பொழுது கெட்டிக்காரராக இருக்கின்றீர்கள். ஆதலால் உங்களை விரும்பிய பாடல்களையும் ஒலிபரப்பி கேட்க நாங்கள் மகிழ்வோடு இருக்கும் வேளையிலே முதலில் இது மோனியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியின் பொக்கிஷம் என்ப இதை தெரிந்து கொள்ளும் இசையை கேட்போம்.

0: சிறப்பான இந்த பாடலோடு ஆரம்பித்த பொக்கிஷத்திலே வந்து இணைந்து கொண்ட நேயர்கள் உறவுகள் எல்லோரும் கலந்து மகிழ்ச்சியோடு சிறப்பித்த வேளையில் பாடல்களை தங்கள் விருப்ப பாடல்களை தந்த வேளையிலே முதலிலே ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் வந்து இணைந்து புள்ளிகளை பெற்று கேட்ட பாடல். சொல்லத்தான் நினைக்கின்றேன் என்ற பாடலை தந்திருக்கின்றார் அல்லவா? எங்கே மகாலிங்கம், உங்கள் பாடலை கேட்போமா?
1: ஓப்பனா, நீயாவும் சொல்ல மாட்டேங்கிறேன்.

சிறப்பான அந்த பாடல் மகாலிங்கம் அவர்களுக்காக ஒலித்து ஓய்ந்த வேளையில் இன்றைய நிகழ்ச்சியிலே நாகப்பன், மகாலிங்கம், ரேவதி, சரவணன், சியாமலா இவர்கள் இணைந்து சிறப்பித்த வேளையில் அடுத்து வரும் பாடல் ரேவதி உங்களுக்காக நீங்கள் கேட்ட கல்யாண வளையோசை என்ற பாடல், அந்த பாடலை கேட்போமா? உரிமை.

சிறப்பான அந்த பாடல் உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து ரேவதி உங்களுக்கான பாடலாக கேட்டோம். வந்து இணைந்து 20 பெட்டிகளையும் அழகாக மந்திரத்தோடு திறந்து அதற்குள்ள சொற்களை கண்டுபிடிப்பதற்கு தரவுகளை கேட்டு தங்கள் வேகம் விவேகமாக தங்கள் மூளைகளை செலவழித்து முயற்சி பண்ணி கண்டுபிடித்து புள்ளிகளை பெற்றவர்கள் கண்டுபிடித்த 20 பதங்களையும் ஒரு தடவை திருப்பி பார்ப்போமா? இன்றைய பொக்கிஷம் தந்த பதங்கள் எவை என்று: கண்கள், தத்தை, முயலகன், கனல், பூநூல், திருப்பணி, ஆத்திசூடி, காக்கை பாடினியார், மரபு, தூளி, மூக்கு கண்ணாடி, சனி, நிலா, அதை நிலவு என்ற பதம், மரம் கொத்தி, சாமரம், சூரன் போர், அகலிகை, அட்சய பாத்திரம், இராமாயணம், மங்களம் என்ற 20 பதங்களையும் அழகாக நாங்கள் தரவுகளை கொண்டு நகைச்சுவையும் கலந்து முயற்சிகள் பல செய்து கண்டுகொண்டோம். இப்பொழுது அடுத்த பாடலை தன்னுடைய கோரிக்கையையும் விட்டு ஓடி வந்து புள்ளிகளை பெற்று பல கருத்துக்களையும் சம்பவங்களையும் எடுத்து சொன்ன சரவணன் அவர்களுக்கான பாடல் வருகின்றது. இன்றைய முடிவுரையை சரவணன் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கின்றேன். சரவணன், நீங்கள் நிகழ்ச்சி முடிவில் வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கூறி முடிவுரை தரலாம், உங்கள் பாணியிலே தரலாம், பார்ப்போம் எப்படி தருகின்றீர்கள் என்று சரவணா கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது உங்கள் பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் கரும்பு வில் திரைப்படத்திலிருந்து கேட்க வேண்டும் என்று நீங்கள் ஆவல் கொண்டீர்கள். இதோ அந்த பாடல்.

சிறப்பான அந்த பாடல். கரும்புவில் திரைப்படத்திலிருந்து சரவணா உங்கள் விருப்ப பாடலாக இன்று நீண்ட நாட்களுக்கு பின் கேட்கின்றேன் என்று கூறினீர்கள். இப்பொழுது கேட்டு மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள். இதுவும் பொக்கிஷத்துக்குள்ளே அடங்குகின்றது. பொக்கிஷமான பாடல்கள் தானே. முதலில் கூறிய வண்ணம் நீங்கள் இன்று முடிவிலே நான் அழைப்பேன். அந்த வேளை நீங்கள் வரலாம், வந்து உங்களுடைய கருத்துக்களை தரலாம். உங்களுடைய முடிவுரை, இன்றைய நிகழ்ச்சி எப்படி சென்றது, இந்த நிகழ்வு எப்படிப்பட்ட நிகழ்வு என்பதை பற்றி நீங்களும் எடுத்து கூறி பழக வேண்டும், பெற வேண்டும். சரவணா உங்களுக்கு இன்றைய சந்தர்ப்பம். அந்த வழியிலே அடுத்து ஊர் விட்டு ஊர் சென்றாலும் ஊர் ஊராய் சென்றாலும் உங்கள் வானொலியையே கொண்டு செல்லும் என்பு மகள், வானொலியை சுவாசிக்கும் என்பு மகளே சியாமலா, ஒரு தடவை வந்தீர்கள், புள்ளிகளை பெற்றீர்கள். இன்றைய புள்ளிகளின் விவரங்களை பார்ப்போமா அல்லது பாடலை கேட்டுவிட்டு தருகின்றேன். அந்த பாடல் சவாலே சமாளி திரைப்படம். அவருக்கு எத்தனை சவால்கள் வந்தாலும் சமாளிப்பவர் என்பதை தெரியும். வருகின்றது நீங்கள் கேட்ட பாடல். நீங்கள் கண்ட பொக்கிஷத்தில் கண்ட பதம் இரண்டாவது பெட்டி, நீங்கள் திறந்த இரண்டாவது பெட்டிக்குள்ளே வந்த நிலவு என்ற பதத்தை சொன்னவுடன் பாடலை கேட்டீர்கள். நிலவை பார்த்து வானம் சொன்னது. கேட்போமா சியமலா உங்கள் பாடலை?

சிறப்பான அந்த பாடலை ஹைதராபாத்திலிருந்து எங்கள் அன்பு மகள் ஷியாமலா, நீங்கள் அங்குள்ளவர்களோடு இணைந்து கேட்டு எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியும் அங்கு அறிமுகப்படுத்துகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து வரும் பாடல் யாருடைய பாடலாக இருக்கும் வளமையாக இறுதி பாடலாக வந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருபவர் எங்கள் அன்பு நாகப்பன் அவர்கள். அவர்களுக்கு இன்று வலைத்தளம் சதி செய்தாலும் விடாகண்டன் தொடாகண்டனாக இருந்து எங்களோடு இயங்கி இருந்தார் அல்லவா. இந்த புள்ளிகளை பார்ப்போம். மொத்தம் 40 புள்ளிகளை கொண்ட 20 பெட்டிகளுக்குள் இன்று 36 புள்ளிகள் தான் வெளியே கிடைத்திருக்கின்றன. அதை 4 பகிர்ந்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே ஒரு தடவை வந்தாலும் தன்னுடைய புள்ளிகளை சரிவர பெற்றிருந்தார் ஹைதராபாத்திலிருந்து ஷியாமலா அவர்கள் வந்து 4 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். அவர் 3வது இடத்தில் நிற்கின்றார். அடுத்து மூவர் தலா 7 புள்ளிகளை பெற்று 2வது இடத்தில் இருக்கின்றீர்கள். அவர்கள் சரவணன், ரேவதி, மகாலிங்கம் மூவரும் 7, 7, 7 புள்ளிகளை பெற்று 2வது இடத்திலும், 11 புள்ளிகளை பெற்று இந்த இடையூறு நேரத்திலும் நாகப்பன் அவர்கள் 1வது இடத்திலும் இருக்கின்றீர்கள். கூடுதலான புள்ளியை பெற்றிருக்கிறார். 11, 7, 7, 7, 4 என்ற வகையிலே 36 புள்ளிகளை நாங்கள் பெற்று இன்று ஏனென்றால் அந்த மூடிய பெட்டி திரவாத பெட்டி என்று வந்தபடியால் ஒவ்வொரு புள்ளி பெற்றிருந்தார்கள். சிறப்பாக எல்லோரும் நீங்கள் இயங்கி இருக்கின்றீர்கள். அதை எண்ணி நான் மனம் மகிழ்கிறேன். ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்பொழுது வளர்ச்சி பெற்றிருக்கின்றது இந்த பொக்கிஷம். இங்கே இந்த நிகழ்ச்சியை பற்றி எங்களுக்கு சரவணன் வந்து கூற இருக்கின்றார். அதற்கு முன்பு இறுதியாக பாடலை நாகப்பன் நீங்கள் கேட்ட பாடல் எங்கள் எல்லோரையும் பிள்ளைகளாக நினைத்து உறங்கவில்லையா என்று கேட்பது போல் உறங்க வைக்கும் பாடல் எங்க மாமா திரைப்படத்திலிருந்து. நாகப்பன் உங்களுக்காக இந்த இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு, புள்ளிகளை குவித்த உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இதோ பாடல்.

0: எங்கம்மா மாத்திரைப்பட பாடல் வந்து இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து மங்களம் பாடுகின்றது. இந்த வேளையிலே எங்களை நீண்ட நேரம் இருக்க வேண்டாம், தூக்கத்துக்கு போக வேண்டும் என்பது போன்று அன்பு நாகப்பன் அவர்கள் பாட்டை கேட்டிருக்கின்றார். இறுதி பாடலாக அவர் பாடல் கிடைத்தது. இன்று இணைந்து சிறப்பித்த நாகப்பன், மகாலிங்கம், ரேவதி, சரவணன், சியாமிளா, உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலி இந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து தமிழுக்கு ஒரு சிறுதொண்டு செய்வதற்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் பூரணமாக செய்திருக்கின்றோம் என்ற திருப்தியோடு இருக்கும் இந்த வேளையிலே அரசடி குப்பம் யாமிருக்க பையமேன் சரவணன் அவர்கள் இணைந்து இன்றைய நிகழ்ச்சியின் முடிவுரையை தருவார் என்று எதிர்பார்க்கின்றோம். இங்கே சரவணன், வாருங்கள், இணையுங்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்தவர்களை விட வராதவர்கள் இரண்டு மூன்று பேர் அழைத்திருந்தீர்கள். உங்களுடைய இணைப்பு பெயரோடும் இருந்தது, பெயர் இல்லாமலும் ஒரு சில அழைப்பு இருந்தது. அவர்கள் இணைய முடியவில்லை. ஒரு தடவை அழைத்துவிட்டு சென்று விட்டார்கள், மீண்டும் அழைக்கவில்லை. ஆனால் இவர்கள் அழைத்து அழைத்து களைத்து விடாமல் மீண்டும் மீண்டும் அழைத்து இணைந்து எங்களுக்கு நிகழ்ச்சியை சிறப்பித்தவர்கள். நன்றியாக இருக்கின்றோம். எங்கே சரவணன், உங்களுடைய அழைப்பை எதிர்பார்க்கின்றோம். வந்துவிட்டார் சரவணன் அவர்கள், இணைத்து விடுவோம். இப்பொழுது அவருக்கு ஒரு தொல்லையும் இல்லை, அவர் மட்டும்தான் வருகின்றார். வணக்கம் சரவணன், வணக்கம்.
1: வணக்கம்.
0: இப்பொழுது ஒரு தொல்லை, வேறொரு தரம் உங்களோட தொல்லையில நீங்க மட்டும்தான் அழைத்து வருகின்றீர்கள். இப்பொழுது பிரதம விருந்தினராக அழைத்து வந்து விட்டீர்கள். வாருங்கள், உங்களுடைய இன்றைய நிகழ்ச்சியை பற்றி, உங்கள் உள்ளத்திலே பட்டவற்றையும், நிகழ்ச்சியில் வந்தவர்கள் நிகழ்ச்சியை பற்றி, அதனுடைய இதை பற்றி நீங்கள் எப்படி நடந்தது என்பதையும் கூறுங்கள் முடிவுரையாக.
1: இந்த பொக்கிஷம் நிகழ்ச்சி ஆரம்ப காலம், நீங்கள் சொல்லுவது போலவே ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே வருவதற்கு ரொம்ப சிரமப்பட்டு வருவோம். எப்படின்னு கேட்டால் அந்த சில வார்த்தைகள்லாம் தெரியாதுங்கிறதால வர்றது சிரமமாக இருந்தது. இப்போ வர வர எங்களுக்கு இணைப்பே கிடைக்கல பேசுவதற்கு, அவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க இந்த நிகழ்ச்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா இந்த இந்த நிகழ்ச்சியில் இந்த சேவலுக்கு இந்த குக்குவம்ங்கிற பேர்லாம் வந்து அங்கே இந்த பொக்கிஷ நிகழ்ச்சியெல்லாம் தெரிஞ்சு நிறைய, அது இது மட்டுமல்லாமல் நிறைய தமிழ் பெயர்கள், தமிழ் வார்த்தைகள், அந்த பூவுக்கு இரண்டு எழுத்தில் இந்த பாலை, அந்த இதெல்லாம் நாங்கள் எங்கள் ஊரில் சொல்லுவோம். இந்த பூ இருக்குது, பூவுக்கு இரண்டு எழுத்துக்கள் கொண்ட ஒரு மரத்தின் பூவுக்கு இரண்டு எழுத்து வரும் நான் கேட்டிருக்கேன், நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன். சில பேருக்கு தெரியாது, அவரவே சொல்லும் போது அவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ நிகழ்ச்சியில் இப்போ நிகழ்ச்சியில் இடம்பெற்ற சொற்களை வார்த்தைகளை நான் திரும்ப வந்து எங்கள் ஊரில் நான் நிறைய நண்பர்களிடம் அடிக்கடி கேட்பேன் அவங்களுக்கு தெரியாத நிலையில் நான் சொல்லுவேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கிடைக்கின்ற வார்த்தைகளை. இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக தான் இருக்கிறது. நம்ம உங்களோட நம்ம உங்கள் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு காரணமே என்னவென்று கேட்டால் தூய தமிழ், சுத்தமான தமிழ் இதை பேசுவதற்காக தான் உங்களோட நிகழ்ச்சிக்கே வருவது. நாங்கள் எங்கள் தமிழகத்தில் பார்த்தாக, தமிழகத்தில் உள்ள வானொலியில் பார்த்தா, சென்னையில் உள்ள வானொலியில் பார்த்தீங்கன்னா அதிகமான வார்த்தைகள், ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தி தான் இன்றைக்கும் நிகழ்ச்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களைப் போல் இந்த தமிழ் வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தி நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு இங்கே இல்லை. அயல் நாட்டிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் தமிழுக்காக இவ்வளவு, நாங்களும் தமிழில் பேசணும்பா, இவளுக்காக முக்கியம் கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.
0: இணைந்தவர்களை பற்றி கூறுங்கள். அவர்கள் எப்படி முயற்சித்தார்கள், ஒத்துழைப்பு தந்தார்கள் சரவணன்?
1: அதான் போட்டி தான் பலமாக இணைப்பே கிடைக்கலையே.
0: எல்லோரும் உற்சாகமாக இருக்கின்றார்கள் என்ற முடிவு. அது நல்ல விடயம் சரவணா, நீங்கள் குறிப்பிட்டு கூறிய விடயங்கள். நீங்கள் இங்கு பெற்றுக்கொண்ட இந்த அறிவுரைகளை, இந்த சொற்களினுடைய தன்மைகளை, தமிழினுடைய தொன்மையை அங்கு சென்றும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அடுத்தவர்களோடு என்று எண்ணும் பொழுது உண்மையிலே மகிழ்ச்சியாக, இதுதான் எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய பலன். இதை கேட்டுவிட்டு அப்படியே இருக்காமல்
1: இங்குள்ள வானொலியில் நான் பேசும்போது நிகழ்ச்சியின் ஊடாக இணைவதுன்னு தான் சொல்லுவேன் நான். உங்களிடம் இருந்து இங்க இந்த வானொலியில் பேசும்போது நான் நிகழ்ச்சியின் ஊடாக இணைவது என்னோட பேரை சொல்லுவேன் நான். அந்த தமிழ் அதிகமான அந்த தமிழ் வார்த்தைகள்லாம் அங்க உங்களிடமிருந்து நாங்க கத்துக்கிறோம். அது இன்னும் வந்து நாங்க சிறு வயதிலே பள்ளிக்கூடம் பாடசாலை உங்கள் வார்த்தைகள் சொல்லும்போது பாடசாலை சென்று படிக்காத விடயங்களை எல்லாம் உங்களிடம் நாங்கள் பயின்று கொள்கிறோம்.
0: ஏனென்றால் நான் பள்ளிக்கூடத்தில் படித்து பள்ளிக்கூடத்தில் கடமை புரிந்து பள்ளிக்கூடத்திற்கால் வெளியே வந்த ஆசிரியர் கலாசாலையிலிருந்து வெளியே வந்த ஒரு நபர். ஆனாலும் எங்கள் பேச்சு தமிழ்கள் பல உண்டு. பேச்சு தமிழுக்குள்ளே எங்களுடைய தமிழ் புதைந்து விட்டன. அதனால் ஏனைய மொழிகள் பிற மொழிகள் பிழையானவை அல்ல, அவைக்கு அவர்களுக்கு அது சரியானவை. எங்கள் மொழி இருக்க எங்கள் அன்னை இருக்க இன்னொருவரை நாங்கள் அன்னை என்று கூறுவது போன்று எங்கள் மொழியை நாங்கள் இந்த ஒரு வானொலி தான் அரங்கேற்றம் என்றால் எத்தனையோ பேர் எத்தனையோ செய்கிறார்கள். இது எங்களால் நீங்களும் நானும் இணைந்து செய்யும் ஒரு சிறிதுண்டு. இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததும் ஒன்றிய தமிழ் வானொலி அதிபர் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு சிறப்பாக ஒரு தொகுப்புத்துறை தந்து இன்றைய நிகழ்ச்சியை பூரணப்படுத்தியிருக்கின்றீர்கள். நன்றாக இருந்தது என்ற உங்கள் கருத்துக்களையும் அதனால் நீங்கள் கெடுத்துக்கொண்ட பலனையும் உங்களுக்கு அதனால் கிடைத்த சந்தோஷத்தையும் கேட்கும் பொழுது மிக மிக சந்தோஷமாக எனக்கு இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சரவணா, உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து வந்து கூறுங்கள் என்ற வகையில்
1: ஏனைய வானொலிகளில் உங்ககிட்ட ஒரு 5 நிமிடம் 3 நிமிடம் 5 நிமிடம் நாம் பேசும் வாய்ப்பெல்லாம் நீங்கெல்லாம் கொடுக்குறீங்க. இது போல வேறு எங்கே இங்கே தமிழகத்தில் உள்ள வானொலியே இருந்தாலும் சரிதான், வேறு ஒரு இணைய வானொலியாக இருந்தாலும் இது போன்ற வாய்ப்புகள் கிடைப்பது மிகவும் அரிதாக தான் இருக்கும்.
0: ஊடகம் என்பது ஒரு இதயத்தை ஊடறுத்து செல்லும் விஷயம். அந்த இதயத்தை ஊடறுத்து செய்யும் பொழுது நாங்கள் யார் செய்கிறோம், யார் நாங்கள் என்பதை தெரிய வைக்கும் வகையில் தான் அந்த தமிழ் எங்களோடு இருக்கின்ற முன்பெல்லாம் தமிழில் பேசுவோம், தமிழால் பேசுவோம் என்ற ஒரு நிகழ்வு இருந்தது எங்கள் இதிலே. தமிழ் ஓவியம் என்ற ஒரு நிகழ்வு நீங்கள் இடையிடையே கேட்டிருக்கலாம் மறு ஒலிபரப்புகளில். இதெல்லாம் உங்கள் வானொலியில் இருந்தது. மீண்டும் அது கொண்டு வரப்படும். நேரம் பற்றாக்குறை, மற்றது இப்பொழுதைய காலநிலைகள், கால ஓட்டங்கள், இயந்திர வாழ்க்கை என்று பல இருந்தாலும் இது எங்களுக்கு கிடைக்கும் எந்த விதமான பிரதி உபகாரம் பிரதி எதிர்பார்ப்பும் எந்த ஊதியமும் இல்லாமல் செய்யும் ஒரு தொண்டு, ஒரு தமிழ் தொண்டு என்று தமிழ் பணி. அதை நான் சிறமேற்கொண்டு செய்வதில் பெருமைப்படுகின்றேன். உங்கள் போன்றோர் வந்து இன்று வந்து இணைந்த அத்தனை பேரும் அவ்வளவு தமிழ் ஆர்வம் கொண்டவர்கள், தமிழை அறிய துடிப்பவர்கள். நீங்கள் தெரிந்தும் அவை மழுங்கடிக்கப்பட்டு கொண்டு செல்வது ஆக்ரோஷமாக நான் கூறவில்லை, ஒரு ஒரு பரிதவிப்போடு தான் கூறுகிறேன். இப்படி சென்றால் எங்களுடைய எதிர்காலம் எப்படி தமிழினுடைய நிலை இருக்கும் என்று நான் எண்ணும் வேளையிலே பாரதியார் கூறினார், தமிழ் இனி பெல்ல சாகும் என்றதை எல்லாம் தமிழ் இனி சென்று போய்விடும், செத்து போய்விடும், இல்லாமல் போய்விடும் என்றால் அங்கே அடுத்த வரியையும் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எடுத்து செல்லும் வகையில் நாங்கள் இப்பொழுது எடுத்து செல்கின்றோம், அதை எங்கள் பின்னவர்களும் எடுத்து வருவார்கள். அதனால் தமிழ் சாகாது. எங்கு சென்றாலும் எவ்வளவு ஆண்டுகள் கழிந்தாலும் தமிழுக்கு ஏற்ற ஆவணங்களும் அறிகுறிகளும் அத்தாட்சிகளும் இருக்கின்றபடியால் தமிழ் ஒரு மூத்த மொழி என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்ளுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு மூத்த மொழி, பெருமைக்குரிய மொழிக்குள் பிறந்த நாங்கள் ஏன் அந்த மொழியை தள்ளி வைத்துவிட்டு இன்னொரு மொழியை நாங்கள் ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. தாய் தடுத்தவனை தாய் மறைத்தாலும் விடமாட்டேன், தாயை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடமாட்டேன் என்ற வாக்கியங்கள் இருக்கின்றது. அதுபோல் தமிழை பழிக்காமல் இழிக்காமல் தமிழுக்கு திரை போட விடாமல் நாங்கள் பாதுகாத்து கொள்வது எங்கள் கடமை. அந்த வகையில் நீங்கள்
1: தமிழை தமிழாக பேச வைக்கும் பயிற்சி கூடம் கனடா எம்டிஆர் வானொலி.
0: நன்றி நன்றி சரவணா, உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நன்றாக பயன்படுத்தி இருக்கின்றீர்கள். நேரம் சென்று கொண்டிருக்கின்றது. இங்கே நீங்களும் வந்து இன்று புள்ளிகளை பெற்று 2வது இடத்தில் இருப்பதை எண்ணி நான் சந்தோஷப்படுகின்றேன். மீண்டும் மீண்டும் அடுத்த பட்சங்கள், அடுத்த போட்டி நிகழ்ச்சிகள், அடுத்த நிகழ்ச்சிகளை அழையுங்கள். ஒரு தடவை அழைத்து விட்டால் விடக்கூடாது, விடாமுயற்சியோடு அழைக்க வேண்டும். மூவர் 4 பேர் அழைத்திருக்கிறார்கள்.
1: எல்லாரும் இல்லை, நமது வானொலி உறவுகள் எல்லாரும் வந்து பயணிக்கணும், எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணுங்கிறது என்னோட
0: நல்ல நோக்கம். உங்களோட நோக்கம் எல்லோரும் கிரகித்துக் கொள்வார்கள், அதன்படி நடப்போம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு மங்களம் பாடுவோமா? வாழ்த்துக்கள். திடீரென்று வந்து கேட்டவுடன் அழகாக பேசி எங்களை மகள வைத்திருக்கின்றீர்கள். நல்ல முடிவுரை. ஒவ்வொருவரும் இதை நாங்கள் கூறி பழக வேண்டும் என்றது என்னுடைய ஒரு ஆசை. நன்றி. சரி, மீண்டும் ஏதாவது கூற வேண்டுமா?
1: கோர வேண்டும் என்று சொன்னாலே வந்து உங்களுடன் பேசி பேசியே எங்களோட கிராமத்தோட அந்த ஸ்லாங் சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்தில், அந்த ஸ்லாங்லாம் மறைஞ்சி தூய தமிழ் இன்னைக்கு கூட ஒருத்தர் ஒருவருடன் பேசும்போது கவனித்தேன். உங்களோட இப்படி பேசுவோம்னா அதே ஒரு தான் எங்கே பேசணும். மதியானம் ஒரு ஆலயத்துக்கு சென்று அங்கே ஒருவருடன் பேசும்போது உங்களிடம் இப்படி பேசுவோம், அது இப்படி தான் பேசணும் அவங்கக்கிட்ட. அது எப்படின்னா இங்கே வந்து எங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது.
0: இதை வந்து பழக்கத்திலே நாங்கள் வைத்து கொண்டால் அது வழக்கமாகி எங்கள் பழக்க வழக்கமாக மாறிவிடும். சரியா? பழக்கங்கள் வழக்கமாக வந்து வழக்கமாக அதை நாங்கள் பின்பற்றி கொண்டு வந்தால் அந்த பழக்கம் வழக்கமாகி பழக்க வழக்கமாக வந்துவிடும். சரியா? இது அவரவர் பழக்க வழக்கம். அங்கே ஒரு பதம் கண்டுபிடித்தார் அல்லவா நாகப்பன் அவர்கள், மரபு. இது எங்கள் மரபு இல்லையா? அதுல நீங்கள் சிலபடி எங்களுக்கு வந்து கருத்துக்களையும் ராமாயணத்தையும் எடுத்து கூறினீர்கள். அதான் நாங்கள் எங்கெங்கோ சென்று வந்திருக்கின்றோம். இதெல்லாம் எங்களுக்குள்ளே உள்ள பொக்கிஷத்துக்குள்ளே அமைந்துள்ளது. பாருங்கள், தெரிந்து ஒன்றும் சொல்ல முடியாது இருக்கின்றார்கள். புரிகிறதா ஐயா? அதை புரிய வைத்தவர்கள் சரியாக புரிய வைத்திருக்க வேண்டும். அதுதான் அங்கே உள்ளது. மிகவும் சிறப்பு. நேரம் சென்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்வு சந்திக்கிறோம். நாளைய தினம் நாளைய தினம் இருக்கின்றது தானே எங்களுக்கு? உனக்காக நான் அப்படித்தானே? இல்லை, நாளைய தினம் பக்தி. உனக்காக நான் நாளைக்கு சந்திப்போம். உனக்காக நாளை சந்திப்போம் என்று கூறி இன்று நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். உங்களும் உங்களுடமும் அனைவருடைய அனுமதியையும் பெற்றுக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு மங்களம் பாடுகின்றோம். வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி. உறவுகளை, இது முன்றியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். நிறைவாக அவருடைய பேச்சையும் கேட்டு நாங்கள் மகிழ்ந்துள்ளோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஒருவரும் பெற வேண்டும். குறிப்பாக நீங்கள் வந்து அந்த குறிப்பினை தருவதற்கு காரணம் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து நீங்கள் ஊன்றி இருக்கின்றீர்கள் என்பதுதான் அர்த்தம். இங்கே உதாரணமாக ஒரு சில அன்பர்கள் வேற்று மொழியிலே இருக்கின்றோம், எங்களுக்கு தமிழ் தெரியாது, தமிழே பேசுவது கடினம் என்றெல்லாம் கூறியவர்கள் தமிழிலே எத்தனை நிகழ்ச்சிகளில் வந்து பங்கு பெற்று எவ்வளவு தமிழ் பாடல்களை கேட்டு இத்தனை தமிழ் கருத்துக்களை தந்து செல்கின்றார்கள், நன்றாக பேசுகின்றார்கள். வாழ்த்துக்கள். என் அன்பு உறவுகளை, மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருக்காமல் நிகழ்ச்சியை மங்களம் பாடுவோம் என்று கூறிவிட்டு தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 12வது நாள் அறிவன் கிழமை எங்களுடைய பாட்டு எங்களுடைய பொக்கிசம் நிகழ்ச்சி கதம்பத்திலே ஒலித்தது. கதம்பத்தில் வந்து நிகழ்ச்சியை அலங்கரித்து உங்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொண்டிருந்தவர்களும் உலகளாவே இருக்கும் என் முகந்தெரிந்த தெரியாத உறவினர்களுக்கும் நன்றி கூறும் இந்த வேளையிலே பங்கு பெற்ற வேண்டும் என்று அவளோடு ஓடி வந்து இணைந்து இணைய முடியாமல் சென்று கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே எங்கு சென்றாலும் நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கின்றோம் என்றதுக்கு அர்த்தமாக அன்பு மகள் ஹைதராபாத்திலிருந்து இணைந்து எங்களோடு பங்கு பெற்றிருந்தார். அதே போன்று கிருஷ்ணன் அவர்கள் எங்கு சென்றாலும் எங்களோடு இணைந்து உள்ளார். எங்கிருந்தாலும் இணைவார். அவர் இப்பொழுது 2-3 நாட்கள் அவருக்கு தனிமையில் இருக்கின்றார் போல் தெரிகின்றது. நேரம் அவருக்கு அதிகமாகிவிட்டது, அல்ல வீட்டில் பொறுப்பு அதிகமோ தெரியவில்லை. வருவார் என்று எண்ணுகிறேன். மீண்டும் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையிலே மீண்டும் மீண்டும் நன்றி கூறி மீண்டும் சந்திப்போன்று அன்னையும் தந்தையும் ஆசானும் எனக்களித்த அன்பு தமிழை எல்லோவற்றையும் இணைத்து இணைத்த என்னை ஆளாக்கிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஓம் நம சிவாய என்று கூறி எங்கள் அருகில் இருக்கும் சிவன் ஆலயத்தில் இன்று பூங்காவனம் என்ற நிகழ்ச்சி மிக மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. சிறப்பாக அமைந்து அவருடைய அருளங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறி அன்புடன் அன்பு சாந்தம் கருணை இவர்கள் எங்களிடம் இவைகள் எங்களிடம் இருக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் அன்பு கூர்ந்து அன்பை வளர்த்து சீபகாருண்யம் மனித நேயம் காப்போமாக இருந்தால் அதுதான் அறம் என்று தெரிந்து இறைவனிடம் சமர்ப்பித்து இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இவர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி உங்களுக்கு நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது கதம்பத்தின் கண்டுபிடி.

0: ஓகே, இளவரசு எப்படிமா இருக்கிறாரு? இளவரசு
1: இளவரசு நேற்று பொண்ணு பார்க்க போயிருந்தா ஊர் ஊரா முதல் சந்தனவாடி மாமாட்ட போனார். எங்க சிதம்பரத்துல பொண்ணு இருக்காண்டு, அங்க போய் பார்த்தா மாமா ரெண்டு மூணு பொண்ணு காட்டு நேராக்கும் கடையில நின்று கொண்டேன். இல்ல இல்ல
2: இல்ல கடைக்கு கட்டைக்கு வர சொல்ல கட்டிருப்பாரு
1: கட்டிருப்பாரு. ஆனா மல்லியன் ரவி பாக்குற மாதிரி வராதுங்க அவர். ஐயோ நான் மாறித்தான் சொல்லி கொண்டிருக்கேன். மல்லியன் ரவி இல்ல பாக்க சொன்னது பொண்ணு பாக்க சொன்னதும் எங்க மீனா சுவாமி நான். ஐயோ நான் மாறி பேசிய பாருங்க எனக்கு போறோம்
2: பயத்துல உலக வாங்கறது உண்மையா போச்சு பேரம்பதிக்கு
1: உண்மையா. மல்லியன் ரவிய சொல்லல, மல்லியன் ரவிக்கும் பாக்க சொன்னேன் மாறி சொல்லிட்டேன்.
2: பயத்துல உளருவாங்க இருந்து இப்ப எல்லாரையும் ஆட்டி படிக்கிறது பயம்.
1: நிச்சயமா இளவரசி இருக்காருங்க, நல்ல சுகமா இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல நினைஞ்சாலும் முனைவார வரும். எல்லாரும் இந்த பயத்துலதான் இப்படி இத இந்த ஒரு நாங்க இவ்வளவுதான் சிரிச்சு பேசினாலும் இந்த நோயை பற்றிய ஒரு சின்ன பயம் இருந்து கொண்டுதான் இங்க இருக்குது எல்லாரும்.
2: அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து மோடி நல்ல ஒரு உரை கொடுத்திருக்காரு மேடம் நீங்க தமிழ்நாட்டுக்கு.
1: ஓ அது ஏன் இப்ப இப்பதான் எனக்கு புரிஞ்சது. இப்ப பாருங்க சோன்ராஜ் சொன்ன அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சு. நானே யோசிச்சேன்
3: தமிழ்நாட்டுல இந்தியாவுக்கே சொல்லி இருக்கிறார்
1: சொல்லிவிட்டு போனா உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க சொல்றத விட ஒரு நாள் இப்படி போட்டா இது ஏன் இவர் செய்யறார் என்ற அந்த கேள்விக்கு பதில் பக்கத்துல இருக்கிறவங்க கொடுப்பாங்க தெரியாதவங்களுக்கு.
2: ஆமா ஆமா ஆமா உண்மை. அதாவது அவர்கிட்ட வந்து நம்ம செய்வதை மக்கள் கேட்டுக்கிறார்களா என்று ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும்
1: விழிப்புணர்வு. என்ன இப்ப தெரியாதவங்க பல பேர் இருக்கிறாங்க இது ஏன் இப்படி நடந்தது.
0: அதுல இன்னொரு விஷயம், அதாவது ஊரடங்கு உத்தரவுங்கிறது என்னுடைய இளமை காலங்கள்ல இருந்திருக்கு. அதாவது நான் சிறு பாலகனா இருக்கும்போது அப்ப எனக்கு வந்து நினைவு தெரியாது. இது இது நாள் வரைக்கும் எனக்கு அது வந்து ஊரடங்குன்னா என்னன்னு தெரியல. ஒரு ஓரளவு எனக்கு தெரியும், இருந்தாலும் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் தெரியணும். இது வந்து இப்ப ஒரு நாள் கொடுத்திருக்கிறது வந்து எதிர்காலத்துக்கு பயன்படும்.
1: இந்த கேப்புக்குள்ள இவர் மெல்ல பாருங்க அந்த சொல்லுவாங்க கேப்புக்குள்ள அந்த கிடாய வெட்டுறது ஆடு வெட்டுறது என்ற ஏதோ ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் சின்ன பிள்ளைல இருக்கேக்க அப்ப தனக்கு இன்னும் வயசு குறையாண்டு இப்ப ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உங்க
0: இல்ல இல்ல இந்திய மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அவங்க முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி இருக்கும்போது ஒரு தடவை ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தினார். இது வந்து வயதானவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு 40
3: வயது இந்த மாதிரி தொலைத்தொடர்பு சமூக வலைத்தளங்கள் அந்த அளவுக்கு
1: கிடையாது.
3: இப்ப வந்து மோடி இன்ஃபார்ம் பண்ண பிறகு நிறைய தொலைத்தொடர்பு அதிகமாக வந்துருது.
1: எல்லாரும் அடிச்ச உடனே உடனே சொல்றாங்க டக்கு டக்கு.
3: அதனால நிச்சயமா எல்லாருக்கும்
0: அடுத்து வந்து அடுத்து இந்த விஷயம் அடுத்து இந்த கையெல்லாம் கழுவணும் அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் சுகாதாரமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதைய வந்து மனசுல பதிச்சுட்டாரு.
1: இப்பதான்
0: மக்கள் வந்து தன்னுடைய வசிப்பிடத்தையும் வெளியிடத்தையும் தன்னையும் சுகாதாரமாக இருக்கணும் அப்படிங்கிற பொதுமக்களுக்கு ஒரு படிப்பினையை கொடுத்திருக்கிறார். இத வந்து அத பாமர மக்களுக்கு தான் நம்ம இருக்கோம். பாமர மக்கள் தெரியாத மக்களுக்கு ஒரு விவரம் தெரியும். அடுத்து ஊரடங்கு வரும்பொழுது இந்திய முழுமைக்கும் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிடும். வேற யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல.
2: அவரெல்லாம் எடுத்துக்கணும்.
0: இது எதிர்கால இது எதிர்காலத்தில் வந்து ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வாக இருப்பார்கள். அதற்கும் முன்னோட்டம் இல்லை.
2: ஆமா ஆமா அந்த ஊரடங்குல இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா இல்லையா சார் ஐயா?
1: என்ன என்ன சொல்லியிருக்காங்க மதியம் ரவி?
2: சாயந்தரம் 5 மணிக்கு எல்லோரும் வெளியில வீட்டை விட்டு வெளியில வந்து இந்த கொரோனாவுக்கு வந்து சேவை செய்வர்களுக்கு நம் நன்றி தெரிவிக்கும் விதமாக எல்லாரும் கரவொலி எடுத்து நன்றி தெரிவிக்க வேண்டும்.
1: ஒரே நேரத்துல
2: 5 மணிக்கு
1: 5 மணிக்கு
2: 5 மணிக்கு ஒரே 5 மணிக்கு மாலை.
1: ஓ
0: அதாவது தன்னலம் கருதாமல் பொதுநலத்துக்காக பாடுபடும் மனிதர்களை பாராட்ட
1: வேண்டாமல்ல.
2: அந்த ஊடகங்களையும் ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கலாம் பாருங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச செய்தி.
1: எல்லாரும் கை தட்ட வேணாம். ஏன் இவங்க கை கட்ட? அது மட்டும் இல்ல, கை தட்ட வேணும் என்று சொன்னா ஏன் இவங்க கை தட்டுறாங்க? தெரியாத மக்களுக்கும் தெரியட்டு வேண்டுதான்.
2: எல்லாரும் நமக்காக எல்லாரும் வந்து ஒரு இதா எச்சரிக்கையா இருக்கிறாங்க மக்கள்.
1: நிச்சயம்
2: அப்படின்னு தெரியாத ஒரு கிராமத்துல கூட இது தெரியற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்கிறது நல்ல செய்தியா இருந்து மேடம்.
1: புதுக்கோட்டை
4: வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: நான் ஏற்கனவே ஒரு முறை பேசினேன் அல்லவா?
2: ஆமா.
0: ஊரடங்கு உத்தரவு வந்து இந்தியாவுக்கு சரியா வராது, மக்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்ல, அதை வந்து ஒபே பண்ண மாட்டாங்க.
1: நீங்க அது சொன்னதுலதான் எங்க கலைவான நின்று இப்ப மூணு நாளா காணே இல்ல பாருங்க. ஊரடங்கு சட்டம் எங்க வானொலியில வந்துட்டு அவர் வராம விட்டுட்டாரு. என்ன உங்களால
0: நான் வந்து ஒரு பொதுவான கருத்தை தான் நான் சொல்லுவேன். பொதுவான கருத்தை தான் நான் சொல்லுவேன். நான் வந்து நான் யாருக்காக சொல்ல மாட்டேன். எதிர்காலத்தில் வந்து இந்த இளம் தலைமுறையினர் வரையும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில அவங்க ஒன்னா செயல்படுத்திட்டு இருக்காங்க.
1: நிச்சயம் இளம் தலைமுறை. சரி, இப்ப நிக்கிறவங்க யாருங்க இளம் தலைமுறை? முதல்ல சொல்லுங்க.
0: நான் தான்
4: எல்லாரும் நான் தான் கிளம்பி விட்டு கொடுக்க மனுஷன் இல்ல.
0: என்னதான் சொல்ல முடியும்?
4: இந்த வீடுகள் தான் போட்டு பாக்கணுமா?
1: இல்ல இது இல்ல ஒரு இல்ல கொஞ்சம்
0: பாருங்க. நான் கண்ணாடி
1: இல்ல கொஞ்சம் பாருங்க என்னண்டா இப்ப நீங்க பாருங்க. நான் கேட்ட உடனே யாரு அமைதியா இருந்தாங்களோ அவர் தாங்க இளமையான தலைமுறை. என்னண்டா சத்தமே போட.
0: இல்ல இல்ல அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அவங்களுக்கு சரியா காதல உள்ளன்னா
1: இல்ல அப்படி சொல்லலாம். இப்ப நானும் சத்தம் போடல, சிவம்பாய் சத்தம் போடல, நீங்க எல்லாரும் நான் தான் அப்ப இதுல அர்த்தம்
2: நாங்க ரெண்டு பேருமே சத்தம் போடல.
1: சத்தம் போடல
0: விட்டு கொடுத்துட்டாங்க.
1: இல்ல இல்ல யாரு அந்த ரெண்டு மூன்று குடலன்னு கேட்டாங்கல்ல, ஒன்று முத்துவேல், அடுத்தது ராஜ்குமார், அடுத்தது
4: செல்வகுமார்.
1: செல்வகுமார் விட்டு கொடுக்க.
4: அவங்க குரல் வந்து சொன்னாங்க, நம்ம குரல் அதிகமா போனதுனால அவங்க ரெண்டு பேருக்கு விடுபடல. அப்படி எடுத்துக்கலாம்.
2: ஆமா ஆமா அம்மதான்
1: வாக்குமூலத்திலேயே
2: அவர் ஒத்துக்கிட்டாரு.
1: எப்படி யாரோ ஒரு அன்பு உறவு இணைகிறார் யாருன்னு பாக்கலாம்.
2: யாரு?
1: செல்வகுமார் இருக்கார். சொல்லுங்க சுவன்ராஜ் சொல்லுங்க.
2: ஆமா நான் இன்னொரு நாள் திரும்ப லைன்ல வரேன்.
1: நல்லது. நன்றி.
2: இன்னொரு நாள் திரும்ப எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, என் லைனை கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க.
1: நேரில் அனைவருக்கும்
2: மிக்க நன்றி.
1: நன்றி.
2: நேரில் அனைவருக்கும் நன்றி.
1: நீங்க விடுபட்டு கொண்டுங்க. சரி, இப்பொழுது சொல்லுங்க செல்வகுமார், நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்ப ராஜ்குமார் மற்றது எங்களுடைய முத்துவேல் மற்றது மல்லியம் ராவி இவ்வளவு பேரும் லைன்ல இருக்காங்க. அவங்களுக்கு என்ன
2: சொல்லணும்? அவங்களுடைய சொல்லு.
4: அதாம்மா, அவர் வந்து முன்னாடியே இருந்தாரு முத்துவேல் ஐயா. இந்திரா காந்தி ஊரடங்கு சட்டம் போட்டது எல்லாத்துக்கும் தெரியாது, பெரியவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு. அப்படி பார்த்தா நான் இளமை புதுமை
1: என்ன நீங்க விட்டு விட்டு சொல்றீங்க இளமைய புதுமைய, என்ன நடந்தது? சொல்ற மடிவா சொல்லணும் இல்ல, உங்க எல்லாரும் கூட இளமையா இருக்கிறவர் இப்ப ஒருத்தர் இணைஞ்சிருக்கார், அவரை வணக்கம் சொல்லி குரல்லயே தெரியும்.
2: வணக்கம் சொல்லுங்க.
4: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் மல்லியா, ரவி பேசுறா, நல்லா இருக்குல்லா?
1: நீங்க எல்லாரும் நீங்க உடனே நீங்க ஒரு தடவை பேசணும். நைனா முகமது, நீங்க உங்க கூட குரலை காட்டுங்க முதல்ல.
5: நல்லா இருக்கலாம் மேடம்.
1: நல்லா இருக்கேன்.
2: உங்க குரல் தான் இப்ப தெளிவா இருக்கு, நல்லா சுத்தமா இருக்கு.
6: இந்த குரல் ஒரு விஷயம் ஞாபகம் வருது எனக்கு.
1: ஒரு தடவை பேசுறேன். இப்ப யார் பேச போறீங்க சொல்லுங்க முதல்ல சொல்லுங்க.
6: இப்ப நான் பேசுறேன்.
4: பேசுறாரு
1: யாரு?
6: ஆமா,
4: பள்ளியம் ரவி. நெட்வொர்க் கிளீனா இருக்கு.
1: அவர்தான் கிளீனா இருக்கு. இப்ப நயனா முகமது, நீங்க என்ன சொல்ல போறீங்க முதல்ல
2: சொல்லு.
1: பாட்டு சொல்லாம போயிட்டீங்க, அதுதான் கவலை. ராஜ்குமார் முதல்ல உங்க பாட்டு சொல்லுங்க, அதை எழுதி வச்சிடலாம்.
2: ஒரு ஆள் பேட்டா பாட்டு சொல்லாம
1: சொல்லுங்க. என்ன பாட்டு? டம் டம்மா? படத்துல பேர் டும் டும் டும்
6: டும் டும் டும்
2: டும் டும் டும் டும்
1: இல்ல எனக்கு எனக்கு புரியல. ராஜ்குமார் சொல்றது எனக்கு துப்புரவு புரியல. சொல்லுங்க என்னது? யாரும் சத்தம் போட
4: வேண்டாம்.
1: எல்லாரும் உங்களை விரல எடுத்து கை விரல் எடுத்து வாயில வைங்க. ராஜ்குமார் தவிர எங்க சத்தம் போடுறாங்க கைய கட்டி.
4: படம் வந்து சட்டம்
1: சட்டம் சட்டத்துல
4: வாடிச்சுகிறாம அம்மாவும் நம்ம பால ஐயாவும் பாடின பாட்டு என்ன போகும் அந்த பாடல்.
1: என்னங்க எனக்கு புரியல இன்னும்.
4: புரியலீங்களா?
2: சொல்லல
1: இல்ல
4: கேக்கலையா? கேக்கலீங்களா? நான் சொல்றது
1: இல்ல இல்ல. நயனா முகமது, நீங்க விடுபட்டு மீண்டும் ஒருக்க வாங்க. என்ன உங்களோட இணைப்பு
5: வந்தோன்னு
1: விடுபட்டு மீண்டும் உங்களோட பாட்டு சொல்லிட்டு போங்க. பாட்டு சொல்லிட்டு போங்க.
5: பிரியா படத்துல இருந்து டார்லிங் டார்லிங் ஐ லவ் யூ லவ் யூ.
1: பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா இருக்கு அவர் பேசுறது? நீங்க பாத்தீங்களா எல்லாருக்கும் இந்த டார்லிங்க சொல்லிக்க எவ்வளவு தெளிவா சொல்றாருங்க.
5: பிரியா படத்துல இருந்து டார்லிங் டார்லிங் டார்லிங் ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ.
1: சூப்பர் லவ் யூ. லவ் யூ வர சொல்லிட்டாரு பாருங்க. இப்படி யாரோட குரல் இருந்தாலும் இருந்ததா? இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் தான் இளமை உங்களை எல்லாரையும் விட.
2: இனிமை
1: மல்லியன் ரவிக்கு சிரிப்பு சிரிப்பா வருது பாருங்க.
2: ஆமா நல்லா இருக்கு. பேசும் போது நல்ல தெளிவா பேசுறாருல்ல.
1: நல்ல தெளிவா பேசுறாரு. உண்மை. அப்ப நீங்க விடுபட்டு கொள்ளுங்க எங்களுடைய நயனா முகமது. நீங்க நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்ப அடுத்தது வந்து செல்வகுமார், நீங்க சொல்லுங்க உங்களோட பாட்டு முதல்ல. உங்களோட தெளிவா இருக்கான்னு பாக்கலாம்.
4: என்னுடைய பாடல் வந்து இந்த என்ன பறவை சிறு அடித்துமா? என்ன பறவை சிறகடித்து இன்னில் பறக்கிறதாம் ஒரு பாட்டு வரும் பாருங்க.
1: என்ன பறவை?
4: என்ன பறவை? ஊரே பிரச்சனையா இருக்கு. இந்த இது என்ன பறவை மாதிரி பறந்துகிட்டு
1: இருக்கு கொரோனா.
4: இது கண்டிப்பா கொரோனா பறந்துகிட்டு இருக்கு. பறவை பறக்குறா இல்ல ஈ மாதிரி வருதுமா காத்திலேயே வருதுங்கிறாமா?
1: இல்லையா அது காத்தோட பரவுறது குறைவு என்று சொல்லுகிறார்கள். எல்லாருடைய கேள்வி ஞானம் தானுடைய அது எது எப்படி பரவுதுன்னு எங்களுக்கே தெரியல. சொல்றாங்க
0: ஒருத்தர்
4: தொட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இன்னொருத்தர் தொடும் போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லயும்
1: வருதுங்கிறான். நிச்சயம்
4: அப்படின்னும் போது
0: செல்வகுமார் அதுக்கு காரணம்
1: இண்டல இருந்து நான் உங்களை எல்லாருக்கும் சொல்றேன் மனைவியே தொடாதீங்க இந்த பிள்ளையால் தொடுமல்ல பேர் அம்மாவ
2: ஒரு ரூம்ல கேட்டா மனைவி தொடர்ந்து கூட பந்த்
4: வைக்கணும்.
1: ராஜ்குமார் சத்தம் போட நினைக்கிறேன் இது என்னப்பா இப்படி ஒன்று போச்சு.
4: மணிமார்கள் கொரோனா வைரஸோட பெரிய வைரஸ் அவங்க
2: ராஜ்குமார்
1: நீங்க வாய் உண்மையிலேயே நீங்க வாய் காட்டீங்க இப்ப பெருசா சரியா? ஆனா இனி இனி சரியான கஷ்டம் மனைவியில கையாலதான் சாப்பிடுவோம். டீ கடைக்கு போக முடியாது, நீங்க ஆவின் பாலுக்கு போக முடியாது, கடையாளுக்கு போக முடியாது, மற்ற நாங்க வந்தாலும் சொல்லலாம் கடவுள் சாப்பிட்டு வரலாண்டு சரியா?
4: கொஞ்ச நாளுக்கு அமைதியா இருக்கணும்,
1: அமைதியா இருக்கணும், அத மட்டும் சொல்லிட்டேன். சரி இப்ப
2: தெய்வம்
1: மனைவியே தெய்வம். இப்ப சட்டம் படத்துல என்னன்னு சொல்லுங்க, இப்பதான் உங்க கூட தெளிவா கேக்குது சொல்லுங்க.
4: வாவா என் வீணையே விரல் மீது
1: வாவா என் வீணையே
4: விரல்
1: மீது அப்படியா வருமா? இல்ல
4: வீணையா வாணிஜராம் குரல் மாதிரி இருக்காது
1: இவ்வளவு கொரோனா
4: கேட்டுட்டீங்க நல்லா இருக்கும்.
1: இல்ல இல்ல இவ்வளவு இல்ல அவ்வளவு பாருங்க தண்ணியில மூழ்க போற அதுலயே அந்த லலாலும் நல்லதாவது
4: அது அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் நடக்கட்டும் அந்த பாடல்லே அதுதான் அந்த பாடல்லே அதுதான் வந்து சூப்பரா இருக்கும் அந்த வரிகள்
0: கடைசி வரைக்கும்
2: கரெக்டா சொல்றது.
1: நிச்சயமா நிச்சயம் ரெண்டு பேர் பாட்டு சொல்லாம போயிட்டாங்க வரதராஜனும் ஷாஹுல் ஹமீதும். பாவ ஷாஹுல் ஹமீதும் மீண்டும் இணைஞ்சு கொள்வார். எங்க மல்லி என்றாவை நீங்க சொல்லுங்க பாக்கலாம் என்னன்னு பாக்கலாம் உங்களோட பாட்டு என்ன.
2: நான் சொல்லுவேன் இப்பதைக்கு வந்து இந்த கொரோனா பிரச்சனைனால இந்த கொரோனா வந்து முன்னாடியே ஆண்டவன் ஆட்டி வச்சால் எல்லாரும் ஆடணும். இப்ப அதே ஆட்டி இப்ப கொரோனா ஆட்டி வைக்குது அதுக்கு ஒரு பாட்டு சொல்றேன்
1: மேடம் சொல்லுங்க.
2: அவன்தான் மனிதன் படத்துல
1: ஆட்டி வைத்தான் யார் ஒருவர்
2: ஆட்டி வைத்தார் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை இன்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. இப்ப ஆடிட்டு இருக்கோம் கொரோனா ஆட்டிக்குது.
1: நிச்சயமா நிச்சயமா நீங்க சொல்றது நல்ல பாடல்.
2: அதனால ஆமா அதனால அந்த பாடல வந்து எனக்கு போட்டிருங்க.
1: முத்துவேன் சொல்லிட்டீங்கல்ல முத்துவேன்
0: சொல்லவே இல்லையா
1: உங்க பேர் சொல்லுங்க.
4: தப்பு பாடலாம்
0: தமிழ் பாடல் வேண்டாம் தமிழ் பாடல் வேண்டாம் அது நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு வந்து நிறைய நேயர்கள் கேட்காத ஒரு பாடல சொல்றேன்.
1: அவர் தபு தமிழ் பாட்டு கேட்க மாட்டார் என்ன இனி மனைவிய கையால இல்ல சாப்பிடணும்.
4: ஆமா கொஞ்ச நாள்
0: இல்ல இல்ல அப்படி எல்லாம் கிடையாது நம்ம எங்கிட்ட அப்படி கிடையாது
1: கிடையாது. நீங்க எங்களுக்கு சமைக்கவும் தெரியாது எப்படி நீங்க சொல்லுவீங்க ராஜ்குமார்னா பரவாயில்ல ஏதாவது உருளைக்கிழங்கு ஏதாவது அவிச்சு சாப்பிடற அளவுக்கு இருக்காரு அவர்
0: போட்டு எங்க வீட்டுல எப்படின்னா அந்தந்த டயத்துக்கு செஞ்சிருவாங்க நான் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கோங்க
1: சரி, யாரும் இடையில கதையை பேசிக்கொண்டு இருக்கிறீங்க எனக்கு விளங்க இல்ல. சரி நல்லது, எங்க நீங்க சொல்லுங்க பாட்டை முதல்ல.
0: பாடல் வந்து தங்க நிலவில் நீ இல்லாமல் தனித்து வாழ முடியுமோ.
1: என்ன எல்லாரும் பேசாம இருக்கிறீங்க, இவருடைய பாடல்ல ஏதோ இருக்குது தங்க நிலவே.
0: இந்த பாடல் வந்து
2: தங்க நிலவில்
1: நீ இல்லாமல்
0: தனித்து வாழ முடியும்,
1: இந்த நேர்கள் இல்லாம உங்களுக்கு தனித்து வாழ முடியாது என்றது தங்க நிலவன்னு சொல்லி இருக்கீங்க அப்படித்தானே?
0: ஆமா. அடுத்து இன்னொரு விஷயம் வந்து இந்த பாடல பிடிச்ச விஷயம் வந்து நடிகை பாரதி வந்து அவங்க பாடியிருப்பாங்க.
1: நடிகை பாரதி அழகான நடிகை.
0: நம்ம பெண் குரல் வந்து அவங்க பாடினது, ஆண் குரல் வந்து TMS பாடினது.
1: அவரோட நடிகை பாரதி பாடி இருக்கிறாமா?
0: ஆமா, ஒரிஜினல் வாய்ஸ்.
1: ஒரிஜினல் வாய்ஸ்.
0: இந்த பாடல் வந்து நிறைய நேயர்கள் கேட்காம இருந்திருப்பாங்க, அவங்களுக்காக
1: நீங்க அதுக்காக தான் கேட்கிறீங்க. நான் நினைச்சேன் தங்க நிலவே நீ இல்லாமல் தனித்து வாழ முடியுமான்னு. நேர்கள் இப்ப நேர்கள் இல்லாம நாங்க வாழ முடியாது இந்த காலகட்டத்துல, நீங்க வந்து பேசுற சிரிக்கிற எல்லாம் தேவை என்றது நினைச்சு கேக்குறீங்களாக்காண்டு. அது கூட அப்படி கேட்டா கூட தவறு. ஏண்டா நீங்க நிலவத்தான் சொல்லுங்க, நட்சத்திரங்களை சொல்லிருந்தா நாங்க அது எப்படி நீங்க ஒன்று மட்டும் சொல்லுவீங்க? நாங்க என்ன நட்சத்திரமா உணவு பேர் இணைஞ்சு செல்றோம், ஒரு நிலவ பார்த்து சொல்றீங்க?
0: இல்ல, ஒரு நிலவு வந்து குளிர்ச்சியா இருக்கும், அனைத்து நட்சத்திரமும் வந்து நான் எரிஞ்சு போடுவேன்.
1: பாருங்க எப்படி எல்லாம் திங்க்
2: பண்றாரு. அப்பால்
0: எனக்கு இல்ல, எனக்கு கற்பனை வந்து ராக்கெட்ல போகும்.
1: ராக்கெட்ல போகுது இவரோட
4: பார்க்கலாம்.
1: இவர மாதிரி இது என்ன அர்த்தம்டா? இது ஒரு கதை ஒன்று இருக்குது, ஒரு ஒரு பையனை கேட்டதான். ஒரு ஸ்கூல்ல சும்மா சொல்லலாமே மல்லியா சந்திரா டீச்சர் சொல்லுவான். சந்திரா டீச்சர் பாடம் படிச்சு கொண்டு கேட்க உலக அழிவை பற்றி சொன்னாவான். சொல்லி கொண்டிருக்கும் போது பக்கத்துல ரமேஷ் என்ற பையன்ட்ட முன்னுக்கு இருக்க, ரமேஷ் நீங்க சொல்லுங்க, சின்ன பையன், நீங்க சொல்லுங்க இந்த உலகம் அழிஞ்சா என்ன செய்ய போறீங்க, அழிய போது எப்படி இருக்கலாம்னு கேட்டோம்னு அவர் சொன்னதான். எனக்கு பயம் இல்ல டீச்சர், உலகம் அழியட்டும், எல்லாரும் அழிஞ்சு போட்டும், நானும் நீங்களும் மட்டும் இருப்போம்.
4: என்ன
1: மாதிரி தான் இவர், நிலவும் நானும் மற்ற உங்களையெல்லாம் தேவையில்ல பாருங்க. என்னதான் சொல்றேன், நிலவும் நானும் இருந்தா போதும்.
0: இல்ல, அதாவது ஒண்ணுன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியும், சடன பேசலாம் பாக்கலாம் எல்லாம் செய்யலாம். ஓராயிரம் வந்து நான் என்ன செய்ய, என்ன தலை என்ன சுத்திட்டா இருக்கும்.
1: இல்லங்க, எல்லாத்துக்கும் பேர் போட்டு கொடுத்துருவோம். லைனா பாக்க,
0: அதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும், எத்தனை வருடங்கள் ஆகும்,
1: எத்தனை நாள் ஆனாலும் ராஜ்குமார் நீங்க என்ன சொல்றீங்க, எத்தனை நாள் ஆனாலும் பாக்கலாம் தானே இல்லையா? பாத்திரலாம், லைனா பாக்கலாம்.
0: இல்ல அந்த ஒரு பேரட வச்சிருக்கும் போது தலை சுத்தும், அதுலதான் ஒருத்தர் சுத்தாம இருக்கிற வந்து கரெக்டா அந்த புடிச்சிருவாப்ல, அங்க ரோபோட் எந்திரன் வந்து புடிச்சிருவாப்ல, எல்லா ரோபோட்டுக்கும் தலை சுத்தம், ஆனா இந்த மனிதன் அவருக்கு மட்டும் தலை சுத்தாது.
1: இப்ப இன்னொரு கேள்வி ராஜ்குமார், உங்களை பத்தி எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ராஜ்குமார். ஏன்னு தெரியும், ஏனண்டா இவ்வளவு நாளா நீங்க கொஞ்சம் சிறு நடிச்ச பறவை போல, இப்ப பாருங்க உங்களை எல்லாம் நெட்ல பாத்து தெரிஞ்சுக்கலாம், எங்க போறீங்க பாருங்க, அதை கூட ஓஃப் பண்ணிட்டு எல்லாம் போயிட்டு நீங்க ஆவின் பாலில் பால் குடிச்சதும் சாப்பிட்டதும் அங்க நண்பர்களோட குழாவை பேசினது, இப்ப அதெல்லாம் இல்லாம மனைவிட முகத்தையே பார்க்க வேண்டி வந்துருச்சு பாத்தீங்களா? பாத்தீங்களா தண்டனை எப்படி இருக்கு? நாங்க எதை வருத்தமோ அதுதான் எங்களுக்கு பக்கத்துல இருக்கும்னு சொல்லுதுல்ல.
4: ஏதோ போனுக்கு பேசிட்டு கிளைண்ட்
1: என்ன
4: இருந்தா தயாரா இல்ல இல்ல
1: இல்லமா அவர் ஏதோ சொல்றாரு நில்லுங்க முத்துவேட என்ன சொல்றீங்க
4: இல்ல இல்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி சூழ்நிலை இருந்தா பத்தாயிரம் டைவர்ஸ் வர எங்க தேர்தல போயிட்டா ஃபாரின்ல ஒரே இடத்துல வாங்கிட்டாரு
6: இல்ல இல்ல ஒரு விஷயம் நான் சொல்றேன் எல்லாமே வந்து ஆரம்ப காலங்கள்ல வந்து இனிமையாதான் இருக்கும் நாட்கள் செல்ல வருடங்கள் செல்ல செல்ல உங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை நிறைய வந்துடும் கருத்து வேற்றுமைகள் வரும்போது அவங்க தனித்து இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை இப்ப இந்த மாதிரி ஹவுஸ் அரெஸ்ட் போட்டாங்கன்னா வீட்டுல ஒரே டம்மல் டம்மல் பாத்திரங்கள் பறக்கும்
4: கருத்து வேற்றுமை அதிகம் டைவர்ஸ் லெவலுக்கு போயிருங்க பாத்துக்கலாம் இது முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா கோர்ட்ல ஏகப்பட்ட கேஸ் நிக்கும் எல்லாம் டைவர்ஸ் சும்மா சொல்லல இல்ல இல்ல பாருங்க இதே சூழ்நிலை
6: எங்க வீட்டுல எப்படின்னா எங்க வீட்டுல
1: எப்படின்னா
6: நான் வாய் பொத்துக்கிட்டு இருப்பேன் எனக்கு மேல சவுண்ட் அவங்கதான் இங்க வந்து எங்க வீடு வந்து மீனாட்சி தான்
1: எல்லாரும் மீனாட்சிதாங்க ஒரு பதில் ஒரு கேள்வி கேக்குறேன் எங்கேயாவது ஒரு ஒரு குடும்பத்துக்கு போன உடனே ஒரு குடும்பத்துக்கு நான் விசிட் பண்றேன் அல்லது யாராவது ஒரு ஆள் விசிட் பண்றேன் போன உடனே கணவன் மனைவி நிக்கிறாங்க பிள்ளைங்க நிக்கிறாங்க அவ்வளவு பேர் மாமி மற்ற சொந்தங்கள் எல்லாரும் இருக்கிறாங்க மனைவியை பார்த்தா அம்மா மீனாட்சி போல இருக்கீங்க அம்மா என்று சொல்லுவாங்க முதல் மனைவியை தான் பார்த்து சரியா எங்கயாவது சிவனை போல இருக்கிறீங்க மீனாட்சி போல இருக்கீங்கம்மா என்றுதான் சொல்லுவாங்க முதல் வார்த்தை ஒரு ஒவ்வொருதரா பேசுங்க ஒவ்வொருதரா பேசுங்க சொல்லுங்க மல்லியம் ரவி சொல்லுங்க ராஜ்குமார பாத்து ஆஹா நீங்க சிவபெருமான் மாதிரி இருக்கிறீங்க சிவனை போல இருக்கிறீங்கன்னு சொல்றாங்களா இல்லையே
4: திருச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா பக்கம் திருச்செங்கோடுன்றது அர்த்தநாதீஸ்வரர் பேரு ஆண் பாதி பெண் பாதி குடும்பம் வந்து ரெண்டும் கலந்து இருக்கணும் ஆணும் பெண்ணும் கலந்தாதான் குடும்பம் நாங்க அர்த்தநாதீஸ்வரர்
6: யாருக்குமே இருங்க நான் சொல்றேன் யாருக்குமே இன்னும் அந்த அளவு விவரம் தெரியல அதுக்குதான் இந்த சின்ன பையன்ட்ட கேட்கணும் ஆமா அதாவது என்னன்னா மதுரையில வந்து மீனாட்சி அம்மன் கோயில் தான் வெயிட்டு அதே மாதிரி சிதம்பரம் வந்தீங்கன்னா நடராஜர் தான் வெயிட்டு
1: வெயிட்டு
6: ஒரு வீட்டுக்கு போய் வந்து சிதம்பரமா நடராஜர் சிதம்பரமா மீனாட்சியன்னு கேட்டா அந்த வீட்டுல யாரு டாமினேஷன் அதிகமா இருக்குங்கறது தெரிஞ்சுக்கிறது
1: ஆனா கூடுதலா மீனாட்சி தானே சிதம்பரத்திலேயே மீனாட்சியை தானுங்க சொல்றாங்க நான் போயிருந்தேன் தானே சிதம்பரத்துக்கு அப்ப எந்த குடும்பத்தை பார்த்தாலும் இங்க மீனாட்சி ஆட்சி தான் சொல்றாங்க என்னங்க
6: ஆமா மீனாட்சி மீனாட்சி ஆட்சி இப்ப முக்கால்வாசி ஆகிவிட்டது ஒரு கால்வாசிதான் நடராஜர் ஆட்சியா இருக்கு என்ன செய்யறது எல்லாம் அடி பணிந்து போயிருக்கிறாங்க
1: அடி பணிந்து இல்லைங்க அடி பணிந்து சொல்லக்கூடாது இது நீங்க வந்து ஆண்கள் எல்லாம் உங்களோட அதாவது இது வந்து ஆண்கள்
6: இல்ல இல்ல அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அதாவது ஒருத்தர் இப்ப எங்க வீட்டுல வந்து அவங்க வந்து சவுண்ட் ஜாஸ்தி நான் பேசினா எனக்கே கேட்காத சமயத்துல அவங்க அவங்க பேசினாங்கன்னா பக்கத்து வீடு வரையும் கேட்கும்
1: கேட்கும்
6: அத வந்து அந்த மாதிரி பேச ஆரம்பிக்குமா நான் என்ன செய்யறது அப்படியே வாய் போட்டு அப்படியே உட்காந்துக்குவேன் ஏன்
1: அப்படின்னா சொல்லுங்க சொல்லுங்க
7: குடும்பத்துல அளவுதான் இறங்கி செஞ்சாலும் நம்ம வந்து அடி பண்ணிடுறதா நம்ம செய்யறதில்ல மேடம் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு உறுதுணையாவும் நம்ம நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒத்தாசையாவும் எல்லா வகையிலும் இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் செய்யறோம் தவிர அடி பண்ணிடுறதுங்கிறது நம்ம செய்யறதா நம்ம நினைச்சிக்க கூடாது அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் மேன்மையா வரும்
6: நான் வந்து
0: நான் வந்து ஓரளவு சொன்ன, அதாவது நான் எதுக்கு சொல்லுன்னா, நான் அமைதியாயிடுவேன். நான் ஏன் அமைதியாகிறேன்னா அப்பதான் அந்த சவுண்ட் குறையும்.
1: அது உண்மை.
0: அதனால வந்து நான் எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து பொறுத்து பொறுமையாவே ஓரமா உட்காந்துக்குவேன்.
1: இல்ல உங்கள நீங்க வந்து ட்ரிக்ஸ், அதாவது எப்படியா அமைதியான அவங்க பேசுறதெல்லாம் தெளிவா கேட்கும் இல்ல, நீங்களும் பேசுனா கேட்காது.
0: அவங்களே சொல்லுவாங்கல்ல, அதாவது ரெண்டு வார்த்தைக்கு நாலு வார்த்தைக்கு ஒருத்தருக்காவது ஒரு வார்த்தை பதில் வார்த்தை சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க.
1: எதிர்பார்ப்பாங்க.
0: அந்த ஒரு வார்த்தையும் சொல்லலாம், அந்த ஒரு வார்த்தையும் சொல்லலன்னா வந்து அவங்களுடைய வாய்ஸ் வந்து கட் ஆயிடும். ஏன் இது கிட்ட பேசியது பேசுறது ஒண்ணுதான், செவத்துக்கிட்ட பேசுறது ஒண்ணுதான், நம்ம ஏன் அதெல்லாம் பேசிக்கிட்டு.
1: சூப்பர். ராஜ்குமார்
7: என்னுடைய பிரச்சனை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு செய்தி ஒண்ணு சொல்றேன்.
1: சொல்லுங்க. இவர் சொல்லி தருவார். இண்டியில இருந்து நீங்க மல்லியம் ரவிக்கு மனைவிக்கு என்ன மனைவிட்ட என்ன பிரச்சனையோ அதை தீர்க்கறதுக்கு மல்லியம் ரவி டாக்டர் இருக்காரு. சொல்லுங்க.
7: மனைவி கோமா பேசுறாங்கன்னு வச்சுங்க, நமக்கு ரொம்ப வேகம் வர்ற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணும், உடனே சிரிச்சிடணும். இந்த மாதிரி நிலைமை நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற போது சிரிச்சிட்டோம். சிரிச்சிட்டோம்னா அந்த வேகம் வந்து நம்மள வந்து பாதிக்காது.
1: பாதிக்காது. சிரிச்சா
7: ஆமா, சிரிச்சுட்டா பாதிக்காது.
1: அப்புறம்
7: அடுத்த நிமிஷம்
1: இது ஏத்துக்கொள்ள முடியாது. இது ஏத்துக்க முடியாது.
0: அவங்களுக்கு என்ன
1: வேகம் வரும்,
7: நேரடியா சிரிக்க கூடாது மேடம்.
0: கரண்ட் பறக்கும், கரண்ட் பறக்கும்.
1: அவங்களுக்கு தெரியாம
7: நேரடியா தெரியாம சிரிக்கணும்.
1: தெரியாம சிரிக்கணும், தெரியாம சிரிக்கணும். தெரிஞ்சு இப்ப இந்த கேள்விக்கு நீங்க சிரிக்கீங்கன்னா இது எப்படி எவ்வளவு ஒரு அவங்க கேக்குறாங்க
7: வந்தோன்னு கையால
1: இல்ல இல்ல கொஞ்சம் பாருங்க, கேக்குற கேள்விகள் பாத்து சிரிங்க. ஏனண்டா இப்ப நீங்க போயிட்டு வெளியில போயிட்டு வரையக்கு உங்களோட ஷர்ட்ல ஒரு நீள தலைமுடி இருக்கு, சரியா? அதை எடுத்து இது யாருடைய கேட்கும் போது நீங்க சிரிச்சீங்கண்டா, அதோட சரி சாப்பிட்டாரோ கூட.
7: சந்தர்ப்பம் பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வெளியில வந்து அதுக்கப்புறம் நம்ம தெரியாம ஒரு இடத்துல நின்றுட்டு நாம ஒரு நினைச்சோம் ஆண்டவன் நினைக்க வச்சுட்டானே முருகா அப்படின்னு சிரிச்சோம்னா அது நமக்கு ஆறிடும்.
1: இல்ல அதை எடுத்து வச்சுட்டு அவங்க கேட்கும் போது நீங்க இப்படித்தான் செய்யணும். எங்க எனக்கு தெரியலையே. எங்க என்னத்தை காட்டு, என்னத்தை காட்டு, எனக்கு தெரியலையே எங்க இருக்குதுன்னு அதை அப்படி தேடணும் நீங்க. சரிங்க,
7: உண்மைய புரிய வைக்கணும் அந்த இடத்துல.
1: என்ன புரிய வைப்பீங்க, என்னத்தான் புரிய
7: வச்சாங்க நமக்கு தெரியாத மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்கும் போது அவங்களுக்கு உண்மைதான் அப்படின்னு சந்தேகம் இல்லாம அவங்களுக்கு புரிஞ்சிடும்.
1: என்னன்னு புரிய வைப்பீங்க.
7: வரும்போது புரிஞ்சையா
1: என்ன
4: சொல்லுங்க, முடிய நீங்க தான் சட்டல பட்டல இருந்தா அது கூட கருப்பு முடியாத பொறுத்து நீ எல்லாம்
7: முடியாது வரும்போதே எனக்கு தெரியும் கேட்பாங்க.
1: இல்ல எனக்கு புரியல நீங்க சொன்னது என்ன. இல்ல என்ன

0: அடிச்சு கருப்பு முடி இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, வெள்ள முடி பார்த்தாதான் டென்ஷன் ஆயிடுவாங்க.
1: பெரிய பெரிய வயசான முடி ஆச்சு வந்துருக்கீங்கன்னு கேட்டாங்க. கருப்பா வச்சுக்க கூடாது. ஏமாந்த சொன்ன இருக்கீங்க. இன்னும் யாரும் கிடைக்கலையா? போது வெளியில விட்டு பார்த்தா டிவி திருந்தே எல்லாம் கலந்து கொண்டு கூப்பிட்டு இதுக்கு கூட லாக்கி கிடையாது. சரியான சோத்து பண்ண உன்னை வீட்டுக்குள்ள லாய்க்கு இல்லை நினைச்சு நீ வெளியில கூட லாய்க்கு நாளைக்கு நான் சொல்லி
2: ராஜ்குமார் சரி அப்படித்தான் என்ன அதுக்கு என்ன சொல்லி பேசுவாங்கன்னு அவர்கிட்ட கேக்குறான். நீங்க கேச்சுமா சொல்றீங்க மணியன் ரவி பாருங்க ராஜ்குமார் நீங்க சொல்லுங்க ராஜ்குமார் என்ன கேள்வி கேட்பாங்க அத கண்டா
0: வீட்டுலீங்களா என்ன கேப்பாங்க என்னங்க பஸ்ல பக்கத்துல உட்காந்து வந்தாங்களா பாட்டியம்மா உட்காந்து வந்தாங்களா கேப்பாங்க. ஆமாமா
1: இன்னைக்கு நீங்க போன ஏரியா சரி கிடையாது, நாளைக்கு வேற ஏரியா மாத்தி போங்க.
0: ஒரே வார்த்தையில நீங்க போற ரூட் சரியில்லை,
2: போற ரூட் சரியில்லை. நீங்க நல்ல மனைவி என்ற இப்படிதான் சொல்லுவா, செழிப்பான இடமா பாத்து போங்கப்பா. நீங்க
3: நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா
2: பாருங்க இவர் தானா இவரை கேப்போம்.
3: ஹலோ
2: சொல்லுங்க. இவர் ஆறாம் வரை யோசிச்சுதான் சொல்லுவார் எல்லாம் சொல்லுங்க. அவர் வித்தியாசமா யோசிப்பாரு
3: என்ன தெரியாதனமா நாம வந்து மாட்டிக்கிட்டோமே எப்படியா எஸ்கேப் ஆயிடலாமா அப்படின்னு.
2: சரி ராஜ்குமாரும் போயிட்டார், இப்ப எல்லாரும் நாங்க விட்டு விட்டு வேணும். அவர் பார்த்தாரா தெரியாம நான் அந்த முடிய சொல்லிட்டேன்ட்டு அவரும் விலகி கொண்டா நல்லது. எல்லாருக்கும் நன்றி சந்தோஷம். நாங்க விடுபட்டு கொள்ளலாம் மற்ற அன்புகளுக்கு இடத்தை கொடுத்து கொண்டு மல்லியன் ரவி
1: சரி
2: உங்களை தான் பக்கத்துல
1: வச்சிருக்கேன். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் போயிட்டு போச்சு
3: அவங்களும்
2: அவங்க மனைவியும் என்னங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்க தெரியல
4: பாத்துக்கிட்டேன்.
2: உங்களுக்கு எல்லாம் துணிவு இல்ல, மனைவியோட நீங்க படம் போட்டிருக்கீங்களா? இல்ல அவரை பாருங்க அவருக்கு அவ்வளவு
1: தெரியுமையா விட்டு விட்டு கிடைக்குது.
2: சரி ஒன்றும்
4: பிரச்சனை இல்ல.
3: அதுல அதுல வந்து சண்டைகள் கிடைக்குது இல்லாம இருக்கணும்னா சண்டைகள் இல்லாம இருக்குன்னா நான் என்ன செய்வேன்னா

0: வெளியில போயிருவீங்க, அதுக்கும் வேற பேச்சு
1: அந்த சட்டை எடுத்து மாட்டிட்டு நான் வெளியில கிளம்பினா வீட்டுல சடா விடாம நாலு பாத்திரம் உருளும் அவ்வளவுதான்.
2: வரும்போது
0: இல்ல வரும்போது உருளாது, எங்க போயிட்டு வரீங்க?
1: இல்ல வரும்போது அந்த கோபங்கள் வந்து மனிதனுக்கு அப்படியே இந்த டைம் ஆகாது குறையும்.
0: அது எப்படி இவரை பாருங்க, நான் பேச பேச பேருந்து வெளியில போறான்னு அந்த கோபம் வராதா?
1: இல்ல வராது, அது கோபங்கிறது மனிதனுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்
0: தான் இருக்கு. அதுதான் நீங்க நினைச்சிட்டு
1: இருக்கீங்க. இல்ல உண்மை அதுதான், மணிக்கணக்கான கோபம் யாருக்குமே
0: இருக்காது.
1: ஆமா, அந்த நேரம் வேகம் வரும், ஒரு பத்து நிமிஷத்துல மறுபடியும் அப்படியே ஆஃப் ஆயிடும். ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும். அப்புறம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கோங்க, நம்மளும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்து
0: கொண்டேதான்
1: அப்படிங்கிறது மறுபடியும் இயல்பாயிடாது.
0: இப்ப மல்லியன் ரவி ரெண்டு ரெண்டு பேர் பாட்டு சொல்லாமலே போயிட்டாங்க. சரி பாக்கல, வரதராஜனுக்கு நாங்க ஒரு பாட்டு கொடுத்துடலாம் அவருக்கு. நீங்க சொல்லிட்டீங்க, வரதராஜனும் ஷாவன் சொல்லல, வரவங்களை இனி கேட்கலாம். இரண்டு பேருக்கு நான் நன்றி சொல்லி விட பெற்றுக் கொள்றேன்.
2: சரியா,
0: மல்லியன் ரவிட்ட ஒரு விடயம் கேட்க எனக்கு விருப்பம்
2: என்னண்டா,
0: நீங்க இவ்வளவும் வானொலியோட போய் பேசி இருப்பீங்க இல்லையா? இப்படி நீங்க சிரிச்சு இப்படி நீங்களா பேசி உங்களோட பேச்ச கேட்டு சிரிச்சவங்க இருக்கிறாங்களா?
2: என்னுடைய பேச்சு முதல்ல வந்து இலங்கையில ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து அப்துல் ஹமீதா இந்த அறிவிப்பாளோட இதே மாதிரி பேசி சிரிச்சிருக்கோம்.
0: சிரிச்சிருக்கீங்க இப்படி இல்ல இவ்வளவு?
2: அதுக்கப்புறம் இதே மாதிரி நிகழ்வு இப்பதான் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப இரவுல வந்து ரொம்ப இனிமையான ஒரு நடவு, சந்தோஷமா இருக்கு எனக்கு. மற்ற வானொலியெல்லாம் நம்ம வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம், நேர்களோட பேசி ஒரு மனசு விட்டு சிரிச்சு பேசுறது, நம்ம எண்ணங்களை வந்து உங்கள்கிட்ட சொல்றது, இன்னொரு எண்ணங்களை புரிஞ்சுக்கிறது, இப்படி ஒரு நல்ல ஒரு இசை குடும்பத்துல நம்ம பழகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதா இந்த வானொலிக்கு நான் வந்திருக்கேன்.
0: நன்றி நன்றி. கோரிக்கை சொல்லுங்க. கோரிக்கை
1: வர ஞாயிற்றுக்கிழமை பந்துங்கிறதுனால அது பந்துனே வருது எனக்கு. என்ன ஒன் பார்ட்டி போக இருக்கிறதுனால அன்னைக்கு வந்து பகல்ல வந்து நல்ல நிகழ்ச்சிகள் கொடுத்தாங்கன்னா மக்கள் வீட்டுல இருந்தே எல்லாரும் கேட்கக்குள்ள பேசக்குள்ள வசதியா
0: இருக்கும். நிச்சயம் நாங்க அதை எடுத்து வர்றோம். உங்களை நீங்க எல்லாரும் வீட்டுல இருக்கிறீங்கன்றதால நாங்க எடுத்து வர்றோம். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்களோட சனி இரவு
2: எங்களுக்கு
0: நிச்சயம் நிச்சயம் நல்ல நிகழ்ச்சி லைவாவே கொடுத்துடலாம்.
1: நல்ல நிகழ்ச்சிகள்
0: சிந்தனை செல்வன் அப்பா அவர்கள் எல்லாரும் இப்ப லைவாவே இருந்து பேசலாம். எல்லாரும் வித்தியாசமா எல்லாரும் நீங்க சின்ன சின்ன கவிதைகள் அதுகளை எல்லாம் தயார் பண்ணி வைங்க, பாடுவதற்கு தயாராகுங்க. மற்றது உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இப்ப சில சில விடயங்கள் நாங்கள் என்ன என்ன என்பது மாற்றி மாற்றி எடுத்து வருவோம். ஒரு ஒரு மணித்தியாலும் இரண்டு மணித்தியாலும் இருக்க மாற்றி நிகழ்வு எடுத்து வருவோம். கவிதையோட வாங்க, சின்ன கவிதையோட இந்த கவிதை நகைச்சுவை கொஞ்சம் சொல்லக்கூடியவர்கள் நகைச்சுவை இரண்டா எல்லாருக்கும் பொழுது போக. நன்றி நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி வணக்கம். இவ்வளவு நேரமும் இவ்வளவு பேரும் இணைந்திருந்தீங்க. நீங்க எல்லாரும் யோசிக்கல என்னடா இவ்வளவு இவ்வளவு தூரம் சோகமா நாங்க இருக்கிற நேரத்துல ஏன்டா சோகத்திலயும் எல்லாம் மறந்து சிரிக்கத்தான் உங்களுக்கு நாங்க இவற்றை எல்லாம் எடுத்து வர்றோம். எங்களுக்கு நிகழ்ச்சி சிரிக்காம அப்படி எடுத்து வர்றதுக்கு எடுத்து வரலாம், ஆனா இருந்தாலும் அது பிரயோசனம் இல்லாம போயிரும். மற்றவர்கள் சந்தோஷமா பேசக்கூடிய சந்தர்ப்பம் வராது. சரி, ஸ்டீவன் ராஜு இருக்கா அழைச்சு கொள்ளலாம். நேற்றும் அவர் அழைப்புக்கு வந்தார், எடுக்க முடியாம போச்சு. கல்யாணி அம்மா நீங்களும் வாங்க என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது ஸ்டீவன் ராஜ். வணக்கம் ஸ்டீவன் ராஜ். வணக்கம்
3: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: வாங்கய்யா வாத்தியாரையா வரவேற்க வந்தோம் ஐயா. நீண்ட நாளைக்கு அப்புறம் உங்களோட குரல் ஒலிக்குது. சரி, நீங்க எவ்வளவு நாளா கல்யாணம் என்று சொல்லி இருந்து அந்த பலகாரம் அதாவது அந்த சிற்றுண்டி எல்லாம் முடியும் வரையும் இருந்து சாப்பிட்டு முடிச்சு துடைச்சு கழுவுனா அப்புறம் வாரீங்க எங்க இவங்க கேட்டுருவாங்களோண்டு இல்ல
3: இல்ல கடை எல்லாம் அரைச்சிட்டு நீ சொன்ன மாதிரிதான் இப்படியே முடிச்சிருந்தேன். நேற்று அதே மாதிரி தான் வந்தேன், அப்புறம் நீங்க திரும்ப கூப்பிட்டுருக்கீங்க, நான் அதுக்கு அந்த பக்கம் போயிருக்கேன், போன போட்டு அந்த பக்கம்
0: போயிட்டேன்.
3: சரி, அதுக்கப்புறம் ஏன் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா, டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அப்படி
0: விட்டேன். நீங்க இப்ப உங்களோட பக்கத்துல உங்களோட வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்குது ஸ்டீவன் ராஜ்? இப்ப இந்த கொரோனா வைரஸால
3: ரொம்ப கேக்க 22 ஃபுல்லா வீட்டுக்குள்ளேயே மோடி சொல்லிட்டாப்ல.
0: அதானே, அப்படியாப்பா.
3: இல்ல என்ன பண்ண போறேன்னு தெரியல, எதுக்காக இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியல,
0: தெரியல. நிச்சயம் உண்மை சொல்ல முடியாமல் இருக்கிறது.
3: இப்ப அங்க எல்லாம் எப்படிங்க? அங்கேயே நிறைய பேர் இருக்கா?
0: அங்க வந்து இங்க கூடிய இப்ப கூடிக்கொண்டு வருதல்ல. இப்ப நேற்றியத்தை நான் பாருங்க, ஒரு நாள் கேப்புக்குள்ளேயே 341 இருந்து 700 வந்துருச்சு. அப்ப இங்க இப்பவே நாங்க உள்ளுக்கதான், அதனால இப்ப அதனால நீங்க கேட்கக்கூடாது. இப்ப பகல்ல எல்லாம் எடுத்து வரலாமண்டு, ஆனா நாங்க மற்ற அவைப்பாளர் நிகழ்ச்சி எடுத்து வர்றதால நாங்க இரவு கூட தூக்கம் இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு நியூஸ் பாக்குறதே வேலையா இருக்கு. எங்களுக்கு வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம், வெளியில போனதில்ல. வெளியில நீங்க எட்டி பார்த்தா வீட்டு வாசல்ல முன்பெல்லாம் இந்த எல்லாரோட வாசல்லையும் கார் நிக்காது, ஒன்றுமே இருக்காது. இப்ப எல்லாரும் காரெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளதான் எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு கட்ட முகத்தை பார்க்க முடியாது, மக்கள் நடந்து போறது கிடையாது, கார் போனது கிடையாது. ஏதோ அத்தியாவசியத்துக்கு, அதுவும் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் அதுல ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு, அதுவும் தள்ளி தள்ளி, ஒரு தடவை கண்டோன்னே தள்ளி போறாங்க. அது
3: இங்க இல்ல, ஏதாவது இங்க பெரிய பெரிய மால்கள் எல்லாமே லீவ் விட்டாங்க.
0: இங்கேயும் தான் எல்லாம்
3: எல்லாத்தையும் லீவ் விட்டாங்க. ஸ்கூல் லீவு எல்லாம், அதாவது நாளைக்கு இங்க மார்க்கெட்லாம் எல்லாம் மார்க்கெட்லாம் லீவ் விட்டுறாங்களா, அதாவது என்ன பண்ண போறதே தெரியல.
0: நேற்று நான் ஒரு இந்தியாவில் ஒரு அன்பு உறவோட பேசியிருந்தேன். குழந்தைக்கு வருத்தம், டாக்டர் தொட்டு பார்க்க மாட்டேன்ட்டாரா, தள்ளி வச்சுதானா, என்ன வருத்தம்? நீங்க சொல்ற வருத்தத்தை யோசிச்சு பாருங்க, நீங்க சொல்ற வருத்தத்தை வச்சுதான் அவர் ஒரு மருந்து கொடுக்கிறார். உங்களுக்கு தெரியாம நீங்க என்ன சிம்டம் இருக்குன்னு பாத்துட்டு அவர் மருந்து கொடுக்கற, தொட்டு கூட பாக்குறது இல்லையா. அப்ப எதுக்கு அந்த டாக்டர்
3: என்ன
0: புண்ணியம் மற்றது எதுக்கு? என்னன்னா டாக்டர் தாதிகள் டாக்டர் மனிதர்கள் தான் இல்லையாண்டு இல்ல, அந்த ஒரு கடவுளை போல அவங்கதான். அப்ப அவங்க வந்து அந்த நிலையில தங்களை அர்ப்பணிக்க கூடிய நிலையில தான் அதை படிச்சு வாராங்க. இப்ப பாக்க போனா இந்த நிலையில பாக்க போனா டாக்டரும் பணத்துக்காகத்தான் டாக்டரா படிச்சு வந்திருக்கிறார் என்றதான் அர்த்தம். ஏனண்டா தன்னை காப்பாற்றுறாரு அவர். நிச்சயமா அது கிட்ட வர இல்லையாம ஒரு குழந்தைக்கு வருத்தம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தைக்கு கொண்டு போனோன்னு அங்க இந்தியாவில்தான் தள்ளி நின்று அவங்க நீங்க தள்ளி நின்று சொல்லுங்கன்னு அந்த மருந்து எழுதி கொடுத்துருக்கோம். அப்ப நீங்க இதை பற்றி நீங்க ரொம்ப கவலையா இருந்தது எனக்கு. என்னடா ஆதிகள் தாங்கள எந்த ஒரு கஷ்டத்தையும் பார்க்காமல், ஒரு அருவறுப்பையும் பார்க்காமல், பக்கத்தில் இருந்த ஒரு ஒரு நோயாளியை கவனிப்பது தாதி அவரை தொட்டு பார்த்து
3: பார்க்கறதுதான். அதாவது இந்த உலகத்துல என்ன நடக்குது, எப்படி வந்துச்சு அதை கண்டுபிடிக்க முடியல. அதாவது எத்தனை நாடுகள் இங்க இருந்தாம வந்து, சரி சீனாவில் வந்ததுன்னா அங்கேயே எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தா எத்தனை நாடு
0: நீங்களும் கொஞ்சம் சளித்தன்மை இருக்கிற, சளித்தன்மை இருக்கிற ஆக்களுக்கு இந்த வீசிங் அதில் இருக்கிற ஆக்களுக்கு இதையா வருது என்றதுதான் அர்த்தம். அது அவர்களுக்கு மாற்ற முடியாமல் இருக்கும் என்ற மற்றது இந்த ஹை டயபெட்டிக் இருக்கிற ஆக்கள், வயசானவர்கள் இவர்களுக்கெல்லாம். அதனால நீங்களும் சளித்தன்மை இருக்கு போல நீங்க என்ன செய்யுங்கன்னா, கூடுதலாக இஞ்சி மற்றது மஞ்சள் மற்றது விட்டமின் சி, கவனமா பாத்துக்கோங்க.
3: அதெல்லாம் கிளறி இப்பதான் கை கால முடிஞ்சிதான் கழுவி இப்பதான் சாப்பிட்டு படுத்தோம். இருந்தாலும் அந்த அந்த டஸ்ட் அலர்ஜி கொஞ்சம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிதான் சொல்லு.
0: சரி, இன்றைக்கு என்ன பாட்டு? ஸ்டீவன் ராஜ் தான் முதல் பாட்டு போட போறேன். என்னடா நீண்ட நாள் என்ன பாட்டு
3: உங்களோட?
0: கடவுள் கடவுள் ஏன்
3: கடவுள் கடவுளுக்கு எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காரு.
0: என்ன மாதிரி காதலோட உணவு குஷியான பாட்டு கேட்ட இடத்துல பாத்தீங்களா, கடவுள் ஏன் கல்லானாருன்ற வாழ்க்கைக்கு வந்துட்டோம் நாங்க பாத்தீங்களா. முந்தையெல்லாம் பாயம் நீங்க எடுத்து வச்ச பாயம் என்ன பாலும் அதெல்லாம் விட்டு போய் அதெல்லாம் விட்டு போய் இப்ப கடவுள் ஏன் கல்லானாருன்னு வந்துட்டீங்க நீங்க. உங்களுடைய பாடல் நான் எடுத்து வருகிறேன், அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க ஸ்டீபன் ராஜ் நீங்க. தூக்கம் வருது இல்ல எனக்கு உண்மையிலேயே,
3: ஒன்பது மணிக்கு லைவ் நம்ம குரூப்ல வந்துச்சு. ஆனா பாக்குறேன், ஆனா கடையில வெளியே வேலை சொன்ன குப்பை எல்லாம் கிளறி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் உள்ள வச்சு அது எங்களுக்கு நேரம் கரெக்டா இருக்கும். ரொம்ப அதான் கடவுள் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்க கடவுள் இதே எப்படியோ இந்த ஒளிச்சு எல்லாத்தையும் இந்த ஆண்டவர் புண்ணியத்துல எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்க சொல்லுவீங்க பாத்தீங்களா, எப்போதும் நான் உங்களதான் நினைச்சுக்கிட்டேன். அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் எந்த இதுவும் இல்லாம நோய் நொடி இல்லாம எப்போதும் நல்லா
0: வாழணும்னு
3: எல்லா நேரையும் நீங்க சொல்ல சொல்லுவீங்க பாத்தீங்களா.
0: உண்மையா நிச்சயம் என்னடா இப்ப பாருங்க, அதுதாங்க துணை. நீங்க எல்லாரையும் எல்லாரும் சோபலமா இருக்கணும் என்பது
3: என்ன அவர்கள் இல்ல. நீங்க திரும்ப இப்ப வர நேரம் எல்லாத்தையும் அப்படியே சொல்ல சொல்லுங்க.
0: நிச்சயம் நிச்சயம் சொல்ல சொல்லலாம்.
3: நீங்க ஆரம்பத்துல ஒரு தடவை எல்லாத்துக்கும் சொன்னோம்,
0: நிச்சயம்
3: அத நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. கடவுள் புண்ணியத்துல நம்ம அதாவது கடவுளோட நம்ம நம்ம இங்க பேசுற பிரார்த்தனை கடவுள் கேட்கட்டும்
0: கேட்கட்டும் கேட்கட்டும் நிச்சயம்.
3: நான் சொல்லிக்கிறேன், நான் சொல்றேன்
0: ஆரம்பிச்சு.
3: உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இந்த கொடிய நோயிலிருந்து காத்துக்காதுக்குள்ள ஆண்டவரை நாம் கடவுளை கைப்பற்றி கடவுளிடம் மன்றாடுவோம்
0: மன்றாடுவோம்.
3: நம்மளுக்காக இல்ல, நம்ம சொந்த பந்தங்கள் அனைவருக்காகவும்
0: எல்லா உயிரினங்களும் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பார்த்து பிரார்த்திப்போம். நன்றி நன்றி நன்றி.
3: எல்லாரையும் சொல்ல சொல்லுவோம்.
0: நிச்சயமா நிச்சயமா நன்றி நன்றி நன்றி ஸ்டீபன் ராஜ். நன்றி
3: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது முதல்லயே ஸ்டீவன் ராஜுடைய பாடலை எடுத்து வரலாம் என்று நினைக்கிறேன். இணைந்தவர்கள் கல்யாணி அம்மா நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க, நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. மற்றது வேற யார் யார், ரதீஷ் நீங்க தூங்கி இருப்பீங்க இருந்தாலும் நீங்களும் இணைஞ்சிருக்கிறீங்க, இணைஞ்சு கொள்ளுங்க. குமாரசாமி நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. மற்றது வரதராஜன் நீங்க பாட்டு சொல்லாமலே போயிட்டீங்க. எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பா இணைஞ்சிருக்கிறார், நீங்களும் இணைஞ்சு கொள்ளுங்க. நாகராஜன் நீங்களும் இணைஞ்சு கொள்ளுங்க என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய குரூப்ல பாக்கலாம் யார் யாருண்டு. தேவர் சாதிக்கண்ணா வணக்கம், ராஜவேல் வணக்கம், சந்தனராஜ். மற்றது மாமா நீங்க உங்களுக்கு வணக்கம், அது நீங்க கடைசியா தானே மாமா வர்றது. சந்தனராஜ் மாமா, ரேவதி அம்மா வணக்கம் போட்டிருக்கீங்க, ஆனா நீங்க வரவே இல்லையே, என்ன நடந்தது? சரி ஒளித்திருந்தா வாங்குவோம். ஆண்டாள் அம்மாட சிலமனுக்கான இல்ல சரி இணைஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு முதல் பாடலாக ஸ்டீவன் ராஜ் அவர்கள் கேட்ட பாடல் காட்டிலைக்கு வருகிறது.
4: இந்த 1000 ரூபாய் கடைசியா சொல்றேன், இரும்பு சங்கிலியோட

0: மனம் கல்லாய் போல.
1: இதுல ஒரு வசனம் வந்தது பாத்தீங்களா, இரும்பு சங்கிலியை விட தாலி கயிற்றுக்கு பலம் அதிகம் என்று சொல்லியிருந்தாங்க. இந்த பாடலுக்கு முன்பாக அந்த வசனம் வந்தது. அதை கேட்டபோது எனக்கு ஒரு ஒரு சின்ன சிந்தனை வந்தது. என்னடா இந்த இப்படியான தன்மை, எல்லா மனைவிகளோட வேண்டுதலோ தெரியல. கணவன் என்ன எடுத்தோடனே காலையில கடகலாண்டு ஓடிடுறார், தப்பினேன் பிழைச்சேன்ண்டு எங்கூட இருக்கிறார் இல்லையே, ஒரு நாள் என்றாலும் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் ஒன்றாக இருக்கிறார் இல்லையே வீட்டில் என்று ஏங்குற மனைவிகளுக்கெல்லாம் இது சந்தர்ப்பம். எல்லாரும் கணவனை உங்களுக்கு பக்கத்திலே வச்சு மகளக்கூடிய நிலை இது. இந்த சந்தர்ப்பத்தில் விட்டுறாங்க ஏன்டா, இது எப்படியும் சுகப்பட்டு எல்லாரும் இந்த இதுக்கு கண்டுபிடிச்சு இந்த நோய் இல்லாமல் போகும், ஆனா இந்த சந்தர்ப்பத்தை நீங்க பாவிச்சு கொள்ளுங்கோ, கணவனை வீட்டில் வச்சிருங்கோ என்று சொல்லிக்கொண்டு அது எனக்கு சிந்தனைக்கு வந்தது. எல்லா மனைவியில வேண்டுதலாயும் இருக்கலாம். ஏன்டா மனைவி வேற ரொம்ப அன்போடு ஆதங்கத்தோடு சொல்லுவார்கள், கணவனை எனக்கு பக்கத்திலே இருங்க, என்ன ஒரு நாள் நீங்க லீவ் எடுக்க மாட்டீங்களா, ஒரு நாள் வீட்டுல இருக்க மாட்டீங்களா, என்ன என் கூட பேசுறீங்க இல்ல, இப்படி ஆதங்கம் கொண்ட மனைவிகள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் உதறி தள்ளிட்டு எங்கடா நாங்க உடுப்ப போட்டாச்சு வெளியில எப்படா தப்புவோம்ன்ற ஓர்ற கணவன்மார்க்கு இடையில, இது ஒரு நல்ல எல்லாருக்கும் ஒரு வகையில தண்டனை தான். இந்த நிலை எத்தனையோ வகையில ஒரு தண்டனை, சிலருக்கு சுகம் சிலருக்கு துக்கமாக இருக்கிறது. ஆனா ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் துக்கம்தான், அந்த துக்கத்திலும் ஒரு சுகத்தை சில பெண்கள் காண்கிறார்கள் என்றதான் நான் சொல்லிக்கொண்டு பாடலை எடுத்து வரணும்.

கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன்

0: மானம் கல்லாய் போன மனிதர்களானே.
1: இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ஸ்டீபன் ராஜ். அடுத்த பாடல் நாங்கள் நீண்ட நாட்களுக்கு பின்பாக சுவன் ராஜ் இணைந்திருந்தார். சுவன் ராஜ், உங்களுக்குரிய பாடல் காட்டளிக்கு வருகிறது.
2: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்ல.
1: நீங்கள் சந்தன தென்றல் என்று சொல்லியிருந்தீங்கல்ல, கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன்ல, அது எப்படி முன்வரிகள் வர வேண்டும் அல்லவா? சரி பார்க்கலாம். இங்கே இல்லையே, முன்பு அந்த தொகையாறு வர வேணும் அல்லவா? அல்லது நான் வேற பாடலை எடுத்து வருகிறேனோ தெரியவில்லை. கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் இல்லதான் நீங்க சொல்லியிருந்தீங்க.

0: அன்பே எந்தன். அப்ப அந்த பாடல் வேற இல்லையா? சரி, அந்த பாடலை எடுத்து வரும் வரை இளவரசர் இருந்தா உடனே அனுப்பியிருப்பாரு. சரி, பார்க்கலாம் அது எப்படி தொடங்குறது. சந்தன தென்றலை தண்டிப்பது என்னது வசனம் சரியா தெரிய வேணும். சரி, ஒரு பாடலை என் விருப்பமாக எடுத்து வருகிறேன். அந்த பாடலை தொடர்ந்து காட்டடையில் நாங்கள் உங்களுடைய பாடலை எடுத்து வரலாம். என் விருப்பத்தில் ஒரு பாடல் இணைகிறது, அந்த பாடலை எடுத்து வரலாம். எனக்கு பிடித்தமான ஒரு பாடல் எடுத்தோடனே பாடல் என்ன பாடல் கொடுக்கிறது என்று யோசிக்கும் போது பாடல் கைகளுக்கு வர மறக்கிறது. ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது, பார்க்கலாம். நீண்ட நாட்களுக்கு பின்பாக காற்றில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய ஸ்டீவன் ராஜ். வணக்கம் ஸ்டீவன் ராஜ். வணக்கம். அப்படியா? எனக்கு பாத்தீங்களா, எனக்கும் வயசு போயிட்டு பாக்கல. சரி,
1: இல்லை என்று ஒரு தரசுல என்ன சொல்ல போகிறாயின்னு வரும். அதெல்லாம் அடுத்த வரி அதான் வரும், சந்தன தண்டலை அவ்வளவுதான் வரும்.
0: அட்டியாப்பா, பாத்தீங்களா, நான் அதான் அப்படி ஒரு பாட்டை தேடிக்கொண்டிருக்கேன். சரியா, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பாத்தீங்களா அட்டியாப்பா. வணக்கம் மாமா. மாமா வணக்கம். மாமா, அடேடா, அதே பாடல் தானம்மான்னு சொல்லியிருக்கிற. சரி அப்பா, நான் சொன்னேன் எனக்கு வயசு போயிருச்சு, அதனால அந்த பாடலை கண்டுபிடிக்க முடியாம போயிருச்சு. பாடல் காட்சியிலைக்கு வருகிறது.

0: வணக்கம் கண்ணன். கண்ணன் வணக்கம். கண்ணன்
1: வணக்கம் மேடம்.
0: என்ன நாங்க எல்லாம் கொரோனால கஷ்டப்படட்டும், நீங்க மட்டும் அமைதியா இங்க ஒளிச்சு ஒதுங்கி ஒரு விரலை மட்டும் ஹாய் காட்டிட்டு இதுதான் பாட ரெண்டு மெல்ல ஒரு மூலையில எழுதிட்டு இருக்கிறீங்க தப்பலாண்டு.
1: அதே பாட போட்டு என்ன பாரு என்ன பாருங்க, அதே பாட்டு
0: அதெல்லாம் இந்த கொரோனா வாழைங்க எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. எல்லாம் இதுதானா பாட்டுன்னு தெரியாம இருக்குது. அதுல வந்து உதவி செய்வாண்டு இல்ல எங்க என்னையும் இழுத்து கொண்டு கொண்டு போயிருவாவோ, தான் தான் போய் எங்களையும் இழுத்து கொண்டு போயிருவாவோண்டு ஒழுங்கி ஒதுங்கி இருந்து கொண்டு இப்படி ஹாய் இதுதான் பாட்டுன்னு எழுதிட்டு இருக்கிறீங்க. இது நல்லா இருக்கா? இது தப்ப
1: முடியாது. சுவாரஸ்யம் பேசிட்டு இருந்தாங்க நம்ம நேரம்ல, சரி எல்லாம் கேட்டுட்டு ரசிச்சுட்டு.
0: அது என்னடா இந்த எம்டிஆர்ல வர்ற எல்லாரையும் நாங்க கைய பிடிச்சு வச்சிருக்கிறோம். சரியா? நாங்க கைய பிடிச்சுதான் வச்சிருக்கிறோம். அப்ப நீங்க
1: பிடிச்சீங்க, நாங்க இங்கேதான் இருக்கிறோம்.
0: சொன்னது கூட எனக்கு எம்டிஆர்ல முதல் விழுகிறது நான். சரியா? சரியா? அடுத்த
1: கைது உங்களோட இருக்குது, நாங்களும் தொங்கிட்டு இருக்கிறோம். நீங்க யார் யாரை விட்டீங்கன்னா அவங்களுக்கு
0: கயிறு என்னட்டே இருக்குது, நான் கைய விட்டா நீங்க எல்லாம் விழுந்துருங்க. அப்படி செய்வேன் நாங்க முதல்ல நான்
1: எல்லாம் நீங்கதான் மெயின்.
0: அப்படி சொல்ல கூடாது. அப்படி சொல்லு
1: கயிறு வச்சிருக்கிறத நீங்கதான், நாங்களும் அதுல தொங்கிட்டு இருக்கிறோம். நீங்க விட்டா நாங்க விழுந்துருவோம், நீங்க இழுத்தா நாங்க மேல வந்துருவோம்.
0: நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நானே சொல்றேன், நான் தான் முதல் விழுவேன் சொல்றேன். நீங்க என்னடா கைய நான் கயிற நான் பிடிச்சிருக்கேன்றீங்க. நீங்க
1: நீங்க தான் பிடிச்சு வச்சிருக்கீங்க, நீங்க எப்படி விழுவீங்க? நீங்க தான் விழுவ மாட்டேன், நாங்க எல்லாம் அப்படி தாங்கி பிடிச்சிருவோம்.
0: சரி அது பரவாயில்ல. சரி நீ உங்களோட முறைப்படி பார்த்தா நான் பிடிச்சு வச்சிருக்கேன், நான் முதல் குதிப்பேன். அப்ப லைனா நீங்க எல்லாரும் கயிற பிடிச்சோம். நீங்களும்
1: எல்லாரும்
0: எங்களுடைய வந்துருவீங்க. சூப்பர், இது நல்லா இருக்குது, சொல்றதுக்கு நல்லா இருக்குது. இப்ப இது நாங்க போன இடத்துல நாங்க ஒரு ரேடியோ போட்டுடலாம் இல்ல, கயிறு பிடிக்கவே தேவையில்லை. அங்க போனா தெரியும் கைய விடுறதா நிக்கிறதா உரடியா இருக்கிறதா. என்ன மாதிரி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? மனைவி பக்கத்துல இருக்கா? இவ்வளவு நாளா நீங்க ஓடி ஓடி தெரிஞ்சிருப்பீங்க.
1: நாங்க வீட்டுல இருக்க மாட்டோம்ல.
0: என்ன எவ்வளவு கர்ஃபியூ போட்டாலும் வீட்டுல இருக்க மாட்டீங்களா நீங்க?
1: இருக்க மாட்டோம்.
0: எங்க வர போறீங்க?
1: ஆபீஸ்லயே வந்து உட்காந்துருவோம்.
0: எனக்கு அப்படித்தான் கேட்டதுங்க. நீங்க மட்டும் இல்ல, பக்கத்துல பக்கத்து ஆபீஸ் பக்கத்து
1: ஆபீஸ் இருக்கு
0: இருக்குது, அதனால நீங்க அந்த ஆபீஸ்க்கு போயிருவீங்க இல்ல. எது பிடிக்கும் உங்களுக்கு, ஆபீஸ்ல இருக்கிற பிடிக்குமா வீட்டுல இருக்கிற பிடிக்குமா?
1: எனக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறத எப்பவும் பிடிக்கும்.
0: வேலை பார்த்துட்டு இருக்கிறதா? சரி, இந்த வேலையை கொண்டு வீட்டுல வச்சா நீங்க செய்யிருப்பீங்களா?
1: வீட்டுல வச்சா செய்ய மாட்டேன்.
0: செய்ய மாட்டீங்க எதுக்கு? அது இப்ப சொல்ல முடியாது. இல்ல நீங்க ஒவ்வொரு நாளும் மனசுக்கு திட்டுவீங்க என்ன தெரியுமா? நான் அழகா நல்லா நான் தூங்கி கொண்டிருக்கிறேன்னா படுக்கைக்கு போயிட்டேன், என்ன போய் இந்த கேள்விய கேட்டி நீ எழும்பி மாடிக்கு போக வைக்கிறாய்வ? நல்லா இருப்பான் நீங்க
1: திட்டுவீங்க. வெயில் காலம் தான்.
0: ஓ வந்துட்டீங்க. இல்ல மாடியில இப்ப நீங்க இருக்கும் போது இப்ப நான் மாடியில நீங்க தூங்கலாமா அங்க?
1: மழை காலத்துல கொசு வரும், வெயில் காலத்துல கொசு வராது.
0: அப்ப மேல பயம் இல்லையா உங்களுக்கு? என்ன செய்வீங்க நீங்க? எதுக்கு நீங்க மாடியில வந்து தூங்குறீங்க? நாளைக்கு இத பத்தி நாங்க ஆராயண. பக்கத்து மாடியிலயும் தூங்குறாங்களா யாராவது?
1: பக்கத்து மாடியில
0: எல்லாம் தூங்குறாங்க. அப்படி சொல்லுங்க, அதுதான் நீங்க மாடிக்கு வந்து தூங்குறீங்க.
1: இல்ல எங்க மாடியும் மத்த மாடிக்கு இடம் டிஃபரண்ட், ரொம்ப ரொம்ப தூரம் இருக்கு, அதனால
0: கண்ணுக்கு தெரியல அங்க யாரு தூங்குறாங்க.
1: கண்ணுக்கு தெரியாது, இருக்காங்களா தெரியாது.
0: ஏதோ ஒரு இருக்கிறாங்களே தெரியாது, ஏதோ ஒரு உருவம் அசைற
1: மாதிரி இருக்கு, அதனால தெரியாது.
0: சரியா? இல்ல டோர்ச் அடிச்சா தெரியுமே இல்ல, மூன்று தரம் இப்படி அடிச்சு காட்டினா அது நான் சொல்லுவாங்க. இல்ல
1: டார்ச் அடிச்சா தெரியும், நாங்க டார்ச் அடிக்க மாட்டோம்.
0: இல்ல மூன்று தரம் நூத்து நூத்து இப்படி டார்ச் அடிச்சா நான் இருக்கேன் சொல்லுவாங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்லையா? வைரஸ் கூட பயம் இல்ல உங்களுக்கு, வெளியில தூங்குறீங்க செல்போன்ல லைட் அடிச்சு. இந்த வைரஸ் வேணா பொல்லாதது மனசு இல்ல.
1: வைரஸ் மனித என்ன சொல்ல, வைரஸ் விட பவர் நிறைய இருக்கு.
0: பவர் தாவுது இல்ல, எங்கெல்லாம் தாவுது?
1: தாவுது
0: எங்கெல்லாம் தாவுது இல்ல, மனசு.
1: ஆமா.
0: சரி,
1: மனசு தாவாது, அது அப்படியேதான் இருக்கும். அலை பாயுது,
0: அலை பாயுது. சரி, இப்ப மாமா வராது என்னன்னு கேக்கலாம். மாமாட்ட கேட்டா தெரியும்.
1: மாமாட்ட கேளுங்க,
0: மாமாட்ட கேளுங்க. மாமா வாங்க மாமா, மருமகன்
1: என்ன? வணக்கம்
0: மாடியில போய் படுத்திருந்து மூன்று தரம் டோர்ச் அடிச்சு காட்டு, அடுத்த பல்கனியில அடுத்த மாடியில யாரு இருக்காங்களோ அவங்கள சாய்க மூன்று தரம் காட்டுவாங்க. நீங்க இதெல்லாம் திருத்தி குடுக்குறோம் இல்லையா மாமா? அது ஒரு சின்ன பிள்ளை, பாவா ஒரு பாவான சட்டை போட்டு சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாரு அவர். நீங்க திருத்துற இல்லையா?
2: என்ன
0: தெரியுது பாவாடு தண்டது இது மருமனை விட அம்மா, மருமனை விட மா. என்ன மாமா,
2: என்ன
0: உடுப்பு போட்டிருக்காங்க? உள்ள உடுப்பு வெள்ள உடுப்பு போட்டிருக்குன்னு பாக்க சொன்னீங்களா நீங்க அவர?
3: ஆமா கண்ணன் தான் பாக்க சொல்றேன். வெள்ள உடுப்பா இருந்த போது
1: தெரியல, இருட்டுல என்ன உடுப்பு போட்டிருக்கேன்னு தெரியல.
0: என்ன மாமா வெள்ள உடுப்பு போட்டதான் இருட்டுல தெரியல என்றார். இது வித்தியாசமா இருக்கும். என்ன மாமா என்ன பொருட்கள் மாமா நேற்று நானும் அப்பாவும் போயிருந்தோம். போய் அங்க கடையில பொருட்கள் அவ்வளவு இல்ல, மரக்கறியெல்லாம் வாங்கிருந்தோம். ஒண்ணும் செய்ய முடியாதே மாமா, வைக்க முடியாதுல்ல. இருந்தாலும் கொஞ்சம் பொருட்கள் இல்ல மாமா, நாங்க தேடி போன பொருட்கள் எல்லாம் இல்ல. அந்த செல்ஃப் எல்லாம் ஃப்ரீயாவே இருந்தது. இல்ல
3: சீக்கிரம் எல்லாருமே வாங்கிட்டு போயிட்டாங்க.
0: இஞ்சி இஞ்சி இஞ்சி உள்ளி இந்த மஞ்சள் இதுக்கெல்லாம் சரியான டிமாண்ட் அங்க. இங்க என்ன இல்ல, இஞ்சி எல்லாம் இல்ல, ஆர்கானிக் இஞ்சி ஒன்றும் இல்ல. சுக்கு பவுடர் வாங்கி வச்சுக்கிறோம் நாங்க. சுக்கு மற்ற
3: வாங்கி
0: நிச்சயம் யாட்டு பக்கம் மாமா அங்க கோரஸ் போகுது. இல்ல அதுக்கு புரிஞ்சிருந்தது கண்ணன் உங்க பக்கம் தானே. கொரோனா வைரஸ் பயம் இல்லாம மாநில வந்து படுத்துருக்கீங்க, உள்ளுக்கு வீட்டுக்கு போக
3: வேண்டியது. சொன்ன மாதிரி நேரில் சொன்ன மாதிரிதான் அது. எப்ப என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. சொன்ன மாதிரி அது என்னதான் நடக்குதுங்கறதே தெரியல. திடீர்னு எல்லாருமே அன்னைக்குதான் ஏதாவது நடக்க போதா என்னங்கறது ஒரு குழப்பமா இருக்கு.
0: இல்ல மாமா இல்ல, நீங்க பாருங்க ஒரு வயசான 70 வயது மூதாட்டி சுவப்பட்டுட்டான் சொல்லிருக்காங்க. அப்ப நீங்க அப்படி சுவப்பட்டீங்கன்னா அதை விட இளமையானவர்கள்லாம் இறந்து போறாங்க. அதுல அர்த்தம் என்னன்னு தெரியுமா?
3: இன்னொன்னு பாருங்க, இதுல இப்ப இறந்தவங்கள ஏதாவது காட்டினாங்களா? யாருமே யாரையும் காட்டின மாதிரி தெரியல.
0: இல்ல இல்ல, ஆனா ஆக
3: அவங்க என்ன பண்ணாங்கன்றதும் தெரியல.
0: ஒரு கருத்த பேக்ல போட்டு அவங்கள மதத்தின்படி தாக்குறது தாக்குறது. அப்ப கொண்டு போய் அப்படியே குழி வெட்டி வெட்டி வெட்டி எல்லாத்தையும் தாக்குறாங்க. அப்ப ஒரு ஒரு கேள்வி எங்களுக்கு எல்லாருக்கும் வந்தது, இது இந்த அப்படியே மண்ணுக்குள்ளே இருந்து இந்த வைரஸ் இருந்துருமாண்ட? ஆனா இல்லையா, அந்த உடலோட உடல் செத்த உடனே அந்த வைரஸும் செத்து போகுமாம், இல்லாமலும் போயிருமா. அதனால அப்படியே தாக்குறாங்க. அந்த பொடியை அப்படியே லைனா காட்டல, சைனா எல்லாம் காட்டே இல்ல, மறைச்சிருச்சு.
3: எந்த நியூஸ்லயுமே வந்த மாதிரி தெரியல. இப்ப எங்க இதுலயுமே பாருங்களேன், இப்ப சென்னை இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொந்தக்காரர் இறந்துட்டாரு இறக்கல அப்படிங்கிற அந்த நியூஸ் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இப்ப
0: ஒண்ணும் தெரியல,
3: அதாவது வைரஸ் பரவுது பரவுன்னு சொல்றாங்களே தவிர அந்த நியூஸ் எந்த இது வரைக்கும் அவ்வளவு பேர் பாய்ச்சிட்டாங்கன்னாக்க நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே இருந்த மாதிரி தெரியல.
0: சென்னையை
3: பொறுத்த வரைக்கும் தெரியல, நம்ம இருக்கிற ஏரியாவிலே ஒண்ணும் தெரியல. ஆனா திடீர்னு பார்த்தா 24ஆம் தேதி எல்லாருமே நீங்க இது பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. அது அப்ப அன்னைக்குதான் ஏதாவது வரப்போதா என்னங்கிறது ஒண்ணுமே புரிய முடியல.
0: இல்ல அன்னைக்கு அது விழிப்புணர்வு, அதாவது அவர் அப்படி போடுறதுக்கு காரணம் இது ஏன் போட்டார் இவர், இது ஏன் சொன்னார் என்றது அந்த தெரியாத மக்களும் தெரிஞ்சுக்கட்டும், எல்லாரும் சொல்லட்டும்
3: என்றதுதான்.
0: இப்ப நீங்க பாருங்க, இப்ப தெரிஞ்சவங்க எல்லாம் உள்ளுக்க இருந்தாலும் தெரியாதவங்க வெளியில போகும்போது இந்த உறுதியையும் காணையில வெளியில ஏன்னு கேட்பாங்க இல்ல மற்றவங்கள்ட்ட. அதனால விழிப்புணர்வுக்கு தான் அவர் அப்படி செய்திருக்கிறாரு நான் நினைக்க மட்டும் சொல்லியிருக்காரு. 5 மணிக்கு வந்து எல்லாரையும் கைதட்ட சொல்லி வெளியில இருந்து அந்த சாதிமாருக்கு அந்த டாக்டர்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகம் கொடுக்கறதுக்காக கையை தட்ட சொல்லிருக்கிறார் அவர். ஒட்டுமொத்தமா 5 மணிக்கு அனுப்பி விட போறோம்
3: எல்லாரும்
0: எல்லாரும் கைதண்டி கண்டிருக்கேன். நாட்டுக்கு நாடுதான் பாதிக்கப்பட்டிருக்குது, உலகமெங்கும் இப்படி வரையல மாமா, உலகமெங்கும் எல்லா நாடுகளுக்கும் வரையல இல்ல. எபோலா எல்லாம் ஒரு நாட்டை தான் தாக்கி இருக்குது. ஆனா உடனே கண்டுபிடிச்சா, ஒரு மாதத்துக்குள்ள அவங்க அதை கண்டுபிடிச்சா, ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ள சரி இது நீடிச்சு கொண்டு போது உலகெங்கும் வந்துட்டது. ஒவ்வொரு நாட்டிலையும் ரெண்டைக்கும் ஒரு பயம்தான், பயம்தான், இடம் இல்ல, ஓடி போறதுக்கு ஒரு இடம் இல்ல எங்களுக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க மாமா, எங்க போய் இருக்கலாம், நாங்க எல்லாரும் போய் இருக்கலாமான்னு யோசிச்சா எங்க போ போறீங்க நீங்க?
3: ஆமாமா, இப்ப அவங்க சொல்ற மாதிரி அந்த சைனா வந்து அது எத்தனையோ கோடி பேர் இருக்கு, அந்த மாகாணம் வந்து இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல பாருங்க. அப்ப அதெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியும் அவங்களுடைய நிலைமை.
0: நிச்சயம் அந்த அந்த சிட்டியே என்னன்னு தெரியல, அது அப்படியே அப்படியே மாச்சிட்டாங்க. ஆனா இன்னொன்னு, ஆனா சைனால இன்னொரு விடயத்தை நீங்க கவனிக்கல மாமா, நாங்களே நானெல்லாம் அதை இருந்து யோசிச்சு பாக்குறேன். அந்த அந்த ஒரு சிட்டிய மட்டும்தான் சொல்லிருக்கான், அடுத்த சிட்டிகளுக்கு போனா அந்த கேள்வி பதிலே இல்ல, அது இல்ல. அப்ப அங்கால அவங்க ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க,
3: ஒரு கோடி பேருக்கு மேல இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி, ஒரு கோடி பேருக்கு மேல மக்கள் வாழ்ந்தாங்கன்றாங்க. அப்ப அந்த ஒரு கோடி பேர் மக்களுடைய வாழ்க்கை அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல,
0: தெரியல. மற்றது இன்னும்
3: 2000 பேர் செத்துறாங்க, 4000 பேர் செத்துறாங்க, 5000 பேர் செத்துறாங்கன்றாங்க, இறந்து விட்டார்கள். ஆனா அது அந்த அதுல இருந்த ஒரு கோடி பேருக்கு மேல இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க, அது அந்த மக்கள் என்ன ஆச்சு அப்படிங்கிறது கேள்விக்குட்டியில இருக்கு.
0: இப்ப உலகெங்கும் 214 பேருக்கிட்ட இருக்குது உலகெங்கும்.
3: ஆனா நோய் நோய் தொத்தி இருக்கா இல்ல இறந்துட்டாங்க?
0: இல்ல, நோய் தொத்தி இருக்குது, இறந்தவங்க தொகைய குறையத்தான் சொல்றாங்க மாமா, அது நம்ப முடியாத
1: ரெண்டாயிரம்
0: அது அதுலயே நிக்குது. நான் பாக்குறேன் அந்த இறந்தவங்க அதுலயே நிக்குது. ஆனா நீங்க இப்ப சைனா சொல்லி இருக்குது, இப்ப சைனா மட்டுமில்ல உலகெங்கும் 83,000 பேர் இப்ப ரீகவர் அப்ப சரியா வந்து கொண்டிருக்கிறாங்க என்று சொல்றாங்க, அது நம்ப முடியாத ஒன்று. மற்றது இன்னும் ஒன்று நீங்க பாருங்க, பாதிக்கப்பட்ட தொகைய கூட சொல்லி, ஆனா ஈராக்ல சரியா சொல்றது போல இருக்குது. ஏனண்டா அவங்க இறந்த தொகையையும் காட்டுறாங்க, ஃபுல்லா இறந்த பொடியையும் காட்டுறாங்க அவங்க நியூஸ்ல காட்டுறாங்க.
3: ஆனா அந்த வைரஸ் வந்து ஏன்னா 14 வாழும் போட்டுருக்கும், வாழுமா என்னங்கிறது இல்ல, 14 தான் அவங்க தனியா இருக்கணும். அதுக்கப்புறம் அது என்ன
0: அது, அதாவது ஒரு இடத்துல ஒரு இடத்துல இப்ப ஒரு இடத்துல நீங்க அப்படி டச் பண்ணனா அந்த இடத்துல அந்த வைரஸ் இருந்தா அந்த வைரஸ் வந்து அந்த இடத்துல 14 உயிர் வாழும் என்றதான் அர்த்தம். அந்த 14 நீங்க அந்த இடத்த போய் நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும், அது உடனே உங்களை பற்றி தொடங்கும். அப்ப அதைத்தான் சொல்றாங்க. அப்ப அந்த 14 அதனாலதான் எங்கேயும் போகாம இருக்கிறதுக்கு காரணம், ஒருவருக்கு இருந்தால் அவருடைய அது போகட்டும் என்றதுதான் அவர் செய்து வராம இருக்கிறது. அப்ப அதை பாதுகாக்கலாம். இப்ப இதுக்குள்ள இருந்தா நானும் அப்பாவும் தான் பாதிக்கப்படுவோம், அப்ப மற்றாக்களுக்கு பரவாது, அதனால வீட்டுக்கு செத்துரும். 14 தான் உயிர் வாழும் மாமது, அதுக்குள்ள ஆலையை முடிச்சிருக்கு, அது அவ்வளவுதான் செய்யுது.
3: அதான் ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து உங்களுடைய அந்த எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தினா கூட அதனுடைய வீரியம் வேற மாதிரி தானே,
0: அது செத்துரும். உண்மையா, மற்றது இந்த பொடியோட அந்த வைரஸ் இருக்கு. நாங்கெல்லாம் யோசிச்சோம், ஈராக்ல தாக்குறாங்களே அந்த மண்ணுக்குள்ள இருக்க போதே என்று, இல்ல அந்த பொடி செத்த உடனே அதுவும் செத்துருமா, அது உயிர் வாழ்ற தன்மை இல்ல, இல்லாம
3: போயிடும்.
0: அந்த மற்றது இந்த வைரஸுக்கு உயிர் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள், உயிர் இருக்கிற வைரஸ் அல்ல என்றும் சொல்லுகிறார்கள். அழிந்து போக என்ன எல்லாம் சொல்றாங்க மாமா, நாங்க சொல்றதான் கேட்கலாம். இவ்வளையே நாங்க கிட்ட இந்த டாக்டர்ஸ் எல்லாம் எத்தனை டாக்டர்ஸ் இருந்து அதை பற்றி பேசுறாங்க சொல்லுங்க பாக்கலாம். நிச்சயமா எவ்வளவோ பணக்காரங்க கூட செத்து போறாங்க மாமா, பணம் இருந்து பிரயோசனம் இல்ல. அங்க காட்டலாம், இங்க காட்டலாம், அப்படி செய்யலாம், அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், அந்த தன்மையே மறந்துடுங்க. எல்லாரும் சரி சமலாத்தான் இருக்கிறீங்க இந்த இந்த நோய்க்கு. அது அது ஆட்கொண்டா கொண்டதுதான்
3: அன்பின் அலைகள். அப்படிங்கிற படத்துல இருந்து போறேன்.
0: அன்பின் அலைகள்ல என்ன பாட்டு மாமா?
3: நல்லவர் சொல்லை நாம் கேட்போம்.
0: நல்லவர் சொல்லை நாம் கேட்போம். கண்ணன் சொல்லலாம் கேக்காங்க மாமா. கண்ணன் கண்ணன் பகல் அமைதியா இருக்க
3: கேட்டுக்கொண்டேன். ஒருவேளை அந்த நாய் மாடிக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பக்கத்துல உட்கார்ந்துருக்கு போட்டுருக்கு, ஏதாவது
0: அப்ப அது அது பக்கத்துல உட்கார்ந்து இருந்து பார்த்தா அவர் இப்படி இதைத்தான் பாடணும். இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே அன்பே பாடணும் என்ன பாடணும். நல்லது நல்லது மாமா நல்லது. கண்ணன் மாமா சொல்லிட்டு போறேன். இல்ல மாமா உங்களுக்கு அட்வைஸ் சொல்றேன்.
1: நன்றி மாமா.
0: மாமா அட்வைஸ் சொல்லி இருக்கிற நல்ல பிள்ளையா இருக்க. நன்றி
1: நன்றி மாமா. நன்றி நன்றி நன்றி மாமா.
0: நன்றி நன்றி நன்றி. கண்ணன் கண்ணன் நீங்க உங்களோட பாட்டை சொல்லுங்க பாக்கலாம். என்ன பாட்டு கேட்க போறீங்கன்னு பாப்போம்.
1: என்னோட பாட்டு நீதானா அந்த குயில் படத்துல.
0: நீதானா அந்த குயில்.
1: ஆமா. பூங்காத்தே பூங்காத்தே புறவால பூங்குயில பாத்தியா. அந்த பாட்டை போடுங்க.
0: அந்த குயில். என்ன ஏன் இந்த பாட்டு கேக்குறீங்க?
1: நீங்க ஒரு பாட்டு பிடிச்ச பாட்டு கேட்டீங்களா, அதனால நான் அந்த பாட்டு சொன்னேன்.
0: அது என்ன பாட்டு? என்ன பாட்டுன்னு இல்ல, நான் எதுக்காக கேக்குறீங்க? பிடிச்ச பாட்டு இந்த நேரத்துல கேக்குறீங்க. பூங்காட்டே பூங்காட்டே போறவள போறவள பாத்தியா, அதானே?
1: அப்படியே பாடல பார்த்து வார்த்தை பாத்துட்டு இந்த பாட்டை கேட்டு அப்படியே என்ன இருக்கு சூழ்நிலை.
0: இந்த சூழ்நிலைக்கு ரம்யமா இருக்கும் கேக்காண்டு. அது நான் இந்த சூழ்நிலையில இப்ப பாட்டு எடுத்து வந்தா தானே நீங்க ரம்யமா கேக்கலாம்.
1: அப்ப நான் அனுப்பிட்டா போட்டுருவீங்கல்ல.
0: நல்லா சாப்பிடுங்க. நீங்க சின்ன பிள்ளை சொல்வழி கேட்காம பாருங்க. வெளியில போறன்னு நிக்கிறீங்க, ஒன்று பேர் செய்ய முடியாது உங்கள. இருந்தாலும் கவனமான
1: நாங்க எல்லாம் கவனமா இருக்கிறோம். காலையில காலையில 13 தடவை கை கால சோப்பு போட்டு கழுகுறோம். யாருக்கும் கை குளிக்கிறதுல, யாரையும் கட்டி பிடிக்கிறதுல, யாருக்கும் முத்தம் கொடுக்கறதில்ல.
0: சத்தியமா யாரையும் கட்டி பிடிக்கிறது சத்தியமா? என் தலையில கை வச்சிருங்க. நீங்க தலையில கைய வச்சுங்க. பக்கத்துல ஒரு ஆள் குந்தி கொண்டு இருக்காரு பாருங்க, அவருக்கு தலையில கைய வைங்க.
1: அவருக்கு
0: தலையே இல்ல, தலையே இல்ல அவருக்கு.
1: சொல்றேன்
0: சரி. நல்லது. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி மேடம்.
0: நன்றி வணக்கம். பாருங்க அவர் அப்படியே நான் சத்தியம் உடனே பண்றாரு. அப்ப உண்மைதான் இல்லாம இல்ல. சரி, இப்ப அந்த பாடலை அதுதான் சரியான பாடல். சுவன்ராஜ் உங்களுடைய பாடல் வருகிறது கேட்போம்.

0: பாடலை விரும்பி கேட்டவர் சுவன்ராஜ். அடுத்து எங்களுடைய சந்திரராஜ் மாமா கேட்ட பாடல் காட்டலுக்கு வருகிறது. மாமா கேட்கலாம்.
1: 1979 வெளிவந்த அன்பின் அலைகள் படத்திற்காக லதா அவர்கள் பாடிய 1979 ஆண்டாக

நேரம் சரியாக 12:26, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 2:56. பூங்காட்டே பூங்காட்டே என்ற பாடல் ஜேசாஸ் பாடிய பாடல், ஆனா பார்க்கலாம். நான் இன்று எடுத்து வச்சிருக்கிறேன் கண்ணன், இந்த பாட்டாண்டு பார்த்து விட்டு இது பிள்ளையான பாடல். சரி, நீங்கள் அனுப்பி, நீங்க படம் சொன்னது பிள்ளை என்று நினைக்கிறேன், கேட்கலாம் இந்த பாடலை. சரி, நீங்க அனுப்பி இருக்கிற பாடல் தான். சரி, படத்தை பிள்ளையா சொல்லிட்டீங்களா? உங்களுடைய பாடலை எடுத்து வரலாம்.

கண்ணன், நீங்கள் அனுப்பியிருக்கிற பாடல் கொஞ்சம் கரகரத்தாலும் கண்ணனுடைய பாடல் இப்ப ஒளிபரப்பாகியது. பாடல் சொல்லிட்டு இப்ப நீங்க தூங்கிட்டீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. இப்ப சரியா 12:32 பேசியவர்கள் பாட்டு கேட்டவர்கள் நீங்க கை உயர்த்தினா அவங்களுடைய பாடல் காட்டிலைக்கு வரும். எனக்கு பிடித்த சில தத்துவ பாடல்கள் எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன், பார்க்கலாம். முதல் பாடல் இது, என் விருப்பமாக இணைகிறது. வாழ்க்கையில நாங்கள் எல்லாவற்றையும் எத்தனை சுகங்களை, இன்ப துன்பங்களை, சந்தோஷங்களை எங்களை மறந்து அனுபவித்தாலும் நாங்கள் செல்லும் இடம் இதுதான். அதை யாராலும் மாற்ற முடியாது. வகை வகையாக நாங்கள் உடுத்திருக்கலாம், வகை வகையாக உணவுகள் உண்டிருக்கலாம், வகை வகையாக சில விடயங்களை நாங்கள் செய்திருக்கலாம், பலரோடு பேசியிருக்கலாம், சிரித்திருக்கலாம். ஆனா வாழ்விலே முடிவென்று ஒன்று இருக்கு. எத்தனை பேரோடு நாங்கள் பேசாமல் தள்ளி இருக்கலாம், நீ வேண்டாம் நான் வேண்டாம் என்று இருந்திருக்கலாம். ஆனால் போகும் இடம் ஒன்று, அது எல்லோருக்கும் தெரிந்த இடம். அதற்காக இந்த பாடல் காட்டிலைக்கு. என்ன ஒரு வித்தியாசம் என்றால், அங்கு சென்றுதான் சமரசம் இருக்கிறது என்று நாங்கள் பாடலை கேட்டு தெரிந்து கொண்டோம். ஆனால் எப்பொழுதும் சமரசம் இந்த MTRல இருக்கு. நாங்கள் இருக்கும் போதே அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். எல்லாரோடும் சமரசமாக, அன்பாக, சந்தோஷமாக பேசியிருக்கிறோம், பேசுகிறோம். அங்கு சென்றால்தான் ஒற்றுமை என்று இல்லை, இங்கேயும் ஒற்றுமை இருக்கிறது என்று இந்த MTRல வரல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க, பேசுறீங்க. யார் யாரையும் கோபித்துக் கொள்வதில்லை, யார் யாரையும் வெறுப்பதில்லை, எல்லோரும் எங்கள் உறவு என்று நீங்க இருக்கிறீங்க. இதுவேதான் வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டு இருந்தாலும் எல்லோரும் போற இடம் அந்த இடம்தான் என்று சொல்லிக்கொண்டு அந்த பாடலை எடுத்து வருகிறேன்.

0: இந்த பாடல பாத்தீங்களா, எங்க சென்றாலும் அந்த இடத்துக்கு சென்றால் சமரசம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் மனித இனத்திலே இந்த ஒற்றுமையின்மையை நாங்கள் பார்த்துதான் அப்படி சொல்லுகிறோம். ஆனால் ஏதோ ஒரு வகையில ஒரு ஒரு சில நாட்கள்ல நாங்கள் மனிதர்களோடு ஒற்றுமையா இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் வருகிறது. சரி, அடுத்த பாடலை பார்க்கலாம். இந்த பாடலுக்கு என்னென்றால், பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை எங்களை தூக்க சொல்வோம், ஆனால் கடைசியில மட்டும்தான் நாங்கள் கேட்காமலே தூக்கும் காலம் வரும். நாங்கள் வாய்விட்டு கேட்பதில்லை. பாருங்க, குழந்தையா பிறந்த உடனே தாய் தந்தையரை தூக்குங்கோ தூக்குங்கோ, என்னை தூக்கி வச்சிருங்கன்னு கேட்போம். பின்பு காதலன் வந்த உடனே என்னை ஒரு தூக்கி வச்சிருங்கோன்னு சொல்லுவோம். சொல்லாமலே தூக்குவார்கள். கணவன் வந்தோடனே என்ன தூக்க முடியுமா என்று சும்மா கேட்டோடனே அதுக்கு என்ன உன்னை தூக்கி பாக்குறேன் பாரு என்று தூக்குவார். இப்படியே ஒவ்வொரு படிப்படியாக போய் நாங்கள் சொல்லாமலே தூக்குற காலம் ஒன்று வருகிறது பாருங்கள். அந்த காலம் நீங்க கேட்கவே தேவையில்லை, தூக்க சொல்லி. அவர்கள் ஒருத்தரல்ல தூக்குவது, நாலு பேர் தூக்குவாங்க. நாலு பேர் தேவை தூக்க. ஆனா இப்ப என்ன, எத்தனையோ பேர் வரிசையா தூக்குறாங்க. 10-15 பேர் ரெண்டு பக்கமும் கன பேர் நின்று என்ன நாங்கள் தூக்க வேண்டும் என்பதற்காக தூக்குறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடக்கூடாது. ஆனா நாலு பேர் தேவை, சொல்லாமலே தூக்குவார்கள் எங்களை. அந்த நாள் தான் இந்த நாள் என்று சொல்லிக்கொண்டு அந்த நாளுக்கு நன்றியை சொல்லுவோம். பார்ப்போம் எப்ப வருகிறதோ தெரியவில்லை, சொல்லிக்கொள்ளலாம் முதல்லயே. சொல்ல சொல்லி தூக்கி, சொல்லி சொல்லி என்ன தூக்கு என்று கெஞ்சி கேட்டு தூக்கும் நாள் போய் சொல்லாமலே தூக்குற நாள் இதுதான்.
1: உள்ளத்தில் இருப்பதெல்லாம் சொல்லவோர் வார்த்தை இல்லை. நான்

அழுவதற்கும் சிரிப்பதற்கும் அமைத்த

நன்றி. துன்பத்திலே துணையிருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி. வாழும் போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம். வாழும் போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம். வார்த்தையின்றி போகும் போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம்.

நேரம் சரியாக 12:43. இது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 3:13. நிறைய பாடல்கள் இப்படி இருக்கிறது. இந்த பாடல்களை எல்லாம் ஒவ்வொன்றையும் எண்ணும் போது இந்த வாழ்க்கையோடு ஒன்றியே இந்த பாடல்களை எழுதியிருப்பார்கள். நாங்கள் இப்ப வருகிற பாடல்கள் எல்லாம் நிறைய பாடல்களை இப்ப கேட்கிறோம், ரசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். சரி, இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம். தெய்வம் எங்கே இருக்கிறது? குழந்தைகள் ரூபத்தில் இருக்கிறது. பேசக்கூடிய உருவம் வந்து தெய்வம். எந்த உருவம் என்றால் குழந்தை பருவம். அது பேசுவது எல்லாம் ஒரு எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாக கேட்க தேனை போல மற்றபடி மனதை புண்படுத்தாமல் பேசும் தன்மை குழந்தைகளும். அந்த குழந்தைத்தனம் பெரியவர்களிடமும் இருக்கிறது. கேட்டுக்கொண்டே இருக்கலாம், அவர்களோடு சேர்ந்து இருக்க ஆசையாக இருக்கும். அதே போல ஆனா முழுமையாக குழந்தை என்பது தெய்வத்துக்கு சமானம். எனக்கு இந்த பாடல் பிடித்திருக்கிறது. இந்த பாடலை கேட்கலாம்.

நேரம் சரியாக இப்பொழுது 12:49 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 3:19. என் விருப்பத்தில் இணையும் அடுத்த பாடல், என்னதான் இருந்தாலும் நாங்கள் இறைவனை கை கூப்பி வணங்கிக் கொள்வோம், அவனிடம்தான் கேட்போம். எல்லா ஜீவராசிகளுக்கும் நல்ல நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் கொடுக்க சொல்லி, அதே போல வேண்டி நின்றால் கண்ணன் வராமல் மறக்க மாட்டான், அதே போல உங்களுடைய கடவுள் எல்லோரையும் தான் சொல்லுகிறேன், இறைவன் வராமல் இருக்க மாட்டான் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த பாடலை கேட்கலாம். எனக்கு பிடித்தமான பாடல் இதை.

கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான். தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான்.

நேரம் சரியாக இப்பொழுது 3:25, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் 12:55. இந்த பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் என் நண்பு உறவுகளை. நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். நிறைவான ஒரு பாடல்.

0: வேண்டும்.
1: அந்த பாடல் மாறிவிட்டது. சரி, அந்த பாடலை எடுத்து வரலாம். அதுக்கு முன்பாக இன்னும் ஒரு பாடல். சரி, இந்த பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வரலாம். இந்த பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வரலாம். என் அன்பு உறவுகளை, இன்று இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளின் பெயர்களை பார்க்கலாம். இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த நேர்களுக்கும் அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ராஜவேல், நான் எடுத்து வந்த பாடல் அனைத்தும் உங்களை சார்ந்தது என்று சொல்லிக்கொண்டு இன்று ராஜ்குமார், வரதராஜன், ஷாவுல் ஹமீத், சுகன்ராஜ் மற்றும் சுகன்ராஜ், மல்லியம் ரவி, நயனா முகமது, செல்வகுமார், முத்துவேல், ஸ்டீபன் ராஜ், கண்ணன், சந்தனராஜ் மாமா, இவர்களோடு காற்றலையில் இன்னும் ஒரு அன்பு உறவு இணைகிறார். இங்கே வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம் ராணியம்மா, வணக்கம், வணக்கம் ராணியம்மா, வணக்கம். நீங்க பேசுவது கேட்கலையே. வணக்கம் ராணியம்மா, வணக்கம், காற்றிலையில இருக்கிறீர்கள். வணக்கம் ராணியம்மா, என்ன நடந்தது? நீங்க தான் இணைந்து கொள்கிறீர்கள் என்று தெரிகிறது.

0: ஹிமாச்சலை இணைந்து கொள்ளும் ராணியம்மா. வணக்கம் ராணியம்மா, எப்படி இருக்கிறீங்க? கடைசி பாஸ் பிடிச்சிட்டீங்க? கடைசி பாஸ் கடைசி பாஸ் ஓடி வந்து பிடிச்சிட்டீங்க, சொல்லுங்க. அந்த கண்ணன் பாட்டுக்காண்டி. சரி, இப்ப நீங்க என்ன பாட்டு ராணியம்மா? அந்த கடைசி 12 நம்பரை போட்டுட்டு பாத்து பாத்து கொண்டு இருந்தேன். சரி, இவங்க தூங்கிட்டாங்களாக்கவும் நினைச்சேன். பார்த்தா கடைசி பஸ்ல ஓடி வாரீங்க. சொல்லுங்க. எல்லாரும் துக்கத்துல இருக்கிறாங்க, உங்களுக்கு துள்ளுதான். நல்ல பாட.
1: எல்லாரும் துக்கம் ஒருத்தர் நல்ல பாட்டு கேட்கணும்.
0: மேகமாய் வந்து
1: துக்கம் மேகம் மாதிரி கரைஞ்சு போகும்.
0: வந்து போகிறேன். இந்த மேகம் அங்க போகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்க சொல்லுங்க, எனக்கு தெரியா? நான் உங்கள்ட்ட கேட்டு அறியலாம். வானத்துல போறது எங்களுக்கு தெரியுது, அது எங்கயும் போய்கொண்டிருக்கல, அது எங்க போகுது அதுதான் எங்களுக்கு. நீங்க பேசுவது ஆளை உயர்த்த இல்ல. மன்னிச்சுக்கொள்ளுங்க, மன்னிச்சுக்கொள்ளுங்க ராணியம்மா, நான் தனியா பேசி இருக்கிறேன். ஐயோ. சரி, மேகம் எங்க போகுதுன்னு சொல்லுங்க.
2: வானத்துல போகும்.
0: வானத்துல போகும், அது போகிறது தெரியுது, அங்கேயும் ஓடிக்கொண்டு போகுதல்ல. அதுங்க
2: அது போற இடம் வந்து கண்டக்டர் கிட்டதான் தெரியும்.
0: யாருட கேக்கணும்?
2: கண்டக்டர். பஸ்ல டிக்கெட் கொடுக்க ஒருத்தர் இருப்பாரு
0: இல்லையா? நீங்க மேகத்திலயும் ஒரு கண்டக்டர் இருக்கிறான் சொல்றீங்களா?
2: ஆமா.
0: இன்றைக்குதான் எனக்கு இது தெரியும். கடவுளே,
2: தெரியாததான் சின்ன பிள்ளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க.
0: நான் சின்ன பிள்ளைன்னு நீங்க எல்லாரும் இப்படி எல்லாம் போய் சொல்லி தந்தா நான் இதை மற்றவங்களுக்கு சொல்லுவேன் இல்ல. நாளைக்கு சொல்லி பாக்குறேன். நீங்க சொன்னாண்டு மேகம் அங்க போகுதுன்னு கேட்டா கண்டக்டர் எடுக்கணுங்கன்னு சொல்றான். ஏண்டு அப்ப பொருங்க, அவர் பின்னுக்கு டிக்கெட் விக்கிறவருக்கு என்னண்டு தெரியுமாங்க பஸ் எங்க போகுதுண்டு?
2: நான் ஊருக்கு டிக்கெட் வாங்குறேன்.
0: ஓ, நீங்க அவர்கிட்ட சொல்லி இந்த ஊருக்கு போறதுக்குன்னு சொல்லி இல்ல வாங்குறீங்க என்ன? அப்ப அவர் சொல்லுவா, அவருக்கு மட்டும் தெரியும் இந்தியா மட்டும் போகுதுண்டு. மாமா வீட்ல இருப்பாரு.
2: என்ன
3: சந்தோஷம்?
2: எப்பவும் கூட தானே இருக்கேன்.
0: நீங்க எப்பவும் கூட தான் இருக்கிறீங்க. இல்ல, காலையா கொஞ்சம் விட்டுட்டு வந்துடுறாருல்ல கடைக்கு.
2: சைக்கிள்ல
0: போவீங்களா? சூப்பர் சூப்பர்.
2: மீரேகா, நீங்க சைக்கிள் ஓட்டுவீங்களா?
0: ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. சொல்லுங்க, என்ன கேட்டீங்க?
2: நீங்க சைக்கிள் ஓட்டுவீங்களா?
0: அப்படியாண்டா என்ன?
2: மிதிவண்டி.
0: மிதிவண்டி அப்படியாண்டா?
2: ஐயோ, அது மியூசிக்.
0: நான் நல்லா நல்லா சைக்கிள் ஓட்டுவேன், அது தெரியுமா உங்களுக்கு? சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு பின்னால
3: ஓடுவேன்.
0: என்ன
2: ஒரு வண்டி டயர் பண்ணுமா?
0: அது எப்படி என்ன வழியா கேட்டு பாருங்க. அந்த டயர் எல்லாம் கொஞ்சம் அகலமா நல்ல ஸ்ட்ராங்கா செய்யணும், இரும்புல செய்யணும், இரும்புல.
2: லாரி டயர் மாதிரி செய்யணும்.
0: பாருங்க, இதுக்கு மேல நீங்க எதுக்குங்க நீங்க இத கேள்விய கேட்டு? இப்ப பாருங்க, கேட்டுக்கொண்டிருக்கவங்க
3: நேர்ல பாக்காத ஒரு ஆளுக்கு எல்லாம் பரவாயில்ல.
0: பார்த்தவங்க பார்த்துட்டு சொல்லலாம்.
2: நான் நடுமாலுமே சைக்கிளோட பெருமாள்னு கேட்டேன். அவங்க பின்னாடி இருந்து இப்படி ஒரு பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐயோ கேட்டிருக்க கூடாதுன்னு தோணுச்சு.
0: பாத்தீங்களா மாமா எப்படி சொல்றாருல, பார்த்து மாமா இப்படி சொன்னா இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எத்தனை பேருங்க எல்லாரும். இப்ப புதுக்கோட்டை செல்வகுமார் மற்றது எல்லாரும் இப்ப புதுசா வந்தவங்க எல்லாம் அவங்க ஏதோ ஒரு விதத்துல கணக்கு போட்டு வச்சுக்கலாம். நீங்க இவருக்கு லாரி டயர் டயர்லதான்
3: செய்யணும்.
0: யோசிக்க மாட்டாங்க
2: கொஞ்ச நேரம்
0: யோசிக்கிட்டு
2: வேலை கொடுங்க.
0: இல்ல அவங்க நீங்க இப்படி சொன்னாலும் வரா விட்டுருவாங்க. இல்ல நீங்க ஒரு பக்கத்தால
2: எப்படி எல்லாருக்கும் சைக்கிள் கொடுக்கப்படும் விளம்பரம் கொடுக்குமா?
0: சைக்கிள் கொடுக்கப்படும் அண்டு நீங்க விளம்பரம் எங்க மாமா வாங்கி கொடுக்க போறாரா அப்படின்னு நான்
2: வரேன். அது நீங்க கொடுக்க போறீங்களா?
0: ஓ மாமா இப்படி ஒரு சைக்கிள் இருக்குல்ல, ரெண்டு பெடல் இருக்கும், ரெண்டு சீட் இருக்கும், முன்னுக்கு ஒரு ஹேண்டில் தான், முன்னுக்கு இருக்கிறவர எல்லாரும் உண்டா மூண்டு மூண்டும்
3: போடலாம்.
0: எங்க கிடைக்காதா? அந்த சைக்கிள் ஒண்ணு மட்டும் நான் ஓடுவேன், நான் நடுவுல இருப்பேன். நான்
2: பின்னாடி நடுவுல உட்காந்துருப்பீங்க?
0: பின்னுக்கு
2: முன்னுக்கே வந்தாங்க.
0: இல்ல பின்னுக்கும் முன்னுக்கும் இருக்கிறவங்க உழக்கம் பலன்ஸா இருப்பாங்க. நான் அப்படியே இருக்க வேண்டியதானே. ஏங்க
2: சும்மா உட்காந்துருந்தேன், கூடைக்குல பொருள் தூக்கி போட்ட மாதிரி.
0: அந்த சின்ன குழந்தைய சைக்கிள்ல பின்னு அந்த சைட்ல ரெண்டு டயர் போடுவாங்கல்ல பலன்ஸுக்கு உலாம, அது ரெண்டு பூட்டி ஓடலாம், அது ரெண்டு பூட்டி ஓடலாம்.
2: எக்ஸ்ட்ரா பிட்டிங்
0: முன்பெல்லாம் நாங்க ஸ்கூலுக்கு பைக்ல போவோம்மா. அப்ப எல்லாம் பெண்கள் எல்லாம் அப்ப அது அந்த பார் இல்லாத பைக் லேடிஸ் பைக் தான் இருக்கும். அதுல அது ஒரு பைத்தியம். எங்களுக்கு நடந்து போற தூரமா இருந்தாலும் எல்லாரும் பைக் வச்சுக்கிறாங்க. நாங்க ஆனா ஒரு வேலையெல்லாம் செய்வோம் நாங்க. அந்த லஞ்ச் டைம் எல்லாம் இந்த பைக்ல போறதால சாப்பாடையும் சாப்பிடாம எடுத்துக்கொண்டு வெளியில இந்த பெண்கள் ஒரு சுத்து சுத்துவோம். அது கூடாத ஒரு பழக்கம். இந்த ஒரு ஒரு மனத்தியானத்துக்குள்ள ஏதாவது செய்துட்டு வந்துடலாம். வேற கடைகளுக்கு போறது தூரம் கொஞ்சம் பேந்து ஓடிவா. இங்கேயும் ஒரு கொஞ்சம் தூரத்துல இருக்கிற கடையில போய் பக்கத்திலே இருக்கும் அந்த இதுகளை எல்லாம் சாப்பிடுற கடைகள் எதுவும் கொஞ்சம் தூரமா போவோம். கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு
2: பேர்
0: போயிட்டு வர அப்படியான வேலையெல்லாம் செய்வோம் நாங்க. பெற்றோர்களுக்கு தெரியாம அது என்ன தவறு இல்ல இல்லையா?
2: தவறுதான்.
0: இப்ப இப்ப இப்ப அந்த பைக் எல்லாம் ஓட சொல்லி சொன்னா அது மனசுல ஒரு பயமா இருக்கு. ஓடலாம் இல்லாம இல்ல, ஒரு சின்ன பயம் இருக்கு. விழுந்துட்டா இப்ப தூக்க முடியாது யார? நீங்க தானாலுமே நாங்க விழுந்தானே எல்லாரும் வரணும் இல்ல, தூக்கி விடணும் இல்ல
2: எங்களை
0: எந்த ஒரு விடயமும் அந்த காலகட்டத்துல. ஆனா உண்மையா வயசானவங்க கூட ஓடுறாங்கம்மா இங்கேண்டா எல்லா இடத்துலயும் நான்
2: பாத்துருக்கேன். இப்ப லேடிஸ்லாம் வயசான லேடிஸ்லாம் சைக்கிள் ஓட்டிட்டு
0: கொண்டு போறாங்க. நான் பாத்துருக்கேன், பயம் இல்லாம ஓடுறாங்க அவங்க. அது அவங்களுக்குரிய
2: தன்னம்பிக்கை நிறைய கிடைக்கும்.
0: ஆஹா, ஆனா ஜிம்ல இருக்கிற பைக் ஓடுவோம் இல்ல நாங்க, இருந்த ஏரியில இருக்கும் உலகை கொண்டே இருக்கலாம். அப்ப அதுக்கு தன்னம்பிக்கை வரவே
2: மாட்டான்
0: இல்ல, தன்னம்பிக்கை வர இல்லையே ஓடிக்கொண்டே
2: இருக்கலாம்.
0: அதுவும் வேற நீங்க உங்களோட தமிழ்நாட்டுல ஓடுறீங்க. நான் உசிரியே விட்டுருவேன் முதல்ல, இந்த நடக்கவே முடியாது. பக்கத்துல பக்கத்துல நான் அங்க நடந்து போய் பார்த்தேன், பக்கத்துல வந்து பெரிய மாடு வந்து நிக்குது, எல்லாரும் அப்படி இடைஞ்சு இடைஞ்செல்லாம் ஓடுறாங்க. அப்படியே அந்த சின்ன ஒரு கெப்புக்குள்ள அப்படியே விட்டு போறாங்க. அது எனக்குன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும் என்ன உண்மையிலேயே, பயந்துருவேன். ஐயோ ஐயோ, அது வேற ஹோன் அடிக்கிறாங்க, மற்றது எல்லாரும் சும்மா போய்கொண்டிருக்க டக்குன்னு ஒருத்தர் உள்ளுக்கு அப்படியே நுழைச்செடுத்து போறார். நாங்க
2: எதிர்பார்க்காதீங்க, மக்கள் உள்ளூர் பூந்து போயிருவாங்க.
0: போறாங்க, ஆனா அது ரொம்ப டேஞ்சர். ஆனா உண்மையா எத்தனையோ விபத்துகள் வர காரணம் அதுதான். உடனே அதுக்குள்ள நுழைச்செடுத்துட்டு போயிடலாம் அந்த இதோட திரும்பும் போதுதான் அது ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது உண்மையா எல்லோருக்கும். உங்களுடைய பாடலை உடனே எடுத்து வர்றேன் கேளுங்க, சரியா?
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. உடல் நலம் கவனமா பாத்துக்கோங்க, நலமா இருக்கணும். அப்போமா நன்றி. அடுத்து ராணியம்மாவோட பாடலை எடுத்து வரலாம். ராணியம்மா கிட்ட பாடல் காட்டிடுக்கு வருகிறோம்.

இப்பொழுது என் அன்பு உறவுகளையே, அங்கு இருக்கும் பொழுதும் இங்கு இருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கலாம், நாளைய தினம் உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு கேட்டு ரசித்த அன்பு உறவுகளுக்கும் வந்து இணைந்து சிறப்பித்த உறவுகளுக்கும் அன்பையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு காற்றிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்த பாடலோடு நல்லது, நன்றி, வணக்கம். இது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

அவருடைய தெளிவான பாடலை எடுத்து வரலாம். குறையொன்றும் இல்லை என்ற பாடல். இது சற்று வயசான நேரம் அவர் பாடிய பாடல் அது.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கிய என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது முன்னிறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: 2021 எட்டாம் மாதம் 19 நாள் 19 நாட்களை கடந்து கடக்க இருக்கின்றோம். இன்னும் சில மணி நேரங்களில் 19 நாளும் கடந்துவிடும், அடுத்து 20 நாள் வந்துவிடும். காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது, நேரங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நாங்கள் என்ன செய்கின்றோம் என்ற கேள்விகள் எங்களை திரும்ப திரும்ப கேட்டுக் கொண்டிருக்கின்றது. துணிவோடு இருக்கின்றோமா, மகிழ்வோடு இருக்கின்றோமா, பயமின்றி இருக்கின்றோமா, பாதுகாப்பாக இருக்கின்றோமா என்று பலவிடமா பலவிதமான விடயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டிய நிலையில் வாழ்கின்றோம் என்ப உறவுகளே. வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமானது என்று பலர் கூற கேட்டிருக்கலாம். ஆனால் வாழ்க்கை என்பது சாதாரணமானது அல்ல, மிகவும் கடினமானது என்பதை காலம் உணர்த்தி கொண்டிருக்கின்றது எங்களுக்கு. இந்த நிகழ்வாக கதம்பத்திலே வந்து இணைந்திருக்கின்றோம். 6478745 என்ற இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இங்கே கனடாவில் நேரம் இப்பொழுது 12:10 நண்பகல் நேரம். உங்களுக்கு இரவு நேரமாகி 9:40 நிமிடத்தை தொடர்போகின்றீர்கள் ஈழத் திருநாட்டிலும் பாரத நாட்டிலும். அதேபோன்று வளைகுடா நாடுகளில் நேரம் இப்பொழுது என்னவாக இருக்கும்? 7:10 இருக்கும். ஆனால் பிரித்தானிய நாட்டிலே 5:10. மலேசிய நாட்டிலே நேர் எதிர் மாறான நேரமாக இருக்கும். அப்படி நாட்டுக்கு நாடு நேரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் பூமியிலேதான் வாழ்கின்றோம். எங்கள் மேலே வானம் இருக்கின்றது. வானமும் பூமியும் நிலையானது, அது மாறாதது. ஆனால் மாற்றங்களை தருவது அது மாறாமல் எங்களுக்கு மாற்றத்தை தந்து கொண்டிருக்கின்றது. இந்த பூகோளையிலே பார்த்தால் கிரகங்கள் கோளங்கள் பல உண்டு, மண்டலங்கள் பல உண்டு. செவ்வாய் மண்டலம், நிலவு மண்டலம் என்றெல்லாம் பல இடங்கள் இருக்கின்றது. பூரண நிலவை காண்கின்றோம், பாதி நிலவை காணும். மாற்றங்கள் அவைகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது, நாங்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுள் என்ன மாற்றம் ஏற்படுகின்றது? பருவ மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அன்னையின் மடியினிலே 10 வயிற்றினுள்ளே இருந்து பிறந்து பூமியிலே வளர்ந்து ஓடியாடி திரிந்து எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பருவங்கள் மாறி மாறி மாறி மாறிக்கொண்டு மாற்றங்கள் அடைகின்றது எங்கள் உடல்நிலைகளும் உள்ளநிலைகளும். அதிலே எத்தனை வர்க்கங்கள், பேதங்கள், ஏற்றங்கள், இறக்கங்கள் என்றெல்லாம் பல. இது வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமானது அல்ல, பல சிக்கல் நிறைந்தது, சுலபமானதும் அல்ல. வாழ்க்கை என்பது நாட் ஈஸி என்று கூறுவார்கள். இட் இஸ் நாட் ஈஸி. வாழ்க்கை, லைஃப் இஸ் நாட் ஈஸி என்று கூறுவார்கள். மிகவும் கடினமான ஒரு பிறப்பைத்தான் நாங்கள் பிறந்திருக்கின்றோம். மிருகங்கள், பறவைகள், தாவரங்களை எடுத்து பாருங்கள். அவரவருக்கென்று ஒரு வழியிலே, அவரவருக்கென்று ஒரு இலக்கிலே அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார்களோ அவர்கள் மடியும் வரை அப்படியே தான் வாழ்கின்றார்கள். மாடு என்றால் மாடுதான், மிருகம் என்பது மிருகமாகத்தான் இருக்கின்றது, பறவைகள் எல்லாம் பறவைகளாகத்தான் இருக்கின்றது, மரம் செடி கொடிகள் எல்லாம் அப்படியே தான் வாழ்ந்து வருகின்றன. ஆனால் மாற்றத்தை கண்டுபிடித்து இந்த மாறாத உலகிலே மாறிக்கொண்டு வருவது மனித இனம்தான். எல்லாவற்றுக்கும் பருவ மாற்றங்கள் இருக்கின்றது. அந்த பருவ மாற்றத்துக்கேற்ற பக்குவங்களை அறிந்து அதன்படியே ஒழுகிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் அப்படி அல்ல. விரலுக்கு ஏற்ற வீக்கம் அல்லாமல் விரலுக்கு மிகுதிய வீக்கம், அளவுக்கு அதிகமான ஆசை, தேவைகளை அதிகரித்துக் கொண்டு போகின்றோம். பஞ்சமா பாதகங்களை அடுக்கடுக்காக செய்கின்றோம். இதெல்லாம் இந்த மனித இனம்தானே செய்கின்றது, வேற யாராவது செய்கின்றார்களா? ஒரு அறிவை கூட கொடுத்து 6 படைத்த மனிதர் என்று பெருமை பேசி பெருமை பாராட்டும் பொழுது அந்த 6 எதை செய்ய வேண்டும் என்று முன்னோர்கள் செய்தார்கள், தொடர்ந்து வந்தவர்கள் செய்தார்கள், சாதித்து காட்டினார்கள். ஞானிகள், ரிஷிகள், யோகிகள் அவர்கள் எல்லாம் சாதித்து காட்டினார்கள். ஆனால் மரணத்தை வெல்லவில்லை. ஆனால் மரணத்தை அவர்கள் வாழ்க்கையை விரும்பவில்லை. மீண்டும் பிறவாத வரம்பு வேண்டும் என்றுதான் அந்த ஞானிகள் யோகிகள் கேட்டார்கள். மீண்டும் பிறவாத வரம், இந்த பிறப்பு

0: நல்லது அன்பு உறவுகளே, இன்று சொல் எடுத்து பாடுவோம் என்ற நிகழ்வில் நாங்கள் கதம்பத்தில் வந்திருக்கின்றோம். இங்கே ஆரம்பத்தில் ஒரு நல்லதொரு சொல் காத்துக் கொண்டிருக்கிறது. யார் வருகின்றாரோ அவருக்கு அந்த சொல் ஐந்து பாடல் தருவதற்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். விரைவில் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வை முடித்து மீண்டும் நாங்கள் பொக்கிஷத்தில் ஒரு சில மணி நேரம் உறவாடலாம் என்று எண்ணுகின்றேன். அல்லது கேள்வி பதிலில் நாங்கள் உறவாடலாம். இப்பொழுது காற்றலைக்கு வரும் முதல் உறவு யாராக இருக்கும் என்று நான் எண்ணிக்கொண்டு ஒரு பாடலை ஒலிபரப்புகிறேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு வரலாம். காற்றலைக்கு நீங்கள் வந்து இணைந்து கொள்ளுங்கள். 6-4-7-8-7-4-6-4-1-5 என்ற ஒரே அந்த இலக்கத்தோடு தான் நீங்கள் வர வேண்டும். அதில் தான் இணைந்து கொண்டு நாங்கள் பேசிக் கொள்ளலாம். எங்கே யார் முதலில் வரப்போகின்றார், யார் எங்களை வரவேற்றிருக்கின்றார் இந்த நிகழ்ச்சி என்று பார்ப்போமா? இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது வடலூர் ஆனந்தன் ஐயா வணக்கம் என்று ஒரு வணக்கம் தந்திருக்கின்றார். அவருக்கு பதில் நானும் வணக்கத்தை கொடுத்துக் கொள்ளுகின்றேன். வாழ்த்துக்கள். காற்றலையை வந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் இந்த வேளையிலே வந்து. இன்று புன் சிரிப்பு என்றால் அதற்கு உங்களால் என்ன கூற முடியுமோ அவற்றை வந்து கூறிக்கொண்டு அன்பு உறவு எங்களுடைய முகமது அலி அவர்கள் எடுத்து தந்த வார்த்தை என்று புன் சிரிப்பு. அந்த புன் சிரிப்பை பற்றி நீங்கள் அறிந்தவற்றை வந்து எங்களோட கலந்துரையாடும் காற்றலையில் கலக்கும் நேரம் கதம்ப நேரம். அங்கே வாருங்கள், ஓடி வாருங்கள் என்று கூறிக்கொண்டு ஒரு பாடலை தரலாம் என்று எண்ணுகின்றேன். அந்த பாடலை கையில் கிடைத்த பாடலை தருவதுதானே, எல்லா பாடலும் நல்ல பாடல்கள் தானே. அதனால் வாருங்கள், வந்து கூடுங்கள், உங்கள் கருத்தை தாருங்கள் என்று இந்த பாடலை தருகின்றேன். பாடலை கேட்டுக்கொண்டு வாருங்கள். உங்களை இடைநிறுத்தி நீங்கள் வரலாம். இது கலையகத்து பாடல் ஒலிக்கின்றது. நீங்கள் கலையகத்து பாடலை கேட்டுக்கொண்டே வந்து காற்றலையில் இணைந்து சிறப்பிக்கலாம் என்ப உறவுகளே, எங்கே வாருங்கள். முதலில் வருபவர் ரோஜா அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா.
1: வணக்கம் அப்பா.
0: ரோஜா வணக்கம். நலமா இருக்கின்றீங்களா மகளே?
1: பரவாயில்லை
0: என்றால் நல்லம் இல்லை என்றுதானே அர்த்தம். பரவாயில்லை என்றால் இன்னும் இடம் இருக்கின்றது என்றுதான் அர்த்தம் இல்லையா? நல்ல சுகமா இருக்கின்றீங்களா? வாழ்த்துக்களம்மா, வாழ்த்துக்கள். ஆனால் பூரணமாக யாரும் வாழ்ந்ததில்லை தானே மகளே. பரவாயில்லை என்று கூறினா நல்லா இருக்கிறேன் என்று கூறுவதற்கு பரவாயில்லை என்று கூறுவது ஒரு ஆறுதலான வார்த்தை தான். வாழ்த்துக்கள். இந்த புன் சிரிப்பு என்றதை பற்றி நீங்கள் என்ன அறிகிறீர்கள், நீங்கள் என்ன கூறுவார்கள்? புன் சிரிப்பு என்றால் என்ன, அது எப்படி, ஏன் என்றதை பற்றி கூற முடியுமா?
1: என்றால்
0: ஒரு பல்லு இரண்டு பல்லு இல்லாமல் இருப்பது ஓட்டை. முழுவதும் பல்லு இல்லாமல் பொக்கை. அப்ப பொக்கை வாயாலும் சிரித்தால் பல்லு தெரியாது தானே? அவ சிரிக்கலாம் தானே?
1: இல்ல, அது உங்களுக்கு தெரியும் இல்லையாப்பா, முரசு தெரியும். அதனால இப்படி வாய மூடிக்கொண்டு
0: சிரிக்கிறதா? சரி, அப்படி
1: சிரிக்கிறேன். அண்ணையும் அப்படி கண்ணால
0: நன்றாக சிரிப்பு வந்த ஒரு நகைச்சுவை. உங்கள் மனதை தாக்கி நல்ல நகைச்சுவை வந்தா எப்படி சிரிக்கிறது? வாய் திறந்தா சிரிக்க வேண்டும்.
1: வாய் திறந்து சிரிக்க வேண்டும். விட்டு சிரிக்க,
0: சிரிப்பு என்றால் வாய் திறந்துதான் சிரிக்க வேண்டும். அப்ப புன் சிரிப்பு என்றால் மறைக்கிறதா? ஆண்களா பெண்களா கூடுதலாக புன்சிரிப்பு?
1: மறைக்கிறது.
0: ஆண்களா பெண்களா புன்சிரிப்பு சிரிப்பதற்கு கூட இருக்கின்றார்கள்?
1: எல்லாரும் சிரிப்பேன், எல்லாரும் சிரிப்பேன்.
0: புன் சிரிப்பு தருபவர்களுக்கு பதிலாக எந்த சிரிப்பை நீங்கள் கொடுப்பீர்கள்?
1: நாங்களும் அதே சிரிப்பா சிரிச்சா புன் சிரிப்பு கொடுத்தவர் சொல்லுவார், இது ஒரு லூஸ்
0: நல்லது. அப்ப புன் சிரிப்பு என்றால் மெதுமையாக வாயை மூடிக்கொண்டு சொன்ன உதட்டை மட்டும் பிரித்து சிரித்து காட்டுவது புன் சிரிப்பு. பல்லு தெரியாமல் சிரிப்பு என்றால் என்றெல்லாம் சிரிப்பார்கள். அது இன்னொன்று சும்மா சிரிப்பு போற, அதுல பிளமாக சிரிப்பு என்றால் கக்கட்டம் போட்டு சிரிக்கின்றார்கள் என்ற ஒரு தமிழ் மொழி இருக்கின்றது என்பதா? அதை எக்கால சிரிப்பு கூறுவார்கள். ஆணவ சிரிப்பு, திரும்ப சிரிப்புகளில் பல வகை உண்டு.

0: புஞ்சிரிப்பிலே அநேகமாக ரெண்டு மூன்று படிவங்கள்லாம் இருக்கு. மகிழ்ச்சியை தெரிவிப்பது, அறிமுகத்தை தருவது, ஒரு
1: சோகம் இருந்தாலும்
0: அப்படி என்றால் இன்று பாடல் தெருவிலே சிரி என்ற சொல்லு வரக்கூடிய ஒரு ஐந்து பாடல்கள் தாருங்கள், கேட்போம்.
2: சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய்,
1: ஒரு பாட்டப்பா.
0: சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய், இரண்டாவது பாடல்.
2: சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதமே,
0: சிறப்பு. அடுத்த பாடல்.
2: சிரி சிரி சிரி சிரி
0: சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி எங்கள் மொழி நிகழ்ச்சியிலே ஒன்று அப்படி இருக்கிறது இல்லையா? சரி, அடுத்த நாலாவது பாடல்.
2: நாலாவது பாடல். சிரித்தாலும் கண்ணீர் வரும்.
0: ஓ, அப்படி ஒரு பாடல். அகக்காண்டு சிரித்தாலும் கண்ணீர் வருமா? அந்த கண்ணீர் என்னதுக்காக வருகின்றது? இரு காரணங்கள் இருக்கின்றது.
1: அது ஆனந்த கண்ணீர் உண்டு, மற்றது சோகமானவர்.
0: இன்னும் ஒரு பாடல் பாக்கி இருக்கின்றது.
1: அதன் கண்ணீர் வரும், மற்றது நீங்க கதை கொடுத்தாப்ப நான் மறந்துடுவேன்.
0: அப்படித்தான் கேட்க வேண்டும் நாங்கள். ஞாபக சக்தியை தூண்டி எடுப்பதுன்னா தூசி தட்டுறது என்று கூறுவது இல்லை. விடையிலே கதை கொடுத்து அப்படி பெருங்கள்.
1: சிரித்தாலும் கண்ணீர் வரும், மற்றது சிரி
2: சிரிக்க தெரிந்த
0: போதும். செல்வகுமார் அழகா சொல்லுவார் இந்த பாடல்களை. சிரிக்க தெரிந்தால் போதும். ஐந்து பாடல்களை நன்றாக தந்திருக்கின்றீர்கள். சிரிப்பு புன்சிரிப்பு கெட்டிக்காரி, நீங்கள் ஒரு கெட்டிக்காரி. ஏனென்றால் சிரிப்பை பற்றி வியாக்கியானம் தந்ததோடு இல்லாமல் பேசி பேசியே சிரித்து சிரித்து ஐந்து பாடல்களையும் தந்து வாழ்த்து பெறுகிறீர்கள். மீண்டும் நீங்கள் வந்து ஐந்து பாடல் தரலாம் வேறு ஒரு பதத்துக்கு. நன்றி. அடுத்த உறவு அடுத்த உறவு. நன்றி மகளே. நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் நலமாக இருக்க வேண்டும். வணக்கம் மகளே. ஷியாமலா வந்துவிட்டாள். வணக்கம் ஷியாமலா. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் மகளே. நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
1: நல்லா இருக்கப்பா.
0: இன்னும் தூக்கத்துக்கு போகவில்லை தானே? இந்த புன் சிரிப்புக்கும் நீங்கள் இப்பொழுது சிரித்த சிரிப்புக்கும் என்ன வித்தியாசம்?
1: நான் வீரப்ப மாதிரி சிரிப்பேன்பா. புன் சிரிப்பு குரல் இதெல்லாம் ஒரு ரகம் தானப்பா.
0: புன் சிரிப்பு
1: இதை பிரித்து சத்தம் வராம சிரிக்கிறது.
0: புன் சிரிப்பு நீங்கள் குறுநகை என்று கூறுகிறீர்கள், புன்னகை என்று கூறுகிறீர்கள். குறுநகை, சிறுநகை, புன்னகை. சரி, அது எதற்காக அந்த புன்னகை வருவது? எப்பொழுது வரும் குறுஞ்சிரிப்பு? எப்பொழுது வரும்?
1: பல பெண்களுக்கு பொண்ணு குறுஞ்சிரிப்பு வழி, அதாவது எனக்கு தெரிஞ்சு சத்தம் இல்லாம ஒரு அதிக பேர் இருக்கும் போதோ இல்ல ஏதோ
0: தங்களுக்குள்ளே தாங்கள் ஒரு நினைவு எண்ணி மீட்டிக் கொள்ளும் பொழுது ஒரு சிரிப்பு ஒன்று வரும். அது உண்டு. வல்ல கருத்து தான். மற்ற வேறு எந்த நேரத்தில் கிடைக்கும்?
1: வேற எந்த நேரத்தில் அப்படின்னா, அதாவது அதிகபட்சம் ஆண்களை வந்து சத்தம் போட்டு சிரிச்சிருவாங்க. பெண்கள் வந்து சிரிக்க முடியாத சூழ்நிலை
0: இருக்கும். ஒரு நகைச்சுவை ஏதோ
1: நடந்திருக்கோம், சிரிக்கிறேன். அதிகப்படி
0: முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கீர்கள். மனதுக்குள்ளே ஒன்றை நினைத்து அதை எண்ணிக்கொண்டு சிரிக்கும் சிரிப்பும் ஒரு குறுநகை புன்னகை. தனக்கு தானே கொடுப்பது, மற்றவர்களுக்கு முன்னாலே கொடுப்பதும் ஒன்று இருக்கணும். சரி, நீங்கள் வீரப்பன் மாதிரி சிரிக்க, வீரப்பா மாதிரி சிரிப்பேன் அப்பா நீங்க சிரியங்கள் பார்ப்போம். வீரப்பா சிரிப்பை
1: சாதாரண சிரிக்கிறது அப்படிதான்
0: இல்லை. அதுல வீரப்பாவின் திருப்பம் நண்டு வந்து கூறுகிறீர்கள் அல்லவா, அடைந்தால் மகாதேவி இல்லை என்றால் எப்படி அந்த திருப்பிக்கிறீர்கள் பாருங்க கேட்டு. வீரப்பா மாதிரியும் சிரிக்க எண்ணம் ஆர்வம் ஆற்றல் இருக்கின்றவங்க. சரி, இந்த கோபக்காரர் வருகின்றார், உங்களுக்கு பிடிக்காத ஒருவர் வருகின்றார், ஆனால் நீங்கள் உங்களோடு நண்பர்களோடு உறவினர்களோடு இருக்கின்றீர்கள், அவரை பிடிக்கவில்லை என்று இவர்களுக்கு காட்ட முடியாது உங்களால். அந்த நேரத்தில் அவரை வரவேற்பது போன்ற ஒரு சிரிப்பு ஒன்று சிரிக்கலாம், அது எப்படி இருக்கும் அந்த சிரிப்பு? அந்த இடத்துல சிரிக்க வேண்டி இருக்கின்றது. தலையாட்டி கொண்டு சொண்டை ஒரு மாதிரி வைத்துக் கொண்டு ஆஹா, உங்களுடைய தொலைபேசி சிரிக்கின்றது அவளை. சரி, உங்களோட தொலைபேசி சிரிக்கின்றது. இப்ப கேக்குறேன், உங்களுக்கு வந்த பதம் முதலில் பதத்தை தருகின்றேன், பாடலை தாருங்கள். மிலா என்ற பதத்தோடு சம்பந்தப்பட்ட பாடல் நீங்கள் கொண்டு வரலாம். மிலா,
1: நிலவு
0: சொல்லலாம்.
1: நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, அதுப்பா
0: அது ஒரு பா.
1: நிலவு வந்தது, நிலவு வந்தது ஜன்னல் வழியாக.
0: உங்களுடைய ஜன்னலுக்குள்ளாலே நிலவு வருமா?
1: வருமா? வருமா?
0: எப்படி
1: வரும் போது
0: நீங்க நிலவு அது திறந்து வைத்தா தானே வரும்? நிலவு வந்தது, நிலவு வந்தாண்டு இரண்டாவது பாடலை தந்தீர்கள். நீங்கள் அநேகமாக பலமாக சிரிப்பது எப்பொழுது, எந்த சந்தர்ப்பத்தில் பலமாக சிரிப்பீர்கள்?
1: நண்பர்களோடு
0: அடிக்கும் போது அடைக்கும்போது தன்னை மறந்து சிரிப்பது இல்லையா? எங்க இருக்கணும், அப்படி இருக்கணும், யாரோட இருக்கணும் தெரியாமல் வாய் திறந்து உள்ளன்போடு சிரிப்பது, உள்ளம் அது பெரும் மகிழ்ச்சியா இருக்கும், அப்போது சிரிக்க. சரி, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் என்று மூன்றாவது பாடலையும் தந்துவிட்டு இங்கே நாலாவது பாடல் எதுவாக இருக்கும்? நிலவே முகம் காட்டுவா,
1: நிலவே
0: முகம் காட்டு பாடல், நல்ல பாடல். சரி, நீங்கள் எப்பொழுதாவது
1: என்னை பார்த்து வரும்?
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அநேகமான நேரத்தில் ஒரு நாளை
1: என்னிடம் நெருங்காது
0: அந்த பாட்டும் அந்த. சரி, ஒரு மாதிரி ஐந்து பாடல் பத்தி புதையில தந்துவிட்டீர்கள் பொதியிலே. நீங்கள் அநேகமாக ஒரு நாளில் எந்த சிரிப்பை உதிர்ப்பீர்கள்? புன்னகையை கூடுதலாக செய்வீர்களா, வாய் திறந்த சிரிப்பதை கூடுதலாக செய்வீர்களா?
1: புன்னகையை கொஞ்சம் தான்ப்பா வரும், ஏன்னா நினைவுகள் முதல்ல சொன்ன மாதிரி நினைவுகளுக்கு வரும்போது சிரிப்பு வர்றது கொஞ்சம் தான். ஆனா பசங்க கூட அன்னி கூட எல்லாரும் பேர் சேர்ந்து சிரிக்கும் போது அதிகமா சத்தம் போட்டு சிரிக்கிறதாப்பா சிரிப்பா இருக்கும்.
0: ஓ, அப்படியா? சரி, நல்லது. நீங்கள் ஐந்து பாடலையும் தந்து சிரிப்பு, புன்னகை, பெருஞ்சிரிப்பு, குறுஞ்சிரிப்பு என்பதை பற்றி கூறியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு சியாமலா மகளே. மீண்டும் நீங்கள் வரலாம், ஐந்து பாடம் தரலாம். இப்பொழுது நிலவு ஒரு பெண்ணாகி நிலவு வந்தது, நிலவு வந்தது, நிலவு என்னடி கோபம், நிலவே முகம் காட்டு, நிலவே என்னிடம் மயங்க நெருங்காது என்ற பாடல், ஐந்து பாடலை கட்டிக்காது கட்டிக்காது தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். சிரிப்பை பற்றியும் பேசிவிட்டோம், அடுத்த உறவை எதிர்பார்க்கின்றேன். நன்றி அம்மா, நீங்கள் மீண்டும் வரலாம். வாழ்த்துக்கள். இது மன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே கதம்பத்தில் இருக்கின்றோம். இன்று வியாழக்கிழமையல்ல, குரு பகவானுடைய நாள். வியாழக்கிழமைகளிலே நாங்கள் இணைந்து இந்த சொல் எடுத்து பாடுவோம் என்ற நீங்கள் ஒரு சொல்லை தந்தால் அந்த சொல்லுக்கு பல பாடல்களை எடுத்து பாடியும் காட்டுகிறீர்கள், கூறியும் செல்கின்றீர்கள். அந்த வகையில் இப்ப பாட அடுத்த உறவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வகையில் புன்னகை பற்றியும் நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அது முக்கியமான ஒரு விடயம் அந்த புன்னகை என்பது. புன்னகை என்பது துன்பம் வரும்போதும் நகைக்க வேண்டும் என்றுதான் கூறுகிறார்கள். துன்பம் சூழ்ந்து எங்களுக்கு நிறைவாக வந்த நேரத்தில் கூட எண்ணிவிட்டு என்று அப்படி ஒரு சாதாரணமாக குறுஞ்சிரிப்பு செய்துவிட்டு போலாம். புன்னகை செய்வது தன்னை தானே நினைந்து கொண்டு தன்னுக்குள்ளே ஒரு எண்ண பரிமாற்றம் ஏற்படும் பொழுது அது ஒரு மங்களமான அல்லது சந்தோஷமான அல்லது நான் நினைத்தது மாதிரி நடந்தது என்றெல்லாம் எண்ணும் பொழுது அது நகைச்சுவையாக இருக்கும். சில பல சில நகைச்சுவைகளை கேட்கும் பொழுதுக்கு அதை திருப்பி மீட்டி பார்க்கும் பொழுது மனதுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி தோணும். அந்த புன்னகையோ அல்லது புன்னகை வருவது பெரும் மகிழ்ச்சியிலேயும் வரும் நெகிழ்ச்சியிலேயும் ஏற்படுகிறது. துன்பம் வரும்போது நகுக என்று வள்ளுவர் கூறியிருக்கின்றார். துன்பத்தை கண்டால் நாங்கள் சோர்ந்து போகாமல் சற்று புன்னகைத்துக் கொண்டு போவோம், அந்த சோகத்தை மறைத்து விடுவோம். இந்த புன்னகை பெரிய ஒரு உதவி செய்கிறது எங்கே என்றால், பெரிய ஆழ்ந்த ஆழமான சோகத்திலே மூழ்கி இருக்கும் வேளை எங்களுக்கு விருப்பத்துக்குரியவர் விலத்தி வைக்க முடியாதவரை கண்டுவிட்டால் எப்படியும் நாங்கள் புன்னகைக்கத்தான் செய்வோம். அந்த சோகத்தை மறைத்து கொண்டு அவரை வரவேற்பது போல, அவருக்கு தெரியாது அவருக்கு தெரியக்கூடாது என்பதை போல மறைப்பதற்கு அது ஒரு கண்ணை கசக்குவதோ கண்ணை மூடுவதோ திரும்பி நின்றோ அப்படியல்ல, நீரே பார்த்துக்கொண்டு ஒரு சிறு புன்னகையோடு எங்கள் சோகத்தை எல்லாம் உள்ளத்துக்குள்ளே அமுக்கிக் கொண்டு அவரை வரவேற்பது போன்று நகைத்து காட்டும். ஆனால் அந்த புன்னகையை கொண்டு ஒருவரை தீர்மானிக்கலாம், இவர் என்ன மனோநிலையில் இருக்கின்றார் என்று. மீண்டும் பேசலாம். இங்கே வாருங்கள் காற்றலைக்கு வருகின்றது ஒரு பாடல். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள் காற்றலைக்கு.

பாடலை முழுவதும் கேட்க வேண்டும் என்று அல்ல, பாடல் சென்று கொண்டு இருக்கும் பொழுது காற்றலை நீங்கள் அழைக்கலாம். இது மூன்றில் தமிழ் வானொலியின் கலையகத்து பாடல். கலையகம் தரும் பாடல்களை நீங்கள் எந்த வேளையும் அதை தடுத்து வரலாம். நீங்கள் அழைத்தால் நான் நினைத்துக் கொள்வேன். இங்கே வேறு யார் எங்களை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் எத்தனை பேர் இதை வரவேற்கின்றார்கள்? முகமது அலி கூட வரவேற்றிருக்கின்றார். மஞ்சுளா வணக்கம் போட்டிருக்கின்றார். வணக்கம் ஐயா அப்பாண்டு கொடுக்க முகமது அலி அவர்களும் வணக்கம் தந்திருக்கின்றார். வடலூர் ஆனந்தனும் கலம்பத்தில் வாருங்கள் என்று செல்வகுமார் அவர்களும் வரவேற்றிருக்கின்றார். அப்ப நீங்கள் வரவேற்றிருக்க நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும், தர வேண்டும் உங்கள் பாடல்களை என்று கேட்டு. அடுத்த பதம் ஒரு நல்ல பதம் இருக்கின்றது. அந்த பதத்துக்கு யார் உரித்தாகிறாரோ தெரியவில்லை. அழையுங்கள் காற்றலையில். வரவேற்பு குறி வணக்கம் கூறிய உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் மேலும் கூறிக்கொள்ளுகின்றேன்.

0: வந்துவிட்டார் எங்களுடைய அன்பு நேயர் புதுக்கோட்டையிலிருந்து எம் ஆர் செல்வகுமார் அவர்கள். வணக்கம் செல்வகுமார்.
1: வணக்கம்பா. வணக்கம்பா. நலமா இருக்கீங்களாப்பா?
0: நலமாக இருக்கின்றேன் மகனே. நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா? பணி முடிந்து விட்டதா?
1: அனைவரும் நலம்பா.
0: அனைவரும் நலம். வாழ்த்துக்கள். சிறப்பா. அங்கே மழை பொழுகின்றதா ஐயா?
1: இல்லங்கப்பா, நேத்து நல்ல மழைங்கப்பா. நேத்து மழை, நேத்து முந்தான, இன்னைக்கு மழை இல்ல. வரும் வரும் நினைச்சோம், வரல மழை.
0: அத என்ன செய்யணும்னா, நீங்க ஒரு தேங்காய் எடுத்து உங்க தலையை மூன்று முறை சுற்றி விட்டு வாசல் படியில அடித்து சிதற விடுங்கள். மழை அப்படியே செழித்து அது ஒரு காலம் இருந்தது.
1: சாமலாமாட்ட எப்போ நீங்க சிரிப்பீங்க சந்தோஷமா இருக்கும்போது அப்படின்னு. சாமலாமா எப்பயுமே நம்ம பேசணும்னா அப்படியே கட கட கட கடன்னு பிரிச்சிருவாங்க.
0: அதுவும்
1: அப்பா கேட்கும்போது
0: அப்பாவுக்கு முன்னாலே அளவோடு சிரித்தவர் போல் தெரிகின்றது. நான் கேட்டது புன் சிரிப்பு. சரி, அப்ப இந்த புன் சிரிப்பு நீங்கள் எப்படி சிரிப்பீர்கள்? புன் சிரிப்பை
1: நான் புன் சிரிப்பு வந்து சத்தம் இல்லாம தான் சிரிப்பேன்பா.
0: அது புன் சிரிப்புன்றா சத்தம் இல்லாமல் சிரிப்பது தான். எப்போது சிரிப்பீர்கள்? எப்போது
1: ஜாஸ் பெருசா சிரிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப உட்காந்துருக்கோம், கடையில உட்காந்துருக்கோம், முக்கியமான கஸ்டமர் பெருசா வராங்கன்னா அவங்க முன்னாடி நம்ம சத்தம் போட்டு சிரிக்க முடியாது. அப்ப மெதுவா சிரிச்சுக்கிறது. அவ்வளவு
0: வீட்டுல இருக்கும் பொழுது ஏவல். வீட்டில் இருக்கும் பொழுது புன்னகையே இருக்கீங்களா?
1: ஆமாப்பா. வீட்டுல இருக்கும்போது தம்பி ஏதாவது சின்னதா ஏதாவது செஞ்சான்னா அதை பார்த்து சிரிச்சுக்குவோம்.
0: சிரிச்சுக்கோங்க. பிள்ளைகளோடு பேசும்போது எப்படி வாய் திறந்து பேசி அப்படி சத்தம் போட்டு சிரித்து பேசுவீர்களா, அல்லது புன்னகையோடு ஒவ்வொரு கதையையும் ஒவ்வொரு விடயத்தை கூறும் பொழுதும் புன்னகையோடு கூறுவீர்கள் அப்படித்தானே?
1: இல்லங்கப்பா, டென்ஷனா பேசும்போது பேசுவேன், நல்லா சந்தோஷமா பேசும்போது பேசிக்குவேன்.
0: ஜாலியா பேச
1: முடியாது.
0: ஏன் டென்ஷன் வருகின்றது?
1: அருமையான இல்லப்பா, அவங்க சேட்டப்பா அப்பதானே அவங்க சேட்டையை குறைப்பாங்க.
0: அப்ப சிரிப்பை ஒரு ஆயுதமாக பாவிக்கின்றீர்கள், கட்டளைக்குரிய ஆயுதமாக?
1: இல்லவம்மா, ஆயுதமா இல்ல. அதாவது சிரிப்பு எனக்கு சந்தோஷத்துக்கு தான். ஆனா வந்து அந்த சந்தோஷத்தை அவன் நம்ம முன்னாடி அவன்கிட்ட காட்டினோம்னா அவன் ரொம்ப இதா எடுத்துக்கிட்டு அப்பா சந்தோஷமா தானே இருக்காருன்னு எதை வேணாலும் செஞ்சுக்கிட்டு
0: இருப்பான். அப்படியா? சிரிச்சு கொண்டு போறேன். கொஞ்சம் விளக்கமாக
1: இருக்கும். பேசாம இருக்காரு.
0: அது அநேக மகசூர்களும். சரி, இந்த
1: பிராணிகளை உதாரணத்துக்குப்பா, ஒண்ணு போட்டு உடைச்சிட்டான். உடைச்சிட்டான் அப்படின்னா அவனை பார்த்துட்டு ஒரு முறைச்சு பார்த்தாதான் ஐயோ தப்புன்னு நினைப்பான். என்னடா தம்பி உடைச்சிட்டியா? தெரியல தெரியா சரிடா அப்படின்னம்னா, அப்போ ஒன்னு உடைச்சா சரின்னு பேசாம இன்னொன்னு போட்டு உடப்பண்டா, இன்னொன்னு போட்டு
0: உடைச்சா. குழந்தைகள் சேஷ்டை உள்ளவர்கள். சரி, நீங்கள் அப்படி கூறுவீர்கள், நாங்கள் அதை மறுத்து பேசவில்லை. ஆனால் ஒரு சில அன்பான குழந்தைகள் அப்படி போட்டு உடைத்து விட்டால், மகனே அப்படி எல்லாம் போட்டு உடைக்க கூடாது என்று சிரித்துக் கொண்டு கூறி பாருங்கள், அவர்கள் கேட்பார்கள்.
1: அது ரொம்ப ரொம்ப மாதிரி உங்களை மாதிரி இருந்தாலும் இருக்கலாம், எங்களுக்கு கோபம் வந்துடும். அது கஷ்டப்பட்டு நான் வாங்கியிருக்கேன் அந்த பொருளை.
0: கோபப்பட்டு
1: வாங்கின பொருளை உடைச்ச
0: அந்த பொருளை இன்னொரு
1: வாங்கறதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டு இல்லப்பா, அந்த பொருள் வாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கும் போது அதை உடைச்சுட்டான்னா ஆத்திரம் வரத்தானே செய்யும்.
0: நல்லது. ஆனால் அந்த பொருளை நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு வாங்குவீர்கள், இன்னொரு தடவை அந்த பொருளை சிரமப்பட்டாவது வாங்கலாம் தானே. அந்த குழந்தையின் உள்ளம் உடைந்து விட்டால் மீண்டும் அதை சரிப்பு செய்ய முடியுமா? அவர் வேண்டும் என்று செய்ய தெரியாமல் தானே செய்தார்.
1: உடைக்காம
0: அவர் தெரியாமல் தான்
1: பாதுகாப்பா இருப்பாங்க.
0: தெரியாமல் தான் செய்தார். அதை நீங்கள் ஒரு புன்சிரிப்போடும் திருத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். நல்லது. வாழ்த்துக்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு. இப்ப உங்களுக்கு கண் என்ற படம்
1: இனிமேல் அது மாதிரி முயற்சி
0: பண்றாங்க. உடைந்து போன பொருளை நீங்கள் மீண்டும் பெறலாம். மகனுடைய குழந்தையினுடைய உள்ளம் உடைந்து போனால் திரும்பி அது குழந்தை. அவருக்கு தெரியாமல் தானே அதை செய்திருக்கிறார். அவர் உடைந்து விட்டதும் கொஞ்சம் கூட மகள்வாக கூறினோட, ஓ அது உடைந்தது பிள்ளை என்று அவர் ஏற்றுக்கொண்டு மறுபடி கொஞ்சம் கவனமாக செய்யலாம் தானே. ஒரு அடித்து நொறுக்கி அல்லது கோபத்தோடு பார்த்து அடக்க போனால் மீண்டும் அதை செய்யத்தான் பார்ப்பார்கள் குழந்தைகள் அல்லவா? சரி, இப்பொழுது உங்களுக்கு கிடைத்த பதம், செல்வகுமாருக்கு கிடைத்த பதம் கண். கண்ணோடு சம்பந்தப்பட்ட பாடு கொண்டாருங்கள்.
1: சரிங்கப்பா. கண் கண்படுமே பிறர் கண்படுமே நீ வெளியே வரலாமா, அந்த பாடல் ஒண்ணுப்பா.
0: வாழ்த்துக்கள். முழு வரியே கூறுகிறீர்கள், கண்படுமே பிறர்
1: அடுத்து கண் தமிழ் என்ன கண் கண்
0: நல்ல இலகுவான
1: பிறர் கண்படும் கண்கள் இரண்டும் இன்னை சொந்தம் கொள்ள தேடுது.
0: அப்படி எழுதியும் புது வரிகள் போட்டு கவிஞருடைய பெயரை மாற்றாதீர்கள். கண்கள் இரண்டும் உண்மை கண்டு சேர் அந்த அப்படித்தான் பேசுமோ. கண்கள் இரண்டும் நான் இரண்டாவது பாடலை ஒரு அளவு தந்தேன்.
1: மூன்றாவது கண்கள் இரண்டும் கண்கள் இரண்டும் வீதி விளக்காக கட்டழகும்
0: ரெண்டு கண்ணும் பிடிவிளக்காக ஒரே உத்திரம் தூக்க முடிப்பு தானே மகிழ்ச்சி இருக்காது. கண்கள் இரண்டும் பிடிவிளக்காக அடுத்தது
1: பாடல்
0: மையழுது என்று ஒரு பாடல் வரும்.
1: கண்ணுக்கு மையழுது கவிதைக்கு பொய்யழகு அந்த பாடல்
0: கற்பூரம் இல்லை. ஜீன்ஸ் திரைப்படத்தில் ஒரு பாடல் வருகிறது.
1: என்ன பாட்டு ஜீன்ஸ் பாட்டுல
0: போறேன் நான் சும்மா சொன்னேன். கண்ணோடு
1: கண்ணோடு காண்பதெல்லாம் கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா அந்த பாடல் தான்.
0: இப்ப கேட்டுக்கொண்டது பேர் முயற்சி பெற ஐயோ நல்ல படமா இருக்கு இந்த பாடல் கொடுக்கலாம் அந்த பாடல் கொடுக்கலாம் யோசிப்பார்கள் இல்லையா. நாளைய தினம் பணி இருக்கிறதா?
1: இருக்குங்கப்பா நாளைக்கு இருக்குப்பா.
0: சரி நல்லது. வாழ்த்துக்கள், சிறப்புகள், புஞ்சிரிப்பு, நகைப்பு
1: அஞ்சு
0: போதும்.
1: கண்ணுக்கு தெரியா நாலுதான் சொல்லிருக்கேன் அஞ்சு
0: கூறியது. கண்படுமே பிறர் கண்படுமே என்று ஒரு பாடல். அடுத்த பாடல் தந்தீர்கள் கண்கள் இரண்டும் என்று இரண்டாவது பாடலை தந்தீர்கள். மூன்றாவது பாடல கண்கள் இரண்டும் விடிவிளக்காக என்று தந்தீர்கள். நான்காவது பாடல் கண்ணுக்கு மை அழகு என்று தந்தீர்கள். ஐந்தாவது கண்ணோடு காண்பதெல்லாம் என்று தந்தீர்கள். இந்த பாடல்
1: தந்தீர்கள் அப்பாட்ட பேசிட்டு
0: தூசி தட்டுவதன்றது உங்க ஞாபக சக்தியை தூசி தட்டி கொள்ள பேசும்
1: மறந்துட்டேன்.
0: ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாக இருக்க வேண்டும். நீங்கள் பேசுவது ஐந்து பாடல் என்றால் மனதுக்கு ஒரு பக்கத்தில் அந்த எண்ணத்தையும் வைத்து அப்படி பல சிந்தனைகளை ஒரே நேரத்தில் நீங்கள் ஊற்றெடுக்க செய்ய வேண்டும் உங்களோட மூளையில். நல்லது மகனே.
1: ஐந்து
0: பாடலை தந்தீர்கள், அழகாக பேசினீர்கள். மீண்டும் நீங்கள் வந்தால் வேறு ஒரு பதத்துக்கு ஐந்து பாடல் தரலாம். சரியா? வாழ்த்துக்கள் செல்வகுமார். வாழ்த்துக்கள் எம் ஆர் செல்வகுமார் அவர்களே. இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேரத்திலே 10:11 இணைந்து பேசுகிறீர்கள். பாரத நாட்டிலிருந்து அதே போன்று ஈழத்திருநாட்டிலும் 10:11 கனடாவில் 12:42 தொட்டுவிட்டது. நண்பகலை தாடி எங்களுக்கு இன்று சூரிய வெளிச்சமே இல்லை, மப்பு மாதிரி. ஆனால் ஒரு காற்றோட்டம் இல்லாத அமுக்கமான வெப்பத்தோடு இருக்கின்றோம். காலநிலைக்கு சற்று உயர்ந்துதான் வந்திருக்கின்றது பாகை. அடுத்து வருகின்றார் எங்கள் அன்பு உறவு ஃபாரூக் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபாரூக்.
2: வணக்கம் அப்பா. வணக்கம் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நலம் நலம் அறியாவல்பா.
0: நாங்கள் நலம், உங்கள் நலம். நீங்கள் கூறியதை கொண்டு கேட்டுக்கொண்டோம். உங்களுக்கு புன்சிரிப்பு சிரிக்க தெரியுமா? புன்சிரிப்பு என்றால் என்ன?
2: எப்பவும் நான் புன்சிரிப்போட தான் பாடியிருப்பேன்.
0: நீங்கள் ஒரு புன்னகை மன்னன் அப்படித்தானே? எப்பொழுதும்
2: புன்னகை
0: எப்பொழுதும் புன்னகையோட இருந்தால் புன்னகை மன்னன். எங்களோட பேசும்போது ஆண்டு பிறமாக சிரிக்கிறாங்க, அது புன்னகை. அப்ப புன்னகை வந்து ஒரு முக்கியமான ஆயுதம் ஒரு மனிதனுக்கு இல்லையா? எந்த எதிராளியையும் புன்னகையால் நாங்கள் மிரட்டி விடலாம். ரோஜா வந்து புன்னகை மிரட்டுதல் என்று மிரட்டி விடலாம். ஒரு புன்னகை போதும்படி என்று ஒரு பாடலும் இருக்கின்றது இல்லையா? புன்னகை. இப்ப நீங்கள் வந்து ஒரு எதிரியை கண்டால் புன்னகிப்பீர்களா அல்லது கோபிப்பீர்களா அல்லது சிரிப்பீர்களா?
2: இது
0: எதிரியை கண்டால் புன்னகைப்பேன். அப்படி நீங்கள் புன்னகைப்பதால் அந்த எதிரி என்ன செய்வார், உங்களோட எதிர்த்தனம் காட்டுவார, சற்று தாமதிப்பார்,
2: கொஞ்சம் அப்படியே தடுமாறி விடுவார்.
0: ஆமா, என்னடா இவனோட இவ்வளவு எதிரியா இருந்தோண்டு நான் என்ன புன்னகைக்கிறானே. இந்த புன்னகையை எங்களுடைய ரோஜா அவர்கள் கூறியதால் புன்னகையால் எத்தனை பேர் இத்தனை காரியங்களை சாதுரியமா செய்திருக்கார் என்ன மிரட்டி விடுவார்கள், புன்னகையால் செய்து விடுவார்கள். பாடசால வாழ்க்கையை
2: நடிப்பு,
0: பாடசால வாழ்க்கையில நீங்கள் பாருங்கள், வீட்டு பாடம் செய்யாமல் சென்று விட்டீர்கள், ஆசிரியர் தந்த வேலை நீங்கள் முடிக்கவில்லை, அங்கு ஆசிரியர் கொஞ்சம் கடுமையாக உங்களை அழைத்தால் நீங்கள் ஒரு புன்னகையை சிந்து விட்டால் அவர் அதை தனிந்து விடுவார் இல்லையா. அம்மாவிடம் சென்று ஒரு பொருளை கேட்கும் போது அடாவடித்தனம் பண்ணி கேட்காமல் அன்பாக சிரித்துக் கொண்டு கேட்டால் உடனே அம்மா தந்து விடுவார். அதே ஒண்ணுதான் புன்னகையால் வெல்லலாம், எதிரியையும் வெல்லலாம் இல்லையா.
2: கண்டிப்பா புன்னகை செய்யும் போது அவருக்கும் அந்த அன்பு புன்னகை செய்யும் போது அந்த ஆர்வம் வந்து.
0: ஆனால்
2: எதிரியும்
0: இந்த வேளையிலே பாரும் ஏளனப்படுத்து, ஒருவரை பார்த்து ஏளனப்படுத்துவதற்கும் அந்த புன்னகை சிந்தலாம் இல்லவா. ஒருவர் செய்ய முடியாதவர்களை செய்ய முற்படுகிறார், அல்ல இவரால் இது இயலாது என்று தெரிந்து கொண்டு அவர் முயற்சியின் போது நாங்கள் மனதுக்குள்ளே எண்ணிக்கொண்டு ஒரு புன்னகையை கொடுப்போம். அவரை ஏளனப்படுத்துவதற்காகவும் புன்னகைத்தல் உண்டு. ஒரு பெரிய வெற்றி கடயங்களை கொண்டு வரலாம், அதில் நாங்கள் எங்களோட புன்னகையை கொண்டு அவரை வீழ்த்தலாம் உயர்த்தலாம் இல்லையா.
2: கண்டிப்பா
0: அதில் அந்த புன்னகை என்பது ஒரு மிகவும் சிறந்த ஆயுதம். அதிலே நீங்கள் புன்னகை மன்னனாக இருந்து எங்கள் நேயராக எங்கள் உறவாக எங்களுக்கு மகனாக இருக்கிறது நான் மகள்கின்றேன். ஒரு புன்னகை மன்னன் இந்த வார்த்தையே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறதா. ஒருவரை பார்த்து நாங்கள் நீ ஒரு மாடு என்று கூறலாம், நீ ஒரு பசு என்றும் கூறலாம், இரண்டும் மாடுதான். உலக ஒருவரை பார்த்து மாடு என்று கூறுவதை விட நீ பசு என்ற உடனே பசு ஒரு சாதமான மிருகம் என்று அவர் எண்ணிக்கொண்டு பசு என்றவர் சாதமா. ஆனா இரண்டு மாடுதான். அப்ப நாங்கள் அதை புன்னகையோடு கூறினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த பேசும் வார்த்தைகளும் நகைக்கும் நகைப்பிலும் அந்த பெரிய சிரிப்பு, குறுஞ்சிரிப்பு, புன்னகை சிரிப்பு என்று பலவிதமான சிரிப்புகள் இருக்கு. அதிலே இந்த புன்னகை என்பது பொல்லாத புன்னகை. பாரதம் நடந்ததே புன்னகையால் தானே, பாரத போர் நடப்பதற்கு ஆணி வேறாக இருந்தது புன்னகை. பாரத யுத்தம் பாரதம் நடப்பதற்கே புன்னகைதான் காரணம். ஏனென்றால் பாண்டவர்கள் வாழ்வதற்கு ஒரு இல்லம் அமைத்து அங்கே வாசல்லே வரவேற்பு வாசல்லே கதவை திறந்தவுடன் ஒரு பளிங்கினால் ஒரு இடம் செய்திருந்தால் அது ஆறு ஓடுவது போல தண்ணீர் நிற்பது போல் தென்படும். அப்ப வருகிறவர்கள் எல்லோரும் காலெடுத்து வைக்கும்போது தண்ணீக்க வைப்பது போல ஒரு உணர்வு வரும். அதை தெரியாதவர்கள் அங்கே துரியோதனன் வருகின்றார். வரும் பொழுது தன்னுடைய காலை வைக்கும் பொழுது சேலையை உயர்த்தி கொண்டு காலை வைத்தார், தண்ணீரில் நனைந்து விடுமே என்று. அந்த களம் பழங்குகிறதா, வந்தவர் நேரே காலை வைத்திருக்க பழங்கல, அது தண்ணீர் போன்றிருந்தால் காலை தூக்கி வைக்கும் பொழுது நினைந்து விடுமே என்று. அதை பார்த்தவர் திரௌபதி நகைத்து விட்டாள், புன்னகை புரிந்து விட்டாள், அதை கண்டுவிட்டான் துரியோதனன். ஏளனமான நகை, அந்த நகைப்பு ஏளனம், அந்த இடத்தில் தன்னை ஏளனப்படுத்தி விட்டார்களே என்று சொல்லி அவர் மீது கோபம் கொண்டு அதுல இருந்து மூன்றதுதான் அந்த எப்படியும் அந்த பொறாமை தீயல், அந்த வேளமையை பொறுத்துக் கொள்ள முடியாத தீ எல்லாம் அவனை தீந்துதான் வஞ்சகமாக மாறும். அதே வேளையிலே அந்த பாரதத்திலே தூது போகின்றார் எங்களுடைய கிருஷ்ண பரமாத்மா. அவரை கண்டவுடன் அவர்கள் அங்கே பாதாளம் அமைத்து சரைக்கு விழுவது போல் விழுத்தி எழுப்பி ஆசனம் கொடுக்காமல் செய்த போதும் அவர் புன்னகையால் தான் வென்றார். அவர் ஒரு புன்னகையை புத்துவிட்டு உடனே தன்னுடைய புல்லாங்குழலை எடுத்து இசைத்து விட்டார். எல்லோரும் மகுடி வெட்ட நாகம் போல மடங்கி விட்டார்களாம். இது சாதுரியத்துக்காக இந்த புன்னகை ஒரு சாதுரியமானது. சிரிப்பை விட புன்னகை மிகவும் பலம் வாய்ந்தது. நீண்ட சொற்பொழிவாக விட்டது, வாழ்த்துக்கள் இணைந்து கேட்டுக்கொண்டது. இப்பொழுது உங்களுக்கு
2: கிடைத்திருக்கிறது.
0: உங்களுக்கு
2: தெரிந்து கொண்டதுக்கு நன்றி.
0: அப்படியா, நல்லது நல்லது. இங்கே ஒரு பதம் இருக்கின்றது உங்களுக்காக, ஒரு இலகுவான பதம். ஐந்து பாடல்களை நீங்கள் அடுத்தடுத்தா கூற போறீர்கள். நான் சொன்னவுடன் படபடபடபடன்னு கூறுவீர்கள். என்ன பதமாக இருக்கும் உங்களுக்கு விருப்பமான பதம்? ரோஜா. அன்பு மகன் பாரு கொண்டு
2: வாஜா. கூட்டம் பூத்து குலுங்குது நீ வந்ததாளா, அந்த பாட்டு
0: ஒன்று. ரோஜா கூட்டம்
2: ரோஜா மலரு ராஜகுமாரி,
0: இரண்டாவது பாடல் ரோஜா மலரு ராஜகுமாரி. வாழ்த்துக்கள், சிறப்புகள். நீங்கள் யாரையாவது பார்த்து புன்னகைக்கும் பொழுது நீங்கள் புன்னகைத்தவர் உங்களுக்கு எதிர்ப்புன்னகை தந்திருக்கின்றார்களா?
2: கண்டிப்பா, கண்டிப்பா தந்திருக்க.
0: எந்த இடத்துல அந்த சிறப்பான புன்னகையா இருந்தது உங்களை மகிழ்வுபடுத்திய புன்னகை?
2: நிறைய இருக்குமா?
0: நீங்கள் வேண்டிய இடத்துல பார்த்து புன்னகைக்கும் பொழுது பதிலுக்கு அவர்களும் புன்னகைத்தால் எப்படி இருக்கும்? ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தம்,
2: ரொம்ப ஆனந்தம், ஆனந்தம்.
0: சார், மூன்றாவது பாடலை தாருங்களே.
2: மூன்றாவது ரோஜா ரோஜா அப்படி ஒரு பாட்டு இருக்கு,
0: அதுல அந்த காய்ச்சல் பெறும் என்ற பாடல. ரோஜா ரோஜா என்ற பாடல காய்ச்சல் வருவாங்க. அப்படி நீங்கள் யாருக்காவது ரோஜா கொடுத்திருக்கிறீர்களா?
2: கொடுத்தேன், அது ஏற்றுக்கொள்ளவில்லை.
0: ஐயோ, அந்த நேரத்தையே புன்னகை வைத்தீர்களா? கவலைப்பட்டீர்களா? புன்னகையால் கவலையை தெரிவித்தீர்களா?
2: கண்ணீரிலே மீனாளுதால்
0: மீண்டும் முயற்சித்து பார்க்கலாம் தானே இன்னொரு தடவை இல்லையா?
2: முயற்சிக்கவில்லை.
0: நல்ல கட்டிக்காக. நான்காவது ரோஜா பாடலை தாருங்களேன்.
2: ரோஜா ரோஜா ரோஜா
0: என்னையா, நீங்க பட்டு பட்டு ரோஜா பாடல் தருவா? பல ரோஜா
2: கேட்டு என்ன சொல்லிட்டேன். இன்னொரு ரோஜா ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும்.
0: வாழ்த்துக்கு. முத்தம் கேட்டு நீங்க கொடுக்க போய் மறந்து விட்டது என்ன?
2: இன்னொரு பா, இன்னொரு
0: ரோஜா கண்டு வாருங்க கேட்டோம். தாலாட்டம் சென்ட்ரல் என்ற ஒரு பாடல் இருக்கின்றது.
2: ஆமா,
0: எப்படி வரும்?

0: நீளம் வெண்டல் ரெண்டு
1: ரோஜா தாலாட்டும் தெண்டல்
0: ரோஜாவை தாலாட்டும் அந்த பாடல பாருங்க எங்க பாருங்க
1: ரோஜாவை தாலாட்டும் தெண்டல்
0: உடனே வந்து விட்டது பாத்தீர்களா அதே உங்களுக்கு முதலில் வரவில்லை சிந்தனைகளை ஒருமைப்படுத்த வேண்டும்
2: மற்றவர்களுக்கு
1: சொல்லும் போது அறிவு நமக்கு
0: ஆமா மற்றவர்களுக்கு பாடம் கொடுத்தவுடன் ஆஹா இனிமையான பதிலுக்கு கூறலாமே கூறலாம் வரும்போதுதான் கடுமையாக இருக்கு. இதுதான் சிந்தனை என்று சொல்வது, சிந்தனையை தூண்டி விடுவது. உடனே நான் உங்களுக்கு தூசி தட்டுவதும் உங்களுக்கு சிந்தனையை மாட்டிக்கொண்டு மீண்டும் கொண்டு வரும்பொழுது ரோஜாவுக்கு ஓடி வந்துவிட வேண்டும். இது சிந்தனைக்கு ஒரு பயிற்சி, சிந்தனைக்கு
1: பயிற்சியான.
0: அப்ப இப்ப உங்களோட நோய்கள் அப்படி இருந்த ஒரு வருத்தமும் இல்ல, இரண்டாவது தடவை ஊசி எடுத்தீர்கள் இல்லையா?
1: ஆமாப்பா ஆமாப்பா, இரண்டாவது தடவை எடுத்தேன். முதல் தடவை போல அந்த இது இருந்தது, ஆனா வேற மாற்றி எடுத்துட்டேன். மாற்று ஊசி அந்த முதல்ல போட்டது பைசர், ரெண்டாவது போட்டது வந்து அஸ்ட்ராசெனிகா.
0: ஐயோ அஸ்ட்ராசெனிகாவா? ஏன் அப்படி கொடுத்தார்கள் அந்த முதல் போட்டு?
1: அப்படிதான்
0: அல்ல, முதல் போட்ட
1: மாதிரி
0: சரி, அது பணி செய்தால் நல்ல உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. இப்பொழுது உங்களுக்கு அந்த சான்றிதழ் இருக்குன்றது எந்த நேரமும் நீங்கள் சொல்லலாம் ஊருக்கு இல்லையா? வாழ்த்துக்கள், சிறப்பாயிருங்கள், நன்றிகள் இணைந்து சிறப்பிப்பதற்கு. இப்பொழுது
1: நன்றி
0: வணக்கம். நன்றி வணக்கம். அடுத்து வருகின்றார் முகமது அலி அவர்கள், அழைத்திருக்கின்றார். அவர் மீண்டும் அழைக்க வேண்டும். வணக்கம் வணக்கம். முகமது அலி அவர்களே, எங்கே காணவில்லை உங்களை? ஏன் வந்துவிட்டு சென்று விட்டீர்கள் என்பது நெஞ்சமே. பாட்டை கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள்.

0: அன்பு உறவு ஒருவர் அழைக்கின்றார். நீய நெஞ்சம் ஆர் நாகப்பன் அவர்கள் அழைக்கின்றார். வணக்கம் நாகப்பன்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். மாலை வணக்கம் ஐயா.

0: நன்றி நாகப்பன் அவர்களே இணைந்தமைக்கு. எங்கள் என்னவென்றால், எங்கள் குளிரூட்டி சரி செய்பவர் வந்து வழிஞ்சு என்று அழைப்பை கொடுத்தார். அவரை அழைக்க வேண்டும் அல்லவா, அதற்காக ஒரு தடை ஏற்படும். எப்படி இருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா?
1: நான் நலமாக மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் ஐயா. நீங்களும் நலமாகத்தான் இருக்கிறீர்கள்.
0: நலமாக மகிழ்வாக சிறப்பாக உரையாடி கொண்டிருக்கின்றேன். வாழ்த்துக்கள், சிறப்புகள், நல்லது. இன்று உங்களுடைய இடத்திலே மழை பொழிகின்றதா?
1: எங்கள் ஊர் வந்து வித்தியாசமான பகுதி. கேட்டீங்கன்னா பெரும்பாலான நாள்ல வந்து வெயிலும் இருக்காது, மழையும் இருக்காது.
0: ஓ, நல்ல ஒரு இதமான சீதோஷ்ணம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்ப நாங்கள் இன்று இந்த சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வு இருக்கின்றோம். அதுக்கு முன்பு இன்று புன்னகை என்பதை பற்றியும் சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு இருக்கின்றோம். புன்னகை என்றால் என்னவென்று உங்களால் கூற முடியும்?
1: புன்னகை என்பது நீங்களே பதிவுல போட்டீங்க, புன் சிரிப்பு.
0: அப்ப குறுநகை,
1: குறுநகை என்பது புன் சிரிப்புக்கு கொஞ்சம் கூடுதல.
0: கொஞ்சம் கூடுதலா? சின்ன குழந்தைகள் குறுநகை புரிவார்கள். பெண்கள் சில சமயம் பக்கத்தோடு ஒரு நகைப்பு கொண்டு நகைப்பார்கள். குறுநகை புரிந்து சென்றால் நாணத்தோடு கெட்டிக்காரன், அதுக்கு பொடி போட்டு தருகின்றீர்கள். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். இப்ப நீங்கள் ஒரு விரோதியை கண்டுவிட்டால் நாங்கள் அவரை கண்டவுடன் முறைத்து கண்ணை முடித்து அல்ல திருப்பி மறுபக்கம் பார்த்து அல்ல வந்த வழியை திருப்பி கொண்டு போவதை விட அந்த விரோதியை பார்த்து ஒரு புன்னகை புரிந்தால் அப்படி இருக்கும். அவர் அதை தாங்கிக் கொண்டு ஓரளவு ஒரு
1: சின்ன பொதுவான வாழ்க்கையில வந்து அப்படி நடக்க முடியாது. நடக்கணும்
0: ஓ புன்னகையும் வராது இல்லையா? அந்த இடத்தை மாற்றிக்கொண்டு வா, இல்ல அவருடைய எதிர்த்தனம் இல்ல பேசி கோபத்தோடு பேச வேண்டும். அது அது அவ்வளவு
1: முகபாவம் வந்து திடீர்னு மாறி
0: மாறிவிடும். ஆனா
1: இருக்கிறது கூட மாறிவிடும்.
0: ஓ, இந்த நேரத்திலே முகபாவனையை நாங்கள் மாற்ற திண்டிக்க வேண்டும். ஏனென்றால் அதில் சினத்தை நாங்கள் தாங்கிக் கொண்டால் அது எங்களுடைய இதயத்துக்குத்தான் கூடாது. அந்த குணம், இந்த சினம் சேர்ந்தாரை கொள்ளும் கோபம் கூடாது. அவர் ஒவ்வாதனும் செய்தாலும் அதை நாங்கள் மனதில் தாங்கிக் கொண்டு தாங்க முடியாமல் மேலும் கோபத்தை அதிகரிக்காமல் அவனை கண்டுவிட்டால் ஒரு சிறு புன்னகையை பிரிந்துவிட்டு போனால் அதில் எந்த குறையும் வராதுன்னு நான் நினைக்கின்றேன்.
1: அது வந்து அவர் செய்யக்கூடிய செயலை பொறுத்து
0: கருத்து தான் இருக்கின்றது. நல்ல, நீங்கள் கூறிய கருத்து நல்லது. எல்லாரை பார்த்தும் புன்னகை வராது எங்களுக்கு ஒரு தடவை. சரி, முன்பும் தெரியாத ஒருதரை நீங்கள் எதிர்நோக்கும் பொழுது என்ன செய்வீர்கள்? ஹலோ என்று அழைப்பீர்களா, அல்லது அவர் பார்க்கும் போது நீங்களும் பார்த்து விட்டு தலையாட்டி விட்டு செல்வீர்களா, அல்லது ஒரு புன்னகை பொறுத்து விட்டு செல்வீர்களா?
1: முன்பும் அறிமுகம் இல்லாதவரை பார்க்கும்போது எந்த விதமான இருக்காது.
0: ஓ, நான் முன்பும் தெரியாத ஒருவர் நேருக்கு நேர் பார்க்கும் பொழுது உடனே ஒரு புன்னகை பிடித்து விடுது. அவரும் உடனே புன்னகை பூத்து தலையாட்டி கொண்டு போவார். அல்லது முன்பு உங்களை எங்கேயோ பார்த்து ஞாபகமா இருக்கு, அல்லது ஆங்கிலத்திலோ தமிழ்லயோ எந்த மொழியிலோ அவர்கள் உரையாடும் மொழியிலோ கேட்டு ஒரு சின்ன ஒரு பரிமாற்றம் ஏற்பட்டுக்கொண்டு ஒரு பழக்கம் ஏற்பட்டுவிடும். இந்த புன்னகை ஒரு ஒரு அறிமுகப்படுத்துவதற்கு அருமையான ஒரு அற்புதமான விடயம். அடுத்து நான்
1: போய் அறிமுகம் செய்து கொள்வதற்கு புன்னகை வந்து சிறந்த.
0: அந்த ஒருவரை ஒருவர் முதலில் நாங்கள் சந்திக்கும் போது எங்களை அறிமுகப்படுத்துவதற்கு வருவது முதலில் புன்னகை என்பதுதான். கூறுங்கள், கூறிக்கொண்டிருங்கள், கேட்போம்.
1: அதாவது பாத்தீங்கன்னா, நம்மளும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அலுவலக வேலையா போகும்போது
0: கூறுங்கள், எப்படி எனக்கு ஒரு சின்ன தடை ஏற்பட்டு விட்டது, கூறுங்கள்.
1: அதாவது இங்க வந்து அலுவலக சம்பந்தமா அடிக்கடி போறது இருக்கும். உயர் அதிகாரிகளை சந்திக்கும் போது நம்ம வந்து வாய் விட்டு சிரிக்க முடியாது.
0: நிச்சயமாக
1: அப்ப வந்து நம்மள வந்து கொஞ்சம் தரக்குறைவா நினைப்பாங்க. அதனால நம்ம வந்து பெரும்பாலும் புன்னகை தான் புரியும்.
0: சிறப்பான ஒரு கருத்தை சொல்லி தரக்குறை வேண்டும் என்று ஒரு வார்த்தை கொண்டு வந்து சென்றீர்கள். இந்த புன்னகையால் தரம் உயரும், தரம் குறையும்.
1: நம்மளுடைய நம்மளோட சரிக்கு சரியா இருக்கிறவங்கள்ட்ட நம்ம நல்லா வாய்விட்டு சிரிச்சுக்கோம்.
0: அந்த புன்னகை என்று எங்களுடைய தரத்தை குறைக்கும், எங்கள் தரத்தை உயர்த்தும். அருமையான கருத்தொன்றி தந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கு இப்பொழுது நாகப்பன் கிடைத்திருக்கிற பதம் நீ என்ற பதம். நீ
1: ஐந்து பாடல்.
0: ஆமா,
1: முதல் முதல் முதல் பாடலையும் நீ இல்லாத போது எங்கும் நெஞ்சம் நூல்.
0: ஓ, அது உண்மை உண்மை உண்மை. நீ இல்லாத போது எங்கும் நெஞ்சம் நல்லம். அடுத்த பாடலையும் தாருங்கள்.
1: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்து வரும் வழி தோறும் என்ன மேகம் பார்த்து.
0: அருமை அருமை, அது நல்ல ஒருபாடு. நீ வர வேண்டும் என எங்கிருந்தோ வந்தால் திரைப்படம் இல்லையா? இல்ல இல்ல, ராஜா
1: திரைப்படம்.
0: நீ வர வேண்டும் என, சரி, அந்த இடத்தையே அவர் கண்டு புன்னகைத்தார்கள். நல்லது. அடுத்த பாடல் எதுவா இருக்கு? ஒரு புன்னகையும் பெறக்கூடியதா ஒரு பாடல்?
1: முதல் எழுத்து மட்டும் நீ வரணுமா இல்ல நீ
0: என்ன பதம் பெறக்கூடிய எதையும் கொண்டு பாருங்கள். நீங்காத என்ற கருத்து, நீ என்ற கருத்தை தரவில்லை. அது நீங்காத, நீ என்ற பதம் வரும்போது நீ என்ற கருத்து முதல்ல இருக்கணும். நீ அப்படி நீ என்ற பதம், நீ என்ற கருத்தை புகுந்து வரக்கூடிய எந்த சொல்லும் செல்லாம்.
1: மூணாவது பாடல், நீயோ நானோ யார் நிலவே.
0: வாழ்த்துக்கள், நல்ல ஒரு பாடல். நீயா நானா யார் நிலவே, நல்ல பாடல். அடுத்த பாடல்,
1: அடுத்த பாடல் வந்து நீதானா என்னை அழைத்தது சதவீதமிலே.
0: ஓ, அந்த பாடல் நல்ல பாடல். அதுல இன்னொரு பாடலுக்கு நீதானா நிக்க விட்டு, அந்த பாடலுக்கு நீதானா என்னை அழைத்தது, நீதானா என்னை அழைத்தது அப்படியும் ஒரு பாடல் இருக்கு. நல்ல பாடல்கள் இருக்குங்க. நீதானா, இப்ப நீங்கள் தந்த பாடல், நீதானா என்னை சபையில் அழைத்தது. நல்லது. அடுத்த பாடல்,
1: என்னை
0: அழைத்தது
1: நீங்க சொன்ன அதே பாடல், ஐந்தாவது பாடல்.
0: இந்த பாடல்
1: நீதானோ நிஜந்தானோ நிக்க வச்சு நிக்க வச்சு
0: நீதானா. இனிமையாக நீங்கள் அந்த ஐந்து பாடலை தரும்பொழுது முதல்வரையே பாடியும் காட்டினீர்கள், சிறப்பாக இருந்தது. மற்றவர்களும் பாடி காட்டினார்கள், நீங்கள் அதை விட கொஞ்சம் சிறப்பாக விசேஷமாக இருந்தது. அந்த கருத்தை தந்த வேளை அந்த தர குறைவு தர உயர்வு என்ற ஒரு அற்புதமான பதத்தை அந்த புகுத்தி ஒரு கருத்தை தந்தீர்கள். அந்த புன்னகை என்பதற்குரிய அடையாளங்களை நாங்கள் அலசிக் கொண்டிருந்த வேளையில் உங்களுக்கு எப்போதாவது அந்த புன்னகை பூர்த்ததினால் உங்களை அவமதித்திருக்கின்றார்களா யாராவது? பார்த்து சிரிச்சுட்டு போறாரு சிரிக்கிறது அப்படி என்று சொல்லுவார்கள் சில பேர்.
1: அந்த மாதிரி இருக்கும். ஆனா வந்து அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரியான அனுபவம் கிடையாது.
0: கிடையாது. நல்லது. புன்னகை ஒரு
1: பெரும்பாலும் பாத்தீங்கன்னா புன்னகை பூக்கிறதுனால வந்து நமக்கு வந்து அவமானம் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு.
0: குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. அது நல்லதுதான். இந்த புன்னகை என்பது ஒரு பயங்கரமான ஆயுதம் இல்லையா? சிரிப்பை விட புன்னகையால் பல சாதனைகள் சாதிக்கலாம். ஒரு நீங்கள்
1: காரியத்தையும் சாதித்து
0: விடலாம், சாதிக்கலாம். அதே மாதிரி அந்த புன்னகையால் அவமதிச்சும் விடலாம் சில பேர் இல்லையா?
1: அப்படி நீங்க ஏற்கனவே சொன்னீங்களா, அந்த மாதிரி அவமதிப்பு செய்யறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா சான்றோர் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க.
0: செய்ய மாட்டாங்க. புன்சிற்கும் முகத்தில் தவளும். இப்ப எங்களுடைய ஃபாரூக் ஃபாரூக் மாதிரி புன்னகை மன்னனும் இருக்க முடியல. அவர் ரோஜா கொடுத்த ரிஜெக்ட் பண்ணிவிட்டார்கள். அது அப்பொழுதும் அவர் புன்னகையைத்தான் பிரிஞ்சிருக்கார். கண்ணீர் தண்ணீரில் மீன், கண்ணீரில் வாழும் மீன் என்ற ஒரு பாடல். அந்த பாடல் உடனே உடனே
1: பாடிக்காரனுக்கு
0: தகுதிகள் வர வேண்டும். நான் காலை அவதாரங்கள் கொடுத்து வைத்திருக்கேன். ஒரு தான் வேண்டும் குறிப்பிட்டவர்களை எடுத்திருக்கின்றேன். அவருடனே இந்த ரோஜா கொடுத்திருந்தா வாங்கி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு என்று விட்டு உடனே தண்ணீர்லயே மீன் எழுதால் பாடை கொண்டு அவ்வளவு உண்மையான இதோடு. ஆனால் அது புன்னகையோடு தான் கூறினார் இல்லையா?
1: கூறும்போது புன்னகை இருந்திருக்கும், மறுக்கும் போது இவர் சொன்ன மாதிரி கண்ணீர் வந்திருக்கலாம்.
0: நல்லது. நாகப்பன் அவர்களை, நீங்கள் ஐந்து பாடல்களை தந்து அழகாக உரையாடி சென்றீர்கள். மீண்டும் பெறலாம், நீங்கள் மீண்டும் ஒரு ஐந்து பாடல் தரலாம் என்று எதிர்பார்த்துக் கொண்டு அடுத்த உறவுடன் செல்ல இருக்கின்றேன். வாழ்த்துக்கள் நாகப்பன். வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி முடிவிலே பாடல்கள் கேட்க இருக்கின்றோம், நீங்கள் கேட்கலாம். சரியா?
1: நன்றி.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. அடுத்த உறவை எதிர்பார்க்கின்றேன். வர வேண்டும் காற்றலைக்கு. எங்களுடைய குளிர் ஒட்டி இப்ப இத்தனையோ நாள் செயலிழந்திருந்தது. அதை சரி செய்வதற்கு எத்தனையோ பேருடன் கருதி இப்பொழுது நிறுவனத்தோடு பேசி அந்த நிறுவனம் ஒன்று ஒருவரை அனுப்பியிருக்கின்றார். பணம் தான் அந்த குளிர்ட்டி மெஷின் வாங்குவதை விட கூட வரும். அப்படித்தான் இங்கே கனடாவிலே நல்லது. அடுத்த பாடல், அடுத்த உணவு உறவு அந்த அலி அவர்கள் இரண்டு மூன்று தடவைகள் அழைத்தார். இப்பொழுது வரலாம். ரேவதி அழைத்திருந்தார் வர வேண்டும் காட்டலைக்கு. ஓடிவாரங்கள் தாமோதரன் அவர்கள் அழைத்திருந்தார்கள். அழைக்க வேண்டும், மீண்டும் வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு காட்டலை நுழைவு இப்பொழுது காட்டலை அலங்கரிக்க வருகின்றார். முகமது அலி அவர்கள் வணக்கம். வணக்கம் நாகவேந்தர் அவர்களே. ராகவேந்தர் அவர்களே
2: ஐயா, இனிய காலை வணக்கம் ஐயா.
0: உங்களுக்கு யாருக்கு இந்த காலை?
2: சாரி, இனிய இனிய இனிய மதிய வணக்கம்.
0: புன்னகை போதும், புன்னகை போதும், புன்னகைத்துக் கொண்டு கூறினீர்கள். ஒரு மணி ஐந்து நிமிடம் நண் பகல் எங்களுக்கு, உங்களுக்கு 10:35 இரவு நேரம். எங்கே காலை நேரம் இருக்கின்றது பார்த்தால், இப்பொழுது காலை நேரம் எங்கே இருக்கின்றது? பகல் வேலையாக இருக்கும், இரவு வேலையாக தான். ஆஸ்திரேலிய நாட்டில் என்று பார்த்தால் இப்பொழுது இல்லை, அங்கும் அங்கு பகல் 2 மணி வரை, அங்கு அதிகாலை இல்லை, அதிகாலை 2 மணி. நல்லது. நாங்கள் நீங்கள் காலையில தொட்டு சென்றீர்கள் புன்னகை என்பதற்கு பதில் எழுதி இருந்தீர்கள். அதற்கு நான் சிரிப்பு என்று தந்தீர்கள். சிரிப்பு நல்லதுதான், அந்த புன்னகை வந்துதான் சிரிப்பு வரும். நீங்கள் இப்பொழுது புன்னகை என்றால் என்னவென்று புரிந்து விட்டீர்களா?
2: புன்னகை என்றால் சிரிப்பு தான் ஐயா.
0: புன்னகை வேறு சிரிப்பு. இதுவரை நேரம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோம், கேட்கவில்லையா முகமது அலி அவர்களை? உடனே மாலை நேரத்திலே புன்னகை வேறு சிரிப்பு வேறு ஐயா.
2: புன்னகை என்பது முகத்தில் வந்து அழகு என்று சொல்வார்கள்.
0: இல்லை, அழகுக்கு வராது. அழகு ஒரு புறம் இருக்கு. ஒருவரை கண்டவுடன் சிரிப்பதற்கும் புன்னகை செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. முன்பின் தெரியாத ஒருவரை பார்த்து நீங்கள் சிரிப்பீர்களா? இல்லை. புன்னகை செய், புன்னகை என்றால் பல்லு தெரியாமல் அங்கே மஞ்சுளா சேமலா குறிந்த பல்லு தெரியாமல் எங்களுடைய ரோஜாவும் குறிந்த பற்கள் தெரியாமல் உதட்டினால் மட்டும் சிரித்து காட்டுவது. மெதுவாக கண்ணிலே மகிழ்ச்சி இருக்கும், முகத்திலே மலர்ச்சி இருக்கும். புன்னகையால் ஒருவரை கவர்ந்து கொள்ளலாம். ஆனால் சிரிப்பு அப்படியே, சிரிப்பு வாய் திறந்து பெரிதாக சிரிப்பதுதான் சிரிப்பு. முதல் முதலில் ஒருவரை நீங்கள் காணும் பொழுது உடனே அப்படி அப்படி கேட்க மாட்டீங்க. கண்டவுடன் ஒரு புன் சிரிப்பு, புன் சிரிப்பு. முதல் முதல் சிரிப்புக்கு முதல் வருவது புன் சிரிப்பு. புன் சிரிப்பு பெரிய சாதனைகளை எல்லாம் செய்யக்கூடிய ஒன்று, சிரிப்பு அல்ல. சிரிப்பு ஒன்றை அடைந்து விட்ட பின்பு அதிலே வரும் மகிழ்ச்சியினால் பொங்கி வருவது சிரிப்பு. இது அடைந்தோ அடையாமலோ ஒன்றை சந்திக்கும் பொழுது, ஒன்றை பார்க்கும் பொழுது, ஒன்றை நினைக்கும் பொழுது உதடு சிரிப்பதுதான் புன் சிரிப்பு. புரிந்து கொண்டீர்களா? நல்லது. சரி, இப்ப உங்களுக்கு கிடைத்திருக்கிற பதம் நான் என்ற பதம். நான் 5 பாடம் கொண்டு வாருங்க.
2: எனக்கு வந்து நான், அதுல முதலாவது பாடல் வந்து நானாக நான் இல்லை தாயே.
0: வாழ்த்துக்கள். நானாக நான் இல்லை தாயே என்ற பாருங்க. அந்த முதல் வரிய பாடங்கள் பார்ப்போம்.
2: நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே.
0: சிறப்பு. அங்க அப்ப இரண்டாவது பாடல் நான் என்று ஆரம்பிக்கும் என்ன பாடலாக இருக்கும்?
2: நான் ஒரு சிந்து காவேடி சிந்து ராகம் போரியவில்லை. அது இரண்டாவது பாடல்.
0: வாழ்த்துக்கள், சிறப்பாக தந்திருக்கின்ற. இதெல்லாம் பொன்சிரிப்போட பாடுகிறது இல்லையா? நானாக நான் தாயே, நானொரு சிந்து எல்லாம் புன்சிரிப்போடு தான் பாட, அழுது கொண்டு பாட மாட்டார். நானொரு சிந்து காவடி சிந்து. வாழ்த்துக்கள், புன்னகையோடு வந்திருக்கின்றீர்கள். இங்கே அடுத்த மூன்றாவது பாடலை தாருங்கள்.
2: மூன்றாவது பாடல் வந்து
0: காசி திரைப்படத்தில் ஒரு பாடல் இருக்கின்றது.
2: நானாக
0: இல்லை
2: காசி, நான் காணும் உலகம். அந்த பாடல்
0: கட்டிக்காரன், நான் காணும் உலகங்கள் என்று ஒரு பாடல் இருக்கிறது இல்லையா? யார் பார்க்க கூடும், நான் காணும் உலகங்கள். வாழ்த்துக்கள். அங்கே நான்காவது பாடலை கொண்டு வாருங்கள். நான் இடையிலே தடுத்து உங்களை பேசிவிட்டு கேட்பது இருந்தால் உங்களின் சிந்தனையை தட்டி திறந்து பாடலை கொண்டு வாருங்கள் என்பது ஒரே சிந்தனையில் இருக்காங்க. நான்காவது பாடல் நான் என்று ஒரு பதத்திலே கொண்டு வாருங்கள். பாலும் பழத்திலே ஒரு பாடல் இருக்கு கொடுங்கள்.
2: நான் தேடும் செவ்வந்தி பூ இது.
0: வாழ்த்துக்கள் பாத்தீங்களா, நான் ரெண்டு வரும் அருமையாக வருகின்றது. நான் தேடும் செவ்வந்தி பூ இது. அடுத்த பாடல், இன்னொரு பாடல் தந்தா சரி.
2: ஒரு பாடல்
0: பாலும்பலம் திரைப்படத்தில்
2: பாடல் இருக்கின்றது. பழைய பாடல்கள், பழைய பாடல்கள், புதிய பாடல்கள் இருக்கின்றது.
0: வர வேண்டும்
2: நீங்கள். இப்ப
0: நான் கேட்டது நீங்கள் நேற்று தரலாம். நான் என்று ஆரம்பிக்கும் பாடல், ஒரு பாடல் தந்தால் ஐந்து பாடல் தந்ததுக்கு சரி.
2: ஐயா நான் நீங்க
0: இல்லை இல்லை, நீங்கள் இந்த நிலையில இருக்கலாம். உங்களுக்கு வரும் பாடல்கள் கொண்டு வாருங்கள். வெறும் பொறுமையாக நீங்கள் சிந்தியுங்கள். நான் என்ற பாடல்கள் வருகின்றது, எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள்.
2: நான் ஒரு கோயில்
0: அது நண்பர், அந்த பாடல் நல்லது, நல்லது ஒரு பாடல் அந்த பாடல். நான் ஒரு கோவில், நீ ஒரு தெய்வம், நீ அங்கு தெய்வம், அப்படித்தானே? பாலம்படத்தில் இருக்கு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். இன்னொரு பாடல் நான் கேடும் செவந்தி போவது, அப்படி எல்லாம் பாடல்கள் இருக்கு. ஆனா நீங்கள் ஐந்து பாடல்கள் தந்து விட்டீர்கள், சரியா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது பொன் சிரிப்பு என்றால் என்ன, சிரிப்பு என்ன என்றால் என்ன என்ற விவரத்தை, வித்தியாசத்தை அறிந்து கொண்டீர்கள், அப்படித்தானே? சிரிப்புக்கும் பொன் சிரிப்புக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. வாழ்த்துக்கள், சிறப்புகள்
2: என்பது மௌனமாக சிரிப்பது.
0: அது மௌனம் சிரிப்பது, சிரிப்பு வந்து அதுக்கு பொன் சிரிப்பு என்று வந்தது. அதனால தான்
2: கண்டிப்பா கண்டிப்பா பொன் சிரிப்பு என்பது மௌனமாக சிரித்துக் கொண்டு இருப்பதுதான் பொன் சிரிப்பு என்று சொல்வார்கள்.
0: மனதுக்குள்ள சிரிப்பு, அதாவது வந்து உதடு மட்டும் தெரியும், பற்கள் தெரியாது, சரியா? பொன் சிரிப்பு.
2: ஆமாங்க ஐயா.
0: நல்லது நல்லது.
2: மற்ற நண்பர்கள் நம்மளை சிரிக்க வைப்பது என்றால் அவர்கள் ஏதாவது மனதுக்கு பிடித்த மாதிரி ஏதாவது ஒரு காமெடி, ஒரு காமெடி காமெடி பண்ணா கூட அதை பார்த்தாலோ காதல கேட்டாலோ நமக்கு ஒரு
0: அதிகமான அது தொழில் வாய் திறந்து சிரிப்போம். நல்லது. வாழ்த்துக்கள் வாலி அவர்களே, நீங்கள் இணைந்து சிறப்பு. உங்களுடைய அந்த பதத்தில் இருந்தால் இந்த கருத்தரங்கு இப்பொழுது வந்தது. வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த அன்பு உறவு யார் வருவார் என்று பார்ப்போம். ரேவதி, நீங்கள் வந்துவிட்டு சென்று விட்டீர்கள் மகளே, ஓடி வர வேண்டும். ராமா தாமோதரன் ஐயா, நீங்களும் அழைத்தீர்கள், வரலாம் காத்தலைக்கு. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. காத்தலையில் கலந்து பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். எங்கே ஓடி வாருங்கள். வந்து அடுத்த உறவு என்ன பதத்தை கொண்டு வர போகின்றார் என்றால் அங்கே ஒரு நல்ல பதம் தான் இருக்கின்றது, வர வேண்டும், கொண்டு வாருங்கள். அடுத்த பாடல் நல்லதொரு பதமாக இருக்கின்றது. யார் வரப்போகின்ற பதத்தை கொண்டு வருவதற்கு வருகின்றார். வணக்கம் வணக்கம்.
3: தர்மபுரியிலிருந்து உமையா
0: பேசுறேன் சார். வணக்கம் வணக்கம் சகோதரி, நலமாக இருக்கின்றீர்கள்?
3: நன்றாக இருக்கிறோம் சார். ஐயா நீங்க நன்றாக இருக்கிறீர்களா?
0: நாங்கள் நலமாக நலமாக இருக்கின்றோம் உமையாள் சகோதரி அவர்களே. அங்கே தர்மபுரியில் காலநிலை எப்படி இருக்கின்றது? மழை பெய்ததா, பெய்கின்றதா, பெய்ய இருக்கின்றதா?
3: இல்ல, மேகம் கிரௌடாக இதாதான் இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு, ஆனா வரதில்ல.
0: மழை பெய்ய இருக்கின்றது, நல்லது. புன் சிரிப்பு பற்றி உங்களுக்கு நீங்கள் அறிந்தவற்றை கூற முடியுமா? புன் சிரிப்பு, சிரிப்பு இரண்டுக்கும் உள்ள

0: பெரிய சிரிப்பு ஜோக்கு வடிவல் ஜோக்கோ மத்த ஜோக்கோ வாய் திறந்து ஒரு வெள்ளிக்காசு கொட்டுவதை போல் சிரிப்போம்.
1: அது மட்டும் இல்லாமல் இடம் பொருள் ஏவல் தெரியாமல் சிரித்து விடுவோம். அறியாமல் யார் பக்கத்தில் இருக்கின்றார்கள், எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்பதை அறியாமல் சிரித்து விடுவோம்.
0: நம்மளை அறியாமல் சிரிச்சுவிடும்.
1: ஆமாம், இங்கே எங்களுடைய மரணச் சடங்கு நடக்கிற இடத்திலே மண்டபத்திலே நடக்கும். சில சமயத்திலே நாங்கள் எல்லாம் அமைதி காத்து சோகத்தோடு இருக்கும் போலவே அருகில் இருக்கும் நண்பர்கள் இருக்கின்றார்கள். சில குறுநகையாளர்கள் இருந்து விட்டு ஒரு அதை பார்த்து ஒரு நகைச்சுவை விட்டு விட்டார்கள். எங்களால் அடக்க முடியாமல் சிரிக்க வேண்டி வந்துவிடும். அந்த இடத்திலே மிக சங்கடமாய் போய்விடும். புஞ்சிரிப்பாலையும் அதை நிவர்த்தி செய்ய முடியாது. அப்படியான சிரிப்புக்கு விடும். ஆனா புன்னகை வந்து நாங்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்து அதை செய்யலாம் இல்லையா? எங்களோடு இருப்பவர்களுக்கும் இருக்கும் பொழுது இருப்பவர்களுக்கு பிடிக்காத ஒருவர் வருகின்றால் அவரை நாங்கள் வரவேற்பது போன்று புன்னகை செய்யாமல் மனதுக்குள்ளே அடக்கி விடுவோம்.
0: சொல்லுங்க,
1: சிறப்பான பதிலை தந்தீர்கள். உங்களுக்கு உங்களுக்கான பதம் அவன் என்ற பதம், அவன் அவன் என்று ஆரம்பிக்கும் ஒரு ஐந்து பாடல்கள் தாருங்கள். அவன் அவன்
0: என்ன வார்த்தை?
1: அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று ஒரு பாடலை தந்தீர்கள். இரண்டாவதாக இந்த பாடலை தருவீர்கள்.
0: அவள் வருவாளாதான் வரும். அவனுக்கு
1: என்ன, அதனால தூங்கிவிட்டான்.
0: அவனுக்கு என்ன தூங்கிவிட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவா?
1: வாழ்த்துக்கள். தொட்டு விட்டோன்னு வருகிறது ஞாபகம். அவனுக்கு என்ன அடுத்தது என்ன பாடல?
0: அவன் என்ன நான் அடுத்த முறை உங்களிடம் வந்து வார்த்தை கேட்டு பேசலாங்களா?
1: இல்ல
0: ஒரு சான்ஸ் இல்லீங்க ஐயா. ஒரே சந்தர்ப்பம் தானா இல்ல சந்தர்ப்பம்
1: கொடுக்கிறீங்க? இப்பொழுது கூறக்கூடியதை கூறலாம், பின்பு நீங்கள் சென்று நினைத்து தேடி பார்த்து வந்தும் கூறலாம்.
0: அப்படிங்களா? நன்றிங்க ஐயா.
1: நன்றி.
0: அம்மாவிடம் பேசினேன் நன்றி. நல்லா இருந்தது புதையல்.
1: நாங்க
0: பார்ட்டிசிபேட் பண்ண சூப்பரா இருந்தது. அவர்கள் அழகாக பாடினார்கள். அவர்கள் நல்லாக நன்றாக விலகலன்று சிரித்தார்கள். சூப்பர் சூப்பர். அம்மா பேர் என்னங்க ஐயா? அம்மாவோட பெயர் என்ன?
1: மீரா. மீரா
0: மீரா மீரா காட் மீரா கண்ணன் மேல தருகிறேன்.
1: வாருங்கள். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள் உமையாளம்மா அவர்களே. நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
1: அடுத்து வருகிறார் ரேவதி மகள். ரேவதி அழைத்து விட்டு சென்று விட்டாரே. மீண்டும் ரேவதி

0: இருக்கீங்கப்பா.
1: நலமாக இருக்குங்கள் ரேவதி. உங்கள் வரவு நல்வரவாகட்டும். வாழ்த்துக்கள், சிறப்புகள். சற்று பணியும் இருந்ததை இடையிலே அந்த குளிரூட்டியை சரி பண்ணுவர் வந்தால் அவரோடு இணைய வேண்டியிருந்தது நல்லது. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா ரேவதி?
0: நலமாக இருக்கிறேனப்பா. நீங்கள் போன வாரம் கொஞ்சம் நடுவில் இல்லை.
1: இடையிலே எப்படித்தான் இடையிலே
0: வேலையப்ப
1: இடையிலே இரண்டு பக்கத்தை காணவில்லை. இடையிலே ரெண்டு பக்கத்தை காணவில்லை, நடுவிலே ரெண்டு பக்கத்தை, நடுவிலே காணவில்லை, ரெண்டு பக்கத்தை காணவில்லை. சரி, இப்பொழுது நாங்கள் இருவரும் ஒருவர் ஒருவர் இணைத்த வேளையில் சிரித்தோமா புன்னகைத்தோமா? புன்னகைத்தோம். முதலில் புன்னகை. சிறுபதி வரைகின்றால் என்பதை எனக்கு ஒரு புன்னகை. அப்பா இணைந்து விட்டார் புன்னகை. அப்பா
0: நகைச்சுவையா பேசினாக்கா
1: சிரிப்பு வரும். சரி, அப்ப இந்த புன்னகை என்றதுக்கு உங்களால் என்ன வரவிலக்கணம் தர முடியும்? புன்னகை என்றால் என்ன?
0: புன்னகை என்ற சந்தோஷத்துல செய்யலாம்
1: புன்னகை. அப்ப சந்தோஷத்துல அப்ப சிரிப்பது
0: இல்ல இல்ல. ஒத்திர ஒத்திர அறிமுகப்படுத்தும் போது இப்போ நீங்க சொன்ன மாதிரி அறிமுகம் இல்லாதவர்கிட்ட கூட நம்ம முயற்சியாக இந்த புன்னகையை தரலாம்.
1: மிகவும் சிறப்பாக இருக்கும்.
0: ஒரு நல்ல நேர்முக முயற்சியா இருக்கும், பயிற்சியா இருக்கும்.
1: முன்னின் தெரியாத ஒருவரிடம் சரியா அறிமுகமாவதற்கு நல்ல ஒரு ஆயுதம் புன்னகை என்றால், அந்த புன்னகை செய்யும் பொழுது அது நன்மையில் முடியுமா தீமையில் முடியுமா? அந்த
0: நல்ல நல்ல சகவாசமான நட்பு நல்ல நன்மையில் முடியும்.
1: முன்பின் தெரியாத ஒருவரோடு நீங்கள் புன்னகை புரிகின்றீர்கள், அவர் உங்களோடு புன்னகை புரிந்து தொடர்பாக இருக்கிறோம். சிறிது காலம் போக அந்த புன்னகையை அந்த புன்னகையை ஒரு அறிமுகமாக வைத்து அறிமுகமாகியவர்கள் பழகி கொண்டு வரும் பொழுது அந்த புன்னகையை கொண்டு அறிமுகமாகி சில இன்னல்களையும் உங்களுக்கு விளைவிக்கலாம் தானே?
0: விளைவிக்கலாம்.
1: அதே நேரத்தில் அந்த புன்னகையால் வந்த அந்த உறவு பெரிய உறவாக நீடித்து நன்மையையும் பயக்கும் தானே? புன்னகை என்பதில் இரண்டும் உள்ள ஒரு வல்லமையான ஆயுதம். நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. ஒரு புன்னகையால் ஒருவரை எம்பசப்படுத்தலாம் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? ஒரு புன்னகையால் நாங்கள் ஒருவரை எங்கள் வசப்படுத்திக் கொள்ளலாம். அதே நேரம் புன்னகையால் நாங்கள் ஒருவர் வசம் ஆகியும் விடுவோம். அந்த அருமை அந்த புன்னகை கூட நாங்கள் அறிந்துதான் செய்ய வேண்டும் இல்லையா? முன்பின் தெரியாத எல்லோரிடமும் நாங்கள் அந்த புன்னகையை உதிர்க்க கூடாது. வருகின்றவர் வந்து ஒரு சோகமான ஒரு துன்பமான ஒரு ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வோட வரும் பொழுது நாங்கள் அவரை பார்த்து புன்னகைத்தால் அவருக்கு எப்படி இருக்கும்? அவரால் புன்னகை தர முடியாது,
0: அது கேலனம் பண்ண மாதிரி ஆயிடும்.
1: அதனால் இதுவரை கூறுங்கள் மாறிவிடும். நாங்கள் இதுவரை நேர்மும் பேசிக்கொண்டு வந்த இடத்திலே புன்னகையை பற்றி பேசும்போது நாகப்பன் சில கருத்துக்களை தந்திருந்தார் தானே. எல்லா இடத்திலையும் அதை நாங்கள் செய்ய முடியாது. நன்மையிலும் மற்றவர்களும் குறிந்த புன்னகை என்பது ஒரு சிறந்த ஆயுதம் ஒருவரோடு ஒருவர் அறிமுகப்படுவதற்கு. ஒரு நிமிடம் நம் மகளை இந்த பாடலை கேட்டுக்கணும். அமைதியாயிருங்கள் நண்பர்கள். ஒரு நிமிடம் அப்படியே.

0: நன்றி மகளே, ரேவதி, உங்கள் பொறுமைக்கு நன்றி. என்ன வந்தாலும் எங்களை அதை குளிர் ஊட்டி ஏர் கண்டிஷன் திருத்தரவர் இருந்தால் அவரோட கையெழுத்துகள் அதை ஓடி வச்சுட்டு விட்டு வந்து விட்டு நல்லது. அதில் அடுத்து நாங்கள் புன்னகை பற்றி பேசுவோம். அந்த புன்னகை வந்து நன்மையும் பயக்கும் தீமையும் பயக்கும். அங்கே நான் முன்பு ஒரு வார்த்தை கூறின பாரத போருக்கு ஒரு காரணம் புன்னகையும் உண்டு இல்லையா? புன்னகையால்தான் ராமாயணத்திலே தசரதத்தை படலம் வர வேண்டது இல்லையா? அந்த பெண்களை எல்லாம் அவர் கொண்டு வந்த புன்னகை தான் செய்கிற விடயம். புன்னகை வந்து நன்மையையும் பயத்திருக்கின்றது, தீமை. ஒரு மனிதனுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் புன்னகையும் ஒரு காரணம். அதுதான் ஆரம்ப கதை. சிரிப்பு அந்த இடத்திலே சிரித்து விட்டு போய்விடலாம். சிரிக்கிற பிளமாக சிரிப்பது உள்ளார்ந்த அந்த விடயத்தை எடுத்து தான் சிரிக்கின்றோம். இது ஒன்றும் தெரியாத வகையிலேயும் புன்னகையை வச்சுக்கிறோம். இங்க இப்பொழுது எங்களுக்கு முன்பு வந்தவர் ஒருத்தர் கூறி இந்த நடிப்பு என்று சொல்லி புன்னகை நடிப்பு என்று கூறியிருந்தார். ஒருத்தர் நடிப்பு நடிப்புக்காக சிரிப்பது அப்படி பல விடயங்கள். இந்த புன்னகை ஒரு பொல்லாத ஆயுதம். அதை நாங்கள் கவனம். அதிலும் பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் புன்னகைத்தல். எங்கோ இருந்து ஒருவர் புன்னகைக்கின்ற நாங்களும் அதை கவனித்து விட்டு புன்னகைத்து விட்டோம். அதே பெரிய ஆபத்தில் கொண்டு வந்து முடித்து விடும் இல்லையா?
1: என்னோட பையன் சொல்வான், அம்மா வந்து நீ சீரியஸா பேசும்போது சிரிக்காதம்மா அப்படிமா.
0: அப்படியா?
1: முன்னும்
0: தெரியாதவர்களோ அல்லது அதிகம் பழக்கம் இல்லாதவர்களோடு சிரித்தும், ஆனால் நன்றாக பழகியவர்களும் உள்ளன்போடு பழகும் பொழுது சிரித்து மறந்து பேசலாம். சரியா? நல்லது. உங்களுக்கு கிடைத்த பதம் அன்பு. எங்கே ஐந்து பாடல் கொண்டு ஓடி பாருங்கள் மகளே. அன்பு
1: அப்பா முதல் பாடல். அன்புக்கு நான் நடிமை, அன்பு வந்தது என்னை ஆள வந்தது.
0: அந்த அன்பு வரும்போது அன்புக்கு நான் அடிமை ஒன்று, அடுத்தது அன்பு வந்தது என்னை ஆள. இந்த அன்பு வருவதற்கு முன் வருவது எது? புன்னகையா சிரிப்பா?
1: அது மனசுல ஒரு இரக்கமாப்பா. அன்பு வந்தா ஒரு புன்னகை தான்ப்பா. புன்னகை தான்
0: அன்பு என்பது புன்னகையோட வருதா சிரிப்போட வராதா?
1: சிரிப்புன்றது கொஞ்சம் உறக்க பண்றது சிரிப்பு. இது
0: புன்னகை வந்து ஒருவரை நன்றால் ஆழமாக அறிந்தால் கூட அவர் மனம் எதுவென்று தெரிந்த வேளையிலும் ஒரு புன்னகை வரும். சரி, மூன்றாவது பாடலை தாருங்கள்.
1: அப்ப மூன்றாவது பாடல், அன்பு நடமாடும் கலை கூடமே.
0: வாழ்த்துக்கள்.
1: அடுத்தது, அன்பில் மலர்ந்த நல் ரோஜா கண்ணலராய் என்றாஜா.
0: அடுத்தது,
1: அன்பு பாடல
0: ஐந்து பாடல் தந்து விட்டீர்கள். இப்பொழுது தடுமாறி தடுமாறி சிந்தித்துத்தான் தந்தீர்கள் ஆனால் பார்க்க போன இனி வீட்டு நீங்கள் முடிந்த பின்பு உங்கள் மனதிலே பல அன்பு தோன்றும்.
1: பாடல் அன்பு இருக்குப்பா, நிறைய
0: அன்பு பாடல். சரி, ஐந்து
1: பாடல்
0: மீண்டும் வந்து நீங்கள் போடுமென்றால் இன்னொரு பாடத்துக்கு ஐந்து பாடல் தரலாம். நல்லது ரேவதி, அன்பாக பேசினீர்கள், இனிப்பாக பேசுகிற புன்னகை என்பதற்கு நல்ல வரவிலக்கணம் தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: உங்களுக்கு வீடு எல்லாம் சரியாயிட்டாப்போ?
0: இல்ல மகளே, 25 வீதம் தான். அது கீழே தான், நாங்கள் மேலே, அது கீழே பகுதி, மேலே உள்ள அளவு கீழே இருக்கின்றது. அந்த வேலை இப்பொழுதுதான் நிலத்தை எல்லாம் துப்புரவு செய்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் வந்து ஆடைகள் கழுவுற இயந்திரம் போட்டுக்கிற அறை அழைச்சி கொலையை விட்டு போயிருக்கிறார்கள். இன்னும் முற்றாக என்ன முடியவில்லை, இன்னும் எவ்வளவு நாள் எடுக்குமோ தெரியாது. இப்பொழுது வந்தவர் வந்து அதுக்கு அப்பாற்பட்ட இன்னும் குளிரூட்டி புதிதாகத்தான் வாங்கி பூட்டியது, அது வேலை செய்யவில்லை. அவரை அழைத்து பார்த்தோம்.
1: இதுலயும் எங்களுக்கு எல்லாம் வானொலி வழங்கி நிகழ்ச்சிகளை வழங்கி எங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துறீங்கப்பா. அம்மா நீங்களும் நன்றி அப்பா.
0: புன்னகையோடு நன்றி கூறிக்கொள்கிறோம். நன்றி மகளே. நன்றி அம்மா. இந்த நிகழ்வு முடிந்த பின்பும் விரும்பினால் நீங்கள் பாடல் கேட்கலாம். வந்து எங்கே அடுத்த பாடல் யார் போன்றீர்கள்? ஓடி வர வேண்டும். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? வடலூர் ஆனந்தன் அவர்கள் வருகின்றனர். ஆனந்தமான ஆனந்தன் வரு. வணக்கம் ஆனந்தன் அவர்களே.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள்? நலமாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இந்த புன்னகையை பற்றி நீங்கள் என்ன கருத்தை கூற வருகின்றீர்கள்? புன்னகை
2: அந்த உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமான பாடுவாங்க சார் ஒரு பாடல்.
0: உதடு மட்டும் சிரிப்பது புன்னகை, நல்ல கருத்துண்டு. உதடு மட்டும் சிரிப்பது புன்னகையிலே வருகின்றது. உள்ளம் சிரிப்பதுனா பலமாக சிரிப்பது இல்லையா?
2: கண்டிப்பாக. அந்த உள்ளம் சிரிக்கும் போது வந்து ஓசை வராதுங்க.
0: ஓ, உள்ளம் சிரிக்கும் போது ஓசை வராமல் சிரிப்பது புன்னகை என்று கூறப்படுகிறது. அதுதானே நல்லதொரு கருத்தை தந்தீர்கள், வித்தியாசமான கருத்து. உதடு சிரிக்கும் பொழுது உள்ளம் சிரிக்குமா? வந்து உள்ளம் சிரிக்காமல் உதடு மட்டும் சிரிப்பது புன்னகை. உள்ளத்திலிருந்து உள்ளார்ந்தமாக ஓசையோடு வந்து சிரிப்பது பெரும் சிரிப்பு. அந்த சிரிப்பு வந்து தன்னைத்தானே மறந்து அந்த பொருளை உணர்ந்து பூர்ணத்துவம் பெற்று சிரிப்பதுதான் சிரிப்பு. புன்சிரிப்பு முன்பும் தெரியாத உள்ளம் அறியாத உள்ளத்திலிருந்து வராமல் உதட்டில் மட்டும் வருவது ஒரு சிரிப்பு, அது ஒரு நடிப்பு என்று ஒருவர் கூறுகின்றார். உதடு தெரியாமல் சிரித்து மற்றவர்களை மிரட்டுவதற்காக என்று ரோஜா கூறினார். அப்படி ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு கருத்தை கூறுகின்றார்கள். அதற்கு நீங்கள் தந்த கருத்து உள்ளத்திலிருந்து வராமல் உதட்டில் மட்டும் வருவது புன் சிரிப்பு. வாழ்த்துக்கள், சிறப்புகள், சிறப்பான கருத்தை தந்தீர்கள். உள்ளம் உடல் உதடு சிரிக்கும் போது உள்ளம் சிரிக்குமா? இல்லை. உள்ளம் பெரிதாக சிரிக்கும் பொழுது உதடும் சேர்ந்துதான் சிரிக்கின்றது. ஆனால் பெரிய பலத்தை சிரிப்பாக முழுமையான ஒரு விடயத்தை உள்ளார்ந்த உணர்ந்து வருவது சிரிப்பு இல்லையா? கெட்டிக்காரன். உங்களுக்கு என்ன பாடலை தரலாம் என்று எனக்கு யோசனை. மலர் என்ற பதம் வந்திருக்கின்றது உங்களுக்கு.
2: மலர்,
0: மலர் என்று ஐந்து பதங்கள் கிடைத்திருக்கின்ற பாடலை தர வேண்டும். நீங்கள் எங்கே கொண்டு வாருங்கள்.
2: மலர் கொடுத்தேன், கைகூலுங்க வலையளித்தேன். மலர்ந்து மலராத பாதை மலர்போலே மலரும் இழிவண்ணமே.
0: மலர்ந்து மலராத பாசமல திரைப்படத்தை தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள். மலர்ந்து மலரா, இரண்டு மலர் வந்துவிட்டது. மூன்றாவது மலர் எதுவாக இருக்கும்? புதிய பாடல்.
2: மலர் எது என் கண்கள் தான் என்று சொல்வேன் அடி. அந்த பாடல்.
0: ஓ, நல்ல ஒரு பாடல். மலர் எது என் கண்கள் தான் அடி, நல்ல பாடல். அடுத்து
2: மலர்கள் நினைந்தன பனியாளி என் மனமும் குளிர்ந்தது நிலவாளி. அந்த பாடல்
0: நல்ல பாடல். மலர்கள் நினைந்தது பனியாளி. இது வந்து இதே கமலம் திரைப்படமாகுமா? கொண்டு பாருங்க. அடுத்தது
2: மலரும் வானிலவும். அந்த ஒரு பாடல்
0: கொடுத்தாஸ் இல்லையா?
2: மலரும்
0: நீங்கள் எத்தனை பாடல் தந்து விட்டீர்கள் இப்பொழுது?
2: ஐந்து பாடல் கொடுத்தீங்க.
0: ஐந்து பாடல் பூரணத்துவப்படுத்தி தந்திருக்கு. வாழ்த்துக்கள். புதிய திரைப்படங்களும் பல பாடல்கள் இருக்குது. சரி, நல்லது. ஐந்து பாடலை தந்து நீங்கள் புன்னகை என்பதற்கு அற்புதமான ஒரு கருத்தை தந்தீர்கள். உள்ளம் உதடு சிரிக்கும் போது உள்ளம் சிரிக்குமா என்று நல்ல கருத்தை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திக்கலாம். மீண்டும் வந்து தரலாம் பாருங்க. அடுத்த உறவிடம் செல்கின்றேன் இப்பொழுது. இன்னொரு வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு. ஓ, இனி இரவு வணக்கம். சந்தன்ராஜ் அவர்களே, நலமா இருக்கின்றீர்களா? பயண களைப்பெல்லாம் தீர்ந்து விட்டதா?
3: தீர்ந்துருச்சுங்க.
0: அப்படியா? இந்த புன்னகை என்பதை பற்றி நாங்கள் கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். புன்னகை என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
3: புன்னகை அதான் நம்மளுடைய பல்வேறு சூழ்நிலையில மாற்றி அமைப்பது இந்த புன்னகை தான்.
0: ஓ, நல்ல கருத்தா இருக்கின்றது அந்த கருத்து.
3: அதே போல அது மனிதனுக்கு வந்து அது ஒரு பெரிய கொடை.
0: சிறப்பு சிறப்பு கொடை. புன்னகை. புன்னகை வேறு, சிரிப்பு வேறு. தானே சந்தனராஜ், புன்னகை.
3: ஆமா ஆமா ஆமா. புன்னகை சாதாரண புன்னகைங்கிறது வந்து அந்த உடட்டளவுல நம்ம சிரிக்கிறோம் இல்லையா? ஒருவரை பார்த்தவுடன் புன்முறுவல் செய்வோம்.
0: புன்முறுவல். அதுல எந்த விதமான இது விட ஒருவரை அறிமுகமாகிக் கொள்வது, தன்னைத்தான் வெளிப்படுத்திக் கொள்வது, நல்ல சகுனத்தை ஏற்படுத்திக் கொள்வது புன் சிரிப்பு. ஆனா அந்த புன்னால் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. நல்லதோ குறை என்று நீங்கள் கூறியிருக்கீர்கள். ஆனந்தனும் கூறியதான் உள்ளம் உதடு சிரிக்கும் போது உள்ளம் சிரிக்கும், உள்ளத்தால் சிரிக்காமல் உதட்டினால் மட்டும் சிரிப்பது புன்னகை. அது ஒரு சிறந்த ஆயுதம் என்று நீங்கள் கூறுவது ஒரு மனித பண்பு, மனித நீதம் உள்ளவர்களுக்கு எல்லாம் செய்வார்கள். நல்லதே நல்ல கருத்தை தந்தீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு பதம் இருக்கின்றது, நல்லதோ ஒரு பதம் உண்டு. அவள் என்ற பதம், ஷி அவள்,
3: அவள் அவன் போய் அவள் வந்துருச்சு.
0: அவன் வந்தால் அவள் வரத்தாரு வேண்டும்.
3: ஆமாங்கய்யா, அதுல வந்து பாத்தீங்கன்னா அவள் ஒரு நவரச நாடகம் இருக்கு, அவள் ஒரு நவரச நாடகம் இருக்கு,
0: அவள் ஒரு நவரச நாடகம்.
3: ஆமா, அவள் வருவாள்
0: அப்படின்னு
3: குணின்
0: இருக்கு.
3: ஆமா,
0: காதலுக்கு மரியாதை.
3: அப்புறம் பாத்தீங்கன்னா ஆமா, அவள சொன்னால் இருக்காது அப்படி ஒன்று நடக்காது.
0: செல்வம் திரைப்படம்,
3: அவளா
0: சொன்னால் இருக்காது அப்படி இருக்காது என்று சொல்லி அவர் நம்ப மறக்கிறார். அதை நம்ப முடியவில்லை, நம்ப முடியவில்லை என்று கத்துக்கிறார். மூன்று பதியிலே மூன்று பாடலே போட்டு
3: அவள்
0: நாயகர் திரைப்படத்தில் பாடுற
3: அவள்,
0: அதன் அவளுக்கு என்ன
3: அவளுக்கு
0: என்ன அழகிய
3: முகம், அவளுக்கு
0: என்ன
3: அழகிய
0: முகம், நாலு சேர்த்து
3: விட்டு அவள்
0: பறந்து போனாலே.
3: ஆமா இருக்குங்கய்யா, அவள் பறந்து போனாள், என்னை மறந்து
0: போனாள்,
3: அவள்
0: பறந்து போனாளே என்று பாடல் கொண்டு வர. இப்படி வானொலியில் இருந்து விடைபெற்று சென்ற பின்பு அவள் என்ற பாடல் கனெக்ட் வரும் உங்களோட
3: சிந்தனைக்கு
0: கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதா இருக்கின்றது. வணக்கம் மகளே, சகாய ஆன்சி ராணி அவர்களே, வருக வருக வருக.
4: வணக்கம்.
0: வணக்கம், நலமா இருக்கின்றீர்களா மகளே?
4: நல்லா இருக்கிறேன்.
0: பிரயாணம் எப்படி இருந்தது?
4: பிரயாணம் களைப்பாக இருந்தது.
0: பிரயாணம் களைப்பாக இருக்கின்றதா? சரி, அலைச்சலா? அப்படியா, என்ன பயணம் இல்ல, வாகனங்களில் செல்வது சாதாரணமானது இல்லை, கொஞ்சம் அலைச்சல.
4: வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு திடீர்னு வெளியில போறோமா?
0: எல்லாரையும் பார்த்து பேசி மகிழ்ந்து. சரி, எத்தனை பேரை பார்த்து பொன் சிரிப்பு சிரித்தீர்கள், எத்தனை பேரை பார்த்து பெரிய சிரிப்பு சிரித்தீர்கள்?
4: எல்லாரையும்
0: முதல் அதுதான் நன்றாக பழக்கப்பட்ட உறவுகள், நண்பர்கள், பல
4: திருப்புக்கு பதில் வந்தா பெரிய சிரிப்பு வரும்.
0: பொன் திருப்புக்கு பதில் வந்தால்தான் அடுத்த வாத பெரிய சிரிப்பு வரும். கட்டிக்கார நல்ல வேறு பதிலை தந்தீர்கள். அடுத்தது வேறு என்ன அங்கே? அப்ப பெரிய சிரிப்பு வரும்பொழுது உள்ளத்திலிருந்து எழுந்து பெருசாக வரும், பொங்கி வரும் சிரிப்பு. ஆனா புன்சிரிப்பு கண்டவுடன் வரவேற்பு கூறுவது போல அறிமுகப்படுத்திக் கொள்வதில் ஒரு சிரிப்பு சிரிப்பீர்கள் இல்லையா? உதாரணம் மட்டும் சிரிப்பது இல்லையா? சரி, உங்களுக்கு வந்திருக்க பாடல் பதம் வந்து காதல் என்ற பதத்துக்கு பாடல் தர வேண்டும். ஐந்து பாடல் காதல், அவன் அவள் ரெண்டும் வந்து காதல்ல வந்துவிட்டது. ஆஹா, நல்ல பாடல், முதல் பாடலே நல்லது. சரி, அடுத்த பாடல் எதுவா இருக்கும்?
4: காதலிக்கும் பொங்கைகள் தொட்டு நூற்றினால் சின்ன தங்கம் கூட தவறும் தானே.
0: ஓ, வாழ்த்துக்கள். இரண்டாவது பாடல தந்துவிட்டீர்கள். மூன்றாவது பாடல் எதுவா இருக்கும்?

0: காதல்ல பல பாடல்கள் இருந்தானே மகளே?
1: இருக்கும். காதலரே காதலரே காதலர் பூஞ்சோலை.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். காதலரே காதலரே காதலர் பூஞ்சோலை மகளே. அடுத்த பாடல் ஏதாவது இருக்கும் மகளே? மூன்று பாடல் கட்டிக்காரி, மூன்று பாடல் தந்து விட்டீர்கள். நான்காவது பாடல் எதுவா இருக்கும்? காதலுக்கு நேரம் இல்ல திரைப்படத்தில் ஒரு பாடல் இருக்கு அல்லவா? வாழ்த்துக்கள். காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா. அடுத்தது பாண்டியராஜன் ஒரு பாடல் இருக்குது.
1: காதல் காயங்களே நீங்கள்
0: ஆரங்களே, காதல் காயங்களே. வாழ்த்துக்கள். ஐந்து பாடலை தட்டி தவறி தெரிந்தோ தெரியாமலோ தந்து விட்டீர்கள் கட்டிக்காரி. ஆனால் புன்சிரிப்பை பற்றி ஒரு பதில் தந்தீர்கள். புன்சிரிப்பு வந்த பின்பு வருவது பெரிய சிரிப்பு என்று கூறினீர்கள். அற்புதமான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருவதை கூறினீர்கள். வாழ்த்துக்கள் ராணி, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி நன்றி நன்றி. அடுத்த நன்றி அம்மா, இருவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கும்? வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நான் உண்மையா பேசுகிறேன்.
0: வந்து விட்டீர்கள், மீண்டும் வந்து விட்டீர்கள். அந்த பாடல் கண்டுபிடித்தீர்களா? அவர் என்பதற்கு கொண்டு வாருங்கள்.
2: மூன்றாவது பாடல் ஐயா, அவன் துகள் நீயே, அவன் நிழல் நீயே.
0: ஓ,
2: விஜய் சேதுபதி சார்.
0: ஓ,
2: சீரகாதி.
0: ஓ, அந்த அடுத்த பாடல்.
2: அப்புறம் அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று
0: முதல்ல தந்தீர்கள் அல்லவா முதல் பாடலாக?
2: அப்படிங்களா ஐயா, சரிங்க ஐயா. அவனை பத்தி அதை விட்டுடுங்க. அவனை பத்தி நான் பாடல, இவனை பத்தி நான் பாடல, அவன் இவன் படம்.
0: அவன் இவன், அவனை பத்தி நான் பாடல, இவனை பத்தி நல்ல
2: நான் பாடல, இவனை பத்தி நான்
0: பாடல. புதிய பாடல்களை தர வேண்டீர்கள். அடுத்து இன்னும் ஒரு பாடல் வேண்டும்.
2: ஆமா, என்ன ஒரு பாடல்? அவன் பார்த்து சிரிக்கல, நான் பறக்க தொடங்கிட்டேன். அவன் பார்த்து சிரிக்கல, நான் பறக்க தொடங்கிட்டேன். கோரியில் ஒருவன்,
0: ஒருவன் நல்ல
2: விஜய் ஆண்டனி படம்.
0: கெட்டு காரியம். நீங்கள் உமையாள் அம்மா அவர்களே, நீங்கள் தேடி எடுத்து மீண்டும் வந்து இணைந்து அதை பூர்த்தி செய்து ஐந்து பாடலையும் தந்து புன்சிரிப்பு அதை பற்றி உங்களுக்கு நல்ல விளக்கத்தை உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நீங்கள் விரும்பும் பாடலை கேட்கலாம், நீங்கள் அழைத்து தரலாம் பாடல். திருப்பியும் வரலாம், இன்னும் வந்து வேறு ஒரு பதத்துக்கு ஐந்து பாடல் தரலாம். முதல் இந்த தாமதம் இல்லை.
2: அப்படிங்களா? கலந்து கொள்ளலாம்.
0: ஓ, திரும்பவும் கலந்து கொள்ளலாம். நீங்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: வேறு
0: வார்த்தை தருவீர்கள். வேறு பதம் ஒன்று தருவேன், அதற்கு நீங்கள் ஐந்து பாடல்கள் தரலாம்.
2: சரிங்க ஐயா,
0: நன்றி. உண்மையால் அவர்களை இணைந்து சிறப்பித்து கலந்து நன்றி அம்மா, நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம், வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? ஒருவர் பேசி இருக்கின்றார். அவர் யார் என்று தெரியவில்லை, அழைத்திருக்கின்றார். அவர் யார் என்று தெரியவில்லை. வர வேண்டும், அந்த காற்றை இடைய வேண்டும். வராதவர்கள், இணைப்பு கிடைக்காதவர்கள் வரலாம். ஒருமுறை அழைத்து இணைப்பு கிடைக்கவில்லை என்று இருப்பவர்களும் வரலாம். அழைத்தவர்களும் ஒரு ஐந்து பதங்கள் தந்தவர்கள் மீண்டும் வந்து ஐந்து பதம் தரக்கூடியதாக ஒரு பதத்தை பெற்றுக் கொள்ளலாம். இது மூன்றில் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சேவை. காற்றலையில் ஒரு பாடலை ஒலித்த விடுகிறேன். அந்த பாடலை கேட்டுவிட்டு வந்து இணைந்து பதத்தை தருகின்றேன். பதத்துக்கு பாடலை தாருங்கள். வரும்பொழுது புன் சிரிப்புக்கு வர விளக்கணம் கொண்டு வந்தால் நல்ல உங்களுக்கு தெரிந்ததை எங்களோட கொண்டாடலாம். பாடல் கேட்போம். இப்பொழுது ஒரு பாடல் வருகிறது.

0: இரண்டாவது சுற்றுக்கு வந்துவிட்டார் அன்பு மகள் ரேவதி. மீண்டும் பாருங்கள் ரேவதி. வணக்கம்
1: அப்பா. அப்பா வணக்கம்.
0: வணக்கம் அம்மா. நீங்கள் காற்றலைக்கு வந்து விட்டீர்கள், அப்பாவுடன் இணைந்து விட்டீர்கள். சரி, இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிற பதம் இனிமையான இலகுவான ஒரு பதம், காற்று.
1: காற்றுப்பா?
0: ஆமா.
1: அப்ப காற்று வாங்க போனே, காற்றுக்கு என்ன வேலி?
0: காற்று வாங்க போனேன் தந்தீர்கள், அது வந்து கலங்கரை விளக்கத்தில். அடுத்தது காற்றுக்கு என்ன வேலி என்று ஒரு பாடலை தருகின்றீர்கள். சரி, அடுத்த பாடல் இதுவா இருக்கும்?
1: காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம்.
0: சுப்ரலட்சுமி அவருடைய பாடல், மிஷியம்மா இல்ல மீரா திரைப்படுத்த பாடல். நல்லது, காற்றிலே வரும் கீதம். அடுத்து இது மூன்று பாடல் தந்து விட்டீர்கள், நான்காவதாக எந்த பாடலை தருவீர்கள்?
1: காற்று புது பாட்டு, அது பாட்டு காற்று இளம் காற்று. ஆனா இது இளம் காற்று அப்பா, காற்று இல்ல. அப்பா கொஞ்சம் குழு கொடுங்கப்பா.
0: அப்படியா?
1: கொடுங்கப்பா.
0: ஓ, ஒரு நாள் ஒரு கனவு
1: காற்றில் வரும் கீதமே.
0: அடுத்தது
1: அப்ப காற்று மழை காற்று, அது இதுல வரும், நடுவுல வரும்.
0: அது நடுவுல தானே, இது முதல்ல தானே பக்கம் உங்களுக்கு ஓடும்.
1: காற்று பூங்காற்றுதான் வருது, பூங்காற்று. காற்றுல நான் இங்க இப்ப எல்லாம் ஏன் நிறைய பாடலே வரமாட்டேங்குது,
0: புதிய பாடல் வராது, பழத்தை எல்லாம் இருக்க
1: முடியும்.
0: வந்தாய் என் வாசல் வந்தாய் என்று படம் பாட்டு.
1: காற்று என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவை திறந்தாய். அப்பா ஒரு வழியா உங்களால காற்று பாடல திறந்துட்ட,
0: பொது பொது நிரப்பி ஆகிவிட்டது இல்லையா? ஐந்து பாடல் தந்து விட்டீங்க. காற்று வாங்க போனே, காற்றுக்கு என்ன வேலி, காற்றினிலே வரும் கீதம், காற்றில் வரும் கீதமே, காற்றே என் வாசல் வந்தாய். இப்படி இப்ப நீங்கள் சென்ற பின்பு காற்றை பற்றி பல பாடல் உங்கள் காதலே உங்களுக்கு மனதிலே வரும், தூண்டி சிந்தனையே அப்ப வரும்போது வரும் உங்களுக்கு பாடல். நல்லது ரேவதி மகளே, நீங்கள் 10 பாடல் வந்திருக்கிறீர்கள் என்று இல்லையா? அன்பு என்பதை பற்றி 5 பாடல், அடுத்து காற்று என்பதை பற்றி 5 பாடல். வாழ்த்துக்கள், சிறப்புகள். நிகழ்ச்சி முடிவில் பாடல் கேட்க வாருங்கள். வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்த
1: நன்றி
0: மகளே. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்
2: ஐயா. வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்.
2: தர்மபுரி ராஜராஜன்.
0: ராஜராஜன்
2: பேசிருக்கீங்களா?
0: எனக்கு உடனே ஒரு இது வந்தது, ராஜராஜனா இல்லை ராஜகுமாரனான்றவர் என்ன வந்தது கூட குறையை கேட்டவர். வணக்கம்.
2: ராஜகுமாரின் மருமகன் ராஜராஜன்.
0: ராஜராஜன் வழக்கறிஞர் அல்லவா, ராஜராஜன் விட்டுவிட மாட்டார்
2: தன்னை.
0: ஒரு எழுத்து பிழைத்தாலும் அது பிழை என்று வாதாடுவார். வாழ்த்துக்களும். எப்படி
2: இருக்கீங்க?
0: சரி, இப்ப நீங்கள்
2: நலமா இருக்கீங்களா?
0: நலம். புன்சிரிப்பு என்பதற்கு உங்களுடைய வரவிலக்கணம் என்ன? புன்சிரிப்பு
2: சிரிப்புல வந்து சிரிப்பு, புன்சிரிப்புனா மென்மையாக சிரிக்கிறது.
0: புன்சிரிப்பு மென்மையாக
2: சிரிப்பு. ஒரு நம்மளுக்கு விருப்பப்பட்டவங்களை பார்த்து லைட்டா ஒரு சிரிப்பு இல்லைங்கயா?
0: லைட்டா?
2: அதுதான்
0: அதாவது உதோடு மட்டும் சிரிக்குமா, உள்ளமும் சேர்ந்து சிரிக்குமா?
2: உள்ளம் அதிக குதூகலத்தோடு இருக்கும், உதடு லைட்டாக சிரிக்கும், சிறிதாக.
0: ஓ,
2: ஒரு மூன்றாம் பிரி சந்திரன் போல.
0: அப்படி அப்படி மூன்றாம் பிரி சந்திரன் பார்க்க பார்த்து வச்சிருக்கும். சரி, என்ன அதைத்தான் புன்முறுவல் அல்லது புன்னகை என்று கூறுவார்கள். இந்த புன்னகை செய்வது எப்பொழுது அது சாத்தியப்படுகிறது? நன்றாக பழக்கப்பட்டவரிடமா இல்ல முன்பின் தெரியாதவரிடமா?
2: யார பார்த்தாலுமே நம்ம வந்து லைட்டா ஒரு புன்முறுவல் செஞ்சோம்னா அவங்க நம்ம கிட்ட வந்து நல்லபடியே பேசுவாங்க.
0: ஆமா, அந்த புன் சிரிப்பால் ஒரு
2: அழகு அகற்றின் அளவு முகத்தில் தெரியும். அந்த முகத்துக்கு ஒரு அழகிய வந்து புன்சிரிப்பு தான்.
0: ஓ, அப்ப முகத்திலே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற அந்த புன்சிரிப்பு. ஆனா உள்ளத்திலே இருந்து வராதே புன்சிரிப்பு, உதட்டில் மட்டோடு நின்றுபடுமே. உள்ளத்திலிருந்து வெளிவருவது சிரிப்பு. பொங்கித்தது மினண்டாக்கும் சிரிப்பு. புன்முறுவல் ஒருவரை பார்த்தவுடன்
2: அறைய நான் சொல்றது என்னன்னா, நம்ம மனசு நல்ல மனசா இருந்தா நம்ம கிட்ட வர சிரிப்பு வந்து, நம்ம உதட்டுல வர சிரிப்பு வந்து நல்ல சிரிப்பா இருக்கும்.
0: இப்ப நான் அதை கேட்கவில்லை ராஜராஜன், அந்த புன்முறுவல் எங்கே வருகின்றது, எப்படி வருகின்றது? சிரிப்பு ஒரு நகைச்சுவையை கேட்டா ஒரு சந்தோஷமான செய்தி, அதில் சிரிப்பு அது போற முடியும். இந்த புன் சிரிப்பு எங்கே வருகின்றது? நீங்க நடந்து போகின்றீர்கள், பாதையில் நடந்து போக எதிரே இருந்து ஒருவர் வருகின்றார், அவரை பார்த்து நீங்கள் சிரிப்பீர்களா புன் சிரிப்பு காட்டுவீர்களா?
2: புன் சிரிப்பு
0: அந்த புன் சிரிப்பு அதான் நீங்க சொல்ற லைட்டான சிரிப்பு, பொன் சிரிப்பு, பற்கள் பெரிதாக வெளிப்படாமல் அம்மா அம்மம்மா உங்களுடைய அம்மம்மா கூறியிருந்தார். பொன் சிரிப்பு வரும்போது முகம் உதடு விரிந்து அந்த கண்கள் மலர்ந்து முகத்தில் ஒரு மலர்ச்சி தெரியுமா, அது மகிழ்ச்சியோட வர பொன் சிரிப்பு. அறிமுகமா அப்படியும் ஒரு வரவிலக்கணம் கூறியிருந்தார். நீங்கள் ஒருவரை பார்த்தவுடன் லேசாக பொன்முறுவல் பூர்த்தால் அவரும் பொன்முறுவல் பூர்க்காமல் அல்லது பூர்க்காமல் போகலாம், அதிலிருந்து அறிமுகம் ஏற்படுகிறது இல்லையா?
2: அது அவங்களோட இதை பொறுத்தே
0: பொறுத்தது. நல்லது, அந்த பொன் சிரிப்பினால் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு இல்லையா?
2: எனக்கு தெரிஞ்சு நன்மை மட்டும்தான் இருக்கு.
0: சரி, நல்லதையா
2: நன்மையை
0: மட்டும் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இப்பொழுது கிடைத்திருக்க பதம் போல
2: யாருகிட்டயா சொல்லி சிரிப்பு இல்லைன்னா, நாம சிரிப்பு அவங்ககிட்ட கொடுத்தோம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க நம்ம கிட்ட சிரிப்பு கொடுத்துட்டு போவாங்க.
0: அப்படியா?
2: நல்லது, இப்படிதான் இருக்கு.
0: கவனமாக இருக்க வேண்டும், சிரிப்பை கொடுத்து சிரிப்பை வாங்கும் பொழுது நீங்க கவனமாக இருக்க வேண்டும். சரியா,
2: ஒரு ஆங்கில பதம் இருக்கு, அடுத்த வாட்டி வரும்போது நான் கண்டிப்பா இந்த ஆங்கில பதம் ப்ராபபிளி நான் சொல்றேன்.
0: அப்படியா?
2: இஃப் யூ ஹேவ் நோ அந்த மாதிரி ஒன்னு ஒரு இஃப்யூல ஆரம்பிக்கும், நான் சொல்றேன்.
0: சரி, நல்லது. இப்ப இந்த ராஜராஜன் உங்களுக்கு கிடைத்திருக்க பதம் போ என்ற ஒற்றை எழுத்து. அந்த போ என்ற கருத்துள்ள பாடல் ஒரு ஐந்து பாடல் கூறுங்கள் கேட்போம்.
2: ஐயா, போவா ஓவா?
0: போ போ போ போ போ போ
2: போ போ நீ போ, போ நீ போ, என் காதல் புரியலையா உன் இஷ்டம் அன்பு. மூன்று மூணு படமியா?
0: மூன்று
2: போகாதே, மூன்று திரைப்படம் தனுசோட படம். போகாதே போகாதே, நீ இருந்தால் நான் இருப்பேன், தீபாவளி படம்யா.
0: வாழ்த்துக்கள். அடுத்த படம்
2: போனால் போகட்டும் போடா,
0: அங்க போய் இங்கு வருகின்றீர்கள். வாழ்த்துக்கள்.
2: அது வந்து அனுபவ பாடல் இல்லையா?
0: அப்படியா? போனால் போடும் போட அனுபவம் வந்துவிட்டது அதற்கிடையில. நல்லது நல்லது, குரங்கள்
2: இன்னும் எத்தனை பாட்டிய சொல்லணும்?
0: இப்ப எத்தனை? மூன்று தானே கூறினீர்கள்? இந்த மாதிரி ரெண்டு பாடல் இருக்கு.
2: மூன்று தான்.
0: மூன்று நிலை நீங்களே வேற இரண்டு சொல்வது பெரிய முடியுமா? மகனே கொண்டு வாருங்கள்.
2: போடா போடா புண்ணாக்கு, தப்பா இருந்துச்சு, ஒரு பாட்டு
0: தான் பாடல்
2: மனுஷியால
0: இல்ல, அது பிரச்சனை இல்லை, எனக்கு புரியும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் இன்னும் ஒரு பாடல்.
2: நன்றி.
0: கருத்தம்மாவிலே ஒரு பாடல் இருக்கின்றது.
2: ஐயா, போவோமே ஊர்கோலம்,
0: போவோமா ஊர்கோலம், சின்ன தம்பியில. நல்லது. போவோமா பழைய புதிய பாடல கலந்து நன்றாக தந்திருக்கின்றீர்கள்.
2: வாழ்த்துக்கள்.
0: போவோமா,
2: நன்றிங்க.
0: ஐந்து பாடலை தந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. இந்த நிகழ்ச்சி முடிவிலே இன்னொரு ஐந்து நிமிடத்தில் நிகழ்ச்சி முடிய இருக்கின்றது. அதன் பின்பு உங்களுக்கு விரும்பிய பாடலை வந்து கேட்கலாம். ஒலிபரப்புகள்
2: கண்டிப்பாக.
0: உங்கள் கருத்தின்படி பொன் சிரிப்புக்கு சில வரவிலக்கணம் தந்தீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு.
2: அந்த டைம்ல வந்து நான் சொல்லிடுறேன் சிரிப்பு பத்தி.
0: சரி, நல்லதையா?
2: நன்றிங்க. நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. தருமபுரி தங்களுடைய ராஜகுமாரன் அவருடைய மருமகன் ராஜன் அவர்கள் வந்தார்கள். நன்றாக பேசி நன்றாக அழகாக தமிழிலே உரையாடி சென்றார்கள். எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். அவர் வந்துவிட்டால் நாங்கள் 70 பாடல்களை கண்டுபிடுவோம் என்று பல பாடல்களை வந்து சொல்லி சென்றார்கள். அன்பு உறவுகள், இந்த 5 நிமிடத்தில் இந்த நிகழ்வு நிறைவுக்கு வந்து பாடல் கேட்கும் படலத்தில் செல்கின்றோம். எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? ரோஜா வருகின்றீர்களா? இல்லை, ரோஜா வரவில்லை. பாடலை கேட்போம்.

0: வணக்கம் வணக்கம் ஜெயா. வணக்கம் பேபி. அன்பு ஜெயா. வணக்கம் பேபி. நலமா இருக்கின்றீர்களாமா?
1: நலமா
0: இருக்கேன். நலமாக இருக்க வேண்டும்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு. உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கின்றதா? புலனத்தில் எழுதி இருக்கின்ற உங்கள் பாடல்கள் நேரத்திலே வந்து கொண்டிருக்கின்றது பாடல்கள். சரி, இப்பொழுது நீங்கள் வந்துவிட்டீர்கள். புன்னகை என்பதற்கு உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கொடுங்க. புன்னகை என்றால் என்ன என்பதை பற்றி கொடுங்க. புன்னகை, புன் சிரிப்பு.
1: அம்மா சிரிக்கிறாங்க பாரு தாத்தா, அதுதான் தாத்தா பொண்ணு. என்ன பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு தெரியாம நம்ம அம்மா நல்லா சிரிக்கிறாங்களா? கேட்டவனே குரல கேட்டவனையே
0: அது சிரிப்பு அம்மா. அது
1: கூட பாக்கல
0: இல்ல ஜெயா, சிரிப்பு தான் அது. புன் சிரிப்பு என்றால் உள்ளம் சிரிக்காது, உதடு மட்டும் சிரிக்கும். அது உள்ளத்திலிருந்து வருவதா இல்ல. ஒருவரை கண்டவுடன் நாங்கள் பல்லு தண்ணி இதுவாக அப்படி சிரிப்போம். அறிமுகமாகுவதற்கு நன்றாக பல இதுவர்கள் ஆனந்தமான நேரத்தில் ஒரு பின்பு
1: கெட்டிக்காரி
0: கெட்டிக்காரி கெட்டிக்காரி. அப்ப பெரிய சிரிப்பு ஒன்றே வருகின்றது. உங்களுக்கு பெரிய சிரிப்புனா எப்படி வரும்?
1: நம்மளே
0: அறியாம அடி என்ன சாப்பாடு குடிப்ப உண்ணுவோம், தண்ணீர் குடிக்கிற கூடத்துல பெரிய சிரிப்பு வந்து விட்டாலும் எல்லாம் பெரிய குளறுபடியும். அப்ப இந்த சிரிப்பு எந்த இடத்தில் வருவதென்று சொல்லாமல் எந்த இடம் என்று இடம் பார்க்காமல் வரும். புன்னகை அப்படி இல்ல, இடம் பொருள் பார்த்துத்தான் இந்த புன்னகையை கொடுப்போம் இல்லையா? சிறப்பு. சரி, உங்களுக்கு கிடைத்த பதம் வா என்ற பதம் கிடைத்திருக்கின்றது. வா, சரியா? வா என்ற பதம் வரும் பாடல் ஐந்து பாடல்கள் தாருங்கள். கட்டிக்காரி
1: வசந்தமே சுதந்திரம் சுந்த.
0: கட்டிக்காரி ஒன்று
1: வந்து உன்னை தானே வானம் தேடுது.
0: அடுத்தது
1: வானத்தை பார்த்த பூமிய பார்த்த
0: வானம். வானம் என்ற பதம் இல்லவா? வா என்றால் வா என்றால் கம் என்று கூறுகின்ற அந்த கருத்தோடு வரும். வா வா அழைப்பது போன்ற பாடல். அது வானம் அழைப்பதில்லையா? அது வராதம்மா. வா என்று வர வேண்டும். வா வெண்ணிலா வா வா வசந்தமே என்று கூறினீர்கள். அப்ப அது சரி.
1: வாராயோ
0: நல்லது ஒரு பாடல் இந்த பாடல். வாராயோ
1: ஒரு பாடம்
0: எங்க வா என்று அடுத்த பதம் வர வேண்டும்.
1: மருமகளே மருமகளே வாவா, எடுத்து வைத்து வாவா.
0: அது மருமகளை என்று தானே ஆரம்பிக்குது. வா என்று ஆரம்பிக்க வேணும். எங்கேயே பிறப்பாடு வாராயோ வெண்ணிலாவே, வாராய் நீ வாராய் அப்படி பல பாடல் இருக்கு. இன்னும் ஒரு பாடல் தாருங்க. பாராயோ வெண்ணிலாவேன்னு சேர்த்துக்கொள்ளும். வாழ்த்துக்கள் மகளே. பாடலை தந்தீர்கள். இந்த ஜலதோஷத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். சரியா?
1: சரி தாத்தா,
0: வாழ்த்துக்கள். கட்டிக்காது சிரிப்பு என்றதுக்கு பலன் தந்த உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்கள். சரியா, நிறைவுற்று வருகின்றது. பின்பு வந்து நீங்கள் பாடல் வேண்டும் என்றால் கேட்டுக்கொள்ளலாம். நன்றி மகளே, நன்றி பேத்தி, நன்றி. இது முன்னே தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இறுதியாக ஒரு நேயர் வருகின்றார். அவர் யார் என்று பார்ப்போம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: ஹலோ. ஹலோ.
0: வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நான் தர்மபுரி உமையால்
0: மீண்டும் வந்தேன். இரண்டாவது சுற்று வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். வாருங்கள்.
2: இது என்ன சுற்றுக்களா? அது நீங்க முடித்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன்.
0: இல்ல, முடிய இருக்கும் போது
2: 5 நிமிடம் தான் இருக்கிறது. என்ன
0: அது முடிந்து விட்டது? நிறம் இருப்பினும் வந்த உங்களை நான் வரவேற்றுக் கொண்டேன். சரியா?
2: ஓ சரிங்க, சரிங்க.
0: இப்ப நீங்கள் முதலில் வந்து அமன் என்ற பதத்துக்கு பாடல் தந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு பாடல என்ன பாடலா இருக்கும் என்றால், இந்த பதத்தை தேடுகிறேன். உங்களுக்கான பதம்
2: சொல்லுங்க ஐயா.
0: உங்களுக்காக வரும் பதம் பூ என்ற பதம். பூ என்ற ஒரு எழுத்துக்கு நீங்கள் பாடல் கொண்டு வர வேண்டும். பூ பிளவர். பூ மலர். மலர் பூ.
2: இருக்கும் சார், அது பத்மினி படம்.
0: பூ பூ வாய் பூத்திருக்கும்.
2: பூ பூக்கும் ஓசை. பூ பூக்கும் ஓசை.
0: பூ பூக்கும் ஓசை. அது கேட்கத்தான் ஆசை. நல்லது. அடுத்து என்ன பாடலா இருக்கலாம்?
2: பூவிழி வாசலில் தேடிவன் பாட்டு ஒன்று வருகிறேன்.
0: பூவிழி வாசல். நல்லது. அடுத்த பாடல்
2: பூவே பூவே. பூவே பூவே அது ஒரு மாதிரி வரும். பூவே பூவேன்னு வரும்.
0: பூவே பூவே செம்பூவேயா? பூவே பூவே செம்பூவேயா?
2: பூவினின் வாசம் வரும்.
0: அது எந்த பூவிலும் வாசம் வரும்.
2: பூவின் எந்த பூவிலும் வாசம் வரும்.
0: அது வந்து எந்த நீங்கள் இந்த பாடல தாருங்க.
2: ஏழு வருது. ஏன்ற வார்த்தையில வருகிறதா?
0: காற்றே பூங்காற்று. இதை போடலாமே நீங்கள். பூவிழி வாசலில் யாரடி வந்தது கவலையே.
2: பூவிழி வாசலில் யார்? அது அது உண்டு ஐயா.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
2: பூ பூத்தது யார் கேட்டது? பூ பூத்தது யார் கேட்டது?
0: ஓசை கேட்டது ஆசை. நல்லது.
2: மும்பை இல்ல, மும்பை எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன். கமல்ஹாசன் படம்.
0: என்ன பாடல்
2: இல்லைங்களோ?
0: என்ன பாடல்?
2: பூ பூத்தது யார் கேட்டது?
0: அந்த பாடல். நல்லது. இப்ப கன பாடல் தந்து ஆறு பாடல் தந்து விட்டீர்கள். சிறப்பு. வாழ்த்துக்கள். உங்களுடைய பதங்கள் கண்டு வந்ததுக்கும் முதலில் வந்து புன்னகையை பற்றி கூறியதுக்கும் வாழ்த்துக்கள், சிறப்புகள். நன்றி, நன்றி, நன்றி
2: ஐயா. எனக்கு வந்து என்னோட பாட்டு வந்து ரயில் பயணங்கள்ல வந்து வசந்த பாடி வர, வைகை ஓடி வர, இளமை தேடி வர, ஆராதனை செய்யட்டுமா அந்த பாடலையா?
0: எப்படி எப்படி வசந்தம் பாடி வர,
2: வசந்தம் பாடி வர, வைகை ஓடி வர, இளமை கூடி வர, ஆராதனை செய்யட்டுமா.
0: வாழ்த்துக்கள். சிறப்பான உங்களுக்கு அந்த பாடலையை தருகின்றேன். நன்றி அம்மா. நன்றி. வணக்கம். வாழ்த்துக்கள்.
2: நன்றி. உங்களுடன் தமிழ் பயின்று வருகிறேன் ஐயா.
0: உங்களுடன் நாங்கள் பயின்று. நன்றாக நீங்கள் பேசுகிறீர்கள்.
2: இல்லை ஐயா, 2 நாட்களாக உங்களிடம்தான் தூய தமிழ் கற்றுக்கொண்டு வருகிறேன். ஏனெனில் எனக்கு இந்த சந்தர்ப்பங்கள்லாம் அமையவில்லை. நாங்கள் படிப்பது தமிழ் மீடியம். ஆனால் நாங்கள் பேசுவது நல்ல தூய தமிழ். தமிழ்நாட்டிலிருந்து தூய தமிழ் பேசாத ஆட்கள் நாங்களா தான் இருப்போம்?
0: இல்லை இல்லை, தலைவர்களுக்கு
2: ரொம்ப நன்றி. உங்களிடம்
0: நன்றி. அம்மா
2: உங்களிடம் உங்களுக்கு நன்றி. நன்றி.
0: நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி அம்மா. நன்றி. எங்கே அடுத்த உறவு சந்தன் ராஜா வருகின்றாரா, ராணி வருகின்றாரா? இப்ப நிகழ்ச்சி நிறைவேற்ற பாடலை கேட்போம். கூடுங்கள் சந்தன் ராஜா. என்ன பாடல் உங்களுக்கு?
3: விருப்பமான பாடலுக்கு போயிட்டா? சரிங்கய்யா.
0: ஆமா சொல்லுங்க.
3: சரிங்கய்யா.
0: எங்க வருவோம்? 2வது சுற்று.
3: ஆமா ஆமா ஆமா, அது மிக ஊர்வலம் அந்த அது அதோ மின்னல் அந்த பாடலையா,
0: அதோ மேக ஊர்வலம்,
3: அதோ மேக ஊர்வலம்
0: ஊர்வலம் நல்ல பாடல். அந்த பாடல் உங்களுக்கு காட்டிலே கிடைக்கும். ராணி இருக்கின்றாவா? முதலே சொன்ன மகள் சொன்னா இருக்கிறது ஐயா பிரியான கலை என்று தூங்கட்டும். உங்களுக்கு அந்த பாடல் இரண்டாவது சுற்றுக்கு வந்து இனி வருபவர்கள் இரண்டாவது சுற்றுக்கு தான் வருவார்கள். முதலில் வந்தவர்கள் புதிதாக வரமாட்டார்கள். அப்ப நேரத்தை கால கணக்கிலே வைத்து சிறப்பாக இருந்தது.
3: நன்றி ஐயா, பங்கேற்ற சிறப்பு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி நன்றி.
3: நம்முடைய உமையாள் அவர்கள் சிறப்பாக சிறப்பித்திருந்தார். அதே போல நம்முடைய ராஜ்குமாரோடைய மருமகன் அவர்களும் சிறப்பாக பதில் வாழ்த்துக்கள் அவர்களுக்கும்.
0: அவரோடு நாங்கள்
3: வாழ்த்துக்கள் ஐயா.
0: எல்லோருக்கும்
3: நன்றி நன்றி. வணக்கம் ஐயா.
0: நன்றி வணக்கம் சந்தன்ராஜ். எங்கே அடுத்த உறவு யார் வரப்போகிறீர்கள்? பாடலை கேட்பதற்கு ஓடி வாருங்கள். நாகப்பன் ரேவதி சாமியில் எல்லோரும் வந்து பாடல் கேட்கலாம். இப்பொழுது அம்மா வந்து உமையால் அவர்கள் கேட்ட ஒரு பாடல் வர இருக்கின்றது. பாடலை தொடர்ந்தால் நான் இடைநிறுத்த மாட்டேன். அது முழுமையாக கொடுக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் பாடல். இப்பொழுது பாடல் விரும்பியவர்கள் வந்து இணைந்து கேட்டுக் கொள்ளுங்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை அல்லவா? நாங்கள் இன்று கதம்பத்திலே வந்து சொல் எடுத்து பாடுவோம், சொற்களை எடுத்து பாடுவோம், பாடல்களை பாடிக்காட்டியும் சொல்லிக்காட்டியும் சென்றார்கள். இனிமையான நிகழ்வை இனிமையாக வந்து எங்களோடு நிறைவேற்றி சென்றவங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கின்றேன். சொங்கே வந்து பாடலை கேட்கலாம். வந்து இணைந்து சிறப்பித்தவர்கள் பாடலை கேட்க வந்து கேட்கலாம். விரைவாக வந்தால் விரைவாக பாடலை கேட்டு மகிழலாம். நான் உமையால் அவருடைய பாடலை எடுக்கின்றேன் என்றால் அவர் துக்கத்துக்கு விரைவில் செல்ல வேண்டும். அத்தோடு எங்களோடு இணைந்து விட்டார். அவருடைய பாடல் காற்றலையில் வருகின்றது. கேட்டுக்கொண்டு நீங்கள் அழைப்புக்கு வரலாம். ரயில் பயணங்கள் திரைப்படத்திலிருந்து என் அன்பு சகோதரி உமையால் உங்களுக்கான பாடல் காற்றலையை அலங்கரிக்கின்றது உங்களுக்காக. பாடல்கள் உடனே தெரிவு செய்யும் பொழுது வலைதளத்தில் வரும் பாடல்கள் அங்கே விளம்பரத்துக்கு முதலிடம் கொடுத்துத்தான் பாடலை தருகின்றார்கள். அது ஒரு ஒரு காலக்கெடுவாக எங்களுக்கு இருக்கின்றது. வருகின்றது பாடல் இப்பொழுது காற்றலையில் கேட்டு மகிழ்ந்துருவோம். வசந்தம் பாடி வர இங்கே அந்த பாடல். ரயில் பயணங்கள் திரைப்படுத்து பாடல் வசந்தம் பாடி வர என்ற பாடல்.

0: காற்றவையில் காத்துக் கொண்டிருக்கின்றார் அன்பு நெஞ்சம் ராஜராஜன் அவர்கள். அவர் பாட்டியாருடைய பாடல் சென்றது உமையால் அவர்களுடைய பாடல் வசந்தம் பாடி வர வந்த நிழல்கள் பாடலை பயணங்கள் ரயில் பயணங்கள் திரைப்படுத்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். எனவே ராஜராஜன் பாருங்கள், உங்களுடைய கருத்தை தாருங்கள், என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
1: ஜீன்ஸ் படத்துல இருந்து ஐரா ஐரா ஐரப்பா
0: ஐரா ஐரா ஐரப்பா அந்த பாடல் உங்களுக்கு வேண்டும். அந்த அந்த வசனம் என்று கூறுகிறீர்கள், கொண்டு வந்தீர்களா?
1: சொல்றீங்க. அந்த டாலி பார்ட்டன்றவங்க அமெரிக்கன் சாங் ரைட்டர் அவங்க. அவங்க சொல்லிருக்காங்க, இப் யூ சி சம்மன் வித் அவுட் எ ஸ்மைல் கிவ் தம் யுவர்ஸ். இப் யூ சி சம்மன் வித் அவுட் எ ஸ்மைல் கிவ் தம் யுவர்ஸ்.
0: அவர்கள் எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு மற்றவர்கள் எங்களை பார்த்து புன்முறுவல் செய்யாது விடாவிட்டாலும் நாங்கள் எங்கள் மனத்தில் மகிழ்வாக
1: வாங்குவோம்.
0: ஆமா,
1: நாங்கள் கண்ணாடி மாதிரி தானே.
0: அப்ப நாங்கள்
1: நம்ம கண்ணாடி மாதிரி பாக்கணும். அப்பதான் அந்த கான்செப்ட் தான் அவங்க சொல்றாங்க.
0: அதுதான் நல்லதோர்
1: ரொம்ப பிடிக்கும்.
0: நல்லதோர் கான்செப்டை கொண்டு வந்து நல்லதோர் கருத்தோடு தந்தீர்கள். நாங்கள் முதலில் முந்தை நீண்டால்தான் முழங்கை நீளம் என்று ஒன்று இருக்கின்றது. நாங்கள் முதலில் எதை செய்கின்றோமோ அதுதான் எங்களை பிரதி தாக்கம்.

0: பாடுகிறீர்கள் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி உங்களுக்கு அந்த பாடலை தருகின்றேன். நன்றி நன்றி. இணைந்து சிறப்பித்தமைக்கு
1: நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி.
0: அடுத்த உறவிடம் செல்கின்றேன். அன்பு நெஞ்சம் பார்வை போருகின்றார். வணக்கம் பார்வ.
2: வணக்கம் பா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பா.
0: புன்னகை புன்னகை மன்னன் வந்தால் உங்களுக்கு புன்னகை தானே இல்லையா மன்னன்? சரி
2: நன்றி பா. நன்றி.
0: நான் நாங்கள் நலமாக நீங்கள் நலம் பெற்றுக் கொண்டோம். என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
2: அக்கரை பச்சை பரம்பா. இக்கரைக்கு அக்கரை பச்சை அந்த பாட்டு.
0: ஓ, இக்கரைக்கு அக்கரை பச்சை என்ற பாடலை இந்த நேரத்தில் கேட்க விரும்புகிறீர்கள். இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குள்ளதா?
2: வாழ்க்கை தத்துவங்கள் நிறைந்த
0: தத்துவ பாடல் கேட்க வந்து விட்டார் தத்துவ ஞானி. வாழ்த்துக்கள் ஞானி அவர்களே.
2: நன்றி.
0: பாடல்தாரு நானே. வாழ்த்துக்கள் சிறப்பாக. நன்றி நன்றி. இப்பொழுது வரைக்கும் இருக்கும் பாடல் கதம்பத்திலே வந்து சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்விலே. ஒவ்வொரு பதத்துக்கு 5 பாடல்கள் 10 பாடல்கள் தந்து சென்ற சிறப்பான அன்பு நேயர்கள் கேட்கும் பாடல்கள். அந்த வகையில் திரு சந்தன்ராஜ் அவர்கள் ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் வர காத்திருக்கின்றது ஈரமான ரோஜாவை திரைப்படத்திலிருந்து அதோ மேக ஊர்வலம் என்ற பாடல். சந்தன்ராஜ் உங்கள் பாடல் காற்றலையில்
3: கற்பனை பண்ணி பார்த்திருக்கிறான்.

இனிமையான அந்த பாடல் ஒலித்து சென்றது வண்டிக்கேட் சிறு வயசான ராஜ் நீங்கள் கேட்ட பாடல் ஈரமான ரோஜாவை திரைப்படத்திலிருந்து உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது முனிவர் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சவை கனடா கழகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்களோடு இணைத்து நாங்களும் இணைந்து கொள்ளும் கதம்பம். கதம்பத்திலே இன்று சொல் எடுத்து பாடுவோம் என்ற நிகழ்விலே ஒவ்வொரு பதத்துக்கும் 5 பாடல்களை நீங்கள் எடுத்து பாடி காட்டி அந்த பாடல்களை தந்து சென்றீர்கள். என்னென்ன திரைப்படத்தில் என்ன பாடல்கள் என்று வாழ்த்துக்கள் சிறப்புகள். அந்த வேளையிலே புன்னகை சிரிப்பு என்பதை பற்றிய சிறு அலசல் நாங்கள் கலந்து உறவாடி அவரவர் மனதுக்கு ஏற்ற கருத்துக்களை தந்து பெற்றுக் கொண்டோம், பரிமாறிக்கொண்டோம் என்பது. அந்த வகையில் வந்திருந்தார் எங்களுடைய தர்மபுரியிலிருந்து ராஜராஜன் ஒரு பாடலை கேட்டிருந்தார். இப்பொழுது நிகழ்ச்சி நிறைவுக்கு சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சி முடிவடைந்து அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிய உறவுகள் கேட்கும் பாடல்கள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. குறைவான உறவுகள் தான் இந்த பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். வாருங்கள், உங்களுக்கு விருப்பமான பாடலை கேளுங்கள். இதிலே பங்கு பெற்றிய உறவுகள் என்று கூறிக்கொள்ளும் இந்த வேளையில் அடுத்த பாடலாக ஹைர ஹைர ஹைரப்பா என்ற ஜீன்ஸ் திரைப்படத்து பாடலை கேட்டிருந்தார் அன்பு மகன் எங்களுடைய ராஜராஜன் தர்மபுரியிலிருந்து. அவர் பாடல் காற்றலையில் ஒலிக்கின்றது இப்பொழுது.

ஜீன்ஸ் திரைப்படத்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளே. இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்பொழுது நேரம் உங்களுக்கு பாரத நாட்டிலும் ஈழத்திரு நாட்டிலும் 11:58 நிமிடமாக காட்டிக் கொண்டிருக்கும் வேளையில் எங்களுக்கு 2:28 நிமிடம் பிற்பகலாக காட்டுகின்றது. நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையிலும் தொடர்ந்து பாடல்களை தர இருக்கின்றது அன்பு உறவுகளே. அடுத்த பாடல் வருகின்றது எங்களுடைய புன்னகை மன்னன் ஃபாரூக் அவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு பாடல் கேட்டிருந்தார், அக்கறை பச்சை என்ற திரைப்படத்து பாடல். அந்த பாடலை அவருக்காக கொடுக்கும்போதே எதற்காக என்று கேட்டார், அது வாழ்க்கை தத்துவங்கள் நிறைந்த பாடல் என்று கூறியிருக்கின்றார். எங்கே அந்த தத்துவ பாடல்களை நாங்களும் கேட்போம் அவரோடு இணைந்து. வருகின்றது பாடல் அவருக்காக, அந்த வேளை நாங்களும் கேட்கின்றோம். காற்றலை முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை ஒலிபரப்புகின்றது.

0: வாழ்க்கையின் நேரியை எடுத்துச் சென்றது, ஒரு இயற்கை தத்துவத்தை அது வாழ்விலேயே கொண்டு வந்து வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்திய அற்புதமான அந்த பாடல் எங்கள் சிந்தனையை தூண்டிவிட்டு செல்கின்றது. அந்த பாடல் அந்த முன்னிறுத்தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சுவை சவுதி அரேபியாவிலிருந்து கேட்ட ஃபாரூக் உங்கள் பாடல் காற்றதை கலந்து ஒலித்து ஓய்ந்தது. இப்பொழுது நேரம் சரியாக 2:34 கனடா கலையகத்திலே உங்களுக்கு நேரம் 12 மணியை தாண்டி 3 நிமிடத்தையும் கூட்டிவிட்டது. பாரத நாட்டிலும் ஈழத்திருநாட்டிலும் இந்த நேரத்தில் நிகழ்ச்சி நிறுத்தி வந்துவிட்டோம். அற்புதமாக இங்கே கதம்பத்தை அலங்கரித்து வந்து பாடல்களை எல்லாம் கொடுத்து சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து விட்டு சென்ற உங்களுக்கு என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கும் வேளையிலே தங்களுக்கு விருப்பமான பாடல்களை வந்து கேட்டவர்களுடைய பாடல்களும் தந்திருந்தேன். இனியோர் வரவில்லை, நேரத்தை காலத்தை கணித்து அவர் வரவில்லை என்பது பக்குவமாக தெரிந்தது. அடுத்த உறவுகள் என்று அடுத்த நிகழ்ச்சியை கொண்டு வருபவருடைய நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் தானே அன்பு உறவுகளே. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்ட கதம்பம் நிகழ்வை நான் நிறைவுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு இந்த வேலையை படைத்த இறைவன் நல்ல வேலையாக அமைத்து விட்டார். நல்ல வேலையாக அமைத்து விட்ட நேரத்திலே இறுதியாக ஒரு பாடலை கேட்க அமைதியாக இருந்துவிட்டு வருகின்றார் நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன், இவ்வளவு நேரமும் வரவில்லை, என்ன காரணம் பாருங்கள் நாகப்பன்.
1: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: நீண்ட நேரம் எதிர்பார்த்தார், ஒருவரும் வரவில்லை, நான் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணினேன். நல்லது, என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
1: ஐயா, இன்றைய தினம் பாடல் வெடி திரைப்படத்திலிருந்து.
0: வெடி வெடிக்குமா?
1: பட்டாசா வெடிக்கும் ஐயா.
0: பட்டாசா வெடி, சிவகாசி வெடி மாதிரி. கொண்டு வாருங்க, என்ன பாடல் கேட்போம்.
1: வெடி திரைப்படத்திலிருந்து இப்படி மழை அடித்தால்.
0: இப்படி மழை அடித்தால், சார் இப்படி மழை அடித்தால்
1: பிடிப்பேன்.
0: மழை அப்படித்தான் எல்லாம் ஆதங்கம் பண்ணி ஆறுதலாத்தான் வரும். அதுபோன்று நீங்களும் காலதாமத்தான் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் பாடல் இப்ப உடனடியாக தருகின்றேன். இப்படி மழை அடித்தால், அது எப்படி அடுத்தபடி அவர்களுக்கு எப்படி வரும்?
1: இப்படி மழை அடித்தால் எப்படி குடைபிடிப்போம்.
0: அட்ரஸ் சக்கன, இப்படி மழை அடித்தால் எப்படி குடைபிடிப்போம் என்ற பாடல் காட்டலையை அலங்கரிக்கின்றது. கேட்டு மகிழ்ந்து விடுவோம் அந்த பாடல். வெடி திரைப்படத்து பாடல் வருகின்றது. இப்பொழுது அடுத்த உறவும் வருகின்றார். வணக்கம் வணக்கம் ஆனந்தன் அவர்களே, என்ன காரணம் இருந்து விட்டு எல்லாம் முடிவடைகிற நேரத்திலே கடை பூட்டுகிற நேரத்துக்கு தான் ஓடி வருவீர்கள்? வழக்கமாக நான் பார்க்கின்றேன் உங்களே அப்படித்தான் வருகின்றீர்கள். கூறுங்கள், என்ன பாடல் வேண்டும் ஐயா உங்களுக்கு? வணக்கம் வணக்கம், என்ன பாடல் வேண்டும்? நான் முதலிலே அழைத்தேன், வந்தவர்கள் அனைவரும் பாருங்கள், பாடலை தாருங்கள், பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதும் பாருங்கள் என்று. சரி, என்ன பாடலை கேட்போம்?
2: நாயகன் படத்திலிருந்து நீ ஒரு காதல் சங்கீதம். அந்த பாடல்
0: நீ ஒரு காதல் சங்கீதமா?
2: கண்டிப்பாக.
0: ஏதாவது விசேஷ காரணம்?
2: பாடல் இனிமையாக இருக்கீங்க.
0: நல்லதையா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்கள் பாடல் தருகின்றேன் அடுத்த பாடலாக. இப்பொழுது நாகப்பன் ஐயா அவர்கள் கேட்ட பாடல் வருகின்றது வெடி திரைப்படத்திலிருந்து. அதன் பின்பு உங்கள் நாயகன் பாடல் கேட்கும். கேட்டு மகிழ்ந்து விடுவோம். வருகின்றது பாடல் கேட்போம்.

இனிமையான ஒரு பாடல் காதோரம் தந்து ஒழித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டது. அந்த உறவுகளே, இப்போது கிடைத்த இந்த வேலை ஒரு நல்ல வேலையாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இறைவன் தந்த கடாட்சம், அவருடைய கடாட்சத்தினால் அங்கும் இங்கும் எங்கும் நல்ல வேலையாக அமைந்து கொண்டிருந்தது. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. மீண்டும் வரும் வேலைகள் எல்லாம் நல்ல வேலைகளாக அமைய வேண்டும். எல்லோருக்கும் முழுவற்ற வாழ்வு கிடைக்க வேண்டும். அதுவே குறைவற்ற செல்வம். அதை தந்தால் போதும் இறைவா என்று கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வேண்டிக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திக்கும் முறை காற்றடைந்து விடைபெற்று செல்ல வேண்டுகின்றேன். அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு பெற்றது கதம்பம் நிகழ்வு. தொடர்ந்து இருங்கள், அடுத்த நிகழ்வுகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. கேட்டு மகிழலாம் என்று உறவுகளே, நன்றி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். கலையகத்தில் இப்பொழுது நேரம் 2023 ஆண்டு 6வது மாதம் 4வது நாள் ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11:34. இந்த வேளையிலே ஈழத்திரு நாட்டிலும் பாரதத்தின் தமிழ் நாட்டிலும் இரவு நேரத்தை தொட்டு 9:04 என்று காட்டும் வேளையில், ஆங்கிலேய நாடு பிரித்தானிய நாட்டிலே இப்பொழுது 4:34 மாலை நேரம் என காட்டுகின்றது. இங்கிதமான இந்த வேளையிலே காற்றலையில் இணைந்து வந்த நான், அன்னை தந்தை ஆசான் அத்தனையும் தந்து, என் அன்பு உறவுகளையும் தந்து, அன்னை தமிழோடு உறவாட வைத்து எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் சிரம் தாழ்த்தி வணக்கம் கூறி, என் அன்னை தமிழே உனக்கும் தலை நிமிர்ந்து மார்பை உயர்த்தி வணக்கம் என்று வைத்து, என் முகம் தெரிந்த தெரியாத நல் உறவுகளை உங்கள் அனைவர்களும் உளவலாக இருக்கும் நேயர்களையும் வருக வருக வந்து மொன்றியல் தமிழ் வானொலிக்கு அழைக்கின்றேன் வணக்கத்துடன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். சுவாரஸ்யமான ஒரு மறு ஒளிபரப்பை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து குழப்புகின்றதோ தெரியவில்லை. இருப்பினும் அதை தொடர்ந்து முடிப்பதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு நேரம் பற்றாது என்பதனால் அதை நிறுத்தி இந்த நிகழ்வுக்கு வருகின்றேன். இது வழமையாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் காற்றலையில் ஒலிக்கும்

பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம். சுகம் என்று பாடி உங்களையும் பாட வைத்து எங்களையும் கேட்க வைத்து உலகளாக ரசிக்க வைக்கும் வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைகளில் மலரும் பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வை கேட்பதற்கு அவளோடு இருக்கின்றீர்கள். வந்து பங்கு பெற்றி காற்றலையை சிறப்பித்து உங்கள் திறமையை வெளிக்காட்ட வேண்டும். இலை மறை காயாக இல்லாமல் உலகளாக உங்களை அறிய வைக்கும் நோக்குடன் ஊக்கம் கொடுத்து உங்கள் திறமையை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் இன்றைக்கு 26 வருடங்களாக இந்த நிகழ்ச்சி வாரம் ஒரு நாள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உலகின் பல பாகங்களிலிருந்தும் அன்பு உறவுகள் வந்து மறைமுகமாக இருக்காமல் தங்கள் கூச்சங்கள் வெட்கங்கள் கோழைத்தனங்கள் எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுகிற எனக்கு முடியும் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் தன்னம்பிக்கையும் துணிவும் கொடுத்து அவர்களை வெளிக்கொண்டு வருவது முன்னிலை தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம். அதற்கு ஊன்றுகோலாக இருந்தது 26 வருட காலமாக எங்கள் வானொலியின் முன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் வான் அரசி மீரா அவர்கள். அவர்கள் இப்பொழுது எங்கிருந்தாலும் கேட்டுக்கொண்டிருப்பார். நலமாக இருக்கின்றார், நலம் பெற்று வருகின்றார், விரைவில் காற்றலைக்கு வருவார் என்று கூறிக்கொள்ளும் இந்த வேளையிலே இன்று அவர் ஈழத்திரு நாட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு உலகளாக இருக்கும் வயது எல்லை இல்லை ஆண் பெண் இருபாலரும் வந்து அற்புதமாக தங்கள் குரலிலே அழகாக பாடி செல்கின்றார்கள், சென்றார்கள், செல்வார்கள், இப்பொழுதும் வர இருக்கின்றார்கள். இங்கே ஒலி அலை சரியாக இருக்கின்றது, நான் பேசுவது உங்களுக்கு துல்லியமாக கேட்கின்றது என்பதை நான் தெரிந்து கொள்ளும் வகையிலே இங்கே பதிவு ஒன்றை போட்டால் நலமாக இருக்கும் என்னுடைய தொலைபேசிக்கு என்று எண்ணுகின்றேன். தளத்திலே நீங்கள் எழுதுங்கள். உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் கேட்டு மகிழலாம். இன்றைய காலநிலை இங்கே 16 பகை செல்சியஸ் என்று காட்டுகின்றது. நாங்கள் அதிவெப்பமான உயர் வெப்பத்தில் இருந்து வெப்பத்தை குறைக்கும் குளிரூட்டி கூட தொழிற்பட முடியாத அளவுக்கு கனடாவில் 2-3 நாட்கள் மிகவும் பாரதூரமாக இருந்தது. இப்பொழுது ஓரளவு வெப்பம் தணிந்து வந்து இப்பொழுது சுமூகமாக இருக்கின்றது. 5:13 அதிகாலை வேளையிலே கதிரவன் தன் கரத்தை நீட்டி ஒளி தந்திருந்தார். அந்த ஒளி நிலைத்து கொண்டிருக்கின்றது. இன்று மாலை 8:40 வளமையாக 4 மணிக்கு அவர் மறைந்து செல்ல வேண்டிய நேரம், ஆனால் இப்பொழுது 8 மணி வரைக்கும் இருக்கின்றார் என்றால் எத்தனை மணி நேரம்? நீண்ட பகலில் இருக்கின்றோம், வெப்பமான பகலில் இருக்கின்றோம், காற்றோட்டம் குறைந்தும் கூடியும் இருக்கின்ற ஒரு தட்ப வெப்பத்தை கண்டுகொண்டிருக்கும் இந்த வேளையிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்வு வந்தால் எங்களுக்கு குளிரும் தெரியாத, வெப்பமும் தெரியாத, இனிமையாக இருக்கும். இசையால் வசமாக இதயம் அது எங்கே? உங்கள் இசையை கொண்டு வந்து தாருங்கள். யார் முதலில் வரப்போகின்றார் என்று பார்ப்போம்.

0: பாடலை பாட வரும் அன்பு உறவுகள், இன்றைய நேயர் விருப்பத்திற்காக ஒரு பாடலை நீங்கள் நினைந்து கொண்டு வரலாம், விரும்பும் பாடலை கொண்டு வந்து தரலாம். அது உங்களுடைய நேயர் நேர நிகழ்ச்சியிலே ஒலித்து கொள்ளும், அது ஒரு நிகழ்வாக வரும். அதற்கு முன்பு நீங்கள் பாட நினைத்த பாடல் கொண்டு வாருங்கள். விரைவில் வந்தால் இரண்டு சந்தர்ப்பங்களும் கிடைக்கும், இனிமையாக முடித்து கொள்ளலாம். காலநிலை காரணமாக சரியான நேரத்துக்குத்தான் நான் நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றேன். என்றால் கலையகத்துக்குள் நீண்ட நேரம் தொழில் ஆற்றுவது கடினமாக இருக்கிறது. வெப்பம் காலம் குளிரூட்டி இருக்கின்றது தான், இருப்பினும் அது ஒவ்வாத ஒரு நிலையிலே இருக்கின்றது. உறவுகளே, எங்கே யார் முதலில் வரப்போகிறேன்? நான் பேசுவது எல்லோருக்கும் கேட்கின்றதா கேட்கவில்லையா என்பதை தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். வணக்கமாக ஜெகபிரசாதிக் அவர்கள் போடுவார் ஒரு வரவேற்பு படம் ஒன்று போட்டு கேட்கின்றோம் என்றால், நீங்கள் அது எதுவுமே வரவில்லை, யாருக்கும் கேட்கவில்லையா, அல்லது நீங்கள் வானொலியோடு இணைந்திருக்கவில்லையா தெரியவில்லை, அல்லது நான் பேசுவது கேட்கவில்லையா தெரியவில்லை. இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை, நேரம் 11:40 நிமிடம் கனடாவிலே. இப்பொழுது பாடுவோர் பாடலாம் நிகழ்வை ஆரம்பித்து விட்டேன். பாட விரும்புபவர்கள் வந்து பாடலாம். உலகில் எந்த பாகத்திலிருந்தெல்லாம் வந்துவிட்டார்? கிருஷ்ணன் அவர்கள் வருகின்றார். வணக்கம், வணக்கம், வணக்கம். முதலாக வந்து இணையும் கிருஷ்ணன் அவர்களே, கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன் கிருஷ்ணா. நான் பேசுவது உங்கள் வானொலி துல்லியமாக கேட்கின்றதா?
1: தெளிவாக கேட்கிறது ஐயா.
0: இனி மெதுவாக
1: கேட்கின்றது,
0: தெளிவாக கேட்கின்றது. வாழ்த்துக்கள். அங்கே உங்கள் காலநிலை எப்படி இருக்கு? எங்களுக்கு கொஞ்சம் வெப்பநிலை தணிந்து குறைந்து இருக்கின்றது, உங்களுக்கு எப்படி இருக்கின்றது?
1: ஒரு வருடம் ஆகிவிட்டது.
0: ஜூன் 6 வந்தீர்கள். இன்று 6 ஒரு வருடத்தை பூர்த்தி செய்யும் உங்களுக்கு எங்களுடைய பரிபூர்ணமான வாழ்த்துக்களும் வரவேற்புகளும் தருகின்றோம். மேலும் பல்லாண்டு காலம் எங்களுடன் இணைய வேண்டும், உங்கள் திறமைகளை கொண்டு வந்து எங்களோடு பங்கு கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றேன். அன்னை கலை அரசி உங்களுக்கு சகல நன்மைகளையும் சகல சௌபாக்கியத்தையும் தருவாராக. வாழ்த்துக்கள் பெற வேண்டும், பெற வேண்டும். இந்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் கண்ட அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களோடு.
1: முதல் அனுபவம் வந்து அம்மாவோட பேசினது. 9 June அம்மா பிறந்தநாள்.
0: ஓ,
1: வருகிற வெள்ளிக்கிழமை அம்மாவுக்கு பிறந்தநாள். மீரா அம்மாவுக்கு
0: இன்னும் 3 ஆமா,
1: வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அவர் கேட்டுக் கொண்டிருப்பார். நன்றி. மேலும்
1: தமிழ் வார்த்தை வந்து பொதுவாக அளவா பேசுவேன், யார்கிட்டயும் அதிகமா பேசினது கிடையாது. இந்த வானொலி வந்த பிறகு கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் பேசுறாங்க ஐயா.
0: பேசுறது உங்களை பேச வைக்கிறார்கள். அடுத்து என்ன
1: பேசவும் வச்சிருக்கேன், அம்மா பாடவும் வச்சிருக்காங்க.
0: பாடவும் இல்ல, பாடகிற வாய்த்து ஐயா நீங்கள். அடுத்து ஒரு நல்லதொரு நிரந்தரமான நேயராக எங்களுக்கு நீங்கள் தென்படுகிறீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு நிறைய உறவுகளை கண்டிருக்கின்றீர்கள் இந்த வானொலியிலே, இல்லையா?
1: ஆமாம் ஐயா.
0: வாழ்த்துக்கள் சிறப்புக்கு. அது மட்டுமல்ல, உங்கள் சந்ததி பேர குழந்தையையும் கொண்டு வந்து எங்களோட புகுத்தி விட்டீர்கள் முன்றியல் தமிழ் வானொலி. அபிமான கூறுங்கள்.
1: கிருஷ்ணகிரி போன பிறகு இப்ப அம்மாவோட இருந்து நல்லா பாடம் படிக்கிறேன்.
0: ஆமா ஆமாம், அதுக்காக தாத்தா பாடம் படிச்சு கொடுக்கவில்லை என்றல்ல, தாத்தா வழிகாட்டி விட்டு அம்மா வந்து வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அம்மா வந்து கிருஷ்ணனுடைய மகள் தானே. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, கிருஷ்ணா. சரி, இந்த அடுத்து என்ன முன்னேற்றத்தை கண்டீர்கள் இந்த வானொலிக்கு நீங்கள் வந்து இணைந்த வேளையிலே?
1: மன அமைதியா இருக்கு.
0: அதை விட
1: மன சஞ்சலமா இருக்கு.
0: மனம் சஞ்சலமா இருந்தீர்களா? யாரும் பேசுவதில்லை, யாரோட
1: கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு.
0: வாழ்த்துக்கள், மனம் வாழ்த்துக்கள். மனம் திறந்து பேசக்கூடிய வாய்ப்பு கெட்டிக்காரன். நல்ல செய்தி. அடுத்து வேற என்ன சிறப்பை கண்டீர்கள் உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை?
1: குடும்பத்தை பொறுத்தவரை வானொலி அதிகமா கேட்கறது நான் தான் அதிகமா.
0: நான் பார்த்தேன் உங்கள் குடும்பத்தை, நான் பார்த்தேன் உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் எனக்கு மகளாக கிடைத்த அனுஷியா உங்கள் திருமதி அவனுடைய வளர்ச்சி, தமிழ் பேசுவது, பாடியும் காட்டுவது, வந்து பேசி மகிழ்வதங்களோடு அந்த வளர்ச்சியை நான் பார்த்திருக்கின்றேன் இல்லையா?
1: நன்றி.
0: அது அது ஒரு பெரிய மாற்றம்.
1: நான் வந்து 2013 வரைக்கும் யார்கிட்டயும் அதிகமா பேசினதே இல்லை.
0: இப்பொழுது எல்லாரோட பேசுகிறீர்கள் என்ன? எழுதுகிறீர்கள் தமிழ் எழுதுகிறீர்கள்?
1: பள்ளிக்கு போனது இல்லைங்க, பள்ளிக்கு சரியா போனது இல்லை. ஆனா என்னை பார்த்தா நம்ப மாட்டாங்க, படிச்சதுக்குன்னு நினைப்பாங்க.
0: அப்படியா? நீங்க பேசுறது 8th, 10th, 10th
1: நினைப்பாங்க.
0: ஓ, நான் அப்படி இருக்கேன். நீங்கள் 10, 12 நான் பெரிதாகத்தான் நினைத்தேன். கட்டிக்காரன் நீங்கள், வாழ்த்துக்கள். உங்கள் பேச்சு, உங்களுடைய தன்மைகள் எல்லாம் இனிமையாக சகோதர நல்ல பாசமாக எல்லோரோடும் பண்பாக பேசி பழகும் அந்த இயல்பினை இறைவன் கொடுத்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இந்த வேளையில் வேறு என்ன பாட வந்திருக்கின்றோம். என்ன பாடலை நீங்கள் பதிய போகின்ற கேட்பதற்காக நேர் நேரத்திலே? முதலில்
1: விநாயகர் ஒரு துதி ஒன்று சொல்லிடுறேன் ஐயா.
0: எங்கே கொண்டு வாருங்க, பாடங்கள் கேட்போம்.
1: மூசிக வாகன மோகனஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. அதான் ஐயா, தினந்தோறும் குளிச்சிட்டு முன்ன சொல்றது விநாயகர்.
0: தினமும் விநாயகர் வேண்டும் போலே
1: தருகிறேன். முருகனை ஒரு இது சொல்லுவேன், அப்புறம் குரு பிரம்மா அந்த ஒரு இது சொல்லுவேன்.
0: தோத்திரம், அதற்கு அந்த தோத்திரத்தை சொல்லுவீர்கள். வாழ்த்துக்கள் சிறப்பு. என்னாலும் அதை நாங்கள் தோத்தரித்துக் கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக அதனுடைய பலன் எங்களுக்கு கிடைக்கும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள், ஆன்மீகவாதிகள் சொல்லியிருக்கின்றார்கள். நாங்களும் அதை கண்டு அனுபவித்தும் இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் சிறப்புகள். சரி, அப்போ இன்று என்ன பாடலை பாடி காட்டப் போகின்றீர்கள்?
1: படம் வந்து அபூர்வ ராகங்கள்.
0: அபூர்வ ராகங்கள் கொண்டு வாருங்கள். என்ன பாடல்? நாங்கள் அமைதியாக கேட்போம் அந்த பாடலை.

0: அபூர்வராகம் அதிசயராகம் ஆனந்தராகம் அழகிய ராகம் அபூர்வராகம் அதிசயராகம் வசந்த காலத்தில் மழை தரும் மேகம் அந்த மழை நீர் அருந்த மனதினில் மோகம் மோகம் மோகம் வசந்த காலத்தில் மழை தரும் மேகம் அந்த மழை நீர் அருந்த மனதினில் மோகம் இசையெனும் அமுதினில் அவள் ஒரு ராகம் இசையெனும் அமுதினில் அவள் ஒரு ராகம் இந்திரலோகத்து சக்கரவாகம் அதிசயராகம் ஆனந்தராகம் அழகிய ராகம் அபூர்வராகம் பின்னிய கூந்தல் கருமிரனாகம் பெண்மையின் இலக்கணம் அவளது தேகம் பின்னிய கூந்தல் கருமிரனாகம் பெண்மையின் இலக்கணம் அவளது தேகம் தேவர்கள் வளர்த்திடும் காவிய யாகம் தேவர்கள் வளர்த்திடும் காவிய யாகம் அந்த தேவதை கிடைத்தால் அது என் யோகம் அது என் யோகம் ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொளி முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொளி முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி அவள் ஒரு பைரவி அவள் ஒரு பைரவி அதிசயராகம் ஆனந்தராகம் அழகிய ராகம் அபூர்வராகம் நன்றி ஐயா
1: சிறப்பு சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள் கிருஷ்ணன் அவர்களே உங்களுடைய முதலாவது ஆண்டு நாள் அதை நன்றாக செய்ய வேண்டும் என்று பாடலை நன்றாக உள்வாங்கி அப்படியே பாடியிருக்கிறீர்கள் சிறப்பு சிறப்பு சிறப்பு
2: இது ரொம்ப முயற்சி இப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டு யோசனை பண்ணி பாடியிருக்கேன்
1: அப்ப ஒரு வாரமாக செய்திருந்தால் இன்னும் சிறப்பாக பாடியிருக்கலாம் தானே இப்பொழுதே சிறப்பாக இருக்கின்றது
2: முறை கேட்ட பாடல் அல்லவா இது இந்த பாடல் அதிக முறை பாடல்
1: அதிகம்
2: அதனால அது படமா அது பாடிட்டாச்சு
1: அதிகமாக கேட்பதுண்டா இந்த பாடலை
2: கேட்டிருக்கேன் நிறைய தடவை
1: உள்வாங்கி அதை பாடி பார்த்து இன்று அதுக்கு ஏற்ற இறக்கங்கள் ஆரோகணம் அவரோகணம் எல்லாவற்றையும் அப்படியே அனுசரித்து பாடியிருக்கேன் வாழ்த்துக்கள் சிறப்புகள் கிருஷ்ணன் அவர்களே ஒரு ஆண்டிலே இவ்வளவு தூரம் முன்னேற்றம் வளர்ச்சிகள் உங்களிடம் இருக்கின்றதை நான் பெருமையோடு கருதி கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் இலைமறை காயாக இருந்த நீங்கள் இன்று உலகளாவ தெரியும் வகையிலே வந்துவிட்டீர்கள் அதற்கு மொன்றியல் தமிழ் வானொலியின் ஒரு
2: நன்றி
1: கிடைப்பெனவு உங்களுக்கு மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நீங்கள் வந்தபோது உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்களை வளர்த்து தட்டி கொடுத்து வெளியே கொண்டு வந்து காற்றலையில் வெள்ளடமலையாக்கி உலகறையே செய்து வைத்திருக்கிறது நரசி மீரா அவர்கள் இந்த நன்றி அவர்களுக்கு தான் செல்ல வேண்டும் நான் அதன் பின்பு
2: கண்டிப்பா
1: நன்றி நன்றி அது மட்டுமல்லாமல் அனந்தராமன் என்று ஒரு ஒரு சங்கீதம் இசை கலைஞரை ஒரு அவர் ஒரு பெருங்கலைஞர் முதுகலைஞரை இவர் இந்த வயதிலும் அவரையும் பாட வைத்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி உலகளாவ அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றீர்கள். அதற்கும் உங்களுக்கு முன்னேற்ற வானொலி இடம் கொடுத்திருக்கின்றது. வாழ்த்துக்கள். சரி, அப்ப என்ன பாடலை பதிவு செய்து விடுவோம் உங்களுக்கு நேர் நேரத்தில் ஒளிபரப்புவதற்காக?
2: ஒரு பக்தி பாடல் பார்த்தா 8 நிமிஷமா இருக்கு ஐயா.
1: 8 நிமிஷம் நாங்கள் தருவது கடினம், குறைந்த பாடலா தாருங்கள்.
2: அது பத்தி பாடல் அது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு.
1: நல்லா தான் எல்லா பாடல் 15 நிமிட பாடல்களும் நல்லா தான் இருக்கும். 3 நிமிட பாடல் நல்லா இருக்கும். எங்களோட வானொலிக்கு நியதிகள் உண்டு, அதுல நாங்கள் அப்படியா நீண்ட பாடல் தர கடினம். என்ன பாடலாக இருக்கும்?
2: சரி, படம் வந்து
1: நினைவில் வைத்துக் கொண்டு வாருங்களேன் கிருஷ்ணா, நன்றாக பாடியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. நன்றி.
2: நன்றி.
1: மீண்டும் வந்து பாட மீண்டும் ஒரு பாடல் பாட வருவீர்கள், அப்பொழுது அந்த பாடலை நீங்கள் தீர்மானித்து கொண்டு வாருங்கள்.
2: என்ன
1: ஐயா?
2: பலராமன்.
1: ஓ, பலேராமன் இல்லையா? என்ன பாடல்?
2: எங்குமே ஆனந்தம்.
1: ஓ,
2: இந்த பாடல்.
1: அந்த பாடல் இனிமையான பாடல் தான், நினைத்து விட்டீர்கள். எங்குமே ஆனந்தம் என்ற பாடல். சரி, அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பில் கிடைக்கும். நீங்கள் மீண்டும் ஒரு தடவை வந்து நல்ல ஒரு பாடலை தருவீர்கள். தரம் பாடல் எல்லாம் நல்ல பாடல் தான் கொண்டு வருவீர்கள். எல்லா அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும். எங்கள் வானொலியோடு தொடர்ந்து எங்கள் உறவு வளரட்டும். வாழ்த்துக்கள், நன்றிகள்.
2: உங்கள் ஆசீர்வாதம் ஐயா.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: நன்றி, நன்றி.
1: இனிமையாக பாடி சென்றார் கிருஷ்ணர் அவர்கள். அது மட்டுமல்ல, எங்களோடு உளம் திறந்து பேசியும் இருந்திருக்கின்றார். அப்படி பேசுவதற்கு ஒரு நிலையை கொண்டு வந்து அவர் தன்னுடைய மனோநிலைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து தன்னுடைய மன இறுக்கங்களை எல்லாம் குறைத்து இலகுவாகி இப்பொழுது சுலபமாக எங்களுடைய எல்லாம் உலாவிக் கொண்டு தருகின்றார் வானொலியிலே. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தது இந்த மொன்றியல் தமிழ் வானொலி என்று கூறியிருந்தார். அதற்கு காரணமாக இருந்ததும் நரசி மீரா அவர்கள் என்றும் கூறி நன்றியோடு கூறியிருந்ததை ஏற்றுக்கொள்கின்றோம். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா உங்களுக்கு. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. இன்றைய பாட்டுக்கு பாட்டுக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வந்து எங்களுடைய வடலூர் ஆனந்தன் அவர்கள், என் அன்பு குண்டு பேத்தி, அதைவிட மகள் ரேவதி இவர்களெல்லாம் வரவேற்பு கொடுத்திருக்கின்றார்கள். வருக வருக என்று கூறியிருக்கும் வேளை அவர்களையும் வருக வருக என்று அழைக்கின்றேன். வாருங்கள், வந்து பாடுங்கள். காற்றலையிலே சிறப்பான பாடல்களை கொண்டு ஓடி வாருங்கள்.
3: ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும்.

இனிமையான இந்த பாடல்தான் ஆண்டுதோறும் உங்களை வரவேற்கின்றது. வாருங்கள் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் என்று அதை கேட்டு ஓடி வந்து பாடி செல்கின்றீர்கள். பதிவிலே கேட்டிருக்கும் உங்களுக்கு வணக்கத்தை கூறுகின்றேன், நன்றியை கூறிக்கொள்கிறேன். அந்த வேளையில் வந்து பாடிக்கொண்டும் பொங்கல், நீங்கள் நினைத்த பாடலை வந்து பாடிவிடுங்கள். ஏனென்றால் பின்னால் வருபவர்களும் அந்த பாடலை பாட முடியும். ஒருவர் பாடியதை மீண்டும் பாட முடியாது, அடுத்து இன்னொருவர் பாடிவிட்டாரே என்று மனவேதனைப்படாமல் நீங்களே நினைத்து வைத்திருக்கும் பாடலை அவளோடு ஓடி வாருங்கள். நாங்கள் கேட்க காத்து கொண்டிருக்கின்றோம். மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சியை நேரம் 11:55 நிமிடத்தை எங்களுக்கு காட்டும் வேளையில் உங்களுக்கு 9:25 நிமிடம் என்று காட்டும் வேளையில் எங்கே யார் வரப்போகின்றீர்கள் அடுத்த உறவு?

0: பெண்ணை இள நீரின் பதமாக ஒன்று நான் தரவாகிதமாக.
1: ஆண்டு ஒன்றினை அற்புதமாக நிறைவு செய்து மன நிறைவோடு வந்து எங்களோடு உரையாடி நல்லதொரு பாடலையும் தந்து சென்ற கிருஷ்ணா, நீங்கள் உங்களுக்கு அடுத்த பாடல் பாடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, நீங்கள் வரலாம், வந்து பாடலாம். அதை விட இங்கே காற்றலையில் வருக வருக வாழ்த்துக்கள் என்றெல்லாம் எழுதியிருக்கும் அன்பு உறவுகளும், நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்கள் என்ற எண்ணத்தோடு நீங்களும் வந்து பாட வேண்டும். உங்கள் பாடல் முதலே வந்துவிட்டால் நலம் தானே, இரண்டு பாடல்கள் கிடைக்குமில்லவா பாடுவதற்கு, வாருங்கள் வந்து பாடுங்கள்.

பாடலை கேட்டு மகிழ்வதிலே சுகம் சுகம்தான். ஆடல் இல்லாமல் பாடலை கேட்பதும் மிகவும் பதமாக இருக்கும். கேட்டு அமைதி கொள்வதற்கும் அதை நினைந்து கொள்வதற்கும் எண்ணங்களை நாங்கள் மீட்டிக் கொள்வதற்கும் எங்கள் எண்ண கருக்களை துளிர்க்க விடுவதற்கு இந்த இசை மிக மிக முக்கியம். சாதாரணமாக ஒரு மலையோரத்தில் நிற்கும் பொழுது அங்கே அருவி ஊற்றெடுத்து கீழே சலசலவென்று வரும்பொழுது அந்த ஓசையை கேட்டவுடன் தன்னை அறியாமல் வார்த்தைகள் எங்களுக்கு உதிரும், அது கவியாக மலரும். ஆனால் அப்படி அல்லாத வேளையிலும் கூட அதை நினைவுபடுத்தி ஏதோ ஒரு பாடல், தென்னகத்து திரைப்பட துறையில் வந்த பாடல் ஒன்று எங்கள் உதடுகள் உச்சரித்து கொண்டு மனம் நினைந்து கொண்டு தலையாட்டிக்கொண்டு அசை போட்டு கொண்டிருக்கும், அதுதான் இசை. அந்த இசையை வரிகளோடு பகுத்தி ஏற்ற இறக்கங்களை வைத்து கொஞ்சம் கனிவோடு பாடுகின்றார்கள், அதுதான் பாடல். இந்த குரல்களில் இந்த ஆடலுடன் பாடலை கேட்டேன் என்ற பாடலை எத்தனை தடவைகள் கேட்டுவிட்டோம், ஒரே குரலில் தான் கேட்டோம். ஆனால் அதை என் அன்பு உறவுகள் வந்து தங்களுடைய சொந்த குரலில் பாடும் பொழுது இவ்வளவு வித்தியாசமான உணர்வை தருகின்றது. அதைத்தான் நாங்கள் கேட்டு மகிழ்கின்றோம். உலகளாவே இருக்கும் அன்பு உறவுகள், ஏனைய தளங்களிலிருந்தும் எனக்கு பதிவுகள் வந்திருக்கின்றது. கிருஷ்ணா, உங்களுடைய பாடல் சிறப்பாக இருந்தது, சிறப்பாக பாடினீர்கள் என்ற வாழ்த்துக்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த உறவுகள் பெற வேண்டும், காற்றலையை காத்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்காக நீண்ட நேரம் காத்து கொண்டிருக்க முடியாது, சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும். இன்பு பின்பு வந்து பாட வருபவர்களுக்கு கடினமாக இருக்கலாம் இடம் கிடைப்பது, அதனால் முன்பே வந்து பாடிவிடுங்கள்.

0: வலைத்தளங்களில் நாங்கள் பதிவுகளை தரும்பொழுது எங்கள் வானொலியோடும் வானொலி உறவுகளோடும் சம்பந்தப்பட்ட செய்திகளை அதிகமாக பகிர்ந்தால் சிறப்பாக இருக்கும். எனக்கு தெரியும், இந்த வேளையிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி நேரத்தில் அன்பு உறவுவர் வருகின்றார். அவரை அழைத்துவிடவும் மிகவும் முக்கியமான ஒரு வணக்கம் வணக்கம் வணக்கம் விக்னேஸ்வரன் அவர்களே, இங்கிலாந்து நாட்டிலிருந்து வருகின்றீர்கள். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: எப்படி நலமாக இருக்கின்றீர்களா விக்னேஸ்வரன்?
1: பணி இல்ல, நலமா வீட்டுல ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறேன்.
0: எங்க அப்பா அப்ப ஆயத்தமாக ஆறுதலாக தயாராகி வைத்திருக்கின்றீர்கள், தயார் நிலையிலே. வாழ்த்துக்கள், சிறப்புகள். அப்ப இன்று ஓய்வு நாளா அல்லது நீங்கள் ஓய்வு எடுத்தீர்களா? ஏழு நாளும் வேலை என்று தானே கூறினீர்கள்?
1: போன கிழமை ஏழு நாளும் வேலை, இந்த கிழமை சண்டேல.
0: அதனால் கடந்த வாரம் நீங்கள் வர முடியவில்லை என்பதை கூறியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள். தளத்திலே பாட

0: சரி, அப்போ இப்பொழுது என்ன ஒரு பாடலை பாடிவிட்டு போகலாம் என்று வந்தீர்களா? சரி, என்ன பாடலை பதிவு செய்ய போகிறீர்கள்? அதை பதிவு செய்து விடுங்களேன், ஒலிக்க வேண்டிய பாடல் ஒன்றை.
1: வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம்
0: என்ற பாடல் உங்களுக்கு விருப்பம். சரி, இப்பொழுது நீங்கள் பாடுங்களேன், உங்கள் பாடலை கேட்போம். எல்லோரும் ஆவலோடு இருக்கின்றார்கள். விக்னேஸ்வரம் பெற வேண்டும், பாட வேண்டும் என்று பாருங்கள்.
1: ஓமையா, ஆகானம் ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக நேருமா? ஆகானம் ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக கூடுமா? என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடி அசைந்தாட பந்தல் இன்றி போகுமா? என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடி அசைந்தாட பந்தல் இன்றி போகுமா? இடிலாயிரு பறவை யோடியாய் வாழவே, இணைந்திடும் போதில் பகை வல்லூராக தோன்றுமோ? இடிலாயிரு பறவை யோடியாய் வாழவே, இணைந்திடும் போதில் பகை வல்லூராக தோன்றுமோ? வல்லூரானதை வனத்தினில் வாழும் வேடனாகினான், வல்லூரானதை வனத்தினில் வாழும் வேடனாகினான். வெல்லுவேனையும் இரு கண் நம்பினால், நான் வெல்லுவேனையும் இரு கண் நம்பினால். ஆகானம் ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக கூடுமா? என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடி அசைந்தாட பந்தல் இன்றி போகுமா? அருமை மொழி காதில் அமுதாக பாய்வதால் அகமே மகிழ்ந்தேனத்தானே. அருமை மொழி காதில் அமுதாக பாய்வதால் அகமே மகிழ்ந்தேனத்தானே. அழகே நீரோடை அதில் நீந்து மீனை போல் ஆனந்தமானேன் என் கண்ணே. உமது ஆனந்தமே அறியா செல்வமே, உமது ஆனந்தமே அறியா செல்வமே. ஆருயிரே நான் உனக்கே சொந்தமே, என் ஆருயிரே நான் உனக்கே சொந்தமே. ஈருடல் ஓருயிராய் வாழுவோம், ஈருடல் ஓருயிராய் வாழுவோம். சுகமாறாத இன்ப குலகை ஆளுவோம், நான் நீருடல் ஓருகிறாய் வாழுவோம். சுகமாறாத இன்ப உலகை ஆளுவோம். ஆகான ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக கூடுமா? என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடி அசைந்தாட பந்த இன்றி போகுமா? வணக்கம் ஐயா.
0: வைத்த செவியை திருப்பாமல் கேட்டுக்கொண்டிருந்து மகிழ்ந்தோம். ஏற்ற இறக்கங்களை அப்படியே வைத்து அதில் பானுமதி அம்மாவின் குரலில் வந்த குரலும் இருக்கின்றதல்வா. பானுமதி அம்மா தமிழ் எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பாடகி, அரும பல்முக கலைஞர் அவ பத்மஸ்ரீ. அந்த சொற்களை எல்லாம் அழுத்தம் திருத்தமாக எல்லாம் லகர லகர எல்லாம் நாங்கள் அழகாக புரியக்கூடிய வகையிலே நாங்கள் நல்ல சொற்களஞ்சியத்தோடு பாடினீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. தமிழ் எழுத்துக்கள் தமிழ் சொற்கள் மாறவிடாமல் அப்படியே ஓசை நயம் கொண்டு வந்து காதலே சேர்த்தீர்கள். இந்த பாடலை பல தடவைகள் நாங்கள் இசைத்தட்டுகளிலே கேட்டிருக்கின்றோம். ஆனால் இன்று விக்னேஸ்வரன் அவர்கள் இருகுரல் பாடலை ஒரு குரலிலே வந்து அற்புதமாக பாடி மகிழ்ந்திருந்தார். எங்களோடு இணைந்து எங்களையும் உங்களை வைத்திருக்கின்றீர்கள். அன்னை கலைவாணியின் அருள் என்றும் உங்களுக்கு கிடைக்கும். எங்கே ஐயா ஒழித்திருந்தீர்கள்? எங்களோடு வந்து இணைந்த முன்றையார் தமிழிலே தமிழ் வானொலியிலே நீண்ட காலம் பயணிக்க வேண்டியவர்கள் இப்பொழுதுதான் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன உங்களுக்கு விக்னேஸ்வரன்.
1: நன்றி ஐயா.
0: எப்படி
1: ஐயா? நன்றி.
0: மிகவும் விருப்பமான பாடலா இந்த பாடல் உங்களுக்கு? அவ்வளவு ரசித்து ருசித்து பாடுனீங்கள் ஐயா.
1: ஐயா, இதில் இந்த பாட்டில் ஒரு ஏதோ ஒரு ஈர்ப்பு தன்மை உண்டு இருக்கு ஐயா.
0: அந்த அது நடிப்போடு பார்க்கும்பொழுது இன்னும் அழகாக இருக்கும். எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களும் பானுமதி அம்மா அவர்களும் இணைந்து பாடிய பாடல், நடித்த நடிப்பு, அந்த பாடல்

0: உயிர் கொடுத்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். எவ்வளவு அற்புதமான அசைவு, கண் அசைவு, முகபாவனை, தோற்றங்கள், அழகு எல்லாம் நிறைந்திருக்கின்றது. அந்த அத்தான் என்ற வரி வெறும் இடத்திலே பானுமதி அம்மான் கண்ணும் வாயையும் பார்க்க வேண்டும். அற்புதமாக இருக்கும். சிறப்பான பாடல், சிறப்பான பாடல். தேன் பாய்ந்தது காதலே. வாழ்த்துக்கள் விக்னேஸ்வரன். மீண்டும் மீண்டும் ஒரு பாடலுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. வந்த பாடலம் மகள் பிழை விடுவது எல்லோரும் வழக்கம். பிழையான பாடலில் தெரிந்த பாடல் ஒன்றை மனதை பற்றி கொஞ்சம் இப்படி சமூகத்தோடு வந்து இணைந்து கொள்ளுகின்ற சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் அதை பங்கு பற்றி கொண்டால் அவருடைய எதிர்காலங்களுக்கும் அந்த முயற்சிகளுக்கு ஏதுவாக இருக்கும். நன்றி விக்னேஸ்வரன் அவர்களே. அற்புதமான பாடல். ஆகா நம் ஆசை நிறைவேறும், கவலைப்படாதீர்கள். நீண்ட நாட்களுக்கு காற்றலையோடு நாங்கள் இணைந்து மாறாத இந்த இசை உலகில் வாழுவோம் என்று கூறிக்கொள்கிறேன்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: நன்றி. அற்புதம், அற்புதம், சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். அது அது மட்டுமில்லாமல் முதல் கண் வலைத்தளத்துக்கு நன்றி கூற வேண்டும் என்று எந்த தடையும் இல்லாமல் தொலைபேசி நல்ல சிறப்பாக துல்லியமாக வந்து கேட்டது ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி.
1: நன்றி ஐயா. நன்றி. நன்றி.
0: நன்றி. இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அற்புதமாக வந்து விக்னேஸ்வரன் அவர்கள் இனிமையாக பாடிய எங்களை மகள வைத்தார்கள் அல்லவா.

இனிமையான அந்த பாடல் பாடி சென்ற வேளையிலே நாங்கள் காற்றலையில் காத்துக் கொண்டிருக்கின்றோம் அடுத்த உறவுகளின் குரல்களை கேட்பதற்கு. எனக்கு நன்றாக தெரியும் இப்பொழுது ஜனரஞ்சகமான உங்கள் விருப்பமான வேறு நிகழ்வுகளும் வேறு ஊடகங்களில் சென்று கொண்டிருக்கின்றது. அதை முடித்துவிட்டு வருவோம் என்று இணைந்து கொண்டிருக்கின்றவர்களையும் எனக்கு தெரியும். அது காரியமில்லை, உங்களுக்கு விருப்பமானதானே நீங்கள் செய்ய வேண்டும். அதேபோல் அபிமான நேயர்கள், இந்த நிகழ்ச்சி சிறப்பான நிகழ்ச்சி. வந்து பாடுபவர்கள் தங்கள் குரல்களை வெளியே கொண்டு வந்து காட்டுவதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. எத்தனையோ உறவுகள் வானொலியிலிருந்து பேசுவதற்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நிமிடம் பேச முடியுமா, இல்லை கொண்டு வந்த விடயத்தை முழுவதையாக பேச முடியுமா என்று தவிக்கின்றார்கள். அப்படி சந்தர்ப்பங்கள் எந்த வானொலியிலும் கிடைப்பதில்லை. முன்னியல் தமிழ் வானொலியில் சிறப்பாக கிடைத்திருக்கின்றது, உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். இங்கே அடுத்து வரும் உறவு வருவதற்கு முன்பு நான் இந்த பாடலை ஒளிபரப்புகிறேன். இதையும் கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள், காற்றலையில் வந்து பாடுங்கள். நேரம் 12:09, கிட்டத்தட்ட 36 நிமிடங்களை எட்டி பிடித்து விட்டோம். 2 பாடகர்கள் தான் எங்கள் திறமையை காட்டியிருக்கின்றார்கள். எங்கே ஏனையோர் என்ன செய்கின்றீர்கள் வாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம். மீண்டும் கிருஷ்ணன் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம். பேசும்போது ஒலி அளவு குறைவாக இருக்கு.
0: என்னுடைய சத்தம் வருவது குறைவாக இருக்கின்றதா? என்னுடைய ஒலி காரணம் நான் அறியேன். இப்பொழுது வருகின்றதா?
1: இல்லையா.
0: இப்பொழுதும் என்னுடைய சத்தம் நான் பேசுவதை கேட்கவில்லையா?
1: பாடல் ஒலிக்கும் போது, பாடல் ஒலிக்கும் போது சவுண்ட் கரெக்டா இருக்கு.
0: பாடல் சரியாக வருகிறது, நான் பேசுவது உங்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படித்தான் நன்றாக கிடைக்கும். சரி, இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருப்பது உங்களுக்கு சரியாக கேட்கின்றதா?
1: கேட்கிறது.
0: வாழ்த்துக்கு நன்றி. நான் திருத்திக் கொள்ளுகின்றேன், அப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது நீங்கள் இரண்டாவது பாடலை பாட வந்திருக்கின்றீர்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, அங்கே உங்கள் இரண்டாவது பாடலை கொண்டு வாருங்கள்.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாவை தேடி ஓடி வந்த காலை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, மேக வண்ணம் போல மின்னும் ஆடையினாலே, மலை மேனி எல்லாம் ஓடுதம்மா ஞானத்தினாலே, மேக வண்ணம் போல மின்னும் ஆடையினாலே, மலை மேனி எல்லாம் ஓடுதம்மா ஞானத்தினாலே, பக்கமாக வந்த பின்னும் வெக்கமாகுமா, இங்கே பார்வையோடு பார்வை தேர தூது வேண்டுமா, பக்கமாக வந்த பின்னும் வெக்கமாகுமா, இங்கே பார்வையோடு பார்வை தேர தூது வேண்டுமா, மாலை அல்லவா நல்ல நேரம் அல்லவா, இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே, மதி அண்ணன் நடை போடுதம்மா பூமியின் மேலே, கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, அந்த காதலுக்கு தேனிலவில் ஆசை இல்லையா, கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, அந்த காதலுக்கு தேனிலவில் ஆசை இல்லையா, காலம் தோன்றுமா இன்னும் காலம் போகுமா, இல்லை காத்து காத்து நின்றது தான் மீதமாகுமா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலினாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. நன்றி ஐயா.
0: காதல் உணர்வோடு ஒரு கவிஞன் புகித்து விட்டதை அந்த கலைஞன் பாடி காட்டி எங்களை எல்லாம் மகிழ்ந்த காலத்தால் அழியாத பாடல் தேன் நிலவு திரைப்படத்து பாடல் இல்லையா? அற்புதமாக உணர்ச்சியோடு உணர்ந்து பாடுகிறீர்கள். இந்த சொற்களஞ்சியங்கள் இப்பொழுது சிறப்பாக இருக்கின்றது என்ற உங்களுக்கு முன்பு இந்த சொற்களஞ்சியங்கள் திறங்கவில்லை. சொற்கள் இருக்கின்றது, வருவதற்கு கடினப்பட்டது. இப்பொழுது நீங்கள் தாராளமாக உங்கள் சொற்களஞ்சியம் பெறுகின்றது. அன்னை கலைவாணிக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொள்வோம். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, வாழ்த்துக்கள். இப்பொழுது நான் பேசுறது கேட்கின்றதா உங்களுக்கு? கேட்கின்றது. நன்றி கிருஷ்ணன் அவர்கள். நல்லது நல்லதையா. வாழ்த்துக்கள், சிறப்பு. ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நிறைவான பாடலை தந்திருக்கீங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்றும் உங்களுக்கு இந்த மொழிகள் தமிழ் வானொலியிலே இடம் உண்டு என்பதை மறக்க வேண்டாம். நன்றி எல்லா நேயர்களுக்கும். நன்றி. இந்த வேளையில் அன்பு மகள் ரேவதி அவர்களும் அனுப்பியிருக்கின்றார்கள். தான் ஆலயத்துக்கு சென்றிருக்கின்றேன், வந்து கொண்டிருக்கின்றேன், வந்தவுடன் வருவேன் அப்பா என்று எழுதியிருக்கின்றார். மகளே சாந்தி, நீங்கள் ஒரு தடவை அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். சகோதரர் கணபதி அவர்களே, நீங்களும் அழைத்தீர்கள், வாருங்கள், இணையுங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். கேட்பதற்கு எல்லோரும் ஆயத்தமாக இருக்கின்றோம்.

0: எல்லோரும் வந்து சரியாக பாடுகின்றோம், சிறப்பாக பாடுகின்றார்கள், வாழ்த்தை பெறுகின்றார்கள், இனிமையாக பாடுகின்றார்கள். நான் இங்கே பாடுவது எனக்கு இப்படி பாட வராதே என்று எவரும் எண்ண வேண்டாம். அப்படி ஆரம்பத்தில் எண்ணினவர்கள் தான் இன்று சிறந்த பாடகர்களாக இருக்கின்றார்கள். வந்துவிட்டால் என் அன்பு மகள் சாந்தி. வணக்கம் சாந்தி அம்மா. வணக்கம் சாந்தி. வணக்கம் சாந்தி. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மகளே சாந்தி. நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி சாந்தி? நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நான் பேசுவது உங்களுக்கு கேட்கின்றதா? நீங்கள் பேசியது கேட்டுத்தான் நான் பதில் கூறிக்கொண்டிருக்கின்றேன். நான் பேசுவது கேட்கின்றதா? இப்பொழுது எப்படி இருக்கின்றீர்கள் சாந்தி? நான் பேசுவது புரிகிறதா? என்ன நடந்தது உங்களோட வலைத்தளத்திற்கு சாந்தி? இப்ப கேக்குறது கூறுங்கள். எப்படி இருக்கின்றீர்கள்? சரி, அப்படி என்ற உங்களோட அழகி குடும்பம் எப்படி இருக்கின்றார்? பொக்கிஷத்திலே வந்து அழகிதானே உங்களுக்கு ரெண்டு புள்ளியை விருதும் தர எலும்பு மறக்க முடியாது. சரி, இந்த மகிழ்வார நேரத்தில் என்ன பாடலை பாடப் போகின்றீர்கள், கொண்டு வந்தீர்கள் பாடுவதற்கு?
1: அலைகள் ஓய்வதில்லை படத்தில் விழுந்த அந்த பாட்டு
0: எங்க கொண்டு வாருங்கள் கேட்போம். உங்களோட இனிமையான குரலே பாடகி சாந்தி கொண்டு வாருங்கள். அலைகள் ஓய்வதில்லை எங்க, நாங்களும் கேட்டதும் ஓய மாட்டோமா? ஓய்வதில்லை எங்க கொண்டு வாருங்கள்.
1: அந்த ஜதி எல்லாம் சரியா வராதுங்க ஐயா, அது கொஞ்சம்
0: இல்லை. நீங்கள் வந்த வகையில் பாடுங்களம்மா. இப்போ உங்களை சங்கீத ஞான சுரபி என்று கூறவில்லை, பாடகி என்று தானே கூறும் பாடல். எல்லோரும் எங்க உங்களுடைய அழகி கூட தான் பாடுங்க இருந்துட்டு ஒன்று பாடணும் இல்லவா? அப்படிதான் பாருங்க, ரசிக்கிறது தானே. நாங்கள் கொண்டு வாருங்க, கொண்டு வாருங்க. சிறப்பாக பாடுவீர்கள் நீங்கள்.
1: பாடுறேன் ஐயா.

சசி நி பாப்பா பாப்பா மாமா.

அலைகள் வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிர் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்த பொழுதினில் வந்து விடு. அலைகள் உரசும் கரையில் இருப்பேன், உயிரை திருப்பி தந்து விடு. தனனா இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தக தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம் தகதோம்.

0: கேட்கும் எனது உயிர் உருகும் சத்தம். நன்றி ஐயா.
1: மிகவும் ஆழமாக கூர்ந்து கவனித்து கேட்க
0: சரிங்க.
1: வேண்டிய பாடலும், பாட வேண்டிய பாடலும். அற்புதமாக சுரவரிசைகளோடு அந்த ஏற்ற இறக்கங்கள், ஆரோகணம் அவரோகணம், இடைவெளி எல்லாம் விட்டு நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். தொலைபேசியிலே நீங்கள் வந்து இவ்வளவு தூரம் ஒரே நேரத்தில் பாடுவீர்களாக இருந்தால், பாடுகின்றவர்களாக இருக்கும் வேளையிலே நீங்கள் இது பயிற்சி பெற்று சங்கீதமும் படித்திருந்தால் அப்படி இருந்திருக்கும். இந்த சுரவரிசைகளும் இப்படி தரமாக வரும். இது ரொம்ப தரமாக இருந்தது. உங்களை யாரும் ஒரு கேள்வி செவியன் என்று கூற மாட்டார்கள். அதை கேள்வி இதை கேட்டு நான் மனதில் வைத்து பாடுகிறாள் என்று கூற மாட்டேன். ஏதோ சங்கீதத்துறையில் ஈடுபாடு கொண்டவர் தான் என்று எண்ணுவார்கள். அந்த வகையிலே நல்லாக பாடியிருக்கீர்கள் மகளே, வாழ்த்துக்களம்மா. உங்களுக்கு சிறப்பான பாடல்.
0: நன்றி
1: நன்றி. இப்படியான பாடல்களை எடுத்து பாடுவதற்கும் ஒரு துணிவு வேண்டும். அந்த சுரவரிசைகளை அப்படியே அந்த அப்படியே அந்த ரசத்தோடு அந்த சாயலோடு கொண்டு வந்து எங்களுக்கு தந்திருக்கணும். கட்டிக்காரை கட்டிக்காரை. அப்ப என்ன பாடலை பதிவு செய்ய போறீர்கள் மகளே?
0: இந்த பாடுங்க ஐயா.
1: இந்த பாட்டு ஒரு பாட்டு
0: இந்திரலோக.
1: இந்த பாட்டு ஒரு பாட்டு இருக்கேன். சரி, இந்திரலோகத்து சுந்தரி யார வளர்ந்த? இந்திரலோகத்து சுந்தரி சாந்தியா? இந்திரலோகத்து சுந்தரி ஒருத்தி. வாழ்த்துக்கள் அம்மா. கணவனில் வந்தாலோ வாழ்த்துக்கள். அது என்ன திரைப்படம்? என்ன திரைப்படம் என்று தெரியுமா?
0: அது
1: நகைச்சுவைக்காக பேசணும். வாழ்த்துக்களம்மா, அடுத்த உறவிடம் செல்ல இருக்கின்றேன். மீண்டும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து பாருங்கள் வந்து பாடல். நன்றி மகளே, சிறப்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்னாலும் சிறப்பாக வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வர வேண்டும் எங்கள் சகோதரர் கணபதி அவர்களே, சென்னையிலிருந்து வருகின்றீர்கள். வணக்கம் வணக்கம் கணபதி அவர்களே, வணக்கம். ஒரு நிமிடம் வேணுமா? ரேடியோ ஆஃப் பண்ண. சரி, சென்று அதை அடித்து நொறுக்கி நிறுத்தி விட்டு பாருங்கள். கதை
2: பாடலாமா?
1: அதுக்கத்தானே காத்துக்கணும். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா கணபதி அவர்களே?
2: சந்தோஷமா இருக்கேன். நம்ம நிகழ்ச்சி கேட்கும் போது சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கு எனக்கு ரொம்ப டபுள் சந்தோஷமா இருக்கேன்.
1: வாழ்த்துக்கள். டபுள் சந்தோஷமாக இருக்கும் போலையில் நாங்கள் ட்ரிபிள் சந்தோஷமா இருப்பதற்கு உங்கள் வாய் உதிர்ந்து ஒரு பாடலை தர வேண்டும். எங்கே காணவில்லை, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் செய்தி எங்களுக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கு.
2: நம்ம நிகழ்ச்சி ஏதோ நிகழ்ச்சி போயிருந்தா தூங்கிட்டேன், டயர்டாயிடுச்சு. மனசு கஷ்டமா.
1: சரி பாடுங்களை.
2: ஏன்னு 10 மணி 1:30 ஆச்சு. 1:30 நிகழ்ச்சி தெரியும். பரவாயில்ல, ஓகே. இன்னைக்கு எஸ்பி ஐயாவோட பர்த்டே. அவருக்கு 45 பண்றாரு. அவரு பூ உலகில் இல்லை என்றாலும் பரவாயில்ல, மக்களை நெஞ்சுக்கு வாழ்ந்து கொண்டிருக்காரு.
1: உங்களோட ஒலி, உங்கள் ஒலி வந்து எதிலே பேசுகிறீர்கள்? தொலைபேசியிலே பேசுகிறீர்களா? போற ஏதாவது ஹெட் வாய்ஸ் எதுவும் வச்சு பேசுகிறீர்களா? உங்களோட தொனி வந்து எங்களுக்கு அலறுதே தவிர தெளிவாக இல்லை. சொற்கள் நீங்கள் சொன்னதொன்றும் பூரணமாக விளங்கவில்லை. சாதாரணமான தொலைபேசியில்
2: வந்திருக்கிறது.
1: இப்பொழுது நல்லது. என்ன கூறினீர்கள்? 1 மணி நேரம் என்ன சொன்னீர்கள்?
2: நீங்க எஸ்பிபி ஐயாவோட பிறந்த நாள், பல கோடி மக்களின் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருக்க இல்லை என்றாலும், அதனால 45 பாடு பாடி உலகத்துல ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அவர் பாட்டு பாட போறாங்க பாலி ஐயா ஏற்றி தீனா படத்துல. சரியா,
1: கொண்டு வாருங்கள் கேட்போம். இனிமையான பாடல்,
2: நல்ல ஒரு தத்துவ பாடலும் கூட, நல்ல இளைஞர்களுக்கு அறிவுரை கூறும் பாடலாகவும் இருக்கும்.
1: வாழ்த்து. உங்களை போன்றவர்கள் அதைத்தான் கொடுக்க வேண்டும். கொண்டு பாரு.
2: வத்தி குச்சி பத்துக்கு அதுடா யாரு இந்த ஒரசுற வரையில, வம்பு தும்பு வச்சிக்காதடா யாரு உன்ன உசுப்புற வரையில, இக்குச்சியா எல்லா மணி இக்குச்சியா இருடா, உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தா உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும், ஒத்திக்குச்சி பத்திக்காதடா யாரு இங்கு ஒர்ற சிற வரையில, மனசு உடுத்தினகவள துணி எடுத்து அழுத்தினி அதற்கு இனி, இருக்கும் கண்ணீரையும் இருக்கும் கண்ணீரையும் ஏத்தம் நீயே போட்டுவா இங்கு வந்தாடும் ஆடு பாடு ஆனந்தமா, வத்தி குச்சி பத்திக்காதுடா யாரு இங்கு ஒரு சிறு வரையில, வம்பு தும்பு வச்சிக்காதுடா யாரு உங்கு உன்ன உசு புற வரையில, முயற்சி செய்தால் சமயத்தில முது தாங்கும் இமயத்தையே, மனச இரும்பாக்கணும் மலைய துரும்பாக்கணும், ஆட்கள் கூடத்தான் ஆறு போல மாறுமாடோ, ஒத்தி குச்சி பத்திக்காதுடா யாரு இங்கு ஒரு சிற வரையில, வம்பு தும்பு வச்சிக்காதுடா யாரு இங்கு பச பொறு வரையில, இக்குச்சியா இல்லாம நீ இக்குச்சியா இருடா, உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தா உன் வாழ்வில் வெளிச்சம் வரும், ஒத்தி குச்சி பத்திக்காதுடா யாரும் இங்கு ஒரு சிற வரையில, வம்பு தும்பு வச்சிக்காதுடா யாரும் உன்ன உசு புற வரையில. நன்றி.
1: நான் பேசியது கேட்கின்றதா ஐயா? இளமை காலத்தில் பாடுவது போன்று இந்த குரல் அப்படியே இருக்கின்றது, பாடுகிறீர்கள், வாழ்த்துக்கள், உங்களுக்கு சிறப்பு. நல்லதோர் பாடல், நல்லதோர் தத்துவ பாடல். வத்தி குச்சி ஒருபோதும் தானாக பத்திக்காததான் நாங்கள் தட்டி வைக்காமல். அற்புதம், சிரமமான கருத்தை கொண்டு வந்த.
2: கோபப்படவே எங்க கோபப்படணுமோ கோபப்படவே கோபப்படணும், அது அமைதியா இருக்க, அதாவது சீரிய விட்டு சீரிய ஆகணும், அமைதியா இருந்தா நம்மள ஏமாச்சிருவாங்க. எப்ப நம்ம உடம்பு தீக்குச்சியா, எப்ப ஈக்குச்சி தீக்குச்சியா மாறும், ஒரு லிமிட்டுக்கு மேல போனா நம்ம
1: ஒரு
2: தத்துவ பாட்டு தான், அதுவும் மனைவி மேல மனைவி பாட்டி பாடுவாரு. வந்து கண்ணதாசன் பாட்டு மயங்குகிறார் ஒரு மாதிரி, எம் எஸ் விஸ்வநாத இசைமேல பாட்டு, சம்சாரம் என்பது வீணை சந்தோஷம் என்பது ராகம், மனம் குணம் ஒன்றானமுல்லை. அந்த பாட்டு
1: வாழ்த்துக்கள், அந்த பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும். இப்பொழுது வந்து பாடியதுக்கு மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு பாடலை எதிர்பார்க்கும். ஓய்வெடுத்து பாருங்க, ஓய்வெடுத்து பாருங்க. நன்றி கணபதி அவர்களே, நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
1: முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் அன்பு உறவுகள் வந்து ஆழமாக தங்கள் கருத்தை வெளியிட்டதோடு பாடியும் செல்கின்றார்கள். நேரம் சரியாக 12:31, உங்களுக்கு 10:21 காட்டுகின்றது. அன்பு உறவுகள் இரண்டாவது சந்தர்ப்பத்து பாடலையும் வந்து பாடலாம் என்று கூறியிருக்கின்றேன். வாருங்கள், வந்து பாடுங்கள், எங்களோடு சேர்ந்து மகிழுங்கள். இது பாடுவோர் பாடலாம் முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

இனிமையான பாடல்கள் இதமாக வந்து கலந்து கொண்டிருக்கின்றது. அந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம் என்றும் கூறிக்கொண்டிருக்கின்றது அன்பு உறவுகளே. ஐந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம். இனிமையாக வந்து பாடிச் சென்றிருக்கின்றார்கள். இரண்டாவது பாடலையும் பாடுவதற்கு ஒருதரம் ஆயத்தமாக இருக்கும் போலே அடுத்த பாடலுக்கு யார் உரியவர் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போலே அவர் அழைப்பார் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். அநேகருடைய அழைப்புகள் என்று வரவில்லை, என்ன காரணம்? வேறு விழாக்கள் இருக்கின்றதா, வேறு நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா, அல்லது வேறு ஊருக்கு சென்றுள்ளீர்களா, அல்லது உங்கள் வலைத்தளம் ஒத்து வரவில்லையா? எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்வதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம்.

இசை என்பது எங்களை இசைய வைப்பது. எங்களை அறியாமல் நாங்கள் இசைந்து கொள்வது. அதனால் எங்கள் உள்ளமும் உணர்வும் எதை நினைக்கின்றதோ அதை இயல்பாக வந்து இசையாக தந்து செல்கின்றது இசை. அந்த உணர்வை வெளிப்படுத்துவதற்கு வாயாலே பேச்சு மூலமாக, எழுத்து மூலமாக காட்டுவோம், பேச்சு மூலமாக காட்டுவோம். ஒரு சிலர் தங்களை தாங்கள் தேற்றிக் கொள்வதற்காக இசை மூலம் உச்சரித்து கொண்டு முணுமுணுத்து கொண்டிருப்பார்கள். எதை ஒரு வேலையை செய்தால் கூட வேலை ஒரு பக்கம் போய்க் கொண்டிருக்கும், அவருடைய மனம் இந்த உணர்வை நினைந்து கொண்டு இசைத்து கொண்டிருக்கும். இதுதான் இசை. அதற்கு தேவை ஓசை. அந்த இசையை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கு தான் ஓசை என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஓசையிலே மொழிகளை புகுத்தி கருத்துக்களோடு கூறுவது தான் பாடல். அதைத்தான் அந்த கருத்துக்களை கவிதைகளாக, வார்த்தைகளாக தொடுப்பதற்கு களஞ்சியமாக எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற எழுத்துக்கள், தமிழ் மொழி உதவி செய்கின்றது. ஒவ்வொரு மொழியில் உள்ளவர்களுக்கும் அது உதவியாக இருக்கும். மனதிலே தோன்றும் உணர்வுகளை வெளிப்படையாக கூறுவதற்கு நாங்கள் பேசிக்கொள்வோம், எழுத்து மூலம் அறிவித்துக் கொள்வோம், சித்திரத்தில் வரைந்து காட்டிக்கொள்வோம். ஆனால் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு இசை ஒன்று முணுமுணுத்து கொண்டிருக்கும். அது ராகத்தை பற்றி யோசிக்காது. அது அந்த ரசங்களை பொறுத்த மகிழ்ச்சியான உணர்வாக இருந்தால் சந்தோஷமானதாக பாட்டுகள் வரும். உணர்ச்சி கூடி சோகத்தோடு நிறைந்ததாக இருந்தால் அந்த சோகம் ததும்பும் பாடல்களை எங்கள் உள்ளூரை உணர்ந்து கொண்டு கொண்டிருக்கும். பலவிதமான உணர்வுகளை, நவரசங்களையும் தரக்கூடிய உணர்வுகள் எங்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கின்றது. அந்த உள்ளத்தில் இருக்கும் உணர்வுகள் வார்த்தையாக வெளியே வரும் பொழுது அந்த உணர்வை காட்டும் வகையில் வருவதுதான் இசை. அந்த உணர்வை காட்டும் வகையிலே வரும் ஓசை இசையாக வருகின்றது. அதை இசைப்பட நாங்கள் கேட்டு மகள வேண்டும் என்பதற்கு இசைக்கு சில வரம்புகள், வரையறைவுகளை வைத்து நேரங்கள், காலங்கள், தாளங்கள், சுரங்கள், ராகங்கள் என்று புகுத்தி இருக்கின்றார்கள். அதை ஆண்டு கணக்காக ஆண்டாண்டு தோறும் சிறு வயதிலிருந்து பாராயணம் பண்ணி படித்து கொண்டு வந்து அந்த பாடல்களை பாடமாக்கி அந்த சங்கீத துறையை அனுபவித்து வந்தவர்களும் இருக்கின்றார்கள். சிறு வயதிலிருந்து வானொலியையும் ஊடகங்களில் வரும் பாடல்களையும் மற்றவர்கள் பாடுவதையும் கேட்டு மனதிலே பதித்து அந்த எண்ணத்தை உறுத்தி கொள்ளும், அந்த எண்ணத்தை பதிய வைத்துக் கொள்ளும் அந்த பாடலும் அந்த இந்த இடம் நல்லாத்தான் இது, நல்லா இருந்தால் அதே போல நானும் பாட வேண்டும் என்று உந்துதல், இது ஒவ்வொரு உயிர்களுக்கும் இருக்கும். சாதாரண மண்புழு கூட நிலத்திலே வெளியே வந்துவிட்டால் தான் நகர்ந்து செல்வதற்காக உந்துகின்றது. உணர்ச்சி தான் காரணம் அதற்கு. எங்களுக்கு பாருங்கள், இளம் வயதிலே எங்களை அறியாமல் எத்தனை பாடல்கள் எங்களுக்கு உச்சரிப்பில் வரும், எத்தனை பாடல்கள் எழுதி கொடுக்கணும், இத்தனை பாடல்களை பாடி காட்டுகின்றோம் பாலியல் பருவ காலங்களில். அது ஓரளவுக்கு வயது முதிர்ந்து வரும் பொழுது வித்தியாசமான அந்த உணர்வுகள், வித்தியாசமான ஓசைகள், வித்தியாசமான பாடல்கள், வித்தியாசமான கருத்துக்களை கொண்டு வந்து தருகின்றது. இது மொழியர் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை நேரம். சரியாக கனடாவில் 12:40 தொட போகின்றது. உங்களுக்கு 10 மணி 10 நிமிடத்தை தொட இருக்கும் வேளையில் பாடுவோர் பாடலாம்.

இரண்டாவது பாடலை பாடுவதற்கு இடம் இருக்கின்றது, நீங்கள் வந்து பாடிக்கொள்ளலாம். இரண்டாவது பாடலை தர விரும்புபவர்கள் வந்து பாடலாம் என்று முன்றியல் தமிழ் வானொலி எதிர்பார்க்கின்றது என்பு உறவுகளே.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் விக்னேஸ்வரன் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் விக்னேஸ்வரன், வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். எப்படி ஆறுதலா ஓய்வு எடுத்தீர்களா? வாழ்த்துக்கள். நீங்கள் பாடல் ஒன்று பாட வந்திருக்கின்றீர்கள், என்ன பாடலை பாடுவீர்கள்?
1: ஜனனி ஜனனி. என்ன?
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். கொண்டு வாருங்கள், நன்றாக சிந்தித்து அந்த பாடலை கொண்டு வாருங்கள். நல்லதொரு பாடல் ஜனனி ஜனனி, கொண்டு வாருங்கள்.
1: சிவசக்தியாயுத்தோபவிச்சத்தப்ரவபவித்தும் நதேசவம் தேவோ நகலுடன் குசலப்பந்திதுமதே அதஸ்வாம் ஆராதியாம் அரிகர விருஞ்சாதி ப்ரவீ பிரணந்தும் போதும் வா தத அமிர்த புண்ணிய பிரவதீ.

சடைவார் குழலும் விடைவாகனமும் கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே நின்ற

சதுர்வேதங்களும் பஞ்சபூதங்களும் சன்மார்க்கங்களும் சப்தகீதங்களும் சன்மார்க்கங்களும் சப்தகீதங்களும் அட்டயோகங்களும் நவயாகங்களும் தொழும்பூ

மாமுதல் நீ, கலை மாமுதல் நீ, ஜனனி ஜனனி ஜகம் நீ, ஜகம் ஜகத்தாரணி நீ, பரிபூரணி நீ.